0: வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, அந்த பாடலையா?
1: வாழ்த்துக்கள். வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வாழ்த்துக்கள் பாருங்க. அடுத்தது பவனம்மாள் வந்திருக்கின்றார்கள். பவனம்மாள் கொண்டு பாருங்கள்.
2: ஐயா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்கா? அந்த பாட்டு பதில் பாட்டு. யாருக்காக இந்த மாளிகை?
1: யாருக்காக இது? யாருக்காக அந்த பாடலானே? சரி, அடுத்த பாடலை கொண்டு வர போன்ற சந்தன ராஜ் அவர்கள் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம். வீடு மனைவி மக்கள் என்ற பாடல், நல்ல பாடல். வீடு மனைவி மகள் விஸ்வநாதன் அவர்கள், நல்லது நல்லது அந்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஞானசேகரன்.
3: பாருக்கு பாட்டுக்கு பதில் வெள்ளி கொலுசுமணியா? அந்த பாட்டுக்கு மணியோசை கேட்டு எழுந்து, அந்த பாட்டு வா.
1: கடந்த முறை இந்த பாடல தந்தீர்கள் நீங்களா? மணியோசை கேட்டு எழுந்து முதல் பாடலா வந்தது. மணியோசை கேட்டு எழுந்து அடுத்தது. அடுத்தது ஜோஜ் கொண்டு வரு. வாருங்கள் ஜோஜ், வாருங்கள். உங்களுக்கு
4: தான் மக்கள் இரண்டும் வாழ்வில் சிக்கல்.
1: சிக்கல், அது சிக்கலா? வாழ்வு சிக்கல், வாழ்வு சிக்கல். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை சந்தன ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன ராஜ். வணக்கம் சந்தன ராஜ். அந்த பாடல் அவர் தான் தந்தார். அவர் முதல் தந்து விட்டார்.
3: அப்ப மனைவி வந்த நேரம். மனைவி வந்து
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். பவனம்மாள் கொண்டு வந்து விட்டார். பவனம்மாள் வாருங்கள். பவனம்மாள்
2: வெள்ளி வெள்ளி கொலுசுமணி, அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
2: வெள்ளி மணி ஓசையிலே கோயிலே, அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ், சந்தன் ராஜ். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ், சந்தன் ராஜ் காத்தலை இருக்கிறீர்கள் ஐயா? வெள்ளிப்பனியில் மீது பாரதியின் வாழ்த்துக்கள். அடுத்த பவனம்மாள் கொண்டு வந்து விட்டார்கள். பவனம்மாள்
2: வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் போன்றார்? ஞானசேகரம் வந்து. ஞானசேகரம் பாரு. ஐயோ, ஞானசேகரத்துகளை இப்ப துணிக்கப்பட்டது. ஞானசேகரம் உங்களுடைய இணை பிடிக்கப்பட்டு விட்டது. நீ வேண்டும் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். சந்தன்ராஜ் வர வேண்டும். சந்தன ராஜ், ஓ வணக்கம் சந்தன் ராஜ். வணக்கம்.
2: அற்புதம்.
1: பனி இல்லாத ஆர்களியா, வாழ்த்துக்களுக்கு. என்ன விளையாட்டு வர்றாங்க. ராபிக் ராபிக்.
3: சரி,

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி வலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர். இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போமா?

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலைஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் பெற்றவர்களைப் போலவேதான் வளர்கிறார்கள். ஒரு போதகரின் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தது. அதற்கு உணவளித்து பாதுகாத்தார் போதகர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களிடமும் அன்பாக பழகியது அந்த நாய். ஒரு நாள் பேப்பரில் காணாமல் போன தன் நாயை பற்றி விளம்பரம் செய்திருந்தார் ஒருவர். அந்த விளம்பரத்தின் வாசகங்கள் இந்த நாயை ஒத்து இருந்தன. குறிப்பாக கருப்பு நிறமுடைய அந்த நாயின் வாலில் மட்டும் 4 வெள்ளை முடிகள் இருக்கும் என்ற அடையாளமே அது. இதை படித்த போதகர், நாயின் சொந்தக்காரர் மீண்டும் அதை எப்படியோ தேடி பிடித்து விடுவார் போலிருக்கிறதே என கருதி வெள்ளை முடிகளை மட்டும் கத்தரித்து விடும்படி தன் பிள்ளைகளிடம் சொன்னார். அதாவது, நாயை உரியவரிடம் சேர்க்க வேண்டும், அடுத்தவர் பொருள் நமக்கு ஆகாது என்ற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதன்படி நடந்திருப்பார்கள். இவர் தவறான நடைமுறையை போதித்தார். ஒரு வழியாக நாயின் சொந்தக்காரர் நாயை கண்டுபிடித்து இவர்களிடம் திருப்பித் தருமாறு கேட்டார். நாய்க்கு வெள்ளை முடிகள் இருப்பதாக விளம்பரத்தில் உள்ளது, ஆனால் இந்த நாய்க்கோ அப்படி இல்லை. எனவே இது உங்கள் நாய் இல்லை என அழித்து சொல்லிவிட்டார் போதகர். சொந்தக்காரர் வருத்தத்துடன் போய்விட்டார். இதன் பிறகு அந்த பிள்ளைகள் தந்தையின் போதனையின்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்தனர். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் சொன்னவைக்கு மாறாக நடந்து தன் தந்தை கெட்ட பெயரை உண்டாக்கினார். பல முறை ஜெயில் சென்றதால் போதகரை யாரும் மதிக்கவில்லை. பைபிளில், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்ற வசனம் இருக்கிறது. இதை போதகர் பின்பற்றியிருந்தார் இந்த நிலைமை வந்திருக்குமா? குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனுள்ள கனிகளை தரும் மரமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததே சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவீரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவளை வாட்டி வதைத்த நோய் நீங்கியது. பார்த்தீர்களா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினால் துன்பங்கள் பறந்தோடும். இனி பாடலை கேட்கலாம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய கேலண்டர் படி ஆண்டின் கடைசி மாதம் ஹில்ஹஜ். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் நற்செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாளான 9வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். அன்று நோன்பு வைப்பது சிறந்தது. அன்றுதான் ஹாஜிகள் அதாவது புனித பயணிகள் அராபத்தில் உள்ள உயரமான குன்றில் திரண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். இறைவனிடம் கையேந்தி அழுது தொழுது பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். தம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். இந்த நிகழ்வுதான் ஹஜ்ஜின் முக்கிய கட்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள், அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள். அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒருமுறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள் நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு அப்படி. அன்னலார் தொழவைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின் அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள். நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள். எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்பு முனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள். அதுவே மன அமைதிக்கான வழி. மனம் இருப்பவனுக்கு மான உணர்வும் தனம் இருப்பவனுக்கு தான சிந்தனையும் இருக்க வேண்டும். தீமை செய்ய மனிதன் அஞ்ச வேண்டும். மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. செய்த தர்மத்தின் பலன் இப்பிறவி மட்டுமல்லாமல் மறுமையிலும் துணையாக நிற்கும். எளிமையாக வாழ முயலுங்கள். தேவையை குறைத்துக் கொள்வதே நிம்மதிக்கான வழி. தற்பெருமை கொள்ளாதீர்கள். நான் சிறியவன் என்று எப்பொழுதும் எண்ணுங்கள். அன்பால் பிறரை திருத்த முயலுங்கள். கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடுங்கள். ஓய்வு நேரத்தையும் பயனுள்ள வழியில் செலவழியுங்கள். நியாயமான வழியில் பணம் தேடுங்கள். பிறருக்கு இயன்ற உதவியை செய்ய முயலுங்கள். பிறரது குறைகளை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். உலகத்திற்கு மூல காரணமாக விளங்கும் கடவுளை அறிவது ஒன்றே நிரந்தர இன்பத்தை தரும். பணம் பதவியால் கிடைக்கும் இன்பத்தை விட அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் மனிதன் அதிகம் துன்பப்பட வேண்டியது இருக்கிறது. மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். பொருளாதார நிலைக்கேற்ப தினமும் தர்மம் செய்யுங்கள். குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது கைப்பிடி அளவு அரிசி கொடுங்கள். இரவு தூங்கும் முன் அன்றன்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலசி ஆராய்ச்சி செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடன் 2 நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடுங்கள். அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகுங்கள். பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது உலகத் தமிழர்களின் வானொலி, இணைய வானொலி, இனிய வானொலி. இது எம்டிஆர் நேரம், தகவல் அறியும் நேரம். இது குங்குமப்பூ. இது தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது என்றாலும் முறையாக கிரீஸ் நாட்டில்தான் முதலில் பயிரிடப்பட்டது. இத்தாவரத்தின் உலர்ந்த பூதான் மருந்து, உணவுப் பொருளாக பயன்படுகிறது. மணம் மிக்கது. லத்தீன் வார்த்தையான சாஃப்ரனம் என்னும் வார்த்தையில் இருந்துதான் சாஃப்ரான் வந்தது. ஒரு சிலர் அரபி வார்த்தை ஜஃபரான் இருந்து வந்திருக்க வேண்டும் என்றும் நம்புகிறார்கள். ஜஃபரானுக்கு அரபு மொழியில் மஞ்சள் என்று பொருள். ஈரானில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட ஓவியங்களில் குங்குமப்பூவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சுமேரியர்கள் மருந்து பொருளாக பயன்படுத்தியுள்ளனர். பழைய பாரசீகத்தில் நெசவு தொழிலில் குங்குமப்பூ நாரிலிருந்து ஆடைகள் தயாரித்திருக்கிறார்கள். இதிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனை திரவியங்கள் மருந்து பொருளாகவும் குளியலுக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. தற்காலத்திலும் துணிகளுக்கு சாயம் ஏற்றவும் வாசனை பொருளாகவும் இந்தியா, சீனா நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது. 90% குங்குமப்பூவை ஈரான் தான் உற்பத்தி செய்கிறது. ஊதாவும் நீலமும் சேர்ந்த கலரில் உள்ள பூக்கள் பூ மலர்ந்த பிறகு 3 சூலக முடிகளே இருக்கும். இதையெல்லாம் ஒவ்வொரு பூவிலிருந்தும் சேகரிப்பார்கள். இதனால் சுமார் 450 கிராம் கிடைக்க 80,000 மலர்கள் தேவைப்படுகின்றன. எனவே இதனுடைய விலையும் கூடுதல். நிறைய கனிமச்சத்து பொருட்கள் நிறைந்துள்ளது. அதாவது கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், இரும்பு, தாமிரம், செலினியம், மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் அடங்கியுள்ளது. முக்கிய விட்டமின்களான ஏ, சி, ஃபாலிக் ஆசிட் குங்குமப்பூவில் அடங்கியுள்ளன. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்த பூ விளைகிறது. இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

0: ஆரோக்கிய குறிப்புகளும் நலம் பேணும் நேரமும். உலகில் அதிகம் விளையும் தானியம் எது? உயிரி எரிபொருளினால் உலகிலேயே அதிகம் விளைவிக்கப்படும் தானியமாக மக்காச்சோளமே உள்ளது. கோதுமைதான் முதலிடத்தில் இருந்தது, அந்த இடத்தை மக்காச்சோளம் இப்பொழுது பிடித்துள்ளது. இந்தியாவில் மக்காச்சோளத்தின் இலைகள் தான் பாரம்பரிய சூயிங்கமாக பயன்படுத்தப்பட்டது. உலகின் மக்காச்சோள உற்பத்தியில் பெரும் பங்கு கால்நடைகளுக்கு உணவாகிறது, மீதி உயிரி எரிபொருள்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்காச்சோளம் மட்டுமே ஒரே உணவுப் பொருள் என்ற நிலை ஏற்பட்டு வருவதால் பிற விவசாயிகள் மக்காச்சோள எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். முகத்துக்கு அழகு தரும் எலுமிச்சை. எலுமிச்சை அளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் பலன் பெரிய அளவில் உள்ளது. இது சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது. அதிலும் இவை சருமத்திற்கு மிகவும் சிறந்தது. ஏனெனில் இவை சருமத்தில் இருக்கும் அனைத்து கிருமிகளையும் எளிதில் நீக்கிவிடும். இதற்கு காரணம் இதில் உள்ள சிட்ரஸ் அமிலம்தான். எனவேதான் பல்வேறு அழகு சாதன பொருட்களில் எலுமிச்சை பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் எலுமிச்சையால் தயாரிக்கப்படும் பிளீச் அல்லது ஸ்க்ரப் போன்றவற்றை செய்தால் சருமத்தில் அழுக்குகளால் உருவாகும் கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவற்றை நீக்கிவிடலாம். இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலும் கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவற்றிற்கு இதை பெரிதும் பயன்படுத்துகின்றனர். அதனால் அவர்கள் அழகு நிலையங்களுக்கு சென்று ஃபேஷியல் செய்து கரும்புள்ளிகளை நீக்குகின்றனர். என்னதான் அழகு நிலையங்களுக்கு சென்று முகத்தை அழகுபடுத்தினாலும் அதில் உள்ள கெமிக்கல் கலந்துள்ள சருமத்திற்கு பாதிப்பையே ஏற்படுத்தும். எனவேதான் எப்பொழுதும் இயற்கை பொருட்களே சிறந்தது. இதிலும் எலுமிச்சை இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும். எலுமிச்சம்பழத்திற்கு ஒரு மாற்று பொருள். வெயில் காலத்தில் எலுமிச்சம்பழத்தை தேவைக்கு அதிகமாக உள்ளதால் விலையும் அதிகமாக இருக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு மாற்றாக சிட்ரிக் அமிலத்தை பயன்படுத்துகின்றனர். செயற்கை குளிர்பானங்களில் புளிப்பு சுவைக்காகவும் பதப்படுத்தப்பட்ட பழச்சாறுகளில் பதப்படுத்தும் பொருளாகவும் சிட்ரிக் அமிலமே சேர்க்கப்படுகிறது. வெண்ணிற படிக வடிவம் உடைய இந்த சிட்ரிக் அமிலத்தின் அளவு குறித்து ஆசிய நாடுகளில் சில தர நிர்ணய வழிகாட்டியை அறிவித்துள்ளன. சில நாடுகளில் சிட்ரிக் அமிலத்தின் அளவு ஒரு கிலோவுக்கு 25 கிராம் என்ற அளவில் உள்ளது. இப்பொழுது நலம் பேணலாம். வயிற்று பிரச்சனைகளுக்கு. வெளி உணவுகளால் ஏற்படும் ஃபுட் பாய்சன் மற்றும் வயிற்று பிரச்சனைகளிலிருந்து சீரகம் விடுவிக்கும். அதிலும் உடனடி நிவாரணம் கிடைக்க ஒரு டம்ளர் நீரில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி 1 சிட்டிகை உப்பு சேர்ந்து கலந்து தினமும் 2 வேளை குடிக்க வேண்டும். தேனில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது அஜீரண பிரச்சனைக்கு தீர்வளிக்கும். அதற்கு தினமும் பலமுறை 1 டீஸ்பூன் தேனை உட்கொண்டு வாருங்கள். பிரச்சனையை தவிருங்கள். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: அப்படியா அனழக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவ

டிம்னீஷியா என்பது என்ன, அதனால் ஏற்படும் பின் விளைவுகள், இதன் அறிகுறிகள் மற்றும் இதில் வகைகள் உள்ளதா, இதன் பாதிப்பால் அல்சைமர் வரும் என்கிறார்களே அதை பற்றி, இவற்றை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் காணலாம். டிம்னீஷியா என்பது ஒரு தனி குறைபாடு அல்ல, மூளையின் திசுக்கள் மற்றும் செல்களில் ஏற்படும் சேதம் காரணமாக வரும் பிரச்சனையே. இந்த சேதத்தால் மக்கள் அல்சைமர் அல்லது பார்க்கின்சன் போன்ற மூளைச்சிதைவு குறைபாடு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். ஞாபக மறதி, மனநிலை மாற்றங்கள், சிந்தித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதலில் சிரமங்கள், பிரச்சனைகளை தீர்க்க இயலாமல் சிரமப்படுதல், மொழி குறைபாடுகள் போன்றவை இதன் அறிகுறிகள். இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தினசரி நடவடிக்கைகளை செய்ய இயலாமல் சிரமப்படுகின்றனர். ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் 38 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் டிம்னீஷியாவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 2030 ஆண்டிற்குள் இந்த எண் 2 மடங்கு ஆகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். இதற்கு வகைகள் உள்ளதா என்றால், ஆம், பல வகைகள் உண்டு. இவை ஒவ்வொன்றுக்கும் அதை உண்டாக்கும் நோய் அல்லது நிலையின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரி, டிம்னீஷியாவின் பாதிப்பால் அல்சைமர் வரும் என்கிறார்களே, அது உண்மையா? டிம்னீஷியாவின் மிக பொதுவான வகை இது. இதனால் அல்சைமர் குறைபாடு ஏற்பட்டு பொதுவாக 7 முதல் 10 ஆண்டுகளுக்கு மெதுவாக வளர்கிறது. மூளையின் அறிவாற்றல் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றன. ஒரு கட்டத்தில் ஞாபக சக்தி, மொழி, தீர்மானம் எடுத்தல் மற்றும் வெளிசார்ந்த திறன்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதியில் செயல்படுவதை நிறுத்திவிடுகின்றன. இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் என்னென்ன என்று பார்த்தால், லெவிபாடிஸ் என்றால் மூளையில் காணப்படும் அசாதாரணமான புரதக் கட்டிகள் ஆகும். இந்த வகை டிம்னீஷியாவில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ரேபிட் ஐ மூமெண்ட், REM எனப்படும் நிலையும் பொதுவாக காணப்படுகிறது. இவர்களுக்கு தூக்க குறைபாடும் ஏற்படலாம். இவ்வகை டிம்னீஷியா 40 முதல் 65 வயதுடையவர்களை பாதிக்கிறது. இந்த குறைபாடு கொண்டவர்களுடைய மூளையின் முன் மற்றும் டெம்போரல் லோப்களில் உள்ள நரம்பு செல்கள் சிதைய தொடங்குகின்றன. மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் குறைந்தாலோ அல்லது தடுக்கப்பட்டாலோ அதன் மூலம் மூளை சேதமடைந்து இந்த வகை டிம்னீஷியா ஏற்படக்கூடும். பக்கவாதம், இதய வால்வுகளில் நோய் தொற்று அல்லது பிற வாஸ்குலர் பிரச்சனைகளால் மூளை சேதமடையலாம். இதற்கு சிகிச்சை என்னென்ன? டிம்னீஷியா நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக டிம்னீஷியா பற்றிய புரிதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். சிகிச்சையாக சோல்ஃபிடின் மாத்திரைகளை வழங்கலாம். தூக்கத்திற்கு ஆன்டி சைக்ரியாட்டிக் மாத்திரைகளை, விட்டமின் ஹாலோபெரிடால் மாத்திரைகள் டிம்னீஷியாவின் பாதிப்புகளை குறைக்க உதவும். இணைந்திருங்கள், இது MTR FM.

இது எம்டிஆர் நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம். நூலகம் அறிவாகுமா? புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருள் தெரியார், உய்த்தகமெல்லாம் நிறைப்பினும் மற்றவற்றை போற்றும் புலவரும் வேறே, பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. புத்தகங்களை படிப்பதனால் லாபம் உண்டு, வாங்கி அடுக்குவதனால் பயன் ஏதும் இல்லை. புத்தகங்களை இரவல் வாங்க நேர்ந்தாலும் அவற்றை படித்தால் அறிவை வளர்த்து கொள்ளலாம். வாங்கி அடுக்கி வைத்தால் அறிவு தலையில் ஏறிவிடாது, புத்தக சுமை மேல் தூசிதான் ஏறும். தன் வீட்டில் புத்தகங்கள் இல்லாவிட்டாலும் சுவை இருக்கும் இடம் தேடி நடையாய் நடந்து அவற்றை கேட்டு வாங்கி படித்து பயன் பெறுபவர்கள் இருக்கிறார்கள். புத்தகங்கள் எழுதப்படுவதன் பயனே அதுதான். புத்தகங்களின் அருமை உணர்ந்தவர்கள் அவற்றை எப்படி தேடி பிடித்து படிப்பது இயல்பு என்பதற்காக இதை இங்கே சொல்லலாம். அறிந்து கொள்வதன் நாட்டம் மனிதனை புத்தகங்களை தேடுவதில் பெறுவதில் நேரத்தையும் பணத்தையும் செலவிட தூண்டுகிறது. பல துறைகளில் நாட்டம் கொண்டு புத்தகங்களை வாங்கி படிப்பவர்கள் எவ்வளவு பயன் பெறுகிறார்கள் என்று சொல்லித் தெரிவதில்லை. அது உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஆகும். செல்வத்தில் தூங்கி தாமேயும் இன்புறார், தக்கார்க்கு நன்று ஆற்றார், ஏமாஞ்சார் நன்னெறியும் சேர்கலார், தாமயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவத்தமே வாழ்நாளை போக்குவார் புல் அறிவினர். கோபம் வரும்பொழுது சிலரை பார்த்து அட அறிவு கெட்டவனே என்கிறோம். அறிவுள்ளவராக இருப்பினும் நமக்கு தேவையானதை அந்த நேரங்களில் செய்யாமல் போனதால் அவரை அறிவு கெட்டவனே என்கிறோம். உண்மையிலேயே அறிவு கெட்டவர்கள் என்போர் யார் யார்? இந்த நாலடியாரின் பாடலின்படி, எவ்வளவு செல்வம் வைத்திருந்தும் அதனால் சிறிதும் இன்பம் அனுபவிக்க மாட்டாதவர்கள், உரியவர்களுக்கு நல்லது செய்யாதவர்கள், தமக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய வழிவகைகளை ஏற்காதவர்கள், நம்முடைய செல்வத்தில் மயங்கி அதனை தான் மட்டுமே அனுபவித்தபடி வாழ்வை கழிப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் செல்வத்தின் பயனே ஈதல் என்ற குறளை அறியாதவர்கள், அறிந்திருந்தும் மதிக்காதவர்கள். செல்வத்தை சேர்த்து வைத்த பயன் இல்லை, தாமும் அனுபவிக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும். இறைக்கின்ற கிணறுதான் ஊறும் என்ற ஒரு பழமொழி உண்டு. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது ஒரு பழமொழி. அதுதான் தக்காருக்கு நல்லது செய்வது. இதையெல்லாம் செய்யாது செல்வம் சேர்த்து சேர்த்து அதன் அளவில் மயங்கி நல்ல செயல்களை செய்யாமல் காலம் தாழ்த்தி வாழ்நாட்களை போக்குபவர்கள் புல்லறிவாளர்கள் என்கிறார் நாலடியார் ஆசிரியர். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைப்பவர்களை பாவிகால் என்று அழைக்கிறார் ஔவையார். பணத்தின் பயனை நாம் அனுபவிக்க வேண்டும், முடிந்தவரை பணத்தின் பயனாகிய இன்பத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உரியவர்களுக்கு நன்மை செய்வதே ஓய்வுக்கும் உயர்வுக்கும் வழி. இத்துணை நல்ல பண்புகள் ஒருவரிடம் இருந்தால் ஸ்வர்க்கம் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த வாழ்க்கையே எல்லா வகைகளிலும் இன்பமாக இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலோடு இணையலாம்.

குட்டி கதை கேட்போமா? ஒரு குருநாதர் தன் சீடர்களிடம், வைகுண்டம் எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். தலைமை சீடன், சூரிய மண்டலம் நட்சத்திர மண்டலம் இரண்டுக்கும் அப்பால் வெகு தொலைவில் இருக்கிறது என்றான். குருநாதர் சிரித்தார். சரி, கைலாயமாவது எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். அதற்கு இன்னொரு சீடன், குருநாதா, வைகுண்டத்திற்கு நேர் எதிரில் உள்ளது என்றான். குருநாதர் மீண்டும் சிரித்தார். சீடர்கள் விழித்தனர். நீங்கள் சொல்வது தவறு. கூப்பிடு தூரத்தில் வைகுண்டமும் கைக்கு எட்டும் தூரத்தில் கைலாயமும் இருக்கிறது என்றார். சீடர்களுக்கு அவர் சொன்னது சரிவர விளங்கவில்லை. கஜேந்திரன் என்னும் யானை முதலையிடம் சிக்கிய போது ஆதிமூலமே என்று பெருமாளை அழைத்தது. குரல் கேட்டதும் கருட வாகனத்தில் ஓடோடி வந்தார் பெருமாள். அதுபோல மார்க்கண்டேயர் மீது யமன் பாசக்கயிரை வீசியதும் கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்த லிங்கத்தை கட்டி அணைத்தார். பக்தனுக்கு உதவ சிவன் அந்த லிங்கத்திலிருந்தே வெளிப்பட்டு யமனை உதைத்தார். வைகுண்டமும் கைலாயம் எங்கோ இல்லை, பூலோகத்தில் கூப்பிடு தூரத்தில் தான் உள்ளன என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன என்றார் குருநாதர். விஷ்ணு பக்தரான கனகதாசர் என்பவர் வியாசராய குருவிடம் படித்தவர். கனகதாசருக்கு கடவுளிடம் பேசும் சக்தி இருந்தது. இதை அறிந்த விஜயராஜர், கனகதாசா, நம் குருகுலத்தில் யார் யாரெல்லாம் வைகுண்டம் செல்ல தகுதியானவர்கள் என்பதை கடவுளிடம் கேட்டு சொல் என்றார். குருநாதா, இன்றிரவே கேட்டு நாளை பதில் சொல்கிறேன் என்றார் கனகதாசர். மறுநாள் கனகதாசரின் பதிலுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தனர். வியாசராயர் ஒவ்வொரு சீடராக காட்டி வைகுண்டம் போவாரா என்று கேட்டார். இல்லை என சொல்லிக் கொண்டே வந்தார் கனகதாசர். கடைசியாக, நான் வைகுண்டம் போவேனா என தன்னையே கேட்டார் வியாசராயர். அதற்கும் இல்லை என்றார் இவர். திகைப்பில் ஆழ்ந்த குருநாதர், நீ போவாயா என்று கேட்டார். அதற்கும், நான் போனால் போவேன் என்றார் தாசர். ஆணவத்தின் உச்சத்தில் கனகதாசர் இப்படி பேசுவதாக அனைவரும் எண்ணினர். அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அவர், நான் என்னும் அகந்தை எண்ணம் நம்மை விட்டு போனால் மட்டுமே வைகுண்டத்தை அடைய முடியும் என்பது பெருமாளின் பதில். அதையே நான் போனால் என்று குறிப்பிட்டேன். நான் போனால் போவேன் என்று குறிப்பிட்டார். இணைந்திருங்கள். இது MTR FM.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR இணையதள வானொலி. ஒவ்வொரு நாளும் உங்களை பொதிகை தென்றல் மூலமாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றும் கூட இதமான பாடல்களும் நிறைய விடயங்களையும் எடுத்து வந்திருக்கிறேன். நான் உங்கள் நண்பன் தமிழகத்தின் கலையத்திலிருந்து அப்துல் பாசித்.

இன்றைய நிகழ்ச்சியை கேட்பதற்காக காத்திருக்கும் தமிழ் சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய பொதுகை தென்றல் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறது, என்ன சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காய்கறிகளோட குணங்களை தான் வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மரக்கறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரக்கறிகளை உண்பதனால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது, யார் யார் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மரக்கறி உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டு வந்துருவோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

எம்டிஆர் சொந்தங்களுக்கு காலை விருந்து படுத்திக் கொண்டிருக்கிறது. நமது எம்டிஆர் FM.com MTRFM.com நிகழ்ச்சியில் நீங்கள் 24 மணி நேரமும் கேட்டு மகிழலாம். உங்கள் கருத்துக்களை ஸ்கைப் வழியாக நீங்கள் தெரிவிக்க MTR 24/7 என்கிற நம்மளுடைய ஸ்கைப் ஐடியின் மூலமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். MTR முகநூல் வழியாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புதுகைத்தினரில் நாம் பேசப்போவது காய்கறிகளின் பலன்களும் அதன் மருத்துவ குணங்களும், அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச காய் இந்த கத்திரிக்காய், அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கத்திரிக்காயில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இதில் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டோம்னா, ஆஸ்துமா நோயாளிகள் கத்திரிக்காயை மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிட உடல் சூட்டை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு வேணாம் இந்த காய்கறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரும நோயாளிகள் புண் ரணம் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அரிப்பை தூண்டக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தோல் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் இதை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நலம். அறுவை சிகிச்சை செய்துள்ளவர்கள் முதல் 3 மாதங்கள் இதை சாப்பிடக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது, அதே மாதிரி சளி இருமலை குறைக்கக்கூடிய வல்லமை இந்த கத்தரிக்காய்க்கு இருக்கிறதா. சரி, தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com. இது இணைய வானொலி, உங்கள் இதயங்களை கவர்ந்த வானொலி. இந்த வானொலியில் இப்போது பொதுகை தென்றலில் இணைந்திருக்கிறீர்கள். பொதுகை தென்றலில் இன்றும் கூட இதுமான பாடல்கள் காலை நேரத்தில் நாம் கிரகிக்க வேண்டிய பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறது. இன்று நாம் பேசிக்கொண்டிருப்பது காய்கறிகளின் மருத்துவ குணங்களும், யார் யாரெல்லாம் எந்தெந்த காய்கறி

முதியவர்கள், இதய நோயாளிகள், மூட்டு நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பிடிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், இது வாய்ப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய் உணவு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரம்பு மண்டலங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மரக்கரை உணவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைய பொதுகை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

கதிரவன் கடல் குளித்தேடும் இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு இதமான பாடல்களை தந்து பேசிக் கொண்டிருப்பது புதுகை தென்றல். நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். இன்றைய புதிய தென்றலில் காய்கறிகளின் மருத்துவ குணங்கள், காய்கறிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த காய்கறிகளை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காய் அவரைக்காய், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அவரைக்காயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயர்நிலை புரதம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இரும்பு சத்து இருக்கிறது, சுண்ணாம்பு சத்தும் கூட இந்த அவரைக்காயில் செறிவாக இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செரிமான தொல்லை இருப்பவர்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஒரு உபாயம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் கூட இந்த அவரைக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரும் இதை வந்து இரவில் உணவில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால் இதனுடைய ஜீரணம் ஆவது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் அவரைக்காயை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். உடலுக்கு தேவையான புரதச்சத்தினை இது அளிக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த மரக்கறி உணவு அவரைக்காய். சரி, அவரைக்காயை பற்றி பார்த்தாச்சு, அடுத்து என்ன காய் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. அடுத்த பாடல் தயாராக இருக்கு. புதுகை தென்றல் கொண்டு வரும் அடுத்த தென்றல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மெல்ல வரும் புது தென்றலை இணைத்து புதுகை தென்றலாக்கி இணைய தகவல்களோடு உங்களுடன் படைத்துக் கொண்டிருக்கிறது MTR இணையதள வானொலி. இது இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி. இந்த நிகழ்ச்சியில் நாம் புதுகை தென்றலில் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது காய்கறிகள். காய்கறிகளினுடைய மகத்துவம் என்ன, எந்தெந்த காய்கறிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், யாரெல்லாம் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காய் பீர்க்கங்காய். பீர்க்கங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பீர்க்கங்காயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நார்ச்சத்தும் தாது உப்புகளும் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த பீர்க்கங்காய். இரவில் வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா சளி இருமல் தலைவலி உள்ளவர்கள் ஒருபோதும் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் அபாயம் இருக்கிறதுனால இந்த நீர் உணவை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது நீர் காய்கறியாக பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய காய் அப்படிங்கிறதுனால வெப்ப உடல் உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதமான இந்த காலையில் பூத்திருக்கும் அற்புதமான இந்த நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு அடுத்த பாடலும் தயாராக தர காத்திருக்கிறது புதுகை தென்றல். இது உங்கள் காதுகளுக்கு இதம் சேர்க்க இனிய பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை நீங்கள் 24 மணி நேரமும் இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் www.mtrfm.com அப்படிங்கிற இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பொதுகி தென்றல் உங்கள் இதயங்களை வருடும் பாடல்களோடு இதமான செய்திகளையும் கோர்த்து வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போற காய் இந்த பாகற்காய். சொல்லும் போதே வந்து நமக்கு அப்படியே வந்து ஒரு கசப்பு உணர்வு ஏற்படுது இல்லையா. இந்த பாகற்காயில் அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாலிஃபெட்டடைட் என்னும் இன்சுலின் சிறப்பை அதிகப்படுத்தும் வேதிப்பொருள் நிறைந்திருக்கிற ஒரு காய் தான் இந்த பாகற்காய். இது யாருக்கு நல்லது அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேறு அலோபதி மருந்துகள் சாப்பிடும்போது இதனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தின் தன்மையை முறியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதையுமே வந்து அளவாக பயன்படுத்துவோம். அடுத்து வந்து இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொற்று நோய்களை தடுக்கும் ஆற்றலுடையது இந்த பாகற்காய். கிருமிகளை அழிக்கும் தன்மையுடையது இந்த பாகற்காய். அதே போல் வயிற்றில் பூச்சிகள் சேராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான காயும் கூட இந்த பாகற்காய் தான். சரி, பாகற்காய் கசப்பாக இருந்தாலும் கூட அதுலேயும் சில நன்மைகள் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட வாழ்க்கையில் வந்து நமக்கு வெற்றி அப்படிங்கிறது என்றைக்குமே உண்டு. அடுத்த பாடல் அன்பு சொந்தங்களுக்காக பொதிகை தென்றல் சுமந்து வருகிறது.

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் இணையதள வானொலியில். இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது mtrfm.com. காய்கறிகளுடைய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பொதிகை தென்றல் இதமான பாடல்களோடு உங்கள் உள்ளங்களில் சேர்த்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காய் வந்து சுரைக்காய். சுரைக்காய் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சுரைக்காயில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீர்ச்சத்து நிறையவே இருக்குது. நீர்ச்சத்து நிறையவே இருக்குது, புரதச்சத்தும் நிறையவே இருக்குது, அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தும் கூட இருக்கிற ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். இந்த சுரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையுடையது. இதன் சுபாவமே குளிர்ச்சி தான். அதே மாதிரி இது சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையும் உடையது. உடலை உரமாக்கும், மலச்சுத்தியாகும், தாகத்தை அடக்க வல்லது இந்த சுரைக்காய். ஆனால் இது பித்த வாயுவை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுஞ்சுரைக்காய் என்று ஒரு வகை உண்டு. இது குளுமை செய்வது, தாகத்தை அடக்கும். அதே மாதிரி இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோரும் பகலில் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த சுரைக்காய். யார் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சளி தொந்தரவுகள் உள்ளவங்க கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுரைக்காயினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். ரத்தத்தை வளப்படுத்தி தாது பலம் சேர்க்கக்கூடியது இந்த சுரைக்காய். ஆண்மை சக்தியை ஊக்குவிக்கக்கூடியதும் கூட, சீதலத்தையும் பித்தத்தையும் போக்கக்கூடிய சக்தி உடையது இந்த சுரைக்காய். ஆனால் அஜீர்ணத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். இதன் விதைகள் மேகத்தை போக்கும், வீரிய விருத்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்விதைகளை சர்க்கரையுடன் சேர்த்து சில நாட்கள் உண்டு வந்தால் ஆண்மையை இழந்தவர்கள் கூட பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். இது பொதிகை தென்றல் இதமான இந்த காலை பொழுதில் காய்களின் நற்குணங்களும் அதை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இதமான பாடல்களோடு.

எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் இன்றும் உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித். பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

0: பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. அந்த புதுமை பெண்களடி.
1: வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் மணிமேகலை. இன்றைய புதுமை பெண் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திச்சு புதுமை பெண் ஒருத்தவங்களை பற்றி சொல்ல போறேன். ஒவ்வொரு வாரமும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறையிலும் சாதனை புரிந்த புதுமை பெண்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இன்றைய புதுமை பெண் யார் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, இந்த பாட்டை கேளுங்க, அவங்க யாருன்னு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சலங்கை ஒளி படத்திலிருந்து பால கனகமய என துவங்கும் பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாட்டிய கலை என்பது பல நூறு வருடங்களுக்கு முன்னரே நம் நாட்டில் தோன்றிய பண்பட்ட கலை. இது முதலில் கடவுளிடம் இருந்து தோன்றியது என்பார்கள். அதற்காகத்தான் சிவபெருமானை கூத்தன் என்றும் ஆடலரசன் என்றும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பரத கலையில் சிறந்த பெண்மணிதான் நம்முடைய புதுமை பெண் நிகழ்ச்சியில் புதுமை பெண்ணாக ஜொலிக்க போறாங்க. பாடலை கேட்போம். ஸ்ரீ ராகவேந்திரா படத்திலிருந்து ஆடல் கலையே தேவன் தந்தது என்ற பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நாம தமிழ்நாட்டில் வாழ்ந்த குறிப்பிடத்தக்க பரதநாட்டிய கலைஞர் மற்றும் நாட்டிய ஆசிரியரும் ஆன பால சரஸ்வதி அவங்கள பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவங்க மிக பெரிய நாட்டிய கலைஞர், நடன ஆசிரியர். இவரை போல கலை நுணுக்கம் சிறந்த நாட்டியம் யாருமே ஆடவில்லை என்ற அளவிற்கு கலை நுணுக்க ஆர்வலர்கள் மிக பலராலும் போற்றப்பட்டவர். அவரை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வாழ்க்கை குறிப்பு பத்தி நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பால சரஸ்வதியின் முன்னோர் தஞ்சை மராட்டியர்களுடைய அரசவை கலைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். இவரது மூதாதையர்களில் ஒருவரான பாப்பம்மாள் என்பவர் தஞ்சை அரசவையின் இசை கலைஞரும் நடன கலைஞருமாக இருந்திருக்கிறார். புகழ்பெற்ற வீணை தனம்மாள் இவரது பாட்டியின் சகோதரியாக இருந்திருக்கிறார். தாயார் ஐயம்மாள் ஒரு சிறந்த பாடகி, தந்தை கோவிந்தராஜலவும் ஒரு இசை கலைஞர் ஆவார். பாருங்க, எவ்வளவு இசை பின்னணி உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. சரிங்க, இவங்களுக்காக நம்ம ஒரு பாட்டை கேட்க போறோம். பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து தோகை இளமயில் ஆடி வருகுது என்ற பாடலை கேட்போம். மறுபடியும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

0: நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம பிரபல நாட்டிய கலைஞர் தஞ்சாவூர் பால சரஸ்வதி அவங்கள பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பால சரஸ்வதி அம்மா வந்து தனது 3 வயதிலேயே இவங்களது குடும்ப நண்பரும் பிரபலமான பரதநாட்டிய கலைஞருமான மயிலாப்பூர் கௌரி அம்மாளிடம் நடனம் கற்க ஆரம்பிச்சாங்க. பின்னர் கந்தப்பா நட்டுவனார் அப்படிங்கிறவர்கிட்ட, அதாவது நாட்டியத்தோட சிறந்த வழிமுறைகள், அதாவது ஒழுங்குன்னு சொல்லுவாங்க, அந்த வழிமுறைகளை கத்துக்கிறதுக்காக அவங்க அவங்க கிட்ட போய் சேர்ந்தாங்க. அவங்கள அங்க சேர வச்சது யாருன்னா பிரபலமான வாய்ப்பாட்டு கலைஞர் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார். அதுக்கப்புறம் அவங்க கந்தப்பா நட்டுவனாரிடம் தந்தை நெல்லையப்பா நட்டுவனார், பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தர பிள்ளை போன்ற தஞ்சை நாட்டிய சகோதரர்கள் அவர்களிடமும் அவங்க நாட்டியம் கத்துக்கிட்டாங்க. கந்தப்பா நட்டுவனாரும் அவர்கள் பேணி வந்த நடனக்கலை மரபிலேயே அக்கலையை பால சரஸ்வதிக்கு புகட்டினார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பரதநாட்டிய கலை ஒரு ஒழுங்கு முறையில இருந்துச்சு, அதே மாதிரி தான் அதை ஆடணும்னு. ஆனா பிற்காலத்துல அந்த பரதநாட்டிய கலையை இன்னும் பல வித்தைகளை அதற்குள்ள புகுத்தி விரிவாக்க வச்சிருக்காங்க. சரிங்க, ஒரு பாடல் நம்ம கேட்போம், மறுபடியும் நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து சீர்கொண்டு வந்தவன் என்ற பாடலை கேட்போம், மறுபடியும் நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
1: தா கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தா கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தர

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம பிரபல நாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அவங்க தன்னுடைய 7ஆம் வயதிலேயே அரங்கேற்றம் செஞ்சிட்டாங்க. அவங்களோட அரங்கேற்றம் எங்க நடந்ததுன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் தாங்க நடைபெற்றது. அவங்க சிறு வயதிலேயே நடனத்தில் அவங்களுக்கு இருந்த திறமை விமர்சகர்களாலும் மற்றவர்களாலும் மிகவும் பாராட்டப்பட்டது, போற்றப்பட்டதுங்க. ஐரோப்பா, கிழக்காசியா, வட அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் பரதநாட்டியத்தை அரங்கேற்றினார். பாருங்க, அந்த வயசுலேயே அவங்க பல நாடுகளுக்கு சென்று நாட்டிய திறமை, பாரதத்தின் பரதநாட்டியத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. வெஸ்லியன் பல்கலைக்கழகம், கலிபோர்னியா பல்கலைக்கழகம், வாஷிங்டன் பல்கலைக்கழகம் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் இவங்களோட நடன நிகழ்ச்சிகள் நடந்தது. இந்த மாதிரி வெளிநாடுகளில் கலந்து கொண்ட ஒரே நடன கலைஞர், இந்திய நடன கலைஞர் இவங்க தாங்க. இருங்க, ஒரு பாடல் கேட்போம், மறுபடியும் அவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ரயில் பயணங்கள் படத்திலிருந்து வசந்த காலங்கள் அந்த பாட்டை கேட்போம். மறுபடியும் பாலசரஸ்வதி அம்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இன்றைய புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம நாட்டிய கலைஞர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த நாட்டிய கலைஞர் பால சரஸ்வதி அவங்கள பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பல வெளிநாடுகளுக்கு சென்று நடனம் ஆடினாங்க. அவங்களுடைய நடனத்தை பார்த்து வெளிநாட்டு மக்கள் அனைவருமே வியந்தாங்க. அதுல அண்ணா கிசல் காஃப் என்னும் நடன விமர்சகர் இவரை உலகின் சிறந்த நடன கலைஞர் என்று பாராட்டியிருக்கார். பாருங்க, அமெரிக்காவில் உள்ளவங்க இவங்களை மிக சிறந்த நடன கலைஞர் என்று பாராட்டியிருக்காங்க. அமெரிக்காவின் ஈடு இணையற்ற நடன பொக்கிஷங்கள் முதல் 100 பேர் என்ற புகழ்பெற்ற பட்டியலில் சேர்க்கப்பட்ட மேற்குலகை சேராத ஒரு கலைஞர் பால சரஸ்வதி தாங்க. பார்த்தீங்களா, புதுமை பெண்ணு. கண்டிப்பாக இவங்க புதுமை பெண் தானே. இதை கேட்கக்குள்ள நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதோடையே நம்ம ஒரு பாட்டை கேட்கலாம். மைதிலி என்னை காதலி படத்திலிருந்து ஒரு பொன்மானை நான் காண என்ற பாட்டை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நாம பிரபல நாட்டிய கலைஞர் பால சரஸ்வதி அவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அவங்க அவ்வளோ எளிதா நாட்டியத்துல பெருமையை சேர்த்துடலைங்க. அவங்க உழைப்ப வந்து நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. அவங்க உழைப்ப பலர் நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. அவங்கள மரபு வழியா நிறைய துன்புறுத்தி இருக்காங்க. அதாவது வார்த்தைகளாலேயே நிறைய குறை பேசியிருக்கிறாங்க. ஒரு முறை உலக புகழ்பெற்ற சித்தார் இசை கலைஞர் பண்டிட் ரவிசங்கரின் சகோதரர் உதயசங்கர் 1933 சென்னைக்கு வந்திருந்தார். பாலசரஸ்வதியின் நடனத்தை பார்த்துவிட்டு அற்புதம் என்று அவர் வர்ணித்தார். பின்னர் பாலசரஸ்வதி அம்மாவை வட இந்தியாவுக்கு அழைத்து சென்று நடனம் ஆடுவதற்கு ஏற்பாடு செய்தார். அங்குதான் அவர் அக்பர் அலி கான், ஷம்பு மகராஜ் முதலான மகத்தான இசை கலைஞர்களை சந்தித்தார். வங்கம் உள்ளிட்ட பிற மொழி பாடல்களுக்கு நடனமாடினார். பாலசரஸ்வதி சென்ற இடமெல்லாம் அவரது மகத்தான கலைத்திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைத்தன. தமிழகத்திலும் பாலசரஸ்வதியின் புகழ் பரவ ஆரம்பித்தது. மரபுசார் கலைஞர்களின் நடனம் கண்டனத்துக்குள்ளான போதிலும் பாலசரஸ்வதியின் நடனம் தனி மதிப்பை பெற்றது. மரபுசார் கலைஞர்களின் நடனம் ஆபாசமானது என்னும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் பாலசரஸ்வதியின் நடனம் மரபுசார் நடனத்தின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னது. ஆபாசம் என்னும் குற்றச்சாட்டின் சிறு நிழல் கூட விழாத வண்ணம் நடனத்தை அவர் கையாண்டார். மரபு வழி நடனத்திற்கு எதிராக பேசி வந்த கல்கி ஆர் கிருஷ்ணமூர்த்தி, ரசிகமணி, டி கே சண்முகம் முதலியார் போன்றோரும் பாலாவின் நடனத்தை பார்த்து தங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டு நடனத்திற்கு ஆதரவளிக்க தொடங்கினர். பாருங்க, இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். வருஷம் 16 படத்திலிருந்து கங்கை கரை மன்னநடி என துவங்கும் பாடலை கேட்போம்.

தாம் தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீம்த்தீ

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம பிரபல பரதநாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய நடனங்கள் ஆடிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய உடல்நிலை வந்து திடீர்னு தைராய்டு நோயின் காரணமாக உடல் பருமன் பெரும் தொந்தரவாக அவங்களுக்கு ஆயிடுச்சிங்க. இத்தனையும் மீறி பாலா சரஸ்வதி தன் கலையை அசாத்தியமான பக்தி சிரத்தையுடன் பேணி வந்தாங்க. 1950களில் அவங்க வாழ்வில் திருப்புமுனை ஏற்பட்டது. பாலசரஸ்வதியின் விடாமுயற்சி, தீவிரமான ஈடுபாடு ஆகியவை காரணமாக முக்கியமான பல ஆளுமைகளின் கவனம் அவர் மீது விழுந்தது. அவரது கச்சேரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியது. சென்னை மியூசிக் அகாடமியின் பாலசரஸ்வதி மியூசிக் அண்ட் டான்ஸ் ஸ்கூல் என்னும் பள்ளி தொடங்கப்பட்டது. அதில் பாலசரஸ்வதி நடனமும் இசையும் கற்பித்தார். இதை விட கடல் தாண்டி அவரோட புகழ் வேற பரவ ஆரம்பிச்சுதுங்க. சென்னையில் பாலாவின் கச்சேரியை கண்ட அயல் நாட்டு கலைஞர்களின் மூலம் டோக்கியோவில் நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்ச்சியில் இந்தியாவின் பிரதிநிதியாக கலந்து கொள்ளும் வாய்ப்பு பாலசரஸ்வதி அம்மாவுக்கு கிடைச்சது. டோக்கியோவில் முதல் நாள் நிகழ்ச்சி முடிந்ததும் மேடையில் திரை விழுந்ததும் பார்வையாளர்கள் அனைவரும் ஒரு சேர எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினார்கள். டோக்கியோ கச்சேரி பாலசரஸ்வதிக்கு திருப்புமுனையாக அமைந்தது. சர்வதேச அளவில் முதல் தரமான கலைஞர்களால் அவர் அங்கீகரிக்கப்பட்டார். அதன் பிறகு ஐரோப்பா, அமெரிக்கா என பல இடங்களுக்கு பயணம் செய்து நடனம் ஆடினார். அமெரிக்காவில் பெரும் அங்கீகாரம் பெற்றார். ஆண்டுதோறும் அங்கே பல மாதங்கள் உறைவிட ஆசிரியராக தங்கியிருந்து பாடம் எடுத்தார். தமிழகத்தில் இழிவுபடுத்தப்பட்ட ஒரு கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் பெற்று அதற்கு புத்துயிர் தந்தார் பாலசரஸ்வதி. பாருங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஒரு பெயர் நம்ம வாங்கணும்னா அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு, எவ்வளவு அவமானங்கள் எல்லாம் இருக்குங்க. இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். ராகங்கள் மாறுவதில்லை படத்திலிருந்து விழிகள் மீனோ மொழிகள் தேனோ என்ற பாடலை கேட்போம்.

நீதா தான் தகதி.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நாம பிரபல நாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதி அம்மா அவங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஒரு காலம், எந்த காலம், பெண்ணுக்கு கல்வி தொடங்கி அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் ஆண் கலைஞர்களுடன் சரிசமமாக ஆளுமை செலுத்திய ஒரு சமூகத்தின் சித்திரம் இந்நூலின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்கள பத்தி புகழ்ந்து ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காருங்க. 1918 பிறந்து சிறு வயதிலேயே இந்திய அளவில் புகழை பெற்று உலக புகழ்பெற்ற கலைஞரான பாலசரஸ்வதி அம்மா 1984 இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பாலசரஸ்வதி குறித்து முழுமையாக எழுதப்பட்ட ஒரு நூல் இருக்குதுங்க, அதுவும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பாலசரஸ்வதியின் கடைசி ஆண்டுகளில் சத்யஜித் ராய் எடுத்த ஒரு சுமாரான ஆவணப்படத்தில் உள்ளதை தவிர ஒரு வீடியோ பதிவு கூட நம்ம கிட்ட இல்லைங்க. சிறந்த பாடகர் என்பதே அவரது மாயா மாலவ கவுளை ராகத்தில் பாடிய யூடியூப் பாடல் நிரூபிக்கிறது. பாலசரஸ்வதியின் 50 ஆண்டு கால கலை வாழ்க்கையில் பங்கேற்ற அவரது குடும்ப உறுப்பினர்கள் கலைஞர்கள் என 50 பேருக்கும் மேல் நேர்காணல் செய்யப்பட்டு அபூர்வமான புகைப்படங்களை கொண்டு ஆண்டுக்கணக்கான உழைப்பின் விளைவு இந்த நூல். இந்த நூலை உருவாக்குவதற்கு அதன் நூலாசிரியர் அமெரிக்காவுக்கும் ஆங்கிலத்தில் எழுதுபவராகவும் பாலசரஸ்வதியின் மருமகனாகவும் இருந்திருக்க வேண்டிய இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலசரஸ்வதி பற்றி இத்தகைய உழைப்பும் ஆவணமாக்கலும் தமிழில் முதலில் சாத்தியமாகாததற்கு நமது சமூகம் இன்னும் ஏதோ ஒரு கலாச்சார முதலீட்டுக்கும் தயாராகவில்லையே என்பதை தெரிவிக்கிறது. கிரியா பதிப்பகம் அவங்கள பத்தின அந்த நூலை வந்து வெளியிட்டிருக்குதுங்க. அந்த நூல் வெளிநாடுகளில் நிறைய கரன்சியாக மாறியுள்ளது. இசை பாரம்பரிய நடனம் சார்ந்த அரிய சொற்களஞ்சியமாக இந்த நூல் பாலசரஸ்வதி அம்மாவை பற்றின இந்த புத்தகம் இருக்குது. தமிழில் பெருமிதத்தை சொல்லும் மிக சாத்திரமான இந்த நூலை டி.ஐ. அரவிந்தன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காங்க, அதை அச்சேற்றியிருக்காங்க. பாருங்க, எவ்வளவோ உழைச்சி ஒரு சமூகம், ஒரு கொடுமையான ஒரு மக்கள் வந்து நிந்திக்கிற சமூகத்திலேந்து வந்து அவங்க எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில ஒரு நடனத்தை, அதுவும் எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம அழகா கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பு எவ்வளவு இருக்கும். அவங்கள நம்ம கண்டிப்பா வாழ்த்தணும், வணங்கணுங்க. அவங்களுக்காக இந்த பாடல் பகல் நிலவு படத்திலிருந்து வைதேகி ராமன் என்ற பாடல் கேட்போம்.

இருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம பரதநாட்டிய கலைஞர் தஞ்சாவூரை சேர்ந்த பாலசரஸ்வதி அம்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆடின காலத்திலையும் அவங்களுக்கு பிறகும் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அவங்க என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1955 சங்கீத நாடக அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. சங்கீத கலாநிதி விருது வந்து 1973 வந்து சென்னை மியூசிக் அகாடமியிலேருந்து கிடைச்சிதுங்க. 1975 இசை பேரறிஞர் விருது அப்படிங்கிற விருதை தமிழ் இசை சங்கம் சென்னை அவங்க வந்து வழங்கியிருக்காங்க. அதற்கு பிறகு 1981 சங்கீத கலா சிகாமணி விருது தி இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி சென்னையில் அவங்களும் வழங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்திய அரசு பத்ம விபூஷன் விருது பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்கங்க. நாம இவங்களை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்மளுக்கு புத்தகங்களில் படிக்க முடிஞ்சால் நம்ம அதில் படித்து கூட அவங்கள பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா புதுமை பெண்கள் இல்லையா, பெண்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுவும் இவங்கள மாதிரி போராடிய பெருமை வாய்ந்த புதுமை பெண்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம். சரிங்க, ஒரு பாடல் கேட்கலாம். வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து அழகு மலர் ஆட அப்படிங்கிற பாட்டை கேட்போம்.

0: பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. அந்த புதுமை பெண்களடி.
1: நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவரும் இதுவரை புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில பாலசரஸ்வதி அம்மா அவங்கள பத்தி நம்ம கேட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் வரும் வாரங்களில் இன்னும் நிறைய புதுமை பெண்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் என நாங்கள் நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் மற்ற நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மணிமேகலை. நன்றி, வணக்கம் நேயர்களே.
0: புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் கான சரஸ்வதி பி சுசீலா பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகவர் சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ராணி சம்யுக்தா என்ற படத்திலிருந்து பாவை உனக்கு சேதி தெரியுமா, அலைகடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீல வானம் என்ற படத்திலிருந்து ஓஹோஹோ ஓடும் எண்ணங்களே என்ற இனிய பாடல்

திருக்குறள் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாந்தி நிலையம் என்ற படத்திலிருந்து இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரச கட்டளை என்ற படத்திலிருந்து என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் என்ற இனிய பாடல்.

0: ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊட்டி வரை உறவு என்ற படத்திலிருந்து தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது என்ற இனிய பாடல்.
1: தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பஞ்சவர்ண கிளி என்ற படத்திலிருந்து தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னஞ்சிறு உலகம் என்ற படத்திலிருந்து புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்திலிருந்து ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் என்ற இனிய பாடல்

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவும் பொட்டும் என்ற படத்திலிருந்து எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மம்மா என்ற இனிய பாடல்.

குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணமா பாசமா என்ற படத்திலிருந்து மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குலமகள் ராதை என்ற படத்திலிருந்து இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு 1 என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம் நாடு என்ற படத்திலிருந்து ஆடை முழுதும் நனைய நனைய மலை அடிக்குதடி என்ற இனிய பாடல்.

காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரு வல்லவர்கள் என்ற படத்திலிருந்து காவிரி கரையின் தோட்டத்திலே கானம் வந்தது தோழியரே என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியின் நிறைவாக உயர்ந்த மனிதன் என்ற படத்திலிருந்து அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் என்ற இனிய பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் கான சரஸ்வதி பி சுசீலா பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

MTRFM ரேடியோ கனடா மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான வேளையிலே வளமை போல் இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் நான் சொன்னதே சட்டம் திரைப்படுத்து பாடல். அதிகாலை நேரம் என்று வரி கொண்டு முழுவதையும் தருகின்றது அந்த பாடல் செவியோரம். அந்த பாடலை அன்புடன் செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஓர் இனிமையான பாடல், நினைப்பது நிறைவேறும் என்ற வரி கொண்ட பாடல். நினைத்தது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்துதான் இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்தின் ஹட்டன்.

மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல் சஹானா சாரல் பூத்ததோ என்ற இனிமையான பாடல். சிவாஜி என்ற திரைப்படத்து பாடல்.

பார்த்தேன் ஒரு அழகி என்ற பாடல் வைரம் திரைப்படத்து பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் தனுஷன் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.

0: கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி.
1: ஒலிக்கின்ற பாடல்கள் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மீண்டும் ஒரு பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன் என்ற முதல் மரியாதை திரைப்படுத்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல்களோடுதான் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தினமும் வந்து பாடல்களை தரும் அன்பு உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் ஒலிக்கின்றது அவர்களுக்குள்ளே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலிலே கேட்கும் பாடல். நாயகன் திரைப்படத்திலிருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

வேளையிலே அடுத்த பாடலையும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். கஜினி என்ற திரைப்படத்து பாடலை சுட்டும் வெளி சுடரே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து கேரிஸ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். குரு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், பறந்தாலும் விடமாட்டேன் என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்.

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகளும் எங்களுக்கு சிங்காரபூமி சிங்கப்பூர் மகாலிங்கம் அவர்கள் தந்த ஒரு பாடல். மிகவும் அற்புதமான பழைய பாடல் தான், சிறந்த பாடலாக எல்லோராலும் மதிக்கப்பட்டு அன்றும் இன்றும் கேட்டால் மகிழ்வூட்டும் பாடல் காத்தவராயன் என்ற திரைப்படத்து பாடல். எப்படி பாடுகின்றது? வா கலாப மயிலே என்று அழகாக பாடும் இனிமையான பாடலை நாங்கள் கேட்போமா? ஒலிக்கின்றது பாடல்.

0: தேவி,
1: கானகத்தை விட்டு கன்னிமாரத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே, நீ வேண்டும் வரம் யாதோ?
0: வரமளிக்க வந்த திருபுர சுந்தரி, நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா?
1: கேள், எது வேண்டுமானாலும் கேள்.

இவர்களோடுதான் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனிவா நகர் நிதேசன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். மிகவும் பிரபல்யமான ஒரு பாடல் வெயில் என்ற திரைப்படத்து பாடல். நாங்கள் எல்லோரும் சிறுபிள்ளையிலே செய்த லீலைகளை எல்லாம் காட்டும் வகையில் வருமான எண்ணும் வகையிலான வார ஞாபகம் மூட்டும் ஒரு பாடல். வெயிலோடு விளையாடி என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட பாடல்.

அடுத்து வரும் பாடல் விண்ணர ஆடை திரைப்படுத்து பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ என்ற ஒரு சிறந்த பாடலை ஐரோப்பிய மண் என்றவுடன் என்னவள் அவர்கள் ஞாபகம் வரும். அவர் ஈழமணி திருநாட்டில் விடுமுறை நாட்களில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு செய்தி. கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து வந்து இணைந்து கொள்ளும் தோழியர்கள் நீண்ட கால விடுமுறை, இந்த விடுமுறை காலத்தில் அவர்கள் விடுமுறை விடுப்பு எடுத்துக்கொண்டு தங்களுடைய தாய்நாடான ஈழமணி திருநாடு சென்று இந்த வாரம் திரும்புவதாகவும் நலமாக இருப்பதாகவும் நாங்கள் வந்து மீண்டும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே இணைந்து பாட்டுகளை கேட்டு மகிழ்வோம், எல்லா உறவினர்களுக்கும் எங்கள் என்ற நல்ல செய்தியை கூறுங்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இளவரசி காஞ்சனா வசந்தி ஆகியவர்கள். அதனால் அவர்களை இறைவன் அருளால் ஆரோக்கியத்துடன் பாதுகாப்பாக மீண்டும் கனடாவுக்கு வர வேண்டும், எங்களோடு தொடர வேண்டும், மகிழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதி பாடலாக மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்ற பாடலை நூல்வேலி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சீனா ஆசான் அவர்கள். ஒலிக்க வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

இதுவரை நேரமும் நாங்கள் தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். திசை எங்கும் இசை பரப்ப வேண்டும் என்று திசையெங்கும் இருந்து பாடல்களை எழுதி கேட்டு மகிழ்வித்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அன்பர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்றும் கூறி காட்டலையில் இந்த நிகழ்ச்சியின் அளவுக்கு கொண்டு வந்து விடை பெறுகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் காட்டலையில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு மீண்டும் சந்திப்போம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் நேயர் நேரத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் தந்த பாடல். தாயை காத்த தனையன் திரைப்படுத்து பாடல். மூடி கிடந்த இமை இரண்டும் என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக தமிழ் செல்வன், சித்தார்த்தன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்

தொடரும் பாடல் இதய வீணை தூங்கும் போது என்று ஆரம்பிக்கும் ஒரு அற்புதமான பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று அன்போடு கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நர்முழியாள், தமிழ் இனியாள் இவர்களும்.

0: இதய வீணை தூங்குபோது பாட முடியுமா?
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கருப்பு பணம் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எவ்வளவு சமதர்மமான பாடல். இந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர்சாதிக்கு அவர்கள் தன்னோடு இணைத்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களை முனைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அது 7வது மனிதன் திரைப்படத்தில் இருந்து காக்கை சுரகு நிலை என்று பாடுகின்றது. இப்படி பாட வைக்கின்றார். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார். பாடுகின்றது மீண்டும் கூறுகின்றேன், காக்கை சிறகு நிலை என்ற வரியெடுத்து.

உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நேரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும், பாடல்களை எழுதிவிட்டு எங்கள் பாடல் வருகின்றது என்று அவளோடு பார்த்துக் கொண்டிருக்கும் எல்லோருக்கும் பொதுவாக ஒலிக்கின்றது அந்த பாடல். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடலை, வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல், தங்கத்தீரில் வந்திருக்கும் என்ற முதல் வரி கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்த பாடலை உறவுகளோடு உறவுகளாக நீண்ட நாளைக்கு பின் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அன்பு முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்கள், நீங்கள் எப்பொழுதும் வந்து பாடலை கேட்கும் பொழுது உங்களுடன் இணைந்து உறவுகளாக முகமதுவான் நாசர் நஜீமா ஜம்மான் தௌபிக் இவர்களும் இணைவார்கள் அல்லவா என்றும் இணைகின்றார்கள். சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் என்ற பாடல்தான் சின்னப்பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் வளமுடன் வாழ்க என்ற வணக்கத்தையும் கூறி அன்போடு கேட்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமசுந்தரன் சோமஸ்கந்தன் அவர்கள். எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து கேட்டபடி ஒலிக்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்க நாங்களும் கேட்போம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்து ஒலிக்கும் பாடல் பூங்காற்று திரும்புமா என்று கேட்டு முதல் மரியாதை பாடலை கேட்கின்றார் அன்புடன் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

தொடரும் பாடல் நீங்காத எண்ணம் ஒன்று என்ற வரியோடு ஆரம்பித்து 1981 ஆண்டு திரைக்கு வந்த விடியும் வரை காத்திரு என்ற திரைப்படத்து பாடலாகும். இந்த பாடலை இன்று திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார்.

0: இன்றைய கதம்பம் நிகழ்வில் இணைந்த உறவுகளுள் லண்டன் மாநகரத்தில் இருந்து வந்த கஸ்தூரி இணைந்து சிறப்பித்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்ட வேளையில் அந்த பாடல் அந்த வேளையில் அவருக்கு ஒலிபரப்பது கடினமாக இருந்தது. அதற்காக வேறு பாடலை ஒலிபரப்பினேன். அந்த வேளை கூறியிருந்தேன், உங்களுக்கான நீங்கள் கேட்ட அந்த பாடல் இன்றைய நேயர் நேரத்தில் இணைக்கப்படும் என்று அந்த வேளை அவருக்கு கூறியதையொட்டு இப்பொழுது அந்த பாடல் இணைகின்றது. தேன் கிண்ணம் திரைப்படத்திலிருந்து இடைவரியாக ரூப் தரா மஸ்தானா என்ற வரியும் அங்கே வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை? உத்தரவின்றி உள்ளே வா என்று பாடுகின்றது தேன் கிண்ணம் திரைப்படத்தில் இருந்து.
1: உத்தரவின்றி உள்ளே

0: பாட்டு சத்தம்ல கேக்குது.
1: அட, இந்த ரேடியோல தேங்கின நேரங்க, இப்ப அதனால சினிமா பாட்டா வைப்பாங்க.
2: என்னதான் சினிமா பாட்டா இருந்தாலும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம துண்டு துண்டா உள்ள வருது.
1: இப்ப போய் இதெல்லாம் யாருங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க வேற

வந்து உங்க அப்பா கிட்ட இருந்தா என்ன நடக்கும்?

0: ஐயோ என்ன மாமான்றானே, அடே அடே நான் யார் தெரியுமா?
1: படன் புராண சத்தியமானி காவல்காரே, நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நீ காவல்காரே.
0: நானா காவல்காரே? ஐயோ கையோ கையோ கையோ, இந்த ஜென்மத்தில் அவளை கட்டிக்க நான் விட மாட்டேன்.

0: புத்தி கெட்ட மண்டுகளா போட்டு போட்டு வந்திகளா, புத்தி கெட்ட மண்டுகளா போட்டி போட்டு வந்திகளா.
1: ஒலிக்கின்ற இந்த பாடல்களை கேட்டு மகளிர் இந்த வேளையிலேதான் தொடரும் ஒரு பாடல் அம்மன் கோவில் தேரழகு என்று பாடுகின்றது. சொந்தம் 16 திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகேட் சிறவை சந்தன்ராஜ் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் அழகோ அழகு என்ற சமர் திரைப்படத்து பாடல். ஒலிக்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தை அலங்கரித்து இறுதி பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்பும் வளைகுடா மண் குவைத் நாட்டு ஜோஜ் அவர்களுக்கான பாடல். ஜோஜ், நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் நீ மீன ராசியானால் என்று ஆரம்பிக்கும் வரி சிவப்பு நிலா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

0: வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம், உறுதியான உடல், உயர்வான உள்ளம். உயர்வான உள்ளம்னா என்ன? இப்போ நான் ஏன் நடிகர்களை திட்டுறேன்னு பொருள் அல்ல. எனக்கு ஒன்றும் விஜய் மேலேயோ விக்ரம் மேலேயோ ஆத்திரம் கிடையாது, அஜித் மேலேயோ. அவங்க நல்லா இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கணும் நான் வேணான்னு சொல்லலை. ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க நம்ம மனசுல கெட்ட எண்ணங்களை விதைச்சிட்டாங்கன்னா நம்மளால மேல வர முடியாது. ஒரு தப்ப நியாயமா கத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால மேல வர முடியாது. இந்த ஏஜ் அப்படி. இப்போ 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு அருமையான கோட்ரேஜ் பீரோ அப்பா வாங்கிட்டு வராரு. 25,000 ரூபாய் ஒரு பீரோட விலை. அதுல என்ன வைக்கணும்? டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம், பட்டுப்புடவு வைக்கலாம், சில்வர் ஆர்டிகல் வைக்கலாம், கோல்டு வைக்கலாம், ரூபா நோட்டு வைக்கலாம், ப்ரோ நோட்டு வைக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் ஒரு கோட்ரேஜ் பீரோல. ஒரு கோட்ரேஜ் பீரோவை திறந்து பார்த்தா செருப்பு விளக்கு மாறு இன்னும் என்னென்ன குப்பையில போட வேண்டியதெல்லாம் தூக்கி உள்ள வச்சா அந்த அப்பா மனசு எவ்வளவு வேதனைப்படும் கோட்ரேஜை திறந்து பார்த்தா. அது மாதிரி கடவுளை அப்பாவா நினைச்சுக்கங்க, நம்ம மனசை கோட்ரேஜ் பீரோவா நினைச்சுக்கங்க. இந்த பீரோவை ஒரு நாள் கடவுள் திறந்து பார்த்தா, மிகச்சிறந்த உலக தலைவர்களை நீங்க மனசுல வச்சிருந்தா கடவுள் சந்தோஷப்படுவார். மக்கள் நேரத்தை கெடுத்து ஒழுக்கத்தை பாழ் பண்ணி இன்கம் டாக்ஸ் கட்டாமல் மக்களை ஏமாற்றுகிற நடிகர்களை மனதில் வைத்திருந்தால் கடவுள் வெட்கப்படுவார் என்பதை தயவு செய்து மனதில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை இதோட விட்டுடுறேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் யோசிச்சுக்கங்க, தள்ளி வைங்க. மனதில் சிறந்த மனிதர்களை கொண்டு போய் வைக்கணும், ஏன்னா அவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்மளை மாற்றுவாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை சிம்பன்சி ஒரு மனித குரங்கு அதை ட்ரெயின் பண்ணுவாங்க விதவிதமா. ஒரு சிம்பன்சி என்ன பண்றாங்க, ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி ரெண்டு பக்கம் ரெண்டு செக்யூரிட்டி போட்டு எல்லாம் அதை அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு சின்ன பிளேனில் அனுப்பிச்சி வச்சாங்க. இது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிம்பன்சி வந்து எப்படின்னு கேட்டால் 94% கிட்டத்தட்ட மனுஷன் செய்கிறத அப்படியே செய்யும். நமக்கும் அதுக்கும் அந்த டிஎன்ஏ கொஞ்சம் சின்ன வித்தியாசம் அவ்வளவுதான். அதாவது 29 ஜீன் தான் வித்தியாசம் நமக்கு அதுக்கும், 29 ஜீன் தான் வித்தியாசம். அதனால தான் மனுஷன் வந்து டெவலப்டு ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கான். இல்லைன்னா நம்மளும் அப்படி குரங்கு மாதிரி நின்றுக்க வேண்டியதுதான். ஒரு 29 ஜீன் எக்ஸ்ட்ராவாக டெவலப் ஆயிடுச்சு மனுஷனுக்கு, அதுலேருந்து மாறி வந்துருச்சு. அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட மனுஷன் பண்ணுற மாதிரியே எல்லாம் பண்ணும். அது அது என்ன பண்ண, ஹோட்டல் எல்லாம் வச்சுருப்போம் அமெரிக்காவில். அது ஹோட்டலில் வந்து பேரர் வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் சாப்பிடணும்னா மெனு கார்டை கொடுத்து இப்படி காமிச்சிங்கன்னு வச்சுங்க, 7வது நம்பர் அப்படி இப்படி காமிச்சிங்கன்னா அதை கொண்டாந்து கொடுத்துரும், அந்த அந்த சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துரும். இன்னொரு சௌரியம், டிப்ஸு கேட்காது பேரர் மாதிரி, காசெல்லாம் சில்லற கேட்காது. அவ்வளவு அழகாக ட்ரெயின் பண்ணலாம் அந்த சிம்பன்சியை. அதை ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி இன்னொரு ஜூவுக்கு அனுப்புகிறான். அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டால், அது ஒன்று மட்டும் தப்பிச்சிருச்சு, மற்றவங்களாம் செத்து போயிட்டான். பைலட்டு அவன் எல்லாம் செத்து

கேள்வி கேட்டான், ஆக்சிடென்ட் ஆறபோது உனக்கு ரெண்டு செக்யூரிட்டி போட்டிருந்தமே கூட வந்தாங்களே, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டான். அது தூங்குறாங்க அப்படின்னு ஜாட சொல்லிச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக, அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அப்படி ரெண்டு தூங்குறாங்க அப்படின்னு, ஓ அடுத்த கேள்வி கேட்டான். ரைட், அந்த பைலட் ஓட்டிக்கிட்டு போனானே, பைலட் என்ன பண்ணுறான் அப்படி, என்ன பண்ணான்னு, தண்ணி போட்டான், தண்ணி போட்டான் தான் பைலட். ஓ சரி, அதெல்லாம் விடு, நீ என்ன பண்ண அப்படின்னா, அது சொல்லிச்சு நான் தான் ஓட்டினேங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆனது ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? ஏ சார், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி சார் உருப்பிடும்? மனுஷன் ஓட்டினா உருப்பிடும், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி உருப்பிடும்? நான் சொல்ல வந்த செய்தி இவ்வளவுதான், நம்முடைய மனம் ஒரு குரங்கு. இது வாழ்க்கை என்ற விமானத்தை மனம் என்ற குரங்கு ஓட்டாம புத்திங்கிற பைலட் ஓட்டினாதான் ஆபத்து இல்லாம நம்மால ஓட்ட முடியுமே ஒழிய, மனம் என்ற குரங்கு ஓட்டினா நம்ம விபத்துக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது. So take it from me, mind உங்களுடைய சர்வெண்டா இருக்கணும். எது? நம்முடைய மனம் நம்மளுடைய வேலைக்காரனா இருக்கணும். சர்வன், மனம் நமக்கு வேலைக்காரன். மனம் நமக்கு ஒருபோதும் எஜமானனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனா பின்னாடி வளரும் போது புரியும். இந்த சொசைட்டில இருக்கிற எல்லா சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் ரிலிஜன், ஜாதி, விதவிதமான பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? மனம் எஜமானனாகி விட்டது, அறிவு வேலைக்காரனாகி விட்டது. எவனுக்கு அறிவு எஜமானனாகிறதோ, மனம் வேலைக்காரனாகிறதோ, அவன் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத தெளிவான உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும். உங்க மனசை உங்க வேலைக்காரனாகணும், அவருடைய சர்வன்ட். இப்ப இந்த மனம்ங்கிற குரங்குக்கு நீங்க ப்ராமினன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். அது சொல்றபடி எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முடிவு கிடையாது. இதை நான் அந்த பள்ளியில் விளக்குற போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணுங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு அலாரம் செட் பண்ணிட்டு படுத்தவங்க எவ்வளவு பேர் கரெக்டாக 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நம்மளை கேட்பார். அலாரம் செட் பண்ணுவோம் காலம்பரை எந்திரிக்கணும் அப்படின்னு. இதில் வேற சில பேர் அவங்க வீட்டில் அம்மாட்ட பாடாக படுத்துவாங்க, இல்லாத டகுள் விடுவாங்க. அம்மா காலம்பரை 5 மணிக்கு எழுப்பிடு, 5 காலம்பரை 5, ஏதோ உங்களுக்கு புரியாதான், 5 மணிக்கு எழுப்பிடு, லேட்டாக எழுப்பிடாதே, நான் ஏதாவது மார்க் வாங்கலைன்னா அப்புறம் நீ தான் பொறுப்பு. அட்டே அப்பா இல்லாத ஆக்டிங் எல்லாம் விடுவாங்க. 5 மணிக்கு அந்த அம்மா பாவம் எழுப்பணுங்கிறதுக்காக பெத்த வயிறு 4:45 எழுந்து உட்காந்துக்கணும். அப்போ கூட கடிகாரத்தை இப்படி பார்த்துட்டு இன்னும் 1/2 மணி நேரம் புள்ள தூங்கட்டும், இந்த பெத்த மனசு இல்லையா, 1/2 மணி நேரம் புள்ள தூங்கட்டும்னு விட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து அம்மா எழுப்புவாங்க. எந்திரிக்கண்ணு கண்ணு எந்திரிக்கண்ணு எந்திரி, 5 மணி ஆச்சு எந்திரி. யாராவது சொன்ன உடனே எந்திரிப்போம்மா, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா அப்படி. உடனே அந்த பெத்த வயிறு உடனே கேட்காது, தூங்கு தூங்கு சரியோ 5 நிமிஷத்தில் அம்மா எழுப்பிடுவேன் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அந்த அம்மா மறுபடியும் எழுப்புவாங்க. நம்ம சொல்லுவோம் இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, சரின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு சாஞ்சா அது தூங்கி போயிடும். ஒரு 6:45 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஒரு டிராமா போடுவீங்களே உங்க அம்மாட்ட, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் நீ கடைசியில, நான் சொல்லியிருந்தால எனக்கிட்ட ஒண்ணு, எனக்கு எவ்வளவு பெரிய எக்ஸாம் இன்னைக்கு, நான் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லி ஏதோ அவங்க ஃபெயில் ஆயிட்ட மாதிரியும் நீங்க ஆறுதல் சொல்ற மாதிரியும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இல்லாத டிராமா விடுவீங்க. நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது யாரு? அலாரம் வச்சது யாரு? சரியா ஒரே வார்த்தை சொன்னான் நான் உடனே 5 மணிக்கு அலாரம் எந்திரிக்கணும் வச்சது யாரு? நான். திருப்பி அடிச்சது பக்கத்துட்டுக்காரனா? ஜன்னல் வழியா உள்ள வந்து மறுபடியும் அலாரத்தை அடிச்சு திருப்பி போயிட்டேனா? 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது நான், 5 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே திருப்பி அடிச்சது நான். என்னோட லூசு உலகத்தில் உண்டா? நானே 5 மணிக்கு அலாரம் வைப்பேன், அதை திருப்பி அப்புறம் திருப்பி அடித்து க்ளோஸ் பண்ணுவேன், நானே ஒரு ஏற்பாடு பண்ணுவேன், அதை நானே கலைச்சிருவேன். இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சா? என் முன்னேற்றத்திற்கு எதிரி வெளியில் இல்லை, என் முன்னேற்றத்துக்கான எதிரி எனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சுதான். நமக்கு எங்கேயுமே எனிமீஸ் வெளியில் கிடையாது, யாரும் நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னா நமக்கு உள்ள இருக்கிற சில குவாலிட்டிஸ் தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு எதிரியே ஒழிய நமக்கு வெளியிலேருந்து எந்த எதிர்ப்பும் உலகத்தில் வர முடியாது. இப்போ நான் இதை புரிய வைக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். 1, நம்முடைய மைண்டை சைக்காலஜியில் 2 பிரிச்சாங்க. நான் சும்மா மைண்டு நீங்கள் காட்டுற மைண்ட் இந்த இடத்துல இல்லை, ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்முடைய

0: மைண்டை சைக்காலஜியில ரெண்டா பிரிச்சாங்க. உலகத்துக்கு வெளியில தெரிகிறது கான்சியஸ் மைண்ட், வெளியே தெரியாத ஒரு பகுதி இருக்கு, தட் இஸ் கால்ட் சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ ஒரு உதாரணம் சொல்ற பாரு, இப்ப யாரோ ஒருத்தர் போயிட்டே இருக்காரு, அவர் என்ன சி நாயே அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, புட நாயே அப்படின்னு அவர் திரும்பி சொல்லுவார், ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்வார். இஸ் இட் பிளான்டு? இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி ரியாக்ஷன் ஒன்று வெளியில் வருது அவர்கிட்டேருந்து. இப்போ நான் போகும்போது ஓங்கி ஒரு தட்டேன்னு வச்சுங்க, வித்தவுட் எனி கொஸ்டின் அந்த அது மேலே பட்ட ஒன்ன வழியில் அவர் திருப்பி இப்படி அடிப்பார். இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இது ஏதாவது பிளான் பண்ண முடியுமா? நீங்கள் ஆக்ஷன் பிளான் பண்ணலாம், ரியாக்ஷன் பிளான் பண்ண முடியாது. பாருங்க, இந்த பிளான்ட் ஆக்ஷன் வந்து கான்சியஸ் மைண்ட்லேருந்து வரும். நீங்கள் பிளான் பண்ணாமல் உங்களுக்கு உள்ளேருந்து வருது ரியாக்ஷன், அது எங்கேருந்து வரும்? சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வரும். இப்போ நமக்கு ரெண்டுமே இருக்கு, ஆனால் ப்ரொபோர்ஷனேட்லி எது பவர்ஃபுல் தெரியுமா? நம்முடைய கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா சப்கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா? சப்கான்சியஸ் தான் பவர்ஃபுல். ஏன் தெரியுங்களா? இப்போ சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீங்கள் மைண்டை மொத்தமாக 10 கோடு போட்டு பிரிக்கிறீங்க, மைண்டுங்கிறத ஒரு பவர் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கோடு போட்டு 10 யூனிட்டை இதான் மைண்டுன்னு எடுத்தீங்கன்னா, கான்சியஸ் மைண்டு 1 யூனிட் தான், சப்கான்சியஸ் மைண்டு 9 டைம்ஸ். அப்போ எப்படி ஜெயிக்கிறது? சப்கான்சியஸ் மைண்டு தான் பல விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணும். உங்களுக்கு சொல்ல முடியாத விஷயம், ஆனால் சொல்கிறேன், என்னை மன்னிச்சுங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த உளவியலில் பகுத்தாய்வு தந்தை, அதாவது அனாலிசிஸ், நம்முடைய மனசை பற்றிய அனாலிசிஸில் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாருன்னு கேட்டால் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் தன்னுடைய 50வது வயசில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவர் போகிறார், சிக்மண்ட் ஃப்ராய்டு நடந்து போகிறார். அப்போது வெரி சாரி டு சே திஸ் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத விஷயம், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு நடந்து போகும்போது அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டார். அவருடைய மைண்டில் என்ன தோணுது? ப்ளீஸ் கோ அண்ட் டச் ஹேர் அப்படின்னு தோணுது. அட் ஏஜ் ஆஃப் 50 சிக்மண்ட் ஃப்ராய்டு ரெக்கார்ட் பண்ணுறார், என் மனதில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றியது, அவள் அழகாக இருக்கிறாள் போய் தொடு என்று ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. நான் வெட்கப்பட்டேன், என் வயது 50, நான் உளவியலின் பகுப்பாய்வு துறை தந்தை, மனது பற்றிய ஆராய்ச்சியாளர், எனக்கு இவ்வளவு மோசமான கெட்ட எண்ணமா என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதற்குள்ளாக தொட்டுவிட்டேன். இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கு உள்ளாக தொட்டுவிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அனலைஸ் பண்றாரு, இஸ் இட் ரைட் ஆர் ராங், பட் தி மிஸ்டேக் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஒய் தி மிஸ்டேக் இஸ் எக்ஸிக்யூட்டட், டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணிட்டார், இது தப்புன்னு தெரியுது. அவர் தான் அனாலிஸ் பண்றது, கெட்டிக்காரர் மைண்ட் அனாலிசிஸ்ல, பட் ஹி வாஸ் அனேபிள் டு கண்ட்ரோல் ஹிஸ் மைண்ட். அதை முடிச்சிட்டார், போய் தொட்டுட்டார். அப்பதான் யோசிக்கிறார், சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கான்சியஸ் மைண்ட். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, சுகர் பேஷண்ட்ஸ், அவங்க முன்னாடி ஒரு ஸ்வீட் வச்சுட்டு நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்வீட் உங்களுக்கு நல்லதான்னு கேளுங்க. ஐயோ இதை சாப்பிட்டா சுகர் 300 ஏறிடும்னு சொல்லிட்டு வாய் எடுத்து போட்டுருவாங்க. இப்போ அறிவு சொல்லும் இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு, கவனிங்க, அறிவு சொல்லும் இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த், பட் உள்ள இருக்கிற சப்கான்சியஸ் மைண்டு உடனே எடுத்து போடு, இல்லாட்டி எவனாவது பிடிக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு எடுத்து உள்ள போட்டு அப்புறமா சொல்லும், போட்டிருக்கப்படாது, சாப்பிட்ருக்கப்படாது, இப்போ கண்டிப்பாக சுகர் ஏறிடும், எல்லாம் அப்புறம் பேசும், நோ யூஸ். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போறேன், சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கான்சியஸ் மைண்ட். நீங்கள் காலையில் எந்திரிக்கணுங்கிற கருத்தை கான்சியஸ் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஆனால் சப்கான்சியஸ் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணாதான் அதை ஜெயிக்க முடியும். எப்படி சார் சப்கான்சியஸ் மைண்டில் ரெக்கார்ட் பண்ண முடியும்? அதுக்கான டெக்னிக் நான் கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன், உங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு பயன்படும், அதை நீங்கள் சப்கான்சியஸில் ரெக்கார்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு டிவி விளம்பரம் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் வந்து அவங்க அம்மா மடியில் படுத்து அவங்க அம்மா காது லோலாக காட்டுவார். நீங்கள் எல்லாத்தையும் ஒரு அனாலிசிஸாக கேட்டுக்கணும், அவ்வளோதான், ஒரு எல்லையோடு நம்மளுடைய குறும்பை நிறுத்திடணும். இப்போ நான் சொல்கிறது அறிவுபூர்வமான விஷயம். ஒரு விளம்பரம், ஜாய் ஆலுக்காச இது ஒரு கம்பெனி விளம்பரம், அதில் வந்து அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு விஜய் வந்து அவங்க அம்மாவுடைய ஜிம்மிக்கு இப்படி பிடிச்சி ஆட்டுவார். நம்ம குழந்தையாக இருந்தபோது இந்த காரியத்தை எல்லாருமே பண்ணியிருப்போம், நம்முடைய தாய் மடியில் படுத்திருப்போம், தாயாருடைய காதில் இருக்கிற ஜிம்மிக்கியை பிடிச்சி அப்படி ஆட்டுவோம், அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம், ஒரு ரசிச்சுக்கிட்ட உட்காந்துருப்போம். தமிழில் அம்மானு ஏன் பேர் தெரியுமா? தாயாருக்கு அம்மானு ஏன் பேர் தெரியுமா? தமிழில் அம்முனா அழகு, ஆ அப்படின்னா வியப்பு. எல்லா மனிதனும் வியந்து பார்க்கிற உலகத்தின் பேர் அழகி அவனுடைய அம்மா மட்டுமே. அது பெரிய உண்மை. ஒரு குழந்தை பார்க்கிற முதல் அழகி யாருன்னு கேட்டா அவங்க அம்மா தான். அம்மாங்கிற சொல் அப்படி உண்டானது தமிழ்ல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தூக்கத்துல குழந்தை தூங்க போகும்போது அப்படியே அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதால தான், நான் இன்னொரு சைக்காலஜி சொல்லட்டுமா, அப்பா சொல்றதை கூட நம்ம சமயத்துல மீறுவோம், நம்ம அம்மா சொல்றதை நம்மளால மீற முடியாது. ஏன்னா நம்ம தூங்க போற போது டெய்லி பார்க்கிற முகம் தாயோட முகம். தூங்க போற போது சின்ன வயசுல 10 மாசம் 8 மாசம் 1 வயசு நம்ம தூங்க போற போது கேட்ட குரல் அம்மாவுடைய குரல். அம்மா தாலாட் பாடிக்கிட்டே அப்படியே தூங்க வைப்பாங்க, ஜோ ஜோ ஜோ ஜோ ஜோ அப்படின்னு சொல்லி தட்டி தூங்க வைப்பாங்க. நம்ம காதுல விழுந்த குரல் அம்மாவுடைய குரல். அம்மாவுடைய கர்ப்பத்துல நாம இருந்த போது நமக்கு கேட்ட ஒரே வாய்ஸ் யாரோடது, நமக்கு கேட்கும் அப்ப காது கேட்கும், அம்மாவுடைய குரல் கேட்டிருக்கு எங்க கர்ப்பத்துல இருந்த போது. சோ என்ன சொல்றான் சைக்காலஜில, எந்த மனிதனாலும் மீறவே முடியாத குரல் தாயினுடைய குரல். ஒரு தாயோட குரலுக்கு அவ்வளவு செல்வாக்கு உண்டு. டஸ் சோ மச் ஆஃப் கமாண்ட் இருங்க. இது எப்படி பதிஞ்சது தெரியுமா? தூக்கத்துல கேட்டது. கர்ப்பத்துல குழந்தை தூங்கும், 270 நாளும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தை. நம்ம தூங்க போற போது அம்மாவுடைய வாய்ஸ் கேட்கிறோம், அதனால அது அப்படியே பதியுது. அப்புறம் சைக்காலஜியில கண்டுபிடிச்சிருக்கான், தூங்க போகிற போது கேட்கிற கமாண்ட் இருக்கு இல்லையா, அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். தூங்க போகும்போது என்ன தாட் போகுதோ அது நமக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள போயிடும். இப்ப முழிச்சிருக்கிறோம், கான்சியஸ் மைண்டு வேலை செய்யும். படுத்து தூங்க ஆரம்பிச்சோமா, சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் போகணும்னா நம்ம தூங்க போகும்போது ஆட்டோ சஜஷன் பேரு, நமக்கு நாமே சஜஷன் கொடுக்கணும். எப்படி பெட்ல படுத்துடணும், இப்ப தூங்க போறோம், ரிலாக்ஸ்டா கை கால் எல்லாத்தையும் நீட்டிட்டு படுத்ததுக்கு அப்புறமா நான் இப்போது உறங்க போகிறேன், நான் எழுகிற போது இப்படி எழுந்திருப்பேன், 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டும், காலை 5 மணிக்கு மகிழ்ச்சியாக எழுந்திருக்க வேண்டும், சந்தோஷமாக எழுந்திருக்க வேண்டும், கண்டிப்பாக எழுந்திருப்பேன். இந்த ஆட்டோ சஜஷன் நீங்க தூங்க போகும்போது உங்க மைண்ட்ல அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா, இது பாருங்க, கான்சியஸ் மைண்ட்ல இருந்து டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது விழுந்துடும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு உங்களை யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருப்பீங்க. கான்சியஸ் மைண்ட்ல நீங்க நினைக்கிற விஷயங்களை வச்சு ஜெயிக்க முடியாது. சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்ட எந்த விஷயத்தையும் வச்சு நீங்க தோக்க முடியாது. இதுதான் சப்கான்சியஸ் மைண்டோட பவர். ஆக்சனை விட ரியாக்சன் மோர் பவர்ஃபுல். இன்னொன்று சொல்லட்டுமா, ஆக்ஷன்ல பொய் சொல்ல முடியாது, ஆக்ஷன்ல பொய் சொல்ல முடியும், நீங்க ஏமாத்துற ஆக்ஷன்ல, ரியாக்ஷன்ல பொய் சொல்ல முடியாது. உள்ள என்ன இருக்கோ அப்படியே டக்குன்னு அப்படியே வெளியே வந்து விடும், ரியாக்ஷன்ல பொய் சொல்ல முடியாது. இன்னும் சரியா சொல்லட்டுமா, ரியாக்ஷன் இஸ் யுவர் ரியல் பர்சனாலிட்டி. யுவர் ரியல் பர்சனாலிட்டி எதுன்னு கேட்டா உங்க ரியாக்ஷனுக்குள்ளதான் இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் உங்க ரியல் பர்சனாலிட்டி இருக்கு. சரி, நான் ரொம்ப டீப்பா அந்த கிளாஸ் நடத்த விரும்பல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உங்க லைஃப்ல நல்ல குவாலிட்டிஸ் என்ன வேணும்னாலும் ராத்திரி தூங்க போற போது ரிலாக்ஸ்டா கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு போய் படுங்க, ஃப்ரெஷ்ஷா படுக்க போங்க. அப்போ உங்க மைண்டுக்கு சஜஷன் கொடுங்க, நான் நல்லவன், மிகச்சிறந்த மனிதன், நான் தலைவன் ஆவேன், நான் பெரிய இன்ஜினியர் ஆவேன், அப்படி சஜஷன்ஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்படியே தூங்க போனோம். அப்படி உள்ள போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. இது தாட் நம்பர் 1. நான் சொன்ன பார்த்தீங்களா, ரியாக்ஷனில் வந்து நம்ம ஏமாந்து போகிறோம்னு. உங்களுக்கு பிடிச்ச விஷயமா சொல்கிறேன், தனுஷ் ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ணுறாரு, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அவருடைய பர்சனல் லைஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஒரு தெலுங்கு இன்டர்வியூ. கோவம் வந்துருச்சு அவருக்கு, என்ன பண்ணார், இந்த மைக்கு காலர் மைக்கு புட்டிங்கி அப்படி தூக்கி அப்படி போட்டுட்டு ஸ்டூபிட் இன்டர்வியூ அப்படி கோவப்பட்டு ஏஞ்சி போயிட்டார் அவர். இது முடிஞ்சு போச்சு. அப்போ இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே எரிச்சல் ஆகிட்டாரு, மைக்கை கயட்டி போட்டு ஏஞ்சி போயிட்டார். ஆனால் 3 நாள் கழித்து மறுபடியும் வேற ஒரு இன்டர்வியூக்கு வந்தார். அப்போ அந்த பேச்சு வந்தது, அவர் சொல்கிறாரு, நான் அப்படி நடந்திருக்க கூடாது, சரியில்லை அது. ஒரு இன்டர்வியூவில் 4 கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, நான் என்ன பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு நான் கேட்டுட்டு ஜென்டிலாக பேசாமல் இருந்திருக்கணும், நான் பண்ணது தப்பு, ஐ ஃபீல் ஃபார் இட், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஜென்ரலாக நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆனால் பண்ணிட்டேன், புரியுதா? ஜென்ரலாக நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆனால் நான் பண்ணிட்டேன்னா என்னுடைய சப்கான்சியஸில் என்ன இருக்கோ அது என்னை அறியாமல் வெளியே வந்துடுது. நான் ஜென்ரலாக அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பேன், அதை பண்ண முடியல அப்படிங்கிறார். ஸோ கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது முதல் விஷயம். உங்கள் டே டு டே லைஃப்பில் பயன்படுற ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நல்லா படிப்பீங்க, எக்ஸலண்டா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. சேம் க்வெஸ்சன் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ சேம் க்வெஸ்சன் எக்ஸாமினேஷன்ல வந்திருக்கு. ஒரு 60% சில பேர் சரியா எழுதிருவாங்க, ஒரு 30-40% வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது எக்ஸாம் ஹாலில் வந்து கூட சரியா எழுத முடியாம வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, தெரியும் ஆன்சர், தெரியும் ஆன்சர், தெரிஞ்சும் சரியா எழுதிருக்க மாட்டாங்க. ஏன் இந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் எக்ஸாம் ஹாலில், அதே க்வெஸ்சன் வந்து கூட நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. இது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்குமா? இப்போ உங்களை விட்டுடுங்க, என் லைஃபுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எங்கே பேச வரதா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், மைண்டுக்குள்ளே என்னென்ன பேச போகிறோன்னு ப்ரிப்பேர் பண்ணுவேன். பெரிய கான்ஃபரன்ஸாக இருக்கும், ஒரு உலக தமிழ் மாநாடாக இருக்கும், இல்லை ரிலீஜியஸ் ஃபிலாசபி அது பற்றி ஒரு மாநாடாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுவேன். பேஜஸ் டுகெதர் படிப்பேன், எல்லாத்தையும் மைண்டில் வாங்கி வச்சுருப்பேன், ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவேன். சம்டைம்ஸ் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், 10% டெலிவரி பக்காவாக போயிடும். சம்டைம்ஸ் அப்படி இல்லை, ஒரு 40% தான் நான் நினைச்ச அளவுக்கு பண்ண முடிஞ்சது. ஏன் என்னால் பண்ண முடியல, இதை நான் யோசிக்கிறேன். எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியல, நான் பேச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேச முடியல. ஏன் நான் யோசிக்கணுமா இல்லையா? என் தோல்வியை நான் அனலைஸ் பண்ணணும். ஏ சரி, நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல, நானே முடிச்சிடுறேன். நீங்கள் ரேடியோ கேட்டிருப்பீங்க, இப்போ காரில் போகும்போது ரேடியோ கேட்போம், எஃப்எம் ரேடியோ கேட்போம். சூரியன் எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ரேடியோ மிர்ச்சிக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ரேடியோ மிர்ச்சியில் போடுறான், ரேடியோ மிர்ச்சியில் ஒரு பாட்டு வருது, நீங்கள் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் ரேடியோவை அவன் என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறானோ அதே வேவலென்த்து, ஒருவேளை 98.3 இருக்கலாம், ஒரு 4-5 இருக்குது ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரீக்குவன்சியில் உங்கள் ரேடியோவை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் ப்ராட்காஸ்ட் பண்ணுற பாட்டு உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துடும், நீங்கள் கேட்டுடலாம். இப்போ நான் இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன், ரேடியோ மிர்ச்சியில் ஒரு பாட்டு போடுறான், நீங்கள் சூரியன் எஃப்எம் ஃப்ரீக்குவன்சியில் ரேடியோ வச்சுருக்கிறீங்க, அந்த பாட்டு வருமா? அந்த பாட்டு வருமா? ஏன் வரல? நீங்கள் வச்சுருக்கிற இந்த செட்டு வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, அதை தான் கேஷ் பண்ணுமே ஒழிய இப்போ ரேடியோ மிர்ச்சியில் போடுற பாட்டை இதால் கேஷ் பண்ண முடியல. ஆமே கரெக்ட், சரிதானா? நான் கரெக்ட் தானே பேசுகிறேன், ரைட். இதே தான் எக்ஸாம் ஹாலில் நடக்குது. நீங்கள் மைண்டில் ஒன்றை பதிவு பண்ணும்போது ஒரு ஃப்ரீக்குவன்சியில் பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் வீட்டில் எப்படி படிப்பீங்க? ரிலாக்ஸ்டாக படிப்பீங்க, சேர் மேலே கால் போட்டு படிப்பான், சில பேர் அப்பம் தோல் மேலேயே கால் போட்டு படிப்பேன், யாரும் கேட்க போகிறதே இல்லை, குப்புறப்படுத்திக்கிட்டு படிப்பேன், அப்படியே ஆனு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே சில பேர் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பான், கால் ஆட்டிக்கிட்டே படிப்பான், ரொம்ப ரிலாக்ஸ்டாக படிப்பீங்க. உங்களுக்கு பிரெயின் வேவ்ஸ் ஃப்ரீக்குவன்சி மாறுங்கிறது தெரியுமில்ல, எப்போவுமே நீங்கள் கோவப்பட்டால் பிரெயின் ஃப்ரீக்குவன்சி மாறும், நீங்கள் பயம்தான் மாறும், நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக லிசன் பண்ண ஆரம்பித்தா இந்த வேவ்ஸோட ஃப்ரீக்குவன்சி மாறும். நல்லா பாருங்கள், ஜிக்ஸாக்காக இந்த ஃப்ரீக்குவன்சி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போச்சுன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பிரெயின் வேவ்ஸ் இப்போ ரீட் பண்ண முடியும், அதனுடைய ஃப்ரீக்குவன்சி எடுத்துடலாம். நீங்கள் வீட்டில் படிக்கும்போது ரேடியோ மிர்ச்சி வேவ்லென்த் மாதிரி பிரெயின் வேவ்ஸ் இருந்து ஒரு சப்ஜெக்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி உள்ளே போட்டுட்டீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது நர்வஸாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பாஸ் பண்ணுவோமோ இல்லையா அப்படின்னு ஒரு பயம், இந்த டயத்துக்குள்ளே இதை முடிப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆன்சைட்டி. அப்போ என்ன ஆகும்? உங்கள் ஃப்ரீக்குவன்சி மாறிடும். நீங்கள் படித்த போது உங்கள் பிரெயினோட ஃப்ரீக்குவன்சி என்ன இருந்ததோ, நீங்கள் படித்த போது அதனுடைய வேவ்லென்த் என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருந்ததோ, அதே ஃப்ரீக்குவன்சி எக்ஸாம் ஹாலில் இருந்துட்டா ஒரு வரி கூட மறக்காது. ஏன்? படித்ததெல்லாம் உள்ள போயிருக்கு, அப்படியே வெளியே வரும். நீங்கள் இந்த ஃப்ரீக்குவன்சி வேற, ரிலாக்ஸ்டு மூடில் படிச்சிட்டீங்க, டென்ஷன் மூடில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, வரவே வராது. இந்த இன்டர்வியூவில் பதில் சொல்ல முடியாமல் போது பாருங்கள், அதனால தான் தெரியும் ஆனால் சொல்ல முடியாது, அவனால் அவனுக்கு தெரியும். உள்ளே இருக்கிற போது வேறு ஃப்ரீக்குவன்சியில் மனப்பாடம் இருக்குது, இப்போ வேறு ஃப்ரீக்குவன்சியில் அவன் இருக்கிறான். ஸோ நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கங்க, வீட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்து மைண்டு ஃப்ரீக்குவன்சியை அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரியே அமைதியாக செட் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சியில் படிச்சுட்டு திரும்பி எக்ஸாம் ஹாலில் வந்து அதே ஃப்ரீக்குவன்சி மூலையில் இருக்க முடியாத வச்சிங்கன்னா படித்த எந்த விஷயமும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதுதான் அதில் இருக்கிற பெரிய சீக்ரெட். உங்களுடைய மைண்டு ஃப்ரீக்குவன்சி மாறிட்டா பழைய விஷயத்தை உள்ளேருந்து வெளியே எடுக்க முடியாது. இது ஒரு சயின்ஸ். ஸோ பதட்டம் இருக்கக்கூடாது, ஆன்சைட்டி இருக்கக்கூடாது, கியூரியாசிட்டி இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக படிக்கணும், ரிலாக்ஸ்டாக வெளியில் சொல். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த எக்ஸாமினேஷன் ஹால்லையும் ஈஸியாக உங்களால் எழுத முடியும், இன்டர்வியூ நாளைக்கு போனாலும் ஈஸியாக உங்களால் பேச முடியும். நான் ரெண்டு சயின்டிஃபிக் விஷயம் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்கணும், ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு கேட்க பயப்படுவீங்க. மைண்ட் ஃப்ரீக்வன்சி மாறுனா எப்படி சார் செட் பண்ணுறது? இப்போ பாருங்கள், ரேடியோ ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிடுவீங்க, ஒரு நாப் இருக்குது, திருப்பிக்கிட்டே போனீங்கன்னா 98.3 வந்துடும். 98.3 வச்ச உடனே அது என்ன கேட்ச் பண்ணுமோ கேட்ச் பண்ணணும். உங்கள் பிரெயின் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? இங்கே இருக்கிற யாராவது எனக்கு அந்த டெக்னிக் சொல்லுவீங்களா? பிரெயின் ஃப்ரீக்வன்சியை நானாக எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரே ஒருத்தர் மேடைக்கு வரணும், சொல்லணும், சொன்னால் அவங்களுக்கு 500 ரூபாய் கரஸ்பாண்ட்ட வாங்கி கொடுத்துருவேன். ஃப்ரீக்வன்சியை, பிரெயின் ஃப்ரீக்வன்சியை எப்படி மாற்றுறது? ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மாற்றலாம் இல்லையா? யா ஒருத்தர் சொல்லுங்கப்பா. ஓகே சரி, நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண வரேன், ஏன்னா எனக்கும் ஒரு லிமிட்டட் டைம், நான் இங்கேருந்து புறப்பட வேண்டிய டைம் இருக்குது, உங்களுக்கு அடுத்த டைம் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ டைம் லிமிட்டேஷன். ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமா? மைண்டோட ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமா? ப்ரீத்திங், யுவர் ப்ரீத்திங். நீங்கள் பயத்தில் இருக்கும்போது உங்கள் ப்ரீத்திங்கை பாருங்கள். ஏதோ யாரோ வீட்டில் திட்டுறாங்க, நீங்கள் என்னமோ தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அதை அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, கண்ணோ அப்படின்னா திட்ட ஆரம்பிக்கிறார், பயம். அந்த பயத்தில் உங்கள் மூச்சு எப்படி போகுது பாருங்கள், பாருங்கள், அருந்து அருந்து போகும், மூச்சு கண்டினியூஸாக அப்படி போகாது, அருந்து அருந்து போகும். அப்புறம் மெல்லிசா அந்த மூச்சு காத்து அடர்த்தியாக இருக்காது, மெல்லிசா போகும். பெரிய கவலை வருதுன்னு வச்சுங்களேன், பெருமூச்சு போகும், அந்த மூச்சு அடர்த்தியாக இருக்கும், ஆனால் ஒரே ஃபாஸ்ட்டாக வேகமாக வெளியே போயிடும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க வச்சுங்களேன், இந்த இந்த மூக்கோட எந்த பகுதியிலையும் இடிக்காமல் அந்த காற்று நல்ல முழுக்க அப்படியே அந்த மூக்கு வழியாக உள்ளே போய் திரும்ப அப்படியே ஸ்ட்ரைட் லைன் மாதிரி அப்படியே வெளியில் வரும். இதெல்லாம் யோகிக் சயின்ஸ். நம்முடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். கோபம் வந்தால், லஸ்ட் ஏற்பட்டால், ஃபியர், ஆன்சைட்டி, எல்லாத்துலேயும் இந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறும். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், நீ படிக்கும்போது ஓ ப்ரீத்திங் பேட்டர்னை கவனித்து ரொம்ப ரிலாக்ஸ்டு பேட்டர்னில் கரெக்டாக ப்ரீத்திங் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹால்லையும் வந்து அதே ப்ரீத்திங் பேட்டர்னை கொண்டாந்து நீ வச்சுட்டேன்னு வச்சுக்க, உன்னுடைய ஃப்ரீக்வன்சி அதுவாகவே மாறிடும். ஸோ ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ப்ரீத்திங். ஸோ உங்கள் ப்ரீத்திங்கில் கண்ட்ரோல் கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். ப்ரீத்திங் கண்ட்ரோல் கொண்டாந்துட்டீங்கன்னா அது பாருங்கள், ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு கவலை இருக்குன்னா டக்குன்னு ப்ரீத்திங்கை மாற்றிடணும். அப்போ என்ன மூச்சு ஓடுதோ அதை மாற்றி வேறு மாதிரி கொண்டு போயிடணும். உங்கள் பயம் போயிடும், கவலை போயிடும், துக்கம் போயிடும், எல்லாமே மாறிடும். ஸோ ப்ரீத்திங் பேட்டர்ன் தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட்.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றார். ஒரு ஆலயம் என்பது வீடாகும் என்ற வரி கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

நேர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற அடுத்த பாடலை ஏழு மணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து அன்புடன் தருகின்றார் டிராம்சி. ஒரு பாடல் என் ஊரு மதுரை பக்கம் என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடல் வாசலில் ஒரு வெண்ணிலா என்ற திரைப்படத்து பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

இவர்களோடு இணைந்து வருகின்றார் மொன்றியால் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன். கோபக்கார கிளியே என்ற பாடலை வேல் என்ற திரைப்படத்தில் கேட்க வேண்டும் என்று.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் ஒரு பாடலை தருகின்றார். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை என்று வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள். அவர்களில் முதலில் இன்று தருகின்றார் நீண்ட கால உறவு சிட்னி மாநகரம் ரமணி அவர்கள். ரமணி, நீங்கள் தந்த அந்த பாடல் வசந்த கால நதிகளிலே என்ற வரி எடுத்து மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் கேட்ட வேளையிலே அடுத்த பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து நீண்ட நாள் உறவு கேதீஸ் காஞ்சி பட்டுடுத்தி என்ற ஒரு அற்புதமான பாடல் வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து பாட கேட்க இருக்கின்றார். நாங்களும் கேட்போம்.

உறவுகளோடு உறவுகளாக சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கமும் வந்து ஒரு பாடல் தருகின்றார். காலத்தால் அழியாத ஒரு பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அற்புதமான வரியல்லவா? இங்கே கேட்போம் அந்த பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் சர்வதேச நேய விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடலாக நண்பன் பார்த்த என்ற முதல் வரியை கொண்டு நினைத்தாலே இனிக்கும் திரைப்படுத்து பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தொடுத்து விட்டிருக்கின்றார்.

திரும்ப அந்த பாடலை கேட்ட உடனே ஐரோப்பிய மண் என்னவளும் பெற வேண்டும் அல்லவா, கண்ண காட்டு போதும் என்ற ஒரு நல்ல பாடலை வெக்க திரைப்படத்திலிருந்து இன்று கேட்க விரும்புகிறேன் என்று ஈழமணி திருநாட்டிலிருந்து தந்தவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து வளமை போல இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து அனுப்பி வைத்த பாடல். பௌர்ணமி நிலவில் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திச்சுக்கும் தீனான பாடல்கள் என்று மகளும் இந்த வேளையிலே மீண்டும் இதுபோல ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று எதிர்ப்பு கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். காற்றலையில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: நேர் நேரத்தை அலங்கரிக்க முதல் பாடல் பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கே இருக்கின்றது. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்களும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒலிக்க வைக்கின்றார் பாடலை வா வாத்தியாரே என்ற வரியோடு.
1: வா வாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரங்காட்டினா.

நின்னுட்டாண்ட நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன்.

0: நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு, ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு.
1: தொடரும் பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பவி நறுமுகியாள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல் அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அந்த பாடல் ஈரநிலா விழிகளை மூடி என்ற வரிதான் முதல் வரி. முழுவதையும் கேட்போம்.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிமையான இந்த வேளையிலே தித்திக்கும் தேனான பாடல்களாக தரும் வகையிலே நெஞ்சுக்கு நிம்மதி கொடுக்கும் ஒரு தத்துவ பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும். பழமை போல அவர்களுடைய அந்த பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீச்சா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாக, இம்ரான் சாஹில் கேட்கும் வேளை உலக தமிழருடன் கேட்க வேண்டும் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படுத்து பாடல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்ற மனதுக்கு அமைதி தரும் பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாக நேயர் நேரத்திற்காக அடுத்து வரும் பாடலை வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி பாடலை கேட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் கேட்ட அந்த பாடல் தர்மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து அண்ணன் என்ன தம்பி என்ன என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள். நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

வழியிலே இன்னும் ஒரு பாடல். 1991 ஆண்டு திரைக்கு வந்த தர்மதுரை என்ற திரைப்படம் என்று எழுதியிருக்கின்றார். அதே திரைப்படம்தான் மாசி மாசம் ஆளான பொண்ணு என்று வரியெடுத்து பாடுகின்றது. இப்படி பாட வைக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.

ஒன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் நீண்ட கால உறவு. அவர் பாலம்பாக்கம் வேலூர் மாவட்டம் மஞ்சுளா அவர்கள். என்னடி இத்தனை வேகம் என்று கேட்கும் செல்வம் என்ற திரைப்படத்து பாடல் இது எதனால் வந்த மோகம் என்றும் கேட்கின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போமா?

வாழ்த்துக்களை கூறி வளமுடன் வாழ வேண்டும் என்று வணக்கமும் கூறி கேட்கும் அன்பு உறவு வளமை போல என்றும், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலைத்தான் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார். அவர் கேட்க ஒலிக்கும் இந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் இருக்கின்றேன், தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படத்து பாடலை தாருங்கள் என்று, வானம் கீழே வந்தால் என்ன என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அந்த வேளையிலே நான் கேட்டவுடன் உடனே பாடல்களை அனுப்பிவிட்டேன் என்று எழுதி பாடலையும் அனுப்பி வைத்து பதில்களை எல்லாம் தந்து இணைந்து கொள்ளும் நீண்ட கால உறவு அன்பு சகோதரர்கள் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். முத்துக்கு முத்தாக என்று முத்தான பாடல்களாக பாட இருக்கின்றது. இப்படி அன்புடன் அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல, புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள்.

ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது என்னும் ஒரு பாடல், பாயும் புலி என்ற திரைப்படத்திலிருந்து. ஆடி மாசம் காத்தடிக்க என்ற முதல் வரியை கொண்ட பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் விரும்புகின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல். அவர் ஒலிக்க வைத்த அந்த பாடலை அவரோடு இணைந்து ரிஷ்வான், நாசர், நஜீமா, ஜமான் இவர்களும் கேட்கின்றார்கள். உள்ளம் மகிழ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

வாடி மாசக்காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்ல. அடி அடி மாசக்காத்தடிக்க வாடி கொஞ்சம்

கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாராயோ என்று வரிகொண்ட ஒரு அற்புதமான பாடல் உத்தமன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது அன்று. இன்று ஒலிக்க வைக்கின்றார்கள் கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும்.

கவியுரைத்த கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடியாள் பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன் கவியுரைத்த கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடி

உங்கள் வானொலியில் கலந்து வரும் இனிய பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் ஒலிக்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ். அவர் தந்த பாடல் ஒரு திரைப்படம், மலையாள திரைப்படத்து பாடல். எலவனூர் மாதா என்ற வரி எடுத்து பாடுகின்றது. கேட்போம் அவரோடு நாங்களும் அந்த பாடலை.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் வழியிலே அன்புடன் பாலக்காடு ரதீஷ் கேட்ட பாடலை தொடர்ந்து வளமை போல இன்று ஜோஜ் அவர்களும் இறுதியாக ஒரு பாடலை தருவோம் என்று எண்ணுவோம் என்று பார்த்தார். இல்லை இல்லை, இறுதி பாடலுக்கு முதல் பாடலாக காதல் வீசும் என்ற நலனும் தமையந்தியும் பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல். இறுதியாக

பாடல் இன்று நீர் நிறத்தை அலங்கரித்து எங்களை எல்லாம் நிகழ்ச்சியிலிருந்து விடுபட செய்யும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. கோவை மாநகரம் ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள் தந்த பாடல். அவர் தந்த பாடல் மிகவும் ஒரு சிறப்பான பாடலாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த பாடலை தர்மதுரை என்று பின்னால் வந்த புதிய திரைப்படுத்த பாடலாக கண்டோம். ஆண்டிப்பட்டி கனவா காத்து என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை வித்தியாசமான வகையிலே தருகின்றார் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து ஏ.ஆர். நாகப்பன் அவர்களும் என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி மற்றும் பண்பலை உறவுகளுக்காகவும் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வருகின்றார். அன்பு

0: மாமா துணுக்கு செல்வி எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: கையெழுத்து போடு. வாழ்த்துக்கள்மா, உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன்.
1: ஆமா சார், அவர் வாசல தான் இருக்காரு.
0: ஏமா இங்க வரமாட்டாரா? எழுத படிக்க தெரியாதா?
1: சார் அவர் டாக்டர் சார்.
0: டாக்டரா?

அவர்களை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்கள் திருப்தியாக நிறைவாக இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி மேலும் தொடர்வோம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையும் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

0: என்ன பதில்?
1: ஆம், இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த உறவுகளே, ஒருவர் வந்து கூறும் பாட்டுக்கு பதில் பாட்டு கூறி பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே இணைந்திருக்கும் உங்கள் அன்பு உறவுகளே, உங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியாக 9:30 இரவு வேளை. பிறந்த நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் ஒரே நேரமாக காட்டும் வேளையில் இப்பொழுது 7 மாலை நேரம் என்று காட்டுகின்றது. வளைகுடா நாட்டின் சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளிலே, மலேசியாவில் நள்ளிரவு 12 இருக்கும் வேளையில், கனடாவில் எங்களுக்கு கலையக நேரம் 12 நண்பகல் ஆகிவிட்டது. நல்ல சூரிய ஒளியோடு இருக்கின்றோம். காரிக்கிழமை 21st 3rd 20th பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே நாங்கள் சந்திக்கின்றோம். என்ப உறவுகளே, ஒவ்வொருவரும் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு தர வேண்டும். உங்களுக்கு தெரியும், பதில் பாட்டு தரும்பொழுது முதல் வரியை சரியாக கவனித்து அதிலே ஒரு பதத்தை எடுத்து அதை ஆரம்பிக்கும் பாடலைத்தான் தர வேண்டும். ஒரு பாட்டிலே 5 வருமாக இருந்தால் முதல்ல அந்த பதங்கள் 5 ஏதாவது ஒரு பதத்தை நீங்கள் எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வர வேண்டும், சம்பந்தப்பட்ட பாடல். அடுத்தது, ஒருவர் தந்த பதில் பாட்டு இன்னொருவர் தருந்தால் அது செல்லுபடி ஆகாது. அடுத்து, நீங்கள் அழைப்பு தந்து நான் சரி என்றவுடன் நல்ல பாடல் என்று கேட்ட சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நீங்கள் உடனே உங்கள் வானொலியினுடைய உங்களுடைய தொலைபேசியினுடைய அழைப்பை நிறுத்திவிட வேண்டும். தொடர்ந்து அதை வைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் வருவது கடினமாக இருக்கு. இது ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற ஒரு சிறு குழப்பமாக இருக்கின்றதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அடுத்தது வந்து, ஒருவர் நீங்கள் கூறும்போது திரு நாகப்பன் அவர்கள், சிறுவை சந்தன்ராஜ் போன்றோர் வந்து தருவார்கள் பாடல்கள் எப்படி என, மற்றவர்களும் தருகின்றார்கள், இன்னார் பாடிய இந்த பாடலுக்கு நான் பதில் பாட்டு தருகின்றேன் என்று கூறித்தான் தர வேண்டும். நீங்கள் நினைத்தவுடன் ஒரு பாடலை கொண்டு வரக்கூடாது அன்பு உறவுகளை. இப்ப ஒருவர் ஒரு பாடலை பதில் பாடலாக தந்தார், அந்த பதில் பாடல் ஒரு முதல் வரியைத்தானே தருவார், அந்த முதல் வரியிலே வரும் பதத்தை எடுத்து தர வேண்டும். யாருடைய பாடலுக்காகவும் நீங்கள் தரலாம், ஒருவருடைய பாடலை குறித்து தந்தார், ஆனால் தரும்போது யார் பாடிய பாடல், இப்பொழுது யார் பதில் பாட்டு தந்தார்கள் அவர்களுடைய பாடலுக்கு பதில் பாட்டு தருகிறேன் என்று கூறலாம். எத்தனை பாடல்கள் வர இருக்கின்றன அத்தனை பாடல்களுக்கும் நீங்கள் பதில் பாடலாம். இப்போ ஒரு பாடலிலே ஒரு வரியிலே ஒரு 5 இருக்கின்றது, அதில் ஒரு பதத்தை தந்துவிட்டால் அடுத்த பதத்தை நீங்கள் அடுத்த முறை கொண்டு வரலாம். ஒரு பதத்திலே நீங்கள் வேறு ஒரு பாடலையும் தரலாம், அந்த சுதந்திரங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்கும் பாடலை நான் ஒலிபரப்புகின்றேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலோடு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். விரைவாக ஆரம்பத்திலே நீங்கள் போட்டியில் ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு புள்ளிகள் அநேகமாக சேரலாம். காலந்தாமதித்து வந்தால் சற்று குறைவாகத்தானே நீங்கள் பெற முடியும். அதனால் இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கு அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். இது மொழியல் தமிழ் வானொலி பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கான முதல் பாடலை ஒலிபரப்புகின்றேன். அவதானமாக கேளுங்கள் அந்த பாடலை. அந்த பாடல் வருகின்றது இப்பொழுது. என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஓடி வருகின்றது அந்த பாடல். அந்த பாடலில் வரும் முதல் வரியை அவதானித்து அதில் உள்ள ஒரு பதத்தை எடுத்து பதில் பாட்டை காட்டலைக்கு கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும், போட்டியிலே கலந்து கொள்பவர்களுக்கு. உறுதியிலே நீங்கள் கூடுதலான புள்ளிகளை தருவதை பொறுத்து முதல் 2-3 என்ற இடங்களை பிடித்தவர்களுடைய பாடல்கள் பெயர்களோடு காட்டலையில் வரும். ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கின்றது பாடல். இதுதான் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்காக காத்தலைக்கு வரும் பாடல்.

உன் பெயர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான் என்ற வரியோடு ஆரம்பிக்கும் பாடல் அநேகமான பாடல்கள் இதிலே கொண்டு வர முடியும். இங்கே கொண்டு ஓடி வாருங்கள்.

0: பரவீன்தார் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்களே வணக்கம். வணக்கம் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். அன்பு வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் உங்களுடைய உங்களுடைய ஒலி எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. என்ன நடந்தது? ஓ இருங்கள் இருங்கள் பார இருங்கள் ஒரு ஒரு ஒரு நிமிடம் தார் ஒரு ஒரு ஒரு நொடி தாருங்கள். எங்கே கூறுங்கள்.
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும்
0: காசு இருந்தால் வாங்கலாம் என்று நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் என்ற பாடலை பதில் பாடலாக தருகின்றது. இருங்கள் நீங்கள் ஃபாரூக். ஓகே ஃபாரூக் முதலாவது பாடலா முதலாவது பதில் பாடல் நீங்கள் தருகின்றீர்கள். ஆசைப்பட்ட எல்லாவற்றையும். சரி நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ஃபாரூக்? சென்று விட்டார். சரி வேண்டும் அடுத்த உறவை பார்க்கணும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற பதில் பாடலை தந்திருக்கின்றார் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்களா ஃபாரூக்? சரி அவர் சென்று விட்டார். அடுத்தவர் கொண்டு வர வேண்டும் பாடலை என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு பதில் பாடல் வந்திருக்கின்றது. ஃபாரூக் அவர்கள் வந்திருக்கின்றார். ஃபாரூக் அவர்கள் கொண்டு வந்து கூறியிருக்கிறார் உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலை ஆசைப்பட்ட எல்லாவற்றையும். இங்கே ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் தங்களுக்கு நண்பர்கள் வணக்கம்.
0: நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். நாங்களும் நலம். சரி என்ன பதில் பாடல் பதிலாக என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்ல சொல்ல என்ற பாடலாம் இனிக்குதடா இங்கே. அடுத்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலுக்கு இரண்டு பதில் பாடல்கள் வந்துவிட்டன. மற்றும் அன்பு உறவுகளை ஆயத்தமாக இருந்து பாடல்களை ஓடி வந்து தரங்கள். இணைப்புக்கு நீங்கள் கடினமான ஒரு நேரம் வர இருக்கின்றது. அதனால் முன்கூட்டியே உங்கள் புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். உன் பெயர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் என்ற வரியில் இருந்து ஏதாவது ஒரு பதம் எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தாருங்கள். இங்கே ஆசை என்ற பதம் எடுத்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற ஒரு பாடலை ஃபாரூக் தந்தார். சொல்ல சொல்ல இனிக்குதடா என்ற பாடலை தந்து ஞானசேகரன் பதில் தந்தார். இங்கே அடுத்தவருடைய பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியிலே ஓடி வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் இந்த பாடலுக்கு.

0: ஜோர்ஜ் வந்திருக்கார். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. உன்னோடு வாழ்வாது வாழ் என்ன வாழ்வு.
0: வாழ்த்துக்கள். உன்னோடு வாழா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு. அடுத்த பதில் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள். வந்துவிட்டார் சந்தனராஜ். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தனராஜ்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: உன் பெயரை சொன்னாலே உனக்கு திட்டிக்கிறயா?
0: வாழ்த்துக்கள். உன் பெயரை சொன்னாலே. நன்றி நன்றி நன்றி. உன் பெயரை சொன்னாலே என்ற பாடலை கொண்டு வந்திருக்கும் போது அடுத்த உறவு ஜோர்ஜ் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஜோர்ஜ்.
1: வணக்கம்.
0: அது நியாயம் இல்லைத்தான். நான் என்ன செய்வது? சொல்ல வேண்டிய பேரை சொல்லலாமா? வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறார்? ஞானசேகரன் கொண்டு வருகிறார். வாருங்கள் ஞானா. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: பேரை சொல்லவா அது நியாயமாகுமா அந்த பாட்டுவா?
0: அதைத்தான் இப்ப ஜோர்ஜ் சொன்னாரு. பேரை சொல்லலாம். அவர் சரி சரி சரி பேரை சொல்லவா. சரி சரி நல்ல பாடல் நல்ல பாடல்.
3: குரு குரு படத்தில் குரு படத்தில்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது ஜோர்ஜ் மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் ஜோர்ஜ்.
1: ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல்வாண்டிடவே அந்த பாடலையா?
0: அடே அப்பா, ஆசை ஆசையா இருக்கிறதா உங்களுக்கு? சரி, ஆசை ஆசையா இருக்கிறது என்ற பாடலை தந்து செல்கின்றீர்கள். அடுத்ததை ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: அப்புறம் உன்னை ஒன்று சொல்லிட்டு உண்மை சொல்ல வேண்டும்.
0: நாங்கள் சொல்ல மாட்டோம் ஐயா, உண்மையும் சொல்ல மாட்டோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோர்ஜ் வந்து விட்டார். வாருங்கள் ஜோர்ஜ். போட்டி ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக். என்ன பாடல்? சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பதில் பாடலை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தவர் வர வேண்டும்? அடுத்த உறவு வர வேண்டும். என் கேள்விக்கு என்ன

0: தாமதம் கூடாது, ஓடி வர வேண்டும், விரைவாக வந்து தர வேண்டும். வந்துவிட்ட சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ் வணக்கம்.
1: உள்ளம் என்பது ஆமை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உள்ளம் என்பது ஆமை என்ற பதில் பாடலை தந்து சேருகின்றார் சந்தன ராஜ் அவர்கள். எங்கே அடுத்தவர் யார் வரப்போகின்றார்? ராபிக் வருகின்றார். ராபிக் வாருங்கள், முகமது ராபிக் வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ராவி. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. எங்கே அடுத்த உறவு யார் வருகின்றார், யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். வந்துவிட்டார் ஜோஜ். மீண்டும் ஜோஜ் கொண்டு வாடலை கொண்டு வெற்றி அடிதான் என்ன சொல்லி அடிப்பேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடல் யார் கொண்டு வர வேண்டும்? பெறவில்லை, யாரும் பெறவில்லை. இணைந்து சிறப்பியுங்கள். காலம்

0: வணக்கம் ஃபாரூக், என்ன பாடல்?
1: அப்பா சொல்லி சொல்லி வந்ததில்லை.
0: வாழ்த்துக்கள். சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பாடல். ஓகே, நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் ஃபாரூக் உங்களுக்கு. எங்கே அடுத்த உறவு யார் வர இருக்கின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். இது தாமதிக்க நேரமில்லை, காதலிக்க நேரமில்லை, தாமதிக்க நேரமில்லை, போட்டியில் பங்கு பெற்ற நேரமில்லை. ஓடி வர வேண்டும், இடைவெளி விடாமல் வர வேண்டும். ஜோஜ் லீவ் எடுத்து
2: நிற்கின்றார்.
0: ஓகே, காத்திருந்து காத்திருக்குது. என்ன காத்திருக்குது? காத்திருக்குது ஐயா. நல்ல பாடலை கொண்டு வந்தார் ஜோஜ். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் சாதிக் ஐயா அவர்களே, கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நாகூர் தேவசாயி பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடல்? பாடல்
3: அந்த பாட்டுக்கு பதில் பாட்டியா, உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா அப்படிங்கிற பாட்டியா?
0: சிறப்பு சிறப்பு. உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா. வாழ்த்துக்கள். உள்ளம் என்ற பதம் கொண்டு வந்திருக்கின்றார் முகமது ராபிக் வந்திருக்கிறார், அவரை இணைப்போம். வாருங்கள் ராபிக், நீங்கள் என்ன பாடுறதை கொண்டு
4: ஆசையில பார்த்து கட்டி நாட்டு விட்டு விட்டேன்.
0: ஆசையில பார்த்து கட்டி. வாழ்த்துக்கள் முகமது ராபிக். அடுத்து சவுதியில் இருந்து வருகின்றார் எங்கள் ஃபாரூக் அவர்கள். பொருங்கள் ஃபாரூக். நீங்க கூறுவது எங்கே திருப்பி கூறுங்கள்.
1: அடிக்குது குளிரு,
0: அடிக்குது குளிரு. சரி, அடிப்பேனடி என்ற வருது. அடிக்குது குளிரு, அடிக்குது குளிரு. நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார் என்று கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே பாடல் திருப்பி மீண்டும் ஒலிக்கின்றது. எங்கே ஓடுவார்?

0: வந்து விட்டார் சந்தனராஜ். வாருங்கள் சந்தனராஜ், கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
1: வணக்கம்யா. ராபி பொண்ணை பாத்துக்கியா? தூத்து தூது தூது போ தூது போ செல்லக்கிளியேங்கிற பாருலையா.
0: தூது போ தூது போ செல்லக்கிளியே,
1: தூது போ செல்லக்கிளியே.
0: நன்றி நன்றி. செல்லக்கிளியே அனுப்பி வைக்கணும் நாங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் உங்களுக்கு. எங்கே சந்தன்ராஜ்? மீண்டும் சந்தன்ராஜ் வருகின்றார். கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும்
0: பொண்ணுதான். 100 வருஷம்.
1: நன்றி வணக்கம் ஐயா. 100 வருஷம்.
0: 100 வருஷம். சரி,
1: நன்றி வணக்கம் ஐயா.
0: 100 வருஷம் என்ற பாடலை கொண்டு வந்திருக்கிறார் சந்தன்ராஜ். அடுத்த பாடலை ஜெகவர் சாதிக் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வாருங்கள் ஜெகவர் சாதிக் அவர்களே.
1: ஐயா, முகமது ரஃபீக் பாண்டாரு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே.
0: வாழ்த்துக்கள். ஆசையே அலை போலே. பதங்களுக்கும் நீங்கள் பாடல் கொண்டு வரலாம். எந்த பதத்தையும் கொண்டு வரலாம், ஆருடைய பாடல்களும் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறும் பொழுது அடுத்த உறவு யார் வந்து சென்றார், யாரோ ஒருவர் வந்து சென்றாரே, அவர் யாராக இருக்கலாம்? வரவில்லை. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். மனோரமாவும் வந்து கூடா போல இருக்கு இல்லையா? வரவில்லை. இங்க இது மனித தமிழ் வானது. நீங்கள் யார் தந்த பாடலுக்கும் பதில் பாட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு அதிலே பெறுகின்ற பதத்திலேதான் பாடல் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் கூறுவது சரியாக செய்து கொண்டு வருகின்றீர்கள். அதை தொடர்ந்து கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். மீண்டும் கூறுங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. காத்து ஊத காத்து வீசுதே பாட்டியா?
0: காத்து ஊத காத்து வீசுதே. ஊத காத்து நல்ல பாடல். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த பாடலை ஃபாரூக் கொண்டு வருகின்றார் சவுதியிலிருந்து. ஃபாரூக் கொண்டு வாருங்கள். இந்த மான் இந்த சொந்தமானா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த மான் இந்த பாடலை தரும்போது கூற வேண்டும் யாருடைய பாடலுக்கு என்று. கொண்டு வருகின்றீர்கள் இந்த பாடலுக்கு பதில் பாடல் என்று கூறினால் நலமாக இருக்கும் அனைவரும். அடுத்து சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ், ஓ சந்தன்ராஜ், உங்களோட இணைப்பு சரியாக இல்லை போல் தெரிகின்றது. சந்தன்ராஜ் அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? முகமது ராபி, நீங்கள் கொண்டு வருங்க. என்ன பாடல் இந்த பாடலுக்கு கொண்டு வருகின்றீர்கள்?
1: சின்ன சின்ன ஆசை.
0: எந்த பாடலுக்கு இந்த பாடலை கொண்டு வருகிறீர்கள்? சின்ன சின்ன சின்ன இங்கே வந்திருக்கா பாடல் துவங்கி வந்திருக்கிறதா?
1: பாட்டு இருக்கு எல்லாத்துலயும். சின்ன சின்ன பாட்டு இருக்கு. சின்ன சின்ன ஆசை சிறுக்க
0: அந்த பாடல் இருக்க ஐயா. இப்ப எந்த பாடலுக்கு இந்த பதில் பாடலை யாருடைய பாடலுக்கு தருகிறீர்கள் அதைத்தான் சிந்திக்க வேண்டும். இப்ப உங்களோட சின்ன வண்டு பதம் வந்திருக்கிறதா? இதுவரை நேரத்தில் கேட்ட பாடல சின்ன வண்டு வந்திருக்கின்றதா? வந்தால் அந்த
1: பாடலுக்கு
0: எங்க வந்திருக்கு?
1: அந்த சின்னமணி குயில் அந்த பாடல்
0: இல்ல. அந்த பாடல் யாரும் கேட்கவில்லையே. சின்ன வண்டு வரவில்லை. இந்த இப்பொழுது வந்த பாடல்களுக்குள்ளே இருக்கிற பதத்தை நீங்கள் பாடல் கொண்டு வர வேணும். ஆசை என்றா தெரியும், ஆசையே கொண்டு போறது அல்ல. அதே போன்று பல பதங்கள் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் கொண்டு வந்து தந்த பாடலில் வரும் வரியிலே வந்த பதத்துக்குத்தான் நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். சரிதானா? மீண்டும் கொண்டு வாருங்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். வணக்கம் ஜெகவர் சாதிக் ஐயா அவர்களே. வணக்கம் ஜெகவர் சாதிக் அவர்களே. இணைப்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளை. நீங்கள் வந்தால் உங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். இப்பொழுது வந்திருக்கின்ற எங்களுடைய சந்தன் ஜெகபர் சாதிக் ஐயா வந்திருக்க. வணக்கம் ஜெகபர் அவர்களே. வணக்கம். என்ன பாடல்?
1: பாடும் போது நான் திம்பல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று அப்படிங்கிற பாட்டியா?
0: நல்ல பதில் ஜெகவர் சாதிக் அவர்களே. இங்க பாடும் போது என்று ஆரம்பித்திருக்கிறதா? ஏதாவது சொல்லி வந்திருக்கின்றதா?
1: ஒண்ணு கிடையாது.
0: அப்ப நீங்கள் அப்படி வந்து
1: பாட்டு பாட்டு பாடையா?
0: பாட்டு
1: செந்தல்வால் பாட்டு பாடல காற்றுக்கு காற்றுக்குன்னு வந்து
0: காற்றுக்கு அவர் கொண்ட பாடலிலே அந்த அவர் வந்த பரிகளிலே பாட்டு வந்து இருக்கின்றதா? நீங்களாக காற்றுக்கு பதில் கொடுக்க கூடாது. அந்த பாட்டிலே முதல் பதத்திலே ஏதாவது ஒரு பதத்துக்கு பாட்டு எடுத்து கொண்டு வருவாங்க.
1: சரியா சரியா,
0: மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி, மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம்
1: சந்தனராஜ். இந்த மின்மினிக்கு தண்ணில் ஒரு மின்னல்
0: அந்த பாடல் இந்த கண்மணிக்கு
1: வாழ்த்துக்கள்.
0: எல்லோரும் அவசரமாக செல்ல விரும்பாதீர்கள், பாடலை சரியாக தந்து செல்ல வேண்டும். வரிகளை சவுதியில் இருந்து பாரூக் அவர்கள், என்ன பாடலை கொண்டிருந்தீர்கள்?

0: கருத்துக்கு பதவி பாடல் தர வேண்டாம். அந்த பதத்திலே இருக்கின்ற நாலு வரியிலே ஒரு பாடலை முதல்ச்சுனா அந்த வரியிலே வர ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தாருங்கள். வணக்கம் சந்தனராஜ்.
1: வாழ்த்துக்கள்.
0: ஆசை என்ற பதம் எடுத்து கொண்டு
1: வருகின்றன.
0: ஆசை நெஞ்சின் கனவுகள். இப்ப இதுல கூட ஆசை நெஞ்சின் கனவுகள் என்று மூன்று பதம், ஆசை என்று எடுக்கலாம், நெஞ்சில் என்று எடுக்கலாம், கனவுகள் என்று எடுக்கலாம். அப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும் பதத்தில். கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? இது மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மணி அரை மணி நேரத்தை எட்டி பிடிக்க போகின்றோம். பாடலை எங்களுடைய போட்டி ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆகின்றது. எங்கே பாடலை காணவில்லை, பவனம் மாலை காணவில்லை, போட்டியிலே பங்கு பெற்றோர் ரோஜா வந்து பங்கு பெற்றிருந்தார் காணவில்லை. எங்கே நீங்கள் எல்லாம் பெற வேண்டும். மகாலிங்கம் பெற வேண்டும், ரவி பெற வேண்டும், சின்னபாளையம் பி பி பிரகாஷ் நன்றாக பாடுவார், கண்ணன் நல்ல பாடல்களை தருவார், செல்வகுமார் தருவார். எங்கே நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றீர்கள்? இப்பொழுது 9:52 நிமிடங்கள் உங்களுக்கு 10 மணியை எட்டி பிடிக்கின்றது. சந்தன் ராஜ் வருகின்றார். மேலும் வந்தால்தான் போட்டி. வணக்கம். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: மான் கண்ட சொர்க்கங்கள் குறையாவும் வெட்டங்களே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மான் கண்ட நன்றி, நன்றி, நன்றி. அங்கே பாரக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் பாரக். பாரக்
2: போட்டி கனவுகளே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கனவுகளே என்ற பாதத்துக்கு பாடல் எடுத்து வருகிறார். கனவுகளே, கனவு என்ற பாதத்திலிருந்து வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் பாரக், வாழ்த்துக்கள் பாரக். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஓடி வர வேண்டும். அப்ப ஒருவர் வந்து ஒரு பாடலை தந்தால் அந்த பாடல் யார் தந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடலின் வரியிலே உள்ள ஒரு பதத்துக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் பாடலை கொடுப்ப ஒரு பதம். இப்ப கனவுகளை என்று வந்த உடனே கனவுகளை, கனவுகளை என்று வருகிறது. அது கனவாக இருக்க, கனவை பற்றிய பாடல். கருத்துக்கு பாடல் அல்ல, பாட்டுக்கு பதில் பாட்டு. அந்த பாட்டிலே வருகிற பதத்தை எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தொடுத்து விட வேண்டும் இவர்கள் கூறுவது போல. எங்கே ஓடி வாருங்கள். அது பழக பழக வந்துடும். மீண்டும் சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம் சந்தன்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அடுத்த பாடல் யார் கொண்டு வந்திருக்கின்றார்? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள்.
3: சொன்னால் புரியுமா? சன்னராஜாவுக்கைய
0: அவருக்கு அந்த பாடல் நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாத்தீங்களா பாடல் எப்படி எடுத்து வருகின்றார் என்று. கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற நாகூர் ராவிக்கு வந்து விட்டார். ராவிக்கு என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? ராவி ராஃபிக் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் ஐயா?
4: சொர்க்கத்தின் வாசப்படி.
0: எந்த பாடல், எந்த பாடல் இருந்து எடுத்தீர்கள் சொர்க்கம் என்ற பதத்தை?
1: வாழ்த்துக்கள்
0: சந்தன் ராஜ். மீண்டும் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
1: கனவு கண்டேன், கனவு கண்டேனியா?
0: கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். அற்புதம், அற்புதம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தேவா வருகின்ற. தேவா கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் தேவா? வாழ்த்துக்கள் தேவா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றியாருங்கள்.
0: கண்ணா கையெழுந்து போட்டுட்டார் வந்து. கண்ணா நீயும் நானுமா, நல்ல பாடல் கொண்டு வந்து விட்டாருங்கள் தேவா. எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்கள்? எங்கே கொண்டு வந்திருக்கின்றார் சந்தன ராஜ். மீண்டும் வாருங்கள் சந்தன் ராஜ். வாழ்த்துக்கள் கனவு காணும். வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சந்தன ராஜ் வந்து விட்டார். அடுத்த உறவு யாராக இருக்கும்? பாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் பாரூக். பாரூக்
2: நான் பாடிய முதல் பாட்டு.
0: நான் பாடிய முதல் பாட்டு. நல்லது, நல்லது, நல்லது, நல்லது. ஓடி வாருங்கள் பாரூக் அவர்களே, ஓடி வாருங்கள், விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
3: வணக்கம் ஐயா.
0: வச்சுட்டாவா வாசல்ல பூசணிப்பூசல்லே பூசணிப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் வாருங்கள். மீண்டும் வர வேண்டும். ஜோர்ஜ் மீண்டும் வந்து செல்கின்றார். அங்கே அடுத்து சந்தன

0: கிடைக்கவில்லை, ஓடிவர வேண்டும். ஜோர்ஜ் மீண்டும் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள்
1: கனவு காணும் வாழ்க்கையாவும் சங்கனராஜாவுக்கு.
0: அந்த பாட்டுக்கு அவர் நீங்க கொண்டு வாருங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் நல்லது நல்லது நல்லது. கனவு காணும் வாழ்க்கையாவும் நல்லது நல்லது. ஜோர்ஜ் அடுத்தது யார் கொண்டு வந்திருக்கின்றார்? காணவில்லை. சந்தன்ராஜ் உங்களுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். ஒருவர் பாடிய பாடலில் வருகின்ற முதல் பதம் எதுவாக இருக்கலாம், அது முதலாவது பதமோ இரண்டாவது பதமோ மூன்றாவது பதமோ, அந்த பதத்தை எடுத்து அதிலிருந்து பாடலை கொண்டு வாருங்கள். அப்படி பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வரணும். பாடும் பாடலின் கருத்துக்கு பாடல் அல்ல, பாடுகிற பாடல் ஒருவர் கொண்டு வந்து தந்தால் அந்த முதல் பாடலின் முதல் வரியிலே எத்தனை பதம் இருக்கும் அதிலே ஒரு பதத்தை எடுத்து அதில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். போட்டு எங்கேயும் தொடர்ந்து இணைய வேண்டும். வந்துவிட்டார் ராபிக், மீண்டும் வந்துவிட்டார். ஓடி வாருங்கள்.
1: என்ன பாடலாம்? பாட்டு நான் பாடட்டுமா? பாடலை தான் கேட்டால்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா அந்த பாட்டு. அடுத்து ஜோர்ஜ் வந்து விட்டார். வாருங்கள் ஜோர்ஜ். நல்லது நல்லது. நான் ஆணையிட்டால் அந்த பாடலை கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோர்ஜ். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு கூறுகிறேன். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வந்து காவல் நிற்பது? சந்தன்ராஜ் காத்து கொண்டிருக்கின்ற. வாருங்கள் சந்தன்ராஜ். அருமை கலையாதே, அருமை அருமை அருமை அருமை அருமை. அடுத்தது யார்? ஞானசேகரன் வந்துவிட்டார். கொண்டு வரணும் ஞானசேகரன்.
2: கிருஷ்ணராஜ பாட்டுக்குப்பா. வாழ்க்கை என்னும்,
0: வாழ்க்கை என்னும்
2: ஓடம்.
0: ஓ, வாழ்க்கை என்னும் ஓடம்.
2: சந்திரராஜ் பாட்டுக்கு.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்னும் ஓடம்.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்க்கை என்னும் ஓடம், வாழ்க்கை என்னும் ஓடம். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறது? சந்தனராஜ் கொண்டு வந்திருக்கிறார். வாருங்கள் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள்.
1: வாழ்த்துக்கள்
0: பூ பூக்கும் மாசம். நன்றி நன்றி நன்றி இணைந்தமைக்கு. அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க. வணக்கம் பவுனம்மாள், வணக்கம் வணக்கம். வாருங்கள்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நலமா இருப்பீர்கள்? என்ன பாடலோடு வந்தீர்கள்
3: ஐயா? கனவு காணும் வாழ்க்கையாகும் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: எங்கே கொண்டு வாருங்கள்?
3: வாழ்க்கை என்னும் ஓடம்.
0: அதற்கு வந்திருந்தார் யாரு? எங்களுக்கு ஞானசேகரன் கொண்டு வந்தார். வாழ்க்கை என்னும் ஓடம்.
3: சரிங்க.
0: கனவு
3: கனவுகளே, ஆயிரம் கனவுகளே.
0: வாழ்த்துக்கள். செய்வதை விட்டுவிடுங்கள், விட்டுவிட்டு பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். காதல் செய்வதை விட்டு விட்டு ஓடி வாருங்கள். ஜோர்ஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோர்ஜ்.
1: தலைவன் பாடினால் பாட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட்டு தலைவன் என்று கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோர்ஜ். எங்கே ஓடி வர வேண்டும்? அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள்
2: சந்தன்.
0: ஓடம் எங்கே, ஓடம் எங்கே என்ற பாடல். ஓடம் எங்கே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? அடுத்த பாடலை கொண்டு ஃபாரூக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஃபாரூக். வாழ்த்துக்கள் பிடித்து விட்டீர்கள். ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ். ஓடி வாருங்கள்.
2: நெஞ்சு நெஞ்சு மறந்து விடு அப்படிங்கிற பாடலியா?
0: ஐயோ, நெஞ்சு நெஞ்சு மறந்து விட. ஏனையா மறக்க சொல்லு? நெஞ்சு நெஞ்சு மறக்க முடியாது, மறக்க முடியாது ஐயா உங்களை. வாழ்த்துக்கள். நெஞ்சு நெஞ்சு மறந்து விடு. அடுத்தது யார்? ஜோஜ் வந்திருக்காரா? ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கா. கொண்டு வாருங்கள் ஞானா. என்ன பாடல்?
2: பாட்டுக்கு.
0: நல்லது நல்லது. பூ பூவாய் பூத்திருக்கும் பூவிலே ஆயிரம் பூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூ பூவாய் பூத்திருக்கும் பூவிலே ஆயிரம் பூ. இங்கே பாரு கோடி வாருங்கள். வாழ்த்துக்கள். நெஞ்சத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்க, நெஞ்சம் மறப்பதில்லை. அருமையான பாடலை கொண்டு வந்து தருவது பதில் பாடல். பவுனம்மாள் வந்து விட்டார், அவர் விட போகின்றார். இப்ப பாருங்க, அவர் தரப்போகின்ற பவுனம்மாள் ஓடிவாருங்கள். என்ன பாடல்?
3: பாட்டு பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு, அந்த பாட்டு கொடுத்த
0: கூறுங்க.
3: பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு.
0: வாழ்த்துக்கள். இந்த பாட்டு அனைமே செல்வகுமார் கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன்
2: பவுனம்மாள் பாட்டுக்கு ஆயிரம் நிலவிப்பா.
0: ஆயிரம் நிலவிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் நிலவிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டை ஜோஜ் ஒழிவாருங்கள், கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஜோஜ் என்ன பாட கொண்டு வந்தீர்கள்? நிம்மதிக்கு வரப்போகிறது பாருங்கள். எங்கே நிம்மதி என பாடலுக்கு சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ்.
2: வணக்கம் ஐயா. ஒருத்தி உருவனை எடுத்து விட்டால்
0: ஒருத்தனை நினைத்து ஆயிரத்தி ஒருத்தி என்றதுக்கு ஒருத்தி ஒருவனை.
2: நன்றி
0: நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி சந்தனராஜ், உங்களுக்கு நன்றி சந்தனராஜ். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு
2: பவுனம்மாள் பாட்டுக்கு தான்ப்பா. ஆயிரம் வண்ணங்களே.
0: ஆயிரம் என்னையா? என்னையா
2: அந்த பாட்டு? ஆயிரம் கண் போதாது.
0: ஆயிரம் கண்.
2: ஆயிரம் கண் போதாது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் கண் போதாது செலக்கிளி வண்ணக்கிளியே என்ற பாடல்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி இணைந்ததுக்கு நன்றி. பாரவ் கோடிக்காரங்களை என்ன பாடல் பாரவ்?
4: அப்பா பாட்டு பாடட்டுமா?
0: பாட்டு ஒண்ணு நான் பாடணும். சரி நல்லது. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமான்ற பாடல். ஓகே அடுத்த பாடலுக்கு ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஜோஜ் ஒரு தர வேண்டும். ஜோஜ் என்ன பாடல்?
2: வணக்கம் ஐயா.
0: அந்த பாடலை சந்தன்ராஜ் தந்து விட்டார். அந்த பாடல் சந்தன்ராஜ் நீங்க போட்டு பாடல் தாருங்க. ஒருவன் எடுக்கலாம்.
2: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
0: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜோஜ். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார். பவுனம்மாள் வந்து விட்டார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா பூப்பூவா பூத்தி இருக்கு பூமியில.
0: வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள்.
3: பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே.
0: நல்லது வாழ்த்துக்கள். இங்கே சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஞானசேகரம் கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? ஞானசேகரம்
2: பாட்டு
0: தேநிலவுக்கு சென்று விட்டீர்களா? பாட்டு நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த அடுத்த ராபிக் நீங்கள் பாருங்க கொண்டு வாருங்கள். ராபிக்
2: ஆயிரம் மலர்களே மலருங்கள் அந்த பரலையா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து கொண்டு வருகின்ற கட்டிக்காரன் ராபிக் வாழ்த்துக்கள்
2: உங்களுக்கு.
0: வந்து விட்டார் பாரூக். பாரூக் வந்து விட்டார். பாரூக் கொண்டு வாருங்கள். பாரூக் பாரூக் என்ன பாடல் பாரூக்? அப்படியா இளைய நிலா பொழிகிறதா நீங்கள் கொண்டு வந்த பாடல்? சரி இளைய நிலா பொழிகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு இளைய நிலாவை கொண்டு வந்தீர்கள். ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். பாருங்கள் ஜோஜ்.
2: சுக்கத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க அந்த பாடல் போனமாக.
0: ஓகே அந்த பாடல் பூக்களைத்தான் பறிக்காதீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூக்களைத்தான் பறிக்காதீர்கள். அடுத்து பவுனம்மா கொண்டு வருகின்றால் உடனே கொண்டு வருவார் பவுனம்மா. ஓடுவாருங்க பவுனம்மா.
3: ஐயா ஒருவர் மீது ஒருவர் சார்ந்த அந்த பாட்டு பதில் பாட்டு. ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் ஒரு இருவர் இருவராய் இணைந்தோம் மழையிலே நனைந்தோம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மா. சந்தன் ராஜ் வந்து விட்டார். எங்கே சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள். குரங்கள்
2: பாட்டு
0: வாழ்த்துக்கள் வந்து பாடுங்கள் பாடுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தனராஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? சந்தன்ராஜ் தான் மீண்டும் வந்திருக்கின்றார். குருங்கள் சந்தன்ராஜ்
2: வணக்கம் ஐயா. பாட்டு எஸ் பாட்டு
0: பாட்டு எஸ் பாட்டு நல்லது நல்லது. ஜோச்சு கொண்டு வந்து விட்டார். ஜோச்சு
2: வணக்கம் ஐயா. இளைய நில பொழிகிறது அந்த பாடல் ஐயா.
0: அது இப்ப யாரு அது இப்ப பாரத் பாடி இருந்தாரு இளைய நில பொழிகிறது என்று
2: பாடிந்தரணம்.
0: நல்ல வேளை நிலா காயுது என்ன நேரம் என்று கூறவில்லை. நிலா காயின் நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். எங்கே கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? இப்பொழுது நிலா காயின் நேரம் ஜோர்ஜ் கொண்டு வந்திருந்தார். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். பவுனம்மா கொண்டு வாருங்கள். சரி சரி காயட்டும் காயட்டும் பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம். யார் அடுத்தது பாடல்? ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ்
2: எப்போதும் சந்தோஷம் சங்கீதம் அந்த பாடல்
0: ஐயா. எப்போதும் சங்கீதம் சந்தோஷமா நல்ல பாடலை ஐயா. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்க்க இருக்கின்றேன். எங்க சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: ஆயிரம் மலர்கள் மலர்களே இது என்ன கனவா அப்படின்னு
0: வாழ்த்துக்கள் மலர்களே மலர்களே.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மலர்களே மலர்களே இது என்ன கனவா. எங்கே அடுத்த பாடல் யார் தருகின்றார்? முகமது ராபிக் வந்து விட்டார். ராபிக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராபிக். நிலாவே வா நிலாவே வா நிலாவே வா. நல்லது நல்லது. சென்று வாருங்கள் மீண்டும் வாருங்கள். சந்தன்ராஜ் உடைய வாருங்கள். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். அதான் இப்பொழுது இப்பொழுது ராபிக் பாடி இருக்கார் நிலாவே வா. உடனே கொடுப்பார்கள் களஞ்சியத்தில் அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறது. சரிகமப்பாடு நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்களுடைய ஜோர்ஜ் அவர்கள். வணக்கம் ஜோர்ஜ்.
2: ஆயிரம் தாமரை முட்டுக்களே இங்கு ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. ராபிக் ஐயாவுக்கு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் தாமரை முட்டுக்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார்? ஞானசேகரன் கொண்டு வந்திருக்க கொண்டு வர. ஞானசேகரன்
5: ஜார்ஜ் பாட்டுக்குப்பா. நீலா அது வான திமிலே பலானது ஓனத்து மேலே அந்த பாட்டு பா.
0: வாழ்த்துக்கள். நிலாவது வானத்தின் மேலே நிலா வந்து
5: கொண்டிருக்கின்றது.
0: அதை பிடியுங்கள் பிடியுங்கள் அதை பிடியுங்கள். பாடல்கள் எங்கே பாருக்கு வந்துவிட்டார். பாரு பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாவண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவண்ணிலா. இந்த உலக யார் மற்ற பாடலை கொண்டு வருகின்றார்? எங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வந்திருப்பார் ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
5: ஜார்ஜ் பாட்டுக்குப்பா. எப்போதும் இங்கே எப்போதும் சங்கீதம் அப்படின்னா அந்த பாட்டுக்குப்பா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜாதி முல்லை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பவுனம்மாள் காத்து கொண்டிருக்கின்றார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
3: பவுனம்மாள் நிலா காயும் நேரம் அப்படின்ற பாட்டு
0: கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
3: நேரம் நேரம் நல்ல நேரம் கொஞ்சம் நேரம் பார்க்கும் நேரம் காலம் நல்ல காலம் நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை ஞானசேகரன் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். என்ன பாடல்?
5: முல்லை மலர் மேலே உமைக்கும் உண்டு போலே.
0: வாழ்த்துக்கள். முல்லை மலர் மேலே என்ற பாடலை தருகின்றீர்கள். முல்லை மலர் மேலே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். அடுத்தது ராபிக் ஒரு வாருங்கள். ராபிக் ராபிக், ஓ தடைப்பட்டு நிற்கின்றீர்களே, உங்களுடைய அழைப்பு வரவில்லை. ராபிக் ஓடி வாருங்கள். ராபிக் ஓடி வாருங்கள். ராபிக் வணக்கம். ராபிக் வணக்கம்.
2: வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடு. அந்த பாடலையா?
0: வாழ்த்துக்கள். வானிலே தேனிலா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார்? சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
2: வணக்கம். தாமரை
0: தாமரை முட்டுக்களை தாமரை கன்னங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றார்கள்? பவுனம்மாள் தருகின்றார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? பவுனம்மாள்
3: நிலா நீ வானம் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. வானம் கீழே வந்தால்
0: என்ன, போனால் என்ன, வந்தால் என்ன? வாழ்த்துக்கள் பவுனம்மாள். அடுத்த பாடல் ஜோஜ் கொண்டு வருங்க. கொண்டு வருங்க ஜோஜ்.
6: நிலவுக்கு என்னடி கோபம்.
0: எங்கடா அந்த பாடலை? அந்த பாடலை காணவில்லையே. நிலவுக்கு என் மேல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பழைய புதிய பாடல்கள் இணைந்து தருவதில் கட்டிக்காரர்கள் தான் நீங்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தரும் நேரத்திலே வருகின்றார். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? சந்தன ராஜாகத்தான் இருக்கலாம். வாருங்கள்
2: வானிலே.
0: நல்லது.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். ஞானசேகரன் ஓடி வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன்
5: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் ஞானசேகரன். ஜோஜ் வந்து விட்டார். மீண்டும் ஓடிவாருங்கள் ஜோஜ். ஜோஜ் எங்கே ஜோஜ்? ஐயோ ஜோஜ் என்ன தடைப்பட்டு விட்டீர்கள். பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
3: ஐயா வானிலே தேனிலா ஆடுதே அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் பருவத்தில் பெண் ஒரு தேன் கிண்ணம் பாலண்ணம் பாலண்ணம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே ஜோஜ் தடைப்பட்டு விழுந்தடிச்சு ஓடி
2: வருகிறார்.
0: வாழ்த்துக்கள் எங்கே. அடுத்த பாடலை கொண்டு வருவர் யார்? சந்தன ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ்.
2: நானும்
0: காணவில்லைக்கும் தாமரை பூவுக்கும் தண்ணீருக்கும் ஒற்று நாளும் சண்டை. அது நல்ல சந்தோஷமான குடும்பம். எங்கே ஞானசேகரன் ஓடி வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வர வேண்டும் பாடலை. ஞானசேகரன் கொண்டு வர வேண்டும். ஞானசேகரன் எங்கே உங்கள் பாடல்? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் எங்கே உங்கள் பாடல்?
6: பூஜைக்கு ஏத்த பூவிது நேத்து தானே பூத்தது.
0: அப்படியா? பூத்ததா? பூஜைக்கு ஏத்த பூவிது நேத்து பூத்த பூவை பறிச்சுட்டாங்களே இவங்க கிரெடிட்காரங்கள். நேற்று தானே பூத்தது. ஓகே வாழ்த்துக்கள். பவுனம்மாள் ஒரு காரங்கள்.
3: ஐயா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த பாட்டு பதில் பாட்டு. நிலவுக்கு போவோ இடம் ஒன்று பார்ப்போம் மாளிகை அமைப்போம் மஞ்சத்தில் மீதப்போம்.
0: அங்க போனாலும் மொபைல் தமிழ் வானொலி அங்கேயும் வருமாம்மா, கவலைப்படாதீங்க. நீங்க போங்க நிலவுக்கு. சந்தனாச்சு ஒரு காரங்கள்.
2: வானம் அருகில் ஒரு வானம்.
0: வானம் அருகில் ஒரு வானம் நல்ல பாடல தந்தீர்கள். எங்கே ஜோஜ் ஓடி வாருங்கள். ஜோஜ்
6: அன்பே நீ என்ன அந்த கண்ணனும்
0: நாங்கள் எல்லாம் கண்ணனும் மன்னனும் இல்லையா? உங்களுடைய அன்புதான் அப்படி இருக்கும். அன்பே நீ என்ன கண்ணனும் மன்னன் நல்ல பாடல். அடுத்து வருகின்றார் பவுனம்மாள் கொண்டு வருகின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
3: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அந்த பாட்டு பதில் பாட்டு.
0: சரி.
3: என்னடி இத்தனை வேகம், இது எதனால் வந்த மோகம், இறந்தது
0: அதனால் தான் அந்த மோகம், மோகம் வருவது அதனால் தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ் ஓடு வாருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல செய்தி தானே அதையா. அங்கே அடுத்தது ராவி கொண்டு ஓடி வாருங்கள். ராவி
7: தூங்கும் நேரம் அந்த பாடலையா.
0: என்ன பாடலையா, என்ன பாடலையா?
7: குங்குமத்து நிலவும் தூங்கும்
0: நிலவு தூங்கும் அந்த பாடல், நிலவு தூங்கும் நேரம் நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சென்று வாருங்கள் மீண்டும் இணைத்து துண்டித்துக் கொண்டு ஓடிக்கோடு கலைவாணன் ஜெயராஜ். இது யார் வந்தது இப்பொழுது? கலைவாணனா மேச்சுராணியா, யார் வந்திருக்கிறீர்கள்? அழைப்பு கிடைக்கவில்லை மகளே, அழைப்பு கிடைக்கவில்லை. ஜார்ஜ் நீங்கள் கொண்டு வந்த பாடல் என்ன? ஜார்ஜ் ஐயோ, இருவரும் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஒருவராது இணைக்க வேண்டும். சரி, எங்கே கலைவாணன்? உங்களுடைய இணைப்பு வரவில்லை மக்கள், நான் என்ன செய்யலாம் உங்களுக்கு? இப்ப எல்லோரையும் நீங்கள் தடைப்படுத்தி வச்சிருக்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜார்ஜ் வாருங்கள். வணக்கம் ஜார்ஜ்.
6: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள். பூத்து பூத்து குலுங்குதடி பூ என்ற பாடலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் கொண்டு வருகிறார். வாருங்கள் பவுனம்மாள்.
3: அன்பே நீ நீ என்ன அந்த கண்ணனோ அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்க.
3: அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே?
0: அது கிருபாலஜியாவதான் கேட்கணும் நீங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் ஒரு வாருங்கள்.
6: சந்தன்ராஜ்
0: குருங்கள்
6: என்ன
0: பாடல் வந்து விட்டது? ஞானசேகரன் கொண்டு வந்திருக்காரு. என்ன பாடல் ஞானசேகரன்? ஞானசேகரன் ஞானசேகரன் என்ன பாடல் ஞானசேகரன்? ஓ, என்ன அழைப்பு ஐயா, உங்களுடைய அழைப்பு துண்டிக்க கிடைக்குது இல்லையா ஐயா, உங்களுடைய இணைப்பு. எங்கே ஞானசேகரன் பார்ப்போம்? இல்லை. ஃபாரூக் வாருங்க. இருவருடைய பாடல் தலைப்பட்ட ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
4: என்ன பாடல்?
0: ஓ, அந்த பாடலா? சரி, சென்று பாருங்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். ஃபாரூக் கொண்டு வந்திருந்தார் இன்பமே. அப்படியே ஜார்ஜ் ஓடி வாருங்கள். ஜார்ஜ்
6: வணக்கம். எடுத்து தொடுத்து
0: சின்னராசாக்கு பூவை எடுத்து வந்து ஒரு மாலை தொடுத்து வைத்தீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எடுத்து வைத்த மாலை அப்படியே வைத்திருங்கள், ஓடி வாருங்கள். மீண்டும் பெற வேண்டும் நீங்கள். ராபிக் வந்துவிட்டார். வாருங்கள் ராபிக்.
7: பூவுக்கு
0: என்ன பாடல் ஐயா?
7: பூவுக்கு பூவால மஞ்சள் ஒன்று பாடலையா?
0: பூவுக்கு பூவான மஞ்சள் நல்ல பாடல். அங்கே அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை ராவி கொண்டு வர வேண்டும். சென்று நீங்கள் அழைப்பை துண்டிக்க வேண்டும். அழைப்பை துண்டித்து கொண்டு போங்கள். அழைப்பை கட் பண்ணி கொண்டு போங்கள் ஐயா. ஐயோ, புரியுது உங்களுக்கு. வச்சு கொண்டிருக்க கூடாது நாள். நீங்கள் சென்னு வணக்கம் வணக்கம்
6: அன்பே நீ என்ன நீ அந்த நீ ஒரு பாடலையா? நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை.
0: நீ இல்லாத போது எங்கும்
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு. அடுத்த பாடல யார் கொண்டு வருகிறார்? சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகிறார். வாருங்க சந்தன் ராஜ். அழைப்புகள் வருவது உடனே வந்து இணைந்து கொள்ளும்படி கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்திருக்கின்றது. உடனே வர வேண்டும், தாமதிக்காமல். ஓகே, அடுத்த பாடலை கொண்டு வருகிற ஜோஜ் அவர்கள் வந்துவிட்டார். வாருங்கள் ஜோஜ்.
8: எடுத்து வச்ச பாலும் எரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது.
0: ஐயோ ஐயோ, யாருக்கும் அதை கொடுங்கள் ஐயா, பாவம் தானே. நீங்களும் எடுத்து வச்சுட்டு பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். எடுத்து வச்ச பூவும் ரோஜா கேட்டுக்கொண்டிருக்கின்றாரோ தெரியவில்லை, அவர் வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். வணக்கம் வணக்கம் போனால் கூறுங்கள், என்ன பாடல்?
3: ஐயா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு, அந்த பாட்டு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்க.
3: எடுத்து வச்ச பாலும்,
0: அதான் இப்ப அது ஜோஜ் தந்திருந்தா, அவன மாலை அது ஜோஜ் தந்துட்டு போகின்றார். உடனே அடுத்த பாடலை தாருங்க.
3: சரிங்க.

0: இளம்பா இளம் கவிதைகள் பாடியது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓடிவாருங்கள் சந்தன்ராம். வணக்கம்
2: பாருங்க. என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சுங்கய்யா?
1: அவர் தந்து விட்டார் ஃபாரூக் அந்த பாடலை.
2: மீனாட்சி
1: சுந்தரம் பெற போகுங்க. மீனாட்சி அவர் வந்து விடுவார் எங்களோட முடியாது. சாமிநாதன் சந்தன்ராஜ் தந்து விட்டு சென்ற பாடல் மீனாட்சி மீனாட்சி என்ற பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் சந்தன்ராஜ். மீண்டும் அவர் தான் பெறுகின்றார். கொடுங்கள் சந்தன்ராஜ்.
2: அவரு பூவை எடுத்து வச்சு நிறையா எடுத்து வச்ச பாயும் எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும்
1: அதைத்தான் இப்ப இருவர் வந்து ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
2: அப்படியா கொடுத்துட்டாரா? சரிங்க. வச்ச பார்வதி ரேடி
1: நன்றி. வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். அப்படித்தான் வர வேண்டும், அப்படித்தான் வர வேண்டும். இங்க அடுத்த பாடல் யார் பாரு கொண்டு வருகின்றார்? வாருங்கள் பாரு. போட்டி பலமாக
3: இருக்கின்றது.
1: பாலும் பழம் அந்த பாடலை கொண்டு வருகிறேன் நீங்கள். ஓகே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி ஓடி வாருங்கள். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? ஞாச்சியார் கோயில் ஞான சேவரன் வந்து விட்டார். கொண்டு வருங்க. என்ன பாடல் ஞான சேவரன்?
4: போனமல் பாட்டுக்கப்பா. பானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை என்ன பாக்கல அந்த பாட்டுப்பா.
1: அட்ரஸ் ஆக்கேண்டா. பானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்ன பாத்திருக்கலாம் தானே. சரி மனுஷன் உங்களையும் நீங்கள் பாருங்க. நீங்களும் மனுஷன் தானே.
4: நன்றி அப்பா. நன்றி
1: நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகிறேன். பவுனம்மா தான் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
0: என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு அந்த பாட்டு பதில் பாட்டு. சொன்னது நீதானா சொல் சொல் சொல் என் உயிரே அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொன்னது நீதானா சொல் சொல் சொல் என் உயிரே என்று கொண்டு வந்தீர்கள். நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யார் கொண்டு வர போகின்றீர்கள் அடுத்த பாடல்? ஞானசேகரன் கொண்டு வருங்க. கொண்டு வருங்க
4: மாருக்கு பாட்டுக்குப்பா. என்னடி முன்னாச்சு சொன்னது என்னச்சு அந்த பாட்டுக்குப்பா. சொன்னது நீ தானா சொல் சொல் என்ன அந்த பாட்டுப்பா.
1: அந்த பாட்டு இப்போ தந்தார் எங்களுக்கு பவுனம்மாள். இப்படிதான் தந்துட்டு செல்கின்றார். உடனே போற பாடல் தாருங்கள் ஞானசேகரன். அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு ஒரு பாடல். ஓகே ராபிக் நீங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: என்னடி
1: முனியம்மா யாரு வச்ச வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்க. அணை உங்கள் தொலைபேசியை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு சந்தனராஜ் வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ். அடுத்த பாடல் நீங்கள் வந்து நெஞ்சத்தை மறந்து நெஞ்ச மறந்து விடன்னு பாருங்க. ஓடி வாருங்கள் பாரு
3: பாரு.
1: வாழ்த்துக்கள். உயிரே உயிரே அழைத்தார். சும்மா விளையாட்டுக்கு தான் அழைக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் யார் கொண்டு வருகிறீர்கள்? அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வந்துட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருங்க. ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வருங்க ஞானசேகரன்.
4: சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் ராஜான்னு ஒரு பாட்டு இருக்கா அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜோஜ் கொண்டு வாருங்கள்.
5: சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சது வெற்றி அடிதான் அடி அந்த பாடலையா?
1: ஓ அப்படியா. ஓகே ஓகே. சொல்லி அடிப்பேன் அடி என்று வந்த பாடல் முந்தி வந்த ஞாபகமா இருக்கிறது இல்லையா அந்த பாடல்? ஓகே நல்லது. சொல்லி அடிப்பேன் அடி நல்லது. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றீர்கள்? சந்தன்ராஜ் கொண்டு வருகின்ற. வாருங்கள் சந்தன்ராஜ். விளையாடு பாடலை தந்து விளையாடி செல்கின்றார். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? பவுனம்மாள் கொண்டு வருகின்றீர்கள். பவுனம்மாள் வாருங்கள். வாருங்கள் பவுனம்மாள். என்ன பாடலை கொண்டு வருவீர்கள் பாலம்மாள்?
0: ஐயா என்னடி முனியம்மா கண்ணில மையா, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்கய்யா. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. பவுனம்மாள் வந்து சென்று விட்டார். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருங்க. பாருங்க சந்தன் ராஜ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உள்ள வரைக்கும் வேண்டும் வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் பவுனம்மாள். போட்டியை, சிறப்பான போட்டி சென்று கொண்டிருக்கின்றது. பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். பவுனம்மாள்
0: முனியம்மா கண்ணில மைய, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. மையேந்தும் நெறியாட மலரேந்தும் குழலாட கையேந்தும் வளையாட நானாடுவேன்.
1: சரி, ஆடுங்கள், ஆடுங்கள், ஆடுங்கள், ஆடுங்கள். நல்லது, நல்லது. அடுத்து ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வாருங்கள், வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: பவுனம்மாள் பாட்டுக்குப்பா, பவுனம்மாள் பாட்டுக்குப்பா. தெய்வம் இருப்பது இங்கே, அது வேற எங்கே?
1: ஓ, தெய்வம் இருப்பது
4: இருப்பது இங்கே.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கான மலை பொழுதுன்றது ஞானசேகரன். ஓகே சந்தன் ராஜ்
2: வணக்கம்.
1: சபையிலே என்னை அழைக்காதே, அந்த பாடல் வந்தது உங்களுடைய வாயாலே கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த பாடல் ஃபாரூக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஃபாரூக்.
3: நன்றி சொல்லுங்கள்.
1: ஓ, தெய்வமே அன்பு தெய்வம், தெய்வமே தெய்வமான திரைப்பாடல். ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார் தெய்வமே என்ற பாடல். கேட்டிக்கார எங்க ஜோஜ் காணவில்லை, நீண்ட நேரமாக காணவில்லை. ஜோஜ் என்ன நடந்தது? அழைப்பு வந்து
2: ஜோஜ்
1: நன்றாக விளையாடி கொண்டு.
2: உயிரே உயிரே உருகாதே,
1: உயிரே உருகே,
2: உயிரே உருகாதே. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உயிரே உயிரே உருகாதே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? பவுனம்மாள் கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
0: ஐயா வேண்டும் வேண்டும் அந்த பாட்டு பதில் பாட்டு. உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். அந்த பாட்டு
1: அற்புதம், அற்புதம். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலையும். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன்.
4: அந்த தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லன் தெய்வமே, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, அந்த பாடுப்பா.
1: வாழ்த்துக்கள், நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள் மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இங்கே பாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து கொண்டு வாருங்கள் பாரூக். ஓ, கை வலிச்சா என்ன செய்யணும்? அடிச்சு முறிச்சு விட்டணும் இந்த கை. எத்தனை கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. அடுத்த பாட ஞானசேகரன் கொண்டு வருகிறேன். வாழ்க ஞானசேகரன், ஞானசேகரன் கொண்டு
4: வந்த இறைவனுக்கு பாட்டுக்குப்பா. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த பாட்டுப்பா.
1: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான்,
4: அந்த பாட்டுப்பா,
1: அந்த பாட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தன் ராஜ் ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ்.
2: பவுனம்மாள் பாடல பாட்டியா. உறவுகள் தொடர் கதை, உணர்வுகள் சிறுகதையா.
1: உண்மைதான், என்ன உறவுகள்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வரும் பாடலை யார் கொண்டு வரும்? முகமது ராபிக் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராபிக்.
2: என்னோடு கலந்துவிடும் அந்த படத்தியா.
1: அற்புதம், உயிரே உயிரே. ராபிக் பாடும் போதே நல்லா தான் உயிரே. துண்டித்துக் கொள்ளுங்கள், உறவை துண்டித்துக் கொள்ளுங்கள். எங்க நிப்பாடுங்கள், தொலைபேசியா நிறுத்துங்கள். எங்க ஜோஜ் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் ஜோஜ். நீண்ட நேரத்தின் பின் வருகின்றீர்கள். உங்களோட பயணம் பின்பு பாட்டு ஜோஜ் கொண்டு வர நன்றா விளையாடுகிறோம். விரைவாக வர வேண்டும் ஜோஜ், கொண்டு வாருங்கள்.
2: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
1: அப்படியா, கேட்டீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. சரி, நல்லது நல்லது ஜோதி. வீதியிலே இருக்காதீர்கள், வீட்டுக்குள்ளே போகுங்கள், ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வர வேண்டும். ஞானசேகரன் உங்களோட வீட்டில் என்ன நடந்தது? ஞானசேகரன் உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எங்கே பவனம்மா கொண்டு வாருங்கள்.
0: ஐயா, நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
0: சொல்லவோ சுகமான கதை சொல்லவோ.
1: அது நல்ல கதை சொல்லுங்கள். ஓகே, கொண்டு வாருங்க. நன்றி நன்றி அம்மா. நல்ல கதை என்ன சொல்லுறாங்க? ஞானசேகரன் வாருங்கள்.
4: அப்பா ஐயா, இந்த இறைவன் இரண்டு பொம்மைக்கு செய்தான் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. இரண்டும் வேண்டும் இறைவனிடம் கேட்டோம் அந்த பாட்டுப்பா.
1: சரி, அடுத்த பக்கம் திருப்பி போட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இரண்டு மனம் வேண்டும். வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா.
1: நன்றி நன்றி. ஜோஜ் வாருங்கள். ஜோஜ்
6: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு
1: பாடல் வந்து அந்த பாடல் ஞானசேகரன் தந்து விட்டார் மகனே. நீங்கள் ஒரு பாடல் தர வேண்டும்.
6: அப்ப இது போட்டு வரங்க.
1: ஐயோ, சந்தர்ப்பத்தை விட்டுட்டு சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பௌர்ணமா ஓடு வாருங்கள்.
0: ஐயா, நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு அந்த பாட்டு பதில் பாட்டு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் தவிக்கிறேன்.
1: ஜோஜுக்கு வராமல் விட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி சொல்ல உனக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள் பாருக். வீடு வரை உறவா உங்களுக்கு? சரி, வீடு வரை உறவு, வீதி வரை நல்ல தத்துவம் பிறந்திருக்கிறது உங்களுக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி மனைவி. பாருக் வாழ்த்துக்கள் பாருக் உங்களுக்கு. அடுத்த பாடல் பவனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் பவனம்மாள்.
0: ஐயா, நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. சொல்ல சொல்ல
1: வந்து அந்த பாடல் ஆரம்பத்தில் வந்து விட்டது ஐயா. எங்களுடைய ஞானசேகரன் பாடியிருந்தார். கூறுங்க.
0: சொல்லாமல் புரிய வேண்டுமே, தனிமை வேண்டுமே.
1: கெட்டிக்காரி கெட்டிக்காரி பௌனம்மா கெட்டிக்காரி. அடுத்த பாடல யார் கொண்டு? சந்தன் ராஜ் வந்து விட்டார். ஓய்வு எடுத்து வருகின்றார்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். கொண்டு வாருங்க.
2: மனம் என்னுமே இரண்டு மனம் வேண்டும்.
1: ஆமா ஆமா, மனம் என்னும் மேடமே உண்மையாக சொன்னீர்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றது? எங்கு ஞானசேகரன் தான் மீண்டும் வருகிறேன். கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
4: பௌனம்மாள் பாட்டுக்குப்பா. சொல்லாமல் புரிய வேண்டும் என்றாங்கள் அந்த பாட்டு. வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு.
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. உடனே வேறும்
4: பாடம் வந்து விட்டதப்பா.
1: வந்து விட்டது. வேற ஒரு பாடம். இத்தனை பதங்கள் வந்து விட்டது. ஒரு பாடம் டக்குன்னு கூற வேண்டியதானே. முடியவில்லையா?
4: ஒரு சொல்ல ஒருவன் அப்படி
1: வந்து விட்டாங்க. பௌனம்மாள் தந்தார்கள் அந்த பாடல். கொண்டு வா.
4: சரி அப்பா.
1: முடியவில்லையா? சரி, மீண்டும் பாருங்க. பாரூக் வந்து விட்டார். பாருங்கள் பாரூக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்ற பாட்டை கொண்டு வந்திருக்கீர்கள். எங்கே கொண்டு வாருங்கள். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று கூறி செல்லும் போல ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள். ஜோஜ்
6: வணக்கம் ஐயா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி சரி சரி. வீடுகரை மனைவி என்றபடியால் நீங்கள் அதை கொண்டு வந்தீர்கள். நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வர? பவனம்மாள். பவனம்மாள் ஓடி வாருங்கள்.
0: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அந்த பாட்டு பதில் பாட்டு. உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும்.
1: வாழ்த்துக்கள். பிரிவு வேண்டாம், வாழ்த்துக்கள். சேர்ந்து வாழ வேண்டும். ராபிக் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்க ராபிக்.
2: உயிரின் உயிரே அந்த பாடலையா?
1: அந்த பாடல் வந்த ஞாபகமா இருக்கு ஐயா. அந்த பாடல் வந்து விட்டது உயிருங்கள். ஒரு பாடல் உடனே தாருங்கள். நல்லது,
2: நன்றி சொல்லு உனக்கு.
1: அந்த பாடலும் வந்து விட்டது. இப்ப உறவு என்றால் தனிமையில இருங்க காண முடியுமான்றெல்லாம் வந்திருக்கிறது பாடல்கள். ஏதாவது ஒரு பாடல்
2: கெடுங்களேன்.
1: சரி மீண்டும் பாருங்கள். வணக்கம் சேர்ந்தராஜ்.
2: வணக்கம் ஐயா. ஒரு ராகம் ஒரு தாளம் பள்ளியா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வந்து விட்டார் பவனம்மாள். வாருங்கள் பவனம்மாள்.
0: ஐயா தனிமையில இனிமை காண முடியுமா அந்த பாட்டு பதில் பாட்டு? காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார் ஞானசேகரன். வாருங்கள் ஞானசேகரன்.
4: ஜார்ஜ் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான் அந்த பாட்டுவா?
1: அந்த பாட்டுக்கு என்ன பாடல்? கொடுத்ததெல்லாம்
4: ஜார்ஜ் சொன்னாலும்
1: கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேகரன். அடுத்த பாடலை ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ் வாருங்கள்.
5: முருகா
1: என்று அழைக்க, முருகா என்று அழைக்கவா? சொல்ல சொல்ல முருகா. முருகா என்று நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்கள் பாடல் ஜோஜ். ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும் நீங்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார்கள் நண்பர்கள். ஞானசேகரன் மகன் கொண்டு வந்து விட்டார். ஞானசேகரா ஓடி வாருங்கள். ஞானசேகரனே, ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் ஐயா?
4: யாருக்காக கொடுத்தாங்க பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா? யார் இந்த நிலவு ஏன் இந்த கனவு அந்த பாட்டுப்பா?
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யார் இந்த?
4: நன்றி நன்றி அப்பா நன்றி.
1: வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றிகள். இந்த நிலவு. அடுத்த பாடல் பாரூக் பண்ணி வந்திருக்காரு. வணக்கம் பாரூக்.
7: பாரூக்
1: என்ன பாடல்?
7: வெள்ளி கொலுசு.
1: வெள்ளி நல்லது நல்லது நல்லது நல்லது. வெள்ளி கொலுசு மணி கொண்டு வந்து விட்டீர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வந்து விட்டார் ராஃபிக் அவர்கள் கொண்டு வந்து. என்ன பாடல் ஐயா?
2: வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே அந்த பாடலையா?
1: வாழ்த்துக்கள் வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே. வாழ்த்துக்கள் பாருங்க. அடுத்தது பவனம்மாள் வந்திருக்கின்றார்கள். பவனம்மாள் கொண்டு வாருங்கள்.
0: ஐயா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக அந்த பாட்டு பதில் பாட்டு? யாருக்காக இந்த மாளிகை?
1: யாருக்காக இது? யாருக்காக அந்த பாடல் தானே? சரி அடுத்த பாடல கொண்டு வர போன்ற சந்தன ராஜ் அவர்கள் கொண்டு வருகிறார். கொண்டு வருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம். ஓ வீடு மனைவி மக்கள் அந்த பாடல் நல்ல பாடல். வீடு மனைவி மகள் விஸ்வநாதன் அவர்கள் நல்லது நல்லது அந்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஞானசேகரன்.
4: பாருக்கு பாட்டுக்கு பதில் வெள்ளி கொலுசு முனையா அந்த பாட்டுக்கு? மணியோசை கேட்டு எழுந்து அந்த பாட்டு வா?
1: கடந்த முறை இந்த பாடல தந்தீர்கள் நீங்களா? மணியோசை கேட்டு எழுந்தாலும் முதல் பாடலா வந்தது. மணியோசை கேட்டு எழுந்து அடுத்தது அடுத்தது. ஜோஜ் கொண்டு வரு வாருங்க. ஜோஜ் வாருங்கள். உங்களுக்கு
5: தான் மக்கள் இரண்டும் வாழ்வில் சிக்கல்
1: சிக்கல். அது சிக்கலா? வாழ்வு சிக்கல் வாழ்வு சிக்கல். கொண்டு வாருங்க அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை சந்தன ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன ராஜ். வணக்கம் சந்தன ராஜ். அந்த பாடல் அவர் தான் தந்தார். முதல் தந்து
2: விட்டார். மனைவி
1: வந்து நல்ல பாடல் நல்ல நல்ல பாடல்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். பவனம்மாள் கொண்டு வந்து விட்டார். பவனம்மாள் வாருங்கள்.
0: வெள்ளி கொலுசு மணி அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
0: வெள்ளி மணி கோசையிலே உள்ளமெனும் கோயிலே அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ், சந்தன்ராஜ் நீங்கள் காத்தலையில் இருக்கின்றீர்கள் ஐயா.
2: நிலவே என்னிடம் நெருங்காது அப்படின்னு
1: அந்த பாடல் வந்து விட்டது. அந்த பாடல் வந்து விட்டது. அதையும் வந்துவிட்டது. பவனம்மாள் இப்பொழுதே பாடி செல்கின்றார்.
2: வெள்ளிப்பனிமலை
1: வெள்ளிப்பனிமலையில் மீது லாபம் பாரதி இந்த பாடம். நல்லது, வாழ்த்துக்கள். அடுத்தது பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள்.
0: ஐயா, வெள்ளி கொலுசு மணி அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. மணி ஓசை கேட்டு எழுந்து
1: அந்த பாடம் ஞானசேரன் தந்துருக்கார். மணி ஓசை கேட்டு ஞானசேரன் தந்தார். மணி
0: சரி, அடுத்த பாட்டு கொலுசு.
1: கொலுசு கொலுசு
0: கொலுசு கொலுசு எசப்பாடு கொலுசு நீ பாடாதிருந்தால் அந்த பாட்டுங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? ஞானசேகரம் வந்து விட்டார். ஞானசேகரம் பாருங்கள். ஐயோ, ஞானசேகரத்து இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஞானசேகரம், உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நீ மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
4: சந்திரராஜ பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா.
1: அற்புதம் அற்புதம். வெள்ளிமலை மன்னவா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தான் கொண்டு வருவார். வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் கொண்டு வர வேண்டும். சந்தன்ராஜ், ஓ வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. விடியனம் அந்த பாடலையா? விடிய விடிய நடனம் அந்த பாடலையா?
1: விடிய விடிய நடனம் தான். இங்கே முடிய முடிய பாடல் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது யார் வந்தது? பவனம்மாள் வந்திருக்கின்றார். வாருங்கள் பவனம்மாள்.
0: ஐயா, வெள்ளிப்பனிமலையின் மீது லாவுவோம் அந்த பாட்டு பதில் பாட்டு. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா அந்த பாட்டுங்க.
1: அற்புதம் அற்புதம். பனியில்லாத மார்கழியா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன விளையாட்டு வர்றாங்க.
0: நன்றி
1: ராபிக். ஓடி வாருங்கள் ராபிக்.
2: பனிவிலும் மார்பலம்
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். பனி விழும் மலர்வனம் நல்லது. அடுத்த பாடலை யார் தருகின்றார்? எங்களுடைய ஞானசேகரன் தருகிறார். வாருங்கள் ஞானசேகரன்.
4: வெள்ளிமலை மன்னவா அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுமா? நீரை விடலாமா அந்த பாட்டுமா?
1: அது நியாயமான கேள்விதானே. மன்னவனே அழலாமே, ஏன் அழ வேண்டும்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. தேவா கொண்டு ஓடி வாருங்கள். என்ன பாடுறது தேவா? தேவா
2: கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைப்போம்.
1: ஓ, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைப்போம் என்று வருகிறதா? வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி. நல்லது நல்லது. கொண்டு வாருங்கள் மற்ற பாடலை. கட்டிக்காரன் வெட்டிக்காரன் கட்டிக்காரன். வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைப்போம். அடுத்தது பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள் பவுனம்மாள் வணக்கம்.
0: விடிய விடிய நடனம் அந்த பாட்டு பதில் பாட்டு. விடியும் மட்டும் பேசலாம், விழித்திருந்து பேசலாம்,
1: அதற்கு பின்பு பேசலாம். வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஓடி வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் ஃபாரூக் வருகின்றார். அன்பு மகனே ஃபாரூக் கொண்டு வாருங்கள் ஐயா.
8: மார்வழி குஞ்சல் அல்லவா?
1: அப்படியா? மார்வழி திங்கள் அல்லவா? ஓ, அந்த பாடலை கொண்டு வந்தீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மார்வழி திங்கள் அல்லவா? இங்கே சந்தன்ராஜ் காவல் இருக்கின்றார். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
2: மன்னவா மன்னவா மன்னாதி மன்னவா.
1: நன்றி. நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்? எங்கே பார்ப்போம்? அடுத்த பாடலை கொண்டு வருபவர் யாராக இருக்கலாம் என்று தேடும் பொழுது 1, 2, 3, 4, 5 பவுனம்மாள் வந்துகிட்டார். வாருங்கள் பவுனம்மாள்.
0: ஐயா வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி இருப்போம் அப்படின்ற பாட்டு பதில் பாட்டு. வெள்ளிக்கிழமை ராத்திரி நேரம் கல்கட்டாவில் நடந்தது ஒன்று. ஊரெங்கும் பேர் பெற்ற திருடன் பிடிபட்டான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராவி கோடி. என்ன பாடல் ராவி?
2: விளக்கு வச்ச நேரத்திலே அந்த பாடல்.
1: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் பிடித்து விட்டார், போட்டியை பிடித்து விட்டார். சரி துண்டித்து தொடர்பை துண்டிக்க வேண்டும். விளக்கு வைத்த நேரத்திலே மாமன் வந்தாண்டி. ஆமா. அடுத்த பாடல் யார் வருகின்றார்? புதிய உறவு ஒன்று வருகின்றது இல்லை, புதிய போட்டியாளர். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிதா வணக்கம் மகளே. என்ன பாடல்? சரிம மகளே என்ன
0: பாடல்? வெள்ளி கொலுசு மணிக்கு
1: கொடுங்களம்மா. என்ன பாடல்?
0: வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமையில அம்மாவன் வாசல்.
1: வெள்ளிக்கிழமையில அம்மாவன் வாசல். வாழ்த்துக்கள். கங்கை அடுத்த பாடலையும் கொண்டு ஓடி வாருங்க. வெள்ளிக்கிழமையில சரி. வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலையும் கொண்டு ஓடி வாருங்கள். துண்டித்து விட்டு செல்லுங்கள். ஜோஜ் வந்து விட்டார். வாருங்கள் ஜோஜ்.
9: மார்கழி பூவே மார்கழி பூவே உம்மடி மீது ஒரு வேண்டும். அந்த பாடலை
1: மார்கழி பூவே என்று கொண்டு வருகின்றீர்கள் இல்லையா? மார்கழி பூ. என்ன உங்களுக்கு சுணக்கங்கள் ஏற்படுகின்றது?
9: கிடைக்கல.
1: சரி வாருங்கள் வாருங்கள் ஓடி வாருங்கள். விரைவாக வர வேண்டும். இங்க பவுனம்மாள் ஓடி வந்து விட்டார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
0: மார்கழி திங்கள் அல்லவா அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: மார்கழி திங்கள் கூறுங்கள் பவுனம்மாள்.
0: மார்கழி பனி மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தார்.
1: வாழ்த்துக்கள். ஊர்வசியோடு ரம்பையும் பெறப்போ உண்டார். ஓகே மேனகாவம் வந்துவிட்டார். வாழ்த்துக்கள் பாரு
7: நேரப்பு பூஜையில். அந்த பாட்டு
1: ராத்திரி நேர பூஜையில் இல்ல இல்ல ராத்திரி நேர பூஜையில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் பாரூக். வாழ்த்துக்கள் பாரூக்கு. வாழ்த்துக்கள். போட்டி காரசாரமாகத்தான் இருக்கின்றது. போட்டி நல்ல போட்டி கொண்டிருக்கின்றது. ஞானசேகர் சந்தன் ராஜா ஞானசேகர்னா இது ஆறுதலை வந்தது முதல்ல
4: ஜார்ஜி பாட்டு. ஜார்ஜி பாட்டுக்குப்பா. பூவே இளம் பூவே பூவே இளம் பூவே
1: பூவே இளம் பூவே
4: இளம் பூவே.
1: அடுத்த உறவு சந்தன் ராஜ். வணக்கம் சந்தன் ராஜ்.
2: வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி. வெள்ளி கிண்ணம் தான் வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் கொண்டு வருகிறார். வாருங்கள் பவுனம்மாள்.
0: மார்கழி பூவே அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா அந்த பாட்டுங்கயா.
1: நல்ல பாடல் நல்ல பாடல். பூவில் பூச்சூடவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மாள். மூண்டு மூடி வாருங்கள். விரைவில் ஓடி வாருங்கள். சந்தன் ராஜ் வாருங்கள். பூவே முதல் பூவே இந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்ததற்கு நன்றி. சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ராபிக் கொண்டு வருகின்றார். ராபிக் கொண்டு வாருங்கள். ராபிக்
2: மார்கழி திங்கள் அல்லவா மணிக்குள்ள
1: அந்த பாடல் வந்து விட்டது. ராபிக் நீங்கள் வேற ஒரு பாடல் வேற ஒரு பாடல் கூறுங்கள். மார்கழியில் குளித்து பாரு அந்த பாடல் தெரியாதா? சரி வேற ஒரு பாடல் கொண்டு ஓடி வாருங்கள். 170 இங்கே. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? யார் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? ஜோர்ஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஜோர்ஜ்.

0: சரி. பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள் என்ன பாட கொண்டு வந்தீர்கள்? பவுனம்மாள்
1: ஐயா வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
1: தங்க தோணியிலே தவழும் பொன்னழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ. அந்த பாட்டு
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்குது? ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கீங்க. வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்த சின்னராச, அந்த பாட்டுப்பா.
0: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்துவா, சரி அந்த பாடல்.
2: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சரிதா வருகின்றார். வாருங்க சரிதா.
3: அப்பா பூவை பூச்சிடுவா,
0: பூத்து பூத்து குலுங்குதடி பூவு என்ற பாடல் வந்து விட்டது மகளே ஒரு தடவை. இன்னொரு பாடல், இன்னொரு பாடல் பூவிலே தாருங்கள் பார்ப்போம். ஏதாவது பூ அல்ல எதுலே எந்திரலாம். மார்கழி பூ, மனைவியா
3: பூ,
0: வாழி ஓகே, பூக்கும் போ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பூ பூக்கும் மோசை சரிதா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை விரைவில் எந்த பாடலுக்கு நீங்கள் பாடல் கொண்டு வரலாம் அந்த பதங்கள் இதை எடுத்துக்கொண்டு. பாருக் வந்திருந்தார். பாருக் ஓடுகாரங்கள் பாருக், பாருக் வாழ்த்துக்கள். பால் வண்ணம் பருவம் கண்டு வாழ்த்துக்கள் நீங்கள் கொண்டு. அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? அடுத்த பாடலை கொண்டு வருபவர் யாராக இருக்கலாம்? யாரும் இருக்கவில்லை. என்ன நடந்தது? எல்லோருடைய அடிபட்டு நிற்கின்றீர்களா, இடர்பட்டு நிற்கின்றா? உங்களுக்கு நேரம் இப்பொழுது 10:54. பவுனம்மாள் ஓடுகாருங்கள்.
1: ஐயா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து, அந்த பாட்டு பதில் பாட்டு. மாலை வண்ண மாலை, இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை, அந்த பாட்டுங்க.
0: மாலை வண்ண மாலை என்ற பாடல் முன்பு ஒரு மாலை தந்தனீர்கள். நல்லது நல்லதம்மா, வாழ்த்துக்கள். ராபிக் நீங்கள் வந்திருக்கீங்க, கொண்டு வாருங்கள். ராபிக்
4: என்ன
0: பாடல்?
4: என்ன பாடல்?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பாருங்க. ஞானசேகரன் வந்து விட்டார், கொண்டு பாருங்கள்.
2: ஞானசேகரன்
0: மாலை நேரத்து மயக்கம், இது இந்த அந்த சரி. மாலை நேரத்து வணக்கம், நல்லது நேரத்து மயக்கம், நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். பாருக் வந்திருக்க, கொண்டு வாருங்கள். பாருக், பாருக்
5: காதல் என்பது பொது உடம்ப கஷ்டமட்டும்தானே தங்கவிடம்.
0: ஓ அதே பாப்பையா, காதல் என்பது பொது உடம்ப, எல்லோரும் காதலிக்கலாம், நல்லது நல்லது. ஆனா சவுதி அரேபியாவில் அப்படி செய்யலாது. வாழ்த்துக்கள், கவனமாக இருக்க வேண்டும். எங்க ஜோஜோடு வந்து விட்டார், அடுத்தவர் ஓடி வந்து
4: விட்டார்.
0: குரு சிஷியன் திரைப்படுத்து பாடல் கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்சேன். நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை தெரிவித்து ஓடி வாருங்கள். பவுனம்மாள் வந்து விட்டால் ஓடி வாருங்கள். பவுனம்மா
1: ஐயா பால் வண்ண பருவம் கண்டு, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கூறுங்க.
1: பால் பொங்கும் பருவம், அதில் நான் தங்கும் இதயம், அந்த பாட்டு.
0: அற்புதம் அற்புதம், புதிய புதியதா கண்டுபிடிச்சு வருகிறீர்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். நீண்ட நேரம் ஆகிவிட்டு.
4: சின்ன சின்ன பூவே, நீ கண்ணால் பாரு போதும்.
0: சின்ன சின்ன பூவே கண்ணால் தானே போதும்.
4: கண்ணால் பாரு போதும். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சின்ன சின்ன பூவே, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு பவுனம்மா தான் வந்திருக்கின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
1: ஐயா பால் வண்ண பருவம் கண்டு, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
1: பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை எனது கோயில், கலைகள் எனது கோயில்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஜோஜ் கொண்டு வாருங்கள்.

0: நன்றி மாலை பாடல் ஐயா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாலை சுடும் வேலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், ஓடி வாருங்கள். உங்களுக்கு தான் போட்டி அதிகமாக இருக்கின்றது. ஜாக்கிரதையா விளையாடுங்கள், விரைவாக வர வேண்டும். எங்கே ஞானசேகரன் வந்து விட்டார், வாருங்கள் ஞானசேகரன்.
2: இந்த பால் வண்ணம் பருவம் கண்ட அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. கண்டு கொண்டேன் வழியில் வந்த அந்த பாட்டுப்பா.
1: வந்தது யார் என்று கண்டு
2: கொண்டேன்.
1: திருவருள் திரைப்படத்தில் நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல் முகவர் ராபி கொண்டு வந்து விட்டார். நான் ராபி கலைத்து கொண்டு வருகிறார். ஒருவரை கட்டிக்காரன் ராபி கொண்டு வாருங்கள். என்ன பாடல் ராபி? ராபிக்கு என்ன பாடல் ஐயா? வாழ்த்துக்கள் சின்ன சின்ன வண்ண கோயில். ஓகே, நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுகிறார்கள். துண்டித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இணைப்பை. அங்கே ஜோஜ் ஜோஜ் ஓடுகிறாரு.
0: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை. அந்த பாடல்
1: அந்த பாடல் அந்த பாடலை கொண்டு வந்தீர்களா? சரி, அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாயிருங்கள். சின்ன சின்ன ஆசை அந்த பாடல். சின்ன சின்ன ஆசை. அடுத்தது வந்து பவுனம்மாள் வந்திருக்கின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா, சின்ன சின்ன பூவை நீ கண்ணால் பாரு போதும் அப்படின்ற பாட்டு பதிப்படுகையா? கண்ணால் பேசும் கண்ணா, உன் புன்னகை ஒன்றே பொன்னகை என்றாயோ.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? காற்றை காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலை காத்துக் கொண்டிருக்கிறது. ஓடி வர வேண்டும். நீங்க சிக்கப்பட்டு விட்டீர்களா? யாராவது இல்லை. மீண்டும் பவுனம்மாள் தானே வருகின்றார். வாருங்கள் பவுனம்மாள். வாருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா, சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் போதும் அப்படின்ற பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
3: சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அந்த பாட்டு
1: சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அற்புதமான பாடல். வாழ்த்துக்கள் பவுனம்மாள். ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள் ஜோஜ்.
0: திருமாலாம் அந்த பாடல்.
1: என்னையா
0: நான் பாடு? அந்தி மழை மேகம்.
1: அந்தி அந்தி மலை மேகம். எந்த பாடல்? பாடல் பாடு. சரி, அந்தி மலை மேகம். அந்தி என்று வந்திருக்கிறது பாடல். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: போனோம் பாட்டுக்கு. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் கிருஷ்ணனுக்காக.
1: மன்னன் பூவிழி கண்ணன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேகரன். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? பவுனம்மாள் தான் கொண்டு வருகின்றார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா, சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மா உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். விரைவில் கொண்டு வாருங்கள். போட்டி அதிகமாக இருக்கின்றது. சந்தன்ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: குயில் பாட்டு வந்தது இல்லை.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த
4: பாடலை.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும் நீங்கள். விரைவிலே வர வேண்டும். அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கிற. வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள்.
3: ஐயா, சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
3: பாரு பாரு நல்லா பாரு, பயோஸ்கோப் படத்தை பாரு, ராமியான காட்சி பாரு.
1: பயோஸ்கோப் காட்டுறீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜோஜ் கொண்டு வாருங்கள் ஜோஜ்.
0: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது
1: காற்று. போத்தி கொண்டிருந்தோம். மேகம் கறக்குது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருவது சந்தன்ராஜ் மூடைய நிறுத்திவிடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? ஓடுகிறவனும் சந்தன்ராஜ். யார் யார் யார் இழைப்பில் இருக்கின்றீர்கள்? யார் இழைப்பில் இருக்கின்றீர்கள்? ஞானசேகரன் வந்திருக்க. ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் ஞானசேகரம் வணக்கம்.
2: வணக்கம்ப்பா. புன்னக மன்னன் பூவிழிகன் பாட்டுக்கு பதில் பாட்டுக்குப்பா. பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே அந்த
1: பாட்டுப்பா. பூவிழி வாசலில் யாரது வந்தது? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பவுனம்மாள் தான் வருகின்றார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். எங்க ஜோஜகான்
3: ஐயா, சின்ன சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: ஓகே, கொண்டு வாருங்கள்.
3: போதுமா இந்த இடம்,
1: இன்னும் போடணும் இன்னும் போன போதாது. எங்க ஜோஜ் வந்து விட்டார் பாருங்கள், ஜோஜ் ஓடி
4: பாருங்கள். அந்த பாடலை
1: ஓகமாய் வந்து போவேன் நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஞானசேகரன் கொண்டு வருங்க, கொண்டு வாருங்கள் ஞானசேகரன், ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வணக்கம் ஞானசேகரன்.
2: அப்பா பூலி வாசலே யாரடிக்கல, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. யாரடி நீ மோகினி, அந்த பாட்டுப்பா.
1: யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், வாழ்த்துக்கள்.
2: நன்றி அப்பா,
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார்? சந்தன் ராஜ் தான் வந்திருக்கின்றார். ஓடி வாருங்கள் சந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: வணக்கம். பால்லீலா காயுதையா,
1: மகமே மகமே பால்லீலா.
4: நன்றி
1: நன்றி நன்றி. மகமே மகமே. அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: யாரு நீ மோகினி பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நீ இல்லாத இடத்தினிலே நிம்மதி இல்லை, அந்த பாட்டுப்பா.
1: அந்த பாடல் நீ இல்லாத உலகினிலே, நீ இல்லாத உலகத்தின் நல்லது நல்லது. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தான் வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: அன்பு பூவில் நீ வந்ததான் நெஞ்சிலே ஆசைகள்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அன்பு பூவே நீ வந்ததால் நெஞ்சிலே ஆசைகள். அடுத்தது செல்வகுமார், செல்வகுமார் வந்திருக்கு. வணக்கம் செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார்,
2: செல்வகுமார்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: கூறுங்கள். அப்பா எனக்கு வந்து யாரடி நீ மோகினி அப்படிங்கிற பாடலுக்கு பதில் பாடல், யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம்.
1: யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்? இன்னும் உங்களுக்கு 15 நிமிடங்கள் இருக்கின்றது முடிவடைவதற்கு. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் தொடர்ந்து முகமது ராபிக் வருகின்றார். ராபிக் கொண்டு வர என்ன பாடல்? வாழ்த்துக்கள்ியே முந்தான முடிச்சிட வருகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள், அழைப்பை துண்டிக்க வேண்டும், அழைப்பை துண்டிக்க வேண்டும். அடுத்தது சந்தன் ராஜ் கொண்டு வந்திருக்காரு. வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: அந்தி நேர தெந்தல் காற்று,
1: அந்தி நேர இணைந்த கைகள், அந்தி நேரத்தென்ற காற்று, நல்ல பாடல். எங்கே அடுத்தது? பவுனம்மாள் கொண்டு வருகின்றார். பவுனம்மாள் வாருங்கள்.
3: ஐயா புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன், அந்த பாட்டுக்கு பதில் பாடுங்க. புன்னகையில் பூ பூக்கும் திருமகளே, வண்ண பூச்சூட நாள் பார்க்கும் அருமகளே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது, அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஜோர்ஜ் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஜோர்ஜ்.
4: மேகம் மேகம் கருக்கு சிக்கு சக்கச்சா, மின்னல் அடிக்குது சிக்கு சக்கச்சா.
1: ஜோடி பாடலையா? ஜோடி பாடலாக்குமே. சிக்கு சிக்கு சிக்கா, சிக்கு சிக்கு சிக்கு சிக்கா, சிக்கு சிக்கு சிக்கா என்ற பாடலை கொண்டு வந்து விட்டு போகின்றார் ஜோர்ஜ் அவர்கள். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் உங்களுக்கு. யார் வந்திருக்காரு? பவுனம்மாள் வந்திருக்காரு. வாருங்கள் பவுனம்மாள்.
3: புன்னகை மன்னம் பூவிழிக்கண்ணன், அந்த பாட்டு பதில் பாட்டு.
1: கூறுங்கள்.
3: புன்னகையில் ஒரு பொருள் வந்தது, பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது, அந்த பாட்டுங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மாள். அடுத்த பாடலை செல்வகுமார் வந்திருக்காரு. கொண்டு வாருங்க செல்வகுமார்.
2: அப்பா அப்பா வணக்கம். சின்ன சின்ன பூவேன்னு ஒரு பாடல் வந்துச்சு, அந்த பாட்டுக்கு வந்து சின்ன பூவே மெல்ல பேசு, அந்த பாடல் பா.
1: சரி சரி,
2: அந்த பாடல் கண்டிப்பா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்து. அடுத்த பாடல் ராஃபிக் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். வாருங்கள் ராஃபி.
4: வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள் ராஃபிக். அடுத்த பாடலை யார்? தாலாட்டு தேவானம், நல்லது தாலாட்டு தேவானம். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? பவுனம்மாள் தான் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல, மாறும் மெல்ல மெல்ல.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்வகுமார். அங்க என்ன பாடல்?
5: அந்த நேர தென்றல் காத்தேன்னு ஒரு பாடல் வந்துச்சு. அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகனே வாழ்த்துக்கள். காற்று வாங்க போனீர்கள், கவிதை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அதை இங்கே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஜோஜ் ஓடி வாருங்கள் ஜோஜ்.
4: வணக்கம். அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் யுகம் தெரிகிறது. அந்த பாடலையா சங்கராஜய்யா?
1: முன்பு ஒரு தடவை வந்தது போல் இருக்கிறது அந்த பாடல். நீங்கள்
4: வேற அந்தி மழை. நீங்க
1: சரி அந்தி மழை பொழிகிறது. சரி கொண்டு வாருங்கள். அங்கே அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: சுலகுமார் பாட்டுக்குப்பா. நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவு இழப்பதில்லை. அந்த பாட்டுப்பா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சம் மறப்பதில்லை, வாழ்த்துக்கள்.
2: நன்றியப்பா.
1: ஞானசேகரன் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை என்று கொண்டு வந்தார் ஞானசேகரன். அதை நினைவை இழக்கவில்லை என்றும் குறிப்பிட்டு போகின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு மானே. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறார்கள்? ஜோஜ் ஓடுவார்கள். ஜோஜ்
4: யாரைத்தான் நம்புத பாடுறீங்களா செல்வகுமார்? அந்த பாடலுக்கு யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க
1: போங்க. நீங்களும் நானும் வேற யாரும் ஐயா யாரையும் நம்பி இருக்கவில்லை ஜோஜ். வாழ்த்துக்கள் ஜோஜ். அடுத்த பாடல் செல்வகுமார் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் செல்வகுமார்.
6: வணக்கம்பா. கண்ணன் அதாவது புன்னகை மன்னன் பூவிலி கண்ணன். அந்த பாடல் பதில் பாடல் வந்து கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பி.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது பார்ப்போம். பவுனம்மாள் வந்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
1: கூறுங்க.
3: வாங்க வாங்க கோபாலையா வழக்கு என்ன கேளுங்க ஐயா ஏங்கி ஏங்கி நின்னாலையா.
1: வாங்க வாங்க கடனாக வந்துருமே போகணுமா. வாழ்த்துக்க ராபிக்கு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராபி. வாங்க வாங்க
7: நீ பாடும் செகி எல்லாம். அந்த பாடலையா
1: துள்ளி துள்ளி நீ பாடமா? இந்த பாடல
7: தெரியுள்ளி நீ பாடுமா?
1: அப்படியா? சரி அதை ஏற்றுக்கொள்ளும் படம் உடம்பு போட்டிக்கு வரவில்லை. பவுனம்மாள் வாருங்கள் மீண்டும். பவுனம்மாள் கொண்டு வாருங்களம்மா. பவுனம்மா வாருங்கள். பவுனம்மாள்
3: ஐயா காற்று வாங்க போனேன் அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
3: காற்று வந்தால் தலை சாயும் நாணல், காதல் வந்தால் தலை சாயும் நாணம்.
1: அந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஓடி வாருங்கள்.
4: என்னவோ கண்டு வாழ்த்தே செல்வகுமார்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணன் மனநிலை என்ன கண்டு வா செல்வங்களே. ஓகே நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு பவுனம்மாள் தான் தந்திருக்க. பவுனம்மாள் வாருங்கள்.
3: ஐயா காற்று வாங்க போனேன் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜோஜ் ஓடி வாருங்கள். ஜோஜ்.
4: மனம் ஒரு குரங்கு மனிதனின் மனம் ஒரு குரங்கு பாடலையா?
1: எனக்கு அப்படி இல்லையா. மனம் ஒரு குரங்கு. ஐயோ அந்த திரைப்படம் தான். அந்த திரைப்படத்திலேதான் அந்த பாடலும் வந்தது. எங்க ஜோஜ் ஜோஜ் இல்லையா? ஓகே போட்டி சரியான கடுமையா இருக்கின்றது. ஞானசேகரன் ஓடி வாருங்கள். ஞானசேகரன் என்ன பாடல் மகனே? பாடல் புரியவில்லை. ஒன்றும் கேட்கவில்லை எனக்கு.
2: என்னையாப்படில்லை.
1: ஆமா அந்த பாட்டுக்கு என்ன
2: பாடல்?
1: அந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த பாடலை கொண்டு வருவார் யாராக இருக்கலாம்? ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ்
4: வரவேற்க
1: வந்தோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வரவேற்றுக் கொண்டிருங்கள். நான் இரண்டு பேரும் எங்க அடுத்தது பௌர்ணமா கொண்டு வந்து விட்டோம். கட்டிக்காரி போட்டிய சபா சரியான போட்டி பௌர்ணமா வாருங்கள். பிந்தி வந்தாலும்
3: கண்ணன் மனம் என்னவோ கண்டு அத்தன்ற அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: அந்த பாட்டுக்கு என்ன பாடுது?
3: மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. அந்த பாட்டுங்க
1: என்ன நீங்க நாச்சி நாச்சி நாகப்பட்டினத்துல ஜோதி அவர் இந்த கோயில்ல இருக்கின்றார். என்னடா கரைச்சலா கிடையாது. சரி அடுத்த பாடலை கொண்டு வருங்கள். இங்க யாரு கொண்டு வருவது? சந்தன் ராஜ் கொண்டு வருவார். இருந்து விட்டு வருவார் நீதிபதி. அவர் நீதிபதியா வருவார் எங்களுடைய சந்தன் ராஜ். எப்படி வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன ராஜ் உங்களுக்கு இடைப்பு என்னையா? என்ன நடந்தது சந்தன் ராஜ் உங்களுக்கு? சந்தன ராஜ் என்ன நடந்தது? இணைப்பு வரவில்லை உங்களோட இணைப்பு துப்புரமாக வரவில்லை உங்களுக்கு. சந்தன ராஜ் ஐயோ என்ன நடந்தது சந்தன ராஜ்? சந்தன் ராஜ் நீங்க வளைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சரி இப்பொழுது வரவில்லாமே சந்தன் ராஜ் உங்களோட இணைப்பில் இருக்கின்றீர்கள். வரவில்லை உங்களோட இணைப்பு ஏனையா? இரண்டு தடவை இணைத்து பார்த்து இரண்டு தடவையும் பெறவில்லையே உங்களோட இணைப்பு. சந்தன் ராஜ் உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது முற்றாக. என்ன ஒன்று தெரியவில்லை. ஞானத்தை வரும் பாருங்கள். அந்த பாடு வந்து விட்டது. ஜார்ஜ் கொண்டு வந்து விட்டு
8: போவோம். என்ன ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாய்க்கிறா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
8: மனம் நன்றியப்பா நன்றி.
1: மனம் ஒரு குறாங்க நீங்க ஒரு ஒன்று எடுத்துருக்க ஒரு பக்கம் பார்க்கிறா நல்லது. அங்க அடுத்தவரும் குறைக்கிறார். ஓகே அடுத்த பாடலை யார் தருவது? பவுனம்மாள் தருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ் உங்களோட வினைப்பு பிழைத்துக் கொண்டு என்ன தெரியவில்லை. ஓகே அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா கண்ணன் மனம் என்ன என்னவோ கண்டு வாத்தன்ற அந்த பாட்டு பதில் பாட்டு. கண்டு கொண்டு
1: அந்த பாடல் வந்து விட்டது. அந்த பாடல் வந்து விட்டது. அந்த பாடல் வந்து விட்டது.
3: சரிங்க சரிங்க. கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா. அந்த பாட்டுங்க.
1: சரி கொண்டு வாருங்க அடுத்த பாடல். ஆறு கொண்டு விட போகின்றீர்கள். அடுத்த பாடல் ஜோஜ் வந்து நிற்கின்றார். ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ்
9: வணக்கம் ஐயா. ராஜாவுக்கு ராஜான தான் எனக்கு முந்தையாருமே இல்ல. அந்த பாடல் ஐயா ஞானசேகரன் ஐயா.
1: சரி ராஜாவுக்கு ராஜா நான் தான். சந்தன் ராஜ் உங்களோட இணைப்பு முதல்ல பிழைத்து விட்டது என்ன ஒன்று தெரியவில்லை. ஓடிவாருங்க செல்வகுமார் ஓடிவாருங்கள்.
6: வணக்கம்பா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து மனம் கனிவானே அந்த கன்னியை கண்டால் கல்லும் கனியாகும். அந்த பாடல்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க சந்தன ராஜ். வணக்கம் சந்தன் ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
8: துள்ளி திரிந்தது ஒரு காலம்.
1: வாழ்த்துக்கள் துள்ளி திரிந்த
8: வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள். துள்ளி திரிந்ததொரு காலம் சொல்லி திரிந்ததொரு காலம் என்ற பாடலை தந்துவிட்டு செல்கின்றார் சந்தனராஜ் அவர்கள். சொல்லி திரிந்ததொரு காலம். சரி சொல்லி திரிந்ததொரு காலம். அடுத்த பாடல் ஜோஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஜோஜ்.
9: ராஜாவுக்கு
1: ஜோஜும் கையை வச்சா ரோங்கா போகாதுதான் என்ன. சரி ஓடி வாருங்க அடுத்த பாடல் செல்வகுமார் கொண்டு வந்திருக்க. வாருங்கள் செல்வகுமார்.
6: வாங்கையா வணக்கம். வாங்கையா வாத்தியார் ஐயா அந்த பாடலுக்கு பதில் பாடல் வாங்க வாங்க ஐயா.
1: அந்த பாடல் வந்து விட்டது.
6: இல்லப்பா வாங்க வாங்கையா வாத்தியார் ஐயா
1: பாடல் வந்து விட்டது. நீங்கள் இப்பொழுதான் அந்த பாடல் அது பவுனம்மாள்
6: பதில் பாடல்.
1: அந்த பாடலுக்கும் பதில் பாடலாம். என்ன பாடல்?
6: வாங்க வாங்க கோபால் ஐயா.
1: அந்த பாடல் வந்து விட்டது. பதில் பாடலாக வந்து விட்டது. பதில் பாடலாக வந்து விட்டது மாதிரி நீங்கள் இப்பொழுது அணி வந்தீர்கள். அந்த கூட பாடத்தாரோ ஐயா ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
8: ஜார்ஜ் பாட்டு பதில் பாட்டுப்பா. நான் யார் நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார் யார். அந்த பாட்டுப்பா
1: வாழ்த்துக்கள். நான் யார் நான் யார் நான் யார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் வந்துவிட்டார், உதாரணங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா, ராஜாவுக்கு ராஜா நடந்தா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
3: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும், அதில் என்னோடு நீ மட்டும் வேண்டும், அந்த பாட்டுங்கய்யா.
1: யாரும் இல்லாத தீவு வேண்டுமா, என்ன மாதிரி அந்த பாடல் பவுனம்மாள்? பவுனம்மாள் என்ன மாதிரி அந்த பாடல்? வணக்கம் ராபிக், என்ன பாடல் கொண்டு
10: ராஜா கைய வச்ச ராண்டா போனதில்லை அந்த பாடலையா?
1: அந்த பாடலுக்கு என்ன பதில்? அந்த பாடல் தான் ஜோர்ஜ் தந்து விட்டு போகின்றார், நீங்க வேறு பாடல் தர வேண்டும்.
10: ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யத்தையான.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஃபாரூக்குடைய சத்தத்தையே காண இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓடு வாருங்க அடுத்த பாடல். ஞான தேவரன் கொண்டு வாருங்கள்.
2: நானியார் நானியார் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நாலு பேருக்கு நன்றி, நாலு பேருக்கு நன்றி அந்த பாட்டுப்பா.
1: நாலு பேருக்கு நன்றியா?
2: ஆமாப்பா.
1: நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு
2: அந்த நன்றி.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? பவுனம்மாள் வந்து போகின்றார். பவுனம்மாள் பவுனம்மாள் நீங்கள் முதல் கூறுமாள். பவுனம்மாள்
3: எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும், வந்தால் என்ன அந்த பாட்டுங்க?
1: சரி, முதலில் ஒரு பாடல் வந்தீர்கள், முன்பு வந்து அது என்ன பாடல்? யாரும் இல்ல தீவிலா, என்ன
3: தீவு?
1: யார் அந்த பாடலை கூறுங்கள்.
3: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும்.
1: அதான் இப்ப அவர் வாங்கிவிட்டார், அது வந்து இவர் என்னுடைய சாமியார் வாங்கிட்டார். அருதரும் இல்லாத தீவு
3: தெரியுது.
1: போயிடாது, போக போறீங்களா?
3: இல்லைங்கய்யா, இல்லைங்க.
1: ஆஹா, சரி, அடுத்த பாடல் கேட்போம். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யாரோ ஒருவர் கொண்டு வருகிறார், சந்தனராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தனராஜ். நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி சந்தனராஜ். சந்தனராஜ் சந்தனராஜ் பாடல். அடுத்த பாடல் யார்? யாரையும் காணவில்லையே, என்ன நடந்தது? காற்றலைக்கு என்ன நடந்தது? ஓடிவாருங்கள். யாரும் வரவில்லை, பாடலை காணவில்லை, கொண்டு ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே ஓடி வர வேண்டும். செல்வா, நீங்கள் கொண்டு வரலாம் பாடல். ஓடி வாருங்கள் செல்வா. செல்வகுமார் ஓடி வர வேண்டும். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாட்டுக்கு பதில் பாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஞானசேகரன் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா?
1: ஓ, அந்த பாடலா? மயக்கமா கலக்கமா
2: கலக்கமா மனதிலே குழப்பமா, அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு,
2: நன்றி.
1: அடுத்த பாடலை கொண்டு போன்ற போட்டி நிறைவுக்கு வேறு நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. எங்கே பவுனம்மா சந்திரன்சா செல்வன் இணைவு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது உங்களோட இணைப்புகளில். மீண்டும் வர வேண்டும், ஒழுகாருங்கள், ஓடி வர வேண்டும். ஓடி ஜோஜ் வந்து விட்டார், கொண்டு வாருங்க ஜோஜ்.
11: எனக்கு ஒரு மகன் பிறப்பான்,
1: ஜோஜுக்கு ஒரு மகன் பிறக்க போகின்றாராம். வாழ்த்துக்கள் தானே என்ன சார்? அடுத்த பாடலை பவுனம்மா கொண்டு வருங்கள். வாருங்கள் பவுனம்மாள்.
3: நான் ஒரு கோயில், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமாஷா பாடுவீர்களா? நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடு. ஓகே, அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறது? அடுத்த பாடல் நீங்க அனைத்து துணிக்க வேண்டும் பவுனம்மாளுடன். பாட்டு முடிந்தவுடன் அடுத்த பாடல் சந்தனராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தனராஜ்.
10: பார்க்கணும். யார் தூரிய தந்த ஓவியம்?
1: யார்
10: தூரிய? தூரிய தந்த ஓவியம்யா?
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யார் தூரிகை தந்த ஓவியம்? நல்ல பாடல் உண்டு, நல்ல பாடல். அடுத்த பாடல ஜோஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
9: மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவு வேண்டும். இந்த பாடல
1: எல்லோருக்கும் அது வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவு வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? பவனம்மாள் கொண்டு வந்திருக்கார். வாழ்த்துக்கள் பவனம்மாள்.
3: நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: அவருக்கு பிறப்பான உங்களுக்கு கோபம் வந்திருக்கு, அதை கொண்டு வரணும் பார்ப்போம்.
3: எனக்கொரு ஆசை இப்போது
1: இது என்ன பாருமா ஆசை வந்து நீ எப்படி மகன் பரப்பு? இறைவன் கொடுப்பார். நன்றி, நன்றி. வாழ்த்துகள் பவனம்மாள். வாழ்த்துகள். வாழிய வெள்ளாண்டு, வாழிய வெள்ளாண்டு. ஞானதேவரன் ஓடுகாருங்க மானே.
8: சங்கராஜ் பாடு பதில் பாட்டுப்பா. யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை. அந்த பாட்டுப்பா,
1: அந்த பாடுகள். யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? அந்த பாடல் பாடல் வந்து விட்டதே. யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு பாடல் யார்?
8: காதல், காதல் ஒரு பாட்டு வந்துச்சுலப்பா முன்னாடி. அந்த பாட்டுக்கு காதலிக்கே நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அந்த பாட்டு வந்துட்டப்பா.
1: காதலிக்கே நேரம் இல்லை ஐயா. இப்ப கொரோனாவில் வந்து விட்டது. காதலிக்கல. வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள்.
8: நன்றி.
1: சந்தன் ராஜ் ஓடி வாருங்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
10: ஒரு ராகம் பாடலோடு,
1: ஒரு ராகம் பாடலோடு. நல்ல நல்ல
10: பாடல்.
1: நன்றி, நன்றி, நன்றி. ஒரு ராகம் பாடலோடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகின்றார். யார் தருகின்றார்? பவனம்மாள் தருகின்றார். பவுனம்மாள், இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருக்கின்றன. பவுனம்மாள் தாருங்கள். என்ன பாடல் பவுனம்மாள்?
3: மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: குருங்கள்.
3: மனதில் ஒரு ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது, மலரும் நினைவுகள் நான் சொல்வது. அந்த பாட்டுங்க.
1: அருமை, அருமை. ஒரு வாருங்கள் ஜோஜ்.
9: தொழிலாளி அந்த பாடலே.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஜோஜ். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். செல்வா ஓடி வாருங்கள். செல்வா மானே ஓடி வாருங்கள்.
6: வணக்கம்ப்பா. அப்பா நான் யார்? நான் யார் ஒரு பாடல் வந்தது, அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து நான் நன்றி சொல்வேன் கண்களுக்கு. அந்த பாடல் பா. நன்றிப்பா.
1: அந்த பாடல் மகனே முதல் அந்த நன்றி என்ற இருவர் இரு பாடலும் வந்து விட்டது. நன்றி, நன்றி சொல்வேன், மற்றது நன்றி சொல்ல வேண்டும் என்ற பாடல் வந்து விட்டது மகனே.
6: அப்படியாப்பா. நன்றி.
1: வாழ்த்துக்கள் மகனே.
6: நன்றி,
1: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
1: வாருங்கள் பவனம்மா சொல்லுதார்கள். காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்கப்பா, காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கப்பா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பவனம்மாள். வாழ்த்துக்கள். இவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய கிடக்கு இப்பதான். எங்கே கொண்டு வருகிறான் அவர் பாடல்? சந்தன் ராஜ் வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
10: வணக்கம் ஐயா. என்ன
1: பாடல் ஐயா? மனதிலே ஒரு பாட்டு. சரி சரி.
10: மனதிலே ஒரு பாட்டு.
1: மனதிலே ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? காத்து காத்து கொண்டிருக்கின்றார்களா? இல்லை, இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன. பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
3: நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியுமா?
1: அது தெரியாம காதலிக்க கற்றுக்கொள்ள இல்லாம இந்த கதைகள். நான் யார், என்னுடைய நிலைமை தெரியல உங்களுக்கு இல்லையா போனம்மாள்?
3: நன்றி.
1: கட்டிக்காரி, கட்டிக்காரி. எங்க ராவி கோடி வாருங்கள் ஐயா. ராபிக் கொண்டு வாருங்கள் பாடல். ராபிக், ராபிக் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? ராபிக், உங்களுடைய உணர்ப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகனே, என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், வாருங்கள் ராபிக், என்ன பாடல்?
12: காதலிக்க
1: நேரமிது பாட்டு செய்யவா, பாட்டு செய்யலாம். சரி, நல்ல பாடல், நல்ல பாடல். ஜோஜ் ஓடி வாருங்க. ஜோஜ்,
13: காதல் காதல் காதல் மின்னலில் காதல் அந்த பாடல்.
1: காதல் காதல் காதல் அந்த பாடலா? சாரி ஜோ, இந்த பாடல நல்லது, நல்லது, நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடம் இருக்கின்றது. பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
3: ஐயா, மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: எங்க கொண்டு வாருங்கள், கொண்டு பாருங்க.
3: மழை வருது, மழை மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே சந்தந்தாச்சு ஓடி வாருங்கள். இருபது
12: நேரம்
1: ஒருவருக்கும் தெரியாதயா, இங்க தெரியாதோ தெரியாதோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? செல்வகுமார் ஓடி வந்துடுறேன். செல்வகுமார் ஓடி வாருங்கள்.
14: வணக்கம், வணக்கம்பா. எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு பவுனம்மாள் சொன்னாங்க. அதுக்கு வந்து அதுக்கு பதில் வந்து ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்ந்திடவே.
1: அந்த பாடல் முதல் வந்து விட்டது ஐயா, அந்த பாடல்
14: வந்துச்சாப்பா. அப்ப வந்து எனக்கு ஒரு இது என்ன, எனக்கு ஒரு ஆசை ஒரு ஒருன்னு எழுதி எடுத்துக்கிறேன்பா. ஒரு நாள் இரவு பகல் போல் இருந்தது அம்மா, அந்த பாடல்.
1: சரி, நல்லது, நல்லது, நல்லது அம்மா, நல்லது. அடுத்து இறுதி பாடலை கொண்டு வர இருக்கின்றார். யாராக இருக்கலாம்? ஜோஜ் இறுதியாக கொண்டு வரும் பாடல். இந்த பாடலோட நிறைவு போட்டு ஜோஜ் கொண்டு
13: வாருங்கள். வாழ்த்துக்கள்.
1: போட்டு நிறைவுக்கு வந்து விட்டது. உங்களோடு இணைந்து இவ்வளவு நேரம் இணைந்து தந்திருக்கிற பாடல்களை இப்பொழுது உங்களுக்கு பாடலை தருகிறேன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். உங்களுடைய பிறப்பவர்கள் வர இருக்கின்றன. பாடலை கேளுங்கள்.

இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்க இருக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் உங்கள் பதில்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றது சுவாரஸ்யமாக. என்று நீங்கள் போட்டியிலே பங்கு பெற்று அனைவரும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். உங்கள் பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது, கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பாடல்களை தொடர்ந்து

0: நலவே உறவுகளே, அற்புதமான முறையிலே, சிறப்பான முறையிலே, மிகவும் ஜனரஞ்சகமான போட்டியாக இருந்தது இன்றைய பாடல்கள். முதலாவது இடத்தை எட்டி பிடிக்க வேண்டும், விரைவாக விரைவாக தொழிற்பட்டவர்கள் இருக்கின்றீர்கள். இதிலே இறுதி நேரத்தில் வந்து பங்கு வைத்தவர்களும் எங்கள் காத்தலையை சிறப்பித்து உங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் போட்டியிலே முன்வருவதற்கு. அந்த இடத்திலே மூவர் இவர் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிலே எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள், அடுத்து தேவா அவர்கள், மனைவி சரிதா அவர்கள் மூவரும் ஏழு, அதாவது அந்த இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். சரி, அடுத்தது யார் என்று பார்த்தால் அடுத்த கூடுதலான புள்ளியை பெற்றவர் செல்வகுமார். இறுதி நேரத்தில் வந்தாலும் ஆறு பாடல்களை தந்திருக்கின்றார்கள். மேலும் மொத்தமாக வந்த பாடல்கள் 253 பாடல்கள் இன்று வந்திருக்கின்றன. 253 பாடல்கள் வந்திருக்கின்றன இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தந்த பாடல்கள். அதிலே அடுத்த ஆறு பாடல்களை செல்வகுமார் ராவிக் அவர்கள் வெற்றிகரமாக இன்று விளையாடி 16 பாடல்களை தந்திருக்கின்றார். அவர் இடையிலே 2-3 பாடல் பின்புதான் பிடித்து கொண்டார், அதன் பின்பு சரியாக விளையாடியிருந்தார், 16 பாடல்களை தந்திருந்தார். ஃபாரூக் அவர்கள் வந்து இடை நிறுத்தி விட்டார் தன்னுடைய போட்டியை, 182 பாடலாக தந்து 26 மொத்த பாடலை தந்திருக்கின்றார். அதன் பின்பு அவர்கள் இணையதளம் ஒழுங்கில்லையோ அல்லது பணி நிமித்தம் அவர்களுக்கு அங்கே கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்தபடியால் சிலவேளை அவருக்கு சிரமமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது அங்கே அவருக்கு பணி நிமித்தம் 26 பாடலை தந்துவிட்டு நின்று விட்டார். தொடர்ந்து விளையாடின ஞானசேகரன், நீங்கள் 37 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இடையே தடைகள் ஏற்பட்டது, தடைகள் ஏற்பட்டாலும் இன்று வளமையை விட சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள், 37 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். ஜார்ஜ், நீங்கள் 51 பாடல்களை தந்து இடையிலே சற்று உங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கும் பவுனம்மாளுக்கும் சந்தன்ராஜ் 3 பேருக்கும் தான் பலத்த போட்டி இருந்தது. அதிகப்படியான வித்தியாசங்கள் நீங்கள் செல்லவில்லை. போட்டி நீங்கள் ஜோஜ் முன்னோறி கொண்டு வந்தீர்கள் ஆரம்பத்திலிருந்து, இறுதியிலே சில இடைவெளிகள் வந்துவிட்டது. உங்களுக்கு பணியோ அல்லது தொடர் வேலைகள் கிடைக்கவில்லையோ தெரியாது. அதே போன்று பவுனம்மாள் 53 பாடல்களை தந்தீர்கள். 2 பாடல்கள் பவுனம்மாளுக்கும் ஜோஜுக்கும் இல்லை, முதலில் போட்டி இருந்தது சந்தனராஜுக்கும் ஜோஜுக்கும் தான் போட்டி இருந்தது. இவர்கள் எல்லாவற்றுக்கும் சிறப்பான வாழ்த்தை பெறுகின்றார் பவுனம்மாள். ஏனென்றால் அவர் வந்தது பிந்தித்தான் வந்தார், பின்பு வந்தாலும் ஓடி வந்து 2 இடத்தை பிடித்திருந்தார். 53 பாடல்களை தந்து 1 இடத்தை பிடித்திருந்தார் சந்தன்ராஜ். எப்படி என்றால் இடையே தாமதம் இருந்தால் பாடல்களை உடனே கொண்டு வந்து தந்தார். அவருக்கு 55 பாடல்களை தந்திருக்கார். 55, 53, 51 இரண்டு பாடல் வித்தியாசத்திலே 1வது, 2வது, 3வது வந்திருக்கின்றீர்கள். அதனால் 1வது இடத்தை சந்தனராஜ் 55 பாடல்களை தந்து வெற்றி பெற்றிருக்கின்றார். 2வது இடத்து வெற்றியை பிடித்திருக்கின்றார் பவுனம்மாள், 53 பாடல்களை தந்து. ஜார்ஜ் அவர்கள் 51 பாடலை தந்து 3வது இடத்துக்கு உயர்ந்திருக்கின்றார். உங்கள் முயற்சியை காணப்படுது. ஆனால் இன்று நாகப்பனும் வந்திருந்தால் இன்னும் போட்டி சிறப்பாக இருந்திருக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கு மற்றவர்களும் குறைவுபடவில்லை. 37, 26, 16 என்ற பாடலை தந்து எல்லோரையும் முன்னர வைத்து நீங்களும் பிந்தி பிந்தி வந்தாலும் உங்களுக்கும் அந்த பாடல்கள் அத்தனை பாடலையும் தந்து சிறப்பித்திருக்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து 2 பாடலை கேட்டாலும் காற்றலையில் வந்து அலங்கரித்து சிறப்பித்து அவர்களுக்கு புதிதாக வந்து சேர்ந்தபடியால் புள்ளிகளை அநேகம் பெறவர்கள். இப்படித்தான் ராபிக் அவர்களும் பிந்தி வந்து புள்ளிகளை பெறாமலிருந்து அவர் வேறுவர். செல்வகுமார் இறுதி நேரத்திலே வந்தார், 10 நிமிடமும் 15 நிமிடம் தான் விளையாடி 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அதனால் இப்படி சந்தனராஜ் 1வதாக, 2வதாக பவுனம்மாள், 3வதாக ஜோஜ், நீங்கள் மூவரும் வந்து உங்கள் பாடலை தர வேண்டும் காற்றலையில் தருவதற்கு வாழ்த்துக்களோடு. சந்தன்ராஜ், பவுனம்மாள், ஜோஜ் மூவரும் ஓடி வந்து பாடல்களை தாருங்கள், எங்கே விரைவாக பெற வேண்டும். பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். நேரம் மட்டும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. விரைவாக வந்து பாடலை கேட்டுச் சென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும் அன்பு நெஞ்சங்களே. இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு சிறப்பான முறையில் 253 பாடல்களை தந்து சிறப்பித்திருக்கின்றீர்கள். இன்றைய பாடல்களை வாழ்த்துக்கள். அதிலே 159 பாடல்கள் முதல் 2-3 பேரும் தந்திருக்கின்றீர்கள், மீதிதான் மற்றவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ், வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதலாவது வரிசை பெற்றிருக்கிறீர்கள், என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
1: நிகழ்ச்சி நிறைய அன்புள்ளவர்கள் பங்கெடுத்தார்கள், அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இதுல வந்து பாடுகிறவர்களுக்கும் இணையதளம் பனிச்சுமைன்னு போட்டிருக்காரு, அதனால என்ன பண்றது, எனக்கும் பனிச்சுமைதான் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நேரம் கட்டிது முக்கியமான குதிரைகள் இருந்து வரவில்லை, அதனால எனக்கு முதலிடம்
0: கட்டி
1: அம்மா ரோஜா அம்மா வரல, அவங்கத்தாலும் நிறைய பாடல் எடுத்திருப்பாங்க கண்டிப்பா.
0: அதே
1: போல
0: உங்களுக்கு 2-3 பாடல்கள் சிக்கப்பட்டிருந்தது, பவன மாடக்க ஜோதிக்குது எல்லோருக்கும் இருந்தது. அதனால இருப்பினும் வெற்றி வெற்றி வெற்றி, உங்களுக்கு வெற்றியை பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனால் அதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கும் சரியான போட்டி, பவுனம்மாலும் ஜோச்சும் எங்கட ஞானதேவரும் விரைந்து விரைந்து வந்தார்கள், நீங்களும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியும். நான் கடைசி நேரத்தில் என்னைத்தேன் பவுனம்மாள் மனுக்கு வர போறாரு, ஒரு தடவை பார்த்தேன் ஜோதி மனுக்கு வரது போறது. நல்ல போட்டி, நல்ல
1: போட்டி. கடையை போட்டுற நேரமா இல்லையா, அதனால கடையை வேற போட்டணும் அந்த சிந்தனையிலே கொஞ்ச நேரம் விட வேண்டியதாக போயிடுச்சு.
0: பாருங்கள், 4 பாடல்களுக்குள்ளேதான் இந்த 3 பங்கு சார். உங்களுக்கும் பவுனம்மாளுக்கும் 2 பாடல் தான் வித்தியாசம். இன்னும் ஒரு 10 நிமிடம் தொடர்ந்திருந்தா யாராவது ராமன் பேரு. அதே மாதிரி ஜோஜிக்கும் பவுனம்மாளுக்கும் ஒரு தடவை ஜோஜி 2வது இருக்கு, ஒரு தடவை பார்த்தா ஜோஜ் 3வதுக்கு வந்தார். அப்படி மாறி மாறி எங்கள் போட்டிகள் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடல் ஐயா கேட்க போகின்றீர்கள்?
1: சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற திரைப்பட்டு வந்து கண்மணிக்குள் சின்ன சின்ன கண்மணிகள்ங்கிற ஒரு அருமையான பாடல் கேட்பேன்.
0: கண்மணிக்குள் சின்ன சின்னவா,
1: சின்ன சின்ன மின்மணிகள்.
0: ஓ, கண்மணிக்குள் சின்ன சின்ன மின்மணிகள். என்ன பாடல்? நன்றி. அடுத்த உறவு ஜோஜ் வருகின்றார். வணக்கம் ஜோஜ், வாழ்த்துக்கள். மன்னா 3வது கருதை பெற்றிருக்கிறார். இப்ப வாழ்த்துக்கள் யாருக்குன்னா நாகப்பனுக்கு வாழ்த்து குரல் வேறு. அவர் வந்தா நீங்க 4வது ஆண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடலை கேட்போம்? மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, பங்கு பெற்றவர்களுக்கும் வீட்டிலிருந்து கேட்டவர்களுக்கும் எங்களை ஆதரித்தவர்களுக்கும் நன்றிகள். உங்களுக்கு தான் மகத்தான நன்றிகள். இவ்வளவு பாட்டை நீங்க எழுதி கஷ்டப்பட்டு எழுதி டக்கு டக்குன்னு
0: முடிக்கணும். இல்ல, பாடுற பாட்டை வந்து பாடணும். ஒரு எழுத்துக்களை மாத்திக்கிட்டு கூட பாக்குறாங்க.
2: எனக்கு ஐயா படையப்பா படத்துல இருந்து வெற்றி கொடி கட்டு கட்டு அந்த பாடல் ஐயா.
0: வெற்றி கொடி வேந்து இந்த போட்டி நல்ல போட்டி ஐயா. வெற்றி கொடி இந்த இன்றைய போட்டி 2 பாடல் வித்தியாசத்திலே வந்து வந்திருக்கு இல்லையா?
2: அப்படியே கன்ஃபியூஷன் ஆகுது, அந்த டைம்ல நினைப்பு வரமாட்டேன்.
0: உங்களுக்கு 3 தடவைகள் ஸ்டக் ஆகிவிட்டீர்கள், 2 தடவைகள் மீண்டும் வருகிறேன் என்று சென்றீர்கள். அப்படி வராமல் இந்த பாடல்கள் அங்க வந்தீர்கள். நல்லது, வாழ்த்துக்கள் ஜோஜ். உங்களுக்கு மேலும் மேலும் ஆர்வம் காட்டி அங்கிருந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள். பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். 3வது வந்து விட்டது ஜோஜ, வாழ்த்துக்கள். சரி, எங்க பவுனம்மாள் வந்து இணைந்திருந்தார், அவரையும் இணைத்துக் கொண்டு பாடலை தர பார்க்கின்ற என்ன கண்மணிக்குள் சின்ன மண்மணிகள் என்று பாடம். எங்க அம்மா ஓடி வாருங்கள், நீங்களும் பவுனம்மாள் வர வேண்டும். இப்பொழுது வந்தீர்கள், அவர் இன்னொரு இடைவெளி இழைப்பில் இருந்தார். நீங்களும் வந்து உங்கள் பாடலை தந்து செலவணும். 2வது வெற்றி பெற்ற உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள். 1வது பாடலை தந்தது எங்கள் சின்ன மாப்பிளை திரைப்படத்திலிருந்து எங்கள் அன்பு நெஞ்சம் சந்தன்ராஜ் அவர்கள். 1வது பாடலை 1வது இடத்தை பிடித்திருந்த மிக விரைவாக விளையாடினார்கள். அதுதான் கெட்டித்தனம். அங்கே மிக மிக விரைவாக எல்லோரும் விளையாடினீர்கள். ஒவ்வொருவருக்கும் 2 பாடல், 2 பாடல் வித்தியாசத்தில் வந்து எங்கே பவுனம்மாள் ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்களை தருவதற்காக ஓடி வந்தார்கள் இருவர், வந்து தங்களை பாடத்திருந்து இப்ப பவுனம்மாள் ஓடி வர வேண்டும். போன நாள் எங்கே காணவில்லை உங்களுக்கு பாடல் வராதிருந்து வந்துடவும் நேரம் போய் கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவினுடைய நிகழ்ச்சியை நான் தடுத்துக் கொண்டிருக்கேன். எப்பொழுதும் அடுத்த உறவு நிகழ்ச்சி செல்ல வேண்டும். வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார் பவனம்மாள். வாழ்த்துக்கள் பவனம்மாள், வாழ்த்துக்கள். இரண்டு பாடல் வித்தியாசத்தில் இரண்டாவது வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலே வந்திருந்தால் முதலாவதுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் இடையில எவ்வளவு பிந்தித்தானே வந்தீர்கள் இல்லையா? சற்று தாமதிச்சுதான் வந்தீர்கள். நான் பார்த்திருங்க பவுனம்மால காணவில்லை என்று ஒரு தடவை கூறியும் இருந்தேன். நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்றால் சரி, என்ன பாடலோடு வந்திருக்கீர்கள் அதை கூறுங்கள். முதல்
3: ஐயா, எனக்கு பூஜைக்கு வந்த மலர் அப்படின்ற படத்துல இருந்து மையேந்தும் விளையாட.
0: மையேந்தும் விளையாட என்ற பாடலை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் அருமையாக விளையாடினீர்கள் பவனம்மாள். உங்களால் முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் வந்திருந்தால் நீங்கள் சிறப்பாக வந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். ஆரம்பத்தில் வந்திருந்தால், சற்று முன்பாக வந்திருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு ஐந்து பாடலை கூட கொண்டு வந்து தந்திருப்பீர்கள் தானே இல்லையா? பவனம்மாள், நீங்கள் வந்தது எத்தனையாவது பாடல் என்றால், பதிவின்படி பவனம்மாள் வந்தது 45வது பாடலை மற்றவர்கள் இருந்து 44வது பாடல் முடிந்து 45வது பாடல் தான் ஆரம்பித்தீர்கள் நீங்கள். முன்பு ஓடி இருக்கிறது 45 பாடல்கள் ஓடி இருக்கின்றது. நீங்கள் அந்த நேரம் தான் கனவுகளே என்ற பாடலை கொண்டு வந்தீர்கள் சரிங்களா? அந்த பாடல் நீங்கள் 45வது பாடலை தான் வந்தீங்க. அப்படி ஒவ்வொருவரும் பிந்தி வந்திருக்கு. நீங்கள் முந்தி வந்திருந்தால் அந்த 45 பாடல்களே நீங்கள் ஒரு 45 சுற்றுல வந்திருக்கு. 45 என்றால் அந்த 20வது சுற்று, 20வது சுற்று, ஒரு 20 சுற்றிலே நீங்கள் 10 பாடல் கூட தந்திருக்கலாம் இல்லையா? வாழ்த்துக்கள் பவனம்மாள். அப்படி இருந்தும் இரண்டாவது இடத்தை இந்தி வந்தாலும் அந்த இடத்தை பிடித்தமைக்கு வாழ்த்து. உங்களுக்கும் முதலிலே உங்க ஜோஜுக்கும் சந்தன் ராஜுக்கும் தான் போட்டி இருந்து கொண்டிருந்தது. நீங்கள் 45வது அந்த இடத்துல பிறகு எனக்கு கொஞ்சம் மனதுக்கு ஒரு மாதிரி இந்த இங்க வரப்போகின்ற அந்த நேரத்திலே சந்தனராஜ் வந்து எத்தனையாவது பாடல் என்றார் என்றால், நீங்கள் வரும் பொழுது அவர் வந்து 12வது பாடலை தந்திருந்திருக்கார். ஜோஜ் வந்து 11 பாடல், 11, 12, 11, 12 போட்டியில வந்து கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு நீங்கள் வந்து விஜய்வாக கொண்டு வந்து முந்தி வந்ததுக்கு வாழ்த்துக்கலாமா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு. சரி, உங்கள் பாடல் 2வது பாடலா கிடைக்கும். அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்து கூறி செல்லுங்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நாங்களும் உங்களுக்கு.
3: நன்றியா, நன்றியா. வெற்றி பெற்ற நமது அன்பு உறவுகளுக்கும் மற்ற கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: விடுதலை இருந்து உற்சாகப்படுத்திய உங்களுக்கு மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு

185வது பாடலோட நின்று விட்டார் அவர். நல்லது. இவர் எங்களுடைய ராஃபிக் அவர்களும் சிறப்பாக ஓடி வந்தார். அவருக்கும் புரிந்து விட்டது, பின்பு நன்றாக கொண்டு வந்திருந்தார். அவர்களை வளர்ச்சி தெரிகிறது. வாழ்த்துக்கள். முதலில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இடத்தை பெற்ற உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி முதலாவது பாடலை கேட்டவரின் பாடல் காற்றலையில் தருகின்றேன். இப்பொழுது சங்கன்ராஜ், உங்கள் பாடல்.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்தோம். இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வெற்றி பெற்றுவிட்டு முதலாவது இடத்தை பெற்ற வண்டிகை சிறுவை சந்தன்ராஜ் கேட்ட அந்த பாடல் எங்கள் அனைவருக்கும் தன்னுடைய வெற்றி பாடல் என்று கேட்டு மகிழுங்கள் என்று கேட்டிருந்தார்.

கேட்டு மகிழ்ந்தோம் சந்தன் ராஜ் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் இரண்டாவது பரிசை பெற்றார். இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் 55 புள்ளிகளை பெற்ற சந்தன் ராஜோடு போட்டியோடு வந்து 53 புள்ளிகள். இன்னும் ஒரு 10 நிமிடம் விட்டிருந்தால் சில சமயம் யார் முதலில் வந்திருப்பாரோ தெரியாது. எங்களுக்கு இப்பொழுதே நேரம் காலாவதி ஆகி கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல் வித்தியாசத்தில் இரண்டாவது இடத்தை பெற்று கடைசி, அதாவது பின்பு வந்து முந்தி வந்து ஓடி வந்து முந்திக் கொண்டு விரைவாக நல்ல நல்ல பாடல்களை தந்த பவனம்மாள், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் வெற்றி பாடலாக உங்களுக்கு கிடைக்கின்றது. பூஜைக்கு வந்த மலர் என்ற திரைப்படத்து பாடல் கேட்டீர்கள். உங்களோடு உங்களுடைய வெற்றி கலப்பிலே நீங்கள் கேட்கும் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வெற்றி பெற்று மூன்று பாடலை தருகின்றீர்கள். அதில் இரண்டாவது பாடல் வருகின்றது. பவனம்மாள் உங்கள்

0: இனிமையான அந்த பாடல் இரண்டாவது பரிசு பெற்ற பவனம்மாள், உங்களுக்காக நீங்கள் கேட்கும் வேளையில் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே இது பாட்டுக்கு பதில் பாட்டு சனிக்கிழமை தோறும் வாரத்தில் ஒரு தடவை வருவதுதான். நாங்கள் ஓரிரு வாரங்கள் இழந்தும் இருக்கின்றோம் இந்த நிகழ்வுகளை என்பதை எண்ணும் பொழுது மகவலையாக இருக்கிறது. அற்புதமான ஒரு நிகழ்வு, மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நேரம் போக தெரியாமல் இதில் பங்கு பற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளை. அந்த வேளையிலே மூன்றாவது வெற்றியை பெற்று வெற்றி கழிப்பிலே இத்தனை வாரங்கள் போட்டி போட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு எல்லாம் இணைந்திருந்த ஜோஜ் அவர்கள் இரண்டு புள்ளி வித்தியாசத்திலே மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார். அவர் பணியிலே இருந்து கொண்டும் தூர இடத்திலிருந்து அந்த அலைபேசியும் சற்று தடை ஏற்பட்டாலும் அவர் பணியிலே இருந்து கொண்டுதான் இந்த போட்டியிலே பங்கு பற்றியது பெருமைக்குரியபடியும் வாழ்த்துக்கள் ஜோஜ் உங்களுக்கு நீண்ட வெற்றி வட்டத்துக்குள்ளே வந்துவிட்டீர்கள் என்ற எண்ணம். அந்த பெருமிதத்தோடு களைப்போடு கேட்கும் ஒரு பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒலிக்கின்றது, நாங்களும் அதை கேட்டு மகிழ்கின்றோம். உங்கள் வெற்றியில் நாங்களும் பங்கு கொண்டு ஏனையவர்களும் பங்கு கொண்டு மகிழ்கின்றார்கள் அன்பு மகனே. இதோ உங்கள் பாடல்.
1: என் வழி தனி வழி மறக்காதீங்க.

இனிமையான பாடல் வெற்றி கொடி கட்டு என்ற பாடல். வெற்றி படைய திரைப்பட பாடலை இன்று வெற்றி கலப்பிலே மூன்றாவது வெற்றிய இரண்டு பாடல் வித்தியாசத்தில் மூன்றாவது இடத்தை பெற்ற இரண்டு பாடல் வித்தியாசத்தில் 51 பாடல்களை தந்திருக்கிறீர்கள் ஜோஜ். வெற்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பணியை நேரம் ஃபாரூக் அவர்கள் அறிவித்திருக்கின்றார், தனக்கு மன்னிக்க வேண்டும், பணியிலே இருக்கின்றேன் என்று. அவர் பணி இரவு பணி செய்து கொண்டிருப்பவர் தானே. தொடர்ந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களோடு இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு பாடலை தந்து கொண்டிருந்தால் அவரோட பணி தடையாக இருக்கும். ஜோஜ் அவர்களும் அப்படித்தான். அதே போன்றுதான் சந்தனராஜ் அவர்களுக்கும். அவர்கள் வந்து பணி மட்டும், அவற்ற பணி வித்தியாசமான பணி. அவர் அழைப்பு எடுக்க முடியாது என்றால் பணி அங்கே, அவர் ஒரு அங்காடி, அங்காடியிலே வந்து வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் தானே. அதுவும் விடுமுறை நாள், மாலை நேரம், பூட்டுற நேரம் என்று சொல்லி அவருக்கும் கடுமையாக இருக்கும். இருப்பினும் அவர் விடாமுயற்சியோடு கொண்டு வந்து தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி சென்று விட்டார். அந்த வேளையில் இன்று உண்மையிலே பாராட்டை பெறுபவர்கள் யார் என்று முதல் முதல் வந்து இணைந்த சரிதா அவர்கள். அவர்களுக்கு போட்டியிலே இன்று பங்கேற்ற சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. குடும்ப பொறுப்போடு இருந்தாலும் போட்டியை சரியாக அவருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் புரிந்து கொண்டு பாடலை தெரிந்து கொண்டு வந்து கேட்டிருந்தார். அதே போன்று ஜெகபிரசாதிக்கு ஐயாவும் முயற்சி பண்ணியிருக்கின்றார். தேவாவும் வந்து இரண்டு பாடலை தந்திருக்கின்றார். அவரையும் பார்த்து அவர் தந்த பாடலுக்கும் பதில் பாடல் கொடுத்திருக்கின்றார்கள் மற்றவர்கள். அதனால் அவரும் எடுத்து கொடுத்திருக்கின்றார் உங்களுக்கு. அந்த வேளையில செல்வா இறுதி நேரத்தில் வந்திருந்தார் செல்வகுமார், இல்லையென்றால் அவர் முந்தி வந்திருப்பார் செல்வகுமார். போன்று கண்ணன் வந்திருந்தார். கண்ணனும் பல பாடல்களை உருவறுப்பாக தரக்கூடியவர். ஞானசேகரனை நான் அன்பாக வாழ்த்துகிறேன். ஞானசேகரன் இந்த அந்த ஆண்டு ஓடி வந்து கொண்டிருந்தார். பாரோக் அவர்களும் இணைந்து, பாரோக்குக்கும் ஞானசேகரன் போட்டி இருந்து கொண்டிருந்தது. எனவே இந்த வகையிலும் போட்டியை சோபித்து விட்டீர்கள், அலங்கரித்து விட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து. மூன்று பேரும் வெற்றி பாடலை கேட்டபோதே நாங்களும் உங்களோடு கேட்டோம். ஞானசேகரம், ஃபாரூக், ராஃபிக், செல்வகுமார், சரிதா, தேவா, என்னுடைய நானும் எங்களுக்காக ஒரு பாடலை தருகின்றேன். அனைவரும் கேட்டு மகிழுங்கள். வெற்றி பெற்றவர்களும் எங்கள் பாட்டையும் கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லோருக்குமாக ஆறுதல் பரிசாக ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலோடு எங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டு நிறைவுக்கு வருகின்றது. அன்புறவோடு உங்களுக்கு நேரம் இப்பொழுது 12:11 இரவு நேரம். எனக்கு 2:41 வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 9:41 அவர்களும் இப்பொழுதுதான் அவர்கள் பணி ஜோச்சுக்கு முடிகிற நேரம். ஆனால் தொடர்ந்து பணியில் இருப்பார் ஃபாரூக் அவர்கள் அதிகாலை வரைக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு எங்கள் ஆறுதல் பாடல் ஒன்றை கேட்டு மகிழ்வோம். மகிழ்ந்து கொண்டு நிறைவை வருவோம். என்பு உறவுகளை ஏதாவது குறிப்புகள் கூற விரும்பினால் நீங்கள் பாடல் முடிந்த உடன் எடுத்தால் குறிப்பு எடுக்கப்படும். அல்லது விட்டால் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஆறுதல பரிசுகள் பெற்ற எங்களுக்கு ஒரு பாடல்.

ஒரு பிடி சோற்றுக்கு ஒரு ஜான் பயிர் போராடுவதும் எதிர் நீச்சல். ஒரு பிடி மண்ணுக்கு உரிமை கொண்டு ஓர்களம்

பூட்டி கழித்து போட்டு பார்க்கையில் கடைசி வரையில் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அட சருதா போடா

0: தெரி வேண்டுமா பொறுப்பாளடா எதிர்நீச்சல்.
1: எதிர்மையான இந்த பாடல் வெற்றி வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்நீச்சல் போட்டே ஆக வேண்டும். இங்கே இப்ப இந்த பாடல் இன்றைய நிலைகளில் 10 உறவுகள் வந்து உறவாடி கலந்து சிறப்பித்தவர்களே 10 உறவுகளும் இத்தனை பாடல்களை தந்திருந்தார்கள். அன்பு உறவுகளை இந்த பாடலுக்கு வந்து கட்டித்தனம் என்பது எதுவும் இல்லை, ஞாபக சக்தி தான் முக்கியம். அதாவது வந்து நீங்கள் இந்த வானொலி, தொலைக்காட்சி, கைபேசி பல வழிகளில் தினமும் பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். விருப்பியோ விருப்பம் இல்லாமலோ உங்கள் காதோரம் வந்து பாடல்கள் நுழைகின்றது. அந்த பாடல்களை நீங்கள் சிந்தனையிலே வைத்திருந்தால், அந்த பாடலை நினைத்து நீங்கள் பாடலை நீங்கள் உள்வாங்கி இருந்தால், இப்ப இன்று வந்த பாடல் என்ன, ஆரம்பத்திலே வந்த பாடல் உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்று வந்த பாடலே, உன் என்ற எழுத்திலே வரி பதத்திலே எத்தனை பாடல்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு பாடலை தொடுத்து விடலாம். பேர் என்பதற்கு எத்தனை பாடல்கள் இருக்கின்றது, சொல்ல என்பதற்கு எத்தனையோ பாடல் இருக்கின்றது, ஆசை என்பதற்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்தில் இருந்து ஆரம்பிக்கும் பாடலைத்தான் நீங்கள் காற்றலைக்கு தர வேண்டும். அப்ப உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற உடனே ஆசைதான் என்ற இத்தனை ஆசை என்றதை வந்து ஆசைதான் ஆசை இருக்கு ஆசை ஆசையா இருக்குன்னு அந்த ஆசை என்ற கருத்தோட வர பாடலை நீங்கள் முதல் பதமாக கொண்டு வர வேண்டும். அப்ப அதற்கு உங்களுக்கு அந்த 5 பதங்களும் காதலே வந்து நுழையும் பொழுது ஒரு பாடல் நிச்சயமாக உங்களுக்கு தென்படும். அதை கொண்டு ஓடி வர வேண்டும் விரைவாக. அப்ப அதை ஒருத்தர் தருகின்றார்கள் என்று வந்த முதல் பாடலாக தந்தவர்கள் ஆசை ஆசையா இருக்கிறது என்ற பாடலை கேட்டவுடன் முதல் பாடலை தந்தவர் என்ன பாடலை தந்திருந்தார், முதலாவதாக வந்து தந்திருந்தார் ஃபாரூக் அவர்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்று கேட்டிருந்தார். உடனே உன் பேர் சொல்ல ஆசைதான், அப்ப ஆசை என்ற பதத்தை பிடித்து அதில் ஒரு பாடலை தந்தார். உடனே ஞானசேகரன் ஓடி வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் என்றவுடனே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்ற பாடலை தந்தார். அங்கே உன் என்று வந்ததை ஜோஜ் எடுத்துக்கொண்டு வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் உன்னோடு வாழ வாழ்வு என்று அந்த பாடலை தந்திருந்தார். அடுத்து சந்தன் ராஜ் வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் உன் பேரை சொல்லவான் அப்படியான பாடல். அப்ப மீண்டும் மீண்டும் நீங்கள் வரும்போது ஒருவர் தந்த பாடல் ஆறு தந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடலின் வரி முதல் வரியை பிடித்து அதிலே உள்ள ஒரு பதத்தை எடுத்து அதற்குரிய பாடலை தான் கொண்டு வர வேண்டும். கொண்டு வரும்போது ஒரு சிலர் தான் இதை கூறுகிறார், பவனம்மாள், ஜார்ஜ், சந்தனராஜ், ஞானசேகரன் போன்றோர் கூட அவர்கள் பழக்கப்பட்டு வந்துவிட்டார். இன்னார் பாடிய பாடல் வந்த இந்த பாடலுக்கு நான் பதில் பாடுது ஆளையும் கூற தேவையில்லை, ஒரு பாடலை கூறலாம் நீங்கள் கூறலாம் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் என்ற பாடலுக்கு நான் பதில் பாட்டு தருகின்றேன் என்று எல்லாம் மாயை தானா என்று கொடுக்கலாம். எல்லாம் என்று வருகின்றது தானே, அல்லது ஆசை என்று வருகின்றது தானே, காசு என்று வரு காசை தான் கடவுளடா என்று கூறலாம், அம்மா என்று வந்திருக்கா அம்மாவை வாங்க முடியுமா அம்மா என்று வருகின்றது அம்மா என்று சொல்ல இது வரும். அப்ப அந்த பாடல் அந்த பதம் வந்தவுடன் சிந்தையில் தொழிற்படுகின்ற அந்த பாடலை தான் கொண்டு வரணும். அதில் துவங்கும் பாடல் எதுவாக இருக்கலாம், ஆசை என்றால் ஆசை என்ற கருத்துப்பட்ட பாடலை தான் தருவா. அது பாட்டுக்கு எதிர்பாட்டு கண்டு என்று கூறுவது அவருக்கு பதில் கூறு. இது வந்து எங்களுக்கு பாட்டுக்கு பதில், ஒரு பாட்டு தந்தால் அதுக்கு பதிலாக நான் ஒரு பாட்டை தருவேன், அவருடைய பாட்டில் இருந்த பதத்தை எடுத்து அந்த பதத்திலே தான் பாடலை தருகின்றேன். இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது காற்றலை, உடனே வந்து காற்றலை தந்துவிட்டு நீங்கள் அழைத்து வந்த அழைப்பை நூர்த்து விட வேண்டும், அணைத்து விட வேண்டும். அதை பற்றி கொண்டிருந்தால் மற்றவர்கள் வருவதற்கு இடையூறாக இருக்கும், அது இன்றும் அப்படி நடந்திருக்கும். நீங்கள் அந்த நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டு சரி என்றால் நீங்கள் விட்டுக் கொடுத்து அடுத்தவர்களிடம் கொடுக்கலாம். அற்புதமாக விளையாடுகிறீர்கள். புதிதாக வந்தவர்களும் நிச்சயமாக இவர்களும் ஒரு நாள் முதலிடத்தை எட்டுவார்கள் எதிர்நீச்சல் போட்டு என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி நன்றியும் கூறும். இந்த வேளையிலே அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை சந்திப்போம். பாடல்களை உள்வாங்கும் பொழுது என்ன வரியில என்ன முதல் பாடல் எல்லோருக்கும் பாடமாக இருக்கும். என்ன பாடத்தில் எந்த திரைப்படத்தில் என்றாலும் வந்த பாடல் முதல் வரி இரண்டாம் வரி உங்களுக்கு பாடம். அங்கு சரணம் பல்லவி சரணம் தான் அங்கே மீது தெரியாது விட்டாலும் பதங்களுடைய முதல் வரி நிச்சயமாக தெரிந்திருக்கும் தானே பிள்ளைகளை, அந்த பதத்தில் தான் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். உங்கள் ஞாபகத்துக்கும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கும் கவனத்தை ஊட்டுவதற்குமான பயிற்சி இந்த பயிற்சி. இது இந்த அவதானம் என்பது இதுக்கு அட்டாவதானம் நவ சதாவதானம் பெற்று எங்களுக்கு அது இல்லாத விட்டாலும் இரண்டு மூன்று அவதானம் வேண்டும். ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்னிடத்தில் அந்த அடிமூலையில் அது பதியப்படுகின்றது, இன்னும் ஒரு பக்கத்து மூலையில் அது தூண்டப்படுகின்றது நினைவு. அந்த சிந்தனையை தூண்டி வருவதற்கு இது நல்லதோர் பயிற்சி. அடுத்த வாரம் சந்திப்போம். நாளைய தினம் திங்கட்கிழமை கதம்பத்திலே என்ன இருக்கின்றது? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சவாரி இருக்கின்றது. வளமை போல் ஏழு பாடல் வரும். அந்த ஏழு பாடலை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து, அந்த பாடல் நீங்கள் நாளாந்தம் கேட்ட பாடல்கள் தான். இதிலே உங்கள் மனதை கவர்ந்த பாடல் எதுவென்று தெரிந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 வாக்குகள் அளிப்பீர்கள். நாளைக்கு அந்த இருக்கின்றது. ஆயத்தமாக இருங்கள், நிறைவாக வர வேண்டும் வாக்குகள். அப்பொழுதுதான் பாடல் நல்ல அநேகமான வாக்குகள் கிடைத்தாத்தான் அந்த வாக்குகளுக்குள்ளே நாங்கள் தெரிந்தெடுப்பதற்கு வசதியாக இருக்கும். இன்று கதம்பத்தில் வந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி உங்களையும் எங்களையும் உலகளாக இருக்கும் நீய நெஞ்சங்களையும் சுவாரஸ்யமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை நாளை காலை உங்களுக்கு நேய நேரத்திலே நான் சந்திப்பேன். நாளைக்கு பாடுவோர் பாடலாம் இருக்கின்றது. பாடுவோர் பாடலாமுக்கு இப்பொழுதே நீங்கள் அனைவரும் என்ன பாட்டை நாளைக்கு பாடப்போகின்றேன் என்று உங்கள் வலைத்தளத்திலே கேட்டு அல்லது உங்கள் தொலைபேசியிலே கேட்டு அல்லது வேறு வானொலியில் வரும் பாடலை கேட்டு அல்லது வேறு தொலைக்காட்சியில் வரும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடலை தெரிவு செய்யுங்கள். முழுமையாக அதை நினைவில் வைத்திருந்து வந்து அழகாக கடந்த வாரம் போல் பாடி சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல தளம். இந்த தளத்தில் நின்று கொண்டு உங்களை வளர்த்துக் கொள்ளலாம். சாதாரணமாக ஒரு குழந்தையை தாளாட்ட வேண்டுமா? ஒரு இடத்து இப்பொழுது எல்லாம் எங்கள் குழந்தைகள் எல்லாம் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டிலே நடக்கின்ற நல்ல காரியம் தீய காரியங்களுக்கு ஒரு தேவாரம் திருவாசகம் பாட வேண்டிய நிலை ஏற்பட்டால் குழந்தைகள் தான் பாடுவார்கள் அல்லது முதியோர்கள் பாடுவார்கள். இப்பொழுது குழந்தைகள் பாடுகின்றார்களோ என்றால் தெரியாது. என்றால் அந்த பெற்ற இளைய தலைமுறை தாய் தந்தையருக்கு புரியாது. ஒரு சிலருக்கு புரியும், நேரமில்லை என்பார்கள், வெட்கப்படுவார்கள். தேவார திருவாசக பஞ்சபுராணங்கள் தெரியாது, உண்மையிலே தெரியாது அநேகருக்கு. இங்கே நான் பார்க்கின்றேன் பல விழாக்களுக்கு செல்வதுண்டு. விழாக்களில் இளைஞர்கள் எல்லாம் நடத்தும் விழாக்களுக்கு முதியோர்கள் என்று எல்லோரையும் அழைப்பார்கள். பிரதம விருந்தினராக அல்லது சிறப்பு விருந்தினராக எண்ணி அழைத்தால் கூட பிரதம விருந்தினர் தேவாரம் பாடமாக குத்து விளக்கை கொடுத்து விட்டு அந்த தேவாரம் ஆரம்பிப்பார்கள். ஏன் தமிழ் வாழ்த்து பாடமாட்டார்கள் எங்கள் குழந்தைகள்? இப்பொழுது பெரியவர்கள் குழந்தைகள் பாடுவார்கள். அதுக்குத்தான் இப்பொழுது கைபேசி இருக்கிறது. கைபேசியில் தட்டிவிட்டால் தமிழ் வாழ்த்து வருகின்றது, தேவாரம் வருகின்றது, திருவாசகம் வருகின்றது. பாடிக்கொள்ளலாம். சாதாரண வீட்டு கர்மங்களில் கூட நாங்கள் தேவார திருவாசங்களை பாடுவோம். அதனால் சிறுவர் பூங்காவை வளர்த்து கொண்டு வருகின்றோம். அந்த சிறுவர் பூங்காவில் வரும் செல்வ குழந்தைகள் வளர்ந்து வரும் காலத்தில் மற்றவர்கள் வழிகாட்டத்தில் அவர்களே தேவார திருவாசகங்களை நன்னறிகளை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வருவார்கள், சிறப்பித்துவார்கள். காணலை என்பது சமுதாயத்துக்கு பொருத்தப்பாடுடைய விடயங்களை கொடுத்து அவர்களை சமூக இயல்பாக்கத்துக்கு ஆக்கி வைப்பதுதான் ஊடகம். தகவல்களை தவறாகவோ திரித்தோ ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும் என்றதுக்காக பன்மொழிகளையும் பங்கு பல அதுகள் அல்ல. இதற்கென்ற ஒரு இலக்கணம் இருக்கின்றது. அந்த வழியிலே தான் எங்கள் முன்கள் தமிழ் வானொலி செல்கின்றது. நீங்களும் வருகின்றீர்கள், இணைந்து வருகிறீர்கள், சிறப்பாக இருக்கின்றது உங்கள் எல்லோருடைய தொடர்புகள் எல்லாம். அடுத்தது இந்த வேளையிலே வந்து நலமாக இருக்கின்றீர்களா என்று பதவியிலே எடுகிறார்கள். நான் மூச்சுவிட நேரமில்லாமல், வைத்த தேநீர் வைத்த தண்ணீர் குடிக்க நேரம் இல்லாமல் 2 மணி நேரம் தொடர்ந்து இளையராஜா அவர்களுடைய இசை வாத்தியங்களுக்கு கூட சற்று ஓய்வு கிடைக்கும். எனக்கு அந்த ஓய்வு இல்லை இந்த நிகழ்ச்சியிலே. அந்த நேரம் பார்த்து நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்பாக கேட்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நலமாக இருக்கின்றேன் என்று கூறவே முடியாதில்லை. சந்தர்ப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வானொலியை நன்கு விட்டு கவனிக்கும்போது அங்கே என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு புரியும். இந்த நேரத்தில் பதவியிலே அதுவும் பதவியிலே எழுதுகிறாரு நலமாக இருக்கின்ற நான் அங்கே பதவியில் போய் பார்க்க நேரம் இல்லை. எல்லாம் முடித்து விட்டுத்தான் பார்ப்பேன். காற்றலைக்கு வருவதற்கு என்ன தடை? இணையதளம் எப்போதும் தவறாக அது வலுவிழந்து இருப்பதில்லை. 1 நிமிடம் 2 நிமிடம் காற்றலை சரியில்லாமல் இருக்கு. நாங்கள் அதை மாறி பார்க்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். முற்றாக ஒருபோதும் முழு நாளும் துண்டிக்கப்பட்டிருப்பது இல்லை. காற்றலைக்கு வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ளுகிறவர்கள் வருகிறார்கள், பதவியை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பதிவு எங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் சுக நலம் வந்து காற்றலையே நலமாக இருக்கின்றோம். மற்ற நலமாக இருக்கின்றீர்களா என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். நான் வானொலியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது நான் நலமாக இருப்பதால் தானே வானொலியில் இருக்கின்றேன். என்ன கேள்வி? அந்த கேள்வி எங்களுடைய தமிழ் இதுதான் இந்த இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு இதுதான் அவதானம் நிதானம். பாட்டுக்கு பதில் பாட்டு அந்த பாட்டை கவனித்து அதிலே வர பதத்தை கண்டுதானே நாங்கள் கூற போறோம். சும்மா எங்களோட பாட்டிலே கூற மாட்டோம் தானே. அதே போன்றுதானே அன்பாக இருப்பவர்கள் ஒரு நேரத்தில் பேசிக் கொள்ள வானொலி இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து இந்த போட்டி நிகழ்வினுடைய பதிலை வானொலி எங்களோட புலனத்தில் எழுதுகிறார்கள். அது அவ்வளவு அழகல்ல, போட்டி தானே, அது ஒரு ரகசியமாகத்தானே அது பேணப்படுகின்றது அந்த அந்த சொற்கள். அப்ப ஒருவர் யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கும் போது புலனத்தில் தெரிந்துவிட்டால் அவரோடு வந்து கூறலாம் தானே ஐயா, அது போட்டிக்கு அழகில்லை. அதனால் அன்பு நீ நிஞ்சங்களே, நீங்கள் போட்டி நிகழ்வு நிகழும் பொழுது எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அது வானலை நேரலையில் வந்துதான் தொடர்பு கொள்ள வேண்டும். பதிவில் எழுதிவிடுவது அவ்வளவு அழகல்ல. அப்படி என்றால் நிகழ்ச்சி முடிந்ததன் பின்பு நீங்கள் வானொலியை ஒழுங்காக கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த நேரம் ஆரம்பித்த நிகழ்வு இந்த நேரம் முடியும் என்று தெரியும் தானே. தெரிந்த பின்பு கேட்டுக்கொள்ளலாம் தானே. பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சில பழக்க வழக்கங்களை பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக உங்களை பண்பாடு அற்றவர்கள் என்று நான் கூற வரவில்லை. தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை விட மூத்தவன் வயதில் மூத்தவர் என்ற வகையிலே அனுபவங்கள் இருக்கின்றது என்ற வகையிலே என்னிடம் சில அறிவுரைகளையும் கேட்பீர்கள். நானும் எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வகையிலே எனக்கு குழந்தைகளாக என்னுடைய பிள்ளைகளாக அப்பா என்று அழைப்பவர்கள் எல்லோரும் என் பிள்ளைகளாக இருக்கும் உங்களுக்கு சில நல்ல விடயங்களை நான் கூறித்தானே ஆக வேண்டும் முன்மாதிரியாக. அதனால் வானலை ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் புலகத்தில் எழுதினா அந்த நேரம் தான் எங்களை குரல் கேட்டவுடன் எங்கள் ஞாபகம் வருகின்றதா? எங்களால் அந்த நாங்கள் அதை திரும்பி பார்த்து அந்த புலனத்தை தட்டி அவருடைய செய்தியை படித்து இங்கே கூற முடியாது. அதே போன்ற அந்த பாடல்களுக்கு நீங்கள் எழுதி கொண்டிருப்பதும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தத்தான் வேணும். உற்சாகப்படுத்தும் போது எல்லோரையும் எல்லோரும் உற்சாகப்படுத்தும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். அன்போடு இதுவரை நேரம் பொறுமை காத்து என் குரலையும் கேட்டு எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றீர்கள். நாளைய தினம் காலையிலே கதம்ப நேயர் நிகழ்விலே வந்து உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கடந்த வாரம் போல் அசத்தி விடுங்கள். இது உங்களுடைய தளம், இது உங்களுடைய வானொலி, உங்களுக்குத்தான் முதல் உரிமை. நாங்கள் அதிகம் பேசுவதில்லை, நாங்கள் தொடுத்து விடுவதுதான். நீங்கள் தான் இதை கொண்டு நடத்துகின்றீர்கள். 24 வருடமாக நேயர்களால் தான் இது வளர்க்கப்பட்ட வானொலி. நல்லது என்று உறவுகளே நீண்ட நேரம் பேசுகின்ற நேரம் எங்களுக்கு இப்பொழுது 3 மணியை எட்டி பிடிக்கும் நேரம். உங்களுக்கு 12:30 நள்ளிரவை எட்டி பிடித்து 2 நிமிடத்திலே 12:30 வந்துவிடும். வளைகுடா நாடு, ஆஸ்திரேலியா நாடு, எங்களுடைய மலேசிய நாடு, ஈழத்திரு நாடு, பாரத நாடு, எல்லா நாடுகளும், மற்ற நாடுகளும் இருப்பவர்கள் எல்லோருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, ஐரோப்பிய மண்ணிலே இன்று பல உறவுகள் இருக்கின்றார்கள். நேர வித்தியாசத்தால் அவர்களால் வருவதற்கு கடினமாக இருக்கலாம். சில சமயம் வருகிறார்கள், பாடலை கேட்கின்றார்கள். உங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை பற்றிய உங்கள் அபிப்பிராயம் எங்களுக்கு தெரிகின்றது. நீங்கள் நேரலையும் கூறலாம், பதிவிலையும் இடலாம். ஆனால் தயவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் வேளையிலே நலமா சுகமா அந்த மறுமொழி இந்த தேவையென்று எழுதாதீர்கள். அடுத்து நீங்கள் ஒருவரை ஒருவருடைய பாடல் சிறப்பு என்றால் இங்கு கேட்பவர்கள் ஒவ்வொருடைய பாடல்களும் சிறப்பான பாடல்கள் தான். ஒருவரை மட்டும் குறிப்பிட்டு எழுதாதீர்கள். எழுதினால் எல்லோருக்கும் எழுதுங்கள், இல்லை என்றால் பொதுவாக எழுதுங்கள். இன்றைய பாடலை கேட்டு அனைத்து பாடல்களும் சிறப்பானது என்று எல்லோருக்கும் சேரும். அதனால் எல்லோருக்கும் என் அன்பையும் வணக்கையும் நன்றியையும் குறிக்கொண்டு எங்களுடைய பாட்டுக்கு பதிப்பாட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த நன்பு மகன் ஸ்ரீ எங்களுடைய ரதீஷ் அவருடைய நிகழ்ச்சியை நான் இடையிலே நிறுத்தி வந்தேன். அவருடைய நிகழ்ச்சி தொடர்கின்றது கேட்டு மகிழ்ந்து. இந்த இரவு மகிழ்வான இரவாக, நலமான இரவாகவும், ஆரோக்கியமான இரவாகவும் இருக்க வேண்டும். நாளை மலரும் பொழுதும் நல்ல ஆரோக்கியமான பொழுதாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றால் இன்று மகிழ்ச்சிகள் தினம் முடிவடைந்து விட்டது. உங்களுக்கு 12 மணி நாளை வரையும் இல்லை, எங்களுக்கு தினமும் மகிழ்ச்சி தான் என்று எண்ணிக்கொண்டு மலர்ந்த முகத்தோடு நோயற்ற வாழ்வு கண்டு நிறைவோடு வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு காற்றலை இருந்து விடவேற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் அன்பு நீ என்னை.

காலை நேர வணக்கம். இப்பொழுது 11:08 11:08 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:38. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா நலம் தானே என் அன்பு உறவுகளே, நீங்கள் எல்லோரும் நலமா இருப்பீர்கள் தெரிகிறது. இனி பொங்கல் விழாவும் வருகிறது, பொங்கல் நாள், அதனால நீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள், அதற்குரிய ஆயத்தங்களை செய்த வண்ணம் இருப்பீர்கள். இருந்தாலும் இன்று கதம்பத்தில் புதையல் நிகழ்ச்சி. புதையலோடு நீங்கள் உங்கள் விருப்ப பாடலையும் கேட்கலாம். பாடல் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இன்று எடுத்து வர முடியாவிட்டாலும் நீங்கள் கேட்டு செல்லலாம். அது கதம்பத்தின் வந்த பாடல் என்று உங்களுக்கு உங்களுடைய காலை நேரத்தில் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு வரும். உடனே கொடுக்கப்பட்டால் அந்த பாடல் வராது. புரிந்ததோ? முதலில் ஒரு கண்ணன் பாடல் நான் கேட்கலாம் இருக்கிறேன். நலம் தானே எல்லோரும். புதிய நிகழ்ச்சியில் நான் கேட்கும், அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சி, அதாவது ஒரு சொல்லை கொடுத்து என் மனசில் நான் புதைச்சி வச்சுக்கொண்டு, உங்களுக்கு புதைச்சி வைக்க தெரியுமா? அதாவது நீங்க ஏதாவது களவு செய்த அதை மறைச்சு ஒழிச்சு வைப்பீங்கல்ல, அப்படித்தான். அதை ஒழிச்சு வைத்துக்கொண்டு உங்களுக்கு தரவுகள் தரப்படும், எத்தனை எழுத்து என்றெல்லாம் நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். ஆனா நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் சொற்களை. சரியா, ஒரு கண்ணன் பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காட்டடைக்கு வரலாம்.

0: நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5141 9 2 3 7 9. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருக்கும் தெரியுமா உங்களுக்கு என்னென்று? ஆளிய உயர்த்தாமல் நான் பேசிக்கொண்டு போயிருக்கேன். அப்போ இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? முதல்ல இருந்து எல்லாம் ஒரு சின்ன பிள்ளைக்கு மறதி குணம். நான் ஒரு சொல்லு தரப்போகிறேன் உங்களுக்கு, அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது சுலபமான 3 எழுத்து சொற்களாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் இப்போ முதல்ல இருந்து இந்த வருடத்தில் ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இந்த புதிய நிகழ்ச்சியை, சரியா? இது 3 எழுத்து சொல். இது 3 எழுத்து சொல். இது நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ஒருவரிடம் கொடுத்து எங்களுக்கு உதவிக்கு பணம் வாங்கி கொள்ளலாம். இதை இப்படி சொல்லுவர், இதை இப்படி சொல்லுவர். இது 3 எழுத்து சொல்லு. நாங்கள் எந்த ஒரு பொருளையும் இன்னொருடம் கொடுத்து நாங்கள் தேவைக்கு பணம் வாங்கி கொள்ளலாம். இது 3 எழுத்து சொல். கெட்டித்தனமாக நீங்க சொல்ல வேண்டும். சரி, காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். முதல்ல வணக்கம். வணக்கம் வணக்கம் சாத்தூர் ரமேஷ், உங்களுக்கு நான் பேசுவது கேக்குதா?
1: வணக்கம் கேக்குதம்மா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கம்மா. சாப்பிட்டீங்களா?
0: இப்பொழுது 11:13 இல்லை, பொய் சொல்லக்கூடாதானே?
1: பகலம்மா, பகல் பகலா?
0: பகல் பகல்.
1: இப்பதம்மா நம்ம இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம்.
0: இரவு சாப்பாடு இல்லையா?
1: சாப்பிட்டு முடிச்சு. ஆமா, இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு. அதுக்கப்புறம் முதல் படம் கண்ணன் படம் போட்டீங்க.
0: அப்ப இத கேட்டுக்கொண்டு
1: கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கேட்டீங்க.
0: கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல.
1: மன்னன் என்னும் பேரை இங்கு சொல்ல சொல்ல கேட்டோம்.
0: புதிய நிகழ்ச்சி, நீங்க ஒரு பாடல் கேட்கலாம்.
1: அம்மா காலையில ட்ரை பண்ண.
0: உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு இல்ல, சளி வருத்தம்?
1: அதான் காலையில பிடிச்சேன், ஒரு 4-5 முறை கால் பண்ண. லைன் கிடைக்கல, நான் பணியில் இருந்தேன், அதனால லைன் கிடைக்கும். அடுத்து அடுத்து கண்டினியூ பண்ண முடியல.
0: அது வந்து மறு ஒளிபரப்பு. இப்ப நீங்க
1: ஓகேம்மா,
0: இப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கிறது வந்து நான் உங்களுக்கு பகல் நேரத்துக்கு மறு ஒளிபரப்பு எடுத்து வருகிறேன். கேட்டால்
1: ஒரு ஒரு அருமையான பாடல் கேக்குறேன்.
0: என்ன பாடல் கேளுங்க.
1: அது நான் எல்லா பண்பலையும் கேட்டுட்டு இருக்கேன், யாரும் கொடுக்க மாட்டாங்க. நமது பண்பலை கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு தெரியும் எனக்கு.
0: பாக்கலாம் என்ன பாட்டு.
1: படத்தின் பெயர் ஊர் மரியாதை.
0: ஊர் மரியாதை.
1: ஆமா, சரத்குமார் நடித்த படம். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்த மொச்ச குழம்பு வச்சு இருக்க அந்த பாட்டுமா?
0: இதுதான் நாங்க எத்தனையோ தடவை எடுத்து வந்துட்டோமே.
1: எடுத்து வந்துட்டீங்கம்மா? நம்ம அதான் நம்ம லைவ்ல கேட்டதில்ல, நான் கேட்டிருக்கேன். டிவிலயே சரி, நம்ம வீட்டுல ஒளிபரப்பு பண்ணும் போது லைவ் ஒளிபரப்பு நம்ம லோக்கல் கேபிள், அதுலயும் அடிக்கடி இந்த பாட்டு
0: கேப்பேன்.
1: இல்லாச்சு அம்மா, அந்த பாடம் இல்லன்னா
0: இந்த பாட்டு எடுத்து.
1: தங்க மனசுக்காரன்.
0: இந்த பாட்டு
1: தங்க மனசுக்காரன்.
0: தங்க மனசுக்காரன்ல
1: பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து. போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. அடிமானே அந்த பாடலுமா?
0: சரி, உங்களுக்கு எடுத்து வர்றேன் நான். இது இது புதிய நிகழ்ச்சியோடு இந்த பாடல் நிகழ்ச்சியும் எடுத்து வருகிறேன். நான் ஒரு சொல்லு கொடுத்தேன், அதாவது இது 3 எழுத்து சொல். சரியா, நீங்க இதை கண்டுபிடிக்கணும்.
1: 3 எழுத்து சொல்.
0: 3 எழுத்து சொல். இது வந்து நீங்கள் எந்த பொருளையும் ஒருவரிடம் கொடுத்து உங்களுக்கு உதவிக்கு பணம் வாங்கி கொள்ளலாம். இதை இப்படி சொல்லுவர்.
1: வாக்குமா? வாக்கு
0: இல்லை.
1: வாக்கு பாசம்
0: இல்லை.
1: நேசம்
0: இல்லை.
1: எங்க வாய் பேசுறேன், அவங்க கிட்டே பேசுறேன்.
0: கொடுங்க கொடுங்க கொடுங்க. வணக்கம் ஈஸ்வரி.
2: வணக்கம்
0: ஈஸ்வரி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
0: நல்ல சுகமா இருக்கணும். எங்க நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம் அந்த சொல்ல.
2: பாசம் நேசம்
0: இல்லை. நான் இன்னொரு தடவை சொல்லுறேன் கேளுங்க. நீங்கள் எந்த ஒரு பொருளையும், அதாவது எந்த ஒரு பொருளையும் ஒருவரிடம் கொடுத்து உங்களுக்கு உதவிக்கு பணம் வாங்கி கொள்ளலாம். அதை இப்படி சொல்லுவார். இது மூன்று எழுத்து சொல், இது மூன்று எழுத்து
2: சொல்.
0: அதை இல்லை இல்லை, இது இப்படி சொல்லுவார், மூன்று எழுத்து சொல். சரி, மற்ற
2: அன்பு சொல்லலாம்.
0: இல்லை, அதெல்லாம் சொல்ல
2: அன்பு
0: இல்லை. நீங்க அன்பு எதற்கு, இந்த ஒரு பொருளை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து பணம் வாங்கி கொள்றதுக்கு அன்பை எப்படி சொல்லுவீங்க நீங்க?
2: பணம் வாங்கி கொள்வதற்கு
0: உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களோட வீட்டுல ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு போய் ஒருவரிடம் கொடுத்து, பணம் உள்ளவரிடம் கொடுத்து நீங்க அவரிடம் பணம் வாங்கி கொள்ளலாம். அதை இப்படி சொல்லுவார். மூன்று எழுத்து சொல்.
2: பற்று
0: இல்லை. சரி, நான் பாடலை எடுத்து வர்றேன், நீங்க யோசிச்சுட்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். சரியா, என்னன்னு கண்டுபிடிக்க. நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. சுகமா இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். காற்றலைக்கு எங்கே முத்துவேல் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க, நீங்க காற்றலைக்கு வந்து இந்த சொல்லு என்ன என்பதை நீங்கள் எடுத்து வர வேண்டும். உங்களுடைய கொடுக்கக்கூடிய பாடல்களை நாங்கள் எடுத்து வருகிறோம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு இரவு நேரத்தில் நாங்கள் எப்படியும் இந்த கதம்ப நிகழ்ச்சியில் வந்த பாடல் கேட்ட பாடல்களை நாங்கள் எடுத்து வருவோம். என்றாலும் நீங்க இப்பொழுது பாடலை சொல்லிவிட்டு செல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. பலருடைய வருகை குறைந்திருக்கிறது. நீங்கள் காட்டலையில் வந்து சொல்ல வேண்டும். அங்கே காட்டலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய செல்வகுமார பார்க்கலாம். செல்வகுமார், நீங்கள் ஒரு செல்வந்தனா இருந்தா?
3: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு நல்ல செல்வந்தனா இருந்தா, இப்ப எனக்கு கஷ்டமெண்டா, நான் என்னட்ட இருக்கிற ஒரு பொருளை உங்கள்ட்ட கொடுத்து எனக்கு பணம் தேவைப்படுத்தாங்க வாங்கலாம், அதை இப்படி சொல்லுவார். மூன்று எழுத்து சொல், என்னன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். அதாவது நீங்க நான் சரியான செல்வந்தன். சரியா, எனக்கு உங்கள நல்ல பழக்கம் இருக்குது.
3: அந்த கிருஷ்ண பரமாத்மாவே சொன்ன மாதிரி நினைச்சுக்கிறேன்.
0: அதாவது எப்படியண்டா, செல்வம் என்பது ஒருவன் ஒருவருடைய பழக்க வழக்கம், மற்றவரை ஆதரிக்கும் தன்மை, அன்பு காட்டுதல், எல்லோரோடும் பணிந்து பேசுதல், எல்லாரும் ஒருதரை விரும்புகிறார் என்றால் அவர் செல்வம் படைத்தவர். என்ன, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு என்பதுதான் அர்த்தம். இந்த பணம் அல்ல, பணம் முக்கியம் அல்ல, அதை வச்சு செல்வங்களை நாங்க பாக்குறது இல்ல. நாங்கள் எல்லாம் பாக்குறது உங்களை நாங்க விரும்பக்கூடியதான நீங்க நடந்து கொள்றீங்க, உங்க மேல பற்றுதல் அன்பு பாசம் இருந்தா நீங்க செல்வந்தர்.
3: நாணயம்
0: நாணயம். சரியா, சரி. அதாவது நீங்க ஒரு செல்வந்தர். உங்க எனக்கு கஷ்டம் ஒன்று வந்துருச்சு, வீட்டுல என்னட்ட நல்ல ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, உங்கள்ட்ட கொண்டு பொறுப்பா அதை கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்கப்பா, எனக்கு கடனா கொஞ்சம் காசு கொடுங்க என்று சொல்லி என்று அந்த அந்தரத்துக்கு எனக்கு தேவைப்பட்ட பணத்தை வாங்கி கொண்டு நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறேன்.
3: அதற்கு அடகு வைப்பது
0: கட்டி காரன். அடே அப்பா, ஒரு சின்ன பிள்ளைக்கு வாழைப்பழத்தை நல்லா உரிச்சு அதை வடிவா, இது வாழைப்பழம் பாருங்க செல்லகுட்டி, நீங்க இதற்கு பாருங்க, இப்படித்தான் இது உரிக்கிறது, இது வாழைப்பழம், இத மெல்ல சின்னனா கடிக்கணும், பெருசா கடிச்சா தொண்டையில உரையிற, மெதுவா கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து தான் இப்ப நீங்க அடகு என்று
3: கண்டுபிடிச்சு. கரெக்டான கேள்வி, கரெக்டான இதா சொன்னோம்னா தான் நீங்க வந்து பணத்துக்கு இதை கொடுத்து விட்டு வாங்குவோம் அப்படின்னா அது வந்து கடன்ங்கிற பேர் தான் வரும். அப்படின்னு
0: இல்ல, இப்ப நான் நல்ல ஆழமா கரெக்டா சொன்னா எல்லாரும் டக்குனு பிடிப்பீங்கல்ல.
3: கொஞ்சம்
0: உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் இல்ல.
3: சரி,
0: இது நாலு எழுத்து சொல்.
3: சரிம்மா,
0: இது நீங்க இப்ப சமையலுக்கு போடும் எல்லா இப்ப இருக்கிறதல்ல, இப்ப சோம்பு அப்படியான தானியங்கள், தானியங்கள் எல்லாவற்றையும் இப்படி சொல்லுவார். இது நான் கழுத்து சொல்,
3: சீரகம்,
0: சீரகம், சோம்பு, மிளகு, மற்ற கடுகு, இப்படி எல்லா இது இவற்றை இப்படி சொல்லுவார். இது நான் கழுத்து சொல், இது என்ன?
3: பட்டை, பருப்பு, சீரகம், சோம்பு, பட்டை,
0: அது எல்லாவற்றையும் நாங்கள் இப்படி சொல்லுவோம். அது நான் கழுத்து சொல்
3: என்ன? தெரியவில்லையே, என்ன தெரியல. எல்லாரும் ஞாபகம் வந்தா சொல்லு.
0: சரி, இவற்றை எல்லாம் அரைச்சு நீங்க ஒரு குழம்பு வைக்கிறதா இருந்தா என்ன குழம்புன்னு சொல்லுவீங்க? கரம் மசாலா. இது உங்களுக்கு தமிழ் இல்லையா? இது கரம்
3: மசாலா,
0: பொருள் கறி மசாலா, கரம் மசாலா. சூப்பர். சரி, பாக்கலாம். இப்ப ஒரு கடையில, ஒரு கடையில இல்ல மளிகை சாமான் இருக்கிற கடையில போய் நீங்க எல்லாவற்றையும் எடுக்கும்போது அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவீங்க?
3: என்ன சொல்லுவோம்? கறி மசாலா பொருள் கொடுங்க, இல்லாட்டி சோம்பு, பட்டை, கிராம்பு, என்ன தனித்தனியா வேணுமோ எல்லாத்தையும் தனித்தனியா கேட்டு வாங்குவோம்.
0: நான் இந்த பொருள் எல்லாம் வாங்க போறேன் ஒரு சொல்ல சொல்லி சொல்றது எப்படி? இந்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட இந்த பொருட்களை எல்லாம் வாங்க போறேன், எல்லாம் ஒன்றொண்டா சொல்லாம எல்லாம் வாங்க
3: போறேன். மளிகை
0: கடை,
3: மளிகை,
0: மளிகை சாமான். சரி, பாக்கலாம். எதுக்கு மற்றவர்களிடம் விட்டுவிடலாம். நான் கழுத்து சொல், நீங்களும் யோசிங்க. என்ன பாட்டு சொல்லுங்க செல்வகுமார்.
3: யோசிக்கவே இல்லம்மா, நான் நல்ல பாட்டா சொல்றேம்மா.
0: உங்களோட பக்கத்துல ஒரு பெண் குரல் கேக்குதே, உங்க மனைவியா?
3: என்னுடைய மனைவி, என் குழந்தைகள் ரெண்டு பேர்.
0: எங்க பாக்கலாம், மனைவியோட பேசலாம். எங்க?
2: வணக்கம்மா.
0: வணக்கம். உங்க பேரு சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: மோகனா. நல்ல
0: புவனாவா பேர் உங்களுக்கு? புவனா, மோகனா. அட்டே அப்பா, சூப்பர் பேர் பாருங்க. இவர் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு உங்களை, மோகனாவ என்னோட பேச விடாம. இது நல்லா இருக்கா செல்வகுமார் உங்களுக்கு? மோகனா என்னோட பேசுனா என்ன? மோகனா, நீங்க பாடுவீங்களா பாட்டெல்லாம்?
2: பாட்டுலாம் பாட மாட்டேங்கம்மா.
0: ஏங்க?
2: ஏதோ வீட்டுல சரி.
0: இது அவர் பொய் சொல்ற. உண்மையாடு, உண்மையா நடனம் ஆடுவீங்களா? ஆடுவீங்களா?
2: டான்ஸ் வீட்டுல பிள்ளைகளுக்கு சேர்ந்து ஆடுறது.
0: ஆடுவீங்க, அது சூப்பர். எது, பரதநாட்டியமா சும்மா பாட்ட போட்டுட்டு? பாட்டு போட்டுட்டு ஆடுறது, அது ஓகே. ஏன் பாட, ஏன் பாட மாட்டேன்றீங்க? இப்ப உங்களோட கணவருக்கு நீங்க பாடி காட்டு இல்லையா? இவ்வளவு காலமும்
2: பாடிருக்கீங்கம்மா.
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க கணவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க, அது என்ன பாட்டு? அவர் சொல்லிருக்காரா? சூப்பர், இந்த பாட்டு நீ பாடும்போது நல்லா இருக்கு, எங்க இன்னொரு தடவை பாடுன்னு சொல்லிருப்பாரா?
2: சாமி பாட்டு தான்
0: பாடியிருக்கீங்க. பாப்போம் என்ன பாட்டு அது. சாமி பாட்டுன்னா பாப்போம் என்ன பாட்டு. குறை ஒன்றும்,
2: குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. அவர்கிட்ட குறை ஒன்னும் இல்ல, அதனால இது பாடுற.
0: ஆஹா, சில நேரம் அவர் கண்ணுக்கு தெரியாமல் நிக்கின்றாய் கண்ணா அப்படி நினைப்பாரா? கண்ணுக்கு தெரிய

0: பாட்டு ரொம்ப பிடிக்கும். வேற எனக்கு அடிக்கடி பாடுவேன் இது மட்டும்.
1: ஆஹா, நல்ல பாட்டு இல்லையா? வேண்டியதை வேண்டி நிற்கும் அந்த பாடல் முழுக்க எனக்கும் நல்ல பாடம் இல்லை, இருந்தாலும் அதை நீங்கள் மனப்பாடம் செய்து, எனக்கு பிடித்த பாடல் அது, நீங்க மனப்பாடம் செய்து பாடி காட்டணும், சரியா? ஒரு நாளைக்கு நீங்க அடிக்கடி வந்து நீங்க பேசணும். பெண்கள் எல்லாம் பின்னுக்கு நிக்க கூடாது. நீங்க செல்வகுமார் இப்படி ஒரு எந்த கையில உங்களுக்கு பலம் கூட, வல கைதானே? வல கையால செல்வகுமார மெல்ல புடிச்சு இப்படி ஒரு தள்ளு அங்க தள்ளிட்டு நீங்க வந்து பேசணும் முதல்ல. ஓகே, நீங்களும் பேசணும், பெண்களும் கூட வந்து இந்த வானில பேசினாதான் அழகா இருக்கும். வந்து பேசணும் மோகனா, சரியா? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. தர்பார்ல என்ன பாட்டு?
0: தர்பார்ல இருந்து பாட்டு போட சொல்றாங்க பசங்க.
1: தர்பார்ல இருந்து எடுத்து வர்றேன்.
0: என்ன
1: தாண்டாவோ நான் தாண்டா என்ற ஒரு பாட்டு இருக்குது.
0: போடுங்கம்மா.
1: தர்பார்ல இருந்து, சரி. செல்வகுமார பேருந்து வந்து பின்பு வந்து சொல்ல சொல்லுங்க பாடல. நன்றி நன்றி நன்றி மோகனா, அடிக்கடி வந்து பேசுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். எல்லோரும் நீங்கள் உங்களுடைய மனைவி அவர்களையும் பேச வைக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் கூடுதலாக காற்றலைக்கு நீங்கள் வர வேண்டும். முன்பு ஒரு காலம் நிறைய பெண்கள் வந்து பேசுவார்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647-8744-1515 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். முத்துவேல், நீங்கள் அழைத்த வண்ணம் இருக்கிறீங்க, நீங்கள் காற்றலைக்கு வாங்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் தரும் சொல்லை சொல்லிவிட்டு முத்துவேல் என்று சொன்னோன்னு ஏதோ மர்மமா ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. எனக்கு அந்த முத்துவேல் ஞாபகம் வந்தோன்னு அந்த பேய் பாடல் தான் ஞாபகம் வருது. என்னை அறியாமல் பின்னுக்கு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. இது பொய் சொல்லல, அதான் கொஞ்சம் தாமதிச்சு பின்னுக்கு திரும்பி பார்த்தேன். நீங்க காற்றலைக்கு வாங்க முத்துவேல். என்ன நான் இப்படி சொல்லிட்டேன், நீங்க குரநீக்க கூட. உண்மையிலேயே நான் உங்களோட முத்துவேனோட கூப்பிடும் வெட்டிக்கிட்டு பின்னுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சாதான் திரும்பி பார்த்தேன். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு இடைவெளி வந்துச்சு இல்ல பாத்தீங்களா. சரி, நான் இந்த கண்ணன் பாடலை, கண்ணன் என்னும் மன்னன் பெயரை எடுத்து வந்து கொண்டு உங்களுக்கு உரிய சொல் ஒன்று கொடுத்திருக்கிறேன் நான். அதாவது, மளிகை பொருட்களை சில வேளைகளில் இப்படி சொல்லுவோம். நாங்கள் சமைக்கும் போதெல்லாம் இது போட்டு சமைப்போம் என்று சொல்லுவோம். இது மளிகை பொருட்களை, இது நான்கெழுத்து சொல், எங்கே பார்க்கலாம். இந்த சொல்லோடு பொருட்களும் சேர்க்கலாம். இந்த சொல்லோடு சரி, எங்கே பாடலுக்கு

0: நிமிடம் இது கனடிய நேரம், இந்த இலங்கை நேரம், சரியா 10:01. எல்லாரும் இந்த சொல்ல கேட்ட உடனே யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, வர வந்தா எங்க இந்த சொல்ல சொல்ல சொல்லி கேட்டாலும் வந்துட்டு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் தெரிகிறது. சரி, இது நாலு எழுத்து சொல், இன்னொரு சொல்லும் கொடுக்கறேன். இது ஒரு பூவின் பெயர், இது ஒரு பூவின் பெயர், பெண்களுக்கு பிடித்த பூ. நாலு எழுத்து சொல், இது ஒரு பூவின் பெயர், கொஞ்சம் இலகுவா கொடுத்து பார்க்கலாம். பெண்களுக்கு பிடித்த பூ, இது ஒரு பூவின் பெயர், இது பெண்களுக்கு பிடித்த பூ. எங்க பார்க்கலாம், பெண்கள் மட்டுமில்லை ஆண்களுக்கும் பிடிக்கும், யாரும் விரும்பாதவர்கள் இல்லை இந்த பூவை. எங்கே நான்கு எழுத்து சொல். அடுத்த பாடல் எங்களுடைய எங்களுடைய மோகனா தன் பிள்ளைகள் கேட்டிருந்தார்கள் என்று சொல்லி கேட்ட ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம் நாங்கள். ஒரு பாடல் தர்பாரில் இருந்து. யாராவது இப்படி பாடுவீங்களா? இதை யாராவது எனக்கு வந்து பாடி காட்டுங்க பாக்கலாம். யாராவது கெட்டிக்காரன்டா? எங்க இப்படி பாடினீங்கன்னா நீங்க கெட்டிக்காரன். எங்க இன்னொரு தடவை போடுற பாருங்க, தர்பார்ல இந்த பாட்டு முன்னுக்கு வர இந்த இதை நீங்க பாடிக்க. எவ்வளவு இப்படி எல்லாம் பாடுறது எவ்வளவு கஷ்டம். இதை நான் ஆண்டாள் பாடி காட்ட போற பாக்கலாம். வாங்க ஆண்டாள், வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள் நலமா இருக்கீங்கண்டாள்? உங்களோடு பேசி உங்களோடு பேசி, அதாவது எவ்வளவு தானே முடியாம விட்டாலும் இதுல வந்து பேச ஆரம்பித்தாள் உங்களோட எல்லாம் எனக்கு, நான் ஒரு பெரிய ஒரு தைரியசாலிமாய்த்தான் இருப்பேன். நிச்சயமாக எல்லாம் முடியும் என்ற மாதிரி தானே என்னடா என் அன்பு உறவுகளின் பேச்சு. இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்களே? சரி, நான் கேட்ட ஏதாவது ஒரு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
1: மல்லிகை
0: கட்டிக்காரி. அது சுலபமா கொடுத்தா வருவீங்கன்னு தான் கொடுத்த மல்லிகை, நீங்க சொல்லிட்டீங்க கட்டிக்காரி. அப்ப அது மளிகை சாமான சொல்லுவோம்.
1: மளிகை சாமான
0: நாலு எழுத்து சொல், இதை சொல்லி, இந்த நாலு எழுத்து சொல்ல சொல்லி பொருட்கள் என்று சொல்லுவோம். சொல்லுவோம் அதுதானே, பொருட்களை விட்டு நாலு எழுத்து. இது இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, நாங்க சொன்னா இதை சொல்லி ஒரு இதை சொல்லி நாங்க ஒரு இப்ப பத்திய குழம்பு வைப்போம். இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு வைங்கோ என்று சொல்றதுக்கு இந்த சொல்ல சொல்லுவோம். நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க அதை சொல்லுங்க ஆண்டாள்.
1: பாட்டாமா, நான் தெரிஞ்சோனே டக்குன்னு போன்
0: பண்ணிட்டீங்க. திரும்ப வாங்க, பாட்டு கேட்கலாம். ஓகே, நெச்சுக்கொண்டு ஓடியாங்க. இப்ப சொல்றீங்களா என்ன படம்?
1: பாசமலர்.
0: பாசமலர்,
1: பாசமலர்.
0: என்ன என்ன பாட்டு என்றாலும்
1: மலர்ந்தும் மலராது அது
0: பாச மலர். வேற பாட்டு எதுவும் பாசுறீங்களா? பாசமலர்ல எவ்வளவு பாட்டு இருக்கு, நல்ல பாட்டு.
1: மலர்களை போல் தங்கை
0: உறங்கு, அந்த பாட்டு நான் எடுத்து வர்றேன். அதுல எந்த ஒரு பாடனா உங்களுக்கு மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். நீங்க கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சா புதிய இல்ல. நன்றி நன்றி
1: நன்றி. யோசனை பண்றமா? யோசனை
0: ஓடிவாங்க
1: ஓடிவாங்க.
0: நல்ல சுகமா இருக்காங்க அவங்க, காலையிலேயே வேலைக்கு போயிருவாங்க. நன்றி நன்றி நன்றி ஆண்டாளம்மா, நன்றி நன்றி. எங்க பாக்கலாம் இப்பொழுது முத்துவேல் இணைந்து கொள்கிறார். வாங்க முத்துவேல், எப்படி இருக்கிறீங்க? முத்துவேல் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கணும். உங்களால இப்ப நாங்க எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நான் உங்களோட பேரை சொல்லும் போது பின்னுக்கு ஏதோ சத்தம் டுட்டுன்னு கேக்குதான், நான் கொஞ்சம் கதை எனக்கு நின்றுட்டுச்சு என்னன்னு பாத்தேன். சரி, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சரி முத்துவேல், நீங்க அந்த சொல்லை கண்டுபிடிச்சீங்களா?
2: என்ன சொல்லுங்களேன்,

0: அதாவது நான் கொடுத்தது என்னன்னா, அந்த மளிகை பொருட்கள் இருக்குல்லமா,
1: ஆமா,
0: அவற்றையெல்லாம் நாங்கள் இப்படியும் சொல்லுவோம், இப்படியும் சொல்லுவோம், நாலு எழுத்து சொல், இப்படியும் சொல்லுவோம், நாலு எழுத்து சொல்.
1: தனியாவா?
0: இல்ல, அவை எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு இப்படி சொல்லுவோம்.
1: நான்கு எழுத்து சொல், மிளகு, ஜீரகம், மல்லி.
0: நாங்க அந்த எல்லாவற்றையும் அரைத்து ஒரு குழம்பு வைக்கும் போது இப்படி சொல்லுவோம், இது போட்டு வைக்கலாம். சரி,
1: மிளகாய்த்தூள்னு சொல்லுவாங்க,
0: மிளகாய்த்தூள் அழுதுமா, அது உரப்பா இருக்கு. மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் தான், அது தனியா.
1: சாம்பார், சாம்பார் பொடியா?
0: சாம்பார் பொடியும் இல்ல, சாம்பார் பொடி அது தனிப்பட்ட ஒன்று. சாம்பார் பொடி,
1: சமையல், மசாலா கிடையாது, தனியா கிடையாது, சாம்பார் கிடையாது, பொடி கிடையாது.
0: சில நேரம் இதெல்லாம் போட்டு செய்யும் போது நாங்கள் இப்படி இப்படி இந்த கறி வச்சு சாப்பிடலாம் சொல்லுவோம். இந்த இந்த நாலு எழுத்து சொல்லையும் சொல்லி இந்த கறி கறி கறி அதாவது குழம்பு வைக்கலாம் என்று சொல்லுவோம்.
1: அதாவது வத்தல் குழம்பு மாதிரியா?
0: வத்த குழம்பு இல்ல, அப்படி அப்படி அப்படி சொல்ல. ஆனா இது இந்த பொருட்களை எல்லாம் போட்டு வைக்கிறதுனால நாங்க அதுக்கு அப்படி ஒரு சொல்லு சொல்லுவோம்.
1: எனக்கு சாப்பிடதான் தெரியும், அது அதனால அவ்வளவு விஷயங்கள் எதுவும் அந்த அளவுக்கு தெரியவில்லை.
0: தெரியவில்லை. சரி, இப்ப அப்ப நான் உங்களுக்கு சரி மூன்று எழுத்து சொல் இன்னொன்று தருகிறேன், சரியா? இது உலகில் இல்ல, உலகில் எங்கும் இருக்கிறது, எல்லோரிடமும் இருக்கிறது, நாளாந்தம் இது எல்லோருடைய கைகளிலும் தவழ்ந்து கொண்டே இருக்கிறது. மூன்று எழுத்து சொல், அது என்ன? அது என்ன?
1: பணம்.
0: கட்டி காரணம், அது மட்டும் டக்குன்னு தெரிஞ்சிட்டு.
1: பணம் இல்லாத மனிதன் பிணத்திற்கு
0: சமன். சரி, உங்களோட பாட்டு சொல்லுங்க, உங்களோட பாடல்.
1: இப்ப நீங்க சமையல் கேட்டோன்னே எனக்கு ஒரு சமையல் பாட்டு ஞாபகம் வருது.
0: என்ன பாட்டு?
1: என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை, என்ன சமையலோ. உன்னால் முடியும் தம்பி படம்.
0: எடுத்து வர்றேன் நான் உங்களுக்காக. மற்ற சொற்கள் தெரிஞ்சால் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் நீங்கள், சரியா?
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: நன்றி, நன்றி, நன்றி முத்துவேல்,
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். சரி, காற்றலையில் இணைந்து, நன்றி, நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அன்பு உறவுகள் அழைத்தால் ஒரு உறவு பேசிவிட்டு சென்ற பின்பு நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வர வேண்டும். எங்கே காற்றலை நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. வரதராஜன், நீங்கள் வந்து போயிருக்கிறீங்க, மீண்டும் காற்றலைக்கு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது தர்பார் திரைப்பட பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக இந்த காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். மீண்டும் சாத்தூர் ரமேஷ், நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப்ல யாராவது சொல்லிக்கீங்களான்னு பாக்கலாம். பாடல் கேட்கறதுல குறியா இருக்கு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லன முதல்ல. எங்க ராஜவேல், நீங்க கண்டுபிடிங்க. நீங்க கெட்டிக்காரன், நீங்க கண்டுபிடிப்பீங்க. நான் சொன்ன சொல்ல நீங்க கண்டுபிடிங்க. அதாவது அந்த சொல்லுதான் கடைசி மட்டும் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி போனா நல்லா தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தர்பார் திரைப்பட பாடல் எங்களுடைய செல்வகுமார் மோகனா அவர்களின் அன்பு செல்வங்கள் கேட்ட இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த தர்பாரில் முன்னுக்கு பாடுற மாதிரி யாராவது எனக்கு பாடி காட்டினா உங்களுக்கு பரிசு இருக்கு. அதுக்கு முன்பு செல்வகுமார் இணைகிறார். வணக்கம் செல்வகுமார்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.
2: அஞ்சரைப்பட்டி.
0: அஞ்சரைப்பட்டி இல்ல. அஞ்சரை பெட்டி அது எல்லாம் அதுல வச்சிருக்கும். அது பெட்டிய நான் கேட்கல, நான் அந்த பொருட்களுக்குரிய பேரை தானே சொன்னேன். பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் சொல்லும்.
2: அஞ்சரை அஞ்சரை கிடையாதுங்களா?
0: இல்ல,
2: நான்கழுத்து சொல்லு தானே.
0: நான்கழுத்து சொல். ஒருவேளை இது எங்களுடைய தாயகத்துல தான் இப்படி சொல்லுவாங்களோ தெரியல. இப்ப எனக்கு யோசனையா
2: எல்லா பக்கமும் சொல்லக்கூடிய வார்த்தையா இருந்தா தான் நல்லா இருக்குமோ.
0: பாக்கலாம் பாக்கலாம். ஆனா இப்ப இப்ப சொல்லுங்க
2: சொல்லுங்கம்மா
0: சொல்லுங்க நீங்க சொல்லுங்க.
2: ராணி சமிதா படத்துல இருந்து நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும்னு அந்த பாட்டு கொடுங்க.
0: சம்யுக்தா
2: நான் எடுத்து அனுப்பிச்சு விடுறேன்.
0: எங்க அதை பாடுங்க பாக்கலாம். நிலவென்ன
2: நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும்.
0: கொஞ்சம் சுழிச்சு பாட, கொஞ்சம் அத ராகமா எழுக்கலாம். இல்ல நீங்க நீங்க இல்ல நீங்க என்னென்ன பிரின்சிபல் கழிச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சு கிடைக்காம நீங்க நிலவென்ன பேசும் மலர் என்ன பாடுமோ
2: என்னன்னு பாடும் மலர் என்ன. அது கொஞ்ச நாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட பாட்டு, ரொம்ப விட்டு போச்சு.
0: நல்ல பாடு.
2: இன்னொரு தடவை கேட்டா கூட கொஞ்சம் ராகங்கள் வரும். அருமையா இருக்கும் அந்த பாட கேட்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரின்சிபால் கண்டிஷனா சொன்ன மாதிரிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு.
0: பிள்ளைகளை கண்டன்னு சொல்லுவேன், பிள்ளைகளே நீங்கள் ஒழுங்கா நடக்கணும், இல்லையண்டா உங்களுக்கு நாங்கள் தண்டனை தர வேண்டி வரும், பனிஷ்மெண்ட் தர வேண்டி வரும். அப்படி இல்லையா நீங்க சொன்ன நிலவு என்ன பேசும் குயில் என்ன பாடும் என்று சொல்றீங்க. எனக்கு வேறு நிலவு என்ன பேசும் குயில் என்ன பாடும் அங்காலும் தெரியாது. நீங்க சொன்ன ரெண்டு வரிய பாட்டு தான்,
2: ரெண்டு வரியே நல்லா இருக்கு.
0: சரி சூப்பர் சூப்பர். சரி அப்ப நான் சரி அத கண்டுபிடிங்க. இன்னொரு சொல்லு குடுக்கவா, அத கண்டுபிடிச்சிட்டு போறீங்களா நீங்க? சரி, இது ரெண்டு எழுத்து பறவை, ரெண்டு எழுத்து. இந்த பறவைக்கு ரெண்டு எழுத்துல நீங்க கூப்பிடலாம். ரெண்டு எழுத்து அழகா இருக்கும், பேசும். என்ன கண்டுபிடிங்க பாக்கலாம். சுலபமா கொடுத்திருக்கு.
2: கிளி
0: கிளி இதை பாத்தீங்களா? இதெல்லாம் இப்படி கொடுத்தாதான் நீங்க ஓடிவீங்க. கட்டிக்க ஆரன் இப்படிதான் மெல்ல மெல்ல. இனி பாருங்க பத்து எழுத்துல குடுக்கறேன். இனி வருகிற வாரங்கள்ல உங்களை எல்லாம் இருக்க
2: உங்களுக்கு வேணும்னா ரெடி பண்ணி குடுக்கறேன். புது வித்தியாசமா விடையாக கிடைக்கிற மாதிரி.
0: சரி அதெல்லாம் நீங்க சொற்கள் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க. மற்றது இன்னும் ஒரு சொல்லு. இது மனிதரிடம் இருக்கும் ஒரு பாகம், ஒரு உறுப்பு, ஒரு பாகம். நாலு எழுத்து சொல், நாலு எழுத்து சொல்.
2: சரியா கேக்கல.
0: மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம், அதாவது ஒரு உறுப்பு. சரியா? ஒரு மனித உறுப்பிலே ஒரு உறுப்பு, ஒரு பாகம். இது நாலு எழுத்து.
2: நாலு எழுத்து சொல்.
0: இது எல்லாருக்கும் பிடிக்கும்.
2: இதயமா?
0: இல்ல இல்ல, இது தெரியும் உங்க கண்ணுக்கு தெரியும்.
2: கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள். நாலு எழுத்து சொல். என்னவா? காலு ரெண்டு எழுத்து. சரிங்கம்மா, யோசனை பண்ணி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி.
2: வந்த நேர்களுக்கு
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே சாத்தூர் ரமேஷ், வணக்கம். வணக்கம் ரமேஷ். கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
3: கிளியம்மா,
0: கிளி. அவர் சொல்லிட்டு டக்குனு கிளியனு கிளியன்னு ஓடி வாருங்க. சரி அடுத்த சொல்லு, அடுத்த சொல்லு. இது மனித. சரி சரி, கிளி சரி, கிளி சரி, கிளி சரி, அது சரியான விட. அடுத்த சொல்லு, அடுத்த சொல்லுக்கு சொல்லிட்டு போங்க. இது மனிதனிடம் இருக்கும் ஒரு ஒரு பாகம், மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம், ஒரு உறுப்பு. இது நாலு எழுத்து. இது கண்ணுக்கு தெரியும்.
3: இதயம்.
0: இல்ல, கண்ணுக்கு தெரியும், அதான் சொல்லிட்டேன். கண்ணுக்கு தெரியும்.
3: கண்ணுக்கு தெரியும்.
0: எல்லாருக்கும் பிடிக்கும்.
3: நாலு சொல்லம்மா.
0: எல்லாருக்கும் பிடிக்கும்.
3: எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: எல்லாருக்கும் பிடிக்கும். கண்ணுக்கு தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும்.
3: ஆமா,
0: யோசிச்சு
3: கண்ணுக்கு தெரியும்,
0: யோசிச்சு கொண்டு வாங்க,
3: எல்லாருக்கும் புரியுமா,
0: யோசிச்சு கொண்டு வாங்க.
3: நாலு பாகம். அம்மா உடம்பு, அம்மா உடம்பு சரியில்லையா?
0: சரியாதா? கொஞ்சம்
3: இதையும் சொல்ல, இதையும் சொல்லிட்டேன். கண்ணுக்கு
0: என்னண்டு
3: என்ன சொல்ல, கண்ணுக்கு தெரியும்.
0: என்னது
3: அம்மா? வீட்டுல கேட்டு, வீட்டுல
0: கேட்டிருக்கேன்.
3: நாளைத்து சொல், கண்ணுக்கு தெரியுமா?
0: கண்ணுக்கு தெரியும், யோசிச்சு கொண்டு வாங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பவர்கள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி. இந்த பாடலை எடுத்து வரலாம், தர்பார் திரைப்பட பாடல். இப்படி யாராலும் பாட முடியுமா? எனக்கு இப்படி நீங்க வந்து பாடி காட்டுனா இன்றைக்கு பரிசு இருக்கு உங்களுக்கு. யாராவது பாடுங்க பாக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இந்த முன்னுக்கு வர்ற உழவும் இன்னொரு தடவை எடுத்து வருகிறேன். வடிவா கேட்டுட்டு, இப்படி யாராவது இந்த இந்த இவ்வளவு இந்த இப்படி முன்னுக்கு வார இவ்வளத்தையும் பாடி காட்டினா கெட்டிக்காரர். எங்க பாக்கலாம்? இன்னைக்கு உங்களுக்கு பரிசு இருக்கு. சரியா? எங்க பாடி காட்டுங்க பாக்கலாம். இன்னொரு தடவை அது வருது.

0: எங்கே அந்த பாடல்ல முன்னுக்கு வர மாதிரி நீங்க யாராவது பாடி காட்டுனா கட்டிக்காரன். ஓகே, இப்ப காட்டில் இணைந்து கொள்ள அன்பு உறவு. வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: இந்த நான் போட்ட இந்த அந்த சொல்லு உங்களால பாட முடியுமா?
1: மறுபடியும் சொல்லுங்க.
0: நான் ஒளி வரப்புறம் இதை கேட்டுட்டு நீங்க இத மாதிரி பாடுனீங்கடா கெட்டிக்கார். சரியா?
1: பாக்கலாம். பாக்கலாம்.
0: எங்க பாக்கலாம்?
1: இது இந்த பாடின ஆளுக்கு மட்டும்தான் பாட தெரியும், எனக்கு தெரியாது.
0: அப்படி சொல்லப்படாது.
1: இந்த இல்ல இல்ல இது இது இந்த பாட்டு பாடின ஆளுகிட்ட மறுபடியும் இந்த பாட்டு பாட சொன்னா அவருக்கு தெரியாது. அது எப்படியோ தப்பா வந்தது அவருக்கு பாட்டு.
0: தப்பா வருமா என்ன சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல அது அவரு ஏதோ தப்பா பாடினது
0: இருக்கும். நீங்க பாட மாட்டீங்க?
1: இல்ல எனக்கு எனக்கு தெரியாது. எனக்கு நாலு வரி ரெண்டு வரி பாடுற பாட்டை மறந்து போகும். இந்த வார்த்தை நான் பாடணும்.
0: முயற்சி செய்ய மாட்டீங்க அப்படித்தானே?
1: இல்ல இல்ல அப்படி எல்லாம் செய்தா தொண்டையெல்லாம் வலிக்கும்.
0: இது இது சரி. அவ்வளவு அதை கேட்டோன்னு பயமா இருக்கு. ஆனா நீங்க அதை எழுதி வச்சு அந்த அதை என்ன சொல்றாருன்னு எழுதி வச்சு
1: எந்த மொழின்னு தெரியல.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி நீங்க
1: எல்லா எல்லா விதமான பாடல்கள் எல்லா மொழியிலேயே பாடல்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வேர்ஸ்கள்லாம் இருக்குது. அது மறுபடியும் இந்த இது இந்த மியூசிக் டைரக்டருக்கும் இந்த இந்த வரிகள் எழுதின ஆளுக்கும் தெரியாது. அப்புறமா இப்ப கேட்டு பார்த்தா அவருக்கு என்னன்னு தெரியாது, மறந்து போயிருக்கு.
0: அந்த அர்ற அண்ணாக்க முக்கா அதாண்டாலும் பாடலாம். அது கூட பாடலாம். இது இன்றைக்குதான் நான் கேட்டேன். அப்ப உடனே நேர்கள வல்லமைய பாக்கலாம் அதற்கா நான் எடுத்து வந்தேன். அது அந்த சொற்கள் என்னன்னு எங்களுக்கு நினைக்கிறேன் மெதுவா கேட்டு பாக்கணும். எழுதினவர்கிட்ட தான் கேட்கணும் அது என்ன சொல்றாரு அவர்.
1: இது இது பாக்குறத விட நல்லது. வேற எவ்வளவு வேலை இருக்கு
0: அப்படி நீங்க சொல்ல கூடாது. வாழ்க்கையில எல்லாத்தையும் என்ன ஒரு விடயத்தையும் நாங்க அதை ட்ரை பண்ணி பாக்கணும். முடியாததையும் இருக்க செய்து பாக்கணும்.
1: நான் வேற வேலைன்னு சொன்னது நம்ம எம்ஜிஆர் வேற ஏதாவது நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா சீக்கிரம் கண்டுபிடிக்கும்.
0: அது அது அது நீங்க சொல்ற உண்மை. உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறது இப்படி எல்லாம் கேட்டுட்டா அம்மா அப்ப ஒருக்கா நாங்க பாடி பாக்கலாம். சில உங்களை பிடிச்சிட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் இளவரசு பாடுவார். இத
1: இளவரசு நினைக்கிறேன்.
0: சரி நான் ஒரு சொல்லு கொடுத்தேன். நான் கழுத்து சொல் மனித உறுப்பில் ஒன்று. இது எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களோட கண்ணுக்கு தெரியும் தெரியக்கூடிய உறுப்பு இதே மட்டும்
1: சொல்லப்படும்.
0: இது கண்ணுக்கு தெரியும். நீங்க இப்ப உங்களுடைய
1: தெரியும்
0: கண்ணுக்கு தெரியும். உங்களோட மகனை நீங்க அடிக்கடி இந்த இந்த உறுப்புல இந்த உறுப்புல அடிக்கடி நீங்க தொடுவீங்க. குழந்தையில் இருந்து பெரியவர்கள் வரையும் இந்த உறுப்புல எல்லாருக்கும் விருப்பம். அடிக்கடி குழந்தைகள கூடுதலா இந்த உறுப்புல நீங்க தொடுவீங்க. இந்த இடத்துல மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம்
1: என்னண்டு கண்ணம்
0: கண்ணம் கெட்டி காரன் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. என்ன நீங்க சொல்ல வேணுமென்று தான் அதை எடுத்து இலவாக்குனேன். கண்ணம் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க, வேற என்னன்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். ரெண்டு அடிக்க கை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பாட முடியுது இல்ல. இந்த நான் கொடுத்த இந்த இந்த டெஸ்ட் செய்ய முடியல
1: உங்களுக்கு. பாட்டெல்லாம் தெரியும்
0: இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே வருது. அவர் முதல் பாடினது டர்க்கு பிறகு டர்க்கு பிறகு டர்க்கு பிறகு.
1: இந்த பாட்டு பாடினா நம்மளெல்லாம் பாடினா சிரிப்பு.
0: என்ன பாட்டு இன்றைக்கு கேட்க போறீங்க ரதீஷ் நீங்க?
1: எனக்கு என் சுவாச காற்று படத்துல இருந்து
0: என் சுவாச காத்தே
1: ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே
0: ஜும்பல ஜும்பாலே. நல்ல பாட்டு.
1: ஆமா.
0: அது அப்ப இது பாடுறீங்க நீங்க ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பலாலே அப்படி வருவேன்.
1: அது என்ன, அது என்ன அர்த்தம் அதுக்கு?
0: நீங்க பாட்டு போன
1: அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அது ஜும் ஜும் என்று இருக்கும் லக்கான பெண்ணே, நீ ஜும்பல ஜும்பல என்று இருக்கிற ஜும் ஜும் என்று, அதுதான் அர்த்தம்.
1: கடவுளுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு மலையாளத்துல, தமிழ்ல, எல்லா லாங்குவேஜ்ல இருக்குது.
0: நிச்சயமா
1: ஒண்ணு தெரியாத வரிகள் நிறைய இருக்குது.
0: அப்ப நீ
1: நம்ம
0: சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சு உனக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா அது ஜும்பலக்கா? இது வந்து காட்டுவாசிகள் பாடுற இல்ல இல்ல காட்டு, அதாவது காட்டுவாசி மக்கள் இருக்கிற ஆரம்ப காலத்து மக்கள்.
1: அப்படி மலையாளம் ஒரு படத்துல இருக்குது ஜும்பா
0: ஜும்பா ஜும்பா ஜும்பலக்கா ஜும்பா ஜும்பாண்டு இப்படியே காலையும் அந்த ஒரு தடியையும் குத்தி குத்தி ஆடுவார்கள். அது காட்டுவாசி, அதாவது பாமர மக்கள், அதாவது நாங்கள் நாகரிகம் வளர முதல் இப்பவும் இருக்கிறார்கள், அதாவது ஆஸ்திரேலியா சைட்ல எல்லாம் இருக்கிறார்கள் காட்டு பக்கத்துல. அவர்கள் இந்த பாட்டு அவர்கள் அது அங்க இருந்து பொறக்கிக்கு வந்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் மறக்காம.
1: ஒரு வேலை செய்யற எனக்கு ஜும்பலக்கா நான் அங்க தள்ளி
0: வச்சுட்டேன். அதே
1: ஓரமா அந்த படத்துல இருந்து இந்த மழை வெறும் இல்ல, மழை மழை பாட்டு,
0: மழை பாட்டு அது சின்ன சின்ன மன துளிய அந்த பாட்டு
1: பெஸ்ட் பாட்டு, நல்ல ஒரு பாட்டு. அது மலையை பத்தி நல்லா வர்ணிக்கிற ஒரு பாடல்.
0: சக்கர வாகமோ அந்த பாட்டு
1: நல்ல நல்ல லிரிக்ஸ் அதோட.
0: சரி, நான் அந்த பாட்டை உங்களுக்கு எடுத்து வர்றேன். சரியா?
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம் ஜும்பலக்கா.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி வணக்கம் மழத்துளி. என்னது பாட்டு?
0: நன்றி வணக்கம் ஜும்பலக்கா. நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே அடுத்த அன்பு உறவை பார்க்கலாம். நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும் காற்றலைக்கு. காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய அன்பு உறவு வாங்க எங்களுடைய வரதராஜ்.
2: உற்சாகமான இரவு வணக்கத்துடன் உடுமலை. வணக்கம் வரதராஜன் மேடம், நலமா இருக்கீங்க?
0: உற்சாகமான இரவு வணக்கத்தோடு எங்களுடைய வரதராஜன், நலமா இருக்கிறீங்களா வரதராஜன்?
2: ஹெல்மெட் வரதராஜன்,
0: ஹெல்மெட் வரதராஜன். இப்ப போற வேலை என்று நான் கேள்விப்பட்டேன், இந்த வருஷத்தோடு நாங்க குறைச்சிட்டோம் அடிபடுகிறது குறைவு.
2: இருபது ஹெல்மெட் போதில்லை
0: முடிவு பண்ணிட்டீங்க, அடி விழுகிறது குறைவு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன என்ன இப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன், இப்படித்தான் உங்களுக்கு அடிச்சும் பிரயோசனம் இல்லைங்க. சரியா?
2: அது எப்படி தெரியுங்களா, எப்படி தெரியுங்களா? அடிச்சடிச்சு என்ற கை போனதுதான் மிச்சம். அதனால இந்த 2020ல இருந்து உங்களை அடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேடம்.
0: எனக்குத்தான் கையில வருத்தம் வருது ஐயா, நீங்க திருந்தின பாடு இல்ல, அதனால உங்களுக்கு அடிக்கிறத நான் நிப்பாட்டிட்டேன் அவ சொல்லிட்டா. ரெண்டு எனக்கு இங்க வந்துருச்சு மெசேஜ் வந்துருச்சு. அப்ப நீங்க எவ்வளவு போறோம், எத்தனை வருஷமா நீங்க இந்த அடி வாங்குறீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஒரு 3 வருஷம் மேடம்.
0: அப்பா 3 வருஷமா தாங்கி இருக்கீங்களே நீங்க. கெட்டிக்காரன். சரி வரதராஜன், நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. முதல்ல பாட்டு சொல்லுங்க.
2: பாட்டு வந்துங்க இதய கனிங்க. படத்து பேருங்க, அதுல வந்து புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி

0: மாற்று குறையாத கண்ணோ, மயங்குது நெஞ்சம் கலங்குது கொஞ்சம், ஒன்றும் அறியாத பெண்ணோ, மாற்று குறையாத கண்ணோ, மயங்குது நெஞ்சம் கலங்குது கொஞ்சம்.
1: இந்த பாட்டுங்க மேடம்.
2: நல்லா பாட்டுங்க, சூப்பர். சரி, இப்ப புதையல் நிகழ்ச்சியும் இதுல இருக்கிறது. உங்களுக்கு நான் ஒரு சொல்லு கொடுக்க போறேன், நீங்க கண்டுபிடிங்க. நீங்க இப்பொழுது என்னோட பேசிக்கொண்டு இருந்ததுக்குள்ளேயே ஒரு சொல்லு நான் எடுத்துட்டேன், அந்த சொல்ல கொடுக்கறேன். சுலபமான சொல்லு, ரெண்டு எழுத்து சொல்லு. இது ரெண்டு எழுத்து. காயெல்லாம் பழுத்து விட்டால் இப்படி சொல்லுவார். நீங்க இப்ப மாங்காய், வாழைக்காய், மற்றது மாங்காய், வாழைக்காய், பிளாக்காய், இப்படி இந்த காய்கள் எல்லா காய்களும் பழுத்தால் இப்படி சொல்லுவார். ரெண்டு எழுத்து சொல்.
1: பழம்.
2: அது மூன்று எழுத்து இல்ல, பழுத்தால். நான் அதுல வந்துட்டது.
1: ஓ அப்படிங்களா மேடம்.
2: இப்படி நீங்க இப்ப பேசிக்கொண்டிருக்கும் போதே நீங்க சொன்ன ஒரு சொல்லுக்குள்ளேயே நான் இதை எடுத்திருக்கிறேன். சூப்பர். நானே வாட்ஸ்அப்ல யாரும் எழுதி போட்டாங்களோ
1: மேடம்.
2: சரி சரி, நல்லா கட்டிக்காரன் பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. கனி. கட்டிக்காரன், கட்டிக்காரன், நல்லது. உங்களோட பாடலை நான் எடுத்து வர்றேன், சரியா? ஒவ்வொரு நாளும் நீங்க இணைய மறக்க கூடாது.
1: கண்டிப்பா வர்றேன் மேடம்.
2: சனிக்கிழமை, இப்ப நாளைக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை காலை நேரத்துல நிகழ்ச்சி வரும் உங்களுக்கு. இரவு நேரம் வராது. ஏன்னா இரவு நேரம் எனக்கு ஒரு, நான் இனி அப்படித்தான் எடுத்து வர போறேன். என்னண்டா, இரவு நேரம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை. அப்ப அதனால நான் உங்களுடைய காலை நேரத்துல நான் நிகழ்ச்சி எடுத்து வரேன், சரியா? அப்ப இணைஞ்சு கொள்ளுங்க.
1: நேரம் மேடம்,
2: நேரம் சரியாக 11 மணி.
1: 11 மணிங்களா? சரி மேடம், கண்டிப்பா வர்றேன் மேடம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
2: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு ஆண்டால் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அழைப்பவர்கள் ஒரு நேர், இன்னும் ஒரு இலக்கம் இருக்கிறது. 6 4 7. வணக்கம் மிட்டில்டா.
3: வணக்கம் அக்கா, மிட்டில்டா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கு மிட்டில்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு?
3: இல்லக்கா, இப்பதான் மணி 5, இன்னும் 9 9:30 தான் சாப்பிடுவேன். தேங்க்யூ நீங்க கேட்டதுக்கு. இது என்ன இருந்தாலும் சிலுவை சந்தன எழுதுவாரு காலை நிகழ்ச்சிய. நான் வாட்ஸ்அப்ல எழுதலாம் நினைச்சேன், அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு
2: கனின்னு,
3: அவரே அதுக்குள்ள சொல்லிட்டாரு. ஆமா, போன எடுக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு.
2: சரி, இப்ப நீங்க எனக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களோட பாட்டு என்னண்டு?
3: எனக்கு இந்த பாட்டு தருங்களா? நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும், பாகம்பழத்துல இருந்து.
2: நீங்க நினைச்சது நான் பேசுறேனே,
3: பேசுங்க. அதான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
2: சூப்பர். நான் பேச நினைப்பதெல்லாம் சரி. உங்களுக்கு நான் சுலபமான ஒரு சொல்ல கொடுக்கறேன் உங்களுக்கு,
3: தாங்கக்கா.
2: சரியா? ஒரு குழந்தையை திருத்துவதற்கு, இது ரெண்டு எழுத்து சொல். ஒரு குழந்தை பெரியவர்கள் திருத்துவதற்கு இப்படி செய்வார்கள். ஆனா இது எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அடி கட்டி காரியடி நீ.
3: நம்ம அடி வாங்கிதான வளர்ந்துருக்கோம்க்கா.
2: அடியே நீ கட்டி காரியடி, டக்குன்னு அடி அடி உடனே கண்டுபிடிச்சிட்ட.
3: இல்ல, ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களா, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சு.
2: நிச்சயமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைகளை அடிப்பது எல்லாம் எனக்கு பிடிக்கும். விரட்டலாம் குழந்தைகளை கண்ணால முழுசி நாக்கு நீட்டி விரட்டலாம். குழந்தைகளை அடிக்க கூடாது. உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன் மிட்டில்டா. நன்றி நன்றி. அப்ப வேலையோடு இருந்தாலும் இணைந்து சிறப்பிக்கிறீர்கள், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அன்பை தெரிவித்துக் கொள்ளலாம். கனி ரேவதி அம்மா, நீங்க எழுதியிருக்கிறீங்க. யார் அந்த இடுப்பு? நான்கிலத்து கன்னத்துக்கு இடுப்பு எழுதியிருக்கிறீங்க. இடுப்பு வழியில தெரியும், வழியில தெரியுதுன்னு சொன்ன விமலா ராஜவே சூப்பர் கெட்டிக்காரன். கண்கள் சொல்லியிருக்கிறார் விமலா ராஜவேல், கண்ணம் முதல் சொல்லிருக்கீங்க நீங்க கெட்டிக்காரி, இந்த கெட்டிக்காரன் நீங்க. ஆனா அதுக்கு பிறகு இடுப்புக்கு போயிட்டீங்களே நீங்க டக்கண்டு. ஆஹா பாருங்க, கண்ணத்துக்கு பதில் சரியில்லை நான் சொல்லலேன்றோன்னு உடனே இடுப்பு. இடுப்பு அங்க உங்களுக்கு நல்லா தெரியாது, கொஞ்சம் தானே தெரியும் இடுப்பு. ஆண்களுக்கு சுத்தமா தெரியாது இடுப்பு, பெண்களை விட இடுப்பை மறைத்து கொண்டு திரிபவர்கள் ஆண்கள். பெண்களுக்கு என்ன ஒரு கொஞ்சம் தெரியும் இடுப்பு. சரி, இப்பொழுது நாங்கள் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய சாத்தூர் ரமேஷ். இந்த பாட்டை கேட்க ஆசையா இருக்கு, இந்த கிச்சிலி சம்பாவை கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: பாடல் இந்திய இலங்கை நேரம் சரியா 10:44, கனடிய நேரம் சரியா 12:14. புதையல் நிகழ்ச்சியோடு கதம்பத்தில் புதையல், புதையலோடு உங்கள் விருப்ப பாடலும் நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. இந்த மளிகை சாமான்களை எல்லாம் இப்படியும் சொல்லுவர் என்று சொல்லியிருந்தேன், அது யாரும் சொல்லவில்லை. சரி, பார்க்கலாம். நான் கழுத்து சொல் பாடல் எங்களுடைய செல்வகுமாருடைய பாடலை எடுத்து வந்து நான் இன்னும் ஒரு பாடலை காட்டிலுக்கு எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய இன்னொரு குமார், அதாவது தர்மபுரி ராஜா வாரர் அவரோட பேசிவிட்டு நான் பாடலை எடுத்து வரலாம். வணக்கம் ராஜா. ராஜா வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: வந்துட்டார் அவர், தானே சொல்லி
1: கேட்டுட்டு
0: தானே சொல்லி கொண்டு வர.
1: எனக்கு தனக்கு தானே பரணி. ஆமா ஆமா, புகழையும் சேர்த்தேன், தனக்கு தானே தன் புகழை பரப்பிட்டு இருக்கிறேன்.
0: அதிர்கட்டு. இப்ப நான் ஒரு பாட்டு, ஒரு பாட்டு முன் ஒரு தொகையாறு போட போறேன், அதை நீங்க பாடி காட்டினா உங்களுக்கு பரிசு இருக்கு. பாடி காட்டுறீங்களா? போடட்டா?
1: பாடல்
0: அதான் நான் இப்ப எடுத்து வரேன், நீங்க அதை கேட்டுட்டு பாடி காட்டினா உங்களுக்கு பரிசு இருக்கு.
1: என்ன பாடல்?
0: கேளுங்க, அமைதியா கேளுங்க. இதே இதே மாதிரி நீங்க பாடி காட்டினா இந்த தொகையாறு இந்த முன்னுக்கு வார அவ்வளவுத்தையும் பாடி காட்டினா உங்களுக்கு பரிசு. பரிசு நான் இங்க இருந்து நான் டிக்கெட் எடுத்து நான் டிக்கெட் எடுத்து அங்க கொண்டு தருவேன் உங்களுக்கு இந்த பரிசு. சரியா?
1: அப்படிங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம்.
0: எங்க பாக்கலாம்?
1: கட்டாயம்
0: கேளுங்க, கேளுங்க. என்ன
1: என்ன ஸ்ரீராஜேந்தர் பாடல் மாதிரி இருந்தது. அவர் வந்து முதல் முதல் இசையமைச்ச பாடல் மாதிரி இருக்குது. அவர் அப்படிதான் பாடுவாரு. ஒரு யோசனை பண்ணி பார்த்தா அவர் பாடல் மாதிரி
0: இருக்கு.
1: அவர் வாயில பாடல் பாட்டி பாருங்க.
0: இது புதிய தர்பார் என்ற படத்துல ஒரு பாடல், அந்த பாடலுக்கு முன்னுக்கு இப்படி வருது பாருங்க. இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. உங்களால ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி
1: நஜிபால ஸ்பீட் பண்ணி இருக்கீங்களா?
0: இல்ல இதுதான் பாட்டு பாட்டுட முன்னுக்கு இப்படி அந்த தொகையாறு எடுத்து வந்து தான் இப்ப எங்களுக்கு ஆ ஊ வந்து வரும் இல்ல முன்னுக்கு ஏதாவது அப்படி இத இப்ப அட்ரட்ரா நக்கமுக்கா அப்படி மாதிரி இத உண்டு வந்திருக்கு இத நீங்க பாடி காட்டினா அதான் சொன்னேனே நான் டிக்கெட் எடுத்துக்கொண்டு உங்களோட கையில அந்த பரிசை தருவேன் இத பாடி காட்டினா
1: பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர். இது வந்து அநேகமா டீராஜர் தான் வந்து மெட்டு எடுத்து கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அந்த பாடலுக்கெல்லாம் அவர் தான் அந்த பாடல் வரியெல்லாம் பாடுவாரு. இப்படிதான் பாடுவாரு. பெரிய விஷயம் தான். வாய்ப்பே இல்ல,
0: வாய்ப்பே இல்ல. உங்களால சொல்ற அளவுக்கு இது வாய்ப்பு இல்ல. இல்ல இல்ல,
1: அதாவது ரசிகர்கள் பாடலாம், ரஜினி ரசிகர்கள் பாடலாம்.
0: அப்ப நான் தப்பி
1: படம் பாக்குறத
0: அப்ப நான் தப்பிட்டேன்னு சொல்லலாம் இல்ல? எல்லாட்டி டிக்கெட் எடுத்து வரணும் இல்ல?
1: பொங்கலுக்கு வரீங்க எதிர்பார்த்தோம். எப்ப வரீங்க?
0: 4 நாள் இருக்கு பொங்கலுக்கு.
1: அடுத்த வாரம் பொங்கல் ஆச்சு.
0: அது வர பிளைட் எல்லாம் தெரியாம சுட்டுறாங்க. நீங்க ஒரு பக்கத்தாரு வர சொல்றீங்க. மாறி சுட்டுறாங்க. கனடியன் பயணிகள் 60 பேரா இறந்ததுல ஈராக்ல சுட்டது. அவர்கள் சுட்டு அந்த தெரியாம சுட்டுட்டார்கள் அவர்கள் அந்த பிளைட்ட. கனடிய பிரயாணிகள் சரியாக 60 பேர் வந்திருக்கிறார். ஈரானிய மக்கள் இங்க வந்து சிட்டிசன் எடுத்திருந்தா அவர்கள் கனடியன் தான். இப்ப நாங்கள் இங்க இருக்கிறோம், நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா, அதாவது ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள், இங்க சிட்டிசன் எடுத்தா நாங்க கனடியன் தான். இந்த பிரஜா உரிமை எடுத்து விட்டார். அப்ப அதே தான்
1: பகுதியில போனவங்க வாங்கி இருக்கிறாங்க. ஆமா ஆமா, நண்பரோட மச்சான் அங்கதான் இருக்காரு. கனடியன் ஆயிட்டாரு, வரும் வாங்கிட்டாரு, பிரஜா ஆயிட்டாரு,
0: பிரஜா ஆயிட்டார். அப்ப அப்படி அப்படி எண்ணியப்போ வந்து 60 பேர் வந்து நாளைக்கு அங்க விசிட் பண்ணிட்டு திரும்பி இருப்பாங்க, அல்லாட்டி போயிருப்பாங்க இங்க இருந்து தான் நினைக்கிறேன். என்னவோ ஒன்று நடந்துட்டு
1: நினைக்கிறேன்.
0: நிச்சயமா எல்லாருக்கும் அவர்களுக்கு விதி அவலத்திரோட வந்துருச்சு. சரி, உங்களோட பாட்டை சொல்லுங்க முதல்ல.
1: எப்படி விக்ரம் நடிச்ச படம் 2019 அதுல தாரமி தாரமி அமிச்சுட்டேன் பேசுறேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அமிச்சுட்டேன்
0: பாடல் அமிச்சுட்டேன்.
1: உங்களுக்கு பாடல் அமைச்சிட்டு பாடல் கேக்குற பாரு.
0: இல்ல அப்படி இல்ல, எப்ப நீங்க பாருங்க, அதாவது அறிவிப்புல இருப்பவர்கள் வந்து கொஞ்சம் பெருமையாத்தான் பேசுவார்கள். இந்த பாட்டா சரி உங்களுக்கா, இந்த பாட்டை நாங்க உடனே குடுக்கறோம், இதோ வருகிறதுண்டு. நீங்க அனுப்பினாலும் போட எடுத்து வர மாட்டாங்க. நீங்க அனுப்பி நாங்க போடவான்னு கேப்பாங்க. அப்படி இல்ல, இது நாங்கள் இப்ப அதாவது எங்களால எடுக்க முடிந்தாலும் ராஜ்குமார், இப்ப எங்களால முடியும் இல்லாம இல்ல பாட்டு, ஆனா நீங்க அனுப்பிட்டு வரீங்க. இது ஒரு உங்களோட வீட்டை நீங்க கொண்டு குடுத்துட்டு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுறது போல
1: புரிஞ்சுதா?
0: அது ஒரு வகையில எனக்கு சுகம், உங்களுக்கு சுகம்.
1: இப்ப
0: சொல்லுங்க.
1: அது உங்களால இயலாதுன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் கட்டாயம். அதாவது நம்ம விஜய் சேதுபதி இருக்காரு இல்லைங்க, நடிகர் விஜய் சேதுபதி, நடிகர் விஜய் சேதுபதி தெரிந்தானுங்க. அவரு அவரு மக்கள் கலைஞரா என்ன என்ன ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்க வந்து நேயர்களோட ஒன்னாயிட்டீங்க. நேயர் குடும்பமா இருக்கிறதுனாலதான் நாங்க உரிமை. ஆமா, நேயர் வானொலி ஆயிடுச்சு, எம்பிஆர் விருப்ப நேயர் வானொலி ஆயிடுச்சு, அதனாலதான் நாங்க உரிமையா நாங்க
0: உண்மையும் அதுதான். நேயர்கள் தான் நீங்க அறிவிப்பாளர்கள், அவர்கள் தானே
1: அறிவிப்பாளர்.
0: இப்ப பக்கத்துல
1: எவ்வளவு பெருமையா வாட்ஸ்அப்ல போடுறாங்க, இந்த பாடல கேளுங்க, தொகுத்து வழங்கிய பாடல கேளுங்க, கேட்டதுக்கு நன்றி, ஒளிபரப்பு அம்மாவுக்கு நன்றி. நான் வாட்ஸ்அப் பாத்துதான் இருக்கிறோம்.
0: நாகராஜன் இணைந்திருந்தார், மீண்டும் விடுபட்டுக் கொண்டீர்கள். அடுத்த இணைப்புக்கு வாங்குவோம் நாகராஜன். உங்களோட நேற்று நாகராஜன் பேசி இருந்தாரோ தெரியவில்லை. சரி, இப்போ இருக்கிறார் நாகராஜனோட பேசுங்க. ஒரு தடவை
2: வணக்கம். மழை செய்யும் கோளாறு.
1: என்ன கோளாறு?
0: மழை
2: மழை செய்யும் கோளாறு.
1: எங்க பக்கம் வெறும் ஜில்லுன்னு, எங்க பக்கம் மழை இல்ல ஜில்லுன்னு காத்துதான். ரொம்ப பனியின் தாக்கம் அதிகமா இருக்குது.
2: குளிரோ
0: குளிரோ?
1: ஆமாங்க ஐயா, ஆமா, சரியான குளிர். அதே கேக்குறீங்க இப்ப வந்து முட்டை மாடி முட்டை மாடி அந்த பாடல் பாடிட்டு
0: தான் உட்கார்ந்து குளிரா இல்ல?
1: குடும்பமே கிரிக்கெட் பாத்துட்டு இருக்குது. நான் பேசினா அவ்வளவுதான்
0: நாராஜனோட திங்க் பண்ணி பாருங்க. இவர் மெல்ல சத்தம் போடாம இப்படி படியில இப்படி ஒரு மெல்ல இப்படி அடி எடுத்து வச்சு வந்திருப்பாரு வைக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க
1: ஒருத்தர் காணமா சரி போயிட்டாரு மாறி
0: போயிட்டாரு. இப்ப நீங்க திரும்பி போயதான் இந்த கேள்வி இப்படித்தான் வர
1: பேசிட்டியா என் பொண்ணு கேப்பா
0: பேசியாச்சா
1: என் பொண்ணு போன கேப்பா பேசியம்மா பேசிட்டேப்பா
0: பேசியாச்சா
1: என்ன பாட்டு கேட்டோம் பாடல் கேப்பேன். உடனே கிரிக்கெட்ல உட்காந்துருவாங்க நாம செல்ல எடுத்துக்கிட்டு பாடல் கேட்டுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பாத்துட்டு இருக்கோம்
0: இருப்பீங்க.
1: ஐயா நாகராஜ் சொல்லுங்க எப்படி இருக்கு மலையா நம்ம ஊர்ல? அங்க
2: மலையிலே குளிர் குளிர் நல்லா
1: கூவிடுச்சு
0: இல்ல கூவேல
2: குளிர் குளிர்
1: நல்ல குளிரா இருக்குது
0: குளிர் குளிர்
1: வடகிழக்கு பருவமழை வந்து முடிஞ்சிருச்சுன்றாங்க. இருந்தாலும் உங்க ஊர்ல மழை வருதுங்கறீங்க?
2: அப்பப்போ வருதுங்களா? அப்பப்போ வந்துட்டு போயிருந்தா
1: மழை பொழிவு இல்ல
0: அப்பப்போ வந்து அப்பப்போ
2: அப்ப மழை வருது அப்ப
0: அப்ப வந்து அப்ப போகுது. குளிர் குளிர் உங்களுக்கு எல்லாம் குளிர் வேணும் வேணும் வேணும். நான் பெற்ற இன்பம் நான் பெற்ற
1: இங்க வாங்க கேடா மாதிரி தருமபுரி தமிழ்நாடு அவ்வளவு ஜில்னஸ் இங்க ரொம்ப ஜில்னஸ். நாங்கன்னா செலவு பண்ணாம ஊட்டி கொடைக்கானல் போகிறது.
0: ஆனா உண்மையா நீங்க அதாவது செருப்பு போட்டு போக முடியாது இல்ல குளிரம் இல்ல இந்த காலத்துல
1: தமிழ்நாட்டுல இருந்தா போதும் பிளைன்ல
0: ஏன் எதுக்கு விக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அந்த முதல் பேசின இடத்துலயே நில்லுங்க. நீங்க அங்க இங்க ஓடுறீங்க மொட்டமாடியில ராஜ்குமார். நீங்க அங்கால மெல்ல போய் பக்கத்து விட்டு எட்டி பாக்குறீங்க போல இருக்குது. நீங்க முதல் இருந்த இடத்துக்கு வாங்க.
1: பனிக்காத்து அதிகம்
0: சரி. அப்ப உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுத்துடலாம். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சொல்லு தரவா? இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு விக்குது விக்குது அதனால உங்களுக்கு சொல்லு கொடுக்க கஷ்டம். ஏன்னா நீங்க தெளிவா பேச்சு வராது.
1: என்னோடதா என்னோடதுங்களா என்னோடதா இல்ல நல்லாதான் இருக்கு. நீங்க உங்க வாய்ஸ் நல்லா எனக்கு கேக்குது.
0: சரி உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுத்துடலாம் சரியா? உங்களுக்குரிய சொல் நீங்க பேசுறதுக்குள்ளே எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்ற அதுக்குள்ள எடுத்தா நீங்க சரி. இது உயரமாய் இருக்கும். இது உயரமான ஒரு இடம். இதை இப்படி சொல்லுவார் ரெண்டு எழுத்து
1: இரண்டு இடத்துலயா
0: ரெண்டு எழுத்து
1: உயரமான இடம் உயரமா இருக்கும். அடுத்த குறிப்பு ஏதாவது கொடுங்க.
0: ரெண்டு எழுத்து சொல்
1: குறிப்பு ஏதாச்சும்
0: ரெண்டு எழுத்து சொல்
1: ரெண்டு எழுத்து சொல்லு.
0: நீங்க சும்மா இருக்கானே
2: என்ன பண்றது?
1: உயரமா ஏனி சொல்லலாம் ஏனி சொல்லலாம்
0: பாருங்க ஏனி எவ்வளவு தூரம் போறாரு பாருங்க. ராஜ்குமார் நான் சொன்ன உயரமான ஒரு இடம் உயரமான ஒரு இடம்
1: உயரமான இடங்களா
0: ஒரு இடம்
1: மாடி மாடி
0: கட்டிக்கார இவ்வளவு தூரம் அதுல நின்று கொண்டு அதை நீங்க ஏணி என்றீங்க.
1: உயரமான உயரமா போறதுக்கு பயன்படுத்துறதோ நினைச்சிட்டேன்.
0: இல்ல இல்ல நான் உயரமான ஒரு இடம் என்று சொல்லியிருந்தேன். உயரமான இடத்துக்கு போறதுன்னு சொல்லிதான் நீங்க ஏணி என்று சொல்லிக்கலாம். அதுல இதை கொண்டு போலான் அவர் பக்கத்துல மாடிட்டாருங்க அவரு.
1: ஆமா மாடி அவர் சொல்லிட்டாரு தலைவர் போட்டு கொடுத்துட்டாரு.
0: அவர் போட்டு கொடுத்துட்டாரு உங்களுக்கு அவர் பாருங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: இப்ப நாகராஜன் பக்கம் போகலாம். உங்களுக்குரிய கேள்வியும் உங்களுடைய பாடலை முதல் எடுத்து வாங்க. என்ன பாடல்னு சொல்லுங்க நாகராஜன். நீங்க
2: இன்று நீ நாளை நான் பொன்வானம் பன்னீர் தோவது இந்நேரம் பொன்வானம் பன்னீர் தூவர் இந்நேரம் அந்த பாடல்.
0: அது என்ன ஏன் பொன்வானம் என்று சொல்றாங்க
2: தெரியலே. பொன்வானம்,
0: பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம்.
2: பொன்வானம் பொன்மானே என்ன பொன்னு பொண்ணு சொல்றாங்க.
0: அது ஏனண்டா வானம் வந்து செங்கதிர் மறையும் போது பொன் நிறத்துல இருக்கும். பாத்துருக்கீங்களா நீங்க?
2: இந்த
0: வானத்தை பொன்னிறமா வந்து பேந்து கருத்து பேந்து மழை வரும். பொன்வானம் பன்னீர் தூவுது இன்று நீ நாளை நான்.
2: நாளை நான்
0: நான் உங்களுக்கு ஒரு சொல்லு தரவா?
2: சொல்லுங்க.
0: சரி, இது ஒரு திரவம் வாசமாயிருக்கும் நான்கெழுத்து சொல். இது நன்மை தீமை நடக்கும் இடங்களில் இருக்கும். நன்மை தீமை கெட்டிக்காரன் கிட்டவா நீங்க கொண்டு வந்ததுலயே சொன்னபடியா டக்குன்னு பிடிச்சிட்டீங்க இல்ல? சரி, இது ரெண்டு எழுத்து சொல். இன்னொன்று உங்களுக்கு கொடுக்கறேன், ரெண்டு எழுத்து சொல். இது சரியான உயரத்துல இருக்கும், உங்களால் தொட முடியாது, பார்க்க முடியும். என்ன?
2: நிலா
0: கெட்டிக்கார. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்த கேள்வி இதெல்லாம். இப்ப இப்ப நீங்க எல்லாம் கிரேட் ஒன்ல இருக்கிறீங்க. என்னன்னா இப்பதான் வருஷம் பிறந்தது. போன வருஷம் தந்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. நான் வளர்த்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. வளர்த்து கொண்டு வர திரும்பி கிரேட் ஒன்னுக்கு போயிட்டீங்க நீங்க எல்லாரும்.
2: இனி புதுசு புது இடத்தில் புதுசாக புதுமை படைப்போம்.
0: புதுமை படைப்போம்,
2: புதுமைகள் பல படைப்போம்.
0: சரி, நீங்க முதல்ல கேட்டிருந்தீங்களா? நான் ஒரு ஒரு ஒரு பாடல்ல முன் தொகையார பாடி காட்டுறதுக்கு பரிசு என்று சொல்லியிருந்தேன்.
2: அது கேக்கலீங்களே. இப்பதான் வந்த வந்த ஆண் பண்ண ஒண்ணு சரி அப்படியே வந்துட்டு முழிச்சு திடீர்னு
0: அந்த இசையை எடுத்து வாரம் பாடி பாட முடியுமான்னு
2: பாக்குறீங்களா?
0: இதத்தான் சொன்னேன். அதான் அங்கே கோழி கூவுது.

0: அதான் லைட் போட்டு வெளியே வந்தவனு விழுந்துச்சு போல அப்படின்ட்டு உள்ள போற வரைக்கும் இதே பண்ணுங்க.
1: இதுல இருந்து பாருங்க, அது உங்களை அது உங்களை சூரியனா நினைச்சிருச்சுங்க உங்களை.
0: அப்பதானே ஆத்துக்கரமா போட்டு வாங்குவாங்க. என்ன தூங்காம
1: அதனால நீங்க சூரியன் ஒளியில வந்துட்டாரு உடனே சாவல் சாவல் அதாவது சேவல் எல்லாம் கூவி கோழி எல்லாத்தையும் எழுப்ப போகுது, எழுப்பி விட போகுது. எழுப்புனா என்ன, அவருக்கு தான் பேச்சு விடும். எதுக்கு இந்த நேரம் என்ன எழுப்புனாண்டு ரெண்டு பேச்சு விளப்பது. சரி, மாடி சொல்லிருக்காங்க. மாலை என்று யார் சொன்னது? ஜெயபிரசாத் இக்கண்ணா, நீங்க மாலை என்று சொல்லிருங்க. பன்னீர் ஓகே, ரேவதி அம்மா சொல்லிருக்கிற பொன்வானம் பன்னீர் தூவுது. ராஜவேல் அந்த பாட்டையும் எழுதி கேட்டிருக்கார். ஜெவர் சாதிக்கண்ணா, தனக்கு ஒரு பாடல் தாருங்களம்மா கேட்டிருக்கார். உயிரை உனக்காக படத்தில் பன்னீரில் நினைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க. அவரும் பன்னீர்ல பாட்டு கேட்டுட்டார். சரி, இப்ப அடுத்த பாடல் எங்களுடைய செல்வகுமார் கேட்ட ராணி சம்யுத்தா படத்திலிருந்து நிலவென்ன பேசும் என்ற பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 11:07 இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:36. நீங்கள் முனைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2339. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647-4-6415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். நான் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், அந்த மளிகை பொருட்களை எல்லாம் இப்படி சொல்லுவார்கள். அந்த மளிகை பொருட்கள் வைத்து நாங்கள் இப்ப சில நேரம் ஒரு குழம்பு வைப்பதா இருந்தால் இது இப்படி நாங்கள் அரைத்து

0: வைத்தால் இப்படி ஒரு முறையில் சொல்வார்கள். அதாவது இந்த நான்கழுத்து சொல்லை சொல்லி பொருட்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சொல்லு உங்களுக்கு கொடுத்து விட்டு நான் பாடலை எடுத்து வந்தால் நீங்கள் அதை யோசிச்சு கொண்டு வருவீங்க நினைக்கிறேன். பார்க்கலாம். இது ஒரு ஸ்லோகமான சொல்லு தான், கொஞ்சம் சொல் அதாவது எழுத்துக்களை கூட்டி சொல்லலாம். இது வந்து ரெண்டு எழுத்துக்களால் ரெண்டு சொற்களால் ஆன ஒரு ஒரு பொருள். ஆறு எழுத்துக்களை கொண்டது, இந்த ரெண்டு சொற்களையும் இணைத்தால் ஆறு எழுத்துக்கள் ஆன ஒரு பொருள் இது. இது வீட்டில் இருக்கும், மனிதர்களிடம் இருக்கும். எங்கே பார்க்கலாம். காற்றில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு. வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க முத்துவேல்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: சரி, நீங்க எதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த சொல்லுக்கு?
1: குரோசரி.
0: குரோசரி வந்து இங்கிலீஷ்ல சொல்றது அது. எல்லாம் இப்ப மல்லி, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் வச்சு அரைச்சு ஒரு குழம்பு வைப்பார்கள், அதுக்கும் இப்படி சொல்லுவாங்க. இந்த நாடல் சொல்லு முன்னுக்கு வரும்.
1: என்ன பட்டை வராத.
0: சரி, அடுத்த ஒரு சொல்லு தருகிறேன் நான். சரியா
1: சொல்லுங்க.
0: இது ஆறு அழுத்து சொல். இது நான் கவனமாக சொல்றேன், கேளுங்க. ஆறு எழுத்து சொல். ஆனா இது வீட்டில் இருக்கும், மனிதர்களிடமும் இருக்கும். சரியா? எப்படியும் இது எல்லாரிடமும் இருக்கு, அதாவது கூடுதலா எல்லாரிடமும் இருக்கும். இதுல
1: கூடுதலா
0: இதுல ரெண்டு சொற்களால் ஆனது இது. அந்த ரெண்டையும் சேர்த்தால் இது மனிதர்களிடம் இருக்கும், வீட்டிலும் இருக்கும். ரெண்டு சொற்கள். இந்த முதல் சொல்லு ஒரு எழுத்து சொல். முதல் சொல்லு ஒரு எழுத்து சொல். இது மனிதனிடம் இருப்பது, மனிதனிடம் தான் இருக்கிறது இது. சரியா? இரண்டாவது சொல்லு அது ரெண்டையும் சேர்த்தா தான் அந்த பொருளை நாங்க அப்படி சொல்லுவது வழக்கம். ஏனென்றால் இது மனிதனிடம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அதை சேர்த்து சொல்லி இருக்கிறோம். மனிதனோட ஒரு உறுப்போடு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வீட்டில் இருக்கும், மனிதனிடம் தான் கூட இருக்கும். வீட்டில இருந்த மனிதனிடம் இருந்தா அது வீட்டிலையும் இருக்கும் தானே. அந்த ரெண்டாவது சொல் வீட்டில மட்டும் இருக்கும் சில நேரம். அது ரெண்டையும் சேர்த்தால் மனிதனிடம் இருக்கும் ஒரு பொருள். இது நிச்சயமா எல்லா மனிதனிடம் இருக்கும். நீங்க போற இடம் எல்லாம் கொண்டு போவீங்க.
1: கையில எடுத்துட்டு போவதா? கையிலே எடுத்து
0: ஆரழுத்து சொல். மனித உறுப்பு ஒன்றும் அதுல வருகுது. முதல் ஒரு எழுத்து ஒரு மனித உறுப்புட, அந்த ஒரு எழுத்து வந்து ஒரு சொல், அந்த மனித உறுப்பு. அதை சரி, சுலோகப்படுத்தியிருக்கேன். ஆறு எழுத்து சொல். அப்ப நீங்க சிந்திச்சு கொண்டு வாங்க, நான் பாடல் எடுத்து வர்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. எங்களுடைய ஆண்டாள் நீங்கள் கேட்ட பாடல்.

0: வணக்கம் ஆண்டாள், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆண்டாள்
1: பல சரக்கு
0: சொல்லுங்க. ஆண்டாள்
1: பல சரக்கு
0: பல சரக்கு நான் நாலு எழுத்துன்னு சொல்லிதானல்ல,
1: நாலு எழுத்து சொல்லிருக்கீங்களா?
0: நீங்க சொல்றதுல வந்துருச்சு நாலு எழுத்து. நீங்க சரியா சொல்லி இருக்கிறீங்க, பல என்று சொல்லி இருக்கிறீங்க, சரக்கு என்று சொல்லுவாரு. சரக்கு
1: அது வந்து இன்னொன்னு. ஹலோ,
0: சொல்லுங்க.
1: மருந்து குழம்பு
0: சரக்கு குழம்பு, சரக்கு குழம்புன்னு சொல்லுவார்கள். சரக்கு என்றது சரி. எங்கட ஊர்ல சரக்கு கறி வைக்கிறது சரக்கு குழம்பு. பல சரக்கு பலதையும் சரக்கு என்றது அந்த மளிகை சாமான்கள் இல்லையா? அதனாலதான் பல சரக்கு என்று சொல்றார்கள். மளிகை சாமான்களை குறிப்பதுதான் சரக்கு. அப்ப நீங்க சொன்னதுல சரக்கு என்ற சொல் சரி. சரியா?
1: சரிமா.
0: கட்டிக்காரி நீங்க. சரி, இப்ப நான் உங்களுடைய பாண்டை எடுத்து வருகிறேன். அடுத்த சொல்லையும் கண்டுபிடிங்க. சரியா? ஆறு எழுத்து சொல் இது. இது வீட்டில் இருக்கும், மனிதனிடம் இருக்கும், எல்லாரிடம் இருக்கும். இப்ப உங்கள்டையும் இருக்கோ தெரியல, நிச்சயமா எல்லாரும் எடுத்துச் செல்வார்கள். இத ஆறு எழுத்து சொல் யோசிச்சு கொண்டு வாங்க. சரியா?
1: நன்றி.
0: பாடலை கேட்போம். ஆண்டாளுடைய பாடல்

0: ராஜ்குமார் கண்டுபிடித்திருக்கிறார் சரக்கு என்று சரியா சொல்லியிருக்கிறார் கெட்டிக்காரன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இணைப்பில் அன்பு உறவு வணக்கம். எங்களுடைய அருள், எப்படி இருக்கிறீங்க அருள்?
1: சுகமா இருக்கிறோம்மா.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா? எந்த சொல்லுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அதான் மேம், கடிகாரம் வருமாமா.
0: கடி கடிகாரம் அது ஆறு எழுத்து சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் இல்ல. கடிகாரம் அஞ்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் சற்று சிந்தியுங்க. கடிகாரம் அஞ்சு எழுத்து. இன்னொரு எழுத்த போடுங்களா பாக்கலாம். மனிதனோடும் எல்லா இடமும் போய் வருதல்ல. அப்ப என்ன என்ன வால் கிளாக், அதாவது சுவர் கடிகாரத்தை நாங்க எல்லா இடமும் கொண்டு தெரியுமா?
1: இல்ல இல்ல
0: இல்ல. அப்ப கடிகாரம் என்றால் அது நாங்கள் சுவர் கடிகாரம் அப்படி ஏதாவது சொல்லித்தானே சொல்லுவோம் இல்ல? அப்ப கொண்டு செல்லக்கூடிய கடிகாரம் எது?
1: கைகடிகாரம்.
0: கைகடிகாரம் என்று செல்ல குட்டிகளுக்கெல்லாம் நல்ல வாழைப்பழம் உரிச்சு சின்னனா வெட்டி அப்படியே ஸ்பூன்ல எடுத்து தீர்த்த வேண்டி இருக்கு. கடிகார என்ன பண்ணிய கடிகாரத்தை இவர் அப்படியே தோல்ல வச்சுக்கொண்டு போய்யா.
1: கைகடிகாரம் தெரியாம?
0: கைகடிகாரம். சரி சரி சுவர்கடிகாரம் இத நீங்க எடுத்துக்கொண்டு எல்லாரும் டைம் பாரு டைம் பாருன்னு சொல்லி கொண்டு போலாம் இல்ல
1: தானே? அம்மா அந்த நான் நேற்று ஒரு பாட்டு கேட்டு அந்த பாட்டு என்ன சொல்லுங்க?
0: அது பாட்டு எனக்கு தெரியும் என்ன பாட்டு.
1: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்
0: அந்த பாடல் அதான் பாடல். ஆமா
1: அந்த அந்த பாடல தான் மாத்தி படிக்கணும்
0: நிச்சயமா. அப்ப அந்த பாட்டை இன்றைக்கு தரட்டானா உங்களுக்கு?
1: நான்
0: பாடும் பாடல் பாடல் உங்களுக்காக எடுத்து வருகிறேன். நன்றி நன்றி நன்றி.
1: இப்ப தலைச்செல்லி வரைக்கப்புறம்
0: கொடுங்க.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் தவச்செல்வி, எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கிறேன். உங்களோட சுகம்?
0: நான் நல்ல சுகமா இருக்கேன். என்ன உங்களுக்கு காணும் இல்ல தவச்செல்விய? இவர் வர்றது இல்ல, பிசி பிசி
2: சுத்தி சுத்திவே இல்ல.
0: இந்த வருஷ கடைசியும் தைப்பொங்கல் வருது இல்ல உங்களுக்கு? அப்ப வீட்டுக்கு வெளியால பொங்குவீங்களா தவச்செல்வி?
2: உள்ளுக்குள்ள பொங்கணும் நாங்க. உள்ளுக்குள்ள
0: உள்ளுக்கு என்ன எப்படி?
2: அடுப்புல
0: பாட்டு எடுத்தாரு. அப்ப தவச்செல்வி உங்களோட பாட்டோட சேர்க்கவா?
1: தவச்செல்வி என்ன பாட்டு? ரஜினி படத்துல
0: என்ன ரஜினி சாங்ஸ் அதுல சரி எடுத்து வர்றேன். நன்றி
1: நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. நேரம் சரியா 12:47.

0: இணைந்து கொள்ளும் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், சொல்லுங்க.
1: வணக்கம். வணக்கம். இந்த ஒரு விடுகதை உங்க இதுல
0: போட்டிருக்கேன்,
1: படிச்சு பாத்துட்டு வேணா சொல்லுங்கம்மா.
0: படிச்சு பாத்துட்டு நீங்களே சொல்லுங்களேன், மற்றவர்கள் கண்டுபிடிக்கட்டும், நானும் கண்டுபிடிக்கிறேன்.
1: இல்ல அந்த இதுலயே போட்டிருக்கேன், நீங்களே சொல்லுங்க உங்க வார்த்தைகளை. நமக்கு இப்போ இதுதான் அடிக்க தெரியும்.
0: என்ன அடிக்க?
1: வாக்கியமா பேசு.
0: வாக்கியமா பேசுது ஏங்க இவ்வளவு பொய், இவ்வளவு ஒரு ஒரு என்னங்க ஒரு பெரிய பூசணிக்காயும் இந்த ஒரு சின்ன பானை சோத்துல மறைக்கிற மாதிரி பேச தெரியாம ஒரு பொய்ய சொல்லிட்டீங்க. நீங்க பேசுற மாதிரி யாருங்க பேசுறது? எங்க வாசிக்காது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். டக்கண்டு என்ன விடுகதை?
1: நீ என்னமா
0: என்ன விடுகதை சொல்லுங்க, அதை நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு
1: பத்து விரலால் பந்துருட்டி, ஐந்து விரலால் அச்சடித்து, சூரியனோடு உறவாடி, நெருப்போடு விளையாடும், அது என்ன? அது மூன்றெழுத்து.
0: பப்படமா?
1: மூன்றெழுத்து சொல். மூன்றெழுத்து சொல்.
0: நெருப்போடு விளையாடும்.
1: ஆமா,
0: வரட்டி
1: போட்டிருக்கேன், சொல்லுங்க.
0: சரி, நேர்கள் சொல்லட்டும்.
1: நேர்கள் சொல்லட்டும்.
0: நான் சொல்ல இல்ல. அப்ப நீங்க என்னடா இப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ண சொல்றீங்க?
1: உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல போட, தனியாவே போட்டு.
0: குரூப்ல போட வேணாம், குரூப்ல போட்டா நீங்க சொல்ல தேவையில்ல.
1: தனியாவே
0: எடுத்து வர்றேன், எடுத்து வர்றேன்.
1: படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அது விடையும் போட்டுட்டேன்.
0: சரி சரி.
1: அது எப்படின்னு நேயர்கள் கிட்ட விடுவோம்.
0: சரியா, நல்லது.
1: என்னுடைய பாடல் போடவே இல்லையங்கம்மா.
0: ஆஹா, நீங்க எங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க? நீங்க செல்வகுமார் ராணி சம்யுக்தா போட்டு இப்ப பாசமலர் போகுது.
1: போட்டு விட்டுட்டீங்களா? சரி சரி. இந்தியாவே கொஞ்சம் கரண்ட் சுவிட்ச் ஆஃப் இதா இருந்துச்சு, அதுல போயிடுச்சு.
0: கரண்ட் என்ன செய்யும்? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அதான் பாருங்க, பாட்டு கேட்டா அவங்க சில நேரம் அங்க கரண்ட் இருக்காது, அந்த நேரம் அவங்களுக்கு கவலை ஆயிருச்சு. ரேவதி வரட்டி என்று போட்டிருக்கா. மூன்றெழுத்து சொல்ல என்னண்டு வரட்டி? நாலு சொல்லிட்டீங்க நீங்க. முட்டை. அது என்ன ரேவதி அம்மா? முட்டை அவர் சொல்லிரு, அவர் சொன்னதற்கா கேப்போம். முட்டை எப்படி வரும்? சரி, அது சரி. அந்த கை கடிகாரம் ஞாபகம் வருது, கை தொலைபேசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாருக்கும் இந்த ஞாபகத்திலேயே அந்த முகத்திலேயே இருங்கோ, தொலைபேசி ஞாபகத்துல. சரி, இப்பொழுது எங்கிட்ட செல்வகுமார் கேட்டதை பார்க்கலாம். பத்து விரலால் பந்துருட்டி, பந்துருட்டி ஐந்து விரலால் அச்சடித்து, சூரியனோடு உறவாடி, நெருப்போடு விளையாடுவான், அவன் யார்? இது மூன்றெழுத்து சொல். இது மூன்றெழுத்து சொல். எங்கே பார்க்கலாம்? பத்து விரலால் பந்துருட்டி. ஓகே, பத்து விரல் கொண்டு உருட்டுறீங்க, பேந்து அஞ்சு விரலால் அதை அச்சடிச்சு, டக் டக் டக்கண்டு அதை அச்சடிச்சு, சூரியனோடு உறவாடி. உறவாடினா தான் அது நெருப்புக்க போடலாம், சும்மா போட்டால் நெருப்பு வராது. நெருப்போடு விளையாடுவான் அவன் யார்? இது மூன்றெழுத்து சொல்லலாம். எங்க பார்க்கலாம்? எடுத்து வாங்கோ, நாலு பாடலை கேட்போம். ஆண்டாள் உங்களுக்கு

0: பறந்து சென்றார்.
1: நேரம் சரியாக 11:26, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 12:56. புதையல் நிகழ்ச்சியோடு, கதம்பத்தில் புதையல், புதையல் நிகழ்ச்சியோடு உங்கள் விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. அடுத்த பாடல் காட்டளைக்கு வரமுன் ஒரு சொல்லு கொடுக்கலாமா உங்களுக்கு? ஒரு சொல்லு உங்களுக்கு கொடுக்கலாம். இது ரெண்டு எழுத்து சொல், இது ரெண்டு எழுத்து சொல். ஒரு உயிரை இன்னொரு உயிர் இல்லாமல் ஆக்கும் போது இந்த சொல் வரும். அதாவது ஒரு உயிரை இன்னொரு உயிர் வலுக்கட்டாயமா இல்லாமல் ஆக்கும் போது இந்த சொல் வரும். ரெண்டெழுத்து சொல், இதை இப்படி சொல்வர். ஒரு உயிரை, அது எந்த உயிராயும் இருக்கலாம், ஆடு மாடு பறவை இனம் மிருகம் மனிதர், ஒரு உயிரை இன்னொரு உயிர் வலுக்கட்டாயமாக இல்லாமல் ஆக்கும் போது இந்த சொல்லு வரும். இப்படி சொல்வர், ரெண்டெழுத்து சொல். சரியா? அடுத்த பாடல் எங்களுக்கு யார் கேட்ட பாடலா? முத்துவேல், நீங்க கேட்ட என்ன சமையலோ கேப்போமா?

0: காற்றில இணைந்து கொள்ளும் ஆண்டாள் சொல்லுங்க, அந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பலிமா, பாலி, பலி.
0: இல்லை இல்லை, ஒரு உயிரை இன்னொரு உயிர், உயிர் இன்னொரு உயிர் இல்லாமல் ஆக்கும் போது இந்த சொல் இல்லாமல் ஆக்கினால் இந்த சொல்லை சொல்லுவார்கள். ரெண்டெழுத்து சொல் அது இல்லாமல் நாங்க இல்லாம ஆக்கும் போது வலி வர்றது இயற்கை. வலி
1: வலி இல்லமா, பலி பலி
0: பலி பலி இல்லை, பலி இல்லை, பலி இல்லை, அது பலி கொடுக்கிறது. இப்படி நீங்க ஆக்கினால் இந்த சொல்லு வரும், இப்படி சொல்லித்தான் சொல்லுவார்கள். இந்த சொல்லையும் சொல்லி நீங்க அப்படி ஒரு உயிரை இப்ப நீங்க என்னைய இல்லாமல் ஆக்கினால் உங்களை இந்த சொல்லோட சேர்த்து காரி என்று சொல்லுவார்கள். காரி கவனறீனா அதுவும் போடுவாங்க, அங்க அதை தொடர்ந்து சொல்லலாம். சிந்திச்சு கொண்டு வாங்க, சரியா?
1: சரிங்க,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அன்புகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6474 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுடைய வரதராஜன் கேட்ட பாடல்.

ரேவதியம்மா, நீங்க சொன்ன நீங்க எழுதியிருக்கும் சொல் சரியான சொல், கொலை. கொலை என்பது சரியான, அதான் சொன்னேன், ஆண்டாள் வந்து அப்படி என்ன செய்தா கொலைகாரி சொல்ல வரும். அதனாலதான் அது காரி என்று சொல்லி பார்த்தேன், அவருக்கு விளங்கவில்லை. கொலை என்பது சரி. அந்த மற்றது எங்களுடைய செல்வகுமார் கேட்டது, 10 விரலால் பந்து உருட்டி 5 விரலால் அச்சடித்து, 10 விரலால் பந்து உருட்டி 5 விரலால் அச்சடித்து சூரியனோடு உறவாடி. நீங்க அதை அச்சடிச்சிட்டு சூரியன்ல வச்சாதான் அது காயும். எங்க பாக்கலாம், நெருப்போடு விளையாடுவான் அவன் யார்? இது 3 எழுத்து சொல் விடை. உங்களோட ஊர்ல எல்லாரும் அதை கண்டிருப்பீங்க. எங்க பாக்கலாம், பாடலை கேட்போம்.

இந்த விடை சரியாக அந்த விடையை பெரியசாமி நீங்க எழுதியிருக்கிறீங்க. நீங்க நேர் நேரத்துக்குள்ள இல்லை என்று நினைக்கிறேன். நீங்க அன்பு உறவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அன்பு உறவுக்கு எழுதியிருக்கிறீங்க. நீங்க சரியான விடை கெட்டிக்காரன் காட்டிலில் வந்து சொல்லியிருக்கலாம். அழைப்புக்கு வாங்கோ அப்பவும் சரியான விடை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதாவது அந்த சூரியன்ல வச்சு நெருப்போடு விளையாடுவதை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இப்ப அடுத்தது யாருன்னு பாக்கலாம். பெரியசாமி விடை பேந்தானே நீங்க இருக்கிறீங்க சரியா? முதல்ல நீங்க எருவு என்று சொல்லி இருக்கிறீங்க கெட்டிக்காரன் பெரியசாமி. காட்டலைக்கு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பாடல் என்னன்னு அதுல எழுதி விடுங்கோ. ராஜ்குமார் வடகம் பத்தல் சாப்பிடறதுல நினைக்கிறீங்க ராஜ்குமார். நெருப்போடு விளையாடுவாண்டா நீங்க எண்ணெயில போட்டு பொடிக்கிறது யோசிச்சிட்டீங்க. பெரியசாமி தான் நீங்க சரியா சொல்லி இருக்கிறீங்க. அடுத்தது கொலை சரியா நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருடைய பாடல்னா ராஜ்குமார் உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம்.

0: நேரம் சரியாக 11:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம் கதபத்தியல் புதையல். புதையல் உங்கள் விருப்ப பாடல் கூட நீங்கள் கேட்டு மகளலாம். பெரியசாமி சரியா சொல்லியிருந்தார், அந்த எருவு என்றது, அதாவது நீங்க அந்த சாணகத்துல நீங்க வரட்டி மாதிரி தட்டி அதை காய வச்சு அதை கொண்டு எரிக்கிறது, அது பல விடயங்களுக்கு தேவைப்படும் எங்களுக்கு. ஆனால் அப்படி தட்டி எரித்தால் நாங்கள் 300 ஆக பாவிப்பதும் உண்டு. அப்படி செய்து சரியா சொல்லியிருக்கிறீங்க. ராஜ்குமார் ரெண்டு பாடல் வழங்கியாச்சு, நீ நீங்க தூக்கத்துக்கு போகலாம்னு ஒரு கையொண்டு போட்டுட்டார். சரி, அடுத்தது வந்து நாங்க அடுத்த பாடல் எங்களுடைய மிட்டில்டாவுடைய பாடல் காற்றடைக்கு வர இருக்கிறது. அதுக்கு முன்பாக நான் ஒரு விடயத்தை சொல்ல போறேன். இருப்பது இது குப்பையில் இருக்கும், ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும். இது குப்பையில் இருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். இது 5 சொல் கட்டிக்கிற யார் இங்க பாக்கலாம், யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். சரி, பாடலை எடுத்து வரலாம். மிட்டில்டாவுடைய பாடல்.
1: மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு வெக்கமா இருந்தா நான் கண்ணை முடிக்கிறேன்.
2: ஐயோ,

0: நேரம் சரியாக 11:55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இந்திய இலங்கை நேரம். முதல்ல நாங்கள் இப்பொழுது அடுத்த பாடல் நாங்கள் வரதராஜன் மணிகவேண்டம் எங்களுடைய நாகராஜன் பாடல். அதற்கு முன்பாக எங்களுடைய ராஜவேல் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார், ஒரு பாடலும் கேட்டிருக்கிறார். 10வதுக்கு அந்த நான் எடுத்து வந்த அந்த இசையை பாருங்க, அவர் பாடி காட்டியிருக்கிறார் இப்படி என்று. அதை நாங்கள் ஒரு முறை எடுத்து வரலாம். ராஜவேல் எப்படி பாடியிருக்கிறார், நான் கொண்டு வந்தேன் அந்த இசையை பாடினால் பரிசில் கண்டு அவர் அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியிருக்கிறார். கெட்டிக்காரன், நான் எப்படியும் உங்களுக்கு நான் அதை வாழ்த்து தெரிவிக்கிறேனேன்டா. நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீங்க, அதுதான் முதல்ல நான் கொண்டு வந்த இசை இதுதான், அதாவது அந்த பாடல் இதுதான். அந்த பாடலை ஒரு தடவை கேட்கலாம் பாருங்க, அதை அவர் பாடி காட்டியிருக்கிறார். அந்த தொகையாறு அந்த அவ்வளவு வசனத்தையும் இவர் பாடியிருக்கிறார் பாருங்க, வடிவா கேட்டு பாருங்க. இப்படி முயற்சி செய்திருக்கிறார், இது யாரால முடியும்? எங்களுடைய காட்டிலேயில ராஜவேல் உங்களுக்கு நான் நீங்க இப்படியானாலும் நீங்க பாடி இருக்கிறீங்க, அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சு அது எடுத்து வருகிறேன், கேட்டு பாருங்க எல்லாரும். கேட்டீங்களா? இன்னொரு தடவை கேளுங்க பாருங்க, யாராலும் முடிஞ்சது நீங்க, அவர் என்னாலும் பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்க.
1: தகுடு தகுடு தகுடு தகுடிதா தகுடுதா நீங்கடுதா தகுடுதா சங்கடுதா கிடுதா கிடுதா கிடுதா கிடுதா கிடுதா கிடுதா கிடுதா.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்களோடு இணைந்த சிந்தனை செல்வன் நான். நாங்கள் நலமென்றும் நீங்கள் நலமா என்றும் கேட்டுக்கொண்டு, அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியும் அன்பு தமிழ் பெற்று வாழ வழிவகத்தை எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் கூறி, இவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய என்னுடைய சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து மகிழ்வோடு அன்போடு உலகளாவை இருக்கின்ற என் உறவுகளே, நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்தவர்களே தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பு மனம் கொண்டு வரவேற்று இன்றைய 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 20வது நாள் வியாழக்கிழமை கதம்பத்திலே இணைந்து மகிழ்வோம் என்று கூறி அழைக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை கொண்டதோ தொலைபேசியோடு. இன்றைய நேரொலி கதம்பத்தை அலங்கரிக்க வந்த இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் சுற்றலா சுற்றாடலை பார்த்தால் இப்பொழுது 20 பாகை வெப்பநிலையாக காட்டுகின்றது. அதை நாங்கள் வெளியே சென்று பார்த்தால் கூட வெப்பம் 20 பாகை வெப்பமாகத்தான் இருக்கின்றது. கணிசமான வெப்பம், இது அதிவேக அதி உச்சமான வெப்பம் இல்லை. அந்த வெப்பம் காலங்களெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துவிட்டோம். ஏனென்றால் இலையுதிர் காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற வசந்த காலத்தை பார்க்கின்றோம். வசந்தம் முடிந்து கோடை மாறி மீண்டும் ஒரு ஓட்டம் மழை காலம் ஆரம்பித்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும் பொழுது இலை உதிர்காலம் ஆரம்பிக்கும் வரை மிகவும் ரம்யமாக இருக்கும் அந்த காலநிலை. இது படிப்படியாக குறைந்து இப்பொழுது இரவு நேரம் 10 பாகைக்கு வரும் என்றால், 10 பாகை வந்தால் குளிர்நிலைக்கு வந்துவிடும். இப்பொழுது நாங்கள் கடந்த மாதங்களில் உபயோகித்த படுக்கை ஆடைகள் படுக்கை போர்வைகள் எல்லாம் மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். கொஞ்சம் குளிர் ஆரம்பிக்கின்றது. ஆதலால் இரவு நேரத்தில் 10 பாகை என்றால் எங்களை அறியாமல் நாங்கள் தூக்கத்துக்கு சென்ற வேளையிலே அது குளிர்ந்துவிடும் உடம்பெல்லாம். இனிமேல் அதற்கேற்ற கருவிகளை பொருத்தி வைத்திருக்கின்றோம். மிதமாக எங்களுக்கு எந்த நேரம் ஒரே அளவான வெப்பத்தை தருவதற்காக வெப்பம் கூடின காலத்திலும் குறைந்த காலத்திலும் குளிர் அதிகரித்த காலத்திலும் குளிர் இல்லாத காலத்திலும் வெப்பத்தை ஒரே நிலையில் வைக்க வேண்டுமென்ற உடல் நிலைக்கு ஏற்ப அதை அமைத்து வைப்பதற்காக கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் என்ன நிகழ்ச்சி என்று எண்ணுவோம் என்று எண்ணக்கிடையிலேயே அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து உனக்காக நான் என்று கூறிவிட்டாரே, அதனால் அந்த இசையை ஒரு தடவை கேட்போமா? இன்றைய நிகழ்வின் இசையை

மகிழ்வாக இருந்தது. இன்றைய நாள் தன்னுடைய உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்குள்ளே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகளை கொண்டாடி இருப்பவர்கள் அத்தனைக்கும் பொதுவான வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வேளையிலே எங்கள் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியத்திலிருந்து அவருடைய மனைவியின் பிறந்த நாள் என்று மனம் மகிழ்ந்து எழுதியிருந்த வேளையிலே பார்த்தேன், தளத்திலே ஒருவரும் தவறில்லாமல் எல்லோரும் வாழ்த்தி இருக்கின்றீர்கள், அந்த வாழ்த்துக்கள் அத்தனையும் பலிக்க வேண்டும் என்று நானும் எனது அன்பு மகள் அதிபர் மீரா அவர்களும் கூட வாழ்த்தி இருக்கின்றோம். அந்த வாழ்த்து அவருக்கு கிடைக்க வேண்டும். உங்கள் எல்லோருடனும் இணைந்து நானும் மீண்டும் ஒரு தடவை திருமதி கலா மகாலிங்கம் மகளே, நீங்கள் பல்லாண்டு காலம் பல் சிறப்போடு வாழ வேண்டும், சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும், பூவும் பொட்டுடனும் வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்தும் வயது எனக்கு இருக்கின்றது. ஆசி வழங்கும் வயது இருக்கும் வகையில் உங்களுக்கு ஆசியும் வழங்கி கொண்டு இந்த உறவுகள் அத்தனை பேரோடும் சேர்ந்து உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியூடாக. அந்த வழியிலே அன்பு மகாலிங்கம் இங்கு தன்னுடைய மனைவிக்கு வாழ்த்து கூறி அத்தனை பேருக்கும் நன்றி கூறியும் எழுதியிருக்கின்றார். நாங்கள் வேறல்ல, நீங்கள் வேறல்ல, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம். எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கு, ஒரு குழந்தைக்கு அல்லது பேர குழந்தைக்கு, யாருக்கு ஒரு உறவினருக்கு பிறந்த நாள் வந்தாலும் அதை நாங்கள் மகிழ்வோடு வாழ்த்தி கொள்வோம், கொண்டாடி கொள்வோம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து இன்றைய உனக்காக நான் நிகழ்வுக்கு நீங்கள் வர வேண்டிய எண்ணை கூறியிருந்தேன். எங்களுடைய அழைப்பு 647-8746-415 என்ற எண்களோடு வாருங்கள். நீங்கள் எல்லாம் மழை மழை மழை என்று எழுதியீர்கள். நானும் எட்டி பார்த்தேன், எங்களுக்கு காலை நேரத்தில் மழை வரலாம் என்று எங்கள் பகுதியில் கூறப்பட்டிருந்தது, ஆனால் வரவில்லை. ஏனைய பகுதிகள் சில மாநிலங்களே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வழியே கனடாவில் மழையும் வந்துவிட்டது, குளிரும் வந்துவிட்டது, ஆனால் அந்த சில மாநிலங்களில் ஏற்பட்ட காட்டு தீ அணைந்து விட்டதா என்று பலருடைய வினாக்களுக்கு விடை பகர வேண்டி இருக்கின்றேன். இன்னும் அது அணையவில்லை, தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் எங்களுடைய சர்வதேச நேயர் தளத்திலே வந்து பாடல்களை கேட்கின்ற மூன்று உறவுகள் உங்களுக்கு தெரியும், காஞ்சனா, இளவரசி, வசந்தி. இவர்கள் இளமணி துறை நாட்டுக்கு இந்த 2 மாத விடுமுறையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அவர்கள் வருவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்று எனக்கு எழுதி நேற்றைய தினம் உங்களுக்கு பகிர்ந்திருந்தேன். ஆனால் அவர்களுடைய பகுதி தான் அந்த வன்கூவர் பகுதி. ஆனால் அவர்களுடைய இடங்களுக்கு, இல்லங்களுக்கு, அவர்களுடைய அலுவலகங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் அவர்களுடைய இடத்தை அண்மித்து ஏற்பட்டிருக்கின்றது என்று இன்று செய்தி கிடைத்தது. அதனால் அவர்கள் தங்களுடைய பயணத்தை நிறுத்துகிறார்களா என்றால் நான் நினைக்கவில்லை என்றால் அவருடைய குழந்தைகளுக்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றது. இங்கே விடுமுறையில் சென்றுவிட்டு மீண்டும் வந்து பணியிலே அமரலாம், அமராமலும் போகலாம், அமர்த்தாமலும் போகலாம். எங்கள் நாடு போன்று ஒரு பணியை கிடைத்தால் அது நாங்கள் ஓய்வூதியம் பெறும் வரைக்கும் ஒரே வேலையில் இருக்கலாம் என்று எண்ண வேண்டாம். இங்கு வேலை உத்தியோகம் கிடைப்பது சுலபம், ஆனால் அதற்கு உத்தரவாதம் இல்லை. இறுதி வரை இருப்பாய் என்றான், இருக்கலாம் ஆனால் உறுதி இல்லை. அதை விருப்பம் இல்லை என்றால் விலகி வேறு பதவி போகலாம். அந்த சுதந்திரங்கள் இங்கே இருக்கின்றது. அதனால் அவர்களும் வந்து அதே பதவியில் சேர்கின்றார்களா வேறு பதவி போகிறா தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வர வேண்டும், இங்கு வந்தும் பலமாக பதமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய உனக்காக நான் நிகழ்வுக்கு செல்வோம். இதில் நான் இங்கே நாகப்பன் அவர்கள் அதிகாலையிலே எங்கள் நாட்டிலே நாங்கள் பாடசாலையில் சென்றவுடன் இங்கும் உண்டு, பாடசாலைக்கு சென்றால் பாடசாலை வகுப்பு ஆசிரியர் அந்த வகுப்பிலே இருக்கிற மாணவர்களுடைய வரவை குறிப்பதற்கு ஒரு இடாப்பு என்று ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு நீட்டு புதிய புத்தகம். அதிலே ஒவ்வொரு பெயராக அவர் அழைப்பார், அவர்கள் வந்துள்ளேன், உள்ளேன் என்றெல்லாம் ஒரு பிரசன்ட் என்றெல்லாம் கூறுவார்கள், இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தினர். அதே போன்று இன்று இங்கும் எங்களுக்கு வணக்கம் கூறி இருக்கிறோம் என்று அறிவித்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அன்பு நாகப்பன் தெரிவித்திருக்கின்றார். வணக்கம் நாகப்பன், வணக்கம். நீங்கள் வருவீர்கள் என்று உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றதை நான் அறிந்து கொண்டேன். வாழ்க வளர்க. ஏனைய உறவுகளும் இணைந்திருக்கின்றார்கள் தான், அவர்கள் பதிவிலே இடாது விட்டாலும் இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் மழை அங்கு எல்லா இடமும் என்றவுடன் வலைத்தளம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்காக நான் நினைந்து கொள்ளுகின்றேன். எனக்காக நீங்கள் பதிலை தந்த வேளையிலே, அந்த வேளையிலே வர முடியாமல் இருப்பவர்களுக்கும் அவரையிலும் வரவேற்று கொண்டு அடுத்து இன்னும் ஓர் செய்தியை தர வேண்டி இருக்கின்றது எனக்கு. என்னவென்றால், நாங்கள் இந்த பாடல்களை எழுதும் தளம் உண்டு,
கருத்துக்களை பரிமாறும் தகவல்

அன்பு உறவுகள் பகுதி. ஒரு சிலர் வந்து அன்பு உறவுகளுக்குள்ளேயே எழுதிக்கொண்டு அங்கே பாடல்கள் கேட்பவர்களுக்கு அந்த தளத்துக்குள்ளேயும் எழுதுகிறார்கள். அறியாமையா புரியாமையா தெரியவில்லை, தெரிந்து கொள்ளுங்கள். அதற்குள்ளே பாடல்கள் மட்டும்தான் எழுத வேண்டும். தவறுதலாக எழுதினால் அது பொறுக்கப்படும், ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு பிழையான கர்மமாக தெரிந்து எங்களுக்கு முறைப்பாடு செய்கின்றார்கள். அதனால் தயவு செய்து நேயர் நேரம் தளம் இருக்கின்றது பாடல்கள் கேட்பது. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எழுதுங்கள். இங்கே எத்தனையோ பாடல்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு கருத்து பரிமாற்றமோ, அதற்கு உங்களுடைய தேவைகளுக்கான சில கருத்துக்களை அங்கே பொறிப்பதோ அவ்வளவு உசிதமல்ல. அடுத்து எங்களுடைய அன்பு உறவுகள் தளத்திற்குள்ளே நீங்கள் குறிப்புகள் எழுதலாம், பாடல்களின் கருத்துக்கள் எழுதலாம். நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள் பார்க்கின்றேன், அது ஒரு குறையும் இல்லை. ஆனால் வேறு வேறு விளம்பரங்களை நீங்கள் கொண்டு வந்து எங்கள் தளத்திலே உங்களுக்கான நண்பர்களுடையோ உறவினர்களுடையோ தெரிந்தவர்களோ இல்லை உங்களுடைய விளம்பரங்களை அதற்குள்ளே புகுத்துவது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. காலநிலைகளை தருகின்றீர்கள், வாழ்த்துக்கள். மழை பொழிகின்றது, தருகின்றீர்கள், வாழ்த்துக்கள். கருத்துக்கள் பல எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள். தத்துவங்களை குறிப்பிடுகிறீர்கள், வாழ்த்துக்கள். அது ஒன்றும் காரியமில்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்கள், உங்களுடைய மனக்குறைகள் இருந்தால் கூட தளத்தில் எழுதி பயனில்லை. அதை அதிபரோடு பேசலாம், இலக்கம் இருக்கின்றது, நீங்கள் எந்த நேரமும் பேசிக்கொள்ளலாம். நானும் அப்படித்தான். ஏதும் குறை இருந்தால் உடனே நான் என் பிள்ளைகளுக்கு கூறிவிடுவேன். அவர்கள் அதை உடனடியாக அமல்படுத்துவார்கள், எந்த விதமான மனக்கிலேசமும் இன்றி. பிழை எப்பொழுதும் நடப்பது வளமை. அதை சுட்டி காட்டும் பொழுது எனக்கு கொஞ்சம் மனம் ஒரு மாதிரி இருக்கு, எப்படி சுட்டி காட்டுவது என்றது. ஆனாலும் உங்களுக்கு மூத்தவர் என்ற வகையிலே சிலர்களை சொல்லி கொடுக்க வேண்டும். அடுத்தது, எங்கள் வானொலியில் நீண்ட காலமாக பயணிக்கும் உங்களுக்கு எங்கள் நியதிகள் எல்லாம் புரியும். அதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வருவோம். இன்று உனக்காக நான் நிகழ்வுக்காக நீங்கள் என்ன பாடலோடு வரப்போகின்ற இந்த நிகழ்வுகளுக்கு வருபவர்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும், அது நிகழ்ச்சி முடிவிலும் கிடைக்கும். நீண்ட கூடுதலானவர்கள் வந்துவிட்டால் நேரத்தை கருதி அது வந்து நேரம் என்ற பகுதியிலே தரப்படும். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே, செய்திகளை தந்து கொண்டேன். இறைவன் அருளால் நாங்கள் இன்று உனக்காக நான் நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு செல்வோம். எல்லோரும் வாருங்கள். 6478744 1515 காத்து கொண்டிருக்கின்றது.

0: வணக்கம்.
1: வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா.
0: ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தோடு முதல் நேயராக இணைந்து எங்களுக்கெல்லாம் இறையருளை கூட்டிக் கொண்டு அன்போடு வந்திருக்கும் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்களே, வருக வருக. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஐயா ஆசீர்வாதத்துடன், நலமுடன், வளமுடன், மகிழ்வோடும், திருமண வேலைகளுடன் நன்றாக இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புற அமைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் மனதார வாழ்த்துக் கொண்டோம். அது சிறப்புற நிறைவேறும். வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே குடும்பம் என்பது மிக முக்கியம். அந்த குடும்பத்தில் மங்களகரமான காரியங்களை எதிர்பார்த்து இருப்பது வளமை. அது உங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்கின்றது. இறைவன் அந்த
1: கர்மத்தை
0: கைகூடி
1: அது கடமையை செஞ்சு விட்டு
0: கைகூட வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும், மங்களம் உண்டாகட்டும். நல்லது. நலமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன் என்று கூறின நீங்கள் நல்லவனாகவும் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும்.
1: உலகமே நல்லவங்க தாயா. அந்த நேரத்துல குணம் மாறுறப்பதான் கெட்டமா.
0: மனிதன் என்பவன்
1: நல்லவங்க தான்.
0: மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். தெய்வம் என்ற தெய்வம் என்ன செய்யும்? குறைகளை பொறுத்து குற்றங்களை களைந்து நன்மைகளை தருவதுதான் இறை. அதுதான் நல்லது. அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது? நாச்சியார் கோயில் மழை பொழிந்ததா?
1: மழை நைட்டோட நின்றுச்சியா? பகல்லாம் பிச்சு எடுத்துட்டு கையில்.
0: அது நல்ல மழை ஐயா. இரண்டா இரவிலே மட்டும்தானே பெய்து பகல் உங்களோட பணிகளுக்கு ஒரு தடையும் செய்யவில்லை. நன்றாக வெயிலே சென்று உலர்ந்த மனிதனாக சென்று வாருங்கள் என்று இல்லையா? வெயில் கொஞ்சம் கடுமையாக இருந்ததோ? ஏனண்டா இரவு மழை பெய்து மறுநாள் வெயில்னா கோடை வெயில், கோடை மழை எப்படி கடுமையா இருக்குமோ அதே போன்று வெயிலும் கடுமையாக இருக்கும். ஏனென்றால் இந்த பயிர்களுக்கு, மரங்களுக்கு, செடிகளுக்கு, மிருகங்களுக்கு எல்லாம் பசுமை ஒரு உணவுகளை கொடுக்க வேண்டும், தானியங்களை கொடுக்க வேண்டும். எங்களுக்கு உணவு தானியங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் தானே. அதற்காக சூரிய ஒளியும் மழையும் சரிவர கிடைக்க வேண்டும். சிறப்பு. சரி, இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வே வந்தோம். நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வோம், யாருக்காக வாழுகிறோம், கொள்ளுகிறோம் என்று. இந்த சமுதாயத்தோடு எல்லாம் நாங்கள் வாழுகிறோம். சரி, இப்பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு எந்த பாடல் விருப்பமாக இருக்கும்?
1: ஐயா, அந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அந்த பாடலையா?
0: ஒரே கல்யாண கலையோடு தான் இருக்கின்றீர்கள் இல்லையா? மகிழ்ச்சி ஐயா.
1: இல்லையா, இப்ப கொஞ்சம் மனசுல, இப்ப என் மனசுல உள்ளதுதான், என்னடா நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வந்து பொண்ணு போயிட்டுனா என்னடா பண்றதுன்னு. அது வெகு தூரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். செங்கல்பட்டியா? செங்கல்பட்டு, நாச்சியார் கோயில் செங்கல்பட்டு. ஏழு மணி நேரம் டிராவலிங்.
0: ஏழு மணி நேரம் சென்றாலும் தேவா, இப்பொழுது உள்ள நவீன விஞ்ஞான உபகரண வசதிகள் இருக்கும் பொழுதே உடனே மகளை பார்க்க வேண்டும் அல்லது அப்பாவை பார்க்க வேண்டும் மகளும் நினைத்தால் பேசி எடுத்து வச்சு ஒரு தட்டு தட்டி விட்டால் நேரடியாக பார்த்து பேசி மகளது
1: கண்ணீரும்.
0: இல்லை என்றால் நாங்கள் அதுக்கு நாள் குறித்து, நேரம் குறித்து பணிகளை எல்லாம் நிறுத்தி பிரயாணத்தை செய்து ஏழு மணித்தியாலம் போக வர ஏழு மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் இருந்து பேசி போட்டு வருவதா இருக்கு. இது நாள் கணக்காக பேசலாம் தானே. நீங்கள்
1: அதெல்லாம்
0: கை கொடும் ஐயா. நல்லவர்களுக்கு எல்லாம் நலமாகத்தான் அமையும். அமையும், கவலைப்பட வேண்டாம். அவர் இல்லாமல் அவர் வர வேண்டும். அவர் தானே தோழன், தோழமை வேண்டும் அல்லவா? மாப்பிள்ளைக்கு தோழன். இதெல்லாம் வரப்பிரசாதம் ஐயா, இறைவன் கொடுத்த வரம். அதை நாங்கள் அனுபவம், அதுதான் சுவர்க்கம் என்று கூறினாங்க. பூமி தான் எங்களுக்கு சுவர்க்கம். இதை விட சுவர்க்கம் எங்கும் இல்லை ஐயா. அதை சுவர்க்கமாக எண்ணி நடந்து வாழ்ந்து கொள்வது நாங்கள். சரி, அப்படின்னா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை, அற்புதமான ஒரு பாடல். சிறப்பான அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள், உனக்காக நான் நிகழ்வு கேட்கிறேன். இந்த பாடலை மகளுக்கு கூறுவது போன்று கூறுகிறீர்களா இல்ல பொதுவாகவா?
1: ஆமா,
0: பொதுவாக சரி வாழ்த்துக்கள். ஆனா குறிப்பாக மகள் பூரி போட இருக்கின்ற மகள் கேட்டுக்கொள்வார்.
1: இன்னும்
0: எத்தனை நாள்
1: 15,000 ரூபாய் கொடுத்து 15,000 ரூபாய் கொடுத்து ஆளை கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க.
0: இது ஒரு தடவை தானே ஐயா, இது முக்கியமானது தானே ஐயா. இந்த நிகழ்வை பார்த்தா போடும் போது அவருடைய உள்ள பூரிப்போ அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்த்து தூக்கி வளர்த்தது அந்த இப்ப இப்படி இருக்கிறாளேன்ற இவ்வளவு பெருமை ஐயா, அவ்வளவு மகிழ்ச்சி ஐயா எங்களுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குன்றது உங்களுடைய திருமண நாள், அவளுடைய திருமணத்துக்கு?
1: ஞாயிற்றுக்கிழமைக்கு திருமணம் ஐயா.
0: ஓ,
1: வர்ற ஞாயிற்றுக்கிழமை திருமணம்.
0: அப்படி என்றால் இன்று வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு.
1: சனி, ஞாயிறு, ஞாயிறு.
0: அப்ப தம்பி
1: சனிக்கிழமை நாங்க இங்க இருந்து மெட்ராஸ் போறோம்.
0: தம்பி எப்ப வந்துருங்கிறார்?
1: இப்ப நாளைக்கு வந்துடும்.
0: நாளைக்கு வந்துருவாங்க.
1: அப்ப மூணு நாள் டிராவலிங் நாப்ல.
0: ஓ, மாற்று விமானம் எடுக்க வேண்டும். வந்து
1: மூணு விமானம் மாறணுமா? மூணு விமானம் மாறி வர
0: டெக்சாஸ் நியூயார்க் அப்படித்தான் அவர் வழியை. எது எது விரைவில் வரக்கூடியது, விரைவாக
1: டிக்கெட் கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல.
0: ஆமா ஆமா சரி. அப்ப வந்து எல்லோருமாக நீங்கள் அங்கு மாப்பிள்ளை இந்த ஊருக்கு போக போகின்றீர்கள்? திருமணம், திருமணம் முடித்து நாச்சியார் கோயில் வரவேற்பு. தடபுடல், சிறப்பு, சிறப்பு.
1: மண்டபம் நாங்க சாதாரண மண்டபம் முடிச்சோம். அவங்க பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அதெல்லாம் இல்ல, ஏசி மண்டபம் தான் வேணும்
0: அப்படின்னு
1: சொல்லி
0: இப்பவே புரிவிட்டாங்க. உண்மைதானே,
1: எல்லாமே ஏசியாவே சொல்லி அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்த காசு போயிட்டு 25,000 ரூபாய் கொடுத்துருந்தோம். அது போயிட்டு ஏசி மண்டபம்
0: பிடிச்சாச்சு. பேசி பேசி ஏசிக்கு வந்து விட்டாரு. ஏனென்றால் இந்த காலம் அப்படியான காலம், உஷ்ணமா எல்லோரும் பட்டுகளை முடித்திக்கொண்டு வந்து அடக்க ஒடுக்கமாக எல்லாம் மூடி கட்டிக்கொண்டு வருவார்கள். வந்து அங்கே புழுக்கமாக இருந்து வெப்பமாக இருந்து அது அருவறுப்பாக அலங்கூலமாக போய்விடும். அது ஒரு அனுபவிக்க முடியாமல் இருக்கும். ஏசியும் விட குழு குழு கல்யாணம் அல்லவா, குழு குழுன்னு இருக்கின்றவர்களும் இருந்து மனங்குளிர வாழ்த்துவார்கள் ஐயா, மனங்குளிர வாழ்த்துவார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள் தேவா உங்களுடைய பாடல் தான்.
1: சரியா ஐயா, ஒரு கோரிக்கையா
0: கோருங்க.
1: இவரு கிருஷ்ணன் பேசுற பையா செல்ல கிட்ட வச்சு பேச சொல்லுங்க. அவர் பேசுறதே இங்க நமக்கு கேட்க மாட்டாங்க.
0: ஒலிவாங்கிக்கு நேரே என் வாயை வைக்கவில்லை போல தலைவர் கண்டுபிடித்து விட்டார் ஐயா. வாங்க வாங்க மைக்கு வாங்க கிட்ட வாங்க. நான் புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன்.
1: அதே மாதிரியா கீழே இந்த இது மாதிரி ஒண்ணு போட்டிருக்கியா, அதை ஆன் பண்ணிக்கிட்டா டவருக்கு ஈஸா கிடைக்கும் பேசுறது. இப்ப எனக்கு நம்ம பேசுறோம் எல்லாரும் டக்கு டக்குன்னு கிடைக்குது, அவங்க எல்லாம் பேசுறப்ப டவர் கிடைக்கல, டவர் கிடைக்கல அப்படிங்கிறாங்களே. அந்த இதை அமுக்கிக்கிட்டா நல்லா இருக்கும்யா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். நன்றி தேவா உங்களுடைய அறிவுரைக்கு.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. மீராமாவுக்கு என்னுடைய கடையில பத்திரிகை
0: அனுப்பிக்கிறது. நீங்கள் காற்றலையில் வந்து கூறினால் எங்கள் எல்லோருக்கும் பத்திரிகை தந்தது போல் ஆகும், கவலைப்படாதீர்கள். எங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் எங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். அவேனி குழந்தை இல்லை.
1: நன்றி. உங்க ஆசீர்வாதம் உங்க குரல் தான் எங்களுக்கு பொக்கிசமான பொக்கிசம்.
0: நன்றி நன்றி சேவா.
1: நன்றி நன்றி.
0: நான் வேறு நீங்கள் வேறென்று இல்லை, இப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம். நன்றி நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவை சந்திக்க இருக்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று வியாழக்கிழமை உனக்காக நான்

நகைச்சுவையாக எங்களுடைய விஜயராகவன் அவர்கள் இந்திய இரவு வணக்கம் அப்படி என்றபடியால் நானும் இந்திய இரவு வணக்கத்தை மகளோடு ஏற்றுக்கொண்டேன். எங்களுடைய விஜயராகவன் அவர்களை உங்களுக்கு கனேடிய பகல் வணக்கத்தை தருகின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. இங்கே இப்பொழுதுதான் மகளுக்கு டவர் அவளுக்கு வலைத்தளம் கிடைத்திருக்கின்றது போல் கிடைக்கின்றது. சியாமலா மகளே, அப்பா வருக வருக என்றபடியால் உங்களையும் வருக வருக என்று வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள் தேவா அவர்களே என்று தேவாவுக்கு எங்களுடைய ஜெகபர்சாதிக் அவர்களும் வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். இப்பொழுதே முன் வாழ்த்துக்களை கொடுத்திருக்கின்றார். இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் அழகாக மகிழ்வாக சிறப்பாக இயங்க ஆரம்பித்து விட்டோம். உனக்காக நான் நிகழ்வு

நாங்கள் இங்கே எங்களுடைய வெப்ப கருவியை முடுக்கிவிடவில்லை. அதே நேரம் குளிரூட்டியையும் நாங்கள் அழுத்தவில்லை. ஆனால் வீட்டுக்குள் அழகாக மகிழ்வாக சிறப்பாக நாங்கள் உடுத்திய உடைகள் குலையாமல் வியர்வை ஒன்றும் வராமல் வெப்பம் என்றதை உணராமல் உணர்கிறோம். வெளியே 22 பகையை இன்னும் எட்டவில்லை, படிப்படியாக வரும். வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 பேசுவோம். உனக்காக நான்

0: மேதம் தீடுவேன்.
1: அடுத்த உறவாக அன்பு மகள் ஷியாமலா இணைந்திருக்கின்றது. வணக்கம் மகளே. வணக்கம். மகிழ்வாக சிறப்பாக இருக்கும்போது அங்கு மழை பெய்து விட்டது போல் தான் தெரியும். இன்றும் பெய்ததா மழை?
2: அதை
1: விட கொஞ்சம் தூரல்
2: கிடைக்கும்.
1: அதிகமா வந்தாலும் வேண்டாம் என்று அதிகமா வர வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம்.
2: அதிகமா வந்தா பேசுறதுக்கு தான் கஷ்டம். ஆனா எப்படியாவது லைன் பிடிச்சி பேசுறோம்.
1: பேசிடுவீங்க எங்க இருந்தாலும் தானே. நீங்க ஹைதராபாத்ல இருந்து வந்து அந்த ஜன நெருக்கத்தோடு கூட பேசுகிறீர்களே. என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வாழ்த்து. அதனால மழை எவ்வளவு வந்தாலும் கட்டாயி கட்டாயி வந்தாலும் பேசிடுவேன்.
1: அப்படித்தான எப்படியாவது இணைந்து விடணும் பேசிவிட வேணும் முயற்சி இது வந்துவிடுகிறோம். கட்டிக்காரி கட்டிக்காரி. சரி, இந்த மழை உனக்காகவா எனக்காகவா இந்த உலகத்துக்காகவா? எல்லோரையும் போல நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மழை. உங்கள் ஊரிலும் அங்கே வைத்தறிச்சல் படாமல் இருந்தது பார்த்து மற்றவர்கள் மழை வருது என்றவுடன் எவ்வளவு வைத்தறிச்சல் இருந்தது மகளுக்கு என்று அது ஒன்றும் இல்லையா அப்படி ஒன்றும் இல்லையான்னு எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் என்று வந்துவிட்டது. வெளியே சென்று உங்கள் கடமைகளை பார்க்கக்கூடிய வகையில் இருந்ததா அல்லது இடையூறு விளையக்கூடிய வகையில் மழை பொழிந்ததா?
2: நேத்து தான்ப்பா இங்க பக்கத்துல அண்ணன் கடைசி அண்ணன் வீடு கிரக பிரவேசம் அதனால ஊர்ல இருந்து வந்தேன். அது நேத்து அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு.
1: அப்படியா?
2: காலையில வரைக்கும் தண்ணி சேருமா இருந்துச்சு. அந்த வர வழியெல்லாம் காரு எல்லாம் வரது கஷ்டமா இருந்துச்சு.
1: அது குளிரோடு குளிராக மழையோடு மழை. மழை பெய்வது மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: ஆனா நான் சந்தோஷமா தான் இருந்த கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுப்பா. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல, விசேஷம் நடக்கிற வீட்டுக்கு கஷ்டமா இருக்கும். சரி, புது வீடு இல்ல, அந்த வாசல் எல்லாம் அந்த கிளீன் பண்ணி வச்சு அந்த சுத்தம் பண்ணி வச்சிருந்த இடத்தெல்லாம் பில்லு எல்லாம் வச்சு சேரா இருக்கும். கிராமம் எல்லாம் அப்படித்தானே இருக்கும்.
1: அதுல வந்து அவரெல்லாம் தக தகதான் இல்ல வந்து போவது
2: சேரி பேசிட்டு
1: இல்ல இல்ல அதெல்லாம் சந்தோஷம். அதெல்லாம் சந்தோஷம். அது எல்லாம் முடிந்த பின்பு அதை அதை கழுவி நிவர்த்தி செய்யும் பொழுதும் மனதில் ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். அது ஏனென்றால் இது களியாட்டம் போன்று விழா என்றால் அதுதான் வந்தவர்களும் இதை பற்றி பேசாவிட்டாலும் சேறு சகதி இருந்ததே நல்ல மழை பெய்ததே என்ற ஞாபகத்தோடு இருப்பார்கள். சிறப்பு சிறப்பு மகளே சிறப்பு. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வேன். நீங்கள் எதற்காக பாடல் மழைக்காக கேட்க பொருட்களா கிரக பிரசேகத்துக்காக கேட்க பொருட்களா வந்து போனவருக்கு ஒரு எப்படி எவ்வளவு
2: எல்லாரும் வந்துட்டு போனாங்க. அம்மா எங்க கூட பிறந்தவங்க மொத்தம் நாங்க 10 பேரு. ஒரு அண்ணனை தவிர மத்த எல்லாரும் வந்திருந்தாங்க.
1: என்
2: பையன் ஜெயவீர பாண்டிய சொல்றதுக்கு நீ மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டு சோகமா சொல்லிச்சு.
1: அவர் வர முடியலையோ?
2: ஆமா, நீ மாடி மட்டும் போயிட்டம்மா அப்படின்னா
1: அதுதானே மகனுக்கா அம்மா நிக்கிறாதானே அப்புறம் என்ன? சரி, எல்லோரும் அவர்களுக்கு
2: படம்பா ஐ மாமன் முறை மாமன் நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு புது படம் தெரியலையேப்பா. சரியா, நான் பாத்துட்டு வேணா சொல்றேன்ப்பா. முறை மாமன் தாய் மாமன் தெரியல.
1: ஏதோ ஒரு மாமன் பக்கத்து வீட்டு மாமன் பரவாயில்ல. பாடலை குருங்க, பாடலை குருங்க.
2: எந்த மாமன் இல்லப்பா, இந்த பக்கம் ஒரு அண்ணன், இந்த பக்கம் ஒரு
1: அண்ணன். ஏதோ ஒரு பாடலை வச்சு ஏதோ ஒரு மாமனை கண்டுபிடிக்கிறான். பாடலை கொண்டு கண்டுபிடிக்கலாம். எந்த மாமன்
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் வந்தது ஆனந்த குயில் கேட்டு சொந்தமும் பந்தமும் சேர்ந்திட கண்டதும் நெஞ்சுக்குள் எழுந்தது பாட்டு. அந்த பாட்டு தான்.
1: இந்த பாட்டை கேட்டால் அது தாய் மாமன் இருக்க வேண்டும். அவருக்கு தான் ஆனந்தம். தாய் மாமன் வந்தா தான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் வந்தேன் வரும். இனிமையான பாடல் நாங்களும் கேட்டு ஆனந்தப்படக்கூடிய வகையிலே ஒரு பாடலை தருகின்ற மகளே சிறப்பு. மழை மீண்டும் விட்டு விட்டு பெய்து மெல்லிய தூரலாகவும் பெற வேண்டும். அதன் பின்பு நிக்க வேண்டும். தொடர்ந்து அப்படி செய்யக்கூடாது அல்லவா?
2: தொடர்ந்து பெய்தா எல்லாரும் கஷ்டப்படுவாங்கப்பா. ஆனா நான் மட்டும் சந்தோஷமா
1: என்ன மழை என்ற விருப்பம் தரேன். அதே போலதான் எங்கள் சந்தன் ராஜன் ராணி அவளுக்கு மழை என்றால் அலாது பிரியம். பெரிய சிரிப்பிருப்பா மழைக்குள்ள வந்து விட்டு. அப்படியா? மழை என்றால் விருப்பம்
2: தான்.
1: நீ வரும் போது அந்த பாடலே எல்லாரும் பாடுங்கள். நன்றி மகளே.
2: அப்பெல்லாம் இந்த பாட்டு தான் பாடுவேன்.
1: அதுதான் தெரியும் ஜலதோஷம் காலையில எல்லாம் அரிப்புகள் வரும்போதுதான் தெரியும்.
2: ஒரு தடவை சென்னையில் அக்கா வீட்டில் இருக்கும்போது அந்த மழை தண்ணி மாடியிலேருந்து வழியில் தண்ணி, அதில் துணியை வச்சு அடைச்சிட்டோம் ரெண்டு பேரும்.
1: அடைச்சிட்டு
2: கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி தண்ணி, 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட மழை பெஞ்சிருக்குப்பா.
1: அந்த தண்ணி அங்கே தேங்கி விட்டது,
2: அப்படியே தேங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். அப்படியே சொன்னேன், டேய் உங்கள் அம்மா அடிப்பாடா போடா போடான்னு.
1: இது இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி கெட்டிக்காரி நகைச்சுவையாக மகிழ்ச்சியான செய்தியை கலந்து கொண்டீர்கள் நாங்களும். ஆனால் நாங்கள் அப்படி நாங்கள் எங்களுக்கு அப்படியே சந்தர்ப்பம் கிடைக்கல ஆண்டுகளோடு. நான் ஒரு தடவை நானும் எங்கள் ஊரில் நான் இருந்த பகுதியிலே கடல் இருக்கின்றது அருகிலே சின்ன ஆறு, ஒரு சின்ன காடு, அதற்குள்ளே நாங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு அடுத்த நாள் பெரிய ஒரு பரீட்சை, அது தூர தேசத்துக்கு போக வேண்டிய பரீட்சை. நான் விளையாட்டுத்தனமாக விளையாடி கொண்டும் மழையும் பெய்து அப்பா வந்து கையை பிடித்து அடி போட்டார் எனக்கு கம்பாரு. நாளைக்கு பரீட்சை, அதுவும் இவ்வளோ தூரத்து பரீட்சை, முக்கியமான பரீட்சை. இந்த கடல் பக்கத்திலே நீ இந்த இதுக்குள்ள இந்த இந்த பாண்டுகளோடு விளையாடுகிறாய் என்று எல்லாம் பேசி அப்படி செய்தார். அது நன்மைக்கு அதைத்தான் கூறுகின்றது. துள்ளி திரிகின்ற காலத்திலே அவன் தொடுக்கடக்கி பள்ளிக்கு வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தந்தை பாதகன் என்று கூறப்படுகிறது. அப்போ என்னுடைய தந்தை நல்ல தந்தை நினைக்கின்றோம். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. உங்கள் பாடலை தருகின்றேன் கேட்டு மகளும். அடுத்த உறவு அழைத்து விட்டு சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் என்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. உனக்காக நான் நிகழ்வில் வந்து நிகழ்ச்சிகளை பகிர்ந்து தங்களுக்காக தங்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு தருணமாக ஒலிக்கின்றது. எங்கே அடுத்த உறவாக அழைத்தவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொண்டு ஒரு பாடல் ஒன்று கருத்தில் கிடைச்சிருக்கின்றது, அந்த பாடலை கேட்போமா? விட்டு விட்டு கேட்கலாம் பாடல் பாடுகிறது என்று நீங்கள் வர வேண்டாம், வராமல் விட வேண்டாம். இந்த பாடல் எங்கள் நிலையத்தால் ஒளிபரப்படுகின்ற பாடலை நீங்கள் குறுக்கிட்டு வரலாம். ஒருவர் கேட்ட பாடலை நான் ஒளிபரப்பும் பொழுதுதான் அதை நிறுத்துவது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இது நிலையத்திலிருந்து வருகின்ற பாடல். அதற்கு முன்பு பாட வேண்டாம், நான் வருகின்றேன் என்று வருகின்றார் எங்களுடைய இரவு இந்திய இரவு வணக்கத்தை கொடுத்த விஜயராகவன் அவர்கள். வணக்கம் விஜயராகவன் அவர்களே. விஜயராகவன் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் இந்திய வணக்கம். இந்த வணக்கம் இந்திய வணக்கமா அல்லது என்ன வணக்கம்?
0: இந்திய
1: இரவு வணக்கம் தந்த உங்களுக்கு நாங்களும் கனேடிய பகல் வணக்கத்தை தருகின்றேன். இரவும் பகலும் இணைந்திருக்கும் வேளையிலே ஐக்கியமாகிவிட்டோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நானும் நலம், மீராமாவும் நலம், கனடா மக்களும் நலம் தான், எல்லோரும் நலம். எனக்கு தெரிந்த வகையில் எல்லோரும் நலம். நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய ஓய்வு காலத்தில் உங்களுடைய கால நேரங்கள் எப்படி கழிகின்றன? மழை வெளியே செல்ல முடியாத அளவுக்கு மழையோ இங்க எழுதி இருந்தீர்கள். நல்ல மழை, இடியுடன் கூடிய மழை என்று. மழை வேண்டும் தானே? ஓ, உங்களுடைய வலைத்தளம் சற்று குளறுபடி செய்ய பார்க்கறது. என்ன பாடல் கேட்கலாம் என்று நீ வந்தீர்கள்? சக்திவேல் திரைப்படத்துல வாழ்த்துக்கள். என்ன பாடலா இருக்கும்?
0: மாலையில் யாரோ மனதோடு பேச.
1: ஓ, மாலையில் யாரோ, இது என்ன திரைப்படத்துல? மாலையில் யாரோ, மாலையில் யாரோ மனதோடு. அங்கே தளத்திலே நல்ல நல்ல பாடல்களை எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தொடர்ந்து எழுதுங்கள், உங்கள் பாடல்கள் உங்காக கிடைத்து கொண்டிருக்கும், நீங்கள் கேட்கும் பாடலை நாங்களும் கேட்க மகிழ்கின்றோம், உலகளாவே இருக்கும் உறவுகளும் கேட்டு மகிழ்ந்து குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான பாடல், நல்ல பாடல் என்றெல்லாம். மாலையில் யாரோ மனதோடு பேச, சரி இந்த பாடலை யாருக்காக கேட்கின்றீர்கள், மாலை நேரத்துக்காக கேட்கின்றீர்களா அல்லது எல்லோருடன் இணைந்து கேட்போம் என்று கேட்கின்றீர்களா, குறிப்பாக யாருக்காவது செய்தி பரப்புகிறீர்களா, எப்படி என்ன மாதிரி?
0: எனது மனைவிக்காக.
1: ஓ, நான் கேட்டேன் பார்த்து, உங்கள் மனைவிக்காக, அன்பு மனைவிக்காக இந்த மாலையில் யாரோ மனதோடு பேச நீர்தானே இருக்கின்றாய் என்று எண்ணும் வகையிலே உங்கள் மனைவிக்காக கேட்கின்ற இந்த பாடலை அவவும் கேட்பார், நீங்களும் கேட்டு மகிழுங்கள், நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். வேறு ஏதும் தகவல் பரிமாற வேண்டும் என்றாலும் பரிமாறலாம்.
0: மழை வருவதற்கு மின்னல் மின்னிக் கொண்டிருக்கிறது, மழை தூறி கொண்டிருக்கிறது.
1: ஓ, அப்ப கட்டியம் கூறிவிட்டது, மீண்டும் மின்னலோடு மழை வரப்போகின்றேன் கட்டியம் கூறுகின்றது. கவனமாக இருங்கள், மழை பாரிய மரங்கள்
0: பண்ணிருக்கு.
1: ஓ, பெரிய மரங்கள் அருகிலே இருக்கின்றதா? பெரிய காற்று வந்தால் முறிந்து விடுமோ?
0: எல்லா மரங்களும் இருக்கிறது, ஆனா காற்று அசையவில்லை.
1: ஓ, காற்று உங்கள் காற்று இல்லாமல் மின்னலை அடித்து விட்டு அடித்து பெய்ய போகிறது, மீண்டும் ஒரு மழை. இரவு நேரம் நல்லா இழுத்து மூடிக்கொண்டு தூங்கிக்கொண்டு தூங்கக்கு முன்பு பாடல் வரும் கேட்டு மகிழுங்கள்.
0: ஆமா,
1: நன்றி விஜய், நன்றி விஜயராகவன் உங்களுடைய இணைப்புக்கும் பாடலை தந்தமைக்கும். இந்திய இரவு வணக்கம் மீண்டும் தருகின்றேன், நானும் கன்னடிய பகல் வணக்கத்தை தருகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி, நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: பார்த்திருக்கா, அடி மின்னல் மலையானாலும் துணிந்து இறங்கி விடுவேன் என்ற வேளையிலே, மலை துணிந்து இறங்கி கொண்டிருக்கும் வேளையிலே கஸ்தூரி அழைக்கின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. மதிய வணக்கம் ஐகேசி லண்டன்ல. எங்களுக்கு மாலை வணக்கம்.
0: உங்களுக்கு இப்பொழுது மாலை வணக்கம். சரியாக 5:09 நிமிடமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். மாலை நேரம் மாலையாக போ. அவங்க பகல் அந்த மாலை நேரம் எப்படி ரம்யமாக இருக்கின்றதா?
1: 18 பாகையில மூடினபடி இருக்கு. மப்பு மந்திரம்
0: எங்களுக்கு 20 பாகை நல்ல வெளிச்சம், துல்லியமான வெளிச்சம். மழை வரும் என்றார்கள், வரவில்லை. ஆனால் இனி வராது என்றும் தெரிகின்றது. ஆனால் வெப்பம் அதிகம் இல்லை.
1: கொஞ்ச நேரம் மழை எங்களுக்கு, மத்தியானம் கொஞ்ச நேரம் நல்ல மழை.
0: எங்களுக்கு நேற்று இரவு நேரத்துக்கு வந்திருந்தது, இப்பொழுது இல்லை. இனி 20 பாகை 10 பாகை வரைக்கும் குறைந்து செல்ல இருக்கின்றது. இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிராக இருக்கின்றது. இப்போ நல்லதோறும் மந்தமான நிலை தான், சுவாத்தியம் சுகமாக இருக்கின்றது. பணிகளுக்கு தடை இல்லை. இப்பொழுது இன்னும் நாங்கள் சாதாரண உடையில் வெளியே உலாவக்கூடிய வகையில் தான் காலநிலை இருக்கின்றது. குளிர் அங்கிகளோ மேலங்கிகளோ போட தேவையில்லை. சிறப்பு சிறப்பு.
1: எங்களுக்கு காலநிலை மப்பு மந்தாரம் ஆனாலுமே அது வந்து ஒரு அமுக்கம் மாதிரி இருக்கு.
0: காற்றோட்டம் இல்லை, அப்படி அமுக்கம். சூன்யம் அதை சொல்ல சூன்யமாக இருக்கின்றது. சரி, நீங்கள் இப்போ மாலை நேரம் தானே, வெளியே செல்ல தவையில் வீட்டிலே அமர்ந்திருக்கலாம். குழந்தைகளோடு வீட்டுக்கு
1: பணிகள் சாப்பாடு செய்யறேன்.
0: இரவு உணவு தயாரிக்கின்றீர்கள். என்ன உணவு தயாரிக்கின்றீர்கள்? நேற்று இடியப்பம், உருளைக்கிழங்கு கறி, மோர் என்று
1: கூறினீர்கள். பட்டணம் போற உணவு.
0: அது என்னம்மா? அது
1: புட்டு.
0: பிட்டு பிட்டு. அங்கே உங்களுக்கு
1: புட்டு பட்டணம் சோறு சொன்னால்தான் கஞ்சி கடப்படி.
0: ஓ அப்படியா?
1: புட்டு சாப்பிட்டா பட்டணம் வரைக்கும் போய் வரலாம். சோறு சாப்பிட்டா சொன்ன இடம் எங்க சொல்றோமோ அந்த சொன்ன இடம் வரைக்கும் பசி தாங்க. ஆனா கஞ்சி குடிச்சா வாசல் படி தாண்ட வரைக்கும் தான் அந்த பசி
0: தாங்குமா. அது என்னது? நல்ல நல்ல பல மொழி. முன்னோர்கள் அனுபவத்தால் சொன்ன மொழிகளவை. வெளி தூர தேசத்துக்கு போனா நன்றா உணவை அறிந்து விட்டு போகணும். சோறு சாப்பிட்டு விட்டு போனால்
1: புட்டு கட்டிக்கிட்டு போகணும். அது பயணம் நாங்க போறப்ப புட்டை கட்டிக்கிட்டு போனா பசியாது.
0: சென்று வரும் வரை தாராளமாக சிறப்பு சிறப்பு. நீங்கள் எங்களுடைய நேர் நேரம் தளத்தில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்களா? பாடல்களை எழுதக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்கின்றது. உங்களுக்கு விருப்பமான பாடலை தந்தால் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இங்கே ஒலிபரப்பு நேரம் உங்களுக்கு அதிகாலையாக இருக்கலாம். இந்த ஒலிபரப்பு வரும்பொழுது ஆனால் மறு ஒலிபரப்பிலும் நீங்கள் கேட்கலாம். நேர் நேரம் என்ற ஒரு தளம் இருக்கு. அது நீங்கள் அதில் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ தெரியவில்லை. அதிபரோடு பேச வேண்டும். அதிபர்
1: இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இல்லை இல்லை, உங்களை கேட்டால் நீங்களும் கேட்கலாம். நீங்கள் தருகின்ற தெரிவுகளை நாங்களும் உலகத்தில் உள்ளவர்களும் கேட்டு மகிழ்ந்து எழுதுகிறார்கள். நேற்று நீங்கள்
1: நகைச்சுவை படிச்சேன் ஐயா.
0: ஓ குறுங்கள்.
1: உப்பும் ரவையும் சேர்த்து செய்யற பதார்த்தம் என்ன?
0: உப்பும் ரவையும் பல உணவுகள் செய்யலாம் ரவையிலே. அதற்கு எல்லாவற்றுக்கும் உப்பு.
1: உப்பும் ரவையும் சேர்த்து செய்யற பதார்த்தம் உப்புமா?
0: அது சரி. அது நேற்று எதினும் ஒரு டிக்டாக்லயும் ஒரு
1: நகைச்சுவை
0: உப்புமா? ஆனால் அது உப்புமா என்று நாங்கள் கூறுகிறோம். ஆனால் உண்மையிலே அது ரபை வந்து மாவு அல்ல, கோதுமை குறுநல் என்று கூறுகின்றது. அதை மாவு அல்ல அது. ஆனால் நாங்கள் பதார்த்தம் உப்புமா. மொத்தத்திலே எந்த மாவுக்கும் உப்பு இல்லாது விட்டால் அந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று உப்பு போடாமல் உணவு தயாரிக்க முடியாது. அதனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடி நகைச்சுவை சிறப்பு.
1: அதே மாதிரி சீனியும் ரவையும் செய்யற பதார்த்தத்தை என்ன சொல்லணும்? சீனிமான்னு சொல்லணும். அதே கேசரி என்று சொல்றோம்.
0: அது எங்கள் மொழி அல்ல. எங்கள மொழி அல்ல கேசரி. எங்களுடைய மொழி அல்ல. சரியா? வாழ்த்துக்கள். பகிர்ந்தமைக்கு நல்ல. அதை சொன்னாம் சீனி உருண்டை என்று கூறலாம். அதுக்கு உப்பு போட வேண்டும். அந்த உணவு நிறம் ஊட்ட வேண்டும். சுவையாக கொண்டு, அதுக்கு சில பேர் ஏலக்காய் போடுவார்கள், சிலர் வனிலா என்றதை போடுவார்கள், இப்படி செய்வார்கள். உடலுக்கு நல்லது மட்டுமல்ல சீரணத்துக்கு மிகவும் உகந்தது. கொஞ்சம் இறுக்கமான மாப்பொருள் அதிகம் உள்ள பதார்த்தங்கள், கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை உண்ணும் பொழுது இந்த ஏலக்காய், அடுத்தது எலுமிச்சம்பழம், இதெல்லாம் சேர்ப்பதற்கு காரணம் சுவை ஊட்டி தான். ஆனால் அவை வந்து செமிபாடு அடைவதற்கு சுலபமாக இருக்கும், அஜீரணத்தை போக்கும். சிறப்பு மக்களே, வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் உங்களுடைய பாடலை நான் மாறியைத்தான் ஒளிபரப்பினேன், எனக்கு தெரியும். அந்த உடனே அந்த வரி வருகிற பாடலை தான் நான் தேட, முதல் வரியில் அந்த பாடல் இல்லை. அதன் மீது சரவணனும் அதை சுட்டி காட்டியிருந்தால் இறுதி நேரம் வந்துவிட்டது. அதனால் நான் இரவு நேயர் நேரத்தில் அதில் ஒளிபரப்பியிருந்தேன் அந்த பாடலை. இடையிலே ஒரு இடத்துல வருகின்றது, அந்த நீங்கள் சொன்ன சிவப்புத்தாரா மச்சானாண்டு வருகின்றது, சரியா? உத்தரவன்றி உள்ளே வாண்ட ஒரு பாடல் அதுல இருக்கின்றது, அது இடையில. அந்த பாடல் நேற்றைய தினம் உங்களுடைய தேன்கண்ணம், தேன்கண்ணம் என்பது பல பாடலும் சேர்ந்து வந்திருக்கின்றது. அந்த பாடல் ஒலிபரப்பி இருக்கு, கேட்டிருக்கு. நான் நேற்றைய தினம் கூறியிருந்தேன் அது ஒலிபரப்பு வேணும் என்று, அதை ஒலிபரப்பினேன், கேட்டிருப்பீர்கள். அதே அதே காலையிலே வந்து
1: கேட்க முடியல.
0: ஆனால் மீண்டும் அது மறுவல் ஒளிபரப்பு வரும், அதுக்கு அதிலே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களோட பெயரிலே அந்த பாடல் ஒளிபரப்பாகி இருக்கின்றது, கேட்டவர்களும் நல்லா எழுதியிருந்தார். நன்றி. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வுக்கு என்ன உங்க இந்த மாலை நேரத்துக்கு தரப்போறீங்களா, இல்ல மக்களுக்காக என்ன உங்களுடைய உள்ளத்திலே என்ன எண்ணம் இருக்கோ அதற்காக என்ன பாடலை கேட்க
1: போறீங்களா? அழைத்தால் வருவாளே ஸ்ரீரஞ்சனின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: ஓ, அந்த பாடல், அந்த பாடலா? அழைத்தால் வருவாளே ஸ்ரீரஞ்சனி,
1: அழைத்தால் வருவாளே ஸ்ரீரஞ்சனி.
0: இந்த பாடல் உனக்காக நான் நிகழ்வு யாருக்காக கேட்கின்றீர்கள், உங்களுக்காகவா அல்லது வேறு யாருக்காகவா அல்லது தெய்வத்துக்காகவா?
1: பொதுவா ஏன்னா இது வந்து இந்த பாடலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, எனக்கு ரஞ்சினி ராகம் சாயந்திர நேரத்துல கேக்குறது ஒரு மனமகிழ்ச்சி. ரஞ்சனி வந்து ஸ்ரீரஞ்சனி, தனியா ரஞ்சனி, அதுல ரெண்டு ராகமும் ஒன்றா கலந்து வரும் இந்த பாடல்ல.
0: அதனால் உங்களுக்கு விருப்பமான ராகத்தோடு அமைந்த பாடலை உங்களுக்காக மாலை நேரத்தில் கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். இந்த நிகழ்ச்சி முடிவில் நேரத்தை பார்த்து
1: இந்த பாட்டு காட்சி கோபம் தீர்ந்த ஒரு மனைவிய கணவன் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி
0: அந்த காட்சி, அதை நீங்கள் கேட்டு மகளை இருக்கின்றீர்கள். காட்சியையும் குறிப்பிட்டீர்கள், ஜாதி மல்லி என்ற பெயரையும் குறிப்பிட்டு அந்த பாடல் உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சி முடிவில் நேரத்தை பார்த்து உடனே ஒளிபரப்புவேன், இல்லை என்றால் நேர் நிறுத்து நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தருவேன். நல்லது மகளே, சிறப்பு. அந்த அப்ப நீங்க அந்த உப்புமாவும் கேசரியும் எப்பொழுது செய்ய போகின்றீர்கள்?
1: நான் உப்புமா செய்யறது ரொம்ப குறைவு, கேசரி அப்பப்ப செய்யறேன். நாளைக்கு கேசரி கொண்டு வர, நாளைக்கு எங்கட வரலட்சுமி காப்பு.
0: ஓ, அதற்காக செய்ய போறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கு
1: நாளைக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: ஆவணி மாதத்து முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் வரலட்சுமி நோன்பு வந்து ரொம்ப எல்லாருக்கும் செல்வங்களுக்காகவும் எல்லாருக்கும் சந்தோஷத்துக்காகவும் செய்யறது.
0: சரி, நல்லது. நாளைக்கு பக்தி வேளையில நீங்கள் வாருங்கள், இதை பற்றி உங்களுடைய விவரங்களை தாருங்கள். சிறப்பாக பக்தி வேளையில, பக்தி வேளையிலே நாங்கள் அதை செல்லாவிப்பது நல்லமல்லவா? வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றி மகளே, உங்கள் வரவுக்கும் உங்களுடைய பாடலை தருவோம் இணைப்புக்கும் நன்றி. அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். அடுத்து உறவு அழைத்துக் கொண்டிருக்கின்றார், இருவர் அழைக்கின்றார்கள். அதில் யாருடைய அழைப்பு முதலில் கிடைக்கப் போகுது என்று பார்ப்போம். பெற வேண்டும் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் உனக்காக நான். யார் வருகின்றீர்கள்? ஒருவர் அழைக்கின்றார், எங்கே பார்ப்போம் அவர்தான் வருகின்றாரா என்று. இல்லை, போட்டி வந்துவிட்டது இருவருக்கு. இருவரில் முதல் பெறுபவர் யாம் இருக்க பயமேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம், அரசடி குப்பம் சரவணன்.
0: நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறியவுடன் பயந்தெளிந்து ஓடி வந்து எங்களின் பயத்தை தெளித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம், மழையுடன் இருக்கின்றோம்.
0: நலமாக, மழையுடன், மகளுடன் இருக்கின்றோம். என்ன சிரிக்கின்றீர்கள்? மகளுடன். அப்ப காலநிலை உங்களுக்கு எப்படி? எங்களுக்கு இப்பொழுது 20 பாகை, உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
2: எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பகல் வேளையில பாத்தீங்கன்னா 34 பகைகள் இருந்தோம். நேற்று அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 38 பகை வரை பழைய காலநிலை இருந்தது. அந்த காலநிலையில பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன முந்திரி கன்றுகள்லாம் ரொம்ப வாடி வதங்கி இருந்தது. அதனால நாங்க காலையில் கொண்டு போய் கிணல் தண்ணியை கொண்டு போய் ஊத்திட்டு வந்தோம். நாளைக்கு காலையில போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இப்ப இந்த கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சு
0: உயிர் கொடுத்து உயிரை பிழைப்பித்து அதை உய்ய வைத்து விட்டது. வாழ்த்துக்கள். நாங்கள் இனி 5-6 மாதங்களுக்கு 30 பகையை காண முடியாதுன்னு எண்ணுகிறேன். இப்பொழுது 20-10 வந்து வேண்டும். அப்படி எப்படி கூடி குறைந்து கொண்டிருக்க முடியும்? எங்களுடைய உஷ்ணம் அதாவது வெப்பகாலம் முடிவடைந்து விட்டது என்று தான் கூற வேண்டும். இனிமேல் நாங்கள் அதை நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு கவலையா இருக்க போதோடைய 34 நாங்கள் இப்பொழுது 20 தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 பகை கூடலாம் இந்த மத்தியானம் 2 மணி அளவிலே அது குறைந்துவிடும். இப்பொழுது நேரம் சரியாக 12:20 நிமிடம் குறைந்து கொண்டு பெற எண்ணுகிறேன். நல்லது சரவணன், இந்த வேளையில நீங்கள் நலமாக மகிழ்வாக மழையோடு இருக்கும் வேளையில இந்த மழை உங்கள் பணிகளை தடை செய்கின்றதா? பணிகளுக்கு தடை எதுவும் செய்கின்றதா?
2: மழை பெய்ஞ்சு இப்போ இரவு நேரத்தில் தான் இப்போ 7 இருக்காங்க.
0: ஓ, நல்ல மழை ஐயா, அது நல்ல பழக்கம் ஐயா. அந்த மழைக்கு இரவு நேரத்தில் உங்களை தூங்க வைத்து விட்டு தான் பூமியை நினைத்து விட்டு பகல் வேளையிலே உங்களை எல்லாம் எழும்பிய வரும் உங்களை காய வைத்து வெளியே போக செய்கிறது. பார்த்தீங்களா, நல்ல மழை. மழைக்கு தெரியும் எங்களுடைய கடமை. அது உங்களுக்காக பெய்கின்றது, மக்களுக்காக. அதே நேரம் பயிர்களுக்காக
2: மட்டுமல்லாமல் ஏனைய ஜீவராசிகளுக்கு கால்நடைகளை பார்த்தீங்கன்னா மேய்வதற்கு புற்களை புல்லு வகையெல்லாம் இல்லை.
0: இது ஒரு துளி மழை
2: பாஞ்சு போயிட்டு
0: கொஞ்சம் மழை தூறினாலே புல்லெல்லாம்
2: மழை மட்டுமெல்லாம் ஆடு மாடுகள் தாவரங்கள் அனைவருக்காகவும் மழை வேண்டும்.
0: இந்த மழை வந்தவுடன் எல்லாம் பச்சை பசையில் என்று வந்துவிடும் இல்லையா? சிறப்பு சிறப்பு.
2: ஆமா,
0: நல்லது. அப்படி என்றால் இந்த நல்ல நிலையில் மகிழ்ச்சியோடு நல்ல காலநிலை குதூகலமாக இருக்கும் இந்த வேளையிலே பாடல் என்ன பாடல், யாருக்காக எதற்காக என்று என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
2: ஆகாய கங்கை ஒரு பாடல்.
0: ஆழ்மனதுல வந்து
2: கங்கை
0: ஆழ்மனதுல இருந்து கூறுகிறீர்கள்
2: தான்.
0: எப்படி இருந்தால் ஆகாய கங்கை
2: ஆகா இன்னைக்கு ஆகாய கங்கை தானே வந்து ஆகாயத்திலிருந்து கங்கை வந்ததுல்ல.
0: ஆமா,
2: ஆகாய கங்கை
0: அந்த பாடல கேட்க போறோம். ஆகாய கங்கை சிறப்பு சிறப்பு இனிமையான பாடல். உங்களுக்காக அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம். வேறு தகவல்கள்?
2: தகவல் பாத்தீங்கன்னா நேத்து நிகழ்ச்சியின் நிறைவில் பாத்தீங்கன்னா
0: ஆமா உங்களை அழைத்தேன்.
2: சில கொஞ்சமா உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தது போல தெரிஞ்சது நேற்று.
0: இல்லை, எனக்கு உடல்நில மனம் கொஞ்சம் எனக்கு வித்தியாசம் இங்கே இங்கே கலையாத்துக்குள்ளே நிகழ்ந்த சில விடயங்கள் அது ஒன்றும் இல்லை. அதற்காக இல்லை, எங்களுடைய ஒலிபரப்பு உங்களுக்கு வருவதற்கு சில நிமிடங்கள் செல்கின்றதா?
2: அது சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும், சில நேரங்கள்ல சரியாக இருக்கும்.
0: அப்ப நேற்று நான் அவசர அவசரமாக நிகழ்ச்சியை நான் என்னென்றால் இருக்கும் சில முட்டுக்க இதுகள் இருக்கின்ற நான் நிகழ்ச்சியை நீடித்து கொண்டு தினமும் நீடிப்பது போன்ற ஒரு கருத்து வழியே வந்தது. அதற்கு ஒரு சிலருடைய பதிவுகளும் என்னை சலனமாக்கிவிட்டது. அந்த மனோநிலை குழம்பி வந்தது காரணம். அதுக்காக நான் செய்யவில்லை. நேரம் சரியாக வந்தோடு நிறுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். நீங்கள் அழைக்க தாமதமாகும் பொழுது பார்த்தேன் வரவில்லை போல் இருக்கு. என்ன திடீரென்று தான் நான் சொல்லுவது, ஆனால் நிறுத்துகிறேன் என்று சொல்லுகிற போது உங்களுடைய அழைப்பு வருகிறது. அதனால் எனக்கு அதை எடுக்க முடியலை. ஏன்னா முடித்து விட்டேன் நிகழ்ச்சியை. அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றி கொண்டிருக்கின்றது. அதனால் பெரும்பாலும் நிகழ்ச்சியை விரைவாக இல்லை அந்த நேரத்துக்கு முடிக்க தண்டிக்கின்றேன். ஏன்னா அந்த பாடல்களை நான் ஒளிபரப்பவர் புதிதாக நான் கொண்டு வந்த ஒரு அமைப்பு. ஒரு நிகழ்ச்சி என்ன, நிகழ்ச்சி முடிந்தவுடனே பாடலை கேட்டு பாடல் கொடுப்பதில்லை. முன்பெல்லாம் உனக்காக நான் அப்படி ஒரு நிகழ்வு இருக்கவில்லை. நான் தயாரித்து கொண்டு வர நிகழ்வுக்கு பாடல்களை வந்து இணைப்பவர்களுக்கு மனமகிழ்வாக இருக்க பாடலை கொடுத்து நாங்களும் கேட்டு மகிழலாம். கூடுதலானவர்கள் வந்துவிட்டால் திரும்ப அதை ஒரு நிகழ்வாக தரலாம். குறைந்த ஆட்கள் என்றால் இந்த நேரத்துக்குள்ளே முடித்து விடலாம் என்று எண்ணி கொண்டு போவதால் தான் அந்த அப்படியான சங்கடங்கள் வந்தது. இனி அப்படி வராமல் பார்த்துக்கொள்வோம். நல்லது சரவணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று நீங்கள் இறுதியில் வந்து நீங்கள் உங்களுடைய குறிப்பிறையே தரலாம். சரியா, இன்றைக்கு வாருங்கள். நல்ல, அப்ப ஆகாய கங்கையில நினைவோமா தோய்வோமா?
2: நினைவோமா
0: தோய்வோமா? எப்படி எங்களுடைய தமிழை நினைவுறது தோய்தல் எப்படி வருகிறது. வாழ்த்துக்கள் சரவணா, நன்றி நன்றி. அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா அல்ல, இளம் கன்றுகள் குழந்தை பிள்ளை மாதிரி அதில் பாடிக்கொண்டிருந்ததை கண்டால் மனவர்த்தம் ஆனால் மழை அதை வந்து உய்ய வைத்து விடுது. எவ்வளவு தரம் நீங்கள் தண்ணியை கொண்டு வீட்டிலிருந்து கொண்டு சென்று ஊற்ற முடியும், ஆனால் மழை வருவது போன்று வருவாதானே. எவ்வளவுதான் பால் புட்டிப்பால் அருந்தினாலும் தாய்ப்பால் போல் வருமா? அதே போன்றுதான் இருக்கு.
2: பாத்தீங்கன்னா அந்த நமது குழந்தை போலவே அந்த ஒரு ஆண்டுகள் வரை
0: அவரை பராமரிக்க
2: கவனித்து வந்து அப்புறம் கவனிக்க வேணாம்,
0: தானாக வந்து விடுவார்.
2: ஒரு ஆண்டு வரை கவனித்துட்டே வரணும்.
0: நன்றி நன்றி. இந்த சீவக காருண்யம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் சந்திப்போம்.
3: எல்லாம் உனக்காக இந்த ஊடலும் உயரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
0: அடுத்த உறவாக எங்களுடைய நாகமன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மேலும் வருவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி. எனது கருத்தில் ஒரு பாடல் கிடைத்தது என்று கூறும் இந்த பாடலை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. கேட்போமா எல்லோரும் இணைந்து? இல்லை, அவர் மகள் வந்துவிட்டார், ரேவதி அம்மா வந்துவிட்டார். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன், மகள்வாக இருக்கின்றேன். உங்களோட பதிவு எல்லாம் பார்த்தேன், வாழ்த்துக்கள் நன்றி. இதெல்லாம் சர்வ சாதாரணங்கள், இதுகளெல்லாம் பெரிதுபடுத்தக்கூடாது. தெரிந்து கொள்வதுதான், தெரியாது தெரிந்து கொள்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அங்கே உங்களுக்கு சென்னையிலே மழை பெய்ததா என்று எல்லோரும் மழை மழை என்று, நல்ல மழை பெய்ததா?
4: நல்ல மழை பெய்ததா?
0: நல்ல மழை தானே, மாதிரி பிள்ளையும் இல்லை தானே, நல்ல மழை தானே மகளே. சரி, உடல்நிலை எப்படி இருக்கின்றது? ஏன் அப்படி? காலநிலை எதுவும் வெப்பம் குளிர்றதுக்காக அப்படி செய்கிறதா, இல்லை உணவில் எதுவும் மாற்றங்களா? வைத்தியருடைய ஆலோசனையை கடைபிடிக்கிறீர்கள் தானே?
4: கடைபிடிக்கிறேன் அப்பா. இப்போ பிபி மாத்திரையே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தொடர்ந்து சாப்பிட்றாங்க.
0: மருந்து சாப்பிடுகிறோம் தானே என்று எங்களுடைய பழக்க வழக்க பண்பாட்டு முறைகளை மாற்றக்கூடாது, ஆனால் அதற்காக அதை மாற்றக்கூடாது என்று மருந்துக்கு வில்லங்கமாக, அதாவது ஒவ்வாமையாகவும் இருக்கக்கூடாதம்மா. ஓரளவு நாங்கள் அந்த கட்டுப்பாடுகளை கவனிக்க வேண்டும், பத்தியங்களை. இப்போ என்னுடைய இங்கே மகளுக்கும் அப்படித்தான், எல்லோருக்கும் வருவது போன்று வருத்தங்கள் வருகின்றது. சாங்கிற மனப்பான்மை வேணும், அதற்காக பரிகாரம் செய்யும் பொழுது அந்த மருந்தும் பத்திய முறைகளும் வழக்கமாக விரும்பி உண்டு உற்சாகமாக இருக்கின்ற உணவுகளை உண்ண முடியாமல் இருப்பதை எண்ணி மனச்சோர்வுகளை வரக்கூடாது. அது ஒரு காரணம், இந்த நோய் இன்றைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த மனச்சோர்வு ஒரு காரணம் அம்மா. அது விரைவிடக்கூடாது மகளே, அது விரைவிடக்கூடாது. ஒன்று வந்து ஒரு ஒரு ஒரு மாற்றம் வந்துவிட்டது, அதற்காக சில சிகிச்சைகளை பெறும் பொழுது வைத்தியர்கள் தரும் ஆலோசனையில் சரியாக கேட்டு அதை கடைபிடிக்க வேண்டும். சிலவற்றை துறக்க வேண்டித்தான் வரும், சிலவற்றை கட்டுப்பாடோடு இருக்க வேண்டித்தான் இருக்கும். நானும் இங்கே என்னுடைய நண்பர் சக்கரையருக்கு இவ்வளோ கட்டுப்பாடு வைத்தாலும் மனம் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குதம்மா. அதை பார்த்தவுடன் அதை எப்படியும் எடுக்க வேண்டும் போல் இருக்கு. அந்த அதனால் தான் என்னவோ நம் முன்னோர்கள் காசிக்கு சென்று தீர்த்த யாத்திரைக்கு சென்று வரும்பொழுது தாங்கள் அதிகமாக விரும்புகின்ற ஒன்றை விட்டு வருவார்கள். அது சுவையாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், பண்பாக இருக்கலாம், பல கவலை ஏதோ ஒன்றை விடுவார்கள். ஆனால் விட்டால் விட்டது தான். இது விடுவோம் விடுவோம் என்று நான் உண்டு விட்டு உணவு தந்தவர்களை எல்லாம் நான் குறை கூறுகிறேன், மகளிடையெல்லாம் குறை கூறுவேன், நீங்கள் எனக்கு தந்து விட்டீர்கள். அவர் இல்லையாப்பா இது கூடாது என்று நான் கூறுவார். சிசி அதை ஒன்றும் செய்யாது என்று நான் எடுத்து விட்டு பிறகு மகளை தான் நீங்கள் முன்னால் வைத்து விட்டீர்கள் சொல்லிக்கொள்ளு. அதனால் ஒரு தடவை காசிக்கு போய் இனிமேல் நான் சர்க்கரையை தொடுவதில்லை, சர்க்கரை உணவுகளை உண்பதில்லை என்று சொல்லிப்படுவார் உடம்பு போல இருக்கு. இருந்தால் விருப்பம் இல்லாதான் எது அதிகமாக விருப்பமா இருக்கோ அதை விட வேண்டுமா? என்ன எதை விடுவது அங்கே போனால்
4: எப்படி?
0: எதை விடுவது? பிடிக்காததை விடுவதா, பிடித்ததில் ஒன்றை விடுவதா?
4: பிடித்ததை தான் விடணும்.
0: ஆமா, எனக்கு இந்த பாவக்காய் பிடிப்பது இல்லையா, அதனாலே பாகற்காய் வேண்டாம்னு விட்டு விட்டு இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு முன்பே பிடிக்கவில்லைன்னு கூறு அதுக்கு விடும் மற்றது என்னத்தை விடுகிறது மச்சான்னு கூறுவார். அப்படி எதற்கு மனம்
4: அவருக்கு பிடிக்காத விட்டுமே மனைவி விட்டு வந்தார்.
0: நல்லவேளை அவர் வந்த இடத்துல மனைவி கணவனை விடவில்லை.
4: இன்னும் ஒரு இந்த நகைச்சுவைக்கு தான்ப்பா, இதுவும் ஒரு நகைச்சுவைக்காக தான்.
0: ஆமா எல்லாம் நகைச்சுவை தான், ஆனால் உண்மை இருக்கின்றது அம்மா. அதாவது வந்து பேராசைகள், கடும் துன்பங்கள், தாங்க முடியாதவற்றை அங்கே விட்டு விட்டு வந்துடும் மனதிலே வைத்து நிறுத்தி வருத்தப்படாமல், அதால் துன்பங்களை சுமக்காமல் அதை விட்டு விட்டு வருவது. அப்படியான குணம் ஆன்மீகத்திலே அதைத்தான் கூறுகின்றது. ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்களிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். இதில் ஏதாவது ஒன்றினால் வரும் ஆபத்தை தெரிந்து கொண்டு, விபரீதத்தை தெரிந்து கொண்டு அதை விட்டு விட்டு வர வேண்டும். மடமைத்தனத்தை விடலாம், ஆணவத்தை விடலாம், அகம்பாவம் இருந்தால் அந்த குணத்தை, முட்கோபம் இருப்பவர்கள் விடலாம். அப்படி பல விடயங்கள் உண்டு. ஒருவர் வந்து சொன்னால் தான் நீராடி விட்டு வரும் பொழுது தான் உடுத்திருந்த ஆடையை விட்டு விட்டு வந்தாராம். இதெல்லாம் நல்லது மகளே. இன்று ஆமாம் எங்கே இன்று இந்த நிகழ்ச்சியில் என்ன பாடலை கேட்க போகிறீர்கள், யாருக்காக அப்படி கூறுங்கள்.
4: யாருக்காக என்ன பாடல்? சரி எனக்கு இருக்காங்க ரெடியா அப்பாவுக்காக.
0: அப்படியா?
4: ஆமா நீங்க ரெண்டு பாடல் சொன்னீங்க, ஆனா எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகம். அன்னைக்கு சாந்தி படும்போது சொன்னீங்க இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது, அதை சொல்லுங்க.
0: எனக்கு விருப்பமான பாடலா?
4: ஆமா ஆமா
0: எனக்கு விருப்பமான பாடல்கள் பல பாடல் உண்டு. உங்களுக்கு அதுல ஒரு பாடல் உங்களுக்கு வேண்டுமோ? எனக்காக கேட்க போகிறீர்கள், என்ன கேட்டு உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? சரி அப்படியா. இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற டி எம் சவுந்தரராஜன் ஐயாவினுடைய பாடல் எப்படி இருக்கு? அதுங்களா உங்களுக்கும் பிடித்த பாடல் தானே? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும், அருமையான வரிகள், நல்ல வரிகள். கண்கள் சொல்லும், கண்கள் சொல்லும் கலையாகுமா, அப்படிதானே? அப்ப கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடலே அப்பாவுக்காக நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுக்கும் விருப்பமான மாணிக்க கல்லாகும். அது அந்த பாடல் வரிகள், ராகங்கள், குரல்கள், காட்சிகள் எல்லாம் அவர் ஒரு சித்திரம் ஓவியம் வரைந்து கொண்டே தான் அவர் அந்த பாடலை பாடுகிறார். இந்த ஓவியத்து சிவாஜி கணேசன். அவர் பாடும் பொழுது அவர் உள்ளத்திலே தோன்றியது தனக்கு விருப்பமானவர் இல்லையா, அதை வர்ணித்து பாடுகின்றார். நல்ல பாடல் அந்த பாடல். இன்று காலையிலும் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று வரிகள் இன்னைக்கு வந்து, அது இப்பொழுது அந்த வரி எனக்கு சொல்ல வரவில்லை. அந்த பாடல் சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் ஒளிபரப்பி கொண்டு, மிகவும் பழைய பாடல். இந்த பாடலும் புதிய பாடல, பழைய பாடல் மண்டல, இடைக்கால பாடல், இதுகளெல்லாம் ஒரு காலத்திலே காலத்தால் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல்.
4: நிறைய பாடல்கள் இருக்குப்பா, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு.
0: ஆமா ஆமா சார், உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் மகளே. சிறப்பாக இருக்கிறது பாடல்கள், பாடல் எழுதி இருக்கிறீங்க, பாடல்களை நீங்கள் தளத்திலே பாடல் எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள். ஏனென்றால் பாடல் எங்கள் தளத்து பாடல்களை கேட்டுவிட்டு ஏனையவர்கள் பலர் உலகளாவே இருந்து கேட்பவர்கள் தாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருப்பதாம். ஏனென்றால் வித்தியாசமான வகையில் பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சேர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த தளம். அதாவது நேயர் நேரம், விடுமுறை விருப்பம், சர்வதேச நேயர் விருப்பம் போன்ற நிகழ்ச்சிகள் தாங்கள் காத்திருந்து கேட்கின்றோம் என்று உலகளாவே இருக்கின்ற உறவுகள் எங்கள் தனிப்பட்ட பகுதிகளிலே கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். அந்த வாழ்த்து அவர்கள் தந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், எல்லோருக்கும் சமர்ப்பி நேற்று தினம் கூறினேன், எல்லோருக்கும் சமர்ப்பிக்கிறேன். அங்கே எழுதியும் இருக்கின்றேன், தளத்தில் உங்கள் பாடல்களை கேட்டுவிட்டு வாழ்த்துகிறார்கள் என்று அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தருகின்றேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நிகழ்வு உலகளாக இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் இப்பொழுது எங்கள் சர்வதேசமாக இயங்கும் இந்த வாலியம் 30 வருடம் பிரபல்யமாக வந்த வானொலி எல்லோரும் கேட்கின்றார்கள். அம்மா, வித்தியாசமான நிகழ்வுகள், விளம்பரம் இல்லாத நிகழ்வுகள், கட்டணங்கள் அறவை விடப்படவில்லை, இந்த சாந்தா பணங்கள் அப்படி என்றெல்லாம் சேர்ப்பதில்லை, தாங்களாக இதை ஒரு தமிழ் தொண்டாக செய்துகின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரிகின்றது. அப்போ நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் இணைந்து இந்த தமிழுக்கும் தொண்டாற்றி, இசைக்கு தொண்டாற்றி, கலைக்கு தொண்டாற்றி, எங்கள் சமுதாயத்துக்குள்ள சீர்கேடுகள் ஏற்ற இறக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், மற்றவர்களுக்கும் புரிய வைக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்கின்றோம். அவங்கள் எல்லோருக்கும் தான் அந்த வாழ்த்துக்கள் கிடைத்திருக்கின்றது.
4: அப்பா நடத்தி செல்வதை இதை கேட்பதில் எங்களுக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கு.
0: உண்மைதானே
4: மகளே, ஒரு துளி எங்களோட பங்கு, பல துளிகள் உங்கள்
0: இல்லை இல்லை, உங்களுடைய துளி இல்லாமல் இது வெள்ளமாகாது. மன்னிக்க வேண்டும், உங்களுடைய துளிகள் தான் பல துளிகள் சேர்ந்து பெரு வெள்ளமாகின்றது. அப்படித்தான் கூற வேண்டும். ஒவ்வொரு தரம் வந்து கூடுகின்ற கருத்துக்கள், அதுக்கு நான் அதற்கு அதுக்கு உங்களோட சேர்ந்து பேசும் பொழுது தருகின்ற கருத்துக்கள் எல்லாம் இணைந்து தான் இது ஒரு நிகழ்ச்சி திரண்டு வருகின்றது. எல்லோரும் சிறந்த, எல்லோரும் நல்ல நல்ல அனுபவம் உள்ளவர்களாக தான் இப்பொழுது வந்து விட்டார்கள். நன்றி மகளே, கடிகாரி வாழ்த்துக்க. நன்றி அம்மா, வாழ்த்துக்க வாழ்த்துக்க. எங்களுடைய நாகப்பன் அவருடைய இணைப்பு காணவில்லை, அவருக்காக பார்த்து கொண்டிருக்கின்றேன் போது வருவோம். அதற்கிடையில் எனது கருத்தில் ஒரு பாடல் கிடைத்து அதை கேட்போம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் இது தேவா வந்து பேசியதோடு என் மனதில் தோன்றிய ஒரு பாடல். அந்த பாடல் இனிமையான ஒரு பாடலாக எனக்கு படுகின்றது, உங்களுக்கும் படும் என்று எண்ணிக்கொண்டு அதை ஒளிபரப்புகிறேன். கேட்போமா? இல்லை, இப்பொழுது வந்து விட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, நான் கோவை கணபதி.
0: அப்ப இது என்ன மாறு இருப்போம், இங்கே மகாலிங்கத்துல எழுத்து படம் எழுத்து எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் அழைத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இது இப்பொழுது ஏ ஐயோ, ஆள் மாற்றம், குரல் மாற்றம், ஆதார் அட்டையை வைத்துக்கொண்டு அழைத்து அழைத்து இப்பொழுது நீங்கள் வரும்போது இடையிலேயே ஒருத்தர் புகுந்தார், இரண்டாளர் நீங்கள் முந்தி விட்டீர். கட்டிக்காரன் புகுந்து விளையாடி விட்டீர்கள். பெருக பெருக நாகப்பன் அவர்களே, கோவை மாநகரம் செழிப்பாக இருக்கும்
5: நினைக்கிறேன். சரவணன் இருக்கும் போதே புகுந்து விளையாடி இருக்கணும்.
0: ஆமா, அந்த அதே அவர் புகுந்து விட்டார். அதுக்கு இருவரும் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள். அவருடைய இணைப்பு முதலில் வந்து விட்டது. சிறப்பு சிறப்பு. வந்து விட்டீர்கள், அதுல அடுத்தவர் வர வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தானே?
5: அப்படியேதான் ஐயா, எல்லாரும் மழை வந்துருச்சு மழை வந்துருச்சுன்னாங்க.
0: உங்களுக்கு வந்து முடியாதவரை

0: வேலைப்பளு அதிகமாகிவிட்டது. அதனால் நேரத்தை கணக்கிட்டு இரவு பகல் 24 மணித்தியாலும் ஓடி ஓடி செய்கின்றார் வரண பகவான் தன் கடமையை.
1: ஒரு வருஷம் மார்ச் மாசம் விட்டாத மழை பெஞ்சது. அதுக்கு ஒருத்தர் பதிவுல போட்டு இருந்தாரு இதுல ஜோக்ல, பிரபு மார்ச்ல மழையாமே அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பண்றது, இயர் எண்டு டார்கெட்டை முடிச்சாகணும்ல.
0: அப்படி அது விடாமுயற்சி. கடமையா இருந்தா எப்படியாவது முடித்து விடணும். அவருடைய நேர சூசிகையை சரியாக பயன்படுத்துவது, அதற்கு அந்தந்த நேரத்தில் அதை அதை முடிக்கணும். இல்லை அந்த கூட்டு கணக்குகளை சரியாக முடித்து விட வேண்டும். கணக்கு முடிக்கிறேன்னு
1: சொல்லுவார்கள்.
0: அதைத்தான் நீங்கள் டார்கெட். ஆமாம் சிறப்பு. சரி, அப்படி என்றால் இந்த உனக்காக நான் நிகழ்வில் வந்து இப்படி பேசுகிறேன். நீங்கள் என்ன பாடலை கேட்கப் போகிறீர்கள்?
1: அது பாடல் வந்து ஒரு பாட்டு
0: நினைச்சு
1: வந்ததுல சொந்த வேலையை மறந்துட்டேன்.
0: ஐயோ,
1: சொந்த வேலையை அது என்னன்னா சுந்தரபாண்டிய திரைப்படத்துல ரெக்கை முளைத்த
0: என்று வருதா?
1: ரெக்கை முளைத்தேன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: ஓ, ரெக்கை முளைத்தே வருது சுந்தரபாண்டியன். இல்ல,
1: ஆமா,
0: சிறப்பு. அந்த பாடல் உங்களுக்காக நான் தருவேன். இன்றைய நேரத்தில் வந்து இந்த பேசு பொருளாக இன்று மழை தான் எல்லோரும் வந்து கூறினார்கள். இந்த மழை வந்து உலகத்துக்காக, மக்களுக்காக, உலகத்திற்காக தன்னுடைய கடமையை உலகெங்கும் பாரங்கும் பொழிய வேண்டும் என்று பக்குவமாக பருவத்துக்கேற்ப பெய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி பெய்யும் வரண பகவான் பற்றி நாங்கள் என்ன நினைப்பதையா?
1: எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காம நடக்குதுன்னா அது மழை மட்டும்தான்.
0: அதனால் தான் இன்னும் வள்ளுவர் பாடியிருந்தார், துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. அந்த
1: இன்னொரு குரல் வந்து தெளிவா இருக்குது ஐயா, கை மாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு என்னார்க்கும் கொல்ல உலகம் அப்படின்னு சொல்லி
0: அன்று அவர் மலைக்கு பற்றி ஒரு குரல்கள் அமைத்திருக்க.
1: மலை வந்து எந்த விதமான கைமாறும் கருதாம.
0: ஆமா,
1: செய்யக்கூடிய ஒரே செயல் வந்து
0: தானே எங்களுக்கு உணவை உற்பத்தியாகி தானே உணவாகவும் மாறி இருக்கின்றதாம் அந்த மலை. அது நீங்க கூறியது போல எந்த விதமான பிரதிபலனையும் எங்களிடம் ஒன்று எதிர்பார்க்காமல் எங்களுக்காக சொரிந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? அதுதான்,
1: ஆமா, தன் கடமையை சரிவர செய்யக்கூடிய ஒரே
0: மழை மட்டும்தான். வாழ்த்துக்கள். எங்களுக்கும் வந்து இரவு நேரம் லேசாக இருந்து இப்போ கூடாது. இனி இன்னும் எங்களுக்கு இப்பொழுது மழைக்கால இடையில் அந்த ஓட்டம் என்று கூறுகிற பருவம் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு இருக்கும். அந்த வேளையிலே மழைகள் அடிக்கடி பெய்து வெயில் அடித்து மழை அடித்து இலைகள் எல்லாம் பழுத்து இலை உதிர் காலம் வந்துவிடும்.
1: 2 மாதம்
0: 9-10 மாதத்திலே இதை உதிர துவங்கி இப்பொழுதே அங்கே சில இடங்களில் பழுப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது ஒரு சில இன மரத்தின் இனங்களையும் பொறுத்து, அவருடைய ஆயுளையும் பொறுத்து பச்சையம் சேகரித்து முடிந்து விட்டது. இருக்கிற பச்சையத்தை உண்டு வாழப்போகின்றன. பச்சையம்
1: ஒரு குறிப்பிட்ட நாள் மரத்துல இலையே இருக்காது இல்லையா?
0: இருக்காது. நான் உங்களுக்கு படம் அனுப்புவது உண்டு தானே. இன்னொரு 10 மாதம் வந்தவுடனே சொரிய துவங்கி 11-12 முற்றாக இலைகள் எல்லாம் சொரிந்துவிடும். முற்றாக சொன்னால் தனியாக குச்சிகள் மட்டும்தான் நிற்கும். ஆனால் ஏற்கனவே அந்த இலைகள் பறந்து படர்ந்து பெரிதாக வந்து திடீரென்று பெருத்து சூரிய பகவானிடமிருந்து பச்சையத்தை நன்றாக தயாரித்து மாப்பொருளை உற்பத்தியாக்கி தங்கள் உணவுக்கு சேகரித்து அனுப்பி விடுவார்கள். அது வேரடியை சென்றுவிடும். அது இருந்து கொண்டு
1: அந்த மாதிரி நடக்கும் ஐயா. ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் குச்சி தான் இருக்கும்.
0: ஆமாம்.
1: மார்ச் பாதியில பார்த்தோம்னா நல்லா பூத்து
0: இங்கே இருக்கும் ஐயா. எங்களுக்கு 10 மாதத்துல இருந்து 11-12 1, 2, 3, 4, 5 மாதம் வரையும் இலைகளை பெரிதாக காண முடியாது. அதன் பின்புதான் தலைகள். ஆமாம். மே மாதத்தின் முற்பகுதியில் தான் முகை வெடித்து வரும் ஒவ்வொன்றும். நான் அங்கே சில கவிதைகள் கூட எழுதியிருப்பேன். அந்த படத்தை எடுத்து கவிதை போடுவேன். என்னுடைய முகநூல்லே போடுவது உண்டு. அப்ப இன்று உங்களுக்கு ரெக்கை முளைத்தே என்ற சுந்தரபாண்டியன் திரைப்படத்து பாடல் வேணும் உங்களுக்கு சுந்தரபாண்டி.

0: வேண்டிய திரைப்படத்தை வாழ்த்துக்கள். கேட்டு
1: மகிழ்வோம். நினைச்சேன் வர முடியாம போச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலை.
0: இட்ஸ் ஓகே, அதுல ஒண்ணும் இல்லை, அதுல ஒரு பிள்ளைக்கு இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: மற்ற உறவுகள் வந்து எல்லாம் சிறப்பா பண்ணிட்டாங்களா இருக்கு.
0: நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அழைத்துக் கொண்டே இருந்தீர்கள், இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு அழைப்பு. தொடர்ந்து அன்பர்கள் வருகின்றார்கள், வந்து சிறப்பாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் இணைவோம். வாழ்க்கை வளமுடன். இரவில் மழைதானே, பகலில் உங்கள் பணிகளை சரிவர செய்யுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது எங்களுடைய அன்பு உறவு மலியம் மகாலிங்கம் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் வருவதற்கு. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். நான் வருவதற்குள்ளே குறுக்க பூந்து விளையாண்டுட்டார்.
0: அவர் ஒரு ஒரு வினாடி அவர் அவர் அவர் காலையிலிருந்து இணைந்து இணைவதற்கு முயற்சிக்கிறார். ஒவ்வொருத்தரும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் நீங்களும் இணைத்து ரெண்டு மூன்று தரம் அழைத்தீர்கள். இருவரும் போட்டியோடு அவருடைய இணைப்பு முந்திவிட்டது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கிடைத்து விட்டு தானே அவரை அனுப்பி, நீங்கள் இப்பொழுது இருக்கீங்க, ஆறுதலாக பேசலாம், பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தாருங்கள்.
2: ரொம்ப மகிழ்ச்சியான இன்னைக்கு ஏன் ஒரு நாளையா எனக்கு என்னவளுடைய பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக இருந்து. அது அடுத்து சென்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சின்ன மகள் வந்து சென்னையிலே மறுபடியும் இன்னொரு வீடு கட்டி குடி போகிறாங்க. அதுக்காண்டி அந்த விழாவுக்கு வேண்டி இன்னைக்கு வந்தோம். வந்த இடத்துல பெரிய பொண்ணு வீட்டில் இருந்தோம். அங்கேயே கேக்கு வெட்டி இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடினேன். மருமகன் பேரனும் அத்தனை பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொன்னது இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததுயா.
0: உண்மை, உண்மை. ஏனென்றால் அவர் பெற்றெடுத்த குழந்தை, குழந்தையுடைய குழந்தைய ஒன்றாக காணும் பொழுது ஒரு தாய் உள்ள அப்படி இருக்கு, சிறப்பு, அதை நான் உணர்கிறேன். வாழ்த்துக்கள் அவர்கள். நாங்களும் வானொலியிலே வந்து எல்லோரும் இணைந்து பிறந்த நாளை கூறினோம்.
2: ஆமாம்யா, நீங்கள் நீங்கள் வந்து அழகான ஒரு தொகுப்பாக நீங்கள் வெளியிட்டிருந்து, அதனால தான் அதுதான் அப்போ உங்களுக்கு வந்து வாழ்த்து நன்றி சொன்னையா. இருந்தாலும் மிக அருமையாக நீங்கள் இது பண்ணி அம்மாவும் நலமாக நல்லா விசாரிச்சாங்க. அதனால் மிக மிக மிக மகிழ்ச்சியாக எனக்கு இன்னைக்கு அவங்க உடல் நலத்தை நானும் விசாரிச்சோங்க. அவங்க இந்த இக்கட்டான நிலையிலும் எனக்கு கலாவ மேல ஒரு பாசம் உள்ளதை வச்சு அவங்க கிட்டையும் பேசி வாழ்த்து சொன்னது மிக எல்லையில்லா மகிழ்ச்சியா,
0: சிறப்பு. அந்த வேளையில எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் தளத்துக்களை பார்த்தால் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள் அன்பு மகள் கலாவினை. அதை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் இப்படித்தான் இருக்க வேண்டும். இதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி. மொன்றியல் தமிழ் வானொலியில் இருக்கிற உறவுகள் அத்தனையும் தங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் ஒவ்வொருவரையும் கணிக்கின்றோம் நாங்கள். எல்லோரும் வாழ்த்து
2: ஐயா. அனைத்து உறவுகளுமே வந்து மிக மகிழ்வோட வந்து என்னவளுக்கு வாழ்த்து சொன்னது என்றும் மறக்க முடியாதுயா. ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு அந்த விழா ஒரு நடத்தணுங்கிறத நடத்தும் போது அந்த நம்ம உறவுகளுக்கும் அது தெரியப்படுத்தணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுயா. அதேமாரி நம்ம எம்டிஆரின் உறவுகள் அனைவருமே வாழ்த்து சொன்னது மிக மகிழ்ச்சியா. எங்க வீட்லயும் சொன்ன அதே மாதிரி நீங்க பதிவிட்டதையும் படிச்சு காட்டினேன். அவங்க பார்ப்பாங்க, படிப்பாங்க, இருந்தாலும் நானே படிச்சு காட்டினேன். அது வந்து மிக
0: சந்தோஷம். நானே வந்து நேரே வாழ்த்தது போல் நீங்கள் அதை படித்து காட்டினது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டுமல்ல, எங்கள் எல்லோருடைய உறவுகளும் இணைந்து அன்போடு வாழ்த்தியதற்கு நீங்களும் மகிழ்ச்சியோடு நன்றியோடு ஒரு வாழ்த்துரை எல்லோருக்கும் நன்றி கூறி உரை போட்டிருந்தீர்கள். நான் இங்கே கூறியிருந்தேன், இதுதான் மனித நேயம். எங்களுடைய
2: ஏனைய உறவுகள் இருந்தாலும் இந்த வானொலியோட உறவு பார்க்காமையே கேட்காமையே ஒருவர் ஒருவர் சந்தித்து குணங்களை விசாரித்து கொள்வது இல்லாமையே இந்த அளவுக்கு அந்த பாசத்தோட அந்த குடும்ப உறவோட வாழ்த்துவதற்கும் பேசுவதற்கும் என்றைக்குமே இருக்குங்கும்போது அந்த நட்பை விட உறவுங்கிறது தான் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, உறவுகள் உறவு.
0: ஆமாம்,
2: நீங்களும் சொல்லுவீங்க. அது அந்த உறவுகளுடைய வாழ்த்து இன்னைக்கு நெகிழ்ச்சி அடைய செய்யுது.
0: அன்பு அன்பு அன்பு நிகழ்ச்சி. அதே வேளையிலே மகாலிங்கம், நீங்கள் வானொலி துறையிலே வந்து இயங்கிய காலத்திலிருந்து எத்தனையோ பேரோட பழகினது மட்டும் ஒலியிலே மட்டுமல்ல, நேரடியாக சென்று சந்திக்கிறீர்கள், நலம் விசாரிக்கின்றீர்கள், அதை எங்களோடு பகிர்கின்றீர்கள். இன்று அவரை சந்தித்தேன், இன்று இவரை சந்தேன், நாங்கள் இதில் ஒரு ஒன்று கூடியிருந்தோம், அதே பெரிய மகிழ்ச்சியாகிறது. இது இது கிடைக்காத ஒரு ஒரு தவம், இது ஒரு பரம், இறைவன் கொடுத்த பரம். எங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள், எங்கள் ஊரில் இல்லாத அயலூரில் உள்ளவர்களை நாங்கள் வானொலியிலே சந்தித்து பேசி அன்பு வளர்த்தாலும் நேரடியாக சென்று பார்க்க வேண்டுமே என்ற அந்த எண்ணம் உங்களை உந்துகிறது அல்லவா, தூண்டுகிறது அல்லவா? இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு வேலையாக செல்வீர்கள், அங்கே ஒரு உறவு இருக்கின்றார் என்று உங்களுக்கு தெரிந்தவுடன் அவரோடு ஒரு பேச வேண்டும், அவரை நாட வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் தானே. அதுக்கு காரணம் இந்த பாலம் தான், உறவு பாலம். அன்பாக நாங்கள் இணைந்து கொண்டு கள்ளங்கபடம் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமாக இருந்தாலும் நல்ல அன்போடு உள்ள அன்போடு பழகி இருக்கின்றோம். அதனால் எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் சேர்ந்து அன்பு மகள் கலாவுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்த்தினை தெரிவித்து உங்களுடைய விழா நீங்கள் நினைத்தது மாதிரி சென்ற இடத்தில் அவருடைய மனம் மகளக்கூடிய மாதிரி செய்ய வேண்டும் என்று எண்ணி செய்யும் இந்த காரியங்கள் சிறப்பாக, இந்த கர்மங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் இறைவன் அருளால் என்று பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது சென்னை, இப்பொழுது வருகிறீர்கள் இங்கே மல்லியத்துக்கு சென்னையில் இருந்து?
2: வரு 25 தேதிக்கு பிறகு தான், ஏன்னா 23 என் மகள் புகுறாங்க, அந்த முடிச்சுட்டு தான் 2 மறுபடியும் இருந்துட்டு தான் ஏன் வர, ஏன்னா மகன் வீடு எல்லாமே
0: இங்கதான் இருக்கு. நீங்க அங்கதானே ஓடி ஓடி போக வேண்டும், பிள்ளைகள் எல்லாம் அங்கல்லவா, அதுல தாய் உள்ளம் தவிக்கும் அல்லவா, நன்றாக நல்லா நின்று மகிழ்ச்சியாக வாருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். இன்று உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடல் தரப்போன்றே, அங்கே நீங்கள் என் கலாவுக்காக கண்ணே என்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், அது நேர் நேரத்திலே தளத்திலே, இப்பொழுது என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
2: எப்போதுமே எனக்கு பிடிச்சமான, கலாவுக்கும் பிடிச்சமான பாடல் தான் அது. அடுத்து இருந்தாலும் நிச்சய தாம்பத்தில் வர்ற பாவாடை தாமணியில் அதை கேட்கணும்தான்.
0: விட மாட்டீர்கள் பாவாடே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடல் வந்தவுடன் எனக்கு திரைப்படத்தின் எண்ணம் வராது, சுவாயணையின் எண்ணம் வராது, மகாலிங்கத்தின் எண்ணம் தான் வரும். விருப்பமாக கேட்பாரு இந்த பாடல் என்று. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமான அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பு கேட்டு மகிழ்வோம். இன்றைய நாள் முழுவதையும் இப்பொழுது ஒளிபரப்ப முடியுமோ தெரியவில்லை, நான் முயற்சிக்கின்றேன் தருவதற்கு. அநேகமாக எல்லோரும் வந்துவிட்டீர்கள், இனி வருபவர்களை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் மகாலிங்கம், வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம்.
2: நன்றியா,
0: நன்றி.
2: மறுபடியும் சொல்லுங்க, வாழ்த்து கூறிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரடியாகவே நான் வந்து வாழ்த்து கூறினதுக்கு நான் வந்து மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலி மூலமாவே அலவரிசையில் நன்றியா, நன்றி.
0: சிறப்பு, எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், உங்களுடைய நன்றிகளும் அவர்களை சேர்ந்த அந்த வாழ்த்துக்கள் உங்களை வந்து சேர்ந்தது போன்று உங்கள் நன்றியும் அவர்களை சென்றடையும். நன்றி மகாலிங்கம், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ்.
3: உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
0: சிறப்பான அந்த பாடலை கேட்டு அடுத்த உறவாக அன்புடன் சாந்தி வருகின்றார் தர்மபுரியிலிருந்து, நினைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களாங்க ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன், குதூகலமாக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நாங்களும் குதூகலமாக இருக்கிறோம், 2 மழை.
0: ஓ, வந்து விட்டதா, வந்து விட்டதா? எத்தனை நாள் தவம், இந்த மழை வரவில்லையே வரவில்லையே என்று குறைபட்டு கொண்டீர்கள். நானும் கூறுவேன் ஒரு நாளும், அது வரும், பொய்க்காது பொய்க்காது என்று. அதே போன்று வந்து விட்டது. பெருமழையா மகளே, பெரிய நல்ல மழையா?
4: பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லங்க. நேற்றுதான் வெளியில போய் மாட்டிக்கிட்டேன் நானே. ஆமா, மழை விட்ட வாட்டிதான் வந்தது, இன்னைக்கு ஓரளவுக்கு பெஞ்சு.
0: அப்ப ஓரளவு இன்னும் வேணும், இன்னும் வேணும், பரவாயில்லை. ஓரளவு என்றால் இன்னும் தாராளமாக வர வேண்டும், வரும் மழை, வரும், கவலைப்படும். சரி, இந்த அதிகமாக அடைமழை பொழியின் நேரத்தில் அழகி ராசா விழியை பார்த்து விட்டு ஏதாவது கூறுவார்களா?
4: இல்லைங்க ஐயா, அது அதுக்கு நனையணும்னு ஆசை. ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடும்.
0: விடு விடுவீர்கள், மழையில உதாரி உதாரி போட்டு வந்து உள்ளே
4: வெளியில
0: சிறப்பு சிறப்பு, அவர்களுக்கு அது விருப்பம், அது சுதந்திரம் அவர்களுக்கு. சிறப்பு. அப்ப மழை பொழிந்தது, நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு தடையாக இருந்ததா? நேற்றே சென்று நீங்கள் அகப்பட்டு விட்டீர்கள் என்றீர்கள், என்ன நடந்தது?
4: ஆமாங்க ஐயா, நேற்று அகப்பட்டுக்கிட்டே இன்னைக்கு வீட்டுல ஒரு வேலை செஞ்சோம், கொத்தனார் வேலை, அதனால அது நனைஞ்சிட்டு.
0: மழை பெய்தால் கொத்தனாருக்கு அங்க வேலை இல்லை, அதெல்லாம் இடிந்து கொட்டு விட்டு வைக்க வைக்க உதர்ந்து விடுவல்ல, மழையில செய்வதில்லை.
4: ஆனா
0: உள்ளுக்கு உள்ளு வேலையே செய்யலாம், உள் வேலைகள் செய்யலாம், வீட்டின் உள்ளே இருந்தால் செய்யலாம், உங்களுக்கு வெளியே தானே. சிறப்பு சிறப்பு. ஆனா இரண்டு நாளில் ஒழித்து விடும், வெயில் வந்து விடும் அம்மா, செய்யலாம், கவலை இல்லை. மழை வந்து
4: வெயில் நல்லா அடிக்குது, பகல்ல நல்ல மழையும் வருதுங்க ஐயா.
0: ஓ, அது கர்ண வர்ண பகவானும் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? எங்கு எங்கு எப்பொழுது பெய்ய வேண்டும் மழை வந்து பார்த்து பெய்வார். அது ஒரு சிலருக்கு விருப்பம், ஒரு சிலருக்கு பொறுப்பு இருந்தாலும் தன்னுடைய கடமையை தானே செய்வார். இப்போ நாகப்பன் அவர்கள் வந்து சுட்டி காட்டியதோல் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் செய்வார் அவர் இல்லையா? சிறப்பு சிறப்பு. சரி, உனக்காக நான் நிகழ்வே வந்து மழையை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறார்கள், நீங்களும் அதில் உள்ள நன்மை தீமையை பற்றி கூறினீர்கள், அதனுடைய தேவையை பற்றியும் கூறினீர்கள். இப்பொழுது உனக்காக நான் என்ற இதில் என்ன பாடல் கேட்கலாம், யாருக்காக, எதற்காக, எதற்கு, ஏதோ ஒன்றுக்காக கேட்க போகிறீர்கள், அதை எதற்காக என்று கூற முடியுமா, என்ன பாடல் என்று கூற முடியுமா?
4: இது என் சகோதரிக்கு திருமண நாள், என் சகோதரி, அப்புறம் எங்கள் மூத்தார் மகன் அவங்களுக்கெல்லாம் திருமண நாள்.
0: திருமண நாள், ஆவணி மாதம் என்ற திருமண நாள் கூடிக்கொண்டு வர காலம்தானே, அவர்களுக்காக என்ன பாடலை கேட்போம்?
4: நூறாண்டு காலம் வாழ்க,
0: நூறாண்டு காலம் வாழ்க. இது குழந்தை பிள்ளைகளை பாடுற பாடல், நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்கன்று பிறந்த நாளுக்கு பாடுற பாடல் போல் இருக்கு, இல்ல குழந்தைக்கு பாடுற பாடல் போல் இருக்கு, இல்ல இன்னொரு அது நீங்கள் கேட்ட பாடல், நூறு வருடம்,
4: நூறு வருஷம்
0: நூறு வருடம் இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் என்று மீச முளைத்த ஆம்பளையாக ரஜினிகாந்த் வந்து நடித்தது ஞாபகம் வருகிறது. இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் நல்ல பாடலாம் அந்த அந்த பாடல். அது வந்து பெண் குரல்லையும் இருக்கிறது அல்லவா? ஜானகி அம்மாவும் பாடி இருக்கிறாவா?
4: இருக்குங்க.
0: உங்களுக்கு ஆனா பெண்ணா? எந்த இரண்டு பேரும் பாடினதா? என்னவோ பிரபல்யமா ஆண் வாழ்த்து அந்த இந்த பாடல் ஆண் குரலில் வருகிறது வேண்டுமா, பெண் குரலில் வேண்டுமா? சாந்தி, ஓ ஓ சாந்தி,
4: ஆண் குரலில் கேட்குதாங்க ஐயா?
0: இப்பொழுது கேட்குறது மகளே, இப்பொழுது கேட்குறது. ஆண் குரலில் தருகின்ற இந்த பாடலை நான் நினைக்கின்றேன், இன்று இந்த பாடல் நேர் நேரத்தில் தான் ஒரு நேர் விருப்பமாக வரும் என்ற நிறைய அன்பு உறவுகள் வந்த வேளையில் எல்லோருடைய பாடலையும் நிகழ்ச்சி முடிவதற்கு இந்த நிகழ்ச்சி நேரத்துக்குள்ளே அடக்குவது கடினமாக இருக்கும். அதனால் முயற்சிக்கலாம், ஒரு பாடல் ரெண்டு பாடல் தாமதிக்க தெரிய பார்க்கிறேன், நான் தர பார்க்கின்றேன். நன்றி மகளே, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: மேலும் வேறு எதுவும் கூற வேண்டும்னா கூறுங்கள், இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள்.
4: அவரு மகாலிங்கம் சகோதரர்
0: கூறுங்கள்,
4: மனைவி கலா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள்.
0: பிறந்தநாள்
4: வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம்.
0: உங்களுடைய வாழ்த்துக்கள் அவரை சென்ற அடைவு இப்பொழுதுதான் கேட்டுக்கொண்டு போறார். அவருக்கு அந்த வாழ்த்துக்கள், அவர் கலாவுக்கு அந்த வாழ்த்துக்கள்.
4: நான் இப்ப தாமதமா தான் பார்த்தேன். ஆமாங்க,
0: அப்படியா? இல்லை, பார்த்தவுடன் அந்த வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டதுதான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் உங்கள் பாடலை தருவதற்கு ஆயத்தமாகிறேன், முடி பார்ப்போம். ஒரு பாடல் நேரத்துக்கு ஒரு பாடல் பிந்தினால் காரியமில்லை, பார்ப்போம். நன்றி மகளே, உங்கள் வாழ்த்துக்கள் அவரை சென்றடையும், மீண்டும் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருப்பது உனக்காக நான். உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து சென்ற உறவினர்கள் கேட்ட பாடல்கள் முதல் பாடல் எங்களுடைய மிகவும் உற்சாகத்தோடும் ஆரவாரத்தோடு இருக்கின்றார் கல்யாண அடுக்குகள், கல்யாண வேலைகளை கொண்டாடி கொண்டு இருக்கும் வேளையிலே, அந்த கல்யாண நாளை அண்மித்து கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் தேவா நீங்கள் தந்த கேட்ட பாடலை இப்பொழுது கேட்போம் என்று எண்ணுகிறேன். அவர்களுக்காக இந்த பாடலை கேட்டீர்கள், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. இதோ அந்த பாடல்.

0: சாரிமா வந்துட்டேன். ஜாலி ரெக்கார்டிங்க்கு தேவையில்லை, அவனை முதல்ல வெளிய அனுப்பு.
1: சாரிமா கண்ணே, கோச்சுக்காத.
0: கோரஸ் செக்ஷன் மட்டும்
2: ராஜேஷ், பல்லவி மட்டும் இன்னொரு தூரம் கேட்டு.

0: இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். தேவா, உங்களுக்காக ஒழித்த பாடல் இடையூறுகள் சில ஏற்பட்டாலும் முழுமையாக முடிந்த வேளையில் அடுத்த பாடல் எங்களுடைய முறை மாமன் திரைப்படுத்த அந்த உறவு வந்துவிட்டார். அவர் வேறு யாருமில்லை, எங்கே வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகனே ஞானசேகரன், வணக்கம்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல் வணக்கம். நலமாக உள்ளீர்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு, எங்களுக்கு நண்பகல் தந்தீர்கள், உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன் அன்போடு. நலமாக நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் தங்கள் ஆசீர்வாதம், அம்மாவின் ஆசீர்வாதம், அன்பு உறவுகள் ஆசீர்வாதம் உள்ளேனப்பா.
0: சிறப்பு, எல்லோரும் ஆசீர்வாதம் தரும் அளவுக்கு நாங்கள் அன்போடு இருக்கின்றோம். அதனால் தான் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் எல்லோருக்கும் கிடைக்கின்றதை எண்ணும் பொழுது எனக்கு மனம் பூரிப்பாக இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்வாக அன்பாக இருப்பதை எண்ணும் பொழுது, அங்கே பாரிய மழை ஒழிந்தது என்றும் மின்வெட்டு என்றும் அதற்குரிய சட்டங்கள் எல்லாம் எழுதி அனுப்பியதை பார்த்து மகிழ்ந்தேன். இப்பொழுது மழை பொழிகின்றதா?
1: இல்லப்பா, இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்லப்பா, மின்னல் மட்டும் தான்.
0: இல்லை, அவர் தானே
1: பிரதிகளும் தென்றலும் தான்.
0: அப்படியா? மின் அவர் வந்து
1: வர்ணமகம் வரல இன்னைக்கு.
0: பிரதி உபகாரம் எதுவும் எதிர்பாராமல் தரும் கொடை அல்லவா மழை? அதேவேளை அங்கே மின்தட்டு மின்வெட்டு எல்லாம் மின் தடை இருந்தது நிவர்த்தியாகி விட்டதா?
1: ஆமாப்பா, நேற்று இருந்ததுப்பா ஒரு 12 மணி அளவு நள்ளிரவு 12 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கப்பா.
0: கொடுத்துட்டா, வழங்கப்பட்டு விட்டதுதான். அவர் வரும்பொழுது சில இடையூறுகள் ஏற்படும், அதை எங்களுடைய நிர்வாகிகள் கவனித்து கொண்டு ஏற்றவாறு செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். இன்று மழை இல்லை, சிறப்பாக இருக்கின்றது என்பதை எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. இப்பொழுது வீட்டில் இருக்கின்றீர்களா? பணி முடிந்து வந்துவிட்டீர்களா?
1: இல்லப்பா, பணி முடிஞ்சு வந்த தலைக்கு மேல வேலை இருந்துச்சுப்பா, அதனால தாமதமாயிட்டுப்பா.
0: ஓ, பணி அதிகமாக இருந்தபடியால் செய்கிறேன். நீங்கள்?
1: இல்ல இல்ல, என்னுடைய சொந்த பணி. ஏன் தலைக்கு மேல வேலை?
0: ஓ, வீட்டு செய்யத்தானே வேணும். தலைவன் அல்லவா வீட்டுக்கு? தலைவன் அல்லவா?
1: இல்லப்பா, நாளை மறுநாள் ஒரு விசேஷம் ஒண்ணு.
0: ஆமா, அதற்காக ஏற்பாடு. ஆரோக்கியமாக நலமாக அதை செய்து முடிக்க இறைவனர்கள் புரிவாராக. உங்களுடைய ஆலய தொண்டுகள் எப்படி செல்கின்றன?
1: நன்றாக செல்கின்றது, சிறப்பாக இருக்கிறது.
0: பக்தர்கள் கூட்டங்கள் கூடிக்கோ பெருகி கொண்டிருக்கின்றதோ குறைந்து கொண்டிருக்கின்றது? ஆன்மீகம்
1: இந்த இது அந்த அதை எப்படி சொல்றது, அந்த காலநிலையினால கொஞ்சம் குறைவா தான் பாருங்க.
0: காலநிலை ஒரு காரணம் தான், இல்லை. சாதாரணமாக இப்பொழுது எங்கள் சமூகத்துக்குள்ளே ஆன்மீகம் வளர்கின்றதா குறைகின்றதா?
1: அது வளர்கின்றது,
0: வளர்கின்றது,
1: வளர்கின்றது.
0: அதை யாரும் வள குறைக்க முடியாது இல்லையா? தானாக
1: தானா வளர்க்க முடியும், தானாகவே வளர்க்கும்,
0: வளர்ந்து கொண்டு வருவது. நம் முன்னோர்களினால் வளர்க்கப்பட்டு போற்றப்பட்டு எங்களுக்கு எல்லாம் புகுத்தப்பட்டது. அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு வரும் வேளையிலே அந்த எங்களுடைய ஆன்மீகம் வளரும் வேளையிலே ஞானா கலாச்சாரம் அதனுடைய பண்பாடுகள் அப்படி இருக்கின்றதுங்க. நடை உடை பாவனைகள், பல பேச்சு வழக்கு, பழக்க வழக்கங்கள், இளைய தலைமுறைகளுடைய நடமாட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கின்றது.
1: அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் பாருங்க. அந்த ஆலயத்துக்கான கலாச்சார கட்டுப்பாடோட அவங்க யாருமே வர்றதில்லை. அது வந்து அதாவது நடுத்தர வயது, அதற்கு மேற்பட்ட வயதுக்காரர்கள் சரியாக இருக்கிறார்கள். இளம் வயதுக்காரர்கள் அவங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இடம் மாதிரி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஒழிஞ்சு ஒரு ஆத்மாரமான ஒரு பக்தி அவங்க வந்து செலுத்துறது இல்லை. வந்தாலும் அவங்க வந்து இப்ப ஒரு இரு 4 சக்கர காரில் வருகிறார்கள், வருகிறார்கள்னா அவங்க வந்து எல்லாருமே இறங்கி ஆலயத்துக்குள் செல்றது இல்லை. யாராவது ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதே அவங்க வந்து குடும்பத்தோட தான் வந்திருக்காங்க, இருந்தாலும் வேற எதுவும் காரணம் கிடையாது. அவங்களுக்கு போக பிடிக்கல, கையில இந்த கைபேசியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரணமா ஒரு காரு வண்டிக்கு ஒருத்தராவது வந்து இங்க வெளியில நின்றுறாங்க, ஆலயத்துக்குள்ள வர்றதில்ல. இயல்பான ஒண்ணு, அங்க வந்தாலும் அந்த கைபேசியை தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இறைவனோட ஆதிக்கத்துல அவங்க இறங்கறதில்ல. இது ரொம்ப மனசு கஷ்டமாவும் இருக்கு. திருவிழா நடக்கும் போது இன்னும் கொடுமையாவும் இருக்கும். அது
0: என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அவர்கள் அப்படி
1: ரெண்டு விதமான காரணம்ப்பா. ஒன்னு வந்து வயது, இன்னொன்னு இந்த விஞ்ஞான வளர்ச்சிப்பா. கைபேசினால
0: நீங்களும் நாங்களும் அவர்களுடைய வயதை தாண்டித்தான் வந்திருக்கின்றோம். நாங்கள் அந்த வயதில் இருக்கும் பொழுது எத்தனையோ விஞ்ஞான வசதிகள் கேளிக்கைகள் எல்லாம் நடந்தாலும் நாங்கள் எங்கள் மூதாதையரை பின்பற்றி கொண்டு அவர்களின் சொல்லை கேட்டு வந்தோம். இப்பொழுது அப்படி அந்த அவர்களை வழி நடத்துவதற்கு நான் நினைக்கிறேன் அந்த முதல் தலைமுறை, எங்கள் தலைமுறை சில தவறுகளை செய்து விட்டது, கண்டிப்பை இழந்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். நாங்களும் கடமைக்காக வந்து கும்பிடுவது போன்று எங்கள் மத்தியில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். என்னுடைய தோழர்கள் கூட ஆசிரியர் என்னை போன்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சமூக தொண்டர்கள் நிறைய இருந்தார். அவர்கள் ஏனோ தானோ ஒன்றுதான் இப்போ அவர்களும் இருக்கின்றார்கள். காரணம் அது ஒன்றாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது அந்த ஆலய நிர்வாகங்கள், நிர்வாகங்களும் எங்கே தங்களுடைய ஆலயத்தினுடைய புனரமைப்புகளை நிர்மாணங்களை வளர்த்து கொண்டு போகலாம், அதற்கு எங்கே அதற்கு மூலதாரணம் பணம் அது எங்கே இருக்குது என்று கவனத்தை செலுத்துவதாலும் இந்த இதுகள் ஏற்படலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்து நீங்கள் கூறியது போன்று விஞ்ஞான வளர்ச்சி வந்துவிட்டது. விஞ்ஞான வளர்ச்சி வரும் பொழுது தெளிவாக எல்லோரும் தங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியிடக்கூடிய தளங்கள் அமைந்து விட்டன. அது நல்ல கருத்தாக இருக்கலாம், தீய கருத்தாக இருக்கலாம், நேர்மறை கருத்தாக இருக்கலாம், எதிர்மறை கருத்தாக இருக்கலாம், இதண்டாவதுக்கான கருத்துக்களை அவர்கள் துல்லியமாக பதிந்து விடுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது நேர்மறை வழியிலே சென்றவர்களுக்கு எதிர்மறை கருத்தை கேட்டவுடன் புதிய தலைமுறைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வருவது போன்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அடுத்து அந்த தளங்களும் வந்து இனிமேல் இளைய தலைமுறையைத்தான் தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த தகவல்களை பரிமாறிக் கொள்கின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு மனக்கட்டுப்பாடும், அவர்களை சின்ன வயதிலிருந்து இப்பொழுதும் எத்தனை சிறார்கள் ஐயா, சங்கீதம் படிக்கின்றார்கள், விபூதி பூசுகிறார்கள், ஆலயத்துள் வந்து தேவாரம் படிக்கின்றார்கள், தாய் தந்தையரோடு இருந்து பவ்யமாக இருந்து வணங்கி பக்தியோடு போகின்றார்கள். உடை பாவனைகளை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கிற அவர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர உடை கூட வருவதை விரும்புகிறார்கள். ஒரு சிலர் அதை விரும்புகிறார்கள் இல்லை. அதுக்கு நேர்மறையை விட்டு எதிர்மறையான கருத்துக்கள் பரவலாக பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்து ஒரு கைபேசியை கொடுத்து விட்டால் அவர் எங்கும் தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பு சாதனத்தை வைத்துக்கொண்டு அதில் பகிர்வுகளை பார்த்து தான் அவர்கள் செல்கின்றனர். அதுக்காக அந்த வலைத்தளங்கள் வலைத்தள விநியோகஸ்தவர்கள் தான் இந்த கொலையை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றுக்கும் திறந்து விட்டார்கள். பணத்தை வைத்துக்கொண்டு எந்த விதத்தில் கொடுத்தாலும் பணம் பெறுகிறது எண்ணத்திலே செய்கின்ற, அதுக்கெல்லாம் தடை விதிக்கவில்லை யாரும். வலைத்தளத்தை தடை முன்பெல்லாம் ஒரு தொலைபேசி ஒரு வீட்டிலே ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாலு வீட்டிலே தான் இருக்கும். நாங்கள் பேசப்படணும், எங்கள் வீட்டுக்கு தொலைபேசி இல்லை. அருகிலே உள்ள அந்த வேறு அலுவலகங்களுக்கு சென்று நாங்கள் முந்தி கூறுவார்கள், ட்ரங்க் கால் புக் பண்ணுறதுன்றெல்லாம் சொல்லுவார்கள். நாங்கள் அது இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் இருப்பது போல் அப்பொழுது இருந்தால் இந்த கலாச்சாரம் இப்படி சீரழிய மாட்டாது. ஏனென்றால் இந்த ஓப்பன், அதாவது முழுவதையும் திறந்த முறையிலே அவர்கள் செய்து விட்டார்கள். அதுக்கு முன்பு எத்தனை பாடல்கள், படிப்புகள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள், நீதிகள், தண்டனைகள் எல்லாம் படித்து சமுதாயத்தை சீர்திருத்தி கொண்டு இருந்தன வந்த திரைப்படங்கள் முதல் கொண்டு. இப்பொழுது இல்லை, அதெல்லாம் நாங்கள் எங்கள் தலைமுறை அதை தவறவிட்டு விட்டது. அதனால் தான் எங்களோட பின்சந்ததிகளுக்கு இடையூறாக இருக்கு. அவர்களில் பிழை இல்லை, அவர் காட்டிவிட்ட வழியிலே போவார்கள். இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா விதைத்து விட்டார்கள் அந்த தீய பழக்க வழக்க பண்பாட்டு முறைகளை, எதிர்மறை கருத்துக்களை விதைத்து விட்டார்கள். அது முளைத்து விட்டன. அதை நீ அழிப்பது கடினம். அவர்களாக திருந்த வேண்டும். பார்ப்போம்,
1: அனுபவிக்கும் போது
0: கண்கட்ட பின்பு ஞானம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இருப்பினும் எங்களால் முடிந்தவரை அவர்கள் அப்படி போகின்றார்கள், போனா போகட்டும் என்று விட முடியாது. இல்லை அப்படி செய்யாதே என்று திருத்த போனால் அது விபரீதமாக முடியும். அதுக்காக இரண்டு கையாலும் மூடிக்கொண்டு போக வேண்டியதுதான் ரெண்டையும். நல்லது. சில கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டது எங்களுக்கு மட்டுமல்ல, உனக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக, மக்களுக்காக, ஒரு எதிர்கால எங்களுடைய சமுதாயத்துக்காக சில கருத்துக்களை எங்களால் தெளிக்கக்கூடியதாக இருந்தது என்று எண்ணுகிறேன். என்ன பாடலை கேட்போம் ஞானசேகரன்?
1: எனக்கு வந்து அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து முத்துக்கு முத்தாக என்ற பாடல்ப்பா.
0: முத்துக்கு முத்தாக யார கேட்டிருந்தாரு? முத்துக்கு முத்தாக நல்லது. அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும் நான் நினைக்கின்றேன். காலம் தாமதித்து கொண்டிருக்கபடியால் இப்போ வந்த 10 உறவினர்கள் எல்லோருடைய பாடலே 10 பாடல் கிட்டத்தட்ட வருகின்றது. அதுக்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கும். உங்களுக்கு நேரத்திலே முதல் வரும். பகல் வேளையிலே இந்த பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும்.
1: சரிப்பா சரிப்பா, ஒன்னும் அவசரம்
0: இல்லை. இப்பொழுது நான் ஆரம்பித்தால் எல்லா பாடலும், இப்ப நான் ஆரம்பித்தால் எல்லா பாடலும் தர வேண்டி வந்து ஒரு மோதல் வர பார்க்கும். தினமும் இந்த கதம்ப நிகழ்வு வந்து மற்ற நிகழ்வு இழுக்கின்றது எடுக்கின்றது. ஒரு அதிபர் இங்கே நிர்வாகத்தில் ஒரு பிளேம் இல்லை, அது உறவுகளினுடைய குறைபாடுகள். எங்களுடைய உறவுகள் இல்லை, ஏனைய உறவுகளும் இருக்கின்றார்கள், உலகளாவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தை அவர்கள் ஒதுக்கி இந்த நேரத்துக்கு இந்த நிகழ்வுண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். வேலை பணியில் இருந்தாலும் இந்த நேரம் ஓ கதம்பம் வருகிறது இருப்பார்கள். அதை அதற்காக நேரத்தை ஒதுக்கி இருப்பவர்கள் நீடித்து கொண்டு போவது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஆக குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். நான் சில சமயங்களில் அரை மணி நேரமும் எடுத்துக்கொள்வது அது அளவுக்கு மிஞ்சி போச்சு. நன்றி ஞானசேகர், உங்கள் கடமைகளை
1: செய்யுங்கள். பார்ப்போம்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. முன்றியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் பணியிலே ஒரு பாடலைத்தான் தர முடியதா முடிந்தது. இன்னமொரு பாடல் தந்தால் அது மற்ற பாடல்களுக்கெல்லாம் குறை செய்வதாக முடியும். அதனால் நான் ஒரு பாடல் கேட்போம் என்று அந்த பாடல் என் கருத்தில் கிடைத்தது இந்த நேரத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணினேன் அல்லவா. அந்த பாடல் எதுவென்று அதை நான் தவற விட்டு விட்டேன். மீண்டும் அந்த பாடலையும் தந்துவிட்டு அன்பு எங்களுடைய சரவணன் வந்து குறிப்புகளும் சொல்வார், நேரம் சரியாக வரும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை கேட்போம் என்று ஆரம்பிக்கிறேன். அந்த பாடலை இதுதான் அந்த பாடல். பாடல் வரும்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்வோம் அந்த பாடலை. முன்றியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் பணியிலே முழுமையாக வந்து ஒவ்வொருதராக வந்து இணைந்தவர்களை ஒவ்வொருதரையும் நான் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அளவலாவி இன்றைய நிகழ்ச்சியை பூரணப்படுத்துகின்றோம். அந்த வேளையில் இந்த ஒரு பாடலை தந்து இந்த பாடலோடு நிகழ்ச்சிக்கு முடிவை கொண்டு வந்து உங்களுடைய முழுமையான பாடல்களை மீண்டும் நேயர் நேரம் வேளையிலே உங்களுக்காக ஒரு மணி நேரத்தில் அந்த பாடல் ஒலிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியாக. அதாவது வந்து உனக்காக நான் நேயர்கள் விருப்பமாக பெறும். கேட்போம் இந்த பாடலை.

கல்யாண தேன்நிலா என்று ஆரம்பித்து இருவருடைய உள்ளத்தை எப்படி இருக்கும் அந்த நேரம் என்று காட்டும் பாடலாக வரும்பொழுது இந்த நிலா என்று ஆரம்பித்து எத்தனை லா வந்தது, வரிக்கு வரி லா போட்டிருக்கின்றார் இந்த கவிஞர். யாராவது எண்ணி பார்த்தீர்களா எத்தனை லா வந்ததென்று? இல்லை. சரி, இருப்பிலும் இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னட அக்கலேகம் ஒலித்துக் கொண்டிருப்பது உனக்காக நான்.

0: எல்லாம் உனக்காக,
1: எல்லாம் உனக்காக என்று பாடும் இந்த பாடல், நாங்கள் எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்றது, இந்த எல்லாமும் எங்களுக்காகத்தான், எங்களுக்காக இருக்கு இந்த வேளையில், நாங்களும் அவைக்காகத்தான் என்று எண்ணிக்கொள்ளும் இந்த வேளையிலே ஒரு பாடல் மீண்டும் கிடைத்து, இந்த பாடலும் இப்பொழுது தேவையான ஒரு பாடல் போல் தெரிகின்றது. இந்த பாடலை தந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் பெரியவர்கள், இந்த வானொலியில் வந்து இணைந்த நாங்கள் எல்லோரும் இந்த பாடலை புத்திமதி கூறுவது போன்று, எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் கடைப்பிடித்து வந்த பண்பாட்டு விழுமியங்கள் அதற்குள்ளே அமைந்திருக்கின்றன. இதை தருகின்ற இந்த பாடல் முடிவில் சரவணன் நீங்களும் வந்து உங்கள் குறிப்பிட கூறினால் நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு நிறைவுக்கு கொண்டு வரலாம், ஆயத்தமாக இருங்கள். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று ஒரு திரைப்படம் பலர் பார்த்திருப்பீர்கள், பார்க்காது விட்டாலும் அந்த திரைப்படத்தில் வந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். அந்த பாடல் இப்படி பாடியிருக்கின்றது, இந்த பாடல் இப்பொழுது பொருத்தமாக இருக்குமா, கேட்போமா அந்த பாடலை?

சிறப்பான இந்த பாடலை வரிகோர்த்து கொடுத்தவர் டி ஆர் சுந்தரவாத்தியார், ஒரு ஆசிரியர் கவிஞர். சிறப்பாக அன்றைய நாளில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு முன்னோர்கள் பார்த்த திரைப்படம். நாங்கள் வருவதற்கு 1958 ஆண்டிலேயே இந்த பாடல் புகுத்தப்பட்டிருக்கின்றது. அதை கேட்டு எத்தனை பேர் வாழ்ந்தார்கள். மிகவும் பிரபல்யமான குரல் அரசர் திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களின் குரலிலே தான் இந்த பாடல் ஒலித்தது. எவ்வளவு அற்புதமான புத்திமதிகளை. இதை நான் எங்களுக்கு எங்கள் வயதில், அதாவது என்னுடைய வயதில் இருப்பவர்கள் என் தாய் தந்தையர்கள் என்னுடைய சகோதரங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய சந்ததிக்கு சொல்லி வளர்த்தார்களா, காட்டி வளர்த்தார்களா, வளர்த்திருப்பார்கள். அதன் பின்பு வந்தவர்கள் வளர்த்தார்களா என்பதுதான் இன்று. இது எத்தனை ஆண்டுகள், 1958, எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, முக்கால் நூற்றாண்டை தொட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த முக்கால் நூற்றாண்டுக்கு இடையிலே எங்களுடைய இந்த பண்பு பழக்கங்கள் என்னவென்று நம் சகோதரர்களுக்கிட்ட தெரியாதவர்களுக்கு, அவர்களுக்கு தெரிந்தால் தானே இதை வரும் புதிய சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், கடைபிடிப்பார்கள். இதை யாரும் கடைபிடித்தார்களா? இல்லை. உதாரணத்துக்கு ஒரு இதை கூறுகின்றேன். நான் சிறுவனாக இருந்த காலத்திலே எங்கள் உறவுகளில் உள்ள பெண்கள் யாராவது தலை முடியாமல், தலை பின்னி கட்டாமல், தலைவிரி கோலமாக வந்தவர்கள்னால் ஊரெல்லாம் பரிதாபப்படும். அவரை பார்த்து அவர் இழக்கக்கூடாத ஒன்றை இழந்துவிட்டார். கணவன், கண்கண்ட கணவனை இழந்த ஒரு கைம்பெண் தலைவிரி கோலமாக வருவாள். இதிகாசங்கள் புராணங்களிலெல்லாம் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தலை விரித்து விரதம் இருந்தார்கள். அதை அழகாக இருந்த தலைவி அந்த கூந்தலை விரித்து விட்டு வருவதால் இப்பொழுது என்னென்னா ஆன்மீகத்திலே நாங்கள் தெய்வத்தை பார்க்க வேண்டுமா, எங்களுக்கு முன்னொரு பெண் என்றால் அவருடைய குறைந்த முடியை அலர்த்தி அப்படியே படர விட்டு போட்டு நிற்பார். இப்போ நான் நினைப்பேன், இதுக்குள்ள உள்ளவர்கள் எல்லோரும் கணவனை இழந்தவர்களா என்ற ஒரு வினா யாராவது கேட்டதுண்டா? தெரிந்த இல்லை. என்னால் அவர்கள் சொல்லிக் கொடுத்து, எங்கள் பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்ததை காட்டி அவர்கள் பின்பற்றவில்லை. அழகாக தலையை விரித்து அதிலே மல்லிகை பூவை சூடுவார். உண்மையிலே கொண்டை போட்டு கொண்டையிலே தான் மல்லிகை பூவை வைக்க வேண்டும். அழகு இது தலைவிரி கோலமாக இருக்கும். அதுக்குள்ளே ஒன்று சொருகி விடுவார், ஒரு ஒரு ஒரு ஒரு இதில் குத்தி அதில் மாட்டி விடுவார்கள். அது அழகாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள். அது ஒரு பெரிய சபையிலே, பெரிய பெரிய சபைகளில் கூட வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஆடையை பார்த்தபோது கூட ஆண்களை விட பெண்கள் தான் மோசமாக இருக்கின்றார். எதை காட்டக்கூடாதோ அதை பெரியவர்களும் இப்பொழுது காட்டிக்கொண்டு அழகாக விலையுயர்ந்த பெங்களூர், பனாரஸ் அந்த பட்டுக்களை உடுக்கின்றார்கள். அங்கே எதை மறைக்க வேண்டுமோ அதை முக்கியமாக மறைக்க மாட்டார்கள். அடுத்து இளைய சமுதாயத்துக்கு குமார் பிள்ளைகளுக்கெல்லாம் சுடிதார் என்று ஒன்று பின்புதான் வந்த, முன்பு அப்படி இல்லை. பாவாடை சட்டை அரைத்தாவணி, அதன் மீது சுடுதார் என்று அது எங்கள் கலாச்சாரத்தில் இல்ல, பண்பாடு இல்லாத ஒன்று வந்து புகுந்தது நாகரிகத்தோடு. அதையும் அழகாக மேலே துணி போட்டு மார்பை மறைத்து கொண்டு போவார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, தொங்க விட்டு ஒரு பின் குத்தி விடுவார்கள், ஊசியை மாட்டி விடுவார்கள், அது அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பக்கத்தில். ஏன் அதை வைத்திருக்கின்றார்கள்னு தெரியவில்லை. சரி, தலையை தான் விரித்து விடுகிறான்னு பார்த்தா இப்பொழுது தலையை இழுத்து முன்னுக்கு பாதி முகத்தை மூடி மறைத்து காதையெல்லாம் மூடி விடுவார்கள். எவ்வளவு அலங்கோலம் பார்க்க, அவர்கள் அலங்காரம் என்று எண்ணுகிறார்கள், அது அலங்கோலம். அது மட்டும் இல்லாமல் அவரையும் சமுதாயத்தில் அலங்கோலமாக காட்டுகின்றனர். நீண்ட நேரம் நான் பேசவில்லை, இது உனக்காக நான் நிகழ்வே சில கருத்துக்களை நான் தர வேண்டும். தந்துவிட்டேன் ரொம்பவே இனிமையான பாடல். எங்கே சரவணன், உங்கள் வரவே எதிர்பார்க்கின்றோம், வாருங்கள், நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் நிகழ்ச்சியை. இது உனக்காக நான் யாரின் மனதையும் புண்படுத்தவில்லை, நான் என்னால் கண்டதை நான் நினைத்ததை கூறுகின்றேன், அவ்வளவு. ஆகவே நாங்கள் எப்படி எங்கள் பண்பாடுகளை கடைபிடிக்கின்றோமோ அதைத்தான் இளையவர்கள் வருவார்கள். இதைத்தான் இன்றைய தென்னகத்து திரைப்படம், இதைத்தான் கொண்டு வந்து புகுத்துகின்ற திரைப்பட வாயிலாக நஞ்சை ஊட்டுகின்றார்கள் இளைய சமுதாயங்களுக்கு. சரவணன் அலையுங்கள், உங்களை எதிர்பார்க்கின்றேன்.

சரவணன் அவர்களை எதிர்பார்த்தேன், வரவில்லை. யார் விருப்பமோ அவர்கள் வந்து ஒரு இரு நிமிடம் உங்கள் கருத்துக்களை தெரிவித்து செல்லலாம். யாராவது ஒருவர் வரலாம்.

நேரம் சரியாக 11:02 உங்களுக்கும் 1:32 எங்களுக்கும் காட்டும் வேளையில் யார் வருவார் என்று பார்க்கின்றேன். யாராவது ஒருவர் முடிந்தால் வரலாம், இல்லையேல் நான் நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்வேன். பார்ப்போம் யார் வருகின்றார்கள் என்று. இணைந்திருப்பவர்கள் யாராவது வரலாம்.

0: வணக்கம்
1: வணக்கம் அண்ணா.
0: மகளே, வணக்கம் மகளே. ரேவதி வர வேண்டும், வாருங்கள். அவருக்கு ஏதோ வலைத்தளம் தடையாக வந்துவிட்டது போல் இருந்தது. நீங்கள் வாருங்கள், உங்களுடைய முடிவுரையை ஆரம்பத்திலிருந்து நீங்களும் இருக்கின்றீர்கள் என்று தெரியும். வாருங்கள் வாருங்கள்.
1: எனக்கு கொஞ்சம்
0: ஞாபகப்படுத்தி ஆட்களை பற்றி கூறாத விட நிகழ்ச்சியை பற்றி கூற வேண்டும். அதான் தொகுப்பு. கொண்டு வாருங்கள்.
1: இன்றைய உனக்காக நான் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு குருவாரம்ன்றதை விட வியாழக்கிழமை அன்று அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக அப்பா தொகுத்தளிக்கிறார். இதுல எல்லாருமே கலந்து கொண்டாங்க. ரொம்ப எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நாகப்பன் சகோதரர் சொல்ல வேணாரு, பொதுவா சொல்ல சொன்னாரு. ஞானசேகரன் சகோதரர், மகாலிங்கம், அப்புறம் சியாமலா சகோதரி அங்கிருந்து சொன்னாங்களா வந்தாங்க தெரியாது. மற்றபடி தேவா, விஜயராகவன் அனைவரும் வந்து சாந்தி வந்தாங்களா, அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தார்கள். இன்றைய மகாலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவருடைய மனைவிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் நான் அன்பு இதுலதான் எழுதினேன். வாய் மூலமாக இப்பொழுது நேரடியாக அந்த வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய மனைவிக்கு நன்றாக ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி அப்பா வந்து எல்லாருமே அற்புதமா கேட்டு அவங்கவுங்க யாருக்காக அந்த பாடல்களை கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி அற்புதமாக சென்றது. நானும் இதில் கலந்து கொண்டதில் பெருமிதம் அடைகிறேன். இதற்கு இன்றைய நிகழ்ச்சியில நான் அப்பாவுக்காக தான் ஒரு பாடல் கேட்டேன். அது எனக்கும் பிடித்த பாடலாக இருக்கிறது, மேலும் மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அற்புதம். இதை உலகளாவிய அனைவரும் கேட்டுக்கொண்டு இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இதற்கு தளம் அமைத்து கொடுத்த மீரா அம்மா அவருக்கும், வானரசி மீனா அம்மா மீரா அம்மா அவர்களுக்கும், என்னுடைய அப்பா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏதாவது விட்டு போயிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததுக்கு, நான் மறுபடியும் அந்த வாய்ப்பை பெற்றதற்கு மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நல்லது, வளமை போல கூறினீர்கள் ரேவதி. அந்த நிகழ்ச்சியின் தன்மை பற்றி எடுத்து கூற வேண்டும். வருபவர்கள் கவனிக்க வேண்டியது என்னங்கிற நிகழ்ச்சி எல்லோரும் வந்து கேட்கின்றாரு, நல்ல நல்ல பாடலை கேட்கின்றனர். அது ஒரு புறம் அது என்ன சாரத்தை அமைத்து என்னத்தை நாங்கள் சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறோம், நாங்கள் என்னத்தை பெற்றிருக்கின்றோம் இதன் மூலம். 2 மணி நேரம் நாங்கள் வந்து நகைச்சுவையாக பலமாக பலமாக எல்லாம் பேசி பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்ட வேளையிலே எதை பெற்றுக்கொண்டோம் என்பதை பற்றியும் அடுத்த முறை வரும் பொழுதும் அதை பற்றியும் சிந்தித்து நீங்கள் கொஞ்சம் தொட்டு செல்லலாம். அதுவரைக்கும் நன்றாக இருந்த நிகழ்ச்சி நீங்களுடைய தொகுப்பு கவனித்திருக்கிறீர்கள். அதனால் நான் திடீரென உங்களை கூப்பிட்டதில் உங்களுக்கு இது பரீட்சியப்பட்டது. நான் ஒவ்வொரு தரையும் வளர்த்து கொண்டு வரும் வகையில் ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் அவர் ஆமா என்று கூறினார், அவருக்கு ஏதோ வலைத்தளம் பிழைத்து விடுது, மழை பெய்கிறார் என்று கூறியிருந்தார். அதனால் உடனே நீங்கள் வந்து கை கொடுத்து விட்டீர்கள். நன்றி மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: இன்று நிகழ்ச்சியை உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து சென்ற உறவுகளாக தேவா, ஷியாமலா, விஜயராகவன், கஸ்தூரி, சரவணன், ரேவதி, நாகப்பன், மகாலிங்கம், சாந்தி இவர்களோடு இறுதியிலே ஞானசேகரமும் வந்து முழுமையாக இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் சிறப்பாக அலங்கரித்து தந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் பாடலையும் கேட்டுவிட்டு தொட்டுவிட்டு அந்த பதத்தை கொண்டு நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் என்ன வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய பண்பாடு விழுமியங்கள் எப்படி இருந்தன என்றெல்லாம் கூறுவதோடு இயற்கையின் தன்மை என்ன, இயற்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும், இயற்கை தன் கடமையை எப்படி செய்கின்றது, அந்த இயற்கை எங்களுக்காகவா அல்லது நாங்கள் இயற்கைக்காகவா என்று சிந்திக்கும் வண்ணம் என்ற நிகழ்ச்சியை நிகழ்வேற்றது. அதை வந்து இறுதியிலே அன்பாக சியாமா என்னுடைய மகள் ரேவதியும் அழகாக தொகுத்து முழுமைக்கு கொண்டு

தெரியாத வந்து கலந்து கொண்ட கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளே, வர முடியாத அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தெரிவித்து இந்த நேரம் உங்களுக்காக, எனக்கும் எனக்காக உங்களுக்கும் அமைத்து வல்லமையாக நிறைவேற்றி கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நாளை பக்தி வேளையில் சந்திப்போம். பக்தி வேளையிலே சிறப்பாக இந்த நாள் நட்சத்திரங்கள் போன்ற விரதங்கள் போன்றவற்றை கஸ்தூரி அவர்கள் வந்து அழகாக விளங்கப்படுத்த இருக்கின்றார். அதே வேளை திருப்புகளை தந்து பொழைப்புரையை கூறி இந்த நாளைய பக்தி வேளையை சிறப்பிக்க ரேவதி காத்து கொண்டிருக்கின்றார். அதேபோன்று ஆன்மீகத்தை நாங்கள் தொட்டு பார்ப்போம். ஆன்மீகம் என்றால் தனிய சைவ சமயம் மட்டுமோ, இந்து மதம் மட்டுமோ, சகல மத உறவுகளும் பெறலாம். சகல மதத்தை நாங்கள் சகோதர மதங்களாக ஏற்றுக்கொண்டு எம்மதமும் சம்மதம் என்று இல்லாமல் எம்மதமும் சம மதம் என்ற உணர்வோடு வாழுவோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றியும் நல் வணக்கமும் கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நிறைவு பெற்றது உனக்காக நான் இன்றைய நிகழ்வு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. முதற்கண் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு என்னை பெற்ற தாய் தந்தையிருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது நேரம் சரியாக கனடிய நேரம் 12:32, இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:02. இன்றைய நாள் 26 3rd 2022 கதம்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். எல்லோரும் நலமா இருக்கிறீங்க தானே? நலமா இருக்க வேண்டும். காற்றலையில் இன்றைக்கு கண்டுபிடி நிகழ்ச்சி, அதாவது நான் தரும் சொற்களை, அதாவது சொல்லல படங்களின் பெயரை நான் தரவு கொடுப்பேன், அல்லாட்டி அந்த எழுத்துக்களை மறைத்துக் கொண்டு சொல்லுவேன், நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம், எல்லோரும் அழைப்புக்கு வரலாம். இதுல இப்பொழுது காற்றலையில் வணக்கம் ஜார்ஜ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா ஜார்ஜ்? அடுத்து சந்திரராஜ் மாமா வணக்கம். அடுத்தது ஜெகவத் சாதிக்கண்ணா வணக்கம். வடலூர் ஆனந்தன் இல்ல, ஜெகவத் சாதிக்கண்ணா, இவ்வளவு பேரும் வணக்கம் போட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பார்க்கலாம் இன்னும் எத்தனை பேர் வருகிறீங்கன்னு, எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எங்கே ஒரு கண்ணன் பாடல் கேட்போமா?

சரி, இப்பொழுது நான் தரும் சொல்லு, அதாவது இது ஒரு படத்தின் பெயர், நான்கெழுத்து படம். இது ஒரு புத்தகத்தின் பெயர், நான்கு எழுத்து படம். இது நான்கு எழுத்து படம். இது ஒரு புத்தகத்தின் பெயர். இது ஒரு புத்தகத்தின் பெயர், சரியா? அதாவது கதை புத்தகம், புத்தகம் வார மலர் மலர் போல வருகிற ஒரு புத்தகத்தின் பெயர், நான்கெழுத்து. எங்கே பார்க்கலாம்?

0: அடுத்த சொல்லுக்குள் போவோம். இன்னும் ஒரு படத்தின் பெயர் இது நான் சொல்லிட்டேன். ஒரு புத்தகத்தின் பெயர் நான்கழுத்து, சரியா? இது ஒரு படம். இந்த படத்தின் பெயரை கண்டுபிடிங்க. ஒரு புத்தகம், அதாவது வார மலர் போல வருகிற புத்தகம், அது உங்களோட இடத்துல இருக்கு, எல்லாரும் அதை வாசிக்கிறீங்க. சரி, எங்க பாக்கலாம், அதை நீங்க கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து அடுத்தது இன்னும் ஒரு சொல் கொடுக்கிறேன். இதுவும் நான்கழுத்து. இப்ப ஒரு விடயத்தை நிலைநாட்டுவேன் என்று இப்படி செய்து கொள்வர். ஒரு விடயத்தை நிலைநாட்டுவேன், செய்து காட்டுவேன் என்று இப்படி வாக்குறுதி பெற்றுக் கொள்வார். வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கிறீங்க?
1: கண்டுபிடிக்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் ராஜ்குமார். எங்கே
1: ஐயா, அம்மா அதுக்கு பதில் சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, யாருமே சொல்லல. இன்னைக்குதான் இப்பதான் முதலே ஆண்டவா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறேன்.
1: நான் தானா பிள்ளையார் சொல்லி?
0: எங்க சொல்லுங்க
1: பாப்போம்.
0: அதாவது கதை ஒரு வார மலர் இது, ஆனா இது ஒரு படத்தின் பெயர்.
1: இவ்வளவு எளிதா சொல்லிட்டாக்க, அதுக்கு வந்து மூணு பேர் இருக்கு நீங்க சொன்னதுக்கு. குமுதம்,
0: கட்டிக்காரன் மாமா ஓடி வந்திருக்காரு. நில்லுங்க, ஒரு நிமிஷம் அப்படியே நின்று கொள்ளுங்க. எங்க பாக்கற மாமாட குரல் வருதான்னு பாப்போம். வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா ஒரு நில்லுங்க மாமா. மாமா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: என்னாச்சு? இப்ப
2: அந்த
0: பக்கத்துல, இந்த பக்கத்துல மாமா, அந்த பக்கத்துல யார் இருக்கீங்க?
1: ஐயா வணக்கம், தர்மபுரி ராஜ்குமார் வணக்கம். ஐயா
2: தலைவர் வந்திருக்காரா? குமுதம் மாமா, குமுதம்
1: வந்துட்டேன்.
0: குமுதம் மாமா, ராஜ்குமார் முன் சொல்லிட்டார் அவரு கொண்டு ஒரு விடயத்தை செய்வதற்கு, இப்படி ஒரு ஒரு காரியத்தை நடத்துவதற்கு இப்படி எடுத்துக்கொள்வார், இதை நான் செய்வேன் என்று இப்படி எடுத்துக்கொள்வார். இது நான்கழுத்து.
2: சபதம்
0: கெட்டிக்காரன் மாமா, கெட்டிக்கார்.
1: நன்றி.
0: எங்கே பாக்கலாம், கெட்டிக்காரரா இருக்கிறாங்க, இனி நான் எங்க போறது?

0: எங்கே பார்க்கலாம், அடுத்த படத்துக்கு போவோம், அடுத்த படத்துக்கு போவோம். வணக்கம் வடலூர் ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க? வடலூர் ஆனந்தன்
1: நலமா இருக்கமா? நலமா இருக்கமா? நலமா இருக்கேன். நலமா
0: இன்னும் சாப்பிடுறீங்க போல இருக்குதா?
1: இல்லமா அது பேசுறேன், ஒண்ணு இல்ல
0: போய் சொல்லக்கூடாது. எனக்கு ஒழிச்சு ஏதோ சாப்பிடுறீங்க நீங்க?
1: இல்ல இல்ல இல்ல, மறைக்க முடியாது, உலகமே தெரிஞ்சு போயிருப்பேன். சாப்பிட்டுட்டு பேசுறா தெரியும், நான் பேசுறது அப்படிதான்.
0: சரி, இப்ப நான் உங்களுக்கு தரப்போறேன் இந்த படத்தின் பெயர். சரியா? இது ஒரு உறவு முறை வருகிறது, இது ரெண்டு எழுத்து சொல், உறவு முறை வரும். சரியா? தன்னுடையது என்பதுக்கு என்பதை உணர்த்தும் ஒரு சொல் முதல் சொல்லாக இருக்கும். சரியா? தன்னுடையது என்பதை உணர்த்தும் சொல்லாக முதல் சொல் இருக்கும். இரண்டாவது சொல் ஒரு உறவு முறை. சரியா? இது எழுத்து வந்து ஆறு எழுத்துக்களால் ஆனது. இது ஒரு படம்.
1: தன்னுடைய உறவு,
0: என்னுடைய உறவு, அந்த உறவு முறையில பேர் வரும், அதுல உறவு முறை வரும். அதுல அதுல என்னுடையது என்பதை குறிப்பதற்கு முதல் சொல்லு சொல்லும். ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்டது.
1: என்ன அண்ணனா?
0: கெட்டிக்காரன் என்ற ராசா.
1: கோயிலுக்கு போய் வர்றது வரைக்கும் அந்த நேரம் சரியா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி.
1: நன்றிமா.
0: நேரம் சரியாக 10:13 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 12:42.

இந்த படத்தை இந்த படத்தின் பொருளை எப்படி பார்க்கலாம் என்றால், ரெண்டு சொற்களால் ஆனது. இது முழுமையாக எதை குறிக்கும் என்றால், சொல்வழி கேட்காமல் வெளியில் சென்று சுற்றிவிட்டு வரும் பிள்ளைகளை இப்படி சொல்வார். சொல்வழி கேட்காமல் வழியில் சென்று சுற்றி வரும் பிள்ளைகளை, அல்ல வீட்டில் இருந்து வீட்டில் தங்கிற பாட்டிலே ஏதாவது ஒன்றை சொல்வதை செல்லமாகவும் சொல்லுவார்கள், கடிந்தும் சொல்லுவார்கள். இது எழுத்து வந்து ஒன்பது எழுத்துக்களால் ஆனது. சரியா, ரெண்டு சொற்களால் ஆனது, ஒன்பது எழுத்துக்களால் ஆனது. இது வெளியில் சென்று சுற்றி வரும் யாரை என்றாலும், ஒரு பெரியவராக இருந்தாலும் சரி, சின்னவராக இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் இப்படி ஒரு செல்லமாயும் கடிந்து கொள்ளுவார்கள், அதாவது கோபமாயும் கடிந்து கொள்ளுவார்கள். எங்கே பார்க்கலாம், இது ஒரு படம், இதில் நல்ல ஒரு பாடல் கூட இருக்கிறது. எங்கே பார்க்கலாம், இது ஒன்பது, எழுத்துக்களால் ஆனது. எங்கே பார்க்கலாம், யார் கெட்டிக்காரர்னு பார்ப்போம். ஒன்பது எழுத்துக்களால் ஆனது, ரெண்டு சொற்களை கொண்டது, சரியா. இதில் ஒரு எப்படி சொல்லுவது, அது ரெண்டு சொற்களால் ஆனது, அது சரியான அந்த அதுவும் மற்ற ரெண்டு சொற்களின் தரவுகளையும் கொடுத்தால் நீங்க கண்டுபிடிப்பீங்க, பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறாங்க.

0: எங்கே கண்டுபிடிங்க பாப்போம் எங்கே. சரி, அது 9 சொற்களை நீங்கள் முயற்சி செய்யுங்க. இன்னும் ஒன்று, இன்னும் ஒரு தரவு தருகிறேன் நான். சரியா, இன்னும் ஒரு தரவு தருகிறேன். இது இது மனிதர்களுக்கு, மனிதர்களின் ஒரு வைபவம், வைபவம் நடத்தும் போது அங்கே இருக்கிற ஒரு இடம், அதாவது முக்கியமான சந்தோஷமான ஒரு வைபவம் நடத்தும் முக்கியமான ஒரு இடம். இது 7 எழுத்துக்களால் ஆனது, 2 சொற்கள் நிறைந்தது, 2 சொற்களால் ஆனது. சரியா, ஒரு மனிதர்களின் சந்தோஷமான. வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம்.
1: வணக்கம் மாமா. வணக்கம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ஐயா
1: எப்படிங்கறாரு? நல்லா
0: இருக்கா? அப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: இது நல்லா இருக்கிறாம்மா. மல்லுவேட்டி மைனர் அம்மா.
0: மல்லுவேட்டி மைனர்
1: அது இல்ல இல்ல
0: இல்ல இல்ல இல்ல மல்லுவேட்டி மைனர் இல்ல. இது ரெண்டு ரெண்டு எழுத்துக்களா நானே சொன்னது இல்ல, அது 9 எழுத்துக்களால் கொண்டது. சரியா, எங்க பாக்கலாம். இது 2 சொற்களால் ஆனது, 9 எழுத்துக்களை கொண்டது. இது ஆனா வழியில இப்ப நீங்க நீங்க இப்ப வழியில எல்லாம் சுத்திட்டு வாரீங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப சொல்வழி கேட்காம இல்ல, உங்களோட அம்மா எப்படி கண்டிச்சு கொண்டு வா? அல்லாடி யாராவது பார்த்து அப்பா கண்டிப்பார் இப்படி
1: போக்கிரி ராஜா.
0: உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசிருக்க
1: முரட்டுக்காலை
0: இப்படி எல்லாம் பேசிருக்கிறாங்களா? இன்றைக்குதான் தெரியும், வேற என்ன சொல்லுங்க பாப்போம். நாங்களும் இப்படி யார எல்லாரையும் பேசலாம். அத இப்படி ஒரு ஒன்றில கவனம் இல்லாமல் சுத்திட்டு வர்ற இவர்களை இப்படி பார்த்து சொல்லுவார், இப்படி பார்த்து சொல்லுவார், இப்படி பார்த்து சொல்லுவார். எங்கே?
1: சரிம்மா போயிட்டு வரணும்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே யாரு கெட்டிக்காரன்னு பாப்போம், இத எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். சரியா, இரண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். ஒன்று வந்து மனிதனுக்கு முக்கியமான சந்தோஷமான ஒரு விடயம் நடக்கும் போது இருக்கிற ஒரு இடத்தை இப்படி சொல்லுவார், ஒரு இடத்தை இப்படி சொல்லுவார். அது அது 7 எழுத்துக்களால் ஆனது, அது 7 எழுத்துக்களால் ஆனது, 2 சொற்கள் நிறைந்தது. எங்கே? எல்லாரும் இந்த இடத்தை கண்டிருப்பீங்க, இருக்காம இருக்க முடியாது.

ஆயிட்டீங்க, எல்லாரும் இதை கண்டுபிடிக்க முடியாம அமைதி ஆயிட்டீங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு நாளில் அமைக்கப்படுகிற ஒரு இடம், ஒரு இடம் அமைக்கப்படுகிற ஒரு இடம். நான் ரெண்டாவதா கொடுத்தது அது, அது இன்னும் கண்டுபிடிக்கல. சந்தோஷமாக அமைக்கப்படுகிற ஒரு இடம் இது. அந்த இடத்தை இப்படி சொல்வர், ஏழு எழுத்துக்களால் ஆனது, ஏழு எழுத்துக்களால் ஆனது. எல்லாரும் கண்டிருப்பீங்க, அதாவது எல்லாரும் வேண்டா, வயசு பையங்க கண்டிருக்க மாட்டாங்க, திருமணம் ஆனவர்கள் இந்த இடத்தை கண்டிருப்பீங்க. சரி, நான் இலவுபடுத்தி இருக்கிறேன், திருமணம் ஆனவர்கள் இந்த இடத்தை நீங்க கண்டிருப்பீங்க. எங்க ஏழு எழுத்துக்களால் ஆனது. இந்த இடத்தை திருமணம் ஆனவர்கள் இந்த இடத்தை நீங்கள் கண்டிருப்பீங்க. எங்க கட்டிக்கார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சு, இப்ப திருமணமான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே, உங்க எல்லாருக்கும். மற்ற இன்னும் சொல்லி இருந்தேன், ஒன்பது எழுத்துக்களால் ஆனது. நீங்கள் வெளியில் கட்டுக்கடங்காமல் அலைந்து விட்டு வந்தால், வீட்டில் சொல்வழி கேட்காமல் இருந்தால், உங்களை செல்லமாக கடிந்து கொள்ளுவார். இப்படி நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, கணவன் மனைவி கூட கணவனை பார்த்து இப்படி சொல்லி இருப்பார், இருக்கிறீங்க என்று சொல்லி இருப்பார். அந்த சொல்லு எங்கே, ரெண்டு சொற்களால் ஆனது அதுவும். அதில் மனிதனின் ஒரு பருவம் ரெண்டாவதா வரும் சொல்லு, மனிதனின் ஒரு பருவம் ரெண்டாவதா வரும் சொல்லு, மூன்று எழுத்து சொல்லு அது. அப்ப மிச்சத்தை கண்டுபிடிங்க. எங்க பார்க்கலாம்,

மாணவர்கள் இந்த இந்த அந்த திருமண விழாவில் இந்த இடத்தை நீங்கள் சந்திச்சு தான் இருப்பீர்கள். அதைத்தான் சொல்லுகிறேன். ஏழு எழுத்து சொல்லு, ஏழு எழுத்து சொல்லு, ரெண்டு சொற்களால் ஆனது. திருமணமானவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், திருமணமான பிள்ளைகளுக்கு கூட இது தெரிஞ்சிருக்கும். எங்கே ஒரு சொல்லு. ரெண்டாவது, நீங்கள் சொல்வழி கேட்காமல் எங்கேயாவது, இப்ப கணவன் வந்து மனைவியை சொல்வழி கேட்காம எல்லா இடம் சுத்தி போட்டு வந்தா அவங்க கோபமாய் பேசலாம், இப்படி சந்தோஷமாகவும் அதாவது அன்பாவும் பேசலாம். கண்ணத்தை கிள்ளி என்னங்க அப்படின்ட்டு அவ இதை சொல்லலாம். எங்க பாக்கலாம், கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். சொல்லி பாருங்க, ஒருக்கா மனைவி கேட்டு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்.

0: படத்தின் பெயர் கொடுக்கறேன். என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? யாராவது வந்து நான் எடுக்காம இருக்கிறேனா? அது எனக்கு சரியா புலப்படவில்லை என்றாலும் பார்க்க எங்க நீங்க அழைப்புக்கு வாங்க பார்க்கலாம். எங்கே இப்பொழுது நேரம் சரியாக 12:53 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:24. இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன் சரியா? ஒரு விடயத்திலிருந்து தப்பி வருவதை இப்படி சொல்வார். இது ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு மூன்றெழுத்து சொல்லு. இது ஒரு ஒரு கஷ்டமான விடயத்திலிருந்தோ அல்லது நாங்கள் போகக்கூடாத ஒரு விடயத்திலிருந்து தப்பி வருவதை இப்படி சொல்லுவோம். அந்த மூன்றெழுத்து. அடுத்து ஐந்தெழுத்து சொல்லு. அதை தொடர்ந்து வருகிற ஐந்தெழுத்து சொல்லு மனிதனின் இறுதியாக இந்த இடத்துக்கு போவோம் என்று சொல்லுவோம். நீ இங்கதான் போக போறாய் என்று சொல்லுவோம். இறுதியாக நீ இந்த இடத்துக்கு தான் போவாய் என்று சொல்லுவோம். அப்ப ரெண்டு எழுத்துக்களால் ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு ஒரு கஷ்டமான இடத்துல இருந்து நீங்க தப்பி வருவதை குறிக்கும். அந்த சொல்லு மூன்றெழுத்து. ஐந்தெழுத்து சொல்லு மனிதன் கடைசியாக இங்கதான் போவேன் என்று சொல்லுவோம். நாங்கள் இங்கதான் நீர் போவீரப்பா என்று நீங்க போவீங்கப்பா என்று. வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ஐயா. உங்களை கண்டோன்னு இன்னும் நல்லமா ஆச்சுண்ணா. நேற்று வர இல்ல நீங்க கட்டளைக்கு?
1: நேற்று வந்தேன் பாட்டு கேட்க. வந்து பாப்பா காதம்பரி வந்தது
0: இல்ல. நேற்று என்னுடைய நிகழ்ச்சிக்கு வரையல.
1: உங்களுடைய நிகழ்ச்சிக்கா? டவர் எடுக்க
0: மாட்டேன். எனக்கு லொட்டோ ஒன்று விழுந்தா, ஒரு டிக்கெட் ஒன்று விழுந்தா, முதல்ல நான் தமிழ்நாட்டில் ஒரு டவர் தான் கட்டுறது. எம்டிஆர்
1: செல்லுல ப்ராப்ளம்.
0: எந்த சொல்ல கண்டுபிடிச்சீங்க நீங்க? கேட்டுக்கொண்டு வரீங்களா?
1: துள்ளுவதும் இளமைமா
0: இல்லைங்க. ஏன் கூட என்ன எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு பேசுறதா? அதையா சொல்றீங்க? 9
1: கடைசியா அத வச்சு சொன்ன.
0: கடைசியா இத சொன்னீங்க. அந்த ரெண்டு எழுத்து சொல்லு.
1: ஏழு எழுத்து சொல்லு ஒன்னு சொன்னீங்களே. இளமை வயசு பிள்ளைங்க திட்டுவாங்களே சொன்னீங்க.
0: இல்ல அது திட்டுவது வந்து 9 எழுத்து. அது 9 எழுத்து. மற்றது நான் 7 எழுத்துல ஒன்னும் சொல்லலையே. நீங்க
1: என்ன
0: நடந்தது? சொல்லு. இளமை ஒரு பருவத்தை குறிக்கும். ஒரு மனிதனின் ஒரு பருவத்தை குறிக்கும். 9 எழுத்து சொல். முன்னுக்கு வந்து அத சொன்னா நீங்க கண்டுபிடிக்க சொல்றதுக்கு எனக்கு எல்லோரும் பங்கு பெறுவார். அதுல சிறுவயது பெருவயது ஆக்கள் எல்லாரும் அதில் பங்கு பெறுவார். முதல் சொல்லு 9 எழுத்து சொல்லு. அது இப்ப மனைவி, இப்ப நீங்க சொல்லலீங்கக்கா வழியில சுத்திட்டு வந்தா இப்படி செல்லம்மாவும் கண்டிப்பார், கோவமாயும் பேசுவார். நீங்க என்னங்க இப்படி இருக்கிறீங்க என்று சொல்லுவா. உங்களோட கன்னத்துல இடிச்சு என்னங்க இப்படி இருக்கிறீங்க? எனக்கு தெரியாது எல்லாரும் மனைவி அப்படி செய்யறாங்களா, உருட்டு கட்டை எடுத்து அடிச்சு சொல்றாங்க. இந்த சொல்லு, அதாவது மனமானவர்கள் இந்த இடத்தை கண்டுதான் வந்திருப்பார்கள்.
1: கல்யாண மண்டபம் மாமா.
0: 7 எழுத்து சொல்லு. அதுதான் 7 எழுத்து சொல்லு. இதத்தான் சொன்ன 7 எழுத்து சொல்லு. இந்த இடத்தை கண்டு வந்திருப்பீங்கள். ஆனா அது அல்ல, நீங்க சொன்ன சொல்ல இல்ல. மனமானவர்கள் இதை இந்த இடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படியும் மனமாகாதவர்களும் பார்க்கிறார்கள். நான் அதை குறிப்பிட்டு சொல்வது என்று அவர்கள் நிச்சயமாக பார்த்திருப்பார்கள் மனமானவர்கள்.
1: யோசனை பண்ணிட்டு நீங்க சொன்னது
0: சரி. யோசிச்சு கொண்டு வாங்க. நன்றி. நான் சொல்லுவது எல்லாருக்கும் கடினமா இருக்கிறதா உங்களுக்கு? எங்க பாக்கலாம்? இதெல்லாம் தெரிஞ்ச படம். இதெல்லாம் தெரிந்த படங்கள் உங்களுக்கு, தெரியாமல் இருக்காது தெரிந்த படம்.

இப்ப கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்து வரலாம் பாக்க. இப்ப மூன்று படங்கள் நீங்க சொல்லாம இருக்கிறது. சரி, இப்ப நான் இன்னொரு படம் கொடுக்கிறேன். இது ரெண்டு சொற்களால் ஆனது. கடைசி ரெண்டு எழுத்துக்கொண்ட சொல் ஒரு பறவையின் பெயர். கடைசி ரெண்டு எழுத்துக்களை கொண்ட சொல் ஒரு பறவையின் பெயர். முதல் சொல் அரசர் வாழும் ஒரு இடம். அரசன் வாழும் ஒரு இடம். மொத்தத்தில் ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து படம். இது மொத்தத்தில் ஏழு எழுத்து படம். எங்க கட்டிக்காரர் பார்க்கலாம். இது ஒரு பறவையும் அரசர் வாழும் ஒரு இடத்தையும் சொல்லுகிறது இந்த படம். முதல் சொல்லு அரசன் வாழும் ஒரு இடத்தை சொல்லுகிறது. இரண்டாவது சொல்லு ஒரு பறவையின் பெயர். எங்கே கட்டிக்காரர் யார் என்று பார்க்கலாம்.

0: மாமா சொல்லுங்க. மாமா வணக்கம். மாமா சந்திரராஜ் மாமாக்கு வணக்கம். சொல்லுங்க.
1: அரண்மனைக்கு இல்லையம்மா?
0: கெட்டிக்காரன் மாமா, கெட்டிக்காரன். உண்மையா? எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த கிளிய?
1: கண்டுபிடிச்சிருக்கும்.
0: ராமன் வணக்கம். ராமன், ராமன் வணக்கம். ராமன், ராமன் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ராமன். நல்லா இருக்கேன் ராமன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். பாப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு, கவனமா இரு. அவ காட்டுங்க ஐயா, கவனம். கவனமா காட்டுங்க ஐயா. சரி சரி, நீங்க கொண்டே காட்டிட்டு வாங்க. சரி சரி சரி ஐயா, நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஷாவுல். வணக்கம் ஷாவுல். வணக்கம்.
3: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
3: பலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட புண்ணியத்துல
3: உங்களுடைய வினாவ சொல்லுங்க.
0: மாமா வந்து சொல்லிட்டார். அரண்மனை கிளியா கண்டுபிடிக்கலாம இருக்குது உங்களுக்கு?
3: அது தெரியல, நான் கேக்குறேன். இப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன்.
0: அப்ப நான் சொல்றேன், இருந்து கொண்டே யோசிங்க. இருக்கா பாக்கலாம். சரியா, இருந்து கொண்டே. வணக்கம் ராஜ்குமாரே, உங்களோட இணைச்சிருக்கேன். வணக்கம் சொல்லுங்க ராஜ்குமார். இருக்கா ராஜ்குமார்?
4: அம்மா வணக்கம்மா. வணக்கம்.
0: பக்கத்துல
4: யாருமா? அந்த பக்கம், இந்த பக்கம்.
0: அந்த பக்கம்
4: ராஜ்குமார்.
0: அந்த பக்கத்துல அழகான ஒரு பையன், அவர் வணக்கம் சொல்லுவார். யாருன்னு கண்டுபிடிங்க. வணக்கம் சொல்லுங்க நீங்க.
3: வணக்கம்.
0: பையன் இப்படி பேசுன.
4: மெதுவா மெதுவா, உன்ன கொஞ்சம் கம்மியா பேசுங்க, சத்தம் கேட்கல.
3: வணக்கம்
4: ஐயா, கேக்குறீங்க என் குரல்? வணக்கம் வணக்கம். குரல் குரல் வந்து பேசி கூட ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. நலமாங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க
4: தலைவர்கிட்ட என்ன என்ன தெரியாதுங்கிறீங்க? தலைவருக்கு கரெக்டா சொல்றாரு. என் பேர் சொல்றாரு இல்ல, அதெல்லாம் சிக்க விடுறீங்க. உங்களுக்கு 50 ரூபா, உங்களுக்கு 50 ரூபா மணியாட அனுப்பிச்சு எம்டியா இருக்கு, மாட்டி விட்டுறாதீங்க.
0: இல்ல வருத்தப்படாத, மாநில சங்கத்துல இவரும் ஒரு தலைவர். முதல்
4: இவர்தான் முதல் தலைவர். முதல் தலைவர் நாங்கன்னா துணைத் தலைவர்கள்
0: இருந்தார். இவர் தான்
4: நலமா ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: அரண்மனை
4: கிளி சொல்ல
0: வந்திருக்கிறீங்க. சரி, அடுத்த நான் சொல்றேன். இந்த சொல்லு எதுங்க? 9 எழுத்து சொல்லு. 9 எழுத்து சொல்லு. சரியா?
4: ரெண்டாவது
0: இந்த பின்னுக்கு மாற சொல் வந்து பின்னுக்கு, அதாவது ரெண்டாவது வார சொல்லு 3 எழுத்து சொல். இது உங்களுடைய ஒரு பருவத்தை குறிக்கும், மனிதனுடைய ஒரு பருவத்தை குறிக்கும். இப்ப நீங்க இளைஞன், கிழவன், அப்படி இது ஒரு பருவத்தை குறிக்கும். சரியா? முன்னுக்கு இருக்கிற சொல்லு, இது எல்லாரும் இதை இதுல பங்கெடுத்துக் கொள்ளுவார்கள். சிறியவர் பெரியவர் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கும். இது ஒரு களியாட்டம் மாதிரி ஒன்று இது. ஆனால் மொத்தத்துல இது 9 எழுத்து சொல்லு. உங்களோட மனைவியோ அல்லது யாராவது கட்டுக்கடங்காமல் நீங்கள் வெளியில சுத்திட்டு வரும்போது, அல்லது வீட்டுக்குள்ள தினமும் அவ சொல்ற சொல்ல கேட்காம நடந்து கொண்டா, அவ செல்லம்மா கடிந்து கொள்வ, அல்லாட்டி உருட்டு கட்டையால அடிச்சு உங்களை பேசுவார். இப்படி
3: என்னங்க நீங்க
4: வருவோம்
0: இப்படி இருக்கிறீங்களே? ஷாவுல், நீங்க வெளியில எப்படி ஒரு ஒன்றும் ஒன்றிலையும் மைண்ட் பண்ணாம அப்படி உங்களோட பாட்டுலயும் எதுவும் செய்து கொண்டிருந்தா உங்க மனைவி சொல்லுவா, நீங்க இப்படி ஒரு இப்படி இருக்கிறீங்களே? ஒன்பது இடத்து.
4: அது வந்து ஜார்ஜியா சொன்னாரு, நானும் கேட்டேன், அது இல்லன்ட்டீங்க.
0: அவரை பார்த்து பாருங்க எத்தனை படத்துல பேர் சொன்னாரு, அப்படி எல்லாம் பேசி
4: இருக்கிறாங்க
0: வீட்டுல. சரி, மற்ற இன்னும் ஒன்று நான் கொடுத்திருந்தேன், ரெண்டு எழுத்து சொல்லு. இது ரெண்டு ரெண்டு சொற்களால் ஆனது. ஒரு விடயத்தில் இருந்து
4: ஒரே நிமிஷம், அது எத்தனை எழுத்து சொன்னீங்க?
0: அது ஒன்பது எழுத்து, ஒன்பது எழுத்து, ஒன்பது எழுத்து. இன்னொரு படம் சொல்றேன், ரெண்டு சொற்களால் ஆனது. சரியா, முதல் மூன்று எழுத்தை கொண்ட சொல்லு, நீங்க ஒரு சண்டையோ அல்லாட்டி ஏதோ ஒரு ஆபத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு விடயத்துல தப்பி வரைய வந்தா இப்படி சொல்லுவோம். அந்த சொல்ல தப்பி வந்துட்டீங்கன்னா, தப்பி வந்தோன்னு வீட்டப்பா கண்டுட்டு அந்த சொல்ல சொல்லுவீங்க. அது மூன்று எழுத்தால் ஆனது. ரெண்டாவது சொல்லு, இப்ப நீங்க கடைசியில அல்லாட்டி ஏதாவது யாரும் சொல்லும் போதும் கடைசி நேரத்துல போகக்கூடிய ஒரு இடம், ரெண்டுதான் சொல்லுவாங்க அந்த, அதுல ஒரு சொல்லு நீங்கதான் போவேன்னு சொல்லுவாங்க.
4: அது புரிஞ்சது, அது புரிஞ்சது. முதல்ல தான் வரமாட்டேன், தகராறு பண்ணது. நீங்க சொல்றது ரெண்டாவது விளங்குது.
0: அந்த கஷ்டத்துல இருந்து கஷ்டத்துல இருந்து வரும்போது
4: மீண்ட சொர்க்கம், மீண்ட சொர்க்கம், ஆமா மீண்ட சொர்க்கம்.
0: சரி சரி சரி சரி, அந்த மீண்டு வந்து
4: இறங்கி வந்து
0: சொல்லிட்டு எனக்கு
4: மீண்ட சொர்க்கம். நன்றி அப்பா, ஒண்ணு புடிச்சிட்டேன்.
0: அது சொல்லிட்டீங்க, சரி. மற்றது அந்த அந்த மனைவி பேசுறதும் அப்படியே இருக்கட்டும், ஒன்பது சொல்லு. மற்ற இன்னொன்று சொல்லி இருந்தேன், மனமானவர்கள். ஷாவுல் நீங்க மனமானவர் தானே, திருமணம் முடிஞ்சுதானே உங்களுக்கு?
4: மன
0: வீடுகளில் இது பார்க்கலாம், கல்யாண வீடுகளில் இது பார்க்கலாம். இது ஒரு இடம், இத கண்டுதான் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். மற்றது பாப்பவர்களுக்கும் இது தெரியும, பாப்பவர்களுக்கும் இது தெரியும். இது ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல். எங்கே கெட்டிக்கார், கெட்டிக்கார் சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களோட ஊர்ல, உங்களோட ஊர்ல, உங்களோட ஊர்ல, ஊர்ல வாழை என்று தொடங்கி அங்கால ஒரு சொல்லு வரும், ஒரு இடம் இருக்கிறது. இந்த ரெண்டாவது சொல்லு வாழை, ரெண்டாவது சொல்லு இந்த வாழைக்கு புறவு வரும், ஒரு இடம் இருக்கிறது.
5: வாழத்தோப்பா?
0: இல்ல, வாழத்தோப்பு இடம் இருக்கா?
4: எல்லா ஊர்லயும் இருக்கும், எல்லா ஊர்லயும் இருக்கும், கிராமத்திலாம் இருக்கும். இந்த பகுதி சொல்லும்
0: இல்ல, ஒரு இடம் இருக்கிறது, இடத்தின் பெயர், அது ஊரின் பெயர். வாழை என்றதுக்கு பிறகு ஒரு சொல்லு வரும், வாழையோட சேர்ந்து ஒரு சொல்லு வரும், அது ஒரு ஊரின் பெயர்.
4: வாழைப்பந்தல் ஒரு ஊர் இருக்கு தமிழ்நாட்டுல, வாழைப்பந்தல் ஒரு ஊர் இருக்கு, வாழைப்பந்தல்
0: இருக்கா?
4: இருக்கு.
0: அவனுக்கு தெரியுமா அந்த
4: கோயில் இருக்கும்?
0: சரி,
4: அவனுக்கு தெரியும். வாழைப்பண்ணை,
0: வாழைப்பண்ணை, வாழைப்பண்ணின் இடம் இருக்கா?
4: வாழப்பாடி, வாழப்பாடி
0: இல்ல, வாழைப்பந்தல். சரி, ரெண்டாவது சொல்ல அந்த பந்தல் ரெண்டு வந்துருச்சு. அப்ப முதல் சொல்ல கண்டுபிடிங்க, பந்தல் ரெண்ட சொல்லு, ரெண்டாவது சொல்லு, முதல் சொல்ல கண்டுபிடிங்க. மூன்று மூன்று மூன்றெழுத்து சொல்லு, முதல் சொல். திருமணம் நடக்கும்போது இதை கண்டிருப்பீங்க, திருமண மாணவர்கள் இதை தாண்டி இதை கண்டுதான் வந்திருப்பீங்க, திருமணத்துக்கு போனவர்கள் கூட இதை பார்த்திருப்பீங்க. மாமாக்கு இப்ப தெரிஞ்சிருக்க, இத சின்ன பிள்ளையெல்லாம் எடுக்கணுங்க.
4: நானே இதை மறக்க நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துறீங்க, பிளாஷ்பேக் எல்லாம்
0: நடக்காததுக்கு அது ஞாபகம் வராதுதான். அம்மி பந்தல் என்று படம் இருக்கா?
4: பந்தல்
0: என்ன சாகலாம் அம்மி பந்தல் இன்றைக்குதான் தெரியும் எனக்கு பந்தல் பள்ளிட்டேன் பந்தல் பள்ளிட்டேன் ரெண்டாவது சொல்லுது நீ எடுத்துட்டாரு இல்ல வாழைப்பந்தல் அதான் வாழையோட ஒரு இடம் வரும் அது வாழைப்பந்தல் சரி
5: மணப்பந்தல் அம்மா மணப்பந்தல்
0: மணப்பந்தல் கட்டி காரன் ஜார்ஜ் முன்னுக்கு வாழ மனப்பாவம் மூன்று தானே சாவல்
5: அடுத்த
6: மணப்பந்தல மனம் பந்தல
0: மணப்பந்தல் மானா நானா இப்பன்னா பந்தல்
6: மணப்பந்தல்
0: மணப்பந்தல் மணப்பந்தல் போட்டிருப்பாங்க தானே உங்களுக்கு நீங்க திருமணம் செய்ய
6: ஆமா இதுதான் நானும் ராஜகுமாரும் யோசிச்சோம் அதுக்கப்புறம் சரி இப்படி இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டோம்
0: இது நீங்க என்ன அவரையும் கூட்டு கூட்டு ஜெயிக்கிறீங்க நீங்க இப்ப இப்ப பாருங்க ஜோஜ் பாருங்க தன்னோட மனைவி எப்படி பேசுறேன்னு கேக்குறாண்டு என்னங்க சொல்லுங்க என்ன சொல்லது
5: வெட்டி மாப்பிள்ளையா வெட்டி மாப்பிள்ளை
0: உங்களோட மனைவி இப்படி பேசுறதா உங்கள வெட்டி மாப்பிள்ளைன்னு
5: வெட்டி மாப்பிள்ளை மாதிரி சுத்திட்டு வரீங்களா
6: நீங்க
5: மறக்க மாட்டீங்க போல திரும்ப பண்ணி வரு
0: தனியா இல்ல சமைக்கணும்
6: அவருக்கு என்ன தெரியாங்க எல்லாம் தெரிஞ்சவருக்கு தனியா இருந்தாலும் துணை இருந்தாலும் எல்லாம் செஞ்சிருவாரு அவரு
0: இல்ல எத்தனை சாப்பாடு செய்யணும் இப்ப நாங்க என்ன ஒரு சம்பளம் சோறும் அல்லாட்டி ஒரு
6: பாவம் வடை பாயசம் வச்சு வடை பாயசம் வச்சு
5: அம்மா பதினொன்று அப்புறம் பிலிப்பே நீங்க வேற அவங்களுக்கு தனியா அது வேற மாதிரி செய்யணும்
0: கேளுங்க
6: இந்தியக்காரங்க தான் செய்ய மாட்டேங்கிறாரு திருப்பூருக்கு செஞ்சு தராரு
0: அவங்க எல்லாம் அன்பா பேசுறாங்களா அன்பா சிரிக்கிறாங்களா நீங்க அப்படி செய்யறீங்களா இல்லையா பிலிப்பைனாக்கள் இல்லையா ஜார்ஜ்
5: சரிங்கம்மா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நீங்க இப்படி எல்லாம் சொன்னா அவரு பயந்துட்டாரு சாவல் நீங்க சரி சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சரி அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போவோம் ஒன்று சொல்லாமல் இருக்கிறதா அந்த திட்டுறது திட்டுறது மட்டும் எல்லாம் சொல்லிட்டீங்க சரி அடுத்தது நான் சொல்லும் சொல்லு இது ஒரு பூவியின் பெயர் இது ஒரு பூவியின் பெயர் இது ஒரு படம் சரியா இது எத்தனை எழுத்துக்களால் ஆனதுண்டா ஆறு எழுத்துக்களால் ஆனது இது ஒரு பூவியின் பெயர் ஆறு எழுத்துக்களால் ஆனது சரியா ஆறு எழுத்துக்களால் ஆனது எல்லோருக்கும் தெரிஞ்ச பூ

0: சரி, இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன். இன்னொரு, இது ஒரு பூவின் பெயர் என்று சொல்லியிருந்தேன். பூவின் பெயர் இது, ஆறெழுத்து கொண்ட ஒரு பூவின் பெயர் இது, சரியா? அதை கண்டுபிடிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. எங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். ஷியாமலா நெஞ்சு கொள்றா. வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா அம்மா வணக்கம். அம்மா ஷியாமலா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க? கட்டிக்காரி, அது எப்படி தெரிஞ்ச? தெரிஞ்ச
1: முன்னாடி மூணு கண்டுபிடிச்சு கால பண்ண, அதுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க.
0: எல்லாரும் சொல்லிட்டாங்க பாருங்க. எல்லா உறவுகளையும் சேர்த்தால் இந்த சொல்லு வரும். இது ஒரு படம். எல்லா உறவுகளையும் சேர்த்தா, எல்லா உறவுகள், உங்களை சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளையும் சேர்த்தால் இந்த சொல்லு வரும். நாலெழுத்து. இதுல நல்ல பாட்டெல்லாம் இருக்கு, நீங்க அதுல கேட்டும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாலெழுத்து. எல்லா உறவுகளையும் உங்களோட சொந்தக்காரர்,
1: சொந்தம்
0: சொந்தம் சொந்தம் சரி சொந்தம் சரி. நான் எனக்கு சொந்தம் என்று சொந்தக்காரன் வந்துருச்சு, அப்ப சொந்தம் வந்துட்டீங்க நீங்க கட்டிக்காரி. ரெண்டு புள்ளி எடுத்திருக்கீங்க. சரி, இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று, இன்னும் ஒரு சொல்லு. இது மனமான பெண்களுக்கு இப்படி இருந்தால் சொல்லுவார். வாழ்த்தும் போது இப்படி இருந்தால் சொல்லுவார். இது ரெண்டு கட்டிக்காரி. சரி, நன்றி. விடைபெற்று மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். நீங்க மூன்று புள்ளிய வந்தோன்னு அப்படியே கொத்தி கொண்டு போறீங்களே. நன்றி நன்றி நன்றி நன்றி. வந்து மூன்று புள்ளிய தட்டி கொண்டு சரி. இது வந்து இந்த படத்தின் பெயர், இந்த படத்தின் பெயர் நாலெழுத்து படம். இது நாலெழுத்து படம். கணவனை குறிக்கிறது. கணவனை குறிக்கும். கணவனை குறிக்கும். எங்களை பாதுகாப்பவனை, எங்களுக்கு ஆதரவாய் இருப்பவனை குறிக்கும் நாலெழுத்து சொல், நாலெழுத்து திரைப்படம. நாலெழுத்து திரைப்படம் இது கணவனையும் குறிக்கும். எங்கே எங்கே பார்க்கலாம்?

சரி, இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கறேன். இந்த அதாவது கணவனை குறிக்கும், அல்லாட்டி எங்களுக்கு ஆதரவானவர் ஒருவரை குறிக்கும், அல்லாட்டி எங்களுக்கு பாதுகாப்பா இருப்பவரை குறிக்கும். நாலு எழுத்து சொல் கணவனை குறிக்கும் என்று சொல்லியிருந்தேன். அது அது ஒரு திரைப்படம், நாலு எழுத்து. சரியா, அதை கண்டுபிடிங்க. அடுத்தது இன்னும் ஒன்று கொடுக்கறேன். இந்த படம் ஏழு எழுத்துக்களை கொண்டது, ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல் ஒரு காலத்தை குறிக்கிறது, ஒரு காலத்தை குறிக்கிறது. மூன்று எழுத்து கொண்ட பின்பக்கத்தில் வர்ற சொல் ஆடம்பரமாக வாழும் ஒரு இடம், ஆடம்பரமாக வாழும் ஒரு இடம். இது தெரியலையா, நான் இந்த நிகழ்ச்சி இனி எடுத்து வர மாட்டேன். எங்க பாக்கலாம், ஏனண்டா இந்த சொல்லு தெரியாட்டி, இந்த இந்த படத்தை உங்களுக்கு தெரியலையாண்டா. ஒட்டு மொத்தமா எல்லாரும் பார்த்த படம் இது. நீங்க எல்லாரும் எங்க பாக்கலாம், கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு நான்கு எழுத்துக்களை கொண்டது ஒரு காலத்தை குறிக்கும். இரண்டாவது சொல்லு மூன்று எழுத்துக்களை கொண்டது, அது ஒரு ஆடம்பரமாக வாழும் இடத்தை குறிக்கிறது. மொத்தத்தில் இது ஏழு எழுத்து சொல். எங்கே

0: வணக்கம். வசந்த மாளிகை.
1: வசந்த மாளிகை கட்டிக்காரன் ஜார்ஜ். ரெண்டு புள்ளி எடுத்துட்டீங்க. கட்டிக்காரன் இது தெரியாம இருக்காங்க பாருங்க. இத வசந்த மாளிகை கட்டிக்காரனா இருக்கீங்க நீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த அதை கண்டுபிடிக்கல நீங்க. என்ன அது? நான் சொன்னேன், கணவனை குறிக்கும். கணவனை குறிக்கும்.
0: நான் கண்டுபிடிக்கல.
1: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சரி,
1: எங்கே?

0: சரி, இது ஆறெழுத்து சொல், சரியா? இது ஆறெழுத்து. வணக்கம் குரு பாஸ்கர், நீங்களும் இருக்கிறீங்க, இந்த சொல்ல சொல்றோம் கண்டுபிடிங்க. வணக்கம் சொல்லுங்க ஃபாருக்கு, வணக்கம் சொல்லுங்க ஃபாருக்கு.
1: வணக்கம், வணக்கம்
0: குரு பாஸ்கர். குரு பாஸ்கர், ஓ பொருங்க வார, ஒரு நிமிஷம் தாங்க, இப்ப பேசுங்க.
1: வணக்கம், வணக்கம் குரு பாஸ்கர், வணக்கம்.
0: இல்ல இல்ல, எங்களுடைய இணைப்புல தான் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. இப்ப ஒரு நிமிஷம் நிலங்க குரு பாஸ்கர், இப்ப பேசுங்க.
1: வணக்கம், வணக்கம்.
0: இல்ல இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: இப்ப கேக்குது, பாருங்க கேக்குதா? உங்களுக்கு கேக்கலையா அவர் பேசுறது? இப்ப பேசுங்க குரு பாஸ்கர்.
1: வணக்கம், வணக்கம்.
0: எந்த படத்தை கண்டுபிடிச்சீங்க நீங்க?
1: வசந்த மளிகைமா.
0: சரி, அதாவது சொல்லிட்டாங்க, இருந்தாலும் கட்டிக்காரன் நீங்க, கட்டிக்காரன். சரியா? சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு படம் கொடுக்கறேன், சரியா? இது ஆரணத்து சொல். இது நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய செய்யக்கூடாத விடயத்தை வெளியில் செய்து போட்டு வந்து ஒழிச்சிருந்தா இவன் இப்படி செய்துட்டு வந்திருக்கிறான், ஏதோ இப்படி செய்துட்டு வந்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இது ஆறெழுத்து சொல், ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு, முதல் சொல்லு இந்த அது எப்படி சொல்றேன்னு எனக்கு
1: தெரியல.
0: இல்ல இல்ல இல்ல, இது இது வந்து ரஜினிகாந்த் நடிச்ச படம். சரி, உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஏதாவது செய்யக்கூடாது ஒன்று சொல்லா, செய்துட்டு வந்துட்டீங்கண்டா, இந்த பையன் இப்படி செய்துட்டு வந்திருக்கான்னு சொல்லுவோம் நாங்க. ரெண்டாவது சொல்லு காலில் குத்தும்.
1: காலில்
0: குத்தும்,
1: முள்ளு மலருமா?
0: சரி, முள்ளு. சரி, ரெண்டாவது முள்ளு முன்னுக்கு.
1: ரெண்டாவது
0: மூன்றழுத்து முள்ளு வந்துட்டு
1: முன்னுக்கு.
0: தில்லு முள்ளு, தில்லு முள்ளும் செய்திருக்கீங்களா நீங்க? அது கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க, தில்லு முள்ளும். சரி, உங்களுக்கு நீங்க ஓட்டு ஒரு ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிட்டீங்க, உண்டு ஒரு ஒரு படத்தை நீங்க கண்டுபிடிச்சிருங்க, நீங்க கேட்டு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்த படத்துக்குள் போகலாம்.
2: திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா.
0: ஒரு எழுத்து படம், இது ஒரு எழுத்து படம், எல்லாத்தையும் அழித்து விடும். இது ஒரு எழுத்து படம், எல்லாத்தையும் அழித்து விடும். எங்க யார் கட்டிக்காரன்னு பாப்போம்.
3: சரிகமா கார்வா.
0: ஐயோ, ஒரு எழுத்து படம் எங்க எல்லாத்தையும் அழித்து விடும். எங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க பாக்கலாம். ஒரு எழுத்து படம், இது ஒரே ஒரு எழுத்து படம், எல்லாத்தையும் அழிச்சிடும். இது எங்க பாக்கலாம். இது உருவாக்கவும் உதவும், அழிக்கவும் உதவும். ஒரு எழுத்து படம்.

படிக்கவும் உதவும், உருவாக்கவும் உதவும். ஒரு எழுத்து, ஒரு எழுத்து படம் இது. இது ஒரு எழுத்து படம். எங்கே ஒரு எழுத்து படம்? கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எங்கே வணக்கம் ஃபாரூக், சொல்லுங்க நீங்க. ஒரு எழுத்து படம் கட்டிக்காரன் நீங்க. கட்டிக்காரன், நன்றி நன்றி நன்றி.

0: நீங்க யார் சொல்றீங்கன்னு பாப்போம். மனிதன் உயிர் வாழ்வதற்கு இது தேவை. இது மனிதன் உயிர் வாழ இது தேவை. இது இல்லாமல் வாழவே முடியாது. இது ஒரு திரவம் சரியா? இது இரண்டு முறை வருகிறது. மொத்த எழுத்து 8 எழுத்துக்களால் ஆனது. டெண்டு சொற்களை கொண்டது 8 எழுத்துக்களால் ஆனது. மனிதன் உயிர் வாழ இது கட்டாயம் தேவை. வணக்கம் வடலூர் ஆனந்தன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: தமிழ் ரேடியோ சாதில பாக்கறீங்களா நீங்க?
1: இது ரெகுலர் வர்றதுல இருந்து கேக்கும்போது நேரம் கடந்து வருமா? வேற ஒண்ணு
0: அது ஒருக்கா நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அது அந்த இதை நிப்பாண்டி போட்டு ஓப்பனிக்கு வெளியில போயிட்டு வாங்க. ஏன்டா நீங்க வந்துட்டு போகும்போது இருந்த இடத்துல இருந்து வரும். அது வெளியில வந்து நிப்பாட்டிட்டு வாரீங்க இல்ல, அப்ப இருந்த இடத்துல இருந்து அது கேக்கும். அது
1: என்னோட
0: கேட்டுக்கொண்டிருந்து வணக்கம் ஷியாமலா அம்மா. எங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா மனிதன்? தீ சொல்லிட்டாங்க. தீ யாருன்னா ஃபாரன் சொல்லிட்டேன். உங்களோட பையன், உங்களோட தம்பி. அடுத்தது வந்து மனிதன் உயிர் வாழ தேவையானது. இது ஒரு திரவம். இது வந்து 8 எழுத்து சொல் ஒரு சொல் ரெண்டு தரம் வருது.
2: தண்ணீர் கெட்டிக்காரி
0: அடே அப்பா பேந்தன்ன. அப்ப இவ கொஞ்சம் சரி. இது 3 எழுத்து சொல் சாமி கையில இருக்கும் இந்த படம். இந்த படத்தின் பெயர் இது. 3 எழுத்து சொல் கெட்டிகாரி. வந்து 3-2 அடிச்சிட்டு தான் போறீங்க. நன்றி வணக்கம். யாரும் நேக்க போறாங்க? நான் சொல்லி கொடுக்கறேன்னு ஆக்க வேண்டேன். சூரியகாந்தி நாங்கள் கொடுத்து முடிஞ்சது. சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாம் சரியா? அடுத்த சொல் எங்கே பாப்போம். இது ஐந்து எழுத்துக்களை கொண்டது சரியா? இது 5 எழுத்துக்களை கொண்டது. வணக்கம் குருபாஸ்கர் சத்தம் வரையில மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க. இது 5 எழுத்துக்களால் ஆனது. முதல் 2 எழுத்து 3 குறிக்கும் சரியா? அடுத்தது சாமி கையில் இருக்கும். மற்ற 3 எழுத்து சாமி கையில் இருக்கும். முதல் 2 எழுத்து 3 குறிக்கும். எங்கே பார்க்கலாம்? வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம் குருபாஸ்கர். தீ சொல்லிட்டாங்க. அதுல முதல் 2 எழுத்து 3 குறிக்கும். மூன்று அந்த 1, 2, 3 குறிக்கும் சரியா? 3 எழுத்து சாமி கையில இருக்கு. கெட்டிக்காரன் வந்தது கொண்டு எடுக்கத்தானே வேணும். நன்றி கெட்டிக்காரன். சரி, அவருக்கு ஒன்று கொடுக்கலாம். பாவம் அவர்கள் எல்லாம் சொல்லட்டும் என்றதுக்காண்டி கொஞ்சம் மிளகுவாக கொடுக்கறேன். கொஞ்சம் கஷ்டமா இது பழக பழகத்தான் உங்களுக்கு குருபாஸ்கர் ஒன்றுதான் குருபாஸ்கர் இப்ப எடுத்திருக்கீங்க நீங்க பாருங்க. சரி,

0: அம்மா வணக்கம்மா, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இல்ல, இறைவனுடைய கருணையால் நலமா இருக்கீங்களா? அவ்வளவுதான்மா.
1: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன். உங்களோட புண்ணியத்துல சூப்பரா இருக்கிறேன். அன்பு உறவுகளையும் வாழ்த்தும் வேண்டுதலும் நாங்க நல்லா இருக்கிறோம். ஜெகவரனா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இங்க அனைவரும் நல்ல நலமா இருக்கோமா.
1: சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல கண்டுபிடிச்சீங்க? எந்த படத்தை?
0: இல்லம்மா, நான் இப்பதான் செல்ல ஓபன் பண்றேன்.
1: சரி, உங்களுக்கு ஒரு படம் கொடுக்கறேன், உங்களுக்கு தெரிஞ்ச படம்
0: சொல்லுங்கம்மா.
1: சரி, இது மூன்று சொற்களால் ஆன ஒரு படம், மூன்று சொற்களால் ஆன ஒரு படம், சரியா? முதல் சொல்லு ஐந்து எழுத்துக்களால் ஆனது. ஒரு வீட்டுல வாழ்பவர்களை சொல்லுவோம் நாங்கள். இப்படி ஒரு வீட்டுல வாழ்பவர்களை, ஒரு வீட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து இப்படி சொல்லுவோம். இந்த முதல் சொல்லு. ரெண்டாவது சொல்லு ஒன்றை குறிக்கும், ஒன்றை குறிக்கும், சரியா?
0: சரிம்மா.
1: மூன்றாவது சொல்லு ஒன்றை குறிக்கும் சொல்லு வந்து ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து அது. மூன்றாவது சொல்லு அதுவும் ஐந்து எழுத்து சொல்லு. நிறைய எல்லா ஜாதி பூக்களையும் சேர்த்து வைத்தால் இதை சொல்லுவார்.
0: குடும்பம் ஒரு கதம்பம்.
1: கெட்டி காரன் அண்ணா, நீங்க ஒரு ஒரு சரி, இன்னொன்று சரியா
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: இன்னொரு ரெண்டு சொற்களால் ஆனது, இது ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல்லு, சரியா? அன்பை குறிக்கும், அன்பை குறிக்கும்,
0: சரிம்மா.
1: இரண்டாவது சொல்லு நாலு எழுத்துக்களால் ஆனது, இது ஐந்தாறு பறவைகள், ஒரு இனத்து பறவை ஐந்தாறு இருந்தால் இப்படி சொல்லுவோம். ஒரு இனத்து பறவை ஐந்தாறு, ஒன்றை ஒன்றை ஒன்றை விட்டு அதை கூட, அதாவது ஒன்றை அல்ல பல, இவற்றை பல இருந்தால் இப்படி சொல்லுவோம். ஒரு பறவை, பறவையின் பெயரும் அதுல வருதா?
0: சரிம்மா.
1: முதல் சொல்லு மூன்றெழுத்து, அன்பை குறிக்கும், அன்புக்குரிய மற்ற இன்னொரு பெயர், சரியா?
0: சரிம்மா.
1: மற்ற நாலு எழுத்து சொல்லு, நீங்க ஒரு பறவையோட பெயர் அதோட அந்த பறவை கணக்கே இருந்தா நீங்க எப்படி சொல்லுவீங்களோ அப்படி சொல்லுவோம். மொத்தத்துல அது ஏழு எழுத்து சொல். நன்றி அண்ணா, யோசிச்சு கொண்டு வாங்குவோம், அடுத்த அன்பு உறவை பாக்கலாம். வணக்கம் ஷியாமலா அம்மா, எங்க சொல்லுங்க நீங்க?
2: திரிசூலம். திரிசூலம்,
1: திரிசூலம், அது உங்களுக்கு லேட்டா வருதா வானொலி? எழுத்து சொற்களால் ஆனது, ரெண்டு ஏழு எழுத்து எழுத்துக்களால் ஆன ஒரு ஒரு படம், மூன்று எழுத்து முதல் மூன்று ஒரு சொல், முதல் சொல்லு வந்து மூன்று எழுத்துக்களால் ஆனது, அது வந்து அன்பை குறிக்கும் ஒரு சொல், அன்பை குறிக்கும் ஒரு சொல், சரியா? மற்றது இரண்டாவது சொல் நாலு எழுத்தை கொண்டது, நாலு எழுத்து, அதுல ஒரு பறவையின் பெயரும் அந்த பறவை நிறைய இருந்தால் அப்படி சொல்லுவோம். ஒரு பறவையின் பெயரும் அந்த பறவைகள் நிறைய இருந்தால், அது பறவைகள் இப்ப ஒரு பறவையின் பெயரையே நிறைய, அந்த ஒரே ஒரே இல்ல ஒரே இனத்து பறவை நிறைய இருந்தால் அப்படி சொல்லுவோம். நீங்க சொன்னது அல்ல, நீங்க சொன்னது அல்ல. மூணு எழுத்து அன்பை குறிக்கும், அது அன்பை குறிக்கிற ஒரு சொல். சரி, நன்றி நன்றி நன்றி அம்மா. எங்க பாப்போம், ஓடி வாங்க.
3: உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே, உள்ளிருக்கும் பொட்டு.
1: சரி, இந்த பறவை அழகா இருக்கும், எல்லாருக்கும் தெரிந்த பறவை.

0: சொல்லிக் கொடுத்தேன்ல, அந்த கணவனை குறிக்கும், எங்களை பாதுகாப்பவரை குறிக்கும், இப்படி எல்லாம் சொல்லி இருந்தேன்ல. அந்த சொல்லு வந்து நான்கழுத்து சொல்லுன்னு சொல்லி இருந்தேன்ல, அதுல வந்து நான் நினைக்கிறேன் ஏவிஎம் ராஜன் நடிச்ச படம், இப்ப சில நேரம் ஷியாம்லாமாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இருக்கு, ஏவிஎம் ராஜன் நடிச்ச படம் அது நினைக்கிறேன். அதுவும் கே ஆர் விஜய் அவர்களும் நடிச்ச படம் என்று நினைக்கிறேன். அப்படியாத்தான் இருக்கும். இது இது வந்து ஒரு ஒரு சாமி படம், ஒரு பக்தி படம் மாதிரி இருக்கும். இது எங்க பார்க்கலாம், ஒரு பக்தி படம். வணக்கம் வணக்கம் ஷியாமலாமா, வணக்கம் ஷியாமலாமா. கிளிகள் சரி, கிளிகள் சரி, அந்த முன்னு முன் சொல்லு பிழைச்சு போச்சு. கிளிகள் சரி சரி, அந்த அதுவும் நீங்க யோசிங்க. நான் இதை கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறேன், இதை கண்டுபிடிக்கீங்கன்னா பாப்போம். நான் சொன்னேன்ல அந்த கணவனை குறிக்கும், மற்றது எங்களுக்கு துணை துணை அதாவது எங்களுக்கு உதவியாக இருப்பவர்களை, உதவியாக இருப்பவர்கள்.
1: ஆம்பளையாமா? ஆம்பளன்னு ஒரு படம் இருக்கு அதுவா?
0: இல்ல, நாலெழுத்து நாலெழுத்து. இது ஒரு பக்தி படமா இருக்கும், இது ஏவிஎம் ராஜன் நடிச்ச படமா இருக்கும். நாலெழுத்து, ஏவிஎம் ராஜன் நடிச்ச ஒரு பக்தி படம், நல்ல பாட்டுகள் இருக்கு அதுல நினைக்கிறேன். கே ஆர் விஜயாவது நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது. இது வந்து இப்ப எங்களுக்கு பாதுகாப்பா இருப்பவரை, கணவனை, துணைவன், கெட்டிக்கான், துணைவன். சரி சரி சரி, துணைவன் சரி, கெட்டிக்கான், கெட்டிக்கான். நன்றி நன்றி நன்றி. எங்க பாக்கலாம் அப்ப நீங்க அந்த கிளிகள் என்ற சொல்லு வந்து விட்டது. முன்னுக்கு அன்பை குறிக்கும் மூன்றெழுத்து சொல், அதோட சேர்த்து அந்த படத்தை கண்டுபிடிங்க. அன்பை குறிக்கும் மூன்றெழுத்து சொல்லோட அந்த கிளிகள் வருது, எங்க அந்த படம் என்னன்னு கண்டுபிடிங்க. நேரம் சரியாக 11:15, அது இந்திய இலங்கை நேரம். கரணிய நேரம் சரியா 1:44 நிமிடங்கள். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க.

0: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா
1: வணக்கம்மா. இப்ப ஒரு படப்பெட்டிகளமா ஏவிஎல் ராஜா அடிச்ச படம் சொல்லிட்டு பணம் ஒண்ணு பதில் சொல்லிட்டாங்களா?
0: சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: கேக்கலமா? சரியான விடையாமா?
0: சரி சரி, உங்களுக்கு ரெண்டு புள்ளி வந்து பாருங்க. கொஞ்சம் தாமதமா வந்தாலும் ரெண்டு புள்ளி எடுத்துட்டீங்களே நீங்க. இன்னொன்று கொடுக்கலாம். சரியா?
1: சரியா.
0: இவரோட எழுத்தாளர், இவரோட கதைகள் எழுதும் எழுத்தாளர். இது ஒரு படம்.
1: சரிமா.
0: இது
1: கல்கி. கல்கி கல்கி
0: இல்ல, எழுத்தாளர் மூன்றெழுத்து சொல்.
1: இது
0: முக்கியமான ஒரு படம். படம்
1: சரிமா.
0: இவரோட எழுத்தாளர், எழுத்தாளருடைய பெயர்.
1: சரி.
0: ஒரு பெண்ணின் பெயர். ஒரு பெண்ணின் பெயர்.
1: பெண்ணின் பெயரா?
0: ஒரு பெண்ணின் பெயர். எழுத்தாளர். இது ஒரு படம்.
1: சுஜாதா.
0: கெட்டிக்காரன்.
1: இவ்வளவு கெட்டிக்காரன். இதே பேரு படம் இருக்கு சொன்னீங்க, அதனாலதான் நான் கல்கின்னு சொன்னேன். பெண் எழுத்தாளர் சொன்ன சொல்லிட்டேன் கரெக்டா. சுஜாதா.
0: ஐந்து எழுத்துக்களால் ஆனது இது, இந்த படம்.
1: சரிமா. சரிமா.
0: இது இது முதல் மூன்று எழுத்து, முதல் மூன்று எழுத்து கொடுப்பதை சொல்லுவார். கொடுப்பதை.
1: சரிமா. சரிமா.
0: அடுத்த ரெண்டு எழுத்து அரசு ஆளுபவரை சொல்லுவார். கொடுப்பதை சொல்லுவார். இப்ப நீங்க எல்லாருக்கும் அள்ளி அள்ளித்து கொடுத்தா அதை சொல்றது. இந்த மூன்று எழுத்து அரசு ஆளுபவரை சொல்லுவார். இரண்டாவது இரண்டாவது ரெண்டும் ஒட்டியே இருக்கும். இந்த சொல் ரெண்டு சொல்லும் ஒட்டியே இருக்கும். ஒட்டியே இருக்கும். ரெண்டு
1: சொல்லும் மொத்தம் ஐந்து எழுத்து.
0: ஐந்து எழுத்து.
1: தர்ம பிரபு.
0: தர்ம
1: வரா வராது வராது. ஆறு எழுத்து மாதிரி
0: இல்ல. அதாவது முதல் மூன்றெழுத்து கொடுப்பதை குறிக்கும். கொடுப்பதை குறிக்கும். நீங்க எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தா அந்த அந்த சொல்லு அது அதை குறைக்கும். ரெண்டு எழுத்தை கொண்ட சொல்லு ஒரு அரசனை குறிக்கும். அரசனை குறிக்கும். இது அந்த ஐந்து எழுத்தும் சேர்ந்தே வரும். முதல் மூன்று கொடுப்பதை குறிக்கும். நீங்க எல்லாருக்கும் அஞ்செழுத்து ரெண்டு எழுத்து கடைசியில் இருக்கிற ரெண்டு எழுத்து அரசன் மறுபெயர். அரசனே மறு ஒரு பெயர். அப்படி ஒரு பெயரை அழைப்போம். வருது வருது
2: வருது
0: ராஜா. என்ன ராஜா? வருது வருது வருது. அவர் முன் சொல்ல சொல்லிட்டு போறாரு எங்களுடைய ஜெயவர் சாதிகட்டா. நீங்க பின் சொல்ல சொல்றீங்க.
3: ஐயோ என்ன சொன்னாங்க கேட்கலையா சொல்றீங்க
0: நீங்க ராஜா சொல்லிட்டீங்க சரி அரசனுக்கு ராஜா முன்னுக்கு அந்த சொல்ல கண்டுபிடிங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தா சொல்லுவார்கள் அள்ளி கொடுப்பதை சொல்லுவார்கள் இப்படி செய்யணும் இப்படி கொடுக்கணும்
3: தானமும் பண்ற மாதிரி தானம்
0: இல்ல இல்ல ஐயோ ஒரு சின்ன இடத்துல விட்டுட்டு போறீங்களே சரி நன்றி நன்றி நன்றி நன்றி எங்கே எங்கே யார்

0: சரி, ஒரு புது படத்தின பெயரை சொல்ல போறான். மூன்றெழுத்து படம், இது மூன்றெழுத்து படம். இதில் பயணம் செய்யலாம், இது பயணம் செய்யலாம். எங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். மூன்றெழுத்து படம், புது படம், இதில் பயணம் செய்யலாம். வணக்கம், எங்க பாருங்க, வணக்கம்.
1: தர்மராஜா
0: கட்டிக்கான பாருங்க, இந்த தர்மத்தை அவன் சொன்ன ராஜாவை நீங்க வந்து எல்லாரையும் தள்ளி
1: விடுத்தீங்க.
0: சரி, ஒரு புது புது படம், இது ஒரு புது படம், பயணம் செய்யலாம், இது ஒரு புது படம், உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு. எங்க புது படம், இது பயணம் செய்யலாம், இதில் இதில் பயணம் செய்யலாம், நிறைய மக்கள் பயணம் செய்யலாம், இது புது படம்.
1: என்ன
0: போன உசிறு வந்திருக்கு. எங்க வணக்கம் குருபாஸ்கர், நன்றி நன்றி நன்றி குருபாஸ்கர், வணக்கம் குருபாஸ்கர்.
2: வணக்கம்மா, வணக்கம்மா. தர்மராஜாமா,
0: தர்மராஜா பாருங்க சொல்லிட்டாருங்க. அவர் அதாவது ஜெவர் சாதிக்கன் தர்மா சொன்னார், இவன் ராஜா சொன்னார், பாருங்க ரெண்டு பேரும் முழுசா
2: நீங்க சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அம்மா வந்தாங்கல்ல, அப்பயே நான்
0: கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நீங்க இந்த
2: இணைப்புக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லிடுவாங்க நினைச்சேன், அவங்க சொல்லல, அவங்க ராஜாவோட விட்டுட்டு போயிட்டாங்க.
0: நீங்க இந்த இணைப்புக்கு வந்துருங்க உடனே, அப்ப
2: சொல்லிடுறேன். எங்க பிடிக்க முடியலமா?
0: நன்றி நன்றி,
2: சொல்லுங்க ஏதாவது.
0: அது ஒன்று இப்ப சொல்லி அவர் சொல்லிட்டார். ஒரு ஒரு இது இன்னொன்று நான் உங்களுக்கு தாரேன், உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதா தாரேன், இங்க பாக்கலாம். சரி, இது இது ரெண்டு சொற்களாலானது, ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். ஐந்தெழுத்து சொல், ஒரு ஒரு ஒரு குடும்பம் இருக்கத்தக்கதா இன்னொரு குடும்பத்தை உருவாக்கினால் இருவர். ஐயா ஐயா,
2: என்ன சொல்றீங்க?
0: இது ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல், ரெண்டு ரெண்டு சொற்களால் ஆனது, ஒரு குடும்பம் இருக்கத்தக்கதா இன்னொரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்கினால் இது வரும். இந்த சொல்லு உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் போதே இன்னொரு குடும்பத்தை தேடி எடுத்தால் இது வரும்.
2: சின்ன வீடுமா, சின்ன வீடுமா, என்னம்மா அந்த மாதிரி படம் எல்லாம் சொல்றீங்க?
0: கத்தி சொன்னீங்க, அத மட்டும் சின்ன வீடம்மா.
2: இல்ல வேற யாரோ வந்து சொல்லிட போறாங்களோ, அவசரப்பட்டு சொல்றோமா.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றிமா.

சொல், இது ரெண்டு எழுத்து சொல், எங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி கொடுப்பவரை இப்படி சொல்லுவார், எங்களுக்கு எல்லாம் மூத்தவர், எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியை இப்படி சொல்லுவார். இது ரெண்டு எழுத்து கொண்ட ஒரு படம், இது ரெண்டு எழுத்து கொண்ட ஒரு படம், இது தெரியாட்டி பேந்த எங்க பாக்கலாம். வணக்கம் சாவலாமா. வணக்கம் சாவலாமா. வணக்கம். இது ரெண்டு எழுத்து கொண்டது. இது ரெண்டு எழுத்து, எங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி கொடுப்பவரை இப்படி சொல்லுவோம், எங்களுக்கு எல்லாம் வழி நடத்துவோம் ஒரு பெரியவரை இப்படி சொல்லுவோம் எங்களை. இது ரெண்டு எழுத்து, இது ஒரு படம். எங்கே இந்த படத்தின் பெயர் என்ன? ரெண்டே ரெண்டு எழுத்து. இது தெரியாமல் யார் இருக்கிறது என்று பார்ப்போம். இது ரெண்டு எழுத்து சரியா? நீங்க ரெண்டு எழுத்து படம்.

0: எங்க இல்ல இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க.
1: குரு
0: குரு கட்டிக்காரன் கட்டிக்காரன் குரு. நன்றி நன்றி நன்றி நன்றி கட்டிக்காரன். எங்க நேரம் சரியாக 11:28 அது இந்திய இரங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:57. கண்டுபிடி நிகழ்ச்சியோடு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் ஜெகவர் அண்ணா. வணக்கம்
2: அம்மா. வணக்கம் வணக்கம்மா. இந்த பார்கிட்ட கேள்வி கேட்ட கேள்வி கேட்டீங்களா? அது பதில் சொல்லிட்டு அவரு
0: எது எந்த கேள்வி அது?
2: ஒரு குடும்பத்தை சொன்னீங்களா? ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னீங்களா?
0: குருபாஸ்கெட். ஒரு குடும்பம் இருக்கத்தக்கதா இன்னொரு குடும்பத்தை எடுத்து தேர்ந்தெடுத்தால் இப்படி இப்படி சொல்லுவார். நீங்க சொல்லுங்க பாப்பா. அச்சா அவர் கத்தி சொல்லிட்டு
2: பரம்பரை பரம்பரை பரம்பரை
0: அண்ணா ஒரு குடும்பம் இருக்கேக்கே இன்னொரு குடும்பத்தை இவர் உருவாக்க இன்னொரு குடும்பத்தோடு வாழ ஆரம்பித்தால் இப்படி சொல்லுவாருன்னு
2: சொன்ன
0: சொல்லிட்டாரா? சின்ன வீடு
2: சின்ன வீடு பரம்பரை சன்னதி அப்படின்னு
0: சின்ன வீடு.
2: சரிமா சரிமா.
0: அண்ணா அண்ணா கொண்டு கொடுக்கறேன் சரியா? மூன்று சொற்களால் ஆனதுன்னா முதல் சொல்லு ஒரு எழுத்தை கொண்டது, அது வந்து எங்கட ஒரு உறுப்பு, எங்கட மனிதனின் உறுப்பு. இரண்டாவது சொல்லு மூன்று எழுத்தை கொண்டது, அதாவது பல இருந்த, அதாவது அதாவது ஒரு ஒரு தேநீர், அதாவது எப்படி சொல்லுவது, இப்ப கொஞ்சமா இல்லாமல் கணக்க இருந்தால் கணக்க முட்டை இருந்தால் முட்டை இருந்தால் நீர் முட்டை இருந்தால் இப்படி சொல்லுவேன் சரியா? பாலோ நீரோ தேநீரோ முட்டை இருந்தால் இப்படி சொல்லுவேன். முதல் ஒரு ஒரு சொல்லு, அது வந்து எங்கட உறுப்பு, ஒரு உறுப்பு. இது முட்டை இருக்கிறது மூன்றெழுத்து இது இந்த சொல்லு. அடுத்த சொல்லு இது இல்லாமல் நீங்கள் பொருட்களை வாங்க முடியாது. இது இல்லாமல் இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று பொருட்கள் இல்லாமல் இது இல்லாமல் பொருட்களை வாங்க முடியாது. என்னத்தை வாங்குறது என்றாலும் இது தேவைப்படுது. இப்ப மனிதனுக்கு தேவைப்படுது. ரெண்டு எழுத்து சொல் இது. நீங்க வாங்குறதுக்கு என்னத்தை உபயோகிப்பீங்க? ரெண்டு எழுத்து சொல்.
2: ரெண்டு எழுத்து சொல்
0: வாங்குறதுக்கு என்னத்தை உங்களுக்கு தேவை? இப்ப உங்கள்ட்ட இருக்கு, இப்பவும் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க ஷர்ட் போட்டிருக்கீங்களா? நீங்க அப்ப அதுக்குள்ள இருக்கு பாக்கெட் இருக்குல்ல உங்க ஷர்ட்ல, அதுக்குள்ள இருக்கும்.
2: ரெண்டு எழுத்து சொல்.
0: இது மூன்று சொற்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க

ஆனது முதல் சொல்லு ஒரு எழுத்தை கொண்டது, அது எங்களுடைய ஒரு உறுப்பு. இப்ப அதாவது பாலோ தண்ணீரோ நிரம்பி இருந்தால் இப்படி சொல்லுவார், ஒரு கிளாஸ்லயோ அல்லாட்டி ஒரு எங்கேயிருந்தாலும் நிரம்பி இருந்தால் இருந்தால் இப்படி சொல்லுவார், மூன்று எழுத்து சொல்லு, ரெண்டாவது சொல்லு. அடுத்தது வந்து இரண்டு எழுத்து சொல்லு. எல்லா பொருட்களையும் வாழவும் வாங்கவும் வாழவும் தேவையான ஒன்று இது, எல்லாருக்கும் இது தேவைப்படும். இது இது இல்லாட்டி கஷ்டம், நாங்கள் கடையில போய் பொருட்களை வாங்க முடியாது. இலகுபடுத்துகிறேன், ரெண்டு எழுத்து சொல். அப்ப மொத்தத்துல மூன்று சொற்களை சொற்களால் ஆன இது ஆறு எழுத்து சொல். முதல் முதல் சொல் வந்து எங்கட ஒரு உறுப்பு, ஒரு எழுத்துல வர்ற ஒரு உறுப்பு. இரண்டாவது மூன்று எழுத்தை கொண்டது, எங்கே மூன்றாவது ரெண்டு எழுத்தை கொண்டது. நீங்கள் பொருட்களை வாங்க உதவும்,

0: படம் சொல்லுகிறேன், இன்னொரு படம் சொல்லுகிறேன். சரியா? சரி. இது இது ஐந்து எழுத்துக்களாலானது, ஐந்து எழுத்துக்களாலானது. முதல் மூன்று எழுத்து எங்களுடைய ஒரு உறுப்பு, மனிதனுக்குள் இருக்கிற உறுப்பு, முக்கியமான உறுப்பு இது. இரண்டாவது ரெண்டு எழுத்து ஒரு பூவின் பெயர், ஒரு பூவின் பெயர். முதல் மூன்று எழுத்து எங்கட மனித எங்க பாப்போம். ஃபாரூக் வணக்கம். வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம். கை மேல காசு.
0: கை கை கை என்னோட காசு சொல்லுங்க வடிவா. கை
1: கை
0: என்ன? அதாவது தண்ணீர் நிறம் முட்டை இருந்தால இருக்கு. ஒரு ஒரு எது என்ன ஒரு பொருளும்
1: இல்ல
0: இல்ல. கை சரி, கை சரி, காசு சரி, நடுவுல நடுவுல நடுவுல ஒரு சொல்லு வரணும். நடுவுல அது மேல. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஷியாமலா அம்மா. வணக்கம்.
2: கை நிறைய காசு.
0: கை நிறைய காசு கட்டிக்காரி நீங்க. அடுத்ததை சொல்லுங்க. அடுத்ததை இது சரி, இது சரி, இது இது இது வந்து
2: சொல்லுங்க.
0: ஐந்து எழுத்து சொல், ஐந்து எழுத்து சொல். முதல் சொல் மூன்று எழுத்துக்களால் ஆனது, எங்களுடைய முக்கியமான ஒரு உறுப்பு. சரியா? இரண்டாவது ஒரு பூவின் பெயர், ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து ஒரு பூவின் பெயர், அழகான பூவின் பெயர். இது ஒரு நடிகையின் பெயர், இது ஒரு பூவின் பெயர். சரி, அப்ப உறுப்பு என்ன? உறுப்பு மூன்று எழுத்த கொண்ட ஒரு உறுப்பு. இது இல்லாட்டி வாழ முடியாது. இந்த உறுப்பு கை கால் இருந்த உறுப்பு எல்லாம் போனா வாழலாம் இல்ல. இது இல்லாட்டி வாழ முடியாது. சொல்லுங்க. சொன்னீங்கல்ல என்ன? இதய ரோஜா கட்டிக்காரி. இதய ரோஜா, இதய ரோஜா கட்டிக்காரி.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இதுல எல்லாம் பாட்டு கேளுங்க, அப்பதான் அந்த இதய ரோஜா வெளியில வரும். நன்றி. இதய ரோஜா என்பது சரி. அது

சரி, இது ஒரு ராகத்தின் பெயர், இது ஒரு ராகத்தின் பெயர், சரியா? எட்டெழுத்து சொல், இது ஒரு ராகத்தின் பெயர், எட்டெழுத்து சொல், சரியா? இது ரெண்டு சொற்களால் ஆனது, இந்த ராகம் ரெண்டு சொற்களால் ஆனது. கடைசி சொல் மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது இது ஒரு பெண்ணின் பெயரையும் இப்படி சொல்லுவார், சரியா? பெண்ணின் பெயர் முன்னுக்கு நாலு எழுத்துக்களை கொண்டது. இது நாங்கள் சந்தோஷமாயிருப்பதை இப்படி சொல்லுவோம். இது ஒரு ராகத்தின் பெயர். இலகுவாக இலகுபடுத்தி சொல்லுகிறேன்.

இது ஒரு ராகத்தின் பெயர், இது ஒரு ராகத்தின் பெயர். முதல் சொல்லு வந்து மகிழ்ச்சியாயிருப்பதை சொல்லுவோம். இரண்டாவது சொல் வந்து ஒரு பெண்ணின் பெயர். மொத்தத்தில் இது ஏழு எழுத்து சொல்.

0: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி கொஞ்சம் கஷ்டம் தான் இது. என்னடா நாங்கள் இவ்வளவோ படங்களுடைய பாடல்களை எல்லாம் கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாரும் கஷ்டம்தான். கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு நீங்க வரலாம். நானும் கொஞ்சம் இலகுபடுத்தி இலகுபடுத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். அப்ப நீங்க கண்டுபிடிக்க கொஞ்சம் சுகமா இருக்கு. இது ஒரு ராகத்தின் பெயர். இது ராகத்தின் பெயர். முதல் சொல்லு வணக்கம் ஷியாமலாமா. வணக்கம்.
1: ஆனந்த பைரவி
0: கட்டிக்காரி. ஆனந்த பைரவி கட்டிக்காரி கட்டிக்காரி கடிக்கடி. நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, அவர் கண்டுபிடிச்சு விட்டார். ஆனந்த பைரவி, அதாவது சந்தோஷமா இருப்பதை சொல்லுவார். அடுத்தது வந்து பைரவி என்று பெண்ணின் பெயர் இருக்கிறது. அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, இன்னும் ஒரு படத்துக்குள் செல்லலாம். இன்னும் ஒரு படத்தின் பெயர். இது முதல் ரெண்டு எழுத்து சொல் ஒரு எண்ணை குறிக்கிறது. ஒரு எண்ணை, இப்ப நீங்க எண்ணுவீங்கல்ல, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எண்ணுவீங்கல்ல, அப்ப ஒரு எண்ணை குறிக்கும். சரியா? முதல் ரெண்டு எழுத்து. அடுத்து இரண்டாவது சொல் 6 எழுத்துக்களை கொண்டது. இது வணக்கம் சாந்தியம்மா. சாந்தியம்மா வணக்கம். வணக்கம் சாந்தியம்மா.
1: வணக்கம் மீராமா.
0: வணக்கம்.
1: வணக்கம் மீராமா. ஆனந்த பைரவி.
0: ஆனந்த பைரவி. அவ சொல்லிட்டு போயிட்டா சாந்தியம்மா? இருந்தாலும் உங்களுக்கு கொண்டு தாரேன். ஆனந்த பைரவிக்கு சாந்தியம்மா என்று எழுதுறதுக்கு ஆனந்த பைரவி என்று எழுதுறேன். எப்படி இது? சரி, உங்களுக்கு ஒரு சொல் ஒன்று உங்களுக்கு ஒன்று கொடுக்கறேன். சரியா? இது வந்து 8 எழுத்துக்களால் ஆனது. 8 எழுத்து. முதல் 2 எழுத்து 2 சொற்களால் ஆனது, 8 எழுத்துக்களால் ஆனது. ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் குரு பாஸ்கர். வணக்கம் குரு பாஸ்கர். வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு எடுபடவில்லை. சரி, உங்களுக்கு சொல்லுங்க. 8 எழுத்துக்களால் ஆனது, முதல் 2 எழுத்து ஒரு எண்ணை குறிக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரமல்ல, அது ஒரு எண்ணை குறிக்கும். அடுத்த 6 எழுத்து
1: இன்னுக்கு
0: வரும். 6 எழுத்துக்கள் பல மலர்களை பார்த்தால் இப்படி சொல்லுவோம், பல பூக்களை பார்த்தால் இப்படி சொல்லுவோம். பல பூக்களை பார்த்தால் இப்படி சொல்லுவோம். முதல் 2 எழுத்து ஒரு எண்ணை குறிக்கிறது, மற்ற 6 எழுத்தும் பல பூக்களை பார்த்தால், பல மலர்களை பார்த்தால் இப்படி சொல்லுவோம். இப்ப 7 அதன் 7 உங்களுக்கு விருப்பமான விருப்பமான
1: பல மலர்களை பார்த்தால் 8 எழுத்து சொல்ல விரும்ப.
0: 8 எழுத்து பல மலர்களை பார்த்தால் இப்படி சொல்லுவோம். அது 8 எழுத்து. அது மன்னிக்கணும், நான் தான் பிளவிட்டேன். முழுசா 8 எழுத்து, அந்த மலர்களை பார்த்தா சொல்லுவது 6 எழுத்து. மன்னிக்கணும். 6 எழுத்து. அந்த 2 எழுத்து எண்ணை குறிக்கிறது. சரி, எங்க நீங்களும் இருங்க. குருபாஸ்கர். வணக்கம் குருபாஸ்கர்.
1: இருமலர்கள் மீரமா?
0: இல்ல இல்ல இல்ல
1: மீரா
0: இல்ல.
1: இருமலர்கள்
0: இல்ல இல்ல. ஐயோ குருபாஸ்கர் சொல்லுங்க.
1: 7 எழுத்துதான்.
0: குருபாஸ்கர் குருபாஸ்கர் சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு ரீகனெக்டிங் ஆகுது, அவருக்கு இணைப்பு இல்ல. எங்க இருமலர்களா? இருமலர்கள் உங்களுக்கு 7.
1: அது 7 எழுத்து தான் வருது. அது 7 எழுத்து தான்.
0: இது 8 எழுத்து வரணும். இது 8 எழுத்து. உங்களுக்கு 7 நம்பர், 2 நம்பர் எல்லாம் பிடிக்குமாக்கும். 7 இரு இரு எங்க
1: இல்ல இரு நம்பருக்கு வர்றது இரு. 7 அது 2 எழுத்துல வர எண்களோட எழுத்து அதுதானே? இருவரும்
0: சரி
1: ஒன்றுக்கு
0: இன்னொன்று இன்னொன்று தர்றேன். இது இருக்கட்டும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வருவாங்க. எட்டெழுத்து சொல்லு சரியா? இன்னொன்று தருகிறேன் உங்களுக்கு.
1: ஆறு உங்களா?
0: ஆ என்ன ஆறு? யார் சொல்லி தர்றது உங்களுக்கு ஆறு?
1: இல்ல இல்ல நானே சொல்றேன் ஆறு. எண்ணி பார்த்து
0: இப்படியும் முதல்ல சொல்ல, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு.
1: அது இல்ல மேடமா, ஆறு வந்துருச்சு.
0: ஆறு
1: செண்டு
0: எப்படி வந்துருச்சா? பரவாயில்லையா, கண்டுபிடிங்க. ஆறு ஆறு
1: செண்டு கொத்து
0: கொத்து கொத்து கொத்து எங்க
1: செண்டு.
0: சரி இன்னொரு சொல்லு தருகிறேன், இன்னொரு படம் அதை ட்ரை பண்ணுங்க. சரியா சொல்லட்டா?
1: சொல்லுங்க.
0: முதல் சொல்லு ஒரு ஒரு எண் தொகையை குறிக்கும், ஒரு எண் தொகையை குறிக்கும் முதல் சொல்லு. அது வந்து ஆறு எழுத்துக்களால் ஆனது. சரியா? இரண்டாவது சொல்லு எண் தொகை ஒன்றை குறிக்கும் உங்களுக்கு.
1: எத்தனை எழுத்து சொல்லுங்க?
0: அது வந்து ஆறு எழுத்துக்களால் ஆனது.
1: ஆறு.
0: இரண்டாவது சொல்லு நாலு எழுத்துக்களை கொண்டது, ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு பெண்ணை குறிக்கும்.
1: மொத்தம் எத்தனை எழுத்து மீனாமா?
0: மொத்தத்துல ஆறு நாளும் பத்து.
1: பத்து
0: ஆறு நாளும் பத்து. நாலு எழுத்து கொண்டது ஒரு ஒரு ஒரு ஒரு பெண்ணை குறிக்கும். சரி நான் மற்ற அன்பு உறவை எடுக்கிறேன், திரும்பவும் வாங்க. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
2: ஆறு
0: புஷ்பங்கள் கட்டிக்காரி. கட்டிக்காரி மற்றது அடுத்தது ஒன்று
2: கொடுத்தேன்.
0: சொல்லியல்ல சொல்லியல்ல உங்களுக்கு தான் புள்ளி. ஆறு ஆறு ரெண்டாங்கல புஷ்பத்தை புஷ்பங்களை விட்டுட்ட அம்மா அவ சாந்தி அம்மா. சரி அடுத்தது அடுத்தது வந்து பத்து எழுத்துக்களால் ஆனது, முதல் ஆறு எழுத்து ஒரு எண் தொகையை குறிக்கும். ஒரு எண் தொகையை. சரியா? மற்றது ஒரு பெண்ணை குறிக்கும். நாலு எழுத்து. நாலு எழுத்து ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு பெண்.
2: மொத்தம் பத்து எழுதாமா?
0: மொத்தம் பத்து எழுத்து. முதல் ஆறு எழுத்து ஒரு தொகையை குறிக்கும் உங்களுக்கு. ஒரு லட்சம், ரெண்டு லட்சம், மூன்று லட்சம் அப்படி ஏதாவது
1: ஒன்று.
0: ரெண்டாவது சொல்லு நாலு எழுத்து, அது ஒரு பெண்ணை குறிக்கும் அந்த சொல்.
2: ஒரு
0: நன்றி நன்றி. ஒரு பெண்ணை பார்த்தா அப்படி சொல்லலாம்.
3: ஒரு
0: நேரம் சரியாக 11:48 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 2:18. 12 மணிக்கு சரியாக கண்டுபிடி நிகழ்ச்சி நிறைவு பெறும். அடுத்த நிகழ்ச்சி எங்களுடைய ஜெய சக்திவேல் அவர்களுடைய சிறுகதை காற்றளிக்க வர இருக்கிறது.

0: வணக்கம் ஜெய ஜெயா, வணக்கம் ஜெய ஜெயா, ஜெய ஜெயா, வணக்கம் வணக்கம் ஜெய ஜெயா, ஜெய ஜெயா மாலிங்கமையா, வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க காட்டலையில காட்டலையில இருக்கிறீங்க, நீங்க காட்டலையில இருக்கிறீங்க, நீங்க காட்டலையில இருக்கிறீங்கப்பா, நீங்க காட்டலையில இருக்கிறீங்க. கண்ணன் கண்ணன் நீங்க நிகழ்ச்சிக்கு வரவில்லை, காட்டலையில இருக்கிறீங்க எல்லாரும். சரி, அப்ப விடுபடுங்க. நீங்க காட்டலை எல்லாரும் விடுபடுங்க, காட்டலையில இருக்கிறீங்க இப்ப விடுபடுங்க, எல்லாரும் விடுபடுங்க. சரி, இங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம் குரு பாஸ்கர்,
1: வணக்கம் வணக்கம். கை நிறைய காசுமா,
0: கை நிறைய காசு அது சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். அது முதல் ஆறு எழுத்து ஒரு தொகையை குறிக்கும். இரண்டாவது சொல் நாலு எழுத்து, அது ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு தொகை என்ன, 100,000, 2,00,000, 3,00,000 சொல்லுகிற ஒரு தொகை இருக்குல்ல, அந்த தொகையை குறிக்கும் ஆறு எழுத்து. இரண்டாவது சொல்லு நாலு எழுத்து சொல். சரியா
1: சொல்லுங்கம்மா,
0: அது ஒரு பெண்ணை குறிக்கும், ஒரு பெண்ணை குறிக்கும்.
1: நூறாவது நாள் வராது இல்லமா,
0: இல்ல இல்ல, ஒரு பெண்ணை குறிக்கும். அந்த நாலு எழுத்து சொல் வந்து ஒரு பெண்ணை குறிக்கும், ஒரு பெண், ஒரு பெண். இதான் கடைசி கடைசி படம், இதை கண்டுபிடிச்சிருங்க. இதோடு நாங்கள் நிறைவுக்கு வரலாம். எங்கே ஒரு சொல்லு கண்டுபிடிக்காமலே இருக்கிறது, அதாவது உங்களை பார்த்து உங்களோட மனைவி சொல்லுவார் என்று சொன்னேன். அதுல ஒரு நல்ல பாடல் இருக்கிறது அந்த படத்துல, நல்ல பாடல். எங்களுடைய வணக்கம் ஷியாமலாமா, வணக்கம் ஷியாமலாமா, வணக்கம்.
2: ஆயிரத்தில் ஒருத்தி
0: அப்பா, எப்படி கண்டுபிடிச்சா?
2: சரியா,
0: கட்டிக்காரி ஆயிரத்தில் கண்டுபிடிச்சா. சரி, அப்ப இன்னொரு படம் சொல்லாம இருக்கிறது ஷியாமலாமா குருபாஸ்கர்,
2: சொல்லுங்கம்மா.
0: அது வந்து நான் சொன்னேன், அதாவது இது சுவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம், பத்மினி சுவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம். இந்த படம் வந்து 9 எழுத்துக்களால் ஆனது. 3 எழுத்து பின்னுக்கு வர 3 எழுத்து சொல் ஒரு பருவத்தை குறிக்கும், ஒரு ஒரு மனிதனின் ஒரு பருவம். இப்ப இளைஞன், கிழவன், அப்படி ஒரு பருவத்தை குறிக்கும். முன்னுக்கு வந்து ஒரு அது எப்படி என்று அது சொன்னா அது விளங்கின, அதாவது இப்ப நீங்க கால்பந்தாட்டம், மற்றது பேட்மிண்டன் அப்படி எல்லாம் விளையாடுவீங்கல்ல, அதெல்லாம் குறிக்கும். மொத்தத்துல ஒரு மனைவி அல்லாட்டி நீங்க ஒரு பிள்ளைய பார்த்து சொல்வழி கேட்காம ஊர் சுத்தி போட்டு வந்தா, அல்ல வீட்டுல சொல்வழி கேட்காம அப்படி இப்படி இப்படி தெரிஞ்சா,
2: ஆரம்பத்துல சொன்னதுல இன்னும் சொல்லி
0: யாருமே சொல்லல, இப்படி பேசுவார்கள், இப்படி பேசுவார்கள். இதுல நல்ல பாடல் ஒன்று இருக்கிறது, இதெல்லாம்
2: நடிகர் சொல்லிட்டீங்க, யோசிச்சு சொல்றேன்,
0: நடிகர் நடிகையும் சொல்லிட்டேன், பத்மினி அம்மா நடிச்ச படம் இது. சரியா, நன்றி நன்றி நன்றி. இங்கே வணக்கம் வணக்கம் எங்களுடைய ராஜேந்திரன், வணக்கம் ராஜேந்திரன், வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
0: சொல்லுங்க, இப்ப நான் சொன்னது வந்து அந்த ஒரு சொல்லு அந்த கடைசியா சொன்னது வந்து முதல் சொன்னது ஒன்று சொல்லாம இருக்கிறது, ஒரு பழைய படம், பத்மினி அம்மாவும் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிச்ச படம். ஒன்பது எழுத்துல பின் மூன்று எழுத்து ஒரு பருவத்தை குறிக்கிறது. இப்ப இளைஞன் அப்படி அந்த ஒரு பருவத்தை குறிக்கும். மற்ற ஆறு எழுத்தும் எங்க யாரும் அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் குருபாஸ்கர், வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர், வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர், உங்களுக்கு வருதில்ல. சரி, மொத்தத்துல இப்ப நீங்க சொல்வழி கேட்காம வீட்டை விட்டு போயிட்டு வந்தா ராஜேந்திரன், சரியா? உங்களை பார்த்தா அம்மா பேசுவா, உங்களோட மனைவி செல்லம்மா சொல்லுவார் நீங்க என்ன இப்படி ஒரு ஆளா இருக்கிறீங்க என்று சொல்லுவார். சொல்லி கேட்காம வீட்டுக்குள்ள நீங்க இப்படி அலைஞ்சு தெரிஞ்ச உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார்கள், நான் ஏதோ சொல்றேன் நீங்க இப்படி தெரியறீங்க என்று
1: சொல்லுவார். விளையாட்டு பிள்ளைமா,
0: விளையாட்டு பிள்ளை, கெட்டிக்கார், கெட்டிக்கார், விளையாட்டு பிள்ளை. அதுல ஒரு நல்ல பாட்டு இருக்குது குருபாஸ்கர், தெரியுமா அந்த படத்துல?
1: விளையாட்டு பிள்ளையில இருக்குதுமா, ஞாபகம் வர மாட்டேது. பள்ளிமலை மான் குட்டி எங்கே போற அந்த பட்டமா?
0: அதுவும் இருக்கிறது. இன்னொரு பாட்டு இருக்குது, அது என்ன
1: வந்து இருக்கும் பார்க்க போற, நல்லா இருக்கும்.
0: அதுவும் இருக்குது. அந்த சொல்லாம தெரிய வேண்டுமே,

நிகழ்ச்சி நடக்கும் போதே விளையாட்டா வேற வேற விடயங்கள்ல இருக்கிறீங்க, அதுக்கு சந்தோஷம் மனம். ஏனண்டா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் முன்னாலும் அந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கலாம் அல்லது முடிஞ்சா சொல்ல வந்திருக்கலாம். சரி பரவாயில்லை, மனசுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது, இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களை பொறுத்தது. நான் அந்த சொல்லாமல் தெரிய வேண்டுமே அந்த பாடலை எடுத்து வந்து நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். இதுக்கு அந்த பாடலை எடுத்து வரலாம்.

0: இப்ப தே பாட்டுகளை பாருங்க, தண்டாளி நீ தெரிகிற கொடியில கிடைக்கல எல்லாம் மாசாகி போற போக. சரி, அந்த பாட்டுகள் நல்லா தான் இருக்குது, கேட்கும் போது சூப்பரா இருக்குது. சரி, நான் அந்த சொல்லாமல் தெரிய வேண்டுமே அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட என் அன்பு உறவுகள் ராஜ்குமார், சந்தன்ராஜ் மாமா, ஆனந்தன், ஜார்ஜ், குருபாஸ்கர், ராமன், ஷாகுல், ஹமீத், எங்களுடைய ஷியாமலா அம்மா, ஃபாரூக், ஜெகபர் சாதிக்கண்ணா, சாந்தி அம்மா, ராஜேந்திரன், 12 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. எல்லா இணைந்த அன்பு உறவுகளுக்கு என் மனமார்ந்த அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க செய்கிறோம். சரி, ஒருக்கா பாருங்க, ராஜேந்திரன் கூட கடைசியா ஒருக்கா வந்து வணக்கம் சொல்லிட்டு போயிருந்தார். ஆனா மற்ற என் அன்பு உறவுகளுக்கு கொஞ்சம் விளையாட்டாகவே இருக்கிறது, பரவாயில்லை. இருந்தாலும் மனதுக்கு கஷ்டமா இருந்தது. அடுத்து இன்றைக்கு புள்ளி விவரம் பார்க்கலாம். ராஜ்குமார் 2 புள்ளிகளை பெற்றிருக்கிறீங்க, மாமா 2 புள்ளியை பெற்றிருக்கிறீங்க, மாமா சந்தனராஜ் மாமா, ஆனந்தன் 1 புள்ளி, ஜார்ஜ் நீங்க 2 புள்ளி, குருபாஸ்கர் நீங்க 3 புள்ளிகளை எடுத்திருக்கீங்க, வாரக் நீங்க 5 புள்ளிகளை எடுத்திருக்கீங்க, ஜெகவரண்ணா நீங்க 3 புள்ளிகளை எடுத்திருக்கீங்க, சாந்தி அம்மாவும் ராஜேந்திரனும் ராமனும் ஷாவுல் அமீதும் முட்டை எடுத்திருக்கீங்க, 0 முட்டை. சரியா, மற்றது எங்களுடைய ஷியாமலா அம்மா 11 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், 11 புள்ளிகளை. உங்களுக்கு வாழ்த்துகள் எல்லாருக்கும். ஷியாமலா அம்மாக்கு ஒரு சிறப்பான வாழ்த்து வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டா, இதுலேயும் தெரியுது அவங்க இசையோடு அவருக்கு நல்ல பழக்கம் இருக்கிறது. நல்லது என் அன்பு உறவுகளை, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை, நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி எப்பொழுதும் சனிக்கிழமைகளில் வரும் என்று சொல்லிக்கொண்டு, நாளை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, அதுக்கு தயாராகுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் வாழ வேண்டும். இந்த சொல்லாமல் தெரிய வேண்டுமே பாடலை தொடர்ந்து காட்டிலைக்கு வருகிறது எங்களுடைய ஜெய சக்திவேல் ஐயா அவர்களுடைய சிறுகதை. சரியா, பாடலை கேட்போம். எனக்கு பிடித்தமான இந்த பாடல், நன்றி வணக்கம்.
1: இன்னைக்கு நீ பாடலா, இந்த விருந்தே நிறைய பெறாது, வா.
2: மகாராஜா, மகாராஜா சாப்பிடும், சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: வணக்கம் அன்பு உறவுகளே, இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். இப்பொழுது முதல் கதம்பம் நிகழ்வு ஆரம்பித்திருக்கின்றது. இந்த கதம்பத்தில் வந்து நீங்கள் உங்கள் அபிலாஷைகளை கூறி பகிர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லலாம். கனடாவில் இப்பொழுது 11:34 நிமிடம் முற்பகல். ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் மாலையாகி இரவினை தொட்டு 9:04 என்று காட்டுகின்றது. நான் அழைப்பை ஏற்படுத்துவதற்கு முதலே ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுகின்றேன் கதம்பத்திலே. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பெயரையும் முகவரியும் அழகாக குறுங்கள் கம்பீரமாக. கும்பகோணம் என்று உங்கள் குரலிலே கம்பீரமாய் கூறும் பொழுது எல்லோரும் கேட்டுக்கொள்வார்கள். வழக்கம் போல் இன்றும் முதல் நேராக இணைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இல்லைனப்பா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாக இல்லைனப்பா.
0: நல்லது. மகிழ்வாக நலமாக.
1: தொடுவான நிகழ்ச்சி சிறப்பாக இருந்துச்சுப்பா.
0: தொடுவான நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததா? அவர்கள் உங்களுக்கு தெரியும், நான் முன்பு அறிவிப்பாளராக இருந்தார்கள்.
1: தெரியும்,
0: நீண்ட நாட்கள் நீண்ட நாள் பயணித்தவர்கள் எங்களோடு. தொடுவானத்தை நன்றாக ரசித்தீர்களா?
1: இங்கே விஷயங்கள்
0: நிறைய குறிப்புகள் வந்திருக்கின்ற ஒருவர் குறிப்பு எழுதியிருக்கின்ற ஒரு காதல் திரைப்படம் பார்த்தது போல இருந்துதான் அந்த நிகழ்ச்சி எனக்கு அவ்வளவு
1: அந்நியமான
0: உள்ளத்தை திறந்து அழகாக. என்ன பிரச்சனை என்றால், முழுமையாக எடுப்பது நேர பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அது கொஞ்சம் எங்களுக்கு இடையூறாக இருக்கின்றது. தொடுவானத்துக்கு நாங்கள் நேரத்தை கூடுதலாக வழங்கினால் அடுத்த நிகழ்வுகளுக்கு இடங்கள் அது தெரியும். ஆனால் தவிர்க்க முடியாதவர்களை நாங்கள் தவிர்க்க கூடாது தானே. ஆனால் ஜனரஞ்சகமா அதனால்தான் பாடலையும் கொடுத்து அவங்க சுவாரஸ்யமா அந்த விடயங்களை வெளியே எடுத்துக் கொண்டு வந்தேன். தொடுவானத்தில் நீங்களும் ஒரு நாள் அப்படி வரத்தானே இருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்ற அது ஒரு ஒரு சோர்வு இல்லாமல் போய்கொண்டிருந்தது இல்லையா? அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும் என்று சுவாரஸ்யமாக
1: இருந்தது.
0: எல்லாம் நல்ல புதிய பாடல்கள் இருந்துவிட்டு அதில் ஒரு பழைய பாடலும் நல்லது இல்லைன்னு. நீங்க என்ன பாடலோடு வந்திருக்கீங்க கதம்பத்திலே?
1: எனக்கு வந்து புது மனிதன் திரைப்படம்ப்பா. அன்புக்கும் உனதங்கும் அந்த பாடல்ப்பா.
0: புது மனிதன்ல என்ன அன்புக்கு
1: அங்கம் உனதங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கின்ற
0: அங்கம் உனதங்கம் மிருதங்கம்
1: அதுதான்
0: அங்கம் மிருதங்கம். அன்பு ஏதோ ஒரு திரை ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நான் கொண்டு வந்திருந்தேன். அங்கம் உனதங்கம் மிருதங்கம் முத்துராமன் பாடலையா?
1: இது இப்ப சத்யராஜ் படம் தாங்க பாத்து.
0: சத்யராஜ் அங்கம்
1: சத்யராஜ் பானபிரியா.
0: ஓ, அந்த பாடல் அந்த பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். சரி, காலநிலை எப்படி இருக்குங்கிறது அங்கே?
1: இங்கே எப்போதும் மழை இயல்பா இருக்குப்பா. மழை அது மாதிரி எதுவும் இல்லைங்கப்பா.
0: நல்லது. எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்திலே ஒரு அன்பு உறவு பதிவு ஒன்று விட்டிருக்கின்றார், பார்த்தீர்களா? கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில
1: நாங்க வந்து இந்த இதுல இல்லைங்கப்பா.
0: என்ன செய்தி என்ன கலம்பத்திலே நான் கூற வேண்டும். எங்களுடைய பிரபாக்கோட்டை அருளானந்தன் செய்தி ஒன்று அனுப்பியிருந்தார். பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலே ராமு என்ற இந்திய மாணவன் ஒரு கொரோனாவுக்கு முன்னெச்சரிக்கையான ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கின்றார். அந்த மருந்தை WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுகாதார திணைக்களம் அங்கீகரித்திருக்கின்றதாம். அதாவது இரண்டு ஒரு கரண்டி ஒரு தேக்கரண்டி கருப்பு மிளகு தூள்,
1: சரியா?
0: அத்தோடு இரண்டு கரண்டி தேன், அப்படித்தான் அவர் போட்டிருக்க. இரண்டு கரண்டி தேன் அத்துடன் இரண்டு கரண்டி தேனுடன் இன்னும் ஒரு இஞ்சி சாறு சிறிதளவு ஒரு சின்ன தேக்கரண்டி இஞ்சி சாறு. இந்த மூன்றையும் இணைத்து 5 நாட்களுக்கு உணவு அருந்தினால் கொரோனாவிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள 100% என்று போட்டிருக்கின்றார். அதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இறுதியில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இந்திய மாணவன் ராமு COVID-19 வீட்டு வைத்தியங்களை கண்டுபிடித்திருக்கின்றார். இது WHO முதலில் ஒப்புதல் அளித்தது. 1 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் தேன், 1 சிறிய இஞ்சி சாறு தொடர்ந்து 5 நாட்களுக்கு எடுத்துக்கொண்டால் கொரோனாவின் விளைவு 100% வரை அகற்றப்படலாம் என்பதை அவர் நிரூபித்திருக்கின்றார். உலகம் முழுவதும் இந்த சிகிச்சை எடுக்க தொடங்குகிறது. இறுதியாக 2020 ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் உங்கள் எல்லாம் கொடுக்கறதும் சொல்ல சொல்லியிருக்கார். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் தேன், சிறிதளவு இஞ்சி சாறு, மூன்றையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விழுங்க வேண்டும். 5 நாளைக்கு சாப்பிட்டால் நன்றி இருக்கின்றார். ஆனா நாங்கள் தினமும் அதைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கோம், அதனால தான் நாங்களும் கவர்வீங்க
1: அதனால
0: நல்லது, அது எங்களுக்கு உடல் எனக்கு நல்லது, அதை கடைபிடித்து வந்தால் நல்லது என்று நானும் நினைக்கின்றேன்.
1: இது எதுல வந்து தகவல் பாது?
0: இது இந்த என்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்திலே ஒரு அன்பு உறவு இருக்கின்றார். அவர் செய்தியை படித்துவிட்டு இந்த செய்தியை எங்களுக்கு பரிமாறி இருக்கின்றார்.
1: தொலைக்காட்சியில வந்த மாதிரி தெரியல,
0: இல்ல இது அவருக்கு வேற எங்கேயும் செய்தி கிடைத்திருக்கின்றது. ஆனா அதை நம்பலாம் என்றால் இந்த இதைத்தான் அங்கே வைத்தியசாலையிலே இந்த மூலிகையை தான் ரசாயன மூலம் கொடுக்கின்றார்கள். அடுத்த செய்தி என்னவென்றால், SB பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வீடு திரும்புவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். அவருக்கு அவருடைய திருமண நாள் கொண்டாட்டத்தை நிகழ்த்துவதற்காக இருக்கின்றோம் என்று அவருடைய மகன் பதிவிட்டிருக்கின்றார். அவருக்கு இப்போ கொரோனா நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லை, அவர் வந்து விடுபட்டு விட்டார் என்ற மாதிரி ஒரு செய்தி
1: ஹாஸ்பிடல்லே கொண்டாடிட்டாரு.
0: அப்படியா, கொண்டாட இருக்கின்றார் என்று 7ஆம் தேதி செய்திதான் நான் பார்த்தேன். 8ஆம் தேதி ஆகிவிட்டது அல்லவா? அப்படி வந்தால் அது
1: மகிழ்ச்சிக்குரியதுலேயே
0: செய்து கொண்டிருக்கின்றாராம்.
1: ஆமாங்கப்பா, டிவி எல்லாம் பாக்குறாங்கிற மாதிரி சொன்னாரு.
0: அந்த இதுல சின்ன தொலைக்காட்சி, சின்ன அந்த கையில வச்சிருக்கிறார்கள் ஐபேட், அதுல என்ன நிகழ்ச்சிகளை பார்த்து அதுல பதில்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியா இருக்கின்றார் என்று கூறப்படுகின்ற
1: நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்.
0: உயிர் பிழைத்து விட்டார், அது நல்ல செய்தியாக எங்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது.
1: ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா.
0: வேறு என்ன தகவலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
1: அவோ நேதி சரியா நம்ம பேசவே முடியல, அந்த தொழிலா தினத்தை பத்தி ஆரம்பிச்சீங்க, இங்க ஒரே சவுண்டாலும் கேட்கவே முடியல.
0: தொழிலாளர் தினம் அது போய்விட்டது, மீண்டும் வருந்தானே. இந்த தொழிலாளர்கள் முன்பு நேர மணித்தியால கணக்கு இல்லாமல் வேலை செய்தார். அது ஒரு முதலாளி வர்க்கத்தினர் தொடர்ந்து வேலை வாங்கி வேலை இருக்கும் வரை வேலையை வாங்கி கொண்டிருப்பார்கள். லீவ் எடுத்தால் சம்பளம் இல்லை போன்ற பல பிரச்சனைகள் இருந்து அது எல்லாரும் ஒன்றாக கூட உலகளாவிலே அதை ஒரு தீர்மானத்துக்கு வந்து குறிப்பிட்ட நேர வேலை, ஓய்வு நேரம், சனி ஞாயிறு லீவுகள் அப்படியாக தீர்மானிச்சு ஒரு 1 மே ஆசிய உலக நாடுகளில் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் சில நாடுகள் தங்களுடைய வசதிக்கேற்ப திகதியை மாற்றி இருக்கும் போது அமெரிக்க கனடா நாடுகளிலே செப்டம்பர் மாதத்திலே அதை கொண்டாடுகிறார். எங்களுடைய ஆசிய நாடுகள் அனைத்து அநேக நாடுகள் 85-90% நாடுகள் மே மாதம் 1ஆம் தேதி அதற்கான தினமாக்கி தொழிலாளர் தினம் என்று வைத்தார்கள். சரியா? நல்லது. இப்பொழுது ஒருவர் அழைக்கின்றார். உங்களுடைய பாடல் 1வது பாடலை நான் தர விளைகின்றேன். சந்தர்ப்பம் வரும்பொழுது
1: நன்றி.
0: வணக்கம் தேவா.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அன்பு இருக்கிறவரும் எங்க உங்க அன்பு இருக்கிறவரும் எனக்கு செய்தி இதுக்கு செய்தி
0: வைச்சாங்க
2: பத்தி சொன்னாங்க, அது வந்து இந்த ஹார்ட் ஒர்க் செய்யறவங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுயா. அது இது பண்ணிட்டு அவர் சொன்னது அவ்வளவு நல்லதா இருந்துச்சு.
0: நல்ல செய்தி. தினமும் உலக செய்தி தருவார், சனி ஞாயிறிலே வராது. உலக செய்தி வாசித்துக் கொண்ட பேர் மொழி அவர் இருப்பது டென்மார்க் தேசம், டென்மார்க் நாட்டிலே இருக்கின்றார். டென்மார்க் என்ன
2: நாலு பேரு பட்டையில உட்காந்து பெரிய ஸ்பீக்கர் போட்டு கட்டிட்டு
0: இருந்தோமா,
2: கேளுங்க, ஒரு படம் பார்த்தது மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சுப்பா. அந்த இது சரி, நீங்க அந்த இது சொன்னீங்க எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு படம் போட்டீங்களா, அது ஒரு படம் பார்த்த மாதிரி இன்னைக்கு எல்லாம் அமைஞ்சு போட்டியா.
0: அப்படியா,
2: ஞானசேகர் பக்தி பாட்டு கட்டாருலங்க.
0: ஆமா ஆமா, அதை விட சிறப்பா இருந்தது. அதை தொடர்ந்து தொடுவானம் என்பது கேட்டீர்களா பிரதீபா?
2: ஞானசேகரோட பட்டு அதுக்கப்புறம் பட்டையை பூட்டிட்டோம்.
0: ஓ, நீங்க பூட்டிட்டீங்களா? அது மேல தொடுவானம் என்று மிக சிறப்பாக இருந்தது. அப்ப அநேகர் கூட்டமா இருந்து கேட்டது. சரி, இப்பொழுது என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
2: எல்லாம் கேட்டது என்ன சொன்னாங்கன்னு கேளியா, அது வாழ்த்தணும்ல அவங்கள.
0: என்ன சொன்னாங்க?
2: திரைப்படம் பார்த்து 500-600 டிக்கெட் கொடுத்து பார்த்த திருப்தி இருந்துச்சு, உங்க சொற்கொழி உங்க பேச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதான் போட்டு அந்த பெரிய 8-inch ஸ்பீக்கர் 40-40 ஆம்பிளிஃபையர் அதுல போட்டு கேட்போம்,
0: கேட்க
2: மாட்டோம்.
0: எங்க உங்களோட வேலை செய்யற இடத்துல
2: கேட்க மாட்டோம்.
0: உங்களோட பணியிடத்துல,
2: வேலை செய்யற இடத்துல பட்டையில பணியிடத்துல
0: பணி
2: பாலு பாலு படுற
0: பாலுபாடு பாலராஜ் நல்லது நல்லது
2: பாலராஜ் பாலராஜ் அங்க கேட்டோம்.
0: எல்லாரும் கேட்டோம்.
2: ஒரு 10 பேருக்கு வந்து 4 பேர் உட்காந்துட்டாங்க. ஒரு திரைப்படம் பார்த்தது மாதிரி 500-600 பார்த்து நிம்மதி இல்லாம இருக்கு. இது எல்லாமே கரெக்டா வந்துச்சு. ஆனா அந்த ஞானசேகர் பாட்டு கேட்டதுனே நாங்க இது பற்றியா ஒரு ஓனர் வந்துட்டாரு. அப்புறம் எல்லாத்தையும் ஆஸ் பண்ணிட்டு செல்லுல இருந்து அந்த இதுல போட்டு கேட்போம். இது நல்லா இருக்கும், ஒரு திருப்தியா அந்த அது நிம்மதியா போச்சு. எல்லாம் எங்களை வாழ்த்தினது
0: நல்லது நல்லவே தேவா. உங்க அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்களை சார்ந்ததா, நீங்கள் தானே அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்க, நீங்கள் தானே அப்படி குறிப்புகள் சொல்ல சொல்லி எல்லாம் சொன்னீர்கள். நல்லது, உங்கள் திருப்தி தான் எங்களுடைய மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு திருப்தி.
2: நாலு மணில இருந்து இது பண்ணீங்களே, அதே மாதிரி எல்லாருக்கும் பாட்டு அதிகம் இல்லாமையா உங்க இது அந்த ஒரு கருத்து அப்படியே சொல்லிட்டு வர்றப்ப
0: குறிப்பு
2: உங்க குரல் அந்த இதை கேட்கறதுக்கு அப்படி ஒரு இது ஸ்டெப் ஸ்டெப்பா பாட்டு வந்துட்டியா
0: தொகுப்புகள் இல்லையா?
2: நல்ல அருமையா போயிட்டு நிகழ்ச்சி நல்லா அமைஞ்சு போச்சு.
0: நல்லது, நன்றி நன்றி, இறைவனுக்கு நன்றி இல்லையா. எல்லாம் சரியாக அமைய வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
2: நான் அப்புறம் வந்து கேக்குறேன். இப்ப வீட்டுல பேசிட்டு
0: இப்பொழுது பாட்டு
2: பாட்டு எழுத சொல்லிருக்கேன்.
0: இப்பொழுது எங்க பணியிடத்தில் இருக்கின்றீர்களா வீட்டில் இருக்கின்றீர்களா?
2: வீட்டுல
0: பணி முடிஞ்சு விட்டோம். 9 மணி ஆகிவிட்டது தானே, இப்ப பணி முடிஞ்சு விட்டு.
2: அதே மாதிரி 5 மணிக்கு பட்டைக்கு போவேன் கிளம்புற. 5 மணிக்கு இஞ்சி போய் அந்த ரேடியோ போட்டு
0: 10 பாடல்கள்
2: பாடல்
0: எல்லாம் அருள் அருள்
2: இதெல்லாம்
0: அருள் வளங்கள் வந்து கொண்டிருக்கும். சூப்பரபாதம்
2: இதெல்லாம் கேட்கற சூப்பரா இருக்கும்.
0: நல்லது நல்லது.
2: அப்புறம் இந்த பழைய படம்லாம் போடுவாங்கய்யா கட்டிட்டு அப்படியே சமத்தியா
0: இருப்பான். நல்லது நல்லது நல்லது நல்லது தேவா. இணைந்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் வாருங்கள், பேசிக் கொள்வோம். அடுத்து வரும் பொழுது என்ன பாடல் என்று கொண்டு
2: ஜான்சி ராணி அந்த இது அவங்க வந்தாங்கன்னா எல்லாரையும் அண்ணா அண்ணாம்பாங்கல்ல.
0: ஆமா ஆமா ஆமா,
2: அவங்க இன்னைக்கும் பாட்டு கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும்
0: வருவாங்க, கலம்பத்துக்கு வருவாங்க. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள், கலம்பத்துக்கு ஓடி வருவார்கள். அவர்களெல்லாம் என் குழந்தைகள், எல்லோரும் என் குழந்தைகள் தான்.
2: அண்ணா அண்ணான்னு சொன்னாங்கல்ல, எனக்கு அப்படியே மனம் நிகழ்ந்து போச்சு.
0: அப்படியா, நல்லது நல்லது,
2: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
0: சந்தோஷம் நல்லது. அம்மா
2: உறவுகள் சொல்றீங்களா, உண்மையிலே உறவுகள் நிறைய இருக்கியா?
0: ஆமா, அதைத்தான் தேடுகிறோம் நாங்கள். உறவுகளை தேடுவது கடினம், உண்மையான உறவுகளை. அம்மா அப்படி நலமா இருக்கின்றாவா?
2: நல்லா இருக்காங்க.
0: சரி, சந்தோஷம் தேவா.
2: ஐயா ஒன்னு சொல்ல வந்துட்டேன், நல்ல கால வாங்கியா
0: சொல்லுங்க.
2: அம்மா கால் கட்டவர்ல இருக்குல்லையா?
0: அப்படியா?
2: அம்மா கட்டவர்ல காலில் இப்ப லேசா சுண்டு வரல, கட்டவர்ல நீங்க சும்மா இருக்கிறப்ப லேசா இந்த இதை அப்படியே அனுப்பிச்சு.
0: நல்லது நல்லது, நான் அப்படி செய்ய போடுறேன். நல்லது
2: அது இது பூச்சை போடாமனா நீங்க அனுப்பி விடுங்க அம்மா, நல்லா தருமா இருக்காங்களே அம்மா.
0: இப்ப அவங்களுக்கு குணமாகிவிட்டது, இனி வருவார்கள், இனி வருவார்கள் காட்டில். அவள் இப்ப கொஞ்சம் நலமாயினா அவ இருக்க மாட்டா, உடனே காட்டலுக்கு வர வேணும் என்று ஓடி வருவான்.
2: நல்லது
0: தேவா, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஐயா, ராஜா பெரியசாமி.
0: நலம் வருக வருக ராஜா பெரியசாமி அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நன்றாக இருக்கிறேன் ஐயா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: நலம் நலம். வானொலி கேட்டுக்கொண்டிருந்தீர்களா?
3: ஆமாயா, கேட்டுட்டு தான் இருக்கேன்.
0: அந்த தொடுவானம் கேட்டீர்களா?
3: கேட்டையா? கேட்டையா,
0: நல்லா இருந்துச்சா? நீங்களும் ஒரு நாளைக்கு அப்படி வருவீர்கள் தொடுவானத்திலே. உங்களையும் நான் அழைப்பேன், உங்களையும் அழைப்பேன் நான். ஒரு மணி நேரம், ஒரு மணி 30 நிமிடம் அப்படி வரும். சில பேருடைய தகவல்கள் குறைவாக இருந்தால் குறைவாக இருக்கும், தகவல்கள் சற்று முக்கியமான தகவல்கள் வந்தால் நீட்டி கொடுப்போம். சுவாரஸ்யம்
3: பாத்தீங்கன்னா என்றும் இனியவேன்னு அது ஒரு முக்கால் மணி நேரம் கொடுப்போம். அது வந்து அந்த பாட்டுக்கு கேட்கிற பாட்டுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க.
0: இது அப்படி
3: சொந்த வாழ்க்கை.
0: இது வந்து தொடுவானம் என்றால் உங்களுடைய மனதிலே எத்தனையோ நினைவுகள் அப்படியே நிழலாக இருக்கும். அதை யாரிடமும் சொல்லி பகிரவும் உங்களுக்கு நேரம் இல்லை. காற்றலையே வந்து மனம் திறந்து நீங்க பேசிக்கொள்ளலாம்.
3: அதான் சின்ன குழந்தைல ஆரம்பிச்சு
0: இது
3: வரைக்கும் போகுது.
0: ஆமா, அது அது அது ஒரு தொடு வானம் என்றால் வானமும் பூமியும் நிலையானது. எங்களுக்கு பார்க்கும் போது அது வானம் வந்து பூமியை தொடுவது போல இருக்கும், ஆனா தொட மாட்டாது. அதே போன்று எங்களோட வாழ்க்கையிலே வந்த நிழலாக எங்கள் மனதில் இருக்க நினைவுகள், அந்த நினைவலைகள் அழியாத உள்ளுக்கே இருக்கும். சில சில சந்தர்ப்பங்களில் சில பாடல்கள் வரும் பொழுது அந்த நினைவை தூண்டிவிடும். அதுதான் தொடு வானம். தொட முடியாது, ஆனா தொட மனதிலே நிழலாக இருந்து கொண்டிருக்கும், நிஜமானது போன்று. சிலருக்கு அதை வெளியே சொல்ல முடியாது, பகிர முடியாது. சில பாடல்கள் வந்தவுடன் அந்த நினைவுகள் ஓடி வரும், அந்த அலைகள். அப்படி ஒரு நினைவலைகளை தோன்றுவது போன்ற நிகழ்வு தான் அது. அதுவே வந்து இந்த வாரம் நீயர் வேறு, அது வேறு விதமாக வரும். நீங்கள் சொன்னது பாடலை கேட்டு அதுக்கு தங்களோட கருத்துக்கள் கூறுவது வரை இது இது எந்த வானொலியிலும் இப்படி இல்லை. தொடு வானம் என்ற இந்த முதல் தமிழ் வானொலியில தான்
3: இருக்கு. ரேவதி அம்மா கேட்டேன் முழுசா
0: பாத்தீங்களா? ஒவ்வொருத்தரும்
3: பொன்சேகர்.
0: ஆமா, திருமதி பொன்சேகர் அவர்கள் வந்து அவர் கூறினார் எங்க இருப்பது இல்லை. அங்கு அவர் நீண்ட நாள் நீர் அவர் முன்பு அறிவிப்பாளராக எல்லாம் இருந்தார். எங்களோட படித்தவர்கள்
3: காலையில காலையில நிகழ்ச்சி நிரல் மாதிரி ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஒரு நாள் போறதே நீங்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் இருக்க குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி எழுதி கொண்டிருக்கிறார்கள், படிப்பது இல்லையா? அங்க நிகழ்ச்சி
3: எழுதப்பட்டிருக்கு.
0: அங்கே வந்து பதிவிலே இருக்கு, நீங்கள் பதிவு போடுற அதே இடத்துல இருக்கின்றது நிகழ்ச்சி நிரல் வந்து கொண்டிருக்கும். எழுதிக்கொண்டிருப்பார்கள் நீண்டதில் இந்த அடுத்த எந்த நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சி என்று எழுதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கிறோம் சாமி ஐயா?
3: ஐயா, எனக்கு வந்து நாளைக்கு 28வது திருமண நாள் இல்லையா?
0: நாளைக்கு 28வது நாள்.
3: ஆமாயா?
0: ஆமா, 9ஆம் தேதி அல்லவா? நாளைக்கு இன்னும் அதிக நேரம் இல்லதான். இன்னும் ஒரு 3 மணி தேர்தல், 12 மணி வந்துவிடும் உங்களுக்கு.
3: அதுல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எனக்கு அதே செவ்வாய்க்கிழமை பொண்ணு வந்து புதன்கிழமை தான் கல்யாணம். அது அதே நாள்லயே வந்திருக்கு.
0: அது வேறு உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும். சரியா? அப்ப அதை ஒட்டி அந்த நினைவோடு இருக்கின்றீர்கள். என்ன பாடலை நினைக்கின்றீர்கள் இப்பொழுது?
3: எங்க ஊர் ராசாத்தி.
0: எங்க ஊர் ராசாத்தி, அதுல என்ன பாடல்?
3: ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு.
0: ஓ, அப்படியா பாத்தீங்க? ஆசைப்பட்டா பாத்தீங்க? ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணா இருந்தாவா? எங்க முதல்வர்கள் பாருங்கள்.
3: ஆசைப்பட்டு பார்த்த ஒரு அழகான பொண்ணு.
0: என்ன திரைப்படம் இது? எங்க ஊரு ராசாத்தி. எங்க ஊரு ராசாத்தி. நல்ல பாடல், நல்ல பாடல். உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். உங்களுக்கு என்னுடைய என்னுடைய அட்வான்ஸ் திருமண வாழ்த்துக்கள். நாங்கள் அழகாக உங்களுடைய இது காத்தலையில வரும். எல்லோரும் வந்து உங்களை வாழ்த்துவார்கள். ராஜா பெரியசாமியினுடைய திருமண நாள், 28வது திருமண நாள் அல்லவா? 2 மட்டும் 10. நல்ல நல்ல இலக்கத்தோடு வருகின்றது. அதே நாள் அதே அதே கிழமையில வருகின்றது உங்களுக்கு, இல்லையா? நல்லபடியா உங்கள் பாடல் காத்தலைக்கு வரும்.
3: 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன்.
0: 4 வருஷத்துக்கு ஒரு தடவை.
3: அதே நாள்
0: 3 வருஷமா? ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த லீப் வருடம் வருவதால் இப்படி வரும்.
3: எனக்கு 25வது ஆண்டு கொண்டாடும் போது அது மாதிரி வந்தது.
0: 128வது ஆண்டுல எப்படி வந்திருக்கின்றது?
3: திருப்பி 28ல வந்துருக்கு.
0: சரி, 31 வரும் இல்லையா? இல்லை, 31வது ஆண்டு திருமண நாளும் இப்படி அவதி கவி அதே நாளில் வரும் தானே ஐயா? என்னோட புலனத்தில் பாத்தீர்களா, ஒரு செய்தி வந்திருக்கிறது கொரோனாவுக்கு. மிளகு, தேன், இஞ்சி 5 நாள் தொடர்ந்து எடுத்தா கொரோனா பறந்து விடுகிறதா?
3: ஒரு சாப்பிட்டிருக்கோம்.
0: சாப்பிட்டா நல்ல மீண்டும் கூறுகிறார்கள். தொடர்ந்து சாப்பிட்டாலும் அதுல நஷ்டம் இல்லை. நான் தினமும் அருந்துவதான் மிளகு எல்லாம்
3: சாப்பிடுவேன்.
0: நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா சௌக்கியமா இருக்காங்க. அவர் வருவதற்கு தயார். நான் தான் தடுத்து வைத்திருக்கின்றேன் இந்த ஓய்வு எடுக்கும்போது. அவர் அந்த காற்றலையிலே வந்து அந்த ஹெட்போனை போட்டு விட்டால் சற்று தலைக்குள்ள ஒரு பனி இருக்கு என்று கூறுகிறார். அதை முற்றாக
3: படிக்கிறாங்களே மாணவர்கள், அவங்களுக்கு இந்த காதுல ஹெட்போன் வச்சு இதெல்லாத்தையும் பாக்கும்போது ரொம்ப சிரமதான் படுறாங்க.
0: ஆமா, கண்ணுக்கும். நாங்கள் இங்கே வந்து எத்தனையோ எத்தனையோ இயந்திரங்கள் இங்கே இருக்கு, கணனிகள், மானிட்டர்கள் என்னுடைய அவற்றை எல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும்.
3: பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இந்த பப்ஜி ஆட்டம் இருக்குல்ல, அது என்னமோ ஒரு நாள் நிறுத்தினாங்க, அப்புறம் திருப்பி வந்துருச்சு.
0: அப்ப எல்லாவற்றையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். எல்லா வளர்த்தாலையும் செய்திகளும் அந்த லைட்டுகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றதால் எங்களுக்கு அந்த தலைக்குள்ளே கண்ணுக்கும் காதுக்கும் வேலை கூட. அதோடு நாங்கள் பேசிக் கொள்வதால் சுவாசத்துக்கும் அதிக வேலை. அதனால் தான் இந்த வருத்தங்க. 24 வருடம் இல்ல வானொலியில்
3: மனுஷியால
0: கணக்காக போட்டு
3: உங்களுக்கே கூடுதல் பொறுப்பு தான். எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப அங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க, இத்தனை வயசுல இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு.
0: அது பழக்கப்பட்டு விட்டது இல்லையா? கலை ஆர்வம் மற்ற எங்கள் உறவுகளை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. உறவுகளையா, உறவு இல்லாமல்
3: எல்லாரும் எல்லாரையும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா, மகிழ்வுடன் இருக்கீங்களான்னு கேக்குறது எல்லாரும். அத சில இங்க வந்து கடைக்கு வீட்டுக்கு வரும்போது நிறைய பேர் உட்காருவாங்கல்ல,
0: உட்காந்து
3: கேட்கும் போது யாரு இவங்களுக்கு எத்தனை வயசு ஆகும்னு கேக்குறாங்க.
0: அப்படியா கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? நல்லது நல்லது.
3: கேட்டாங்க. பக்கத்து பக்கத்து வீட்டுல லேடிஸ் வருவாங்க,
0: வானொலி
3: கேட்பாங்க. லேடியா நான் ப்ளூடூத்ல கனெக்ஷன் பண்ணி சவுண்டா தானே வைக்கிறேன்.
0: அப்ப எல்லாரும் கேட்பார்கள் இல்லையா? நல்லபடியா
3: எல்லாரும் கேட்கும்.
0: நீங்கள் பொது சேவை செய்வது பொது சேவையாளர் அல்லவா?
3: ஆன்மீகம்
0: தரும், அருள் தரும் ஆன்மீகம் என்ற பாடல் பக்தி பக்தி பாடல் எல்லாம் போகும். நல்லது நல்லது. மாறி மாறி பாரு. நல்லது.
3: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. நல்லது. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். என்னுடைய முன்னேற்பாடான திருமண நாள்த்தை முன்னேற்பாடாக உங்களுக்கு வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்களோட மனைவியும் பாலும் பழமும் போல, நகமும் சதயம் போல, நீண்ட நீண்ட ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு பல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு உங்களை விட மூத்தவன் என்னுடைய ஆசியையும் வழங்கிக் கொள்ளுகின்றேன்.
3: வணங்கி உங்களிடத்தே வணங்கி அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா.
0: நன்றி. என் மகன் மாதிரி நீங்கள் அற்புதமாக வந்து உருவாடும் நல்ல உள்ளம். வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ வேண்டும். நன்றி.
3: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.
1: சந்தோஷம்,
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி மகனே, நன்றி நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கடம்பம் நேரலையை. கடம்பம் நேரலையிலே வந்து அன்பு உறவுகள் கேட்கும் பாடல்களையும் நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் முதலில் வந்து கேட்டார் லெனின் கும்பகோணத்தில் இருந்து ஒரு பாடல், அங்கம் உனது அங்கம் என்ற பாடல் தேவாவின் இசையில் வருகின்றது. அந்த பாடலே இப்பொழுது அவருக்காக முதல் வந்து கேட்டபடியால் அவருக்காக அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. ஒரு தடவை அந்த பாடலை நிறுத்த வேண்டி வருகின்றது. ஒரு அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
4: பரவாக்கோட்டையிலிருந்து அருளானந்தம்.
0: பரவாக்கோட்டையிலிருந்து
4: அருளானந்தம்.
0: அருளானந்தம் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்கம் ஐயா, நல்லா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம்.
0: நான் எங்களுடைய செய்தி படித்தேன். அது எங்கிருந்து அந்த செய்தியை பெற்றீர்கள்? அவர் போட்டிருந்தாரா? நல்ல செய்தி உண்டு, மகிழ்வான செய்தியாக இருக்கின்றது. நான் எல்லோருக்கும் இப்பொழுது நான் கொடுத்தேன் அன்பு உறவுகளுக்கு காற்றலையிலே அதை பற்றி கூறினேன். அந்த அந்த மிளகு இஞ்சி தேன் நான் இஞ்சி எல்லாம் தினமும் நான் பாவிக்கும் உணவுகளிலே ஒன்று. அதை நான் தினமும் எடுத்துக் கொள்ளுகிறேன். இஞ்சி மிளகு நல்ல மருந்து, எல்லோரும் பாவித்தால் நலமாக இருக்கும். வேறு என்ன தகவலை கொண்டு வந்தீர்கள் அருளானந்தன்? வேறு என்ன தகவல்?
4: ஒண்ணும் இல்லையா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்போம்.
0: நாங்க நல்லா இருக்கோம். சரி, என்ன பாடலை கேட்கிறீர்கள் கதம்பத்திலே?
4: அந்த பட்டுக்கோட்டையர் பாடல் ஒண்ணுயா, பட்டணம் தான் போகலாம் அடி, பணம் காசு தேடலாம் அடி, அந்த பாடல்.
0: ஆனா அந்த அந்த பாடலின் படி பட்டணம் தான் போகலாம் அடி, பொம்பளை பணம் காசு தேடலாம் அடி என்ன பாடல். ஆனால் முடியவே பட்டணத்துக்கு போக வேண்டாம் வந்து மாறிவிடுது மனம். எங்களுக்கு கிராமம் தான் விவசாயம் பத்திரிகள். அந்த பாடல் எப்படி கொண்டு நல்ல அருமையான ஒரு பாடல். துன்பு அவர்கள் மனதை மாற்றி விட்டார்கள், வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லி இல்லையா? அந்த பட்டணத்தை விட எங்களுடைய கிராமம் தான், எங்கள் நாடு தான், எங்கள் கிராமம் தான் சிறப்பு என்று அவர் அதில் இருக்கின்றார். பட்டுக்கொட்டையா நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு காற்றலையில் கிடைக்கும். நல்ல விடயத்தையும் சொல்லி இருக்கின்றீர்கள், கேட்டு மகிழ்ந்துடுவோம்.
4: வானொலி எங்க வீட்டுல பாரதி பேசுறாங்க.
0: ஆமா, பாரதி தொடுவானம் நிகழ்ச்சி கேட்டீர்களா?
5: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கேன் மகளே. உங்கள் பாடல் உங்களுக்கு கிடைத்ததா? கேட்டீர்களா? நல்ல ஒரு பாடல், நீண்ட நாள் வராத ஒரு பாடலை கேட்டீர்கள். அப்புறம் தொடுவானம் தொடர்ந்து வந்த தொடுவானம் கேட்டீர்களா? அதே போன்று நீங்களும் ஒரு நாள், உங்களுக்கும் ஒரு நாள் கொடுக்கப்படும் காற்றலை வந்து உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை சுற்றி ஒரு நினைவுக்கு கொண்டு வருவதற்கு. சரியா? நல்லது நல்லது. சரி, வேற என்ன செய்தியை கொண்டு வந்தீர்கள், என்ன தகவல் கொண்டு வந்தீர்கள் கதம்பத்திலே பேசுவதற்கு? சரி, நீங்கள் அந்த மிளகு இஞ்சி தேன் சாப்பிடுவது உண்டா?
5: அது தினமும் சேர்த்துக்கிறோம்ப்பா.
0: நல்ல, அதனால தான் நாங்கள் இந்த கிராமத்தில் உள்ள நாட்டு பக்கங்களில் நாங்கள் வாழ்வோரும் எங்களை பழைய மூதாதையற்ற உணவையும் இந்த இந்த வாசனை திரவியங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவதும் இந்த கொரோனா எங்கள்கிட்ட வருவதில்லை. சரியா? எங்களுடைய
5: நாங்கள் இப்ப சளி பிடிச்சுக்கிட்டு அதனால நாங்க வீட்டுல வீட்டுல சுத்தியே இந்த செடிகள் எல்லாம் இருக்குதுப்பா, இந்த முடக்கத்தான் முடக்கத்தான் தூதுவலை, இந்த முள்ளு முள்ளு முருங்கத்தவை
0: எல்லாம் எல்லாம்
5: தோசை தோசை செஞ்சு சாப்பிட்டோம்.
0: தூதுவளை துளசி செடி, தூதுவளை எப்படி தோசை செய்வீர்கள்? சரி,
5: அதுதான்ப்பா அரிசி அரிசி புழுங்கல் அரிசி ஊற போட்டுட்டு.
0: ஆமா,
5: அது கூட வந்து மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய்.
0: ஆமா,
5: இதெல்லாம் அரிசியோட அரைச்சிட்டு இந்த தழைகள் சொன்ன பாத்தீங்களா, அந்த தூதுவளை.
0: ஆமா, முடக்கத்தான் நல்ல சாமான் முடக்கத்தான்.
5: அதுலயே
0: என்ன எடுப்பீர்கள்? எனக்கு தெரியும் அந்த முன்முறுக்கை என்று போடுவது அந்த அதனுடைய குழந்தை இலையை எடுத்து அரைத்து அந்த அதை அரைத்து அந்த அந்த சாறு குழந்தைகளுக்கு தலையில வைத்து முழுவ வைப்பார் தலை முழுவ கழுவுவார்கள் அதுல வந்து அவர்களுக்கு அந்த நெத்தியில வைக்கிற பொட்டு காய்ச்சுவார்கள் ஒரு மருத்துவ சான்று உள்ளது அதனால்தான் எங்களுக்கு கல்யாணத்துக்கு கன்னி கால் என்று சொல்லுவது அதை அதுல நாட்டுவார்கள் இல்லையா இலைகளை எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணுமா அப்படியே போடணுமா தோசமா
5: இல்லப்பா எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூச்சி இலையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு கிரைண்டர்ல எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அரைக்கணும் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் போட்டு அதோட உப்பு சேர்த்து அரைச்சு அப்பவே சுடலாம்
0: அப்பவே சுடலாம்
5: தோசைக்கல்ல தோசை மாதிரி பார்த்து சாப்பிடலாம்ப்பா
0: சாப்பிடலாம் நம்ம மகளிப்ப கேட்டு கொண்டிருப்பா ஆனா எங்களுக்கு இங்க தூதுவளை துளசி இருக்குள்ளது எங்க வீட்டுல துளசி இருக்குள்ளது இது கற்பூரவள்ளி இருக்கின்றது
5: கற்பூரவள்ளி நம்ம வீட்டுல இருக்கு
0: தூதுவளை வைத்திருந்தேன் ஒரு ஒரு ஒரு அரை அடி வளர்ந்து அது அது செத்து போயிடுச்சு பட்டு
5: போயிடுச்சு
0: கிடைப்பது அறிவு ஆனால் நான் தேடுகிறேன் எடுத்து வந்து வைப்பேன் நான் கருவேப்பில மரம் ஒரு இரண்டு அடி வளர்ந்தது நான் கவனிக்காமல் விட்டு விட்டேன் அது இரண்டு இடத்துலயே வெயில் தண்ணி விடாம விட்டனம்மா அது எரிஞ்சு போய் தான் இப்பொழுது எடுப்பேன் நான் எடுப்பேன் எடுத்து வைத்திருப்பேன்
5: அவங்க நிறைய இருந்துட்டே இருக்கணும் நல்ல செழுமையா வளரும் நிறைய இருக்கிற இடத்துல
0: ஓ அந்த இதுமா அந்த கருவேப்பிலையும் போடலாம் தானே நீங்கள் சொன்னதுக்குள்ளே
5: கருவேப்பிலை போடலாம் அதோட சேர்த்து சாப்பிடலாம் கருவேப்பிலை இன்னும் நல்லது வீட்டை சுத்தி நிலவேம்பு இருக்கு நிலவேம்பு நிலவேம்பு மலைவேம்பு வேப்பம் கொழுந்து முருங்கை கொழுந்து
0: எனக்கு இப்ப ஒரு வேம்பன் கண்டு கிடைச்சிருக்கு ஒரு வேம்பு பெரிய வேம்பு இந்த கண்டு கொண்டு ஒரு அடி உயரத்துக்கு வந்து விட்டது
5: வச்சிருக்கேன் அதோட ஆமாப்பா அதோட காற்று சுவாசித்தாலே போதும் பணம்
0: சிறப்பாக இருக்கும் அத்தோட இன்னும் ஒன்று வைத்திருக்கேன் அம்மா இன்னும் ஒன்று கிடைத்தது எனக்கு எதோ என்றால் உருத்ராட்சை உருத்ராட்சை மரம் நான் வாங்கி இப்ப ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு வந்து விட்டது அதையும் வச்சிருக்கேன் அதுவும் நல்ல பிராணவாயு
5: உருத்ராட்சி மரம் வச்சிருக்காங்களா
0: பிராணவாயு
5: எப்படிப்பா வந்து காய் கொட்டப்பாக்க மாதிரி
0: ஆமா அது இப்ப தெரியாதவங்களுக்கு இப்பதான் சின்ன கண்டு அது நான் நினைக்கிறேன் அம்மா இந்த புன்னை மரம் இருக்கிறது தெரியா புன்னை மரம் அந்த புன்னை புன்னை மரத்து கொட்டை இருக்கு அதனுடைய விதை உருண்டையாக இருக்கும் தானே கோதோட உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு அதை உடைத்தால் வரும் என்று நான் நினைக்கிறேன் நான் கண்ணால பார்க்கவில்லை ஆனா அண்ணாமலையிலே தான் நிறைய இருக்கின்றது அண்ணாமலையில அது பெரிய திருவண்ணாமலையில காடு மாதிரி இருக்கு அதன் உள்ளே நடந்து போனால் எத்தனை நோய்கள் தீர்கிறதா உருத்ராட்சை மாலை வைத்திருக்கேன் கழுத்திலே அணிந்திருக்க 24 மணி நேரம் என் கழுத்திலே இருக்கும் அது
5: சரிங்கப்பா அதுவே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்
0: நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நல்லதமா நல்ல பயனுள்ள தகவல்களை கதம்பத்திலே வந்து தருகின்றீர்கள் உங்களை கணவர் அனுப்பிய செய்தி நல்ல ஒரு செய்தி வந்திருந்தது நீங்களும் தொடர்ந்து தருகின்றீர்கள் அப்படியே செய்யலாம் அந்த தோசை செய்யலாம் இப்பொழுது என் மகள் கேட்டுக் கொண்டிருப்பார் என்று இருக்கிறேன் அந்த அரிசி மாவோட உளுந்தும் உளுந்தும் சேர்க்கிறது தானியம்மா
5: உளுந்து வேண்டாம்ப்பா உளுந்து இந்த இலைகள் எல்லாம் வளவழன்னு இருக்கு இல்லையா
0: அதனால உளுந்து
5: உளுந்து சேர்த்தம்னா பவர் குறைஞ்சிரும் இலையோட பவர் குறைஞ்சிரும் அதனால அரிசியோட மட்டும் சேர்த்து
0: உடனடியாக கிடைக்கக்கூடிய வாழ்த்துக்கள் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் நான் கற்பனை பண்ணி பார்ப்பேங்க அந்த செடிகள் எல்லாம் எப்படி வீட்டுல வளர்ந்துருக்கு
5: எங்க வீட்டை சுத்தி அதுதான்ப்பா இருக்கு எங்க வீட்டை சுத்தியும் இருக்கு வயக்காட்டுலயும் நாங்க அங்கதானப்பா இருந்துட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பெருசா எங்களுக்கு ஒன்னும் ஒரு ஆடம்பரமா எதுவும் கிடைக்கலனாலும் இந்த இத பாக்குறது இதுவே நீங்க ஒரு சந்தோஷம்
0: சிறப்பம்மா. இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதுல இருந்து உங்களோட மூலிகைகள் எல்லாம் கிடைக்கின்றது, நல்ல சுவாத்தியம் கிடைக்கின்றது, உணவு நேரங்களையாவது நீங்கள் உபயோகிக்கிறது, நல்ல அதாவது அந்த உடனுக்குடன் காய்கறிகளை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் தோட்டத்தில். சும்மா வேலையிலே பயிற்று கொடி வளரும், வெண்டி கொடி வளரும், கத்திரிக்காய் இருக்கும், மிளகாய் செடி இருக்கும்,
5: எல்லாம் வச்சிருக்கேன்.
0: நான் வந்து
5: எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு பறிச்சுக்கிட்டே கீரை தண்டு, முருங்கக்காய், கத்திரிக்காய், சுண்டக்காய் எல்லாம் இருக்குப்பா வீட்டுல போட்டிருக்கு.
0: நல்லது நல்லது, சிறப்பு சிறப்பு. நான் வந்து கடந்த வருடம் கத்தரி கண்டு, வெண்டை கண்டு, மிளகாய் கண்டு, ரெண்டு ரெண்டு கண்டு வைத்திருந்தேன். கோடை காலத்தில்தான் எங்களுக்கு அதை செய்யலாம். அந்த ஜாடியிலே ஜாடியிலே வைத்து அதிலே அதிலே அதிலே அதை எடுத்து நாங்கள் பாவித்தேன். நல்ல சுவையாக இருந்தேன். அதற்கு முன்பு நான் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு வீட்டின் பின் காணியிலே நான் அப்போ கொஞ்சம் பலமாக இருந்தேன். பண்படுத்தி அதிலே நான் கோவா வைத்திருந்தேன், கியூக்கம்பர் இந்த கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் வைத்திருந்தேன், வெங்காயம் நாட்டியிருந்தேன், கத்தரி மிளகாய் தக்காளி தக்காளி மிளகாய் பீன்ஸ் எல்லாம் செய்திருந்தேன். அங்க ஈழத்திலையும் நான் படிப்பித்த இடத்துல ஆசிரியராக இருந்த மலைநாட்டு பகுதியில நல்ல மண்வளம் உள்ள இடம், பெரிய தோட்டம் வைத்திருந்தேன். அந்த தோட்டம் நான் எனக்கு நான் ஒரு விவசாயப்பட்டதாரியும் கூட, அக்ரிகல்ச்சர் டிப்ளமாவும் முடித்தவன். அந்த அருமையாக எங்களுக்கு அங்க அரசாங்கத்தால் எங்களுக்கு விடுதி தரும் பொழுது எங்களுக்கு தோட்டம் தரும். முக்கியமா கோவா, அந்த முட்டைக்கோசம் சொல்லுவீர்கள் அதுல இலை இலை கோவா நல்ல பொருள், இலை கோவா முன்னுக்கு நாட்டிவிட்டால் அதை நான் இங்க கனடாவிலேயும் வைத்திருந்தேன். ஆச்சரியம் தான் எல்லாருக்கும். வீட்டு தோட்டம் வைத்தாங்க. நல்லது பாரதி, நல்ல செய்திகளை தந்திருக்கின்றீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு? அவர் பட்டணம் தான் போகலாம் என்று கேட்கிறாரு. உங்களோட கணவர் உங்களுக்கு விருப்பம் அப்பொழுது அந்த பாடல், அந்த பாடலிலே அந்த பாடலிலேயே பட்டணம் தான் போகலாம் அப்படின்னு எல்லாம் போட்டு கடைசியில போய் நாம் பட்டணம் நாங்கள் இங்கு இருந்துருவோம். சரி, உங்களுக்கு என்ன பாடல் தருவாங்க?
5: ராகவேந்திர படத்துல இருந்து ஆடல் கலையை தேவன் பெற்றதுங்கிற
0: அற்புதமான பாடலும் அந்த முதல் வரிய பாடலும் பார்ப்போம்.
5: ரொம்ப ஒரு ஸ்வரமா
0: வருவோம். நானும் தங்கிட கச்சேரி கேட்கவில்லை தானியா. பாடுங்க.
5: ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது.
0: அற்புதம். இப்ப அந்த பாடலை நாங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருக்கின்றோம். அவர்களின் குரலில் அவர்கள் பயிற்சி பண்ணி இசையமைப்பாளர்களோடுதான் பாடுவது. நீங்கள் எடுத்த இடத்துல தொலைபேசியில பாடுகின்றீர்கள். இவ்வளவு கட்டிக்காரியல் உங்கள்ட்ட திறமை இருக்கு. அப்ப இப்பொழுது அந்த ஆடல் கலையை தெய்வம் என்றது பாடல் வந்தா பாரதியினுடைய ஞாபகம் எங்களுக்கு வரும். பாரதி இப்படி பாடினார், அவர் ராகத்தோட பெரிய சிறவரிசி எங்களுக்கு. இந்த தொழிவு, இந்த தொழிவு திருவாளர் அருளானந்தன் ஐயா அவர்களிடம் இல்லை. சரியா?
5: பாடுவாங்க.
0: பாரதியினுடைய தொழிவு
5: வார்த்தைகள் வந்து
0: பாரதிய அவர் பாடுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களோட தெளிவு அவருக்கு இல்லை. அவருக்கு இல்லை. இனியாவது பாடி காட்டுவார். பாப்பம் அடுத்த முறை வந்து ரோசத்தோட பாடி காடுவார் அடுத்த முறை வந்து.
5: நான் சொல்லி கொடுத்து பாட வைக்கிறேன்.
0: ஆமா, அவருக்கு பாட வைங்க. இதுதான் தரணம். விடாதீர்கள் விடாதீர்கள். அவருக்கு நல்ல சாரீரம் இருக்கு. நல்ல சாரீரம். நல்லது மகளே.
5: நீங்க சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பாருப்பா, கெட்டிக்காரி. கெட்டிக்காரி பிடிச்சிருக்குப்பா. இன்னொரு சொல்லுங்க.
0: அப்படியா? கெட்டிக்காரி என்ன விட இந்த மகள் கூறுவாள் அழகாக. கெட்டிக்காரி. நான் என்ன கெட்டிக்காரி?
5: காரி
0: அற்புதமான ஒரு தமிழ் வார்த்தை தானே அம்மா அது, கெட்டிக்காரி.
5: ஆமா ஆமாப்பா, அது உங்க வாயில கேக்கும் போது அவ்வளவு அழகா சொல்றீங்க.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி. பெண்களை மேலிட மகள் அல்ல வாப்பா, கெட்டிக்கார மகள் என்றால் அப்பாவுக்கு சந்தோஷம்
5: தான்.
0: நல்லது மகளே. இணைந்து நாங்கள் கலகலப்பாக சிறப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டோம். இது முன்னியல் தமிழ் வானொலியின் கதம்பம். சரியம்மா, மீண்டும் இணைந்து நன்றி. நன்றி மகளே. வாழ்த்துக்கள் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த முறை ஐயா பாருங்கள், வீட்டுக்கார ஒரு பாட சவுந்தரராஜன் ஐயா மாதிரி பாட போகல. நன்றி. அவரும் கெட்டிக்காரன் என்று கேட்க போகின்றார். நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வாருங்கள் திரு மகாலிங்கம் ஐயா அவர்கள் எட்டி பார்த்து விட்டு சொல்லியிருந்தார், தேவா வந்து விட்டு சென்றிருந்தார், வாருங்கள் மீண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி கதம்பம். கதம்பத்திலே எங்களுடைய முதல் பாடலை கேட்டவருடைய பாடல் ஆரம்பத்திலே நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போது மகாலிங்கம் வருகிறீர்களா, பாடலை நான் ஒளிபரப்பட்டுமா? இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. தேவா வந்திருக்கிறார். வணக்கம் தேவா. வணக்கம் தேவா. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நிலமா இருக்கு,
2: நெஞ்சி சளியில நெஞ்சில வந்து பைய துறக்க
0: வச்சிருக்கீங்க,
2: நாட்டு வைத்தியம் அது. இந்த முசு முசுக்கு இலங்கிறது
0: அதெல்லாம் மருத்துவ தன்மையுள்ள மூலி வகைகள் தேவா. அதுலங்க கிடைப்பது அறிவு, ஆனால் தமிழ்நாட்டிலே நிறைவாக கிடைக்கின்றது. அதை நிச்சயமாக நீங்கள் உபயோகியுங்கள், தினமும் உபயோகித்தாலும்
2: அம்மாவுக்கு ஏதாவது எனக்கு ஏதாவது அதுதான் செய்யா சளி பிடிச்சதுன்னா வந்து இந்த முசு முசுக்கு இலையை கொண்டு வச்சு அது வெயில்ல காய வைக்க கூடாது. அது வெயில்ல படவே கூடாது, பறிச்சுட்டா வெயில்ல படக்கூடாது.
0: வெயில்ல பார்த்தா அது வாடி எல்லாம் மதங்கி போகும். நல்லது நல்லது தேவா. நீங்கள் பாடல் தெரிவு செய்து விட்டீர்களா?
2: என்ன
0: பாடல்?
2: வானம்பாடியில இருந்து கங்கைக்கரை தோட்டம்.
0: அருமையான பாடல் ஐயா, நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கீர்கள். அந்த பாடலை உங்களுக்கு கதம்பத்தில் தருவேன். கங்கைக்கரை தோட்டம்
2: அவங்களுக்கு அதே மாதிரி சொல்லுங்க. அந்த இலையை பத்தி சொன்னாங்கல்ல.
0: ஆமா,
2: அந்த வள்ளலார் பேசுறப்ப சொல்லுவாரு.
0: மகாலிங்கம் என்பவர்
2: வள்ளலார் பத்தி மருத்துவம் சொல்லுவாரு. நான் எதிர்பார்த்துட்டேன்.
0: சரி, இன்றைக்கு வருவார் அவருடன் மருத்துவத்தை பத்தி.
2: 55
0: வருவார், இன்று வருவார். இப்ப உங்களை தொடர்ந்து அவர் வருவார். காற்றலையில் நிற்கின்ற நான் அவரை எடுக்கின்றேன். அவர் பேசுவார், கேளுங்கள் நீங்கள். சரியா தேவா, நல்லது.
2: இலையை பத்தி சொன்னவங்களுக்கு நன்றி சொல்லுங்க.
0: நன்றி. நீங்கள் சொன்னது அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். இப்பொழுது எல்லோரும் மாநாடு கேட்கும் போது நீங்க பேசுவது அவர்கள் உலகளாக இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
2: ஐயா, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க இந்த இலையை இது பண்ணிட்டு. அது உண்மையிலே இந்த சளிய அப்படியே எடுத்துருங்க. நெஞ்சில் பையெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிடும்.
0: நல்லது நல்லது தேவா. நன்றி நன்றி தேவா, நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் இணைந்து கொண்டிருக்கும் வேளையிலே பாடல்களை கேட்பதற்கும் பதில்களை தருவதற்கும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் தங்கள் செய்திகளை சிறப்பான பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கதம்பம் அதற்கான நேரத்தை ஒதுக்கி தந்து கொண்டிருக்கும் வேளையிலே மகாலிங்கம் நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், வர வேண்டும், ஓடி வர வேண்டும் என்று கூறுகிறேன். இதுதான் சந்தர்ப்பம். பாருங்கள், உங்களுடைய தகவல்களை கேட்பதற்கு அநேகர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மகாலிங்கம் எங்கே? இது முன்னியல் தமிழ் வானொலி. இப்பொழுது நேரம் எங்களுக்கு நண்பகல் 12:15, அதாவது மதிய வேளை 12:15 ஆகின்றது. உங்களுக்கு இரவு நேரம் 9:46 ஆகிவிட்டது. எங்கள் வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 7:00 வந்துவிட்டார் அன்பு மகாலிங்கம். அவரை எடுத்து அழைத்து விடுகிறேன். அவருடன் தகவலை பெற்று வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
6: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா இருக்கேன் ஐயா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா மகாலிங்கம்?
6: மகிழ்வா இருக்கேன்
0: ஐயா. நல்லபடியா நீங்கள் காற்றலைக்கு வந்தது. உங்களிடமிருந்து தகவலை பெறுவதற்கு அவளோடு இருக்கின்றார்கள். வள்ளலாருடைய மருத்துவத்தில் ஏதாவது ஒரு மருத்துவத்தை பற்றி கூறுங்கள் என்று. வள்ளலாருக்கு உரிய மருத்துவம் ஏதாவது ஒரு விடிய
6: முக்குட்டு சுரணம். முக்குட்டு சுரணம்னு இருக்கியா கரிசலாங்கண்ணி.
0: முக்கூட்டு முக்கூட்டு சுரணம் முக்கூட்டு. சரி கூறுங்கள்.
6: ஆமா,
0: என்ன என்ன?
6: கரிசலாங்கண்ணி, தூதுவளை,
0: தூதுவளை,
6: முசுமசுக்கு.
0: முசுமசுக்கு அந்த கருவலாங்கண்ணி என்பது என்ன ஐயா? அது ஒரு
6: கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணிங்கிறது தலைக்கு கூட எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ஐயா.
0: அதுக்கு வேற பேரும் இருக்கிறதா?
6: கரிசலாங்கண்ணின்னுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கையாந்தரை, கையாந்தரைன்னு சொல்லுவாங்க.
0: சரியான அதனுடைய அதனுடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது தாவரவியல் பெயர் அதற்கு
6: கரிசலாங்கண்ணி.
0: கையாந்தகரை என்று கூறுவார்கள்.
6: கையாந்தரை அதான், கையாந்தரை நாட்டுல சொல்லுவாங்க.
0: கையாந்தகரை தரை அல்ல, கையால் தகரை சரியான சொல்லு. நான் விவசாய பள்ளியில படிச்சிருக்கேன்.
6: உண்மை உண்மை உண்மை. ஆனா நாட்டு நாட்டு மொழியில அதாவது நடமொழியில
0: கர்சலாங்கன்னு
6: கையாந்தரன்னு சொல்லுவாங்க, கையாந்தரன்னு சொல்லுவாங்க.
0: சரி, அந்த மூன்றையும் இணைத்து அரைக்க வேண்டுமா?
6: முக்கூட்டும் அந்த மூணு இதுவும் சேர்ந்து காய வச்சு, நிழல்ல காய வச்சு அதை பொடி பண்ணி சாப்பிட்டா உஷ்ணம் உள்ளது அது கொஞ்சம். ஆனா அத மூணுத்தும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா நினைவாற்றல் அதிகமா வரும். அடுத்தது ஒரு நிலைப்படுத்தும் மனதை. அந்த அதுக்கா வேண்டிதான் ஏன் அதை சாப்பிட சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா பசியும் கொஞ்சம், அதாவது இப்ப அந்த சுகர் போக்குவரத்து எல்லாம் படப்படப்பு எல்லாம் வருதுன்றாங்க இல்லையா, அதெல்லாம் குறையும்யா. அது வள்ளலாறு கண்டுபிடிச்ச வள்ளலாறு மருந்துன்னு சொன்னதே வந்து அந்த முக்குட்டு சுரணத்தை தான் சாப்பிடுன்னு சொன்னாரு. அந்த அந்த சாப்பிட்டாலே நினைவாற்றல் வரும். அதை சாப்பிட்டுட்டு ஒரு மாசம் வந்து இது பண்ணா பரீட்சைக்கு படிச்சாலோ இல்ல நம்ம ஒரு பெரிய இந்த ஒரு புஸ்தகத்தை வந்து படிக்கணும்னு நினைச்சாலே அந்த படிச்சதோட நினைவாற்றல் அது அதிகமா
0: இருக்கும். நல்ல விடயம். அந்த முக்கூட்டுல வந்து கையாண்ட அதாவது கரசலாங்கண்ணி, மொசு மொசுக்கை, மூன்றாவது தூதுவலையா?
6: தூதுவலை
0: தூதுவலை இந்த மூன்றும் எங்களுக்கு. இந்த தூதுவலை நம்ம அளவுக்கு கடையிலே அல்லது இந்த இதுகள் வளர்க்கிற இடங்கள்ல நேசரி என்று அந்த நாட்டு மாடு வளர்க்கிற பூக்கண்டு விற்கிற கடையிலே வாங்கலாம் தூதுவலை. என்னிடம் இருந்தது பட்டு போயிட்டு இந்த மொசு மொசுக்கைக்கு அந்த கையாந்தவரை எங்களுக்கு கிடையாது. எங்கள் நாட்டிலே இருந்தது இலங்கையிலே அது நிறைவாக இருக்கின்றது, நல்லது தமிழ்நாட்டிலேயும் கிடைக்கின்றது. அதை எடுத்து அவர்கள் பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
6: ராஜாங்கிற படத்துல நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: சரியான சரியான வேலை சொல்லாதுவிட்டால் சரணம் கட் பண்ணி விட்டுருவேன்.
6: ஏதோ குறைச்சிக்கிட்டு சொல்லு. அதையா நீ
0: பார்த்தேன் முழுமையாக
6: நீ வரும் வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன்.
0: பத்திரா அந்த கரசலாங்கண்ணி மொசு மொசுக்கையும் நீங்கள் சாப்பிட்டு வரீங்க, தூதுவலை சாப்பிட்ட உடனே ஞாபகத்துக்கு வந்து
6: நல்லது. அது கொஞ்சம் அந்த வந்து இந்த சளி தொந்தரவு உள்ளவங்க எல்லாம் அது சாப்பிட்டாங்கன்னா அந்த உஷ்ணம் அதிகரிச்சு இருக்கனால அது வெளியில வந்துருங்க, சளி வந்துரும்,
0: வெட்டி எடுத்து விடுறோம்,
6: வெளியில வந்துரும், வெட்டி வெட்டி கொண்டு வந்துரும். அந்த மூச்சியோடைய தன்மை வந்து அந்த இப்ப கொரோனா வருது இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாம அந்த நுரையீரல் வந்து சுவாசம் நல்லா இருக்கும்.
0: நல்லபடியும் நல்ல மருத்துவம் சொன்னீர்கள்.
6: ஒண்ணுயா அந்த பிரதிபாவா யாரோ போத்தவங்க
0: அது பாரதி, பாரதி சொன்னாங்க, பாரதி
6: பாரதி பாரதி
0: பரவா கோட்டையில் இருந்து பாரதி. நீங்கள் பிரதீபா தொடுவானத்தில் அவங்க வந்து பிரதீபா வந்து தொடுவானத்துக்கு வந்தார்கள்.
6: தொடுவானத்துல வந்தாங்க
0: சிறப்பாக.
6: ஆசிரியர் ஆசிரியரை கூட வந்து அது வரைக்கும் கேட்டேன், அதுக்கப்புறம் போன் கால் வந்துருச்சு. அது கொஞ்சம்
0: மீண்டும் மர ஒளிபரப்பு வரும்பொழுது கேளுங்க.
6: வீட்டு படிச்சு ஒரு வருடம் ஆசிரியரா இருந்தாருங்கிற வரைக்கும் சொன்னது எனக்கு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: நல்லது நல்லபடியும். அடுத்து மர ஒளிபரப்பு இப்பொழுது இன்னொரு உறவு அழைத்து கொண்டிருக்கின்றார், அவரிடம் செல்கின்ற
6: இன்னொரு இவங்க சொன்னதை மட்டும் சொல்லிடுறேன். நாலு அஞ்சு தலையும் சேர்த்து ஒன்னா போட்டு அரிசியில அரைச்சி செய்யலான்னாங்க, அது தவறியா. முடக்கத்தான்னா முடக்கத்தான வந்து உளுந்தோட சேர்த்து உளுந்து இட்லி மாவுல வந்து கலந்து அரைச்சி தோசையா சுட்டு சாப்பிடலாம். ஆனா அவரு சொன்ன கண்ணாலா முருங்கைய வந்து தனியா அதை இலைய எடுத்து அந்த நரம்ப எடுத்துட்டு அது வெறும் அரிசியோட மட்டும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா அது சளி எடுக்கும்யா. அதே மாதிரி தூதுவலைய வந்து தனியா தான் யூஸ் பண்ணுவோம். இவங்க சொன்ன அத்தனையுமே தனித்தனியா செஞ்சா அதோட தனித்தன்மை இருக்கும்யா, எல்லாம் ஒன்னா போட்டு செய்யக்கூடாது.
0: ஓ சரி, ஒரு திருத்தம் நல்லதையா. உங்களுடைய தகவல்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு அன்பு உறவு சங்கரன் ஐயா வருகின்றார், அவரோடு எடுத்து விட்டு மீண்டும் மாறுங்கள் நீங்கள். சரியா? நன்றி நன்றி நன்றி
6: சரியா
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம்.
7: பூம்புகார் சங்கரன்.
0: பூம்புகார் சங்கரன்
7: ஐயா,
0: வருக வருக சங்கரன் ஐயா, முன்னியல் தமிழ் வானொலிக்கு உங்கள் வருகை சிறப்பானது. வணக்கம் கூறி உங்களை வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
7: நலமாக இருக்கின்றோம் ஐயா. நீங்கள் நலமாக
0: இருக்கின்றீர்கள், நானும் நலமாக இருக்கேன். உங்கள் சகோதரி மீரா என்னுடைய மகளும் நன்றாக இருக்கின்றார். அவர் விரைவில் காட்டறைக்கு வருவார், உங்களோடு கலந்து கொள்வார். நலமாக இருக்கின்றார். நான் தான் அவருக்கு ஓய்வு கொடுத்து வைத்திருக்கின்றேன். இன்னும் நன்றாக ஓய்வெடுத்து பூரண
7: ஓய்விலேயே இருக்கட்டும் ஐயா, ஓய்விலே இருக்கட்டும். அவர் எப்போது சரியாகிறார்களோ அப்போதே வரட்டும் ஐயா.
0: அவர் காத்தலையே கேட்ட வண்ணமே 24 மணித்தாலும் இதேதான் அவர் ஊங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரோட குரல் மட்டும்தான் உங்களுக்கு வரவில்லை தவிர அவர் இதுக்கு நலமாக இருக்கின்றார், ஓய்வுதே இருக்கின்றார். நல்லது. சரி, பாடலை முதலில் தரப்பு கொண்டீர்களா, ஆன்மீகத்தை தரப்பு கொண்டீர்களா?
7: ஆன்மீகம் இன்னைக்கு வந்து சித்தர்களை பத்தி போடுறேன். சர்வ சம்பளராஜியோட சித்த வைத்தியத்தை பத்தி சொன்னார், சித்த மொழிகளை பத்தி.
0: மகாலிங்கம், மகாலிங்கம் வந்து கூறியிருந்தார். வள்ளலார், வள்ளலார் மகாலிங்கம், வள்ளலாரை பற்றி. வள்ளலாரை பின்பற்றுவர், வள்ளலாருடைய கொள்கைகளை பின்பற்றி செல்பவர், வள்ளலாருடைய அந்த அதீனத்திலே இருக்கின்றார். அவர் அதை பற்றி வந்து கூறுவது வழக்கம். நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்தை தொடருங்கள்.
7: எனக்கு அவள்தான் மனிதன் படத்துல ஆட்டுவித்தார் யார் ஒருவர், ஆடி ஆட்டிய வைத்தார் யார் ஒருவர் என்ற பாடல்.
0: ஓ, ஆட்டுவித்தால் யார் ஒருவர், ஆடாதார், ஆடாதாரோ கண்ணா. நல்ல பாடல் அந்த பாடல். சரி, அந்த பாடலும் அந்த பாடல் கதம்பத்தில் வரும். இப்பொழுது நீங்கள் ஆன்மீகத்தை ஆரம்பியுங்கள்.

0: ஆத்தாலை பூசித்தானே அவனே சித்தன் என்று கருவூரார் கூறுகிறார். ஆத்தாலை பூசித்தான தாயை பூசித்தவனே சிறந்த சித்தன் என்று கருவூரார் கூறுகிறார்.
1: கருவூர் நல்லது. கருவூர்
0: சித்த
1: கருவூர் சித்தர கருவூர்
0: சித்த
1: நல்லது ஐயா.
0: கருவூரா சிந்தை சிந்தை தெளிந்திருப்பவன் எவனோ அவனே சித்தன் என்று வால்மீகி கூறுகிறார்.
1: வால்மீகி சொல்ற சிந்தை தெளிந்திருப்பவன் எவனோ அவனே சித்தம். உண்மைதானே ஐயா, எவனுக்கு சித்தம் தெளிவாக இருக்கின்ற எங்களுக்கு எல்லாம் தெளிவில்லை. எவரு தெளிவான சிந்தனையோடு ஒருநிலைப்படுத்தி ஐம்புலன்களை அடக்கி சிந்தை சித்த சித்தத்தை தெளிவாக வைத்திருக்கின்றாரோ அவர் சித்தர். கண்டுபிட்டார்
0: வந்து அழியாத உடம்பை பெற்றவர்கள் ஐயா.
1: ஆமா,
0: இரும்பை தங்கமாக்கும் ரசவாத கலையை அறிந்தவர்கள். கூழ் விட்டு கூழ் பாயும் ஆற்றல் பெற்றவர்கள்.
1: அதனால் தானே திருமூலர் அப்படி செய்தார். திருமூலரும் அப்படி கூடு விட்டு கூடு பாய்ந்தவர் தானே.
0: ஆமா, அவரும்
1: சித்தர்கள் கேளுங்க.
0: ஆமா, முக்கால நிகழ்வுகளையும் அறியக்கூடியவர்கள், நினைத்தவுடன் உருவம் மாறக்கூடியவர்கள் சித்தர்கள்.
1: சித்தர்கள்
0: நீரிலும் நிலத்திலும் ஆகாயத்திலும் நடந்து செல்பவர்கள் சித்தர்கள்.
1: சித்தர்கள்
0: இயற்கையில் கிடைக்கும் மரம் செடி குடி ஆகியவைகளை கொண்டு மனிதனின் நோயினை நீக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். பிணி நீக்கும் வைத்தியத்துடன் இல்லாமல் யோகம் ஞானம் மரணம் இல்லாத பெருவாழ்வு மந்திரம் தந்திரம் எந்திரம் இவற்றால் ஆன்ம பலம் லாபம் அடையலாம் என்பதற்கு வழிவகுத்துக் கொடுப்பவர்கள்.
1: அதனால் தான் அவர்கள் சித்தர்கள். குருநிலை இன்றும் இருக்கின்றார்கள் சித்தர்கள். இப்பொழுதும் மலைப்பகுதியில் காட்டு பகுதியில் சித்தர்கள் இருக்கின்றார்கள்.
0: இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள்.
1: நல்லது நல்லது. குருங்கள்
0: நவபாஷாணங்களை மருந்தாக்கும் ரகசியமும் தாழ்ந்த உலோகங்களை உயர்ந்ததாக்கும் ரசவாத வித்தைகளையும் அறிந்தவர்கள் சித்தர்கள்.
1: அந்த ரசவாத வித்தைகள் தெரிந்தவர்கள்.
0: ஆமா, சித்தர்கள் 18 பேர் என்றும் இந்த இயக்கத்தின் தலைவர் சிவன் என்றும் இரா மாணிக்க வாசகனா கூறுகிறார். மாணிக்க வாசகர் என்று எழுத்தாளர்.
1: உண்மை உண்மை உண்மை உண்மை.
0: சிவன் தான் முதல் சித்தன்.
1: அவர் தான் முதல் சித்தர். சிவன்
0: ஆமா முதல் சித்தர். தஞ்சை சரபோஜி மகால் நூலகத்தில் 18 சித்தர்கள் பெயர்கள் தான் காணப்படுகிறது. அந்த நூலகத்தில் உள்ள நூலில்
1: 15 சித்தர்கள் என்று கூறப்படும். அவர்கள் 15 சித்தர்கள்.
0: 15 சித்தர்கள். ஆமா 15 சித்தர்கள். திருமூலர் ராமதேவர் கும்பமுனி இடைக்காலர் தன்வந்தரி வின் வான்மீகர் கமலமுனி போக மச்சமுனி கொங்கணா பரஞ்சலி நந்திதேவர் சட்டைமுனி சுந்தரானந்தர் புதம்பை சித்தர் கருவூரார் போராட்டர் பாம்பாட்டி சித்தர். 18 பேர் இவர்கள்
1: கடைசியாக பாம்பாட்டி சித்தர் வருகின்றார்.
0: ஆனால் இதே போன்று வேறு கருத்துடையவர்கள் அபிதான சிந்தாமணி என்ற நூல்ல வந்து அபிதான சிந்தாமணி என்ற நூல பயிற்சித்தர்கள் தான் வராங்க. அதுலயும்
1: அபிதாம சிந்தாமணி
0: சத்தியர் அபிதாம அபிதான
1: சிந்தாமணி அபிதாம சிந்தாமணி.
0: ஆமா ஆமா சிந்தாமணி. அதுலயும் 18 சித்தர்களான அவருடைய வேறு வேறு அகத்தியர் போக போரக்கர் கைலாகநாதர் சட்டைமுனி திருமூலர் நந்தி கூண்கண்ணா கொங்கணா மச்சமுனி வாசமுனி கூடுமுனி கமலமுனி இடைக்காரர் புன்னாக்கீசர் அந்தரணத்தார் ரோமமுனி பிரமமுனி. இது இப்படி இருக்க மத்த மதி சித்த வைத்திய நூல்கள் வந்து ஆராய்ந்தவர்கள் எல்லாம் கூறும் கூட்டு 18 சித்தர்கள் சித்த வைத்திய நூல்கள்ல 18 அவர்கள் வேறு வேறு பெயர்களை
1: குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் தான் மறுபெயர்கள் குறுங்களை.
0: ஆமா மறுமறு பெயர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கோதமர் அகத்தியர் சங்கரர் பைரவன் மார்க்கண்டர் வான்மீகர் ரூமர் புகண்டர் சட்டைமுனி நந்தீஸ்வரர் திருமூலர் காலங்கி மச்சமுனி பிளத்தியர் கருவூரார் பொங்கரார் போகர் புளிப்பாளி என்று அவங்க குறிப்பிடுறாங்க. இன்னும் சில நூல்ல ராஜமாணிக்கம் சித்தர்களின் வழிபாடு என்ற நூல்ல ராஜமாணிக்கனார் குறிப்பிடுகிறார். அவர் வந்து 25 சித்தர்கள் இருந்தால் அவர் கூறுகிறார்.

0: அவருடைய பதிப்பகத்துல
1: பதிப்பகத்துல
0: பெரிய ஞான, ஆமா பெரிய ஞான கோவை பதிப்பாசிரியர் கூறுறாரு, எஸ் பி ராமச்சந்திரன் கூறுறாரு, அவர் 40 சித்தர்களை குறிப்பிடுகிறார். ஆமா, அதாவது ராஜமாணிக்கம் இரா ராஜமாணிக்கம் என்பது தன்னுடைய வரலாற்றுல வந்து 25 சித்தர்களையும் பெரிய ஞான கோவை பாடல் பெரிய ஞான கோவை என்னும் பதிப்பாசிரியர் ஸ்ரீ எஸ் பி ராமச்சந்திரன் அவர்கள் 40 பேரையும் குறிப்பிடுகிறார். ஊர்வசி சித்தர், ஊர்வசி சித்தர் என்பவர் உலகிற்கு புதியவர். இவர் 47 சித்தர்களை குறிப்பிடுகிறார்.
1: 45 சித்தர்களை
0: 47 சித்தர்களை
1: 47 பேர் நன்றாக ஆழமாக சென்று ஆராய்ந்திருக்கின்றார் அவர்.
0: ஆமா ஆமா. மேலும் சித்த இலக்கியத்தில் மீப்பா சோம சுஸ்தூம் என்பவர் கூறுகிறார், அவ்வையார், மாணிக்கவாசகர், திருமாளிகை தேவர், சேந்தனார், காரைக்கால் அம்மையார், பட்டினத்தார், பத்திரக்கரையார், வள்ளலார் போன்ற சித்தவர்களையும் சித்தர்களாக கணக்கிட்டு மீமா சோம அவர்கள் கூறுகிறார்கள். வரலாறு நீண்டு கொண்டே இருக்கின்றது ஐயா.
1: ஆமா ஆமா.
0: நாளை ஒவ்வொரு சித்தராக நாளை கூறுகிறேன் ஐயா.
1: அற்புதமான வரலாறை கூறுகிறீர்கள். சித்தர்கள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன வல்லமை படைத்தவர்கள், அவருடைய திறமை என்ன, எத்தனை சித்தர்கள் மொத்தமாக எத்தனை பேர்களில் வந்திருக்கின்றார்கள் என்று மிகவும் விவரமாக எடுத்திருத்த உங்களுக்கு பணிவான வணக்கங்களை நான் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு கிடைத்த அந்த ஆவணங்கள் எங்களுக்கு இங்கே கனடாவில் கிடைப்பதில்லை. நான் படிக்கிற காலத்திலே கிடைத்த இந்த திருமணிகை தேவர், கருவூர் தேவர், திருமூலர், போகர் போன்றவர்களுடைய வேலை நான்
0: பார்த்திருக்கின்றேன்.
1: நீங்கள் அத்தனையும் நான் பார்க்கவில்லை. இது எங்கள் பாடசாலையிலே இந்த இலக்கிய இலக்கண பாடங்கள் படிக்கும் பொழுது, சமய பாடம் படிக்கும் பொழுது வந்த ஒவ்வொரு அத்தியாயங்களை தான் நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு பதஞ்சலி பதஞ்சலி அப்படி ஒவ்வொருவரை பற்றிய எட்டாம்
0: போகர் போகர் பழனியிலே நவபாஷணத்திலேயே உருவாக்கியவர்.
1: அந்த நவபாஷணம் அந்த நவபாஷணம் மிகவும் ஆழமான ஒரு விடயம். அதிலேதான் அவர்களுக்கு அந்த சித்தர்கள் தங்கத்தை தகரத்தை தங்கமாக்குவார்கள், கூடுவிட்டு கூடு பாய்வார்கள், இணைத்த இடத்திலே இணைத்த உருவத்தோடு நிற்பார்கள் என்று எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது உண்மை என்றும் தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வாழ்ந்த சித்தர்கள் வழிகாட்டி சென்ற வழியை பின்பற்றி இப்பொழுதும் சித்தர்கள் என்று இருக்கின்றார்கள். மலையா பிரதேசங்களிலே உயர்ந்த இடங்களே தனி காட்டிலே தங்களை ஒடுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அறிந்தோம் ஐயா. கூறுங்கள், நீங்கள்தான் கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள்.
0: போகர்ங்கிற சித்தர் வந்து அவர் தமிழ்நாட்டுக்காரர்கள், அவர் சீன தேசத்தவர்.
1: போகர் சீன தேசத்தவரா?
0: சீன தேசத்தவர், அங்கிருந்து இங்கே வந்தவர் தான். அவர் இங்கே வந்து தங்கி சில காலம் தங்கி திரும்ப சீன தேசம் சென்று திரும்ப வந்து இங்கே ஐக்கியமானவர்.
1: அப்ப அந்த போகி என்பவரும் போகர் என்பவரும் ஒரே ஆளா?
0: ஒரே ஆளாக தான். அதாவது சித்தர்கள் பல பேர்களை விளங்கியிருக்காங்க.
1: நீங்க சொன்னது சரியா. இப்பொழுது இந்த 7 அறிவு என்று ஒரு திரைப்படம் வந்தது. அதிலே போகர் சித்தரை பற்றி அவர் தான் அந்த வைத்தியத்தை கண்டுபிடித்து அதை அவர்கள் நயவஞ்சகமாக அவரை அழித்து விட்டு அவருடைய ஏடுகள் எல்லாத்தையும் எடுத்துத்தான் சீனர்கள் வைத்தியம் செய்கின்றார்கள். அங்கேயும் இந்த வைத்தியம் தான். அதே போன்று இந்த சித்தர்கள் கண்டுபிடித்த வைத்தியம் தான் வர்மக்கலை. வர்மக்கலைக்கும் அந்த சித்தர்கள் தான் மூல காரணம். 25,000 ஆண்டுகளுக்கு முந்தி அதை இந்த சித்த வைத்தியத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் சித்தர்கள். நீங்கள் சொன்னது போல் சிந்தை முழுவதும் தெளிவாகி சுத்தமான ஒரு இதயத்தோடு இந்த உலகத்தை மறந்து மெய்ஞானத்தை தெரிந்து இறைவனோடு இரண்டர கலந்தவர்கள், அந்த விஞ்ஞானம் பெற்றவர்கள். அதை இந்த அஞ்ஞானம் படைத்தவர்களால் அறிவது கடினம், விஞ்ஞானத்தாலும் அறிவது கடினம். விஞ்ஞானத்தால் அறிவதும் கடினம், விஞ்ஞானத்தால் அறிவதும் கடினம். நாங்கள் மெய்ஞானம் பெற்றால் தான் அதை நாங்கள் சித்தர்களினுடைய உணர முடியும். அதற்காக முயற்சிப்போம், இந்த வழிகளை பின்பற்றுவோம், நல்ல வடிவங்களை எடுத்துக் கூறுவோம். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு தருணத்தில் இன்னும் ஒரு சித்தரை தாருங்கள் எங்களுக்கு. மீண்டும் கூற இருந்தால் கூறுங்கள், நான் உங்களை தடை செய்யவில்லை. நான் தடை
0: செய்யவில்லை.
1: நாளைக்கு
0: ஒரே தெரியாத நம்ம வரலாற்று சொன்னோம்னா எல்லாருக்கும் கேட்பவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும்.
1: கடினமாக இருக்கும், சிந்தையில வச்சிருக்க மாதிரி.
0: ஐந்து மணி துளிகள் என்பதே பெரிய விஷயம்,
1: பெரிய விடயம், நல்ல விடயத்தை, எங்களுக்கு ஆரோக்கியமான விடயத்தை.
0: நம்ம வந்து சொற்பொழிவு நிலத்தவில்லை, நம்ம சின்ன விஷயங்களை தான் ஏதோ என்னுடைய மூளைக்கு கிடைத்த சில தகவல்களை கூறியிருந்தீங்க. ஒரு
1: தவறுகளும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரியாகத்தான்
0: நல்லது
1: ஐயா, நல்லது. உங்களுடைய ஆய்வு, அதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து மனதில் பதித்து எங்களிடம் பிரயோகிப்பது பெருந்தன்மை. இது இறைவனுடைய கொடை, எல்லாராலும் முடியாது.
0: ஆசிரியர்கள் பெயர்களையும் கூறுகிறேன் ஐயா, நூலினுடைய தரத்தையும் கூறுகிறேன். அல்ல ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை எடுத்து கூறலாம் ஐயா.
1: நல்லது, நல்லது. நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு
0: வருகிறார் ஐயா.
1: இறைவன் அருளால் எல்லோரும் வாழ்க என்று கூறிக்கொள்ளும் இங்கே உங்களுடைய மருமை நவீன அடைந்தோம். வணக்கம் நவீன்.
2: வணக்கம் அப்பா.
1: நவீன் வணக்கம். நான் நலமா இருக்கேன், நீங்கள்?
2: நலமா
1: இருக்கா? அம்மா நல்லா இருக்கு. உங்களுக்கு வர வேண்டும், அவரோடு இருக்கின்ற நீங்கள் அப்படியே பின்பற்றி வர வேண்டும். நீங்களும் சரியா?
2: நானும் தெரிஞ்சு
1: கத்துக்கிறேன். எப்பொழுது இழைச்சி விடுவது குருகுல வாசம், வாய் மூலம் வருவதுதான் உண்மையானது. பத்திரிகையில படித்து அதை நீங்கள் ஆய்ந்து செய்வதை விட நேரடியாக அவருடைய வாயினால் நேரடியனாக பெறுவது மேலும் சிறப்பாகவும் விளக்கமாகவும் இருக்கும் எங்களுக்கு. இதைத்தான் அந்த காலத்திலே ஆசிரியர் குரு அவர்கள் குரு குலம் என்று இருந்தது. அந்த குரு குலத்திலே வாயாலே சொல்லி செயலாலே செய்ய வைத்து கற்பித்தார்கள். அது ஒரு காலமும் மறந்துக்க முடியாது. அந்த முறையை தான் இப்பொழுது கல்வித்துறையிலே இப்ப நாங்கள் ஆசிரியராக இருக்கிறது. புதிய கல்வி திட்டத்திலே வந்து செயல் மூலம் உணர்தல் என்ற ஒரு ஒரு பகுதியை கொண்டு வந்தார்கள். அது செயல் மூலம் பிராக்டிக்கலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக் கொண்டவர். ஆனால் வாய் மூலம் வருவதுதான் நூற்றுக்கு நூறு உண்மையானது என்று அவர்கள் ஆய்ந்து அறிந்து அலசி பார்த்து சரியான செய்தியை தான் உங்களுக்கு தருகிறார்கள். நல்லபடியாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வைத்த பிள்ளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நன்றாக பயந்து கொள்ளுங்கள். நல்லது.
2: கண்டிப்பா.
1: நீங்கள் என்ன கூற போகிறீர்கள் என்று சின்ன பையன்.
2: நான் இன்னைக்கு வந்து ரெண்டு டிப்ஸ் தரேன்.
1: கூறுங்கள், என்ன டிப்ஸ்?
2: ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து, அதாவது பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க, முகத்துல எல்லாம் பூச்சி வெட்டு வருது.
1: ஆமா,
2: வந்து முடியல, தலையில பூச்சி வெட்டு வரும்,
1: சொட்டு சொட்டையா வரும்.
2: வந்து சில பேர் என்ன, ஆமா சொட்டு சொட்டையா வரும். சில பேர் சொல்லுவாங்க முடி முளைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயத்தை வெட்டி கேட்பாங்க, இல்ல மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாத்தோட பெஸ்ட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு ஐயா.
1: தேக்குமட்டி வந்து இந்த வத்தகப்பழம், அதாவது அந்த வாட்டமெல்லாம்
2: சொல்றது கண்டங்கத்தை.
1: அது இல்லை, நீங்கள் சொன்னது தேக்குமட்டி வந்து கிட்டத்தட்ட இந்த வாட்டமெல்லாம் மாதிரி சின்னதா இருக்கும்.
2: அதேதான் சேம் வாட்டர் மெல்லி, குட்டி குட்டியா இருக்கும்,
1: குட்டி குட்டியா இருக்கும், கோடு கோடு விழுந்திருக்கும். அதை நாங்கள் சொல்வது பேக்குமட்டி காய் என்று கூறுவது. நீங்கள் என்ன கூறுவது?
2: பேக்குமட்டி,
1: பேக்குமட்டி, பேக்குமட்டி காய். நல்லது, நல்லது. அதே இடத்துல என்ன செய்ய வேண்டும்?
2: அந்த பேக்குமட்டியை எடுத்து அதை வந்து காம்பு உடைச்சிடாம அதை எடுத்துக்கொண்டு வந்து வச்சு அதை கிளீனர்ல இருந்து அதிகபட்சம் ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அதை வெயில்ல போட்டு வைக்கணும்.
1: காம்போட
2: வெயில்ல போ, ஆமா வெயில். அது வந்து இல்ல, அதாவது எப்படின்னா கால சூடு, அதாவது இருக்கிற வெயில், இளவஞ்சூடுல
1: இளவெயிலே போடலாம்.
2: ஆமா, இளவெயில காலஞ்சூடுலயும் அப்புறம் மதியத்துல வரக்கூடிய அந்த இளஞ்சூடுலயும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை கட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வந்து சாதம் மாதிரி இருக்கும், அந்த அது உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள்.
1: ஆனா அந்த காம்போட தான் இருக்க வேண்டும் அது. வெளியே வந்துவிடும், அதற்காக காம்போட வச்சு
2: இளஞ்சூட்டோட இருக்கும் போது அந்த விதைகள்ல போய் இந்த நீரானது போய் சேரும்.
1: ஓ, அது ரெண்டாக பிளந்தால் சோறு மாதிரி இருக்கும்.
2: ஆமா, அதை எடுத்து அந்த பூச்சி வெட்டுல, அது கசப்பா இருக்கும், அது அது வந்து பூச்சி வெட்டுலயோ நமக்கு எங்கேயாவது தலையில வந்து சொட்டையா இருக்கிறாங்க. இப்ப முடி கொட்டுது, முடி வளர மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அது வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
1: எவ்வளவு காலம் அதை உபயோகிக்க வேண்டும்? தலைமுடி முளைக்கும் வரைக்கும்
2: தேங்காய் எண்ணெயோட இதை காய வச்சு நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெயில போட்டு வச்சிருந்து அதை அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
1: சரி, இப்ப அது சொட்டு சொட்டு வியாபாரம் முற்றாக முடி உதிர்ந்தவர்களுக்கு இப்ப எனக்கு எல்லாம் தலைமுடி இல்லை, தொண்ணூற்றோரு வயது மட்டும் நல்ல தலைமுடி இருந்தது. 91 வயதுலேதான் லேசான பழுப்பு வந்தது. அப்புறம் இயற்கை மூலிகை வகையில் ஆளர் ஆயுர்வேத வைத்தியர் கூட வைத்தியம் என்று பெருசா வைத்தியர் அல்ல, இந்த வயல்ல உள்ளவர்களுக்கு கை வைத்தியம் முதலுதவி செய்யக்கூடியவர். அவர் இந்த மூலிகைகளை தான் பாவிப்பார். அவருக்கு நல்ல தலைமுடி இறுதி. எனக்கு இங்கே வந்து எங்களுக்கு ஸ்டைல், நான் திரைப்பட நடிகன், அந்த கிரீம் இந்த கிரீம் அந்த கிரீம் எல்லாம் பாதிச்சு உபயோகிச்சு மேக்கப் போடல போய் என்னோட தலைமுடியெல்லாம் போய்விட்டது, அதெல்லாம் போய்விட்டது.
2: இப்ப முடி எப்பவுமே கொட்டாம இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு 3-3 பொருள் தான்ப்பா. அதாவது வெட்டி வேறு இருக்கு இல்லையாப்பா, வெட்டி வேறு,
1: வெட்டி வேறு,
2: வெட்டி வேறு, அது வெட்டி வேறு பிளஸ் கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை,
1: ஆமா
2: கருவேப்பிள்ளை, வெட்டி வேறு, கருவேப்பிள்ளை பிளஸ் இந்த பே கொமிட்டி, மூணுத்தையும் இந்த தேங்காய் எண்ணெயில போட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய வந்து சூடாக்கி சூடாக்கி அதை எடுத்து வச்சிடணும். ஹீட்ல இருக்கும் போதே போடக்கூடாது. ஹீட் ஆன எடுத்து வச்சு அந்த ஹீட் ஆனதுல இந்த மூணுத்தையும் எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அது வந்து கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்ல அது வந்து லைட்டா ஹீட்ல இருக்கும் போதே போட்டீங்கன்னா எசன்ஸ் அதுல இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறம் அதை நம்ம வடிகட்டி அதை வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டுமே
1: வராது, வராது, நல்லது. அது இப்போ இந்த வைத்தியத்தை நான் செய்வதால் பிரயோஜனம் இருக்கா? எனக்கு முளைக்குமா?
2: செஞ்சு பாருங்கப்பா.
1: ஏனென்றால் உண்மையிலே சங்கரன் ஐயாவுக்கு அப்படி இருக்கு தலைமுடி,
2: அவங்களுக்கு சூப்பரா இருக்கும்,
1: சூப்பரா இருக்கும். சில பேர் சொல்லுவார்கள் முடி இல்லாத விட்டாலும் உள்ளுக்கு நிறைய இருக்கு என்று கூறுவார்கள். மண்டைக்கு வெளியே
2: புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்க மாட்டாங்க.
1: அது என்னென்றால் மகனே, உங்கள் நாட்டிலே, எங்கள் நாட்டிலே, ஆசிய நாட்டிலே இயற்கை மூலி வகைகளை நாங்கள் அப்படியே எடுத்து நேரடியாக உபயோகிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு, வெளிநாடுகளில் எங்களுக்கு அது இல்லை. இப்ப நீங்க சொன்ன அந்த வெட்டு பேரு என்பதுக்கு வேறு பெயர், ஐயா உடன் கேளுங்க, வேறு பெயர் உண்டா அந்த வெட்டு பேரு?
2: அவங்களே ஒரு விஷயம்,
0: அதாவது இந்த மூலிகைகளை எங்க இருந்து பயன்படுத்தணும்னாக்கா, கடல், கடலில் இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூலிகைகளை பயன்படுத்தினால் உடனடி பலன் ஐயா.
1: கடலில் இருந்து 25 மைல் தூரத்திலையா?
0: ஆமா, 25 மைல் தூரத்திற்கு அந்த மூலிகைகளை பயன்படுத்தினால் உடனடி பலன்,
1: உடனடி பலன்.
0: உப்பு, அதனுடைய உப்பு காற்றுல அதனுடைய மூலிகளுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிடும். எந்த பொருளுமே உப்பு செத்தா வீரியம் குறையதுமே, கடல் கரையிலிருந்து அந்த கடல் தாக்கினால் அதனுடைய மூலிகளுடைய வீரியம்
1: குறைந்துவிடும். நான் இப்ப கேட்டது என்னென்றால் ஐயா, சங்கரன் ஐயா, இந்த வெட்டி வேறு என்பதற்கு வேறு பெயர்கள் உண்டா?
0: வெட்டி ஐயா இல்லை, வெட்டி நாட்டு மருந்து கடையில கிடைக்கீங்க, அது ஒரு வாசனை திரவியம் பொருள்.
1: அந்த பேர் வந்து நன்னாரி வேர் என்று ஒரு அதுவா,
0: நன்னாரி வேருங்கிறது சர்ப்பத்துல போட்டு கலந்து குடிக்கிறது,
1: அதான் அந்த வெட்டி வேறு வந்து அது அதனால வாசம் உள்ளது தானே, அதுதான் வெட்டி வேறா?
0: இல்ல இல்ல, வெட்டி வேறு என்பது ஈசனுக்கு, ஈசனுக்கு உகந்தவையா,
2: இறைவனுக்கு படைக்க,
0: இறைவனுக்கு மாளிகையை தொடுத்து போடலாம், ஹோமத்துல போடலாம்,
1: அந்த போடலாம். எனக்கு அது தெரிஞ்சது, ஒரு மரம் மாறி வளரும், ஆனா பெரிய மரமா வராது, சரியாது.
0: அது அது வந்து பூக்களோட சேர்ந்து கொடுப்பாங்க,
1: அந்த பூவெல்லாம் சாப்பிடலாம் இல்லையா?
0: திருச்சி, ஆமா ஐயா, திருச்சி, திருச்சிக்கு அது திருச்சி தஞ்சாவூர் சாலையிலயா வெக்காளியம்மன் ஒரு கோயில் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு மேல இந்த வெட்டி வேறால் தான் பந்தல் போட்டு இருக்கிறார். மேல வந்து எந்த விதமான ஒரு மூணு மூணு இந்த ஒரு மண்டபமோ எதுவும் கிடையாது அந்த ஆலயத்தில் மட்டும்,
1: அந்த செடிதான் பறந்து பந்தலாக இருக்கின்றது.
0: ஆமா, இந்த வெட்டி வேறினால் பந்தல் அமைச்சிருக்கு.
1: இப்பொழுது எனக்கு தெரிகிறது சங்கரன் ஐயா, உங்கள் நாட்டிலே அதை கூறுவது வெட்சி என்று, வெட்சி வேணா விட்டா சீனாவை நாங்கள் உருவோம், வெச்சி பூ வந்து கூறுவோம். அதே பூவை தான், அதே பூவை தான் டாக்டர் சீர்வாடி கோவிந்தராஜன் ஐயா அவருடைய பாடலே கேட்டேன். பிச்சு பூ வைத்தலன்ற ஒரு பாடல்,
0: அது பிச்சு பூ வேறையா?
1: அது வேறையா? சரி சரி சரி. ஆனா இந்த நான்கு என்ன வெச்சி பூ, வெச்சி பூவும் இன்னும் ஒரு பெயர் அதற்கு நாங்கள் உருவோம், கரையாக்கம், கரையாக்கம் பூ வந்து அது வந்து இறைவனுக்கு பூசிக்கப்படுவது ஒரு விசேஷமான பூ.
2: ஆமா ஆமா,
1: அதுதான் வெட்டி பேரு வந்து இப்பொழுது புரிந்து கொண்டேன் ஐயா, புரிந்து கொண்டேன். நன்றி புரிதலுக்கு.
0: எங்கள் பகுதியில் ஐயா இறைவனுக்கு வந்து இந்த சாமந்தி பூவை செண்டு பூன்னு சொல்லுவோம். மஞ்ச கலரா இருக்கும், ஒரு ரோஸ் கலர், ஒரு மஞ்சள் கலர்லயே ரெண்டு திக்னஸ் லைட் கலர் இருக்கும். அது வந்து நாங்க வந்து கடவுளுக்கு அதை வந்து தொடுக்க மாட்டோம், மாலையாக தொடுக்க மாட்டோம்.
1: ஓ,
0: அது ஆமா, செண்டு பூ என்று சொல்வோம். அது
1: செண்டு பூ
0: அல்லது சாமந்தி பூ.
1: சாமந்தி,
0: அதே போல தாழம்பூவை, அதே போல தாழம்பூவையும் சிவனுக்கு
1: உபயோகிப்பதில்லை. அவர் பொய் சொன்னார், பொய் சொன்னார். நல்லபடியா, நல்லபடியா பகிர்ந்தோம். நன்றி நவீன், நன்றி சங்கரன் ஐயா. நவீன், அடுத்த டிப்ஸ் என்ன ஐயா? இரண்டு டிப்ஸ் ஒன்று, இரண்டுமே ஒன்றுதானே கூறினீர்கள், முடிவாளர் தான் கூறும். அடுத்த டிப்ஸ் என்ன?
2: அடுத்த டிப்ஸ் வந்து உடலுக்கான சூடு, ஜுரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு, அதாவது இது எல்லாமே வந்து காசு கொடுத்து கடையில வாங்க வேண்டியது இல்ல, சாதாரண ரோட்லயே கிடைக்கும். அதாவது கீழாநெல்லி,
1: கீழாநெல்லி ஆமா,
2: குப்பமேனி,
1: குப்பமேனி நல்லது,
2: அருகம்புல்,
1: அருகம்புல்,
2: மலைவேம்பு,
1: மலைவேம்பு,
2: அப்புறம் வந்து அரசன் கொழுந்து,
1: அரசு மிளை கொழுந்து,
2: ஆமா, அப்புறம் வந்து அதாவது வந்து கசப்பு சாப்பிடும்,
1: நிலவேம்பு. ஆமா,
2: இவை எல்லாத்தையுமே வந்து நல்லா, அதாவது வந்து அரைக்காம பொடி செய்யணும், நல்லா காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணணும். பொடி பண்ணி குழந்தைங்களுக்கு ரெகுலரா தேன்ல சின்னதா ஒரு ஒரு சின்ன இளம் தேன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான வியாதியுமே
1: வராது. நல்ல விடயம் கூட இருக்கு.
2: பெரியவங்களும் சாப்பிடலாம்,
1: பெரியவங்களும். இதை அவர்கள் பக்தியோடு எடுத்து இதை சிரத்தையோடு தினமும் சாப்பிட்டால் நல்லது தானே. ஆனா எங்களுடைய எங்க எங்கள் அவர்கள் எல்லாம் விரைவான பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில். அதான் அவர்கள் விரைவாக கடவுச்சு கிட்ட கொண்டு மேலே போயிடுறார்கள்.
2: எல்லாமே அது பொறுமை வேணும்,
1: ஏன்னா
2: வந்து சில பேர் வந்து உடனே ஹீட் பண்ணு நினைப்பாங்க, அத வந்து வெயில்ல காய வச்சுதான் பொடி பண்ணணும்.
1: இப்ப
2: இளஞ்சூட்ல இளஞ்சூட்லதான்
1: நல்லபடியும் பார்க்கல. இந்த கொரோனாவுக்கு விஞ்ஞான உலகம் கைவிட்ட வேளையிலும் எங்களுடைய சித்தர்களுடைய முறையிலே வந்து எங்களுடைய மூலிக வகைகள் தானே உதவுது. இன்றும் ஒரு பதிவு வந்திருக்கின்றது எங்களுடைய வாட்ஸ்ஆப்ல, ஒரு கரண்டி கருப்பு மிளகு தூளும், இரண்டு கரண்டி தேனும், ஒரு சின்ன அளவு இஞ்சி சாரம் மூன்று மிட்டு ஐந்து நாட்கள் சாப்பிட்டால் அது உடலில் இருக்கும் பொழுது கொரோனா வைரஸ் உள்ளுக்கு போய் ஒன்றும் செய்யாதான். எங்களுடைய இயற்கை வைத்தியம் தான் எங்களுக்கு உதவி செய்யுங்கள்.
2: எப்பவும்
1: நாங்கள் இஞ்சி ஒரு தினமும் நான்கு ஐந்து தடவைகள் இஞ்சி சாப்பிடுபவன்.
2: நல்லது,
1: இஞ்சி, இஞ்சி தேன் இந்த இரண்டும் தான் எனக்கு மூலம், முக்கியமானது. இஞ்சியும் தேனும் தான் பாண்டிச்சேரியில உள்ள ஒரு பல்கலைக்கழக மாணவன் ராமு என்ற இந்திய மாணவன், அவர் ஆய்வு செய்த வேளையிலே கருத்த மிளகு தூள் ஒரு ஒரு தேக்கரண்டி, இரண்டு தேக்கரண்டி சுத்தமான தேன், சிறிதளவு இஞ்சி சாறு, இஞ்சியை இடித்து புழிந்து சாறு, இந்த மூன்றையும் சேர்த்து ஐந்து நாள் சாப்பிட்டால் போதும், இந்த கொரோனா என்றவர் எங்களிடம் வர முடியாது, வந்தாலும் அவர் அழிந்து விடுவார் என்று கண்டுபிடித்து WHO ஆல் அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்படுவது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனாலே அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதாம். வந்து வாட்ஸ்அப்பிலே எனக்கு இந்த ஒரு செய்தி வந்தது. திரு பரவாக்கோட்டை அருளானந்தன் அவர்கள் எனக்கு அதை பகிர்ந்திருக்கின்றார். நினைக்கிறேன் காலையில் சுக்கு கடும்பகல் இஞ்சி, இது இரவுக்கு என்ன கடுக்காய் சாப்பிட்டால் தடியுண்டி நடப்பவனும் வாலிபன் போல வருவான் என்று ஒரு வாகனம் இருக்கின்றது. காலையில இஞ்சி சாப்பிடுவான், சுக்கு சாப்பிடலாம், மற்றது இந்த கடுக்காய் என்றது. இந்த மீண்டும் தினமும் சாப்பிட்டு வந்தாலும் நல்ல. நான் தினமும் சாப்பிடுவது இந்த சுக்கு எடுப்பேன், இஞ்சி எடுப்பேன், மிளகு, மஞ்சள், இஞ்சி, தேன் எல்லாம் சாப்பிடுவேன். என்னுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வேன்.
2: உடல் ரொம்ப பருமனா இருக்கிறவங்களுக்கே சொல்லுவாங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அதிமர்தரம் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி தேன்ல, அதாவது தேன்ல மிக்ஸ் பண்ணி அதை வந்து வெந்நீர்ல வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் சொன்னா, வெறும் இதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எவ்வளவு பெரிய கொழுப்பா இருந்தாலும் கரைஞ்சு போயிடும்.
1: தம்பி, நான் வந்து 2019 மே மாதம் 2 நான் வந்து 210 ராத்தலை எட்டி பிடித்துக்கொண்டு ராத்தல் எட்டி பிடித்திருந்தேன், கிட்டத்தட்ட 100 கிலோ. ஆனால் நான் தொடர்ந்து இந்த இதை நான் பின்பற்றி வந்து இப்பொழுது 165 ராத்தலை இருக்கின்றேன். ஒருவிதமான மருந்தும் நான் எடுப்பேன். நான் 23 வருடமாக 13 மாத்திரையும் 4 நேரம் எனக்கு நானே இன்சுலின் என்ற இன்ஜெக்ஷனையும் போட்டுக்கொண்டு வந்த ஒரு மனிதன் என்று எதுவுமே எனக்கு இல்லை. எல்லாமே சாப்பிடலாம். எனக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன்.
2: என்ன மருந்து எடுக்கிறீங்க?
1: இஞ்சி, தேன், மிளகு, மஞ்சள் இவற்றை தான் சேர்த்துக்கொண்டு கூடுதலாக வருகின்றேன். ஒரு விடயத்தை கைவிட்டு விட்டேன், சோறு, இட்லி, தோசை என்ற அந்த மாப்பொருளை நீ பாடிவிட்டேன்.
2: கார்போஹைட்ரேட் அப்புறம் உடம்பு இல்லாம போயிருந்தது
1: இல்ல, அதற்கேத்த அபியாசங்களை எல்லாம் செய்யிருக்கேன். நீ என்னுடைய வயதுக்கு நான் 25 வருடம் வாழ போறவன் இல்ல, 2 வருடம் வாழ்ந்தாலும் நோய் இல்லாமல் வாழ போன முடியும். இல்ல, நான் கூறுகிறேன், 2 வருடமாகவும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். நல்ல ஆன்மீகத்தில் இருக்கின்றேன், தியானம் செய்கின்றேன், உடற்பயிற்சி செய்கின்றேன், யோகா செய்கின்றேன். நான் ஒருவிதமான மருந்தும் இல்லாமல் சுகதேவியா இருக்கின்றேன். நிம்மதி, அந்த மகிழ்ச்சியோட வாழ்கின்றேன். 23 வருடம் இந்த ஆங்கில வைத்தியம் என்னை ஏமாற்றியது. எனக்கு வைத்தியத்தை தந்தை எனக்கு வருத்தம் கூறியதே இந்த ஆங்கில வைத்தியம் தான். என்னுடைய தந்தையார் 91 வயதில் இருந்தவர். அவர் பிடித்தால் நீங்க இளம் வயதினரும் பறித்துக் கொண்டு போக முடியாது. அவ்வளவு தைரிய செயல். அவர் ஒரு குத்துச்சண்டை பயிற்சியாளர். நான் வந்து மல்யுத்த வீரன், நான் வந்து ரெஸ்லிங் படித்தவன், ஒரு விளையாட்டு வீரன், கலைஞன், நாடகன் எல்லாம் செய்வேன். நான் என்னுடைய உடம்பிலே ஐ லவ் மை பாடி. அதனால் தான் இந்த வைத்தியர்களை நம்பி ஏமாந்து இப்பொழுது சித்த வைத்தியத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். 1.5 வருடம் இன்றைக்கு 2019 மே மாதம் 2 இந்த 11 மாத்திரைகளும் இன்சுலின் தூக்கி எறிந்தவன் நான். டாக்டருக்கு முன்னாலே கொண்டே போட்டு விட்டேன். டாக்டர் சொன்ன, எனக்கு நீங்கள் தேவையில்லை, ஆங்கில வைத்தியம் தேவையில்லை, இன்னும் நான் சரிப்படுத்திக் கொள்வேன் என்று. ஏனென்றால் சித்தர்கள் கூறுகிறார்கள், உணவே மருந்து, உன்னுடைய உடல் தான் வைத்தியர். என்னுடைய சுவாசப்பை சொல்லுகின்றது, இந்த குளிர் காற்றுகளை போய் வந்துவிட்டா எனக்கு ஜலதோஷ கிருமியை உள்ளுக்கு கொண்டு வந்துவிட்டா அது கூடாது, வெளியே அனுப்பிட்டு நாசியால ஓடுகின்றது. நான் என்ன செய்கிறேன், வைத்தியர் எடுத்து போய் ஆன்டிபயோட்டிக் போட்டு அதை உள்ளே அமர்த்தி விடுகிறேன். நாங்கள் செய்கிற பிழையாதுதான். வயிற்றில் ஒரு ஒவ்வாத உணவை சாப்பிட்டு அறிந்து விட்டால் அது எனக்கு வயிற்றாலே போய் கொண்டிருக்கின்றது. உடனே ஆஸ்பத்திரி போறோம், இல்லை வைத்தியம் அதை நிப்பாட்டுறது, வைத்தியத்தை கண்டுபிடிக்கிறோம், மருந்தை தருகிறார்களே தவிர அந்த கிருமியை வெளியே போக விடுகிறார்கள் இல்லை. முழங்காலுக்கு நோய் கண்டால் பத்தி பிடிச்சோண்டு தைலம் போட்டு அதை போட்டு நடந்து அந்த அதுக்கு பயிற்சியை கொடுக்க வேண்டும். இந்த உடல் சொல்லுகிறது எனக்கு இப்படி உனக்கு வருத்தம் இருக்கின்றதப்பா, இதை வெளியேற்றேண்டு. ஆனா நான் அதை உள்ளே அமைக்கி வைக்கிறபடியாத்தான் அந்த அமிலங்கள் உள்ளே எனக்கு பக்க விளைவுகள வருத்தம் இருக்கின்றது. ஆண்டவனுடைய அருளினாலே இன்றைக்கு 1 வருடம் 6 மாசம் ஆகிவிட்டது. எனக்கு ஒரு தடிமல், சளி, சுரம் எதுவும் இல்லாத விட்டா இந்த குளிர் நாட்டில் அடிக்கடி நாங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். எனக்கு ஊசி மூலம் தந்தார்கள். இறைவன் கிருபையால் எனக்கு எதுவுமே இல்லை. அந்த ஒரு நிம்மதியோடு நான் இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன். உண்மையா, எங்களுடைய ஆன்மீகமும் எங்களுடைய அருள்வாக்குகளை கேட்டு இந்த சித்த வைத்திய முறையில எங்கட மரபு எங்கள் தாய் தந்தையர் மூதாதையர்கள் என்ன உண்டார்களோ அதை நாங்கள் சாப்பிட்டு வந்தால் சுகதையாக இருக்கலாம். என்னுடைய அனுபவத்திலே அனுபவத்தாலே வந்தார்கள். நான் மெய்யா கண்டவன். இந்த காப்பி எல்லாம் நான் எடுப்பதில்லை. காப்பி என்றால் நான் பாவிப்பது மல்லி, சீரகம், சுக்கு, இந்த மூன்றும் வறுத்து அரைத்து பொடி பண்ணி வைத்திருக்கேன். அதுதான் என்னுடைய காப்பி.
2: நானும் சாப்பிட மாட்டேன். டீ காப்பி எதுவுமே சாப்பிட மாட்டேன்.
1: டீ காப்பி அதோட வந்து டீயை நாங்கள் டீ மாறி கொடுப்போம். வெள்ளைக்காரன் எங்கள் நாடுகளிலே வந்து அந்த காலத்திலே நல்ல சீதோஷ்ண நிலையென்று டீ என்ற தேயிலை செடியை உற்பத்தியாகி தான் கொண்டு சென்று அதை எப்படி பாவித்தான், ஒரு கொஞ்சம் தேயிலையை போட்டு கிளாஸ்ல சுடுநீரை விட்டு அவித்தால் இரத்த மாதிரி இருக்கும் அந்த தண்ணீர். அதை அப்படியே பருகினான். நாங்கள் அதுக்குள்ள பால், அதுக்குள்ள வேற வெனிலா, அதுக்குள்ள வேற எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம். அதுல பிரயோசனம் இல்லை. கோப்பியை நாட்டி விட்டு கோப்பியை எடுத்து தனி இங்கே வெள்ளக்காரர் கோப்பி எடுப்பார்கள். டாக் காஃபி தான் அவர்கள் வாங்குவார்கள். அதையும் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துவார்கள். நாங்கள் அப்படி இல்லையே. வேலை செய்து களைத்து வந்தால் பசியை போக்குறதுக்காக கோப்பியை குடிப்போம். கோப்பியை போடாடி அதுக்குள்ள செய்யுங்க சீனி எல்லாம் போட்டு பாலை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அனியமாக்கி விடுவோம். உண்மையான கோப்பியெல்லாம் கடுத்த டாக் காஃபி தான் குடிக்க வேண்டும். சாக்லேட் சாப்பிடுகிறேன். நான் சாக்லேட் எனக்கு விருப்பமான அதுதான். மகளும் நல்லா சாப்பிடுவேன் சாக்லேட். நல்லது நல்லது. நீண்ட நேரம் நீண்ட உடையத பேசி இருக்கணும்னாவே என்ன பாடலை கேட்டுக்கீங்க மகனே?
2: எனக்கு வந்து செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்ற என் மீது மோதுதமா.
1: முழு மலரும் திரைப்படம் இல்லையா? செந்தாளம் பூவில் வந்தாடும் நல்ல நல்ல கருத்துக்களை நல்ல கருத்துக்களை பரிமாறணும் உண்டு. மகிழ்வாக இருக்கின்றது. இது பயனுள்ள விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். உலகளாக இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கட வானொலியை கேட்பவர்களுக்கு பயனுள்ள சம்பவமா இருக்கு. நல்லது ஐயா, நல்லது நவீன். நாங்கள் மீண்டும் சந்திப்போம், விடை பெறுவோம். நன்றி
0: நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் இணைந்திருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது கனடாவில் இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? கனடாவில் இப்பொழுது நேரம் 12:56 நண்பகலிருந்து 4 நிமிடங்களில் சரியாக மதியம் 1 மணியை எட்டி பிடித்து விடுவோம். ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது இரவு நேரம் 10:27. உணவருந்தி உற்றாரோடு உறவாடி வீட்டிலே நீங்கள் உங்களுடைய காரியங்களை முடித்து ஓய்வெடுத்து சிலர் தூக்கத்துக்கு செல்லும் நேரம் வசதியானவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கதம்பத்திலே 647-8746-1-5 என்ற இலக்கத்துடன் வந்து நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். தேவா, நீங்கள் ஒரு தடவை அழைத்திருந்தீர்கள். அதற்கிடையிலே என் அன்பு நெஞ்சம் லெனின் உங்களுடைய பாடல், முதலாவது பாடல். நீங்கள் எப்பொழுது நான் கடம்பத்துக்கு வந்தால் முதலில் வருவது ஒரு பாடலை ஒளிபரப்பது உண்டு. அந்த வகையில் உங்களுடைய பாடலை ஒளிபரப்பும் வேளை அந்த நெஞ்சங்கள் வந்து இணைந்தபடியால் தடைப்பட்டு விட்டது. மீண்டும் தருகின்றேன் அங்கம் உனதங்கம் என்ற பாடல்.

இனிமையான அந்த பாடல் தேவாவின் இசையிலே கேட்டோம். பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் இணைந்து பாடிய, சித்ரா அம்மா பாடிய பாடல் புது மனிதன் திரைப்படம். ஆனால் இந்த வரிகளோடு ஒரு பாடல், பழைய திரைப்பட பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலும் ஒரு இனிமையான பாடல். அது சீர்காழி கோவிந்தராஜன் டாக்டர் அவர்களால் பாடப்பட்ட பாடல் என்று நான் அறிகிறேன். கிடைத்தால் அந்த பாடலையும் காற்றலைக்கு திறமையிலிருந்து இப்பொழுது முனிவர் தமிழ் வானொலியின் கலப்பந்தில் வந்து இணைபவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய 12 மணியுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்பதை இப்பொழுதே கூறிக்கொள்கின்றேன். வருபவர்கள் முன்கூட்டியே வந்து உங்கள் பாடலை கேட்டு தெரிவு செய்து கொண்டு செல்லலாம் என்று கூறுகின்றேன். அன்பு உறவுகளை, இது முனிவர் தமிழ் வானொலி காற்றலையில் இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை நிலை கேட்டு பார்ப்போம். அந்த பாடலையும் அந்த பாடல் வந்து என்ன பாடலாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன். கேட்டு விரும்புமா இந்த பாடலை? முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

இனிமையான ஒரு பாடலை காற்றலையில் முதல் மரியாதையிலிருந்து கேட்டோம். அந்தரங்கமான எண்ணங்களை மனதிலே வைத்திருப்பவர்கள் வெளிக்காட்ட முடியாமலும் அதை அடையக்கூடாத ஒரு நியதி இருந்தும் அடைய வேண்டுமே என்றும் எண்ணாமல் அதை அந்த எண்ணத்தை அடக்கவும் முடியாமல் மனதிலே இருப்பதை வெளிக்காட்டுவதற்கு எங்கள் நாட்டுப்புற பாடல்களில் இசப்பாட்டு என்று ஒன்று இருக்கின்றது. ஒருவர் பாடலுக்கு பதில் கூறும் முகமாக தங்கள் மனதிலே இருப்பதை வெளிக்காட்டுவது போன்ற ஒரு பாடல், அற்புதமான பாடல். எல்லோருடைய வாயிலும் கொஞ்சம் காலமாக எல்லோரும் உச்சரித்துக் கொண்டிருந்த படி தொட்டியெல்லாம் பகிரங்கமாக வந்த ஒரு பாடலையும் ஒன்று தமிழ்வானில் எனக்கு கேட்க வேணும் போல் இருந்து கேட்டேன் உங்களோடு இணைந்து. இது முன்னியல் தமிழ் வானொலியில் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகள் வந்து இணைந்து கொள்ள வேண்டும், கதம்பத்திலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற வேளையிலே முதல்ல எங்களுடைய லெனின் அவர்களுடைய பாடல் வந்தபோது நான் சொன்னேன், இந்த சாயல்லே ஒரு பாடல் இருக்கின்றது, அதே வார்த்தைகள் அல்ல, அந்த சாயல்லே அந்த கருத்தோடு வரும் ஒரு பாடல் இருக்கின்றது. டாக்டர் சீர்காழி கோவிந்தராயன் ஐயாவின் குரலில் என்று இணைத்தேன் அந்த பாடலை தேடி எடுத்திருக்கின்றேன். வாழை அடி வாழை என்று ஒரு திரைப்படம், அது எங்களுடைய மூதாதையர் என்ற கருத்து, எங்கள் தமிழ் பண்பாட்டை குறிக்கும் ஒரு நல்லதோ ஒரு விழிப்புணர்வான ஒரு திரைப்படம் வாழை அடி வாழை. அதாவது பரம்பரை பரம்பரையாக உங்கள் பண்பாடு காப்பாற்றப்பட்டுக் கொண்டு வருகின்ற கருத்தோடு அமைந்த ஒரு பாடல். நான் நினைக்கிறேன் அது ஆண்டுகள் இப்பொழுது 50 இருக்கலாம் என்று நினைக்கிறேன். என்றால் இந்த பாடலை நான் கேட்டு இந்த பாடலுக்கு நான் நாடகத்திலே நடித்து 35 மேலாகின்றது, இல்லை 40 ஆகின்றது. 1973-74 இந்த பாடலுக்கு நான் மேடையிலே அபிநயம் செய்திருந்தால் அந்த பாடல் அதற்கு முன்பு அந்த பாடலாகத்தானே இருக்க வேண்டும். முத்துராமன் அதிலே நாயகனாக நடித்த கார்த்திக், இப்பொழுது இருக்க விக்ரம், விக்ரமின் தந்தை கார்த்திக், கார்த்திகினுடைய தந்தை முத்துராமன் ஐயா, அதே போல வாழையடி வாழையாக அவர்களின் நடிகர்களாக வந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் கைக்கு எட்டி இருக்கின்றது. அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்டு விடுவோம். கதம்பத்திலே எந்திருப்பமாக

நற்பகத்தின் பூங்கொம்பு, காமனது பெருவாழ்வு, பொற்புடைய புண்ணியத்தின் நியமோ, புயல் சுமந்த விற்குவளை பவளமலர் விரைவூத்த விற்கொடியோ, பொற்பதமோ, இது என்ன அற்புதமோ!

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் குரலிலே நளினங்களோடு வந்து வந்த பாடல் நவரசமும் ததும்பக்கூடிய ஒரு பாடல். இது ஒரு இலக்கிய சுவை கொண்ட கருத்துக்களோடு சொற்கள் அடுக்குகளோடு வந்த பாடல், கவிஞர்களுடன் கவித்தன்மையை எடுத்துக்காட்டும் பாடலுக்கு இசையோடு கூட்டி வந்தது. அந்த காட்சி வந்து முதல் இரவுக்கு, அதாவது திருமணமாகி முதல் இரவிலே சந்திக்கும் வேளை, அந்த பெண் வெகுளி பெண்ணாக பயந்து ஒடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே அந்த ஆடவன் அவளை இப்படியாக பாடி அவளை சேர்த்துக் கொண்டார், இருவரும் இணைந்து கொண்டார். இது எங்களுடைய நாடகத்திலே இது ஒரு அரச கதை, இளவரசனுக்கும் இளவரசிக்கும் நடக்கிற ஒரு காதல் டூயட் மாதிரியான பாடல், பரதக்கலையோடு இதுக்குள்ளே இணைத்து விட்டார் என்னுடைய இயக்குனர். அப்பொழுது நான் பரதநாட்டியம் சற்று கொஞ்சம் பயந்திருந்தேன் என்று வைத்துக் கொள்வோம். பரதநாட்டிய முத்திரைகளோடு நடனமாக ஆடி பாட வேண்டிய ஒரு காட்சி அதிலே, அந்த இந்த பாடலுக்கு நான் அபிநயம் செய்தேன், நான் பாடவில்லை, அபிநயம் வாய் அசைத்து நடித்த காட்சி ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. அதான் நான் கும்ப எங்களுடைய லெனின் கேட்கும்போது இந்த பாடலை எண்ணித்தான் நான் கேட்டேன், இல்லை இல்லை அது சத்யராஜன் அடிச்சிருக்கிறார், இது புதிய மனிதன் என்ற திரைப்படம் என்றவுடன் அந்த பாடலை போட்டு கேட்டு பார்த்து விட்டு இந்த ஞாபகத்துக்கு வந்து தேடி எடுத்து விட்டேன் இந்த பாடலை. ஆனால் முழு விவரங்களும் இதில் தரப்படவில்லை, இன்னும் எத்தனை வாதிக்குள்ள விவரங்கள் இருக்கின்றது. முத்தாக இப்பொழுது உள்ள வலைதளங்களுக்கு விநியோகிக்கின்ற விநியோகஸ்தர்கள் முழு விவரங்களும் தரமாட்டார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு தேவை எத்தனை எண்ணிக்கை இந்த பாடலை எத்தனை பேர் கேட்டிருக்கின்றார்கள், தங்களுடைய அந்த இந்த இதை எத்தனை தரம் திறந்திருக்கின்றார்கள் என்ற எண்ணிக்கைக்காகத்தான் அவர்கள் காத்திருப்பது. அப்ப முழு விவரத்தை தந்தால் நாங்கள் ஒரு ஒரு தடவை தானே பார்ப்போம், மறு தடவை எங்கே எங்கே மற்ற விவரம் என்று தேடுவதற்கு மீண்டும் மீண்டும் திறக்க மாட்டோம். அங்கே அவர்கள் எத்தனை வியூவர்ஸ் இத்தனை பார்வையாளர்கள் வந்தார்கள் என்று பார்த்துத்தான் இவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது. அவருடைய நோக்கம் பணமே தவிர கலையை வளர்க்க வேண்டும், கலையினுடைய விவரங்களை கூற வேண்டும், கலைஞர்களை இதில் காட்டிக்கொள்ள வேண்டும், யார் பாடியது யார் நடித்தது என்னது அதை ஒன்றுமே தரமாட்டார்கள். இப்பொழுது உள்ள வலைத்தளங்கள் முன்பு அப்படி அல்ல, சில வலைத்தளங்கள் இருக்கு நாங்கள் சென்றால் சகல விவரங்களும் எடுக்கலாம், அவற்றையெல்லாம் மூடி மறைக்கின்றது இப்பொழுது வருகின்றது. இந்த இந்த பாடுபவர்கள், சும்மா பாடுபவர்கள், வேஷம் போட்டு பாடுபவர்கள், போலி பாடகர்கள் எல்லாம் அங்கே முன்னணியில் இருப்பார். திறந்தவுடன் இந்த சொற்களை எடுத்தால் அதுதான் வரும். இன்னொரு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவருடைய பாடல் அடித்தால் அங்கே ஒருவர் வருவார், அவரை போன்று வேடம் எல்லாம் போட்டு காட்சி அமைத்து போட்டு அவர் கையாடி கையாடி அந்த பாடலுக்கு நடித்து போட்டு போகிறார். அபிநயத்தை காட்டுற ஒருவருடைய பாடல் அடிக்கடி வரும், நீங்கள் கண்டிருப்பீர்கள். இன்னும் ஒருவருடைய குரலை முடிவை பண்ணி இப்ப நாங்கள் இந்த பாடலை கேட்டால் வேறு ஒருவர் பாடியிருப்பது அந்த பாடல் வரும். ஒரு தருணம் பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்களுடைய பாடலை கேட்ட பொழுது அந்த பாடலை நான் ஒலிக்க செய்த போது பாடல் வருகின்றது, படத்தின் பெயர் வருகின்றது, பாடலை போட்டார், வேறு ஒரு குரல் வருகின்றது. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள், டாக்டர் பாலசுப்ரமணியம் ஒரு தடவை ஒரு ஆல்பம் செய்தார், எல்லா பாடகர்களின் குரலில் வந்த பாடலையும் அவர் பாடியிருந்தார் தன்னுடைய குரலில். அதைத்தான் இங்கே முன்னணியில் போடுவார்கள். அவை இந்த வலைத்தளத்திலே பாடல்களை விநியோகிப்பவர்களும் யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, தங்களுடைய பாடல் இத்தனை தடவை பார்க்கப்பட்டிருக்கின்றது என்ற எண்ணிக்கை வர வேண்டும் என்று தகவல்களை தருகின்றார்கள். அது பெரிய ஒரு கடினமாக இருக்கும், அதை எங்க போய் பதிவது என்று கூட தெரியவில்லை. அதை நாங்கள் முறைப்பாடவும் செய்ய முடியாத நிலையிலே இருக்கின்றோம். சில ஊடகங்களுக்கு அது பெரிய, அதனால்தான் என்னோட மகள் முன்பு கிட்டத்தட்ட 15,000 கிட்ட உருவெட்டுகள் வைத்திருக்கின்றார். இப்போது அந்த உருவெட்டுகளை போட்டு கேட்பதற்கான உபகரணங்களும் ஒழுங்காக இல்லை. ஒரு எங்களுடைய கலையகத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10 உபகரணங்கள் இருக்குன்னு அந்த கசட் எல்லாம் அதுக்குள்ள போட்டு அடுக்கி இருப்பார். இந்த பாடல் எந்த நேரத்திலிருந்து சுழல் அதிலே தேடி தேடி அந்த சுவரில் இருக்கின்ற அந்த ஷெல்வில இருக்கும் இல்லை பாடல் எடுத்து எடுத்து போடுவார்கள், எல்லாம் ஒரிஜினல். இப்பொழுது அதுக்கு பயனற்று போய்விட்டது. இப்பொழுது தொலைபேசியிலே கைபேசியிலே பாடல்கள் வர துவங்கிடும். அது தரமாக இருக்கும்போது தரம் இல்லாமல் இருக்கும், இடையிலே 10 விளம்பரங்கள் வரும். ஒரு பாடலை எடுத்தால் அதில் 4-5 விளம்பரங்கள் கூட இடையிலே தடுத்து கொண்டு வரும், நீங்கள் கண்டிருப்பீர்கள். அப்படியான விஞ்ஞான உலகம் விரைவான உலகத்துக்கு வந்துவிட்டோம். இந்த இந்த பாடலுக்கு உபயோகிக்கப்பட்ட அத்தனை மரபு கலை வார்த்தைய கருவிகள் எங்களுடைய தமிழ் பரத கலையிலே இருக்கின்ற வார்த்தைய தோல் துளை லோக கருவிகள் நரம்பு கருவிகள் தான் பாவிக்கப்பட்டது. இப்பொழுது அப்படி இல்லை, நவீனமயமாக கம்ப்யூட்டர் கணினியை கொண்டே வந்துவிட்டது இசைகள் எல்லாம்.
அதனால்தான் இப்பொழுது புதிய புதிய இசையமைப்பாளர்கள் காளான் வெடித்தது போல் வெடித்து முளைத்துக் கொண்டு வருகின்றார்கள். எல்லா கணினியிலையும் திறந்து அவர் போட்ட மியூசிக் இவர் போட்ட மியூசிக் என்றால் வெட்டி எடுத்து ஒட்டி விட்டு இசை அமைப்பாளர்கள் என்ற விருதையும் வாங்கிக் கொள்கின்றார்கள். சில ஊடகங்கள் அவர்களுக்கு கௌரவத்தை கொடுக்கின்றது. ஆனால் உண்மையான இசை அமைப்பு அப்படி இல்லை. இவர்கள் இசை கோர்ப்பு, இவர்கள் இசையை கோர்த்து விடுகிறார்கள். ஆங்கில திரைப்படம், இந்தி திரைப்படம், மலையாள திரைப்படம், எல்லா திரைப்படங்களின் பாடல்களில் வர இசையல்ல ஒரு ஒரு துண்டு துண்டாக எடுத்து பொருத்தி விடுகிறார்கள். முன்பு அப்படி அல்ல. இசை அமைப்பு என்றால் வயலின் என்ற வார்த்தையம் என்றால் 100-150 வயலில் வைத்து இசைத்து அதிலே அந்த ஓசையை எடுத்து பதிவு விடுவார்கள். வீணை, மிருதங்கம், தபோலா, ஹார்மோனியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம் என்றெல்லாம் எங்களுடைய தோல் துளை நரம்பு லோக கருவிகள் இருந்தது. இசை கருவிகள் அதிலே வருகின்ற இசையைத்தான் கோர்த்தார்கள். இப்பொழுது ஆங்கிலேய முறைப்படி அவர்கள் சில சில வாத்தியங்களை புதுப்பித்து புதிய முறையில் உருவத்தை மாற்றி இசையை எடுக்கின்றார்கள். அதை எங்களவர்கள் போய் பின்பற்றினார்கள். மரபுக்கலை வாத்தியங்களை உபயோகிப்பது குறைவு, அதை அழிந்து கொண்டு போகின்றது. இப்பொழுது வார புதிய பாடல்களில் ஏதாவது எங்கள் மரபு வாத்தியங்கள் இருக்கின்றதா? இல்லை. எல்லாம் விஞ்ஞானத்தினால கணினிக்க வாரதை எடுத்து பொருத்தி போட்டு புதிய பாடகரையும் போட்டு சும்மா அவர் வாயசத்து போட்டு போனால் காணும். இங்கே இசை போய்கொண்டிருக்கும். பாடுபவோட குரல் எங்களுக்கு கேட்காது. பெரிய சவுண்ட் உள்ள வரும், பெரிய சத்தமாக பின்னணி வாத்தியங்கள் ஒலிக்கும். அது இசை அமைப்பாளர்கள் அன்று இருந்தார்கள். வித்வான்கள், மேதைகள், அவர்களுக்கு கிடைத்த விருதுகள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, இரட்டையர்கள், மெல்லிசை மன்னர்கள் என்று இருந்தார்கள். புகழேந்தி என்று இருந்தார்கள். திரை இசை திலகம் என்று இருந்தார்கள். அவர்கள் இசை அமைத்தார்கள். ஏ எம் ராஜா போன்றவர்கள், அந்த எத்தனையோ எத்தனையோ ஜம்பவான்கள் இருந்தார்கள். அதனால்தான் இன்று பழைய பாடல்கள் ஓல்டு இஸ் கோல்டு என்று இன்றும் அவை காவியமாக இருக்கின்றன. அதற்கேற்ற கருத்து சொற்கள், அந்த வார்த்தை அலங்காரங்கள் கவிநயத்தோடு அவர்களெல்லாம் பல்கலைக்கழகம் சென்று தமிழ் படித்து அல்லது வேறு ஆய்வுகள் இந்த கம்ப்யூட்டர் கணினிகளை பார்த்து படித்து கூகுள்கள் யூடியூபில் பார்த்து கொப்பி அடித்து எழுதியவர்கள் அல்ல. சுயமாக திரைக்கதை வசனம் கொடுத்து அந்த வசனத்தை எப்படி அந்த நடிப்பு வருகின்றது சொல்லும் பொழுது அப்படியே அப்பட்டமாக அது விளங்கக்கூடிய வகையில் மறைமுகமான சிற்றின்பத்தை வைத்து கூட எழுதியிருக்கின்றார்கள். ஆபாசமான கருத்துக்களை மறைமுகமாக நாகரிகமாக தந்திருக்கிறார். நாங்கள் அதை பாடுகின்றோம். இப்பொழுது அப்படி இல்லை தானே. அதெல்லாம் அதை யார் அதை கொண்டு வந்தார்கள்? இப்பொழுது உள்ள புதிய திரைமுக திரைப்படங்கள் ஏன் கொண்டு வந்தார்கள்? அதை குழந்தைகள் தான் பார்க்கின்றார்கள் என்றால் அல்ல, பெற்றார் பார்க்கின்ற திரைப்படத்தை தான் அதை பார்த்துத்தான் பிள்ளைகள் போகின்றார்கள். இதை நாங்கள் முதியவர்கள் கடைபிடிக்க வேண்டும். தரமற்ற திரைப்படத்தை நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்காமல் விட்டால் அந்த படம் ஓடாத அந்த தயாரிப்பாளர் மீண்டும் அதே மாதிரி தரமாட்டார்கள். முன்பு நாங்கள் திரைப்படத்துக்கு போவதுன்னா தந்தை தாய் தமையன்மார் மாமன்மாருடன் தான் சென்று பார்ப்போம். வயது வந்தாலும் குடும்பத்தோடு சென்று மாதத்தில் ஒரு திரைப்படம் பார்த்தால் அது குடும்ப வாழ்க்கையை பற்றி எங்களுடைய வாழ்வியல் தத்துவ கருத்துக்களை சீர்திருத்த கருத்துக்களை தந்து கொண்டிருந்தது. சமூக சீர்திருத்த கதைகளைத்தான் அவர்கள் படமாக்கி இருந்தார்கள். இன்று அப்படி இல்லையே, எங்கோ போய்விட்டது என்ற ஆதங்கம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்பது. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நானே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இல்லாமல் நீங்களும் வந்து இணைந்து கொள்ள வேண்டும். அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்துடுவோம். அன்பு உறவுகளை வாருங்கள், கேட்டுக் கொள்வோம் இல்லையா. இன்னும் 12 மணிக்கு உங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். அந்த பின்னுக்கு வருபவர்கள் ஓடி வரலாம். இப்பொழுது வந்து இணைந்து கொள்ளுங்கள், உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு காலை நிகழ்வுக்கு 2-3 உறவுகள் வந்து திரும்பி சென்றார்கள் இணைப்பு கிடைக்காமல். அவர்கள் இப்பொழுது வரலாம், தங்கள் கருத்துக்களை பகிரலாம் என்று தமிழ் வானொலி காற்றலை தரும் அடுத்த ஒரு பாடலை கேட்போமா? இடைக்கால பாடல்கள் இந்த பாடல்.

0: பாடலை இடைநிறுத்தி நண்பினை இணைஞ்சத்தை அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, நீங்கள் இணைப்புக்கு வந்துவிட்டீர்கள், வாருங்கள். மகளே நலமாக இருக்கின்றீர்களா ரேவதி? காலை மாலையிலே வந்தீர்கள் அம்மா, ஒரு தடவை அழைத்து விட்டு ஓடி விட்டீர்கள், அப்பா பிஸியாக இருக்கின்றார் தெரிந்து விட்டதா? வரிசையிலே அழைப்பு வந்து கொண்டே இருந்தது மகளே, அதனால் உங்களை எடுக்க முடியும். நான் மீண்டும் வருவீர்கள் என்று பார்த்தேன், நீங்கள் வரவில்லை, நல்லது. ஆனால் எனக்கு தெரியும் நவம்பரத்துக்கு வருவீர்கள் எனக்கு தெரியும். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன்ப்பா, துடுவானம் நன்றாக இருந்ததப்பா.
0: உங்களுடைய பதிவு பார்த்தேன், பதிவிலே நீங்கள் அதை பற்றி எழுதியிருந்தீர்கள், நன்றாக இருந்தது அம்மா.
1: நன்றாக
0: இருந்தது, அதை விட சுருக்கமாக எல்லோரும் பதிவு எழுதி இருக்கின்றார்கள் அதை பற்றி. நல்ல விடயங்கள் நன்றாக வந்து பேசியிருந்தார், சலனமாக சலனம் இல்லாமல் சாதாரணம். உங்களை போன்று அவர்களும் நன்றாக செய்திருந்தார்கள். ஒவ்வொரு பிரதி செவ்வாய் கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நல்லது. கையிலே
1: கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தேன்.
0: கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? வந்திருக்கலாம் தானே மகளே, வந்திருக்கலாம்.
1: இப்பொழுதப்பா இந்த படங்களை பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது அப்பெல்லாம்

0: மக்கள் மனம் மாறு வாழ்க்கையை செப்பனையே கொண்டு போனார்கள். எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்குள்ளே நான் பார்த்திருக்கின்றேன் அந்த பாடல் கருத்துக்கள். வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் வையகம் இதுதானடா அந்த பாடல் எவ்வளவு தூரம் உண்மையை கூறுவீங்க அந்த பாடல். ஒரு பாடல் கூறுங்கள்.
1: இன்றைக்கும் அப்படித்தானே பார்க்கிறது.
0: அதுதானே தீர்க்க தரிசனமாக அந்த கவிஞர்கள் அன்று எழுதி இருந்தார்கள் அந்த பாடல்களை. அதை அற்புதமாக இசையமைத்து எங்களுக்கு நடித்து காட்டி தந்திருந்தார்கள். தத்ரூபமாக இருக்கும் எத்தனை அந்த ஔவையார் திரைப்படம். இப்பொழுது இவர்களுக்கு அந்த காலத்திலே என்றால் இப்படி விஞ்ஞான வசதிகள் இல்லாத காலத்திலே எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறை எவ்வளவு அற்புதமான திரைப்படங்களை எங்களுக்கு தந்து மனித வாழ்க்கையில திருப்பங்களை ஏற்படுத்தியது. யாரும் அதை மறக்கவே முடியாது.
1: அன்றைய பின்னணி பாடகி அம்மா நடிகை கே பி சுந்தராம்பாள் அவர்கள் நடி அப்படி சொன்னாலாவது நம்மள நடிக்க கூப்பிட மாட்டாங்கன்னு. லட்சம் ரூபாய் குடுக்கறீங்களா ஔவையார் படத்துல
0: நடிக்கிறேன்
1: அப்படின்னு சொல்லும் போது லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு தயாரா இருந்தாங்க. அவர் என்ன நினைச்சாருன்னா இந்த அளவு கேட்டாக்க நம்மள கூப்பிட மாட்டாங்க நடிக்க அப்படின்ட்டு சொன்னா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சமூக படம் புராண படங்கள்ல கொண்டு இவர்களுக்கு இவர்கள் தகுந்தவர்கள். இன்னொன்று அப்பொழுது இப்பொழுது போல ஒரு வளர்ச்சி கிடையாது. ஆனா வளர்ச்சி இல்லாத நாட்கள்ல அவங்க தொழில்நுட்பம் நன்றாக எடுத்தார்கள்.
0: அவர்கள் கலைக்காக தங்களை அர்ப்பணித்து கலை என்றால் என்ன திரைப்பட துறையில் எப்படி கலை மூலம் மக்கள் இதயத்தை ஊடறுத்து சென்று அவர்களை அதனால்தான் அவர்கள் அரசை கூட கேட்டார். அன்றைய தினம் திரைப்பட துறை வந்து அரசியலை ஆண்டது. இன்று அரசியல் வந்து திரைப்படத்தை ஆளுகின்றது இல்லையா. அரசியல் ஆகிவிட்டது எல்லாம். சுந்தராம்பாள் வந்து கே பி சுந்தராம்பாள் அம்மா சிறந்த பின்னணி பாடகி. ஆனா அவ வந்து ஔவையாராகவே கடைசி வரை வாழ்ந்தாள் என்ன.
1: ஆமாமாப்பா ஔவையார் அப்படின்னாலே அந்த பாத்திரத்தை நம்ம எப்படி நடிகர் திலகம் எல்லா பாத்திரம் வீரபாண்டியன் கட்டபொம்மன்னாக்கா ஓ இப்படிதான் இருப்பாருன்ற மாதிரி ஔவையார் அப்படின்ற கதாபாத்திரம் தான் அந்த இடத்துல கே பி சுந்தராம்பாளோட அம்மாவோட முகத்தை தான் நம்ம பாக்குறோம்.
0: அவ இளம் பருவம் இருந்து அம்மா அவ வந்து ஔவையார் போன்றது தான் வாழவனும் அந்த பாத்திரம் நடித்தது அந்த அந்த இலக்கணத்துக்கு அமையத்தான் வாழ்க்கையை அமைத்தவ. அவருடைய கணவர் கிட்டப்பா என்று சிறந்த பாடகர் அவரும் வாழ்ந்து காட்டினவர்கள். அம்மா கலையை தாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்ந்து காட்டினபடியால் கலை அவர்களை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. கலையை கலையாக அவர்கள் பூஜித்து வந்தபடியால் தான் இன்றும் கலை அவர்களை வாழ வைத்து அவர்கள் பெயர்களை கூற வைத்துக் கொண்டிருக்கின்றது.
1: அது போல் பாடல்களும் அப்பா அன்றைய பாடல்கள் இன்றும் ஒழித்து இன்றும் ஆகா அது கேட்க மாட்டோமா மறுபடியும்
0: பழைய பாடல்கள்.
1: இப்ப நினைக்க இன்றைய பாடல்கள் எல்லாம் நீங்க சொன்ன காலங்கள் போலதான் படங்கள் எப்படியும். அதே மாதிரி ஏன்னா சில பாடல்கள் இருக்குப்பா சில பாடல்கள் ஒரு சில பாடல்கள் ஆனா
0: நூற்றுக்கு ஒரு
1: முக்கவசி பாடல்கள்
0: நூற்றுக்கு
1: மனதில் பதியவே இல்லை.
0: ஐந்து வித பாடல்கள் தான் அப்படியும் இருக்கின்றது. அதுக்கு அந்த இசை கருவிகளை கொண்டு போட்டு அதை முறுக்கி அதை வேறு மாதிரி ஆக்கி அதனுடைய ரசனையை மாத்தி விடுகிறார்கள். புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணி சில புத்திமதிகளை கூறப்போறோம் முன்னே போவதற்கு முன்னே ஒரு பாடல் அண்ணன் தம்பியாருக்கு தங்கைக்கு பாடுகிற பாடல். அதே போன்று சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் பாடத்திலே பாடுகிறார். இப்படி அந்த பாடல்களை எல்லாம் விண்ணும் பொழுது இன்று அந்த கருத்துக்கள் எங்கே போய்விட்டது என்றுதான். தந்தையை பற்றி தாயை பற்றி சகோதரத்தை பற்றி தார்மீகத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி அறிவியலை பற்றி அறிவியலை பற்றி கூட அப்பவே பாடி என் எஸ் கிருஷ்ணன் பாடு நீங்க ஒருத்தர் கேட்டு விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி நான் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி என்று அந்த இப்பொழுது அந்த செயற்கை மூலம் குழந்தை பெறுவதை 60 வருடங்களுக்கு முன்னி பாடல சொல்லிவிட்டார்கள் எங்களுடைய முன்னோர்கள். அவ்வளவு தீர்க்க தரிசனம் உள்ளவர்கள்
1: பாடல்களே அவ்வளவு தீர்க்க தரிசனம் பாடல் வரிகளையும் அப்பவே சொல்லிட்டார்.
0: அன்று கூறியதுதான் இன்று அதாவது உருமாற்றம் பெற்று வருகின்றது. புதிதாக இவர்கள் யாரும் எதையும் படைக்கவில்லை. பழைய எல்லாத்தையும் பெற்று உடைத்து விட்டார்கள். எனக்கு அதனால் உங்களுடைய இசை கருவிகள் எல்லாம் உங்களுடைய மரபு இசை கலை வாத்திய கருவிகள் எல்லாம் மறைந்து விட்டன. காட்சி பொருளாக நூதன சாலையில் தான் என்று பார்க்க வேண்டும். வீணி என்றால் என்ன, மிருதங்கம் என்றான, தபோலா என்றான, ஹார்மோனியம் என்றால் என்ன, நாதஸ்வரம் என்றான, தவில் என்ன. ஆனால் நாதஸ்வரம் தவில்

0: புழக்கத்திலே வர மங்கள விசை மங்கள விழாக்களை பாதிக்கப்படுகின்றது. ஆனால் புதியவர்கள் அதை வேறு மாதிரி கொண்டு வந்து விட்டார்கள். இப்ப புதிய கண்டுபிடிப்புகளே சும்மா இன்னும் வட்டமாக ஒன்று வச்சுட்டு அதில் தமிழ் வாசிக்கிறார்கள், குழாயில் இதை வாசிக்கிறார்கள், எல்லாம் மாறிவிட்டது. அந்த அந்த உண்மையான அந்த சோல் என்று சொல்ற அந்த உயிர் ஓட்டம் அதில் இல்லை. ஜீவன் ஜீவன் இல்லை அதுகள்.
1: கேட்பதற்கு
0: பாடலை யாரோ கேட்டிருந்த ஒரு புதிய பாடுபாடு குரல் மூக்கால வாரிகள் ஏதோ பாடுகிறார்கள். அந்த பாடகர்களுக்காக இத்தனை பாடல்கள் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும் பாடகர் அந்த குரலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழும் கலைஞர்கள்.
1: எப்ப வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம் அந்த பாடல்களை வரிகளையும், எந்த நாட்களும் அழியாது.
0: இன்றைய தெய்வ படங்கள் எங்களுடைய தெய்வ படங்கள் ஒன்று விநியோகிப்பது வந்தால் அதை அதை கேவலமாக்கி செய்கிறார். வீராசாமி என்றெல்லாம் படம் இப்பொழுது எடுக்கின்றார்கள். முருகன் பள்ளி தேவையான எடுப்பதில்லை. இந்த ஊர் கோவில்கள் உண்டு, கிராமத்தில் உள்ள குல தெய்வங்களை வச்சு எடுத்துமே அதை அதை புது மாதிரி ஆடி பாடி காடி கொலகாரம் பெருகாரம் கொண்டு வந்து காட்டுகிறார்கள். காவல் தெய்வங்களை எல்லாம் காவல் தெய்வம் காவல் தெய்வம் என்று கொண்டு அதை வைத்து படம் எடுக்கிறேன் படமாக காட்டுறேன் எல்லாம்
1: எதிர்காலத்தில்
0: வருங்கால சிறார்களுக்கு எப்படி எங்கள் மதம் மொழி இனம் அந்த கோட்பாடுகளை காட்டுவது என்று தெரியாமல் இருக்கின்றது. ஏகப்பட்ட செலவில் அதனால்தான் இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் நிப்பாடி வச்சிருக்கின்றது. எல்லாத்தையும் நிப்பாடி போடுது வேண்டாம் வந்த எல்லாம் வியாபாரமாகி குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க நோக்கத்தில் இப்ப திரைப்பட துறையில வந்து கோடிக்கணக்கான செலவை கொட்டி முன்பு மாறி படத்தை எடுத்து ஓடவிட்டா யார் பார்க்க யாரும் இருக்க வேண்டாம். எல்லாம் வந்துவிட்ட தொலைக்காட்சி வந்துவிட்டது. திருட்டு விசிடி விழுந்து போடுவார்கள், குறைந்த காசு இல்லாமல் பார்ப்பார்கள். அப்ப தயாரிப்பாளர்களுக்கும் அது கடினம் தானியம். அதனால இந்த புதிய புதிய தயாரிப்பாளர்கள் பெரியவர்கள் விலகி கொண்டு போறணும்னு பார்த்து இந்த டப்பாங் படங்களை கொண்டு வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் தியேட்டர்ல ஒரு கிழமையும் ஓடிச்சு இல்லை அவ்வளவுதான். மூன்று வருஷம் ஓடுது அம்மா தியாகராயா பாபருடைய திரைப்படம் மூன்று வருஷம் என்றால் பாருங்கள். ஆமா அப்படி என்ன பாருங்கள், மூன்று தீபாவளியை கண்டது என்றால் பாருங்களே. இப்பொழுது இந்த நாங்கள் தேங்காய் பால் பிடிக்கும் பொழுது தேங்காயை துருவி அதில் புளிந்து பால் எடுக்கின்றோம் இல்லவா, முதல் பால் இரண்டாம் பால் மூன்றாம் பால் கப்பி பால் என்று கடைசியாக வரும். இப்பொழுது இருக்கிற கலை வந்து கப்பிப்பால் தான், அதுல முதல் பால் இல்லை என்று என்னுடைய கருத்தும் என்னுடைய அளவு என்னுடைய மதிப்பீடு. கப்பிகள் தான் இங்கு இருக்க நடிகர்கள் இருந்தாலும் சரி பாடகர்கள் இருந்தாலும் சரி இயக்குநர்கள் பாடகர்கள் புதிய புதிய கதாசிரியர்கள் எல்லாம் எல்லாம் பாடல் எழுதுகிறார்கள். கப்பி தான் அங்கே ஒரிஜினல் அது உண்மையானது இல்லை. தங்களுக்கு தாங்கள் பட்டத்தை சூடிக்கொண்டு கவிராயர்கள் என்று தலையை தூக்கி வச்சுக்கொண்டு பணம் பணம் பணம் பணம் பேரம் பேசுவது அதுதான். அந்த காலத்தில் இருந்தவர்கள் அவர்கள் தியாகிகள், கலைக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள். கையில் ஒரு பணம் இல்லாமல் வந்தவர்கள், ஒரு அணா இல்லாமல் வந்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ அணா கொடுத்தாலும் அவர்களை திருப்பி பெற முடியாத அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. ஐஸ்கிரீம் கடையில போய் விதம் விதமான கலர்ல இருக்க ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு விட்டுட்டு போறது மாதிரி பதிப்படும். நிலைத்து நிற்காத உண்டு. நல்லது ரேவதி, இப்படி நாங்கள் மனப்புழுக்கம் அடைவதை விட நல்ல விடயத்துக்கு போவோம். நீங்கள் வந்து எங்களுக்கு எது தரப்போகின்றீர்கள், திருப்புகள் தரப்போகின்றீர்களா, அபிராமி என்பாதி தரப்போகிறீர்களா? திருப்புகள்
1: தரப்போகிறீங்க.
0: கதிராமத்திலயா? புன்னவராளி ராகம் சிறப்பான ராகம். எங்கே தாருங்கள் அந்த பாடலே. கதிர்காமம் வந்து ஈழத்திரு நாட்டிலே இருக்கின்றது, தென்பகுதியிலே. அருணகிரிநாதர் அந்த தலத்தை பாடி இருக்கின்றார் என்றால் அந்த காலத்திலே அவர்களுடைய காலத்திலே இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே கடல் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நிலப்பரப்பா இருந்தபடியால் தான் அவர்கள் நடந்து பாத யாத்திரையா வந்திருக்கலாம் என்று எண்ணுகின்றனர். ஆனால் ஒரு சிலர் கூறி இருக்கின்றார்கள் அங்கிருந்து ஞான திருஷ்டியினால் அறிந்து பாடினார்கள் என்று. ஆனால் இவர்கள் வந்துதான் பாடி தரிசித்து அந்த அப்பொழுது இந்த ஆலயம் இருந்திருக்கிறது. கதர்காமம் என்ற ஆலயம் குறிஞ்சி அது ஒரு மலைப்பகுதியில் உள்ள முருகனுடைய ஆலயம். சரி, நீங்கள் பாடுங்கள், நீங்கள் தாருங்களம்மா அந்த திருப்புகளை. தருங்க.
1: சரிப்பா.

0: நாதொழியே நற்குமசீனா மாறி இருவோலை உணர்வேனா ஜோதி திருமான குமரேசா தோமில் கதிர்காண பெருமானே ஜோதி சிவஞான குமரேசா.
1: சரி, நல்லதம்மா. இது அருணகிரிநாதருடைய திருப்புகள். கதிர்காமம் என்ற இடம் தங்களுடைய ஈழத் திருநாட்டின் தென் பகுதியிலே இருக்கின்ற கதிர்காமம் கோயில். சோழர் ஆட்சி காலத்தில் நன்றாக வளர்ந்த ஒரு ஆலயம். அது இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம், சிங்கள மக்கள், பௌத்த மதத்தினர்கள், ஆனால் அவர்களும் முருகனை சென்று வழிபடுகின்றார்கள், விழா எடுக்கின்றார்கள். அது பெருவிழாவாக எடுக்கணும். நாங்கள் வட பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 300 மைல்களுக்கு அப்பால் அது இருக்கின்றது. எங்கள் பகுதியிலிருந்தும் யாத்திரைகள் போவார்கள். இந்த வருடம் இந்த வைகாசி விசாகத்தோட அவர்கள் ஆரம்பித்து நடைபயணம், காடுகள் எல்லாம் கழிந்து போவார்கள். இந்த முருகன் யானைகள், கரடிகள், புலிகள் இருக்கின்ற காட்டுகளாலே தான் அவர்கள் பயணத்தை செய்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில். என்னுடைய தாத்தா ஒருவர் ஒவ்வொரு வருடமும் அவர் அங்கு சென்று வருவார். அவருடைய வாழ்க்கை ஒரு வருஷம் என்றால் அங்கு சென்று திரும்பி வருவதுதான் அவருடைய வாழ்க்கை முடிவடையும். அவ்வளவு ஒரு முருக பக்தர். அந்த கதிர்காமத்தில் அவர் சக்தி வாய்ந்த ஒரு இடம். அவரை நம்பி அவர் சக்தி வாய்ந்த தெய்வம் என்று எல்லோரும் வழிபடுவார்கள். அருணகிரிநாதருக்கு அருள் கொடுத்த அந்த முருகன் இங்கும் காட்சி கொடுத்திருக்கின்றார். அவர் வந்து யாத்திரையாக நடந்து வந்து அந்த ஆலயத்தில் முன்னாமென்று பாடினாரோ, ஞான திருஷ்டினால் இந்தியாவிலிருந்து தான் தென்னிந்தியாவிலிருந்து பாடினாரோ என்றால் எங்களுக்கு அதுக்கு சான்றுகள் கூற முடியாமல் இருக்குங்களோ, ஆனால் அதை அறிந்தவர்கள் கூறுவார்கள். ஆனால் கிட்ட இருந்து முன்னாலே நின்று அவரை பார்த்து பாடியது போல அந்த சுற்றாடு எல்லாத்தையும் சொல்லி பாடி இருக்கின்றார். அப்ப அவர் வந்துதான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்ப வேண்டிய. அப்படி வந்து இருக்காது விட்டாலும் அவருக்கு தன் காட்சியை கொடுத்து அருள் கொடுத்திருக்கின்றார் முருகன் என்றால் அதையும் நம்ப வேண்டியதாயிருக்கின்றது. அதனால் நாங்கள் இந்த திருப்புகளை பாடுவதனால் எங்களுக்கும் அதில் கடாட்சம், அவருடைய கடாட்சம் கிடைக்கும். திருப்புகளை பாடப்பட வாய் மணக்கும், தெய்வீக மனம் வரும் என்று கூறுகின்றார்கள். ஓய்வு நாளிலே ஒரு தடவையாவது ஒரு திருப்புகள் பாடுவாய் மனமே என்று கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தினமும்
2: சொன்ன மாதிரி ஆவணி கிருத்திகையும் விசேஷம் பல இருக்கு. ஆவணி
1: கிருத்திகை, ஆவணி கிருத்திகையா? நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு. எங்களுக்கு இங்கே இந்த தொலைபேசியில நேரமும் தேதியும் காட்டுகிறது. என் வீட்டிலே தமிழ் கலண்டர், தமிழால் எழுதி கலண்டர், அதாவது நாட்காட்டி இருக்கின்றது, நட்சத்திரம் திதி எல்லாம் போட்டு தேவை எப்படிதான் நான் அதை போய் பார்க்கும். தினமும் அதை படிப்பதில்லை. பாருங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய அறிவு வணங்கி என்று போகின்றது. நான் ஏதாவது ஒரு தேவைக்கு அட்டமி நவமி அப்படியானது பார்ப்பதற்கு செல்வேன். ஒரு சிலர் கேட்பார்கள் என்ன திதி, அவர்கள் கேட்டால் நான் கூறுவதற்கு அதில் இப்ப அதில் எழுதியிருக்கிறது தான் பார்க்கிறேன். அதற்கும் வியாபார நோக்கம் அந்த அந்த காலண்டர் கனடாவுக்குரிய காலண்டர் அல்ல. எங்களுடைய நேரத்தின்படி கணிக்கப்படவில்லை. இங்கே இருக்கின்றார்கள் 2-3 அறிஞர்கள் கம்ப்யூட்டர், அதாவது கணினி வடிவமாக இந்த இதை எடுத்து குறித்துவிட்டு நாட்காட்டி என்று விற்கின்றார்கள். அதுவும் விலைக்கு இல்லை. இந்த கடைகளிலே, வியாபாரத்து கடைகளிலே உங்களுக்கு விளம்பரத்துக்காக தருவார்கள். ஆனால் எங்களோட முருகன் ஆலயத்திலே ஒரு ஒரு காலண்டர் வருகின்றது. அது கனடாவின் நேரப்படி கணித்திருக்குங்க என்று ஒருவர் கணித்து கொடுத்த பொழுது இன்னொரு அது பிள்ளை இது சரி என்று கொடுத்து அதை குழப்பம் வந்துவிட்டது. ரெண்டு போனாலும் உங்களுக்கு சேர சோழ பாண்டியர்கள் தமிழை வளர்த்து மூவேந்தர்களா முக்கோடியோட வாழ்ந்தார்கள். மூவரும் ஒருவருக்கு சண்டை போட்டவர்கள்
2: தானே.
1: சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை வந்தால் பாண்டியன் படை அனுப்புவான், ஒரு பொண்ணை கொடுப்பான். இப்படித்தான் அந்த ஒப்பந்தத்தில் நடந்தது. அந்த மூவரும் சேர்ந்து ஒரு உள்ளாந்தனையும் போர்த்துக்கு இதனையும் அடிச்சு கிடைக்கவில்லை.
2: அற்றை திங்களில் பாரி வந்த கபிலர் மாதிரி அவங்களோட பொண்ணு போன பௌர்ணமி போது அப்பாவோட இருந்தா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அற்றை திங்களில் பாடுவாங்க. அதுதான் அன்றொரு நாள் நிலவில்
1: நாட்காட்டிக்கும் விட்டுவிட. அப்ப நாங்கள் ஆங்கில கலண்டர் ஆங்கில நாட்காட்டியும் படிதான் இங்கே நடைமுறைகள் அரசாங்க அலுவலகங்கள் நடக்கிறபடியால் நாங்கள் வங்கிகள் நடக்கிறபடியால் வேலை பணியகங்கள் எல்லாம் அதை கடைபிடிக்கிறது நாங்களும் அதை கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நான் ஊரில் இருக்கும் பொழுது எங்களுடைய தமிழ் கலண்டர் எங்களுடைய தமிழ் நாட்காட்டியைத்தான் பார்த்துக் கொண்டு போவோம். வள்ளுவர் ஆண்டை தான் நான் பின்பற்றி கொண்டு வந்தேன். இங்கே வள்ளுவர் ஆண்டை பின்பற்றி செய்ய முடியாத இருக்கின்றோம். அம்மா என்ன பாடலையும் கடைபிடிக்க முடியாது அம்மா, கடைபிடிக்க முடியாது. நானும் இதுல நாங்கள் வாட்ஸ்அப்லயும் நாங்கள் யூடியூப்லயோ கூகுள்லயும் பார்க்கலாம், அதை எங்களுக்கு கடைபிடிக்க முடியாதம்மா இங்கே நடவடிக்கையின் படி. ஆனா வீட்டிலே நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம். இப்ப அட்டவி நவமி அமாவாசை பரவம் திதி நாட்டம் கிருத்தியே பார்த்து எங்கே போவது எங்கே போவது நெருங்கி வாழுகிற இடங்களிலே சற்று கடினம், சற்று கடினம். என்ன பாடலோடு வந்தீர்கள், என்ன பாடல் என்று உங்களுக்கு தேவை மகளே?
2: கண்ணன் நலமால நான் கேட்டேன் அவன் தந்தம் பாலாட்டின் தாயானே.
1: நான் கேட்டேன் அவன் தந்தான்
2: பாலாட்டும்
1: தாயானே.
2: ஜெயந்தி ஜெமினி
1: ஒரு நல்ல நடிகை, ஜெமினியோட இது வந்து என்ன திரைப்படம்? கண்ணன் வந்தானா? கண்ணா நலமா அந்த திரைப்படத்துக்கு. கண்ணா நலமா நல்ல பாடலம்மா, கண்ணா நலமா. இப்போது உங்களுடைய குழுவினர் வர இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. செல்வகுமார் அழைத்திருந்தார். நீங்கள் செல்வகுமாரை நீங்கள் இணைக்க முடியுமா?
2: அவரை வந்து இணைக்க சொல்லுங்க.
1: நல்லதம்மா, நல்லதோ திருப்புகளை தந்து ஆன்மீகத்தை தந்தீர்கள். அத்தோடு பாடலையும் கேட்டு கதம்பத்தை நிறைவு செய்ய அதாவது அலங்கரித்த உங்களுக்கு நன்றி கூறுவேன் மகளே. இப்பொழுது அந்த உங்களுடைய குழுவினர் வேற இருக்கிறார்கள், உங்களை அழைப்பார்கள். நன்றி, நன்றி அம்மா, நன்றி அம்மா. இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கதம்பம் நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். 12 மணிக்கு கதம்பம் முடிவடைய இருக்கின்ற வேளையிலே பின்னுக்கு வருவர்கள் இனி வரலாம், புதியவர்கள் வருவதற்கு இல்லை போல் தெரிகின்றது. செல்வகுமார் நீங்கள் அழைத்தீர்கள் மகனே, வாருங்கள் காத்தலைக்கு, நீங்கள் வரலாம் என்று கூறுகின்றேன். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நேரம் இப்பொழுது 1:43 நிமிடம். கனடாவிலே நண்பகல், ஆனால் ஈழத்திலும் பாரதத்திலும் இப்பொழுது இரவு நேரம் 11:13 நிமிடங்கள். வளைகுடா நாட்டிலே இப்பொழுது நேரம் 8:43 நிமிடங்கள் மாலை நேரம். பிற்பகல் முடிந்து எங்களுக்கு பிற்போல் அவர்கள் மாலை, மாலையில் அவர்களும் இரவு தான். 8 என்றால் இப்ப நீண்ட பகல், அங்கே பாலைவன நாடு நீண்ட பகலா இருக்குது. அங்கிருந்து வருவார்கள், இப்பொழுது அழைப்புக்கு வருவார்கள். செல்வகுமார் ஓடிவார்கள். செல்வகுமார், கண்ணன், நாகமுத்து, இவர்கள் நாகப்பன், இவர்கள் எல்லாம் மாலிங்கம், ஜோஜ் எல்லாரும் வர இருக்கின்றீர்கள். ஓடிவாருங்கள், இப்பொழுது வந்தால் நிறைவாக பேசலாம். வந்துவிட்டான் என் அன்பு மகன் செல்வகுமார். வணக்கம், வணக்கம் மகனே. வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார். நீங்கள் முதலில் அழைக்கும் பொழுது ரேவதி அம்மா இருந்தார்கள், அவருக்கு கூறினேன். அவ தன்னை இணைக்க சொன்னார் உங்களோடு. அதுக்கு முதல் இப்பொழுது கார்த்தி வந்திருக்கிறார், அவரை நான் எடுத்துவிட்டு உங்களை இருக்கட்டுமா? வணக்கம், வணக்கம், வணக்கம் கார்த்தி குத்துவிளக்கு, உங்களுடைய கோவனூர் கார்த்தி.
3: வணக்கம்பா.
1: நலம், நலம் மகனே, நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: நலமா, நலமாக, சிறப்பாகவும் மகிழ்வாகவும்
1: பிரதீபா நலமா இருக்கின்றாரா?
3: எல்லாரும் நலமா இருக்காங்கப்பா.
1: என்னுடைய பேர்த்திக்கு நீங்கள் பெயர் சூட்டி விட்டீர்களா?
3: இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா பெயர் சுட்டல, நாங்க கூப்பிடுற பெயரை மட்டும் இப்பதைக்கு சூட்டி இருக்கோம்ப்பா.
1: என்ன மாதிரியான பெயர் எங்க கேட்போம்?
3: பெயர் பேர் வந்து சக்தி ஸ்ரீன்னு இப்ப இதுக்கு கூப்பிடுற மாதிரி வச்சிருக்கோம்.
1: சக்தி ஸ்ரீ என்று அழைக்க போகிறீர்களா? சக்தி ஸ்ரீ, சக்தி
3: ஸ்ரீ,
1: சக்தி ஸ்ரீ என்று அற்புதமான பேர், நல்ல பேர். நீங்கள் அது
3: நாடக ரீதிப்படி என்ன பேரு வைக்கலாம், அந்த குறிப்பு என்ன, அந்த பிறந்த தேதியில இருந்து பார்த்து வைக்கணும்.
1: பார்க்க இல்லையா நாங்கள்?
3: இல்ல பாக்கலப்பா, அது 16 முடிஞ்சதான் பாக்கணும்ட்டாங்க.
1: 16 நாளைக்கு போறதா?
3: அன்னைக்குதான் பேர் சூட்டணும். ஆனா நாங்க கொரோனா இந்த ஜாதக ரீதியா பாக்குறதுனால அவங்க வந்து டைம் கொடுக்கல எங்களுக்கு.
1: சரி, அப்படி பேர் சூட்டினா நாங்கள் அந்த பேரை தானே கூப்பிட வேண்டும். ஜாதக ரீதியா ஒரு பேர் அழைத்தால் தான்
3: அது வந்து பர்த் சர்டிபிகேட் இருக்குல்லப்பா,
1: பிறப்பு சான்றிதழ்.
3: பிறப்பு சான்றிதழ்
1: அப்படின்ட்டு சரிமகனே, நீங்கள் எப்படி இருந்தாலும் நாள் நட்சத்திரம் கிரகங்கள் திதி எல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு பெயரை சூட்டினால் அந்த பெயரை நீங்கள் அழைத்தால் தான் அது ஆட்சி பெறும்.
3: ஆமா ஆமா ஆமா,
1: அதற்கிடையில சக்தி ஸ்ரீ என்று வைத்திருக்காங்க சிலவள, இது பொருத்தமாயும் வரலாம், நீங்கள் அவர்களை கேளுங்கள்.
3: இதே பொருத்தமான இதே வச்சிருவோம்.
1: ஆமா,
3: நல்லாசர் வைக்காம இருக்கக்கூடாது.
1: அது வரைக்கும் தற்காலிகமாக சக்தி ஸ்ரீ என்று அழைத்துக் கொள்ளுங்கள், நாங்களும் அழைத்துக் கொள்வோம். நல்லது,
3: வாட்டல் வெற்றிவில் இருந்து ஒரு பாடல் வரும், ஒரு வாழ்த்து பாடல்.
1: என்ன பாடல்?
3: அந்த பாடல் வரி சரியாக ஞாபகம் இல்லை, நான் மறுபடியும் வந்து கூப்பிட்டு சொல்றேன்.
1: என்ன கருத்தோட வருகிறது பாடல்? வாட்டல் வெற்றிவில் வர்ற வாழ்த்து பாடல்.
3: அந்த ஒரு அந்த அவங்க தம்பிக்காக, சத்யராஜ் தம்பிக்காக பாடுவாங்க சோனியா வந்து, அந்த வாழ்த்து பாடல் பாடு சரியாக ஞாபகம் இப்ப இருந்தது. ரேவதி அம்மா பேசிட்டு இருந்தாங்களா, மறந்துட்டேன், அதை கேட்டுட்டு
1: இருந்தேன். அந்த பாடல்
3: அது இல்லப்பா, இன்னொரு பாட்டு.
1: அந்த பாடல் வந்து சோகத்துல
3: முடிவாட்டு இங்கே வந்து
1: நீங்கள் முதல் வரியை கூறியபடியால், சரியாக கூறியபடியால் இந்த பாட்டு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் பிழையாக கூறினால் பாட்டு கிடையாது. அதுல குறையாக இடைவெளியை கூறினா ஒரு சரணத்தை நான் தட்டி
3: விடுவேன்.
1: குறைகளை பார்த்து பாடலை குறைச்சு
3: நிலமாக
1: இருக்கு.
3: சாயந்திரம் பாடல் கேட்க என்னால வர முடியவில்லை.
1: அது காரியம் இல்லை, நல்லது. நல்லது, வேறு என்ன தகவல்கள் என்ன இருக்கின்றது?
3: இன்னைக்கு ஒன்னும் தகவல் இல்லப்பா, மறுபடியும் நான் வந்து கூறுறேன்ப்பா.
1: நல்லது நல்லது மகனே.
3: அப்பாவோட பேசலையேன்ட்டு நினைச்சிட்டுனா அப்புறம் அப்பா ஆன் பண்ணுன்னா அப்பா குரல் கேட்டோம்னா மன நிறைவு
1: கிடைச்சது.
3: அப்பாட்ட ரெண்டு வார்த்தை பேசிடும்.
1: தம்பி தாய் வந்து தங்கைய தங்கையிடம் நல்ல பாசமா இருக்கிறாரா?
3: இருக்காப்லப்பா,
1: இருக்கா
3: கொஞ்சம் இல்ல இல்ல கொஞ்சம் இது பண்றாப்ல, பயப்படாப்ல. அவங்க புள்ள மேல பாசம் கட்டுறேன்னு இந்த புள்ள மேல ஏக்கம் கொஞ்சம், என்ன கவனிக்க மாட்டீங்கிற மாதிரி ஒரு ஏக்கம்
1: வருது. அந்த முதல் குழந்தைகள்
3: இருந்தாலும்
1: அதை காட்டிக்கொள்ள கூடாது. நீங்கள் அவன் தான் பெரிய
3: காட்டிக்கலப்பா. இல்ல
1: அவருக்கு
3: வந்து அவனு
1: அவருக்கு தெரிய வைக்க, நீதான்டா ராஜா பெரியவன், நீதான்டா சட்டுக்காவது இது உண்டு பேவி தாங்க, இது உன்னுடைய தங்கைக்கு தான் அப்படியேதான் அவருக்கு தங்கை மீது
3: சொல்லிட்டு
1: வந்தாங்க. பல திரைப்படங்கள்
3: முன்னாடியே வந்து பசிச்சா சாதம் போட சொல்லி தானா சாப்பிடுவாப்ல, இப்ப வந்து எங்களை வந்து ஊட்டி விட சொல்லிதான் சாப்பிடுவாப்ல.
1: ஏன்னா நீங்கள் அவளுக்கு பால் விட்டுருவீங்க, அவளுக்கு கொஞ்சம் தன்னையும் அப்படி கவனிக்கணும்.
3: இல்ல ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே அந்த பிள்ளைய பாத்துட்டு இருக்கானே, அவனுக்கே ஒரு ஏக்கம் வந்துடுச்சு.
1: உளவியல் உளவியல் ரீதியாக குழந்தைகளுக்கு வரும் அப்படி நீங்கள் பண்ணிட்டோம். அவரை உணைத்து இருவரிலையும் சரி பசங்க பண்றான பாசத்தை காட்டு. அவங்களுக்கு சாப்பாடு
3: எப்படி? நான் சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன், எப்போதும் நான் சாப்பிட்டுனாலும் ஒரு வாய் ஊட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஊட்டிப்பாப்ல.
1: அவரே வறுமையாக அவரே தனியாகவே தனியாக்குறார்கள் என்று என்ன வைக்க வேண்டாம்.
3: ஆமாப்பா, இல்ல இல்லப்பா, நான் எல்லாம் செய்யறேன்ப்பா, அதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா அவனுக்கு ஒரு ஏக்கம் தனியாவே இருக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து.
1: இல்ல ஐயா, எவ்வளவுதான் பணம் பொருள் பணம் நகை எல்லாம் கொடுத்தாலும் சட்டையை வாங்கி கொடுத்தாலும் அந்த ஸ்பரிசம் இருக்கிறதில்ல. அப்பா அம்மாவுடைய அணைப்பு, அந்த பாசம், அதை குறையப்படக்கூடாது. இதுகளெல்லாம் அவர்களுக்கு இதுதான் அவர்களுக்கு முக்கியம். அம்மா அப்பாவுடைய பாசம் தன்னிலே இருக்கின்றது என்றே தெரிந்து கொள்ள வேண்டும்.
3: நல்லது. நான் பையனை அடிச்சு வந்து 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் பையனை பிறந்ததுல இருந்து அடிக்கவே இல்லப்பா. இப்பதான் ஒரு ஒட்டாரம் அதிகமானா அடிக்கிறாங்க.
1: அடிக்க கூடாது ஐயா, ஒட்டாரம் ஒட்டாரம் என்று சொல்ல எனக்கு முந்தி தெரியும். இந்த காலையில பெரியசாமி அவர்கள் தான் ஒட்டாரம் பிடிவாதம் பிகு பண்ணுவது. அது செய்வது குழந்தை பிள்ளைத்தனம் ஐயா, குழந்தை பிள்ளைத்தனமாகத்தான் செய்வது. நீங்கள் சினம் அடையக்கூடாது, அதை வேறு விதமாக திசை திருப்பி அவருடைய பாசத்தை
3: கிளம்பு எல்லாம் போய் கைய வைக்கிறாப்லப்பா தெரியாம.
1: அதே அதில் உள்ள அதில் உள்ள விபரீதத்தை
3: விடிஞ்சு பையன்ட்ட விவரமா சொன்ன, நீங்க சொன்னதாகவும் சொன்ன. அப்பனா எனக்கு செல்லு வேணாம்ட்டு ரெண்டு நாள் செல்லு எடுக்கலப்பா. அப்படி எனக்கு செல்லு அப்படியா, எனக்கு செல்லு வேணாம்ப்பா, நான் செல்ல பாக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்ல கிட்டக்கே போலப்பா. பேசுன்னு மட்டும் பாட்டு கேட்க மட்டும் தாத்தாட்ட பாட்டு கேக்குறேன்னா அந்த நிமிஷம் வந்து பாட்டு கேட்டுட்டு
1: போயிட்டாப்ல. அவருக்கு புரிய வைக்கும் அது குழந்தை. இப்ப அவர்கள் பச்சை மண் என்று கூறுவோம் அல்லவா, பச்சை மண்ணிலே தான் நாங்கள் சிலை செய்ய முடியும். பச்சை மண்ணை கொண்டுதான் சிலை செய்யலாம். விநாயகர் வேணுமா, கிளி வேணும், யானை வேணும், பச்சைமா எங்களுடைய எண்ணத்துக்கு அதை இணைந்து வரும். பச்சை மண் எங்களுடைய எண்ணத்துக்கு இசைந்து வரும். அதை எப்படி வீசக்கூடாது. அவர் அப்படி பக்குவப்படுத்தி கொண்டு வந்து இந்த கரண்டை பத்தியும் சொல்லிவிட்டு அதுக்கு மீது ஒரு பிளாஸ்டர் செய்து அதை ஒட்டி விட்டிருக்கணும். சுவிட்சு கட்டையில் அந்த ஓட்டைகளுக்குள்ளே அதுக்கு இருக்கு சில பிளாஸ்டிக் இதுக்கு அந்த ஓட்டையை அடைத்து உபயோகப்படாத பிளக் பாயிண்ட்களுக்கு இருக்குள்ளது. அதை மூடிவிட்டால் அதை மூடி அதோட அதை பற்றிய சில கதைகளையும் அவர் சொல்லிக்கொள்ளலாம்.
3: நல்லது காட்டு. நாங்க பேன போன சொல்லிட்டு இருப்போம், அவங்க உடனே எழுந்து தானா பேன போட்டுருவாப்லப்பா.
1: ஊக்கம் தொழிற்பாடுகள் அது
3: என் பையன் வயசுல எனக்கு அந்த 6 வயசுல எனக்கு ஒரு பக்குவமும் ஒரு எல்லாமே அந்த வயசுல எனக்கு ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையும் வந்துட்டுப்பா. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப
1: அப்பவும் ஃபேன் இல்லை, அப்பவும் ஃபேன் இல்லை, கைபேசி இல்லை, கரண்ட் இல்லை தானே மகனே. இவர்கள் வாழ்கிற உலகம் வேறு பெரிய தாக்கத்துக்குள்ளே வாழ்கின்றார்கள். பிற மொழிகளுடைய தலையீடு, பிற கலாச்சாரத்தினுடைய தலையீடு, அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை முறைகள் வேறு வேறு வேறு. இந்த வேலை அது இது அப்படி முந்தி அப்படி இல்லை தானே மகனே. நாங்கள் நீங்கள் பிறந்த காலத்தில் அப்ப இவர்கள் ஒரு புதிய புதிய அத்தியாயத்தில் இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா பாத்தீங்கன்னா எனக்கு தெரியத்தக்கனையா தொலை அந்த செல்பேசியை கேட்ட உடனே தனக்கண்டு கொண்டு ஓடி போயிருந்த விளையாட்டுகள் விளையாடுங்கள். இப்பொழுது அவருக்கு புரிந்து விட்டது. இப்ப புரிய வயதும் இதுதான், 5 விளையாதது 50 விளையாது. இப்பொழுதே அதை நீங்கள் சரிக்கட்டிக் கொள்ள வேணும். சரியா
3: நன்றி
1: மகனி, நன்றி காத்து, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி. இது நன்றி. மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கார்த்திகை இணைந்து பேசிக் கொண்டார். அந்த வகையிலே அடுத்து வர இருக்கின்றவர் செல்வகுமார். வாருங்கள், ஓடி வாருங்கள் செல்வகுமார். நீங்கள் உங்களுடைய இணைப்பு நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு வரலாம். இது மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 12 மணி அளவில் உங்களுடைய காற்றலை கதம்ப நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. அதற்கிடையிலே வருபவர்கள் ஓடி வாருங்கள். இப்பொழுது செல்வகுமார் வந்துவிட்டு சென்றார், மீண்டும் வருகின்றேன் என்று செல்வகுமாரை எதிர்பார்க்கின்றேன். அதுவரையும் இந்த பாடலை தருகின்றேன் உங்களுக்கு. பாடல் தொடர்ந்தாலும் நீங்கள் பாடலை இடைநிறுத்தி வரலாம். வாருங்கள் என்று 6 4 7 8 7 4 6 4 1 5 எங்களுக்கு 1 மணி 54 நிமிடங்கள். இன்னும் 6 மணி 6 நிமிடத்தில் 2 மணியை எட்டி பிடித்து விடுவோம். நீங்கள் 6 நிமிடத்தில் 11 மணி 30 நிமிடத்தை எட்டி பிடித்து விடுவோம். ஈழத்திலும் பாரதத்திலும்

0: செல்வக்குமார் நீங்கள் இணைப்புக்கு வரலாம். இது என்னுடைய பாடல் தான் ஓடுகின்றது, இது மற்றவர்களுடைய அல்ல. நான் நிறுத்தி விடுவேன், நீங்கள் வந்தார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் செல்வக்குமார். அடுத்து கண்ணன், கரூர் கண்ணன். வணக்கம் கண்ணா.
1: அடுத்தவர்களும்
0: இருக்கின்றீர்களா மகனே?
1: நலமா இருக்கேன்.
0: நேற்றைய தினம் நீங்களும் நாங்களும் நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நேற்றைய தினம் நாகப்பன் அன்பரை நாங்கள் அவருக்கு இந்த மியூட்ல இருந்து விடுபட முடியாமல் இருந்திருக்கிறார். நீங்களும் அழைத்து பார்த்து நான் கடைசி வரையும் பார்த்தேன், அவர் எடுக்கவில்லை. நான் நிகழ்ச்சியை முடிக்கும் போது நானாகத்தான் அவரை கட் பண்ணி போட்டு போயிருந்தால் எனக்கு மனம் கேட்கவில்லை. அம்மாவிடமும் கூறுவேன். உடனே நாங்கள் இருவரும் சிந்தித்தோம், அவர் இறுதி வரையும் இருந்து போறார், அப்படி செய்ய மாட்டாரே, இடையிலே அப்படி எல்லாம் போக மாட்டாரே, என்ன ஆபத்தோ என்ன பிரச்சனையோ தெரியாது. மீண்டும் அவருக்கு அழைத்தோம். அழைத்தும் பொழுது அந்த முன்னாடி இப்படி தனக்கு விடுபட முடியாமல் போய்விட்டது. பின் மறுபடியும் ஆன் பண்ண முடியாமல் போயிட்டு மறுபடியும் வந்தார். நிகழ்ச்சி முடிந்து
1: கண்ணன்
0: நீங்கள், ஆனா நீங்கள் இருந்தீர்கள், அவரும் அவரும் இருந்தார். கடந்த நேரத்திலே அவருடைய தொலைபேசி மீள் அமைப்பு செய்ய வேண்டியிருந்தது போல இருக்கின்றது. வந்து விட்டாரா? வணக்கம் வணக்கம் வேலவி.
2: வணக்கம்
0: வணக்கம். உங்களோடு உங்களோடு செல்வக்குமார் கண்ணன் இருக்கின்றார்கள். வணக்கம் கூறி இணைந்து கொள்ளுங்கள். மகனும் வந்துவிட்டு போய்விட்டார். நேரம்
1: அவர்
0: வந்து எல்லாம் பேசி எல்லாம் செய்துட்டு போய்விட்டார். இப்போது அவர்கள் தூங்குற நேரமா இருக்கலாம், தூக்கத்துக்கு
1: போகலாம்.
0: வணக்கம் பேசுங்கள், நாகப்பணி வணங்கிகள் பேசுங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள்.
2: திருப்புகள்
0: இப்பொழுது நீங்கள் ஒரு திரைப்பட பாடலை பாடுங்கள். சங்கீத பாடல் என்றாலும் எல்லாம் வருகின்றார், கோலிங்கில் இருக்கின்றார், வருவார்.
2: ஒரு புத்தகம் இருக்குன்னு
0: வரம்பா. அது புத்தகம் பாட வேண்டுமா? செல்வகுமார் உங்களை மழை பெய்யா செல்வகுமார் கருவூர் அப்படி இருக்கின்றது.
1: இன்றைய
0: தொடுபானம் கேட்டீர்களா? நான் பார்த்தேன் கூட பதிவுகளை, நன்றா இருக்கு. அவர் எங்கட ஜோஜ் பதவி போட்டிருக்க ஒரு காதல் திரைப்படம் பார்த்தது போல இருந்து வந்தேன். எல்லாம் பாடல்கள் எல்லாம் நல்ல பாடல்,
1: நல்ல
0: பாடலும் நல்லா கேட்க சுவாரஸ்யமா இருந்தது இல்லையா? சங்கதிகளும் பாடல்
1: பாதி பாதி முக்காவாசி கேட்டுக்கேன். கால் கடைசியில் கேட்க முடியாம போயிருக்கேன்.
0: வால் பூரா வில்லையா எல்லாம் புது வால் பூரா விட்டுடுதா?
1: நாகப்பன்
0: திரும்பி விட்டார், அவருடைய இணைப்பு சேர்க்கப்படவில்லை. வருவார், இப்பொழுது வந்திருந்தார், ஆனால் அவர் சென்று விட்டார். எங்க ரேவதி புத்தகம் அச்சடிக்கின்றாவா அல்லது வந்துவிட்டா? கொண்டு
2: வந்தேன்,
0: எடுத்து வந்தா முழுமையாக அழகாக பாடப்போகின்றார் இந்த மகள். எங்கேயுமா பாடுங்கள். செல்வகுமார் அது சுசீலா என்று நினைப்பார். எங்களுக்கு ரேவதியில குரல் தான் பாடல் வேண்டும். எங்களுக்கு சுசீலா என்ற குரல் வேண்டாம், எங்களுக்கு ரேவதியில குரல் தான் நாங்கள் கேட்க வேண்டும்.
2: மல்லிகை முல்லை மரகத மாணிக்க பொன்னிங்கள் மஞ்சள் வாழை மாமரங்கள்

0: மஞ்சள் மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள் மஞ்சள் காலை குளித்து பெண்கள் போருவை முடித்து பட்டுச்சேலையும் நெட்டியும் அணிந்து பக்கம் தோழிய துணவர நடந்து மந்திரம் சொல்லும் அமந்திருப்பாய்ந்த மன மகளே எல்லாம் எதற்காக நமக்கு கல்யாணம் அதற்காக அந்த மாலையில் சாந்தியூர்த்தம் அன்னத்தூவியில் ஆனந்த கோலம் அச்சம் நாணத்தில் ஆண்டரும் அன்பு நாடகம் ஆரம்பமாக பள்ளியும் வாசல் கதமடித்து பஞ்சனை பயிரில் கையமைத்து வெள்ளி முளை பொண்ணும் வரை சொல்லி முடிப்போம் காதல் கதை சொல்லி முடிப்போம் காதல் கதை எல்லாம் எதற்காவது கல்யாணம் அதற்காக மல்லிகை முல்லை பூ பந்தல் மரபத மாணிக்கங்கள் மஞ்சள் நாளை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள்
1: அற்புதம். நன்றாக முழுமையாக சிறப்பாக அந்த ஜீவனோட பாடினீர்கள் மகளே. சிறப்பாக அந்த சலனம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக நேரம் எடுத்து சரணம் அனுசரணம் எல்லாம் அழகாக
2: பாடியிருக்கீங்க.
1: நன்றாக கேட்டுதா மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா சுசீலா அந்த பாடல் நாங்கள் நிறைய கேட்டு இருக்கின்றோம். இவர்களுடைய குழந்தை பாடல் கண்ணன் கண்ணன் ஒரு பாடல் பாடுங்களேன்
2: அப்பா. நானா என்ன பாட்டுங்கப்பா
1: உங்கள் பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலை
2: விருப்பம்
1: சோகத்துல தான் பாட முடியுமா உங்களுக்கு
2: எப்பவுமே சோகப்பட்டு நல்லா தெரியும். சரி ஒரு பாட்டு சொல்லுங்க பாட்டு நான் பாடுறேன். என்ன பாட்டு சொன்னாலும் பாடுறேன்.
1: ஒரு குஷி பாட்டு பாருங்கள்.
2: குஷி படத்துல சரிங்க
1: குஷி
2: பாட்டு
1: படத்துல
2: ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சிரித்து சொல்லி கேட்டேன் அவ சிரிச்சா சிரிப்புல நிறுவரி செத்து போயிட்டான். ஐயோ அப்படியா ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் ஒரு ஆண் தொடர்ந்து பார்க்க சொல்லி கேட்டேன் அவன் பார்த்த பார்வையில பசத்தண்ணி பத்தி தீருச்சு. ஐயோ ஐயோ தாய் வந்த முகமே மறந்து நெஞ்சில் தன் முகம் எழுந்து பரிச்சை எழுதும் பழக்கம் கவிதை எழுத மறந்து தூக்கு மறையில் தூத்து நினைக்கின்ற கண்டாருதே ஆடை இல்லாமல் வந்த சோப்பு முறையை அங்கே ஒரு கொசு கடித்தாலும் குடிக்கும் அது இதுவரை எனக்குள்ள வரக்கூடி இன்று தேவை கடித்தாலும் தெரிவதில்லை அட என்னாச்சு என்னாச்சு எனக்கும் பாப்பு பாப்பு பாப்பு பாப்பு கண்ணது இருக்கேன் கனவுகள் வருது கண்ணை முடிக்கி வந்தேன் காட்சிகள் வருது இது உனக்கும் இருக்குன்னு சொல்லுகிறது. ஐயோ
1: பாப்பு
2: என்று எனக்கு புயல் இது இதுக்கு நடந்த கவலை. ராமச்சந்திரன் வந்து ஜன்னலோரம் சண்டை பிடிக்கும் என்றும் நான் துணை கேட்டால் தீயை வாரி அனுப்பும். நவம்பர் மாவட்ட மலையில் நாக்கு வறண்டு கொஞ்சம் வலிக்கும் எச்சியும் பொழுது வறண்டு தொண்டை வலிக்கும். பட பெண்களை பார்த்தால் வெறுப்பு வரும் என் தனிமைக்கு நிலை கூட புகையாகும். அடா ஆண்களை பார்த்தால் எரிச்சல் வரும் என் நிலவுக்கு வெளிச்சம் சுகமாகும். பாப்பு பாப்பு பாப்பு பாப்பு விடுவிலும் ஓசை கேட்பதும் இல்லை இதயத்தின் ஓசை தூங்கவிடவில்லை. இது உனக்கும் இருக்கும் முசல்விடு. ஒரு பொண்ணு நான் பார்த்தேன் கொஞ்சம் நீட்ட சீக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான்.
1: அவர் வாழ்த்தடைக்கிறார் வருவாரி பெண் நினைக்கின்றேன். ரேவதி அம்மா என்ன ரேவதி அம்மா தான் நிறைவுடன் எப்பொழுதும் சிந்தா நிறைவுடன் நல்ல அழகாக பாடி இருக்கின்றீர்கள். முதலிய வந்து பேசி இருக்குங்க நல்லபடி எங்களை பேசி அதுக்குத்தான் அவர் அப்ரிசியேட் பண்ணி உங்களை எழுதி இருக்கின்றார்.
0: அதாவது நீங்க பேசிருந்தீங்களா அந்த பழைய கால திரைப்படங்கள் அந்த இதற்கா இருக்கும்
1: உங்களும் வந்து
0: பாடல்கள்
1: அதோட நீங்கள் திருப்புகள் பாடினீர்கள் அதோட எல்லாத்தையும் பற்றி தான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். நல்லபடியா நல்லபடியா
0: அப்பத்திய விஷயம் அப்படியானப்பா நல்ல பாடல்கள் நல்ல கருத்துக்கள்
1: நிச்சயமாகம்மா நிச்சயமா நிச்சயமா இப்ப வருவார நினைக்கின்றேன் அவரும். சரி செல்வகுமார் பாடல் பாடுங்களேன்.
2: செல்வகுமார் போயிட்டாரோ இருந்தா
1: என்ன போயிட்டாரு உங்களை இணைஞ்சு கொடுப்போம் போயிட்டானா தூண வைக்காது அவருக்கு அழிப்பு அவர் அந்த வேலை செய்யறவர் தானே
0: உங்களோட
1: கேக்கே நகர்ல மழை உண்டா?
0: இல்லையப்பா
1: மழை இல்லையா?
0: மழை இல்லை ஆனா ரெண்டு நாளும் நல்ல மானம் மூடி இருக்கு மழை வர மாதிரி மழை
1: கிடையாது போறது போல என்ன கொரோனா வந்தவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு கை வைத்தியம் ஒன்று அமலாக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த செய்தி
0: நம்மளோட இதுல
1: வந்திருந்த
2: அவரே கட் பண்ணிட்டு வருவார்.
1: நாகமுத்து அவரும் வந்துவிட்டார் போல் இருக்கு. அவரும் அழைக்கின்றார் உங்கள் இடத்துல.
0: நாகப்பன் அவர்கள்
1: நாகப்பன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். நன்றி ரேவதி. நாகமுத்து எனக்கு அந்த முத்து தான் மனதில் வருவது. நாகமுத்து
0: முத்துராமன் கார்த்திக் அவர் பையன் பேர் கௌதம்.
1: கௌதம் நான் விக்ரம் என்று கூறிவிட்டேன்.
0: விக்ரம் வந்து
1: சிவாஜி பிரபு விக்ரம் விக்ரம் அவனு கௌதம் என்ன அந்த பையன் பேர் கௌதம். ஒரு யாரோ விக்ரம் இருக்கான் இன்னொரு விக்ரம் இருக்கான் ஒரு
0: தம்பி இதுல நடிப்பாரு
1: அது விக்ரம் அவர் பழைய விக்ரம் என்ன வாழையடி வாழை என்ற இடத்துல நான் பிரபு கார்த்திகின் மகனே விக்ரம் என்று கூறிவிட்டேன் இல்லையா. கௌதம் விக்ரமன் கௌதம்
0: விக்ரமன்
1: கௌதம் நல்ல படங்கள் கிடைக்கவில்லை கிடைச்சாலும் முன்னுக்கு வந்து விடுவார்கள். அவர் இப்படி அங்க அம்மா கால் பண்ணி இருப்பாரு ரெசிபி சொல்லுவதற்கு. அவர் செல்வகுமார் தான் வருகின்றார். செல்வகுமார்
2: செல்வகுமார் வரல
1: வரல வயல்கள் அப்படி எல்லாம் இருக்குன்னதா கேக்கிறேன். இல்ல பெரிய சோலைகள்
0: கிடையாது,
1: இங்க விவசாயம் இல்ல.
0: கிராமத்துலதான் உண்டு,
1: கிராமத்துல இன்னொரு கிராம வாழ்க்கை எவ்வளவு ஒரு சுகாதார வாழ்க்கையம்மா. இயற்கை தாவரங்கள், இயற்கை உணவுகள், இயற்கை காற்று, இயற்கையாக நல்ல தண்ணீர் சுவாத்தியம், அதோட வாழ்ந்தால் உடல் நீண்ட காலம் வாழலாம் தானே. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வேன். நாங்கள் இங்கே வந்து எல்லாம் அமிலங்களையும் இடைநிற்றுக் கொண்டு கஷ்டப்படுகிறோம்.
0: பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்துதான், பாலு உணவு முறை எல்லாமே
1: எக்ஸ்பயரி டேட் என்று எழுதுறாங்க. இந்த உணவில் பாக்கெட்ல எக்ஸ்பயரி டேட் போடுகின்றார்கள், அதெல்லாம் கூடாது. அந்த எக்ஸ்பயரி அது வரைக்கும் அதை பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு அமிலத்தை அதுக்கே போடுகிறார், ஒரு கெமிக்கல் சேர்க்கிறார்கள். அதுதான் அதுல சேரு.
0: ஒரு பால் எப்படி 15-20 நாள் நல்லா இருக்கும்?
1: இருக்க முடியாது, இருக்க முடியாது. நாகப்பருக்கு இணைப்பு வருவதில்லை போல் இருக்கிறது, அவரு கடிதம் போல் இருக்கிறது. செல்வகுமாரன் சென்று விட்டார். நாங்கள் நீங்கள் ஒரு பாடலை கேளுங்கள், நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது. யாருக்கு ஒரு பாடல் தர வேண்டும்? ரோஹினி இப்பொழுது கேட்பதற்கு ஒரு பாடல், சுட சுட கேட்க ஒரு பாடல். ஜோஜ் மீண்டும் அணைக்கிறாரு.
2: என்ன
1: பாடலம்மா?
0: சொந்தம் எப்போதும் தொடர்கதை.
1: அற்புதமான அது சாவித்ரியினுடைய சொந்த திரைப்படம் இல்லையா?
0: அந்த படத்துலதான் அவங்களோட இதே இதுவாயிட்டு இருப்பான்.
1: நட்டம் சொந்தம் நல்ல நடிகையவ சொந்தம்.
0: அந்த படம்
1: பாத்தீங்களா? சாவித்ரி அந்த படம் வரலாறு கீர்த்தி சுரியோ யாரோ நடித்தது இல்லையா? கீர்த்தி சுரேஷ் நடித்தது.
0: மீனகான்னு ஒரு நடிகை இருந்தாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா,
0: அவங்களோட பொண்ணு.
1: ஆமா, மீனகான் மகளாவும் கிட்டத்தட்ட சாவித்ரி
0: மேலே
1: பண்ணி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. நீங்கள் என்ன பாடல் கேட்டீங்க மகள்? சொந்தம் எப்போதும் தொடர் கதை தான். சொந்தம் எப்போதும் தொடர் கதை தான் முடிவே. மக்கள் திலகம் சாதனையில நல்ல அன்பு, சகோதரி மாதிரி நல்ல அன்பு, உறுதி நேரத்தில் நல்ல உதவி செய்திருக்கிறார் அவர். அவ உறுதி நேரத்திலே ஒரு கைவிட்ட நிலையில் வந்துவிட்டு ஹோமாவில இருந்தவ அந்த நேரங்களில அவ சரியான முறையில் அவர் ஒரு தடவை சென்று அவரை பார்த்திருக்கின்ற பொழுது அப்ப முதலமைச்சர் வந்து விட்டார்
0: நினைக்கின்றேன்.
1: கலையுலகத்தில் இருக்கும் பொழுது சொந்த சகோதரி மாதிரி தான் அவர். நான்கு படங்களும் இந்த படங்களும் இவர் நடித்தவர்கள். அந்த அனுபவத்தை பகிர்ந்திருந்த அவரோடு நடித்த போது
0: தான்
1: பரிசு, மகாதேவி, அது பத்மி பரிசு, வேட்டைக்காரன் ஒரு படமே. நம்ம படங்கள்லாம் நடித்தான் அவருக்கு இருந்து நேரத்தில் நல்ல உதவி எல்லாம் பொன்மனை செய்திருக்கின்றார். சரி, உங்கள் பாடல் இப்பொழுது சொந்தம் எப்போதும் தொடர்ந்து பிராப்தம் திரைப்படுத்தி பாடம். சந்தன்ராஜ் வந்துட்டா தம்பி? கண்ணா அவர்கள் இணைந்து நான் பாடலை கொடுக்கின்றேன். நீங்கள் நினைக்கும் பொழுது பாடல் கொடுக்கலாம் தானே? பிராப்தம் திரைப்படத்திலிருந்து உடனே ஒரு பாடல் வருகின்றது. எங்கள் அன்பு மகள் ரேவதி உங்களுக்காக எல்லோரும் கேட்டு

0: வணக்கம் செந்தன்ராஜ், அவர் வந்து வரவில்லை. இப்பொழுது அவர்களை நினைக்கும் போது
1: ஜார்ஜ் வந்திருக்கிறேன்.
0: எங்களுடைய குவைத் நாட்டிலிருந்து ஜார்ஜ் மன்னர் ஜார்ஜ் வந்திருக்கின்றார். வாருங்கள் வாருங்கள். பராக் பராக்
1: சக்கரவர்த்தி நீங்க
0: தான்.
1: அம்மா திரௌபதி அம்மா பாடினதுக்கு, அதாவது கேட்ட உடனே பாடினாங்க இல்ல, திருப்புகழ் தேவாரம் இதெல்லாம் அதுக்காகத்தான் நிறை குடம் சிந்தாதுன்னு
0: நான் எழுதுனேன். திரௌபதி அம்மா
2: எனக்கு ஒரு அரங்கேற்ற ஒரு சபை கிடைச்சிருக்கு, அதனால எதுவோ ஒண்ணு கொட்டிடுறேன்.
0: அங்க அரங்கேற்ற சபையில வந்துதான் விருதும் கிடைக்கப்பட்டது.
3: முகங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான முகங்கள் இறைவன் கொடுக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான குரல் கொடுத்திருக்காரு இறைவன். அந்த இறைவனுக்கு நீங்க நன்றி சொல்லி அந்த குரல்ல வந்து நீங்க பத்திரமா பார்த்து எங்களுக்கு பாடல்
1: அருமையா இருந்தது. அந்த இது பழமொழிகளுக்கு விளக்கமும் சூப்பரா இருந்தது.
0: நல்லது நல்லது.
3: அப்பா இன்னைக்கு
0: சித்தர்களை பத்தி பேசுவீங்களா? சித்தர்கள் வாழ்க்கை பத்தி நல்லா இருந்தது. அவர் எங்களுடைய சங்கரன் ஐயா வந்து பேசியிருந்தார் சித்தர்களை பத்தி. சந்தம்பாஜி வந்திருக்காரா? வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. எல்லோரும் நன்றி வணக்கம். எல்லோரும் வணக்கம் கூட சொல்லுங்கம்மா. சங்கன்டா
2: அரையா
4: பலவன வந்து போட்டார்களாப்பா?
0: யாரு? வரவில்லை. அவர் காலை மாலை மாலையில் வந்திருந்த மாலையில் வந்திருந்தார்கள். இப்பொழுது வரவில்லை. இன்னும் நேரமாகிக் கொண்டு வந்தது. ஜோதி வந்து சொன்னார்கள் சக்கரவர்த்தி என்று. சக்கரவர்த்தி எல்லாரும் மன்னரா இருந்தா தானே ஒரு சக்கரவர்த்தி வரலாம். நீங்கள் மன்னர் தான். மன்னர்கள் இருந்தால் தானே சக்கரவர்த்தி. சும்மா சக்கரவர்த்தி தனியா தானே சக்கர கிடையாது. வியாபாரம் மன்னர்கள் இணைய வேணும் ஐயா. சட்டங்களை எல்லாம் அமலாக்குவோம் இல்லையா? சொன்னாங்க
1: ஐயா, நீங்க ஒரு ஒரு டைம் அந்த மியூசிக் போடும் போது என்னுடைய கற்பனையில நீங்க அரசரா அப்படியே வந்து பீடா ஆடுற மாதிரி தான் நான்
4: நினைக்கிறேன்.
2: பாடி முடிச்சிட்டீங்க இந்த வாரம். அழகா பாடி நீங்க.
0: ஆமா ஆமா, நான்
3: தான்
0: அப்படியா? அவருக்கு மகளே, அவருக்கு சேட்டலைட்ல ஒட்டி எல்லாரும் பார்க்கிறார்கள். சேட்டலைட்ல பதிவு செய்து அவருக்கு அனுப்பியிருந்தா அவட மனைவி இந்தியாவிலே இருந்து பாண்டிச்சேரியிலே கனடாவிலே குவைத்திலே இருந்து கனடாவிலே பாடினதே கனடாவிலே இருந்து
1: அங்கே சரியில்லை. இதுல வேற சுத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த சுத்தும் போது வேற சொல்றாங்க எங்க வைஃப், ஐயோ கட்டாயிடுச்சே கட்டாயிடுச்சே அப்படின்னு.
0: அவங்களோட போனா
1: இல்ல, அவங்களுடைய போன் அப்ப இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது
0: நல்லதா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க.
1: இந்த நெட்டு இது இது இல்லைங்க. நெட்டு ப்ராப்ளம்
0: சில சமயத்துல அப்படித்தான் அதோட அந்த ஆசிரியர் தினம் அல்லவா? நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஆசிரியர் வாழ்த்தும் கூறுங்க. வேதனை கூறுகின்றா தானே வாழ்த்து
1: ஆசிரியர்.
0: டெக்னாலஜி வேலை செய்யுது. அம்மா ரேவதியும் பாடவே நான் நிறுத்தி வைத்திருந்தேன். எல்லோரும் வந்து இணைந்து விட்டீர்கள். சந்தன்ராஜ் வருக வருக. உங்களோட வந்து இப்ப அவருக்கு ஒரு பாடல் கிடைக்கின்றது. பிராப்தம் திரைப்படத்தில் சுடச்சுட ஒரு பாடல் கொடுக்கின்றேன். அந்த எடுத்துறேன். அந்த பாடம் கையில கையில சுட்டு விட்டுறது. அதனால வைத்து விட ஆறட்டு இப்பொழுது சரி. இப்போ இப்பொழுது கணக்காரன் பதமாக இருக்கும்போது வரும்.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து சென்றது ரேவதி. உங்களுக்காக எல்லோரும் நாங்கள் கேட்டு வந்தோம். இந்த பாடல் இதோடுதான் இந்த சாவித்திரி வறுமை நிலைக்கு போனவர். இந்த திரைப்படம் எடுத்ததுலேருந்து அது பிளப்பா போயிட்டு, அந்த திரைப்படம் நஷ்டத்திலே போய்விட்டது. அதனால் அவர் அதுலேருந்து அவருக்கு

0: ஜெமினி கணேசன் ஐயா முதல்லே திருமணம் செய்தவராய் இருந்தாலும் அது யோகம் தெரியும். ஆனால் அவர் கலைக்கு கலைக்கு பைபோஸாகத்தான் அவர் காதலித்தவராம். அவரை எடுத்துக்கொண்டு அவர் முதலில் விரும்பவில்லையாம். அது சவுகார ஜெமினி அம்மா அந்த கதையை பேசும்போது கொஞ்சம் மனம் நின்று கொண்டு பேசினான். அதாலதான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு அவ இந்த நிலைக்கு எல்லாம் வந்தவருகிறேன். நல்ல ஒரு தரமான நடிகை அந்த காலத்தில், நல்ல பொண்ணாகத்தானும் இருந்தது. இவர் வந்து இருவரும் அவர்தான் பைபோஸாக அவளை கலைத்து கலைத்து சொல்லுவோம் வீட்டுக்கிட்டே வருவான் எங்கே போனாலும் பின்னால் இருந்தார் என்று சொல்லி அவர் காதல் நின்றுதானே ஒரு மாதிரி எடுத்து விட்டார். நல்ல ஒரு திரைப்படம். அதுல அந்த இந்த பாடல் வந்தது பழைய நினைவு, பிராப்தம். பிராப்தம் என்பது பழைய நினைவை கூறுவது. இதுக்கு முன்புற அந்த பிரவியை பற்றியது பிராப்தம். பிராப்தம் என்பது முற்புறப்பை பற்றிய இதுவர். அது பிராப்தம் என்று கூறுவார்கள். அவருக்கு அப்படி நடந்து போகும்போது முன்செய்த பலன் என்று கூறுவார்கள். அதாவது முற்புறமீத நடந்து இவர்கள் இந்த இவரும் வந்து இந்த பிரபுல ஒருவர் இணைகிறார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு இவர் ஒரு வேளாகாரம் மாதிரிதான் இவர் போறார். ஆனால் அந்த அவர் மனம், அந்த உள் மனம் ஒரு அந்த இப்ப தொடுபானம் தொடுபானம் இருக்குது அல்லவா, உள் மனத்திலே நிழலே ஒரு நினைவு ஒன்று இருக்கின்றது. இவர் ஒரு அருள், இவரோடு பழகிய மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாத அந்த பாசம். அப்ப ஒரு தடவை போகும் பொழுது இவருக்கு பழைய நினைவில் இப்படி முந்தின அவருடைய முந்தின பிறப்பில இவருடைய கதையை கொண்டு வந்து கூறுவார் அந்த பிராப்தன் திரைப்படம். நல்ல ஒரு திரைப்படம், நல்ல ஒரு திரைப்படம் வந்த திரைப்படம். ஆனால் அது வெற்றி படமாகவில்லை, வந்து போயிட்டு. நீங்கள் அவருடைய தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டது. நேற்று தினம் அவர்
1: பாட்டு பாட்டா உடனே வந்துருவார்.
0: இனி நான் வந்து அவருக்கு ஒரு பாடல் கொடுத்து எனக்கு எழுதி போட்டிருக்காரு ராமஜாத்தாக்கு பாடல் போட்டதுக்கு நன்றி. நான் வந்து அழைத்து பேசினேன், நானும் மீராவும் பேசியிருந்தோம். மகளிடம் போய் சொன்னேன் ஒரு நாளும் நகப்பருக்கு இப்படி நடப்பதில்லை, என்ன நடந்து எல்லோரும் விடவேற்றி சென்று அவருக்கு அவரை இருந்தாப்பே சத்தம் இல்லாமல் போய்விட்டது. ஆனா அழைப்பு அப்படி இருக்கும்போது கண்ணன் செல்வகுமார் எல்லாம் இணைத்து பார்த்தார்கள். அவர் இணைக்கப்பட கண்ணன் பல தடவை அழைத்தார், அழைப்பு ஒன்றும் கிடைக்கவில்லை. என்ன நடந்தாலும் கடைசியாக ஒவ்வொருவராக விடுபட்டு செல்லும் பொழுதும் அவரை பற்றி பேசுகிறோம். உறுதியாக என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணனும் விடுபட்டு சொல்லி விட்டார். அவருடைய அழைப்பு அப்படியே இருக்கின்றது. நானும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு போய் மகளிடம் சொன்னேன் இப்படி நாகப்பன் வந்தவர் ஒரு பதிலும் இல்லாமல் அவருடைய தொலைபேசி இணைப்பிலே இருந்தது, அதை எடுத்து பார்க்க வேண்டும் என்ற கூட உடனே மகள் போன அழைத்து அழைத்தோம். அவர் சொன்னார் தனக்கு அந்த இணைப்பில் இருந்து விடுபட்டு இப்ப இருந்து வர முடியாமல் இருந்தது. இதை வந்து தான்
2: சொன்னார்.
0: அப்ப வர முடியல ஐயா. ஆனால் நான் அவருக்கு ஒரு பாடல் கொடுத்து விட்டு தான் போயிருந்தேன். இங்க இதுல இந்த இதுல கொடுத்திருந்தேன் எங்களுடைய கதம்பன். நீ ஒரு விருப்பம் இருக்கல கதம்பன் பாடல் அந்த இதுல அவருக்கு எழுதிய ஒரு பாடல் ராமராஜன் பாடலை போட்டுன்னு அவர் கேட்டுட்டு எனக்கு எழுதி இருக்க ராமராஜன் பாடல் வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு விருப்பமான பாடல் தானே அது. எனக்கு விருப்பமான பாடல் வந்ததுக்கு நன்றி என்று அதன் பின்பு இன்று நேரலைக்கு வரவில்லை. இன்று மாலையிலே 4 மணி
1: வரவில்லை.
0: ஆமா ராணி அம்மா வந்து அது மனைவி பாடல், மனைவி பாடலுக்கு கணவனதுக்கு விருத்தம் எதுவும் எழுதியிருந்தாரு. ராணியில ஹஸ்பண்ட் வாழ்த்து எழுதியிருந்த அதெல்லாம் சொல்லி வச்சிருந்த வந்து கேட்ட பாட்டு அப்படித்தானே அம்மா என்ன கண்ணாலே ஜாடை செய்தாலே என்ன உடனே போக போறேன் என்னுடைய பாடத்தாருக்கு நான் போக போறேன் என்றார். என்ன பாடல்னு கண்ணாலே செய்தாலே என்ற பாடல்
1: இல்ல.
2: இன்னைக்கு வந்து மலர்களே அந்த பாடல்
0: மலர்களே மலர்களே என்ற பாடல்
2: கேட்டிருந்தேன்.
0: நாகப்பன் பதவி போட்டிருக்கின்றார். எங்களுடைய கனடா நேரம் காலை 6 மணிக்கு எனக்கு ஐயா எனக்கு மிகவும் பிடித்த மக்கள் நாயகன் ராமராஜன் படப்பாடலை கலம்பம் நேரலை நிகழ்ச்சியில் வழங்கியமைக்கு மிக்க நன்றி ஐயான்னு போட்டிருக்கின்றார். அவரால் வரவில்லை. அவற்றை போன் தொலைபேசி நான் அவுட் கோயிங் போவதில்லை போல இருக்கின்றது. இருக்கலாம். சரி அடுத்து என்ன ஆன்மீகத்தை பற்றி வந்த ஐயா என்று சித்தர்களை பற்றி சங்கரன் ஐயா வந்து நல்ல விளக்கம் தந்துட்டு போனார். சித்தர் என்றால் என்ன, சித்தர் திறமை என்ன, சித்தர்

0: நல்ல
1: விளக்கம். அவர் தினமும் ஒரு சித்திரை பத்தி
2: சொல்றேன்னு ஒரு ஐந்து வினாடிகள் ஐந்து பேசுவாங்க, நீட்டா பேசி பிரசங்கமா இல்லாமல் அவர் சுருக்கமா தந்த வழியில இன்று தந்தவர். நேற்று தந்தது பாம்பரசு பாம்பு அந்த அந்த அந்த இல்ல இல்ல கேது ஒரு கேது கேது கேத்திரம் கேது தலம் அதை தந்திருந்தார். இன்றைக்கு திரு சித்தர்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் சித்தர்களுடைய குணாம்சம் என்ன, அவருடைய சிறப்பு என்ன பத்தி 15 சித்தர்கள் தான் திறந்த சித்தர்கள் என்று 45-47 சித்தர் வரைக்கும் சில ஆய்வுகள் வந்திருக்கின்றது போதில்லை நல்லபடியங்களை பேசினார். அவர் நேற்று அந்த மகாமேரு மலையை வாசுகி என்ற பாம்பினால் அணித்து அந்த விஷம் அமிர்தம் ஆலவால விஷம் அந்த கதையை அதை பற்றி கூறியிருந்தவர். அதே நேரத்தில் மகாலிங்கம் வந்து இது கூறியிருந்தார், இந்த ஆடாதோடைய கையாந்தகரை மீண்டும் முக்கூட்டு கஷாயம் போடுறதெல்லாம் கூறியிருந்தார். அவர் இந்த சளிக்குரிய மருந்து மருத்துவம் கூறப்பட்டது என்று. நீங்கள் என்ன இதுல கூட இருக்கின்றீர்கள், யாரும் என்ன தகவல் கொண்டு வர
1: போகின்றீர்கள்?
2: அருமையான ஒரு காதல் திரைப்படம் பார்த்த மாதிரி இருந்தார் இவர். அந்த மயக்கத்தில்
1: ஒரு இனிமையா போனாலு
2: அழகா இருந்தது. நேரம் போனா தெரியவில்லை, நேரம்
1: போனது தெரியல,
2: அதுல சுருக்கவும் முடியாமல் போய்விட்டது. எனக்கு நல்ல பாடல்கள், புதிய பாடல்கள், நல்ல பாடல்கள் தெரியுது. நீங்க புதிய பாடல்கள் புதிய பாடல்கள் குறை கூறுவாங்க, ஆனா அந்த பாடல் நல்லா நல்லா அந்த பாடல்கள் கேட்டிருந்தார்கள். நல்ல பாடல், நல்ல பாடல்கள். அடுத்து யார் கூறுங்கள்?
0: அப்பா நானே இது தடங்களுக்கு வருந்துகிறேன்.
2: நந்தி அம்மா, நீங்கள் இந்த திருப்புகள் பாடுவீர்கள், திருப்புகள் தந்தீர்கள், ஒன்றுக்கு ரெண்டு பாடல் தந்தீர்கள், உங்களோட குழுவினர் 3 நாட்களும் முடிஞ்சு கேட்டீர்கள், இவர்களெல்லாம் வரவில்லையா என்று வந்து விட்டார்கள், கலந்திருக்கின்றீர்கள். இதுவரை நேரமன் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றியும் வணக்கமும் கூறி விடை தருகிறேன். மகளே, இந்த இரவு நல்ல இரவாக உங்களுக்கு அமைந்து நாளைய தினம் பாருங்கள், பாடலை கேட்போம். அவர்கள் எப்படி நீங்கள்
0: எல்லாரும் மசாலா
2: பண்ணுவோம், அப்பாவுக்கு மசாலா பிடிக்காது, அப்பாவுக்கு மசாலா விட ரசம் மட்டும்தான் பிடிக்கும், மசாலா பிடிக்காது.
0: நீங்க
2: இருக்கின்றன இப்ப எப்படி அம்மா அம்மா கூறி சொன்னார்களோ அதே போல விட வைத்துக் கொள்ளுங்கள்.
0: நன்றி, நன்றி.
1: அப்படி
2: செல்லவானு அப்படித்தான் நம்ம நிகழ்ச்சியை
1: நான்
2: கூறுகிறேன், உங்களுக்கு மீரா அம்மா சொல்லி தந்த எப்படி என்றால், உங்களுடைய இயக்குனர் நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக இருந்து அறிவிப்புகள் முடித்து விடை வரும்போது எப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லி போகிறீர்கள் அல்லவா? அதே போன்று இந்த கதம்பன் நிகழ்விலே உங்களோடு இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் பெயரை சொல்லி அவர்களை வந்து இயக்குநரிடம் இன்னும் விடவேற்றி சொல்ல வேண்டும். இதுவரை நேரமும் கதம்பன் நிகழ்வின் நடந்த வடிவத்தை கூறி சந்தன் ராஜ் அவர்களுக்கு, செல்வகுமார் இணைத்து விட்ட அவருக்கு, கண்ணன் இணைத்தார் உங்களை, அதோடு உங்களோடு உங்களுக்கு பதிவு தந்த ஜோஜ் இந்த பெயர் சொல்லி அப்படித்தான் விடைபெறணும். நீங்கள் எப்படி விடைபெறுங்கள் பார்ப்போம்.
0: இதுவரை கதம்பன் நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பளித்த அப்பாவுக்கும், உடன் இணைத்து விட்ட சகோதரர் செல்வகுமார், கண்ணன் மற்றும் இணைந்த சகோதரர் ஜார்ஜ் மற்றும் நம்ம சகோதரர் சிலுவை, அவர்கள் எல்லோருக்கும் சிலுவை சந்தானர், அனைவருக்கும் இந்த நேரம் எனக்கு உங்களிடம் உரையாடியதில் ரொம்ப சிறப்பா இருந்தது, நல்ல நிகழ்ச்சிகளை கேட்க முடிந்தது. இது வரைக்கும் உங்களோட பேசியதுல ரொம்ப மகிழ்ச்சி.
1: இயக்குனர் விட்டீங்க, முக்கியமான இயக்குனர்
0: இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்புடன்
2: ரேவதி திருநின்றாவூர் ரேவதி
0: சென்னை
1: அனைவருக்கும்
0: காலை வணக்கம். காலை வணக்கம்,
2: நன்றி. உங்கள் காலை வணக்கம், நன்றி அம்மா. எங்களோடு உங்களாக ஒரு பெண் குரல், ஒரு சிட்டுக்குருவி மாதிரி பெண் குரல்ல இருந்து எங்களோட அளவலாவி இந்த அம்மாசன் அம்மாசன் காதாளி பையன்களை வைத்துக் கொண்டு அம்மா அப்படிதான் சொல்லலாம். நான் அப்படி சொல்ல, நான் எங்க செல்ல குழந்தைகள் சொல்லுவேன். எங்க செல்ல குழந்தைகளோடு இருந்து அடி செல்லும் உங்களுக்கு நல்ல இரவாகவும் நல்ல பகலாகவும் வரும் என்பது வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி அம்மா, விடைபெற்று செல்லுங்கள்.
1: பன்னெண்டு மணி அளவில் அப்படிதான் கணக்கு.
2: பன்னெண்டு மணியோட இப்ப நாகப்பன் வந்தா ஒரு மணிக்கு போகும். இதுக்கிடையில ஓடி போற சிவகாமியும் சிவகாமியும் கலைவானந்தருவார், சிவகாமியும் இவர் எங்களுடைய ஆசான் வருவார். இப்படி நடக்கும் அம்மா. இது ஒரு ஒரு இது இந்த கடை இப்படித்தான் வியாபாரம்.
0: தெருக்கூத்து அப்பா, தெருக்கூத்து
2: எல்லாம் நேற்று ஒரு தெருக்கூத்தோட வேதம் கிடைக்காமலே நின்று விட்டார். பிரதான தூக்கி போட்டு முடி போட்டிட்ட ஓட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் திறந்து பாக்குறது தூக்கமா. நன்றி நன்றி அம்மா.
1: என்னுடைய நாளைய பாடல் எழுதுங்க ஐயா.
2: நாளைய பாடல் சந்தன ராஜ் கூறுங்கள் ஐயா.
1: முகம் பார்க்கலாம்,
2: நல்ல பாடல் இல்ல. முகத்தில் முகம் பார்க்கலாம்.
1: அது படத்தின் பெயர்.
2: சந்தன் ராஜ் இப்படி வந்துட்டாரோன்னு அவருக்கும் முகத்துல பாரு, கண்ணாடிக்கே பார்த்து விட்டுருவார்.
1: அது படத்தின் பெயர். அது பாடல் ஆசை நெஞ்சின் கனவுகள்.
2: ஓ, ஆசை நெஞ்சின் கனவுகள்.
1: கனவுகள் வளர்பிறை.
2: ஓ, ஆசை நெஞ்சின் கனவுகள் வளர்பிறை. அது வளர்ப்புறதான் வளர்ப்புற. இது நாளைய பாடல். இன்று யாருக்கு அடுத்த பாடல் வேண்டும்?
1: அப்ப சொல்ல பாட்டு
2: யாருக்கு? செல்வகுமார் என்ன
1: பாடல்?
2: நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடல் உங்களுக்கு வேண்டுமா? சரி, நெஞ்சம் இல்லை. அதே மாதிரி நல்ல பூர்வீக கருத்துள்ள பாடல். நெஞ்சம் நெஞ்சம் மறப்பதில்லை. மூன்று தலைமுறை கதை. கண்ணா அந்த படம் பாத்தீர்களா? அது வந்து மூன்று தலைமுறை இல்ல, மூன்று தலைமுறைக்கு ஒரு காதல் தம்பதிகளை கொல்லுறாங்கள ஐயா. இணை வேலை வேலை வரும் இல்ல. நம்பியார் வந்து மூன்று தலைமுறை வரைக்கும் வில்லனாகவே இருப்பார். அந்த காதல் ஜோடி முதல் தலைமுறை விட்டு இரண்டாவது தலைமுறை அவரை கொள்வது. மூன்றாவது தலைமுறை
3: என்ன படம்? அப்ப என்ன படம்?
2: நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை அந்த பாடல் அதுதான் இருக்குங்க.
3: பொண்ணு மணி படத்துல இருந்து நெஞ்சத்துல இன்னாருன்னு சொன்னா தெரியும்.
2: இவர் நெஞ்சம் மறப்பதில்ல தானே, அதுக்காக நீங்க இன்னாரன். சரி, நல்ல பாடல் ஜோஜ். உங்களுக்கு என்ன பாடல் ஐயா?
1: எனக்கு நாளைக்கு ஐயா இது
2: மாதிரி சொல்றாரு. நாளைக்கு இந்த பாடல், இன்னைக்கு பாடல் இருக்கின்ற என்னமோ.
1: எப்படியாவது குடுப்பீங்க.
2: அவருக்கு அடங்கி மூணு பாடல் கொடுத்து இன்னைக்கு எனக்கு என்ன லாட்ரி அடிச்சிருக்கேன். லாட்ரி வானிலா நிலா அல்ல ஒரு நாளைய பாடல். சரி, இன்று யாருக்கு அடுத்த பாடல் வேண்டும்? கேட்கலாம், கேட்டுவிட்டு செல்லலாம், இருக்கலாம், காரியம் இல்லை. என்ன பாடல் ஜார்ஜ் இன்றைக்கு வேணும்? லாட்டரி அடிச்சு
1: இன்னைக்கு டக்குன்னு கேட்டேன் நினைவு வர மாட்டேன்.
3: அவர் காட்டுல நிலைமை
2: அவங்க தலையில பின்னால ரெண்டு தட்டு தட்டுன்னு வரும் பாடல் உடனே
1: இது மறுபடியும் படத்துல இருந்து ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாம். அந்த பாடல
2: நியாயமான கோரிக்கை ஐயா. இப்ப உங்களை பொறுத்தவரை ஆசை அதிகம் வச்சு அடக்கி
3: வைக்கலாம்.
2: அது நல்ல இதுதான். ஆனால் அது ஒரு என்ன அடக்கி வைக்க முடியுமா அங்க கோயத்துல கொஞ்சம் கடினம்தான். ஆசை அதிகம் வச்சு அந்த பாடலை வைக்கலாமா என்ற பாடலை காற்றலை தர விரும்பும் மூலையிலே மறுபடியும் திரைப்படம் என்று கூறியிருக்கின்ற பாடல் வருகின்றது.

0: அந்த பாடல் வந்தது. நன்றி கூறிவிட்டார் பாடல் வந்தது. நன்றி மன்னரே, நல்ல பாடல் கேட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த இந்த நிகழ்ச்சியும் அங்கே பாண்டிச்சேரியும் கேட்டுக்கொண்டிருப்பார்களா?
1: அவர்கள் 12
0: மணி ஆயிட்டு தானே, அங்கே 12:16 பாண்டிச்சேரி நேர வித்தியாசம் இருக்கா?
1: ஸ்கூல் இல்ல இல்லையா, அதால லேட்டா தானே இருந்திருக்காங்க.
0: ஆமா ஆமா ஆமா. இப்ப பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நேர வித்தியாசம் இருக்கின்றதா? கனடாவிலே இப்ப நாங்கள் இருக்கிறோம் ஒன்றாரியோ மொன்றியால் எல்லாம் ஒரே நேரம். வான்கூவர் என்ற அந்த மாநிலத்திலே 3 மணி நேரம் வித்தியாசம் அவர்களுக்கு முன் திணிப்பாங்க. அதே மாதிரி நான் வைத்தியம் பார்க்க சொல்லுங்க, நியூ பிரான்ஸ்விக் என்ற மாநிலத்தில் 1 மணி நேரம் வித்தியாசம்.
1: அமெரிக்காவில
0: வந்து கலிபோர்னியா புளோரிடா எல்லாம் 3 மணி நேரம் வித்தியாசம். பக்கத்தில் இருக்க நியூயார்க் இல்ல ஒரே நேரம். இங்கிருந்து என்னுடைய வீட்டில இருந்து 6:30 பிரயாணம் செய்தால் நியூயார்க் மாநிலத்துக்குள்ளே கால் வைத்து விடலாம். அதே போல இன்னொரு பாதை இருக்கின்றது, நியூயார்க் மாநிலத்தின் மற்ற பகுதிக்கு நாம் செல்ல வேண்டும்னா இன்னொரு 1000 தீவுகள் உள்ள ஒரு கடவு கொண்டிருக்கின்றது. அந்த கடவை நான் அந்த பிரிட்ஜை அந்த பாலத்தை தாண்டி போனால் கால் வைத்தால் இங்கிருந்து 3 மணி நேரத்தில் நாங்கள் நியூயார்க் சிட்டியில நியூயார்க் மாநிலத்துக்கே கால் வைத்து விடலாம். அதனுடைய டவுன் டவுன் தலைநகர் கிட்டத்தட்ட 8 மணிக்கால வித்தியாசத்திலே இருக்கின்றது. அந்த எல்லையை நாங்கள் இப்பொழுது எந்த வீட்டிலேருந்து நியூயார்க் மாநிலத்தின் ஒரு எல்லை இருக்கின்றது, நான் ஒரு 10 நிமிடத்திலே கால் வைத்து விடுவேன். எங்களுக்கு இருக்கு, நான் இருக்கேன் அப்படி இந்த கரையோரத்தை அண்டித்தான் இருக்கின்ற 2 நாங்கள் அந்த பார்டர்ல தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த இடமும் கொண்டால இப்ப நான் அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாநிலத்தின் மெசினா என்ற கிராமம், அந்த கிராமம் இது கோன்வால் என்ற கிராமம், இரண்டுக்கு நடுவிலே ஒரு 10 நிமிடங்களில் ஒரு 7 கிலோமீட்டர் அப்படித்தான் இருக்கின்றது. அதே நான் கால் வைக்கலாம், ஆனால் அது ஒரு கிராமம், அது நியூயார்க் நகரம் அல்ல, ஒரு கிராமம்,
1: அமெரிக்க கிராமம்.
0: ஆனா அமெரிக்காவுக்குள்ளே கால் வைத்து விடுவேன். இப்பொழுது நாங்கள் போவதில்லை, போக முடியாது, கொரோனா எல்லாம் தடுத்து நிறுத்தி வைத்திருக்காங்க, நாங்கள் போக முடியாது, விசேஷ காரணம் காட்டி போக விரும்பவும் இல்லை, அங்கேதான் மோசமாக இருக்கின்றது. அப்ப நியூயார்க் மாநிலம் வந்து
1: சரியா, நீங்க மத்த டைம்ல போனா அந்த கடவுச்சீட்டு
0: காட்டித்தான் போக வேண்டும், காரணம் காட்டித்தான் போக வேண்டும். என்ன காரணம், அங்க போற இங்க இருக்க என்ன வேலை செய்த உயர்த்த வாகனத்துல போனால் கூட அவர்கள் கேட்கலாம் கேள்விகள். இப்ப நாங்கள் பக்கத்தில் அடிக்கடி போய் வரப்படியால் அதுல உள்ள அந்த பரிசோதனையாளர்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு முகம். அடுத்த இப்பொழுது அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்தவுடன், கடவுச்சீட்டை கொடுத்தவுடன் அங்க அவர் ஸ்கேன் பண்ணுவார்கள். அது தெரியும் குடிவரவு குடிவரவு. திரும்பி நாங்கள் வரும்பொழுது எங்களுடைய கஸ்டம்ஸ்களால இவர்கள் பார்த்தார்கள், எப்ப போனாய், என்னதுக்கு போனாய், என்ன வாங்கினாய் என்று அங்க பண்ணுவோம். அந்த அத அந்த சட்டத்தின் கம்மியத்தை நாங்கள் எங்கட பாட்டுக்கு போக முடியாது. அது உங்களுடைய இஷ்டமாக, அவர்கள் யாரும் கேட்டு கேள்வி இல்லைன்னு போக முடியாது. அவர்கள் மறைத்து எங்களை பார்த்து பரிசோதித்தான் விடுவார்கள். சில சமயம் அவர்களுக்கு நம்பிக்கை என்ன, நான் எல்லாம் வந்து சுத்தி பார்க்கும், வேற பொருட்கள் கடத்துறவர்கள் இருக்கிறார்கள் தானே, அதற்காக ஆயுதங்கள் ஒரு ஒடி பொருட்கள் ஒரு பொருட்காது என்று பார்ப்பார்கள். எங்கள்கிட்ட தான் அதுகள் இருக்காது தானே, வந்து விடுவோம்.
1: அதே மாதிரிதான் பாண்டிச்சேரியில இருந்து இப்ப நாங்க தமிழ்நாடு பார்டர் வரும்போது பஸ்ல ஏறி செக் பண்ணுவாங்க.
0: ஓ, அப்படி இருக்குங்களா, பாண்டிச்சேரி பிரான்ஸ் நாட்டுக்கு?
1: மேலோட்டமா செக் பண்ணுவாங்க, ஏன்னா பாட்டில்
0: வச்சுக்கிறாங்களான்னு. கடவுச்சீட்டு, அது கடவுச்சீட்டு இல்ல, பாட்டில் தனி பாட்டில் வச்சிருக்க கூடாது. பாண்டிச்சேரிய முறை இருக்குங்களா, மணி விலை குறைவா?
2: விலை குறைவு
1: பாருங்க.
2: நினைப்பாங்க.
0: அப்படி
2: பாட்டுதான் ரொம்ப விலை கம்மி. பாண்டிச்சேரி போயிட்டு பாருங்க, அங்க ரொம்ப விலை கம்மி
0: தான்.
1: அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாம் கூட கம்மி ஐயா. எலக்ட்ரிக்கல் பொருள் கூட
3: சில பொருளுக்கு வரி கிடையாது, அதனால அங்க
0: அதைத்தான் புதுச்சேரி என்று சொல்லுவாங்க. இப்ப இது தேர்தல் மாவட்டமாக்கி புதுச்சேரி என்பதுதான்
3: புதுச்சேரி.
0: அதேதான், ஆனா அது பிரான்ஸ் நாட்டினுடைய கலைஞர் தான் இது.
3: எதிர்பார்ப்புல இருக்கு. ஆமாங்க, அதாவது அந்த நாலு மாநிலம் இருக்கு இதுல, காரைக்கால், மாகை, யானம், அப்புறம் பாண்டிச்சேரி. இந்த நாளும் வந்து பெஞ்ச் மாநிலம்.
0: அவர்களுக்கு பாஸ்போர்ட் எந்த பாஸ்போர்ட்?
1: பழமையா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இது பிரெஞ்சு பாஸ்போர்ட். பிரெஞ்சு போலாம், மற்றபடி எல்லாம் போக முடியாது. பிரெஞ்சு இது
0: எனக்கு தெரியக்கூடியதாக, இப்ப 35 வருடங்களுக்கு முன்பு இந்த தமிழர்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து வந்த காலங்களில் சில சில அயல் நாட்டு புத்தகங்களை பார்த்தபோது பாண்டிச்சேரி என்ற இடத்துல பிரான்ஸ் நாட்டினுடைய புத்தகம் தான் இருந்தது. அப்படித்தானே? இப்பொழுதும் அப்படித்தானா? பிரெஞ்சு
3: காலத்தோட மாநிலம்
1: வந்துவிட்டு கோவா மாதிரி
3: பாண்டிச்சேரி டெல்லி தாமன் அதெல்லாம் வந்து.
2: அதை விட பாண்டிச்சேரியில ஒரு நகைச்சுவை நடக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு ஒரு 10-20 பாட்டில் வாங்குவாரு அந்த கடையில போய், மதுக்கடையில வாங்கிட்டு ஒரு பஸ் ஏறி உட்கார்ந்த உடனே மதுக்கடையில, அந்த மதுக்கடையில இருக்கிற அந்த விக்டர் போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுவாரு, அடுத்தல கொஞ்ச தூரத்துல இந்த செக் போஸ்ட் இருக்கும், அதன்படி பாட்டுல அவரு இவங்க பறிக்கிட்டு வந்துருவாங்க.
0: எங்கட ஊர்ல எங்கட ஊர்ல இந்த சாராயம் என்பது ஒருவர் 2 பாட்டில் கொண்டு போகலாம். அப்ப அந்த அயல் இடத்துல போய் வாங்கி கொண்டு 10 பேர்த்துல வாங்கினா பஸ்ஸுக்கு வேணும்னா 5 பேரிட கொடுப்பாரு, 2-2 பேர்ல கொடுத்து விட்டுருவார்கள். அப்ப பொலிஸ் வந்து பார்த்தா 2 பேர் தான், சில பேர் அடுத்த ஹோல்டர் இறங்க 2 பேர்த்தையும் கொண்டு இறங்கிடுவாங்க. குத்து வைத்தவருக்கு தெரியாத அவங்க அடுத்த ஹோல்டர் இறங்கியும் போயிடுவாங்க. அப்படி நடக்கின்றது. சரி, அடுத்த பாடல்
2: என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன சட்டை போட்டிருக்காரு சொல்லி விட்டவுடனே கரெக்டா வந்து அவனை தூக்கிடுவாங்க. கரெக்டா
0: வந்து அப்படி கடத்தி கொண்டு வரேன். அது நல்ல விடயம், அது நல்ல விடயம். ஒரு மதுவை
2: கடத்துவான் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க,
0: என்ன ஜோஜ் மென்னரா இருந்து கொண்டு இப்படி செய்ய விடுறீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே.
2: அவர் இப்ப கோயத்துல
0: இருக்காங்க. அடுத்த பாடல் யாருக்கு? செல்லகுமார்,
3: வணக்கம்.
0: அடுத்த பாடல் யாருக்கு? என்ன பாடல், என்ன பாடல் வேணும்? அடுத்தது யார்? நீங்க அடுத்த யாரும் தீர்மானிக்க வேண்டும்.
2: என்னுடைய பாடல்
0: கொடுத்துருக்கேன். ஜாடை வந்துட்டு என்ன பாடல் வேணும்?
2: அக்னி சாட்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து போறேங்க.
0: என்ன பாடல்?
2: கண்ணா காணும் கண்கள்.
4: நாகப்பட்டினம் போன்ல பேசினேங்கப்பா, வெளியூர் போய்கிட்டு இருக்காங்கப்பா,
0: என்னால
4: பேச முடியல அப்படின்னாரு. அவருக்காண்டி ஒரு ராமராஜன் பாடல் ஒண்ணு போட்டு போட்டிருக்கோம்.
0: அவருக்கு கிடைக்கும் அந்த பாடல். கனா காணும் கண்கள் மெல்ல வந்து வரும் இல்லையா?
2: மெல்ல, அதே பாடல்தான்.
0: சாட்சி அந்த பாடல் யாரு பாட
2: போறீங்க?
0: நீண்ட பாடல், அந்த பாடல் வரவங்க பாடல். அக்னி சாட்சி திரைப்படத்திலிருந்து கனா காணும் கண்கள் பாடல் வணிக திரு சந்தன்ராஜ் அவர்களுக்காக சுட சுட வழங்கப்படுகின்றது.

நெஞ்சத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை

0: இனிமையான அந்த பாடல் கருத்தோடு வந்த பாடல் சிவகுமார் நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் வந்து சரிதா தூக்கிட்டு அது வேற யாரும் சரிதாவா இருக்காது கிளியராக சரிதான்னு காட்ட இல்ல என்ன சரிதா தூக்குமா
1: வாலியினுடைய
0: வருகிறைக்கு வந்தது எஸ் பி பாலமணியம் அழகா பாடம் எஸ் பி பாலமணியம் அவர்கள் குணமடைந்து வந்துருக்கார் போல் இருக்கு இல்லையா ஆமா அப்பாவோட மனைவியோட திருமண நாள் கொண்டாடி இருக்கிறாரு கொண்டாட போனார் என்று வரன்னு சொல்லி இருந்தார் நல்லது சொந்தாச்சு உங்களுக்கு நிறமாக நாளைக்கு வேலை நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு விடை கொடுக்கப்படும்
1: ஐயா நானும் விடைபெறுகிறேன் இதுவரை நேரமும் கதம்பம் நேரலையில் என்னுடன் நிகழ்ச்சியில் இணைந்து பயணிக்கும் செல்வகுமார் மற்றும் கண்ணன் மற்றும் குவைத்தில் இருக்கும் ஜார்ஜ் மற்றும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் இயக்குனர் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இயக்குனர் மீராம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்து சென்ற ரேவதி அம்மா அவர்களுக்கும் இனிய வணக்கங்களை கூறி மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா
0: வணக்கம் வணக்கம் அடுத்த பாடல் யார் அடுத்த பாடல் தாங்க
2: வணக்கம்
0: நீங்கள் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் போயிட்டு
2: ரொம்ப
0: அன்பு போட்ட வேண்டிய பாடல் யாரோ நீங்கள் கேட்கவில்லையா சரி அந்த பாடல் வருகின்றது காற்றலையில் வணக்கம் தலைமுறை சொல்லிக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சம் செல்வகுமார் உங்களுக்காக வருங்க இந்த பாடல் உடல் மூன்று தடவைகள் காற்றலையில் அண்மையிலே போனது ஐயா நீங்கள் கேட்டீங்க
3: நானே கேட்டிருந்தேன்
0: ஆமா
3: கேட்டிருக்காருங்களா
0: சரி சரி இப்பொழுது கேட்டுங்க கேட்டுமா வருங்க
2: நல்லா அதாவது நல்லா பாடி

0: அவன் ஒரு சரித்திரம் திரைப்படுத்த பாடல் கேட்டோம். அன்பு உறவுகளை செல்வகுமார்
1: நன்றி
0: வாழ்த்து. அடுத்த பாடல்
2: அப்ப என்னோட பாடல் கேட்டா
0: கூறுங்கள் என்ன பாடல் வேண்டும்.
2: அப்ப எனக்கு வந்து பாப்பியன் நடிச்ச தென்றல் படத்துல இருந்து
0: நான்
1: வந்து இந்த வணக்கம் பாடல் ஒண்ணுதான் ரெண்டு மூணுதான் இருக்கும். கண்ணன் வந்து வணக்கம் இருக்க முடியாது, நான் நினைச்சு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். புதுசாக கொண்டு வர்றாங்க
0: வணக்கம். எத்தனை வணக்க பாடல்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம் பாடல்.
1: எனக்கு
0: தெரிய வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, வணக்கம் வணக்கம் என் அம்மாவுக்கு வணக்கம், வணக்கம் வணக்கம் பலமுறை சொன்னது கூட பாடல், வணக்கம் வணக்கம் பாத்தியாரு, வணக்கம் பாத்தியாரு, வணக்கம்
1: நினைக்கிறேன்.
0: இது பரியாரம் பெருமாள் சின்ன பாடல் கண்ணா.
2: அப்ப தென்றல்
0: படங்கள் தென்றல் திரைப்படம் அடுக்கும் பாடல கணக்கு வணக்கம் என்று ஆரம்பிக்க நிறைய பாடல்
3: குத்துசாமி பாடிய பாடல்.
0: ஆமா அப்படியா தென்றல்
2: நல்லா இருக்கு பாப்பா, குரல் நல்லா இருக்கு பாப்பா.
0: அவருடைய பாடல்களுக்கு நல்லா அப்படி கம்பீரமான குரல் அவருக்குன்னு மன்றியல் தமிழ் வானொலிக்கு விஜயம் செய்தவர் தானே, இது கச்சேரி செய்தவர் எங்களுடைய ஆண்டு விழாவில். ஏன் அப்படிதான் குழந்தை, சின்ன குழந்தையாம், எனக்கு தெரியாத மகள் மகள் நடத்தின காலத்தில் அப்பொழுது நான் பறை அடிக்கிறத பத்திய பாடாளா தம்பி? அதுதான் பாட்டு. சரி, அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. கண்ணன் உங்களுக்காக தென்றல் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் மரபு பாடல் ஆரம்பத்தில் ஆரம்பத்திலே பாருங்க, ஆரம்பத்திலே

கொண்ட கிளி நாடகத்த கிளி. மலரும்

பாய்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது அன்பு உறவோடு. இது முருகர் தமிழ் வானொலி தமிழ் சேவையில் கண்ணன் கேட்ட பாடல் ஒலித்து வந்து நன்றி நன்றி. இது புத்தம்புது பாட்டு திரைப்படம் இல்லையா தம்பி? புத்தம்புது பாட்டு தான் இந்த புத்தம்புது பாட்டு சிங்கர்
1: தென்றல்
0: தென்றல் தென்றல் மூவி பாடல் நல்லது. நீங்கள் சரி நல்லது. அனைவருக்கும் பாடல் கிடைத்து விட்டது என்று எண்ணுகின்றேன் இல்லையா? இப்பொழுது நேரம்
1: 12:40.
0: ஒரு சத்தம் வந்து கேட்டீர்களா உங்க பாட்டுல? அதான் எனக்கு பிடிச்ச பாட்டு. எடுக்கும்போது தாட்டி
2: விட்டு
0: இடையில ஒரு சத்தம் ஒண்ணு வந்ததல்லவா? நான் எனக்கு உறுதியாக ஒரு பாடலை போடுவோம் எண்ணி நீங்க கேட்பீர்கள். நானும் இருக்கார் கேட்போம் ஒரு பாடல் எண்ணி போட்டு எடுத்த போது அது டக்குனு சத்தம் வந்து விட்டது. பிடித்திருப்பாங்களோ எண்ணினேன், அப்ப கேட்கவில்லை. நல்லது. இதோடு நாங்கள் காற்றிலிருந்து விடுவர நேரம் வந்து விட்டது. பாடலை கேட்டு விட்டு விடுவது விடுபாடுகிறீர்களா?
2: கேட்டு விட்டு
0: மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான ஒரு பாடல் நல்ல வரிகளோடு வருவது எனக்கு பிடித்திருந்தது. உங்களோடு இணைந்து இந்த நேரத்தில் அந்த பாடலை கேட்க விரும்புகின்றேன். மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து.

0: மகாகவி காளிதாஸ் பாடல் ஒன்று கேட்டோம் அன்பு உறவுல. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அன்பு நீ நெஞ்சங்கள் வந்து இணைந்த வேளையிலே இறுதியாக இறுதி வரை என்னோடு பயணித்த அன்பு செல்வங்கள் அருகே இருந்து அவர்களோடு சேர்ந்து இந்த பாடலை நானும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். குரங்கள் இப்பொழுது என்ன செய்வோம்? நல்ல பாடல் என்ன அவர் காளியை வணங்கி தாசனாக வந்தவர், கவித்துவம் பெற்று வந்தவர். சரி குறுங்கள். மன்னர் புறப்பட போறாரா?
1: நான் விடைபெறுகிறேன்.
0: சரி சென்று பாருங்கள்.
1: நன்றி ஐயா. இதுவரை நேரமும் எங்களை நெறிப்படுத்தி வழி நடத்திய எங்களின் கதாநாயகன் பேரரசர் எங்கள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பயணித்த செல்வகுமார் ஐயா, ரேவதி அம்மா, கண்ணன் ஐயா, சிலுவை சம்மராஜ் ஐயா, வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் இயக்குனர் மீராம்மா அவர்களுக்கும், நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குவைத்திலிருந்து ஜார்ஜ் விடைபெறுகிறேன் ஐயா.
0: கண்ணன் கண்ணன் செல்லக்குமார் அவர் திரைப்படத்துல பாரதி ராஜா பாக்கிய ராஜாவுக்கு ஒரு வசனம் கூறுகிறார்கள், ஒரு பாடல் இருக்கிறது, ஒரு கதாநாயகன் உருவாகிறான்ண்டு. அறுபது பாடல் ரெடி ஆகிறார். என்ன கண்ணன்? ஆனா அவர் மூன்று தொப்பிகள் தந்தார். அந்த மூன்று தொப்பி யாருக்கு அளவு? கதாநாயகன் சக்கரவர்த்தியாருக்கு அந்த தொப்பிய
1: போரரசர்.
0: அளவானவர்கள் கூட்டுக்கொள்ளட்டும். நன்றி ஜோஜ். அளவோடு சென்னை வாழுங்கள்.
1: இல்ல ஐயா, எப்பயுமே சொல்றேன் ஐயா, எங்கள் அபிமான நட்சத்திரம். என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் நீங்களும் வந்தா பஸ்ட் உங்களதான் பாப்பா, அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார்.
0: அப்படியா? அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய அன்புக்கு நன்றி. இரவு நல்ல இரவாக அமைந்து நாளைய தினம் நல்ல பொழுதாக முடியும். நாளை நாங்கள் சந்திப்போம். சென்று வாருங்கள். மன்னவரே, நல்லவரே, வல்லவரே, உங்களை சுத்தி சப்ளை இருக்கவே கவனம்.
2: எங்களுக்கு ஏற்படும் போது வாழ்க்கையில அப்பாவா தான் நாங்க வந்து ஒரு மாதிரியா
1: ரோல் மாடல் முன் உதாரணம்
2: என்னன்னா, இந்த வயதுலயும் ஒரு கடமை பணியாற்றணும்னு எந்திரிச்சு வந்து தன்னுடைய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சு அவ்வளவு பேருக்கும் ஒரு கொஞ்சம் கூட முகத்தை வந்து சுமிக்காம அத்தனை பேருக்கும் இன்முகத்தோட அவங்க கேட்ட பாடல அத்தனையும் கொடுத்து பிரிஸ்கா வேற அப்படியா ரைட்டு ஊக்கவா கடைசி நேர் வரைக்கும் அவ்வளவு பிரிஸ்கா செய்வீங்க பாருங்க. உங்களை பாத்துட்டு
1: செல்லக்குமார், செல்லக்குமார் இடையில இது பண்றேன். இந்த ஐயா, இந்த பாரதி அம்மா பேசினாங்கல்ல, அவங்க என்ன ஊரு?
0: பாரதி அம்மா பேசினவோ பரவாக்கோட்டை.
1: அவங்க எப்படி சொன்னாங்க? நான் வெளியே கேட்டிருந்தேன். அவங்க நீங்க சொல்ற உங்க பேச்ச கேக்கிறதுக்கோசரமே இந்த ரேடியா போறேன். அதே மாதிரி நீங்க கெட்டிக்காரி கெட்டிக்காரின்னு சொல்றது அவ்வளவு அருமையா அவ்வளவு கேட்டு வாழ்றாங்க பாருங்க.
2: அதே மாதிரி மதிப்பா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க பாருங்க. அந்த வார்த்தை ரொம்ப பெரிய விஷயம். இல்லாம போனாங்க அந்த மாதிரி
0: வாழ்க்கையில எல்லோருக்கும் எல்லா
2: உழைச்சோட இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்டவொடனே கொஞ்ச நேரமாவது மகிழ்வு வந்து
0: மறந்து விடுவோம். ஐயா உலகமே மகிழ்வை தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள். உங்களாலே தானே ஐயா மகிழ்வை வழிகாட்ட

0: ஒரு மழை வருவது போன்று ஒரு அடை அறிகுறி தெரிகின்றது. இனி நாங்கள் கோடையை இழந்து விட்டோம் ஐயா, இனி எங்களுக்கு கோடை என்பது இல்லை. இப்படித்தான் இடைக்கிடையே வெயிலும் உஷ்ணம் இருக்கணும். இப்படியே நாங்கள் இலைகள் எல்லாம் பழுத்து இந்த மாத இறுதியிலே இலைகள் பழுத்து சொரிந்து அக்டோபர் மாதத்தில் முற்றாக சொரிந்துவிடும். குளிர்நிலை வந்துவிடும், அதாவது காலநிலை நன்றாக கீழே போய்விடும். நாங்கள் குளிர் அங்கிகள் குளிர் சப்பாத்துகள் எத்தனை வாகனங்கள் ஸ்டார்ட்டுக்கு
1: கஷ்டம், ஐஸ் கொட்டுமா ஐயா,
0: 40-50 சென்டிமீட்டரும் வரும் ஐயா, 40 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர் வரும். எங்களை கதவு திறக்க முடியாது, வெளியே போகும் கதவு திறக்க முடியாது. அது வீடு கட்டும் பொழுதே அதுகளெல்லாம் இணைத்து விடுவார்கள். இங்கே வந்து இங்கே வீடு கட்டும் போடும் மகன் விண்டரை மையமாக வைத்துத்தான் எல்லா வீடுகளும் அமைப்பார்கள். வைக்கின்ற சுவர், வைக்கின்ற விண்டோ, நிலம் எல்லாம் அப்படித்தான் உஷ்ணமாக இருக்கக்கூடிய வகையில் தான் செய்வார்கள். அதோடு அந்த ஃபர்னிஸ்டண்ட் ஒன்று அந்த இயங்கி மிஷினையும் உள்ளுக்கு பூட்டி விடுவார்கள். நாங்கள் அதை திரும்பி எங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டால் ஹீட் வரும். சமர் காலத்தில், சரியான ஹொட்டான காலத்தில், உஷ்ணம் தாங்க முடியாத காலத்தில் நாங்கள் குளிர் ஊட்டியே திருப்பி விடுவோம். அதன்படி அந்த செயற்கைக்கெல்லாம் வாழுகின்றோம். வெளியாலே சுகம் குறைவு, வெளியில போய் சுகம்
1: அனுபவிக்கிறது. தள்ளுற மாதிரி ஒரு ஹீட்டர் ஐயாங்க, குளிர் நல்ல நல்ல குளிர் இருக்கும், சின்னதா ஒரு
0: அத கொண்டு வச்சுட்டு தூங்குவீங்களா?
1: இப்ப வைக்கிறது கிடையாது, ஏன்னா அதனுடைய இது ரொம்ப இதா இருக்குதுன்றதால. ஆமா ஆமா,
2: அவர் என்ன சொல்லக்குமார் என்ன அப்பா நிகழ்ச்சி கேட்டாரு, போய் ஒரு பாட்டை கேட்டு வந்துருவான் அப்படின்ட்டு வருவான். வந்துட்டு வந்து பாட்டு கேட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்பா அந்த கவலை மறந்துடும். நாங்க அந்த அமைப்பு எவ்வளவு சிரமத்தை நினைச்சிட்டு வரமோ அதை அந்த பாட்டு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் மறந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் வேற விஷயம் பேசி அது மறந்து அந்த கவலை அது அது வந்த இடத்துல எங்களுக்கு வரும். ஆனா ரெண்டு மூணு நாள் வேலை வருது
0: கூறுவேன், வசதி உள்ள பொழுதுதான் வரணும், பலாத்காரமாக வரக்கூடாது. உங்களுக்கு நல்ல வசதி, அப்பாடம் போகலாம், காட்டலைக்கு போகலாம், முன்னெழுத்தம் போகலாம் என்றால் வராது விட்டால் நாங்கள் எதுவும் தவறாக நினைக்கிறது இல்லை. உங்களுக்கு அசௌகரியம் என்று நான் புரிந்து கொள்வேன். நேற்று தினம் பார்த்துட்டு நாகப்பன் இல்லைன்னா துடித்தோம் என்று. இன்றைக்கு மணிமாறன் வரவில்லை, ஆனால் அவர் வருவார். வரக்கூடியவர்கள் சில வேலை அவர்களுக்கு இடையூறு இருக்கலாம் வருவதற்கு, அதனாலே அவர் வராமல். நாங்கள் அந்த புரிந்துணர்வு எங்களுக்கு இருக்கின்றது, உங்களுக்கும் அப்படி இருக்க வேண்டும். துன்பப்படக்கூடாது, ஒரு நாள் துன்பப்படக்கூடாது, சரியா? அப்படி இல்லை, சாதாரண நேரத்தில் நீங்கள் எனக்கு தொலைபேசியில பேசி உங்களுடைய கவலை இருந்தால் கூட என்னோட பேசலாம் மக்களே. நான் கூட அப்பா மாதிரி தானே, நீங்கள் என்னோட தயக்கம் நின்று பேசிக்கொள்ளலாம், சரியா? நன்றி மக்கள் எல்லோருக்கும் இன்றைய இரவு நல்ல இரவு. நன்றி மகனே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய இரவு நல்ல இரவாகவும், எங்களுக்கு இப்பொழுது இருக்கும் பகல் வேளை நல்ல பகலாகவும், உங்களுக்கு மலரும் பொழுது நல்ல பொழுதாகவும், நாளைய தினம் மகிழ்ச்சியோடு புத்துணர்ச்சியோடு நீங்கள் எழுந்து மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி எங்களோடு இணைந்து உங்கள் கர்மங்களை செய்ய வேண்டும். நாங்களும் இன்றைய இரவு பொழுதை பாதுகாப்பான இரவாக இருந்து நாளைய தினம் உங்களோடு நான் வந்து இணைந்து கலந்து சிறப்பிப்பதற்கு இறைவன் எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து, எல்லா அருளையும் கொடுத்து, பாதுகாப்பையும் கொடுத்து, நோயின்ற வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று கூறி மகிழ்வோடு விடை பெறுவோம். சரிதானே? இத்துடன் நிறைவு
2: நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தவிர பாடி வந்த கதம்பம் வரலை நிகழ்ச்சியில் இதுவரை பெண்ணும் பங்கேற்று வந்த ரேவதி அம்மா, திருக்கோட்டை செல்வகுமார், ஜார்ஜ் சந்தன்ராஜ் மாமா இவர்களுடன் இணை இயக்குனர் செல் சிந்தனை செல்வம் அப்பா அவர்களுக்கும் நன்றி
0: தெரிவித்து
2: அருண் சொல்றேன். அடுத்து காற்றலையில் கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்த மீரா அம்மா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் வராமல் கூட்டை இழுத்து சரிபார்த்தாலும் எனக்கு

0: அவர் எடுத்து பூட்டி
1: போடுறாரு.
0: நன்றி சொல்லப்பா, நன்றி ஐயா, நன்றி
2: நன்றி.
0: பார்த்து செக்யூரிட்டி கார்டு எல்லாம் எனக்கு இருக்கிறாங்க, செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துதான் நீ சொல்ற. நன்றி ஐயா. நன்றி நன்றி மக்கள், நன்றி. இதை இத்துடன் நிறைவு பெறுகிறது எங்களுடைய கதம்பம் நேரலை நேயர். அடுத்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன், அடுத்த நிகழ்வை கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: மாட்டப்படுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.